0: கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் கலாத்தியர் 5:3-12 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே கலாத்திய மக்களுக்கு தவறான போதனையை போதித்தவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டால் நலமாயிருக்கும் என்று பவுல் கூறியதை கற்றுக்கொண்டோம். மேலும் நல்ல காரியங்களை செய்ய முற்படுவதை விட நல்லவர்களாக வாழ வேண்டியது மிக முக்கியமானது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 5:13-18 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது, கிருபையின் சுவிசேஷம் ஒரு விசுவாசிக்கு செய்வது என்ன, கீழ்ப்படிதலின் அடிப்படை எது என்பதை ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
1: இந்நாட்களிலே நாம் கலாத்தியர் நிருபத்தை கற்று வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியிலே கலாத்தியர் 5:12 சிந்தித்தோம். அதாவது கலாத்திய மக்களுக்கு தவறான போதனையை போதித்தவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டால் நலமாயிருக்கும் என்று பவுல் கூறினார். தொடர்ந்து சிந்திப்போம் கலாத்தியர் 5:13. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். இன்று மூன்று விதமாக கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ முயற்சிக்கலாம். அவைகளிலே இரண்டு வகை நமக்கு உதவி செய்யாது. முதலாவதாக, சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முயற்சிப்பது, அதாவது நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வாழ முயற்சிப்பது. மற்றும் ஒன்று, எனக்கு எந்த கட்டளையும் கிடையாது, சட்டமும் கிடையாது, நான் என் இஷ்டப்படி வாழ்வேன் என்பது. இதைத்தான் ரோமர் 6:16 பவுல் விளக்கியிருக்கிறார். கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவத்திலே வாழலாமா? கூடாதே. பாவத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டு ஒரு கிறிஸ்தவராக இருக்கவும் முடியாது. ஒருவேளை நீங்கள் பாவத்திலே தவறி விடலாம், ஆனால் உடனே நீங்கள் எழுந்து விடுவீர்கள். கெட்டகுமாரன் பண்டியின் கூட்டிலே போய் சேர்ந்தான், ஆனால் அவன் அங்கேயே தங்கிவிடவில்லை. அதை விட்டு புத்தி தெளிந்தபோது அவன் எழுந்து ஓடி வந்தான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சட்டத்திட்டத்தின்படி அதை கை கொண்டால் இதை கை கொண்டால் கிடைக்கும் ஒரு வாழ்க்கை அல்ல. அதே நேரத்திலே சுயாதீனமாக மன விருப்பம் போல வாழும் ஒரு வாழ்க்கையும் அல்ல. உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சுயாதீனம் இருக்கிறது. அந்த சுயாதீனத்தை எப்படி அனுதின வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்து நாம் கருத்துள்ளவர்களாயிருக்க வேண்டும். நியாயப்பிரமாணம் என்று சொல்லும்பொழுது 10 கற்பனைகள் மட்டுமல்ல, இன்றைக்கும் சில வேதத்தை விசுவாசிப்பவர்களும் கை கொள்ளும் பழக்க வழக்கங்களும் அடங்கியிருக்கிறது. நீங்கள் எங்கே போகக்கூடாது, நீங்கள் என்னென்னெல்லாம் செய்யக்கூடாது என்றும் சொல்லுவார்கள். உதாரணம் என்று சொல்கிறேன், கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் ஒரு பெண் அலங்கார பொருட்களை பயன்படுத்தி தன்னை அலங்கரித்து செய்தி கொடுக்கிறவர்களாயிருந்தார்கள். அதை கண்ட மற்றொரு பெண் தன்னுடைய போதகரிடத்திலே வந்து, ஐயா, அந்த பெண்மணி இப்படி அலங்கார பொருட்களை எல்லாம் முகத்திற்கு பயன்படுத்துகிறார்களே, அவர்கள் ஒரு கிறிஸ்தவராக இருக்க முடியுமா என்று கேட்டாளாம். பிரியமானவர்களே, ஒருவர் கிறிஸ்தவரா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கு அலங்கார பொருட்கள் ஒரு பரீட்சையாக முடியாது. ஆனால் அதை பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு சுயாதீனம் இருக்கிறது. நீங்கள் மாம்சம் புசிப்பீர்களா இல்லையா என்பது உங்களை கர்த்தருடைய பிள்ளையாக்காது. நீங்கள் 10 கற்பனைகள் எல்லாவற்றையும் கை கொண்டாலும், உங்களிடத்திலே மற்றவர்கள் சொல்லும் எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்தாலும் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக வாழ முடியாது. இதே நேரத்திலே இன்னும் சிலர் இருக்கிறார்கள், தங்களுக்கு இஷ்டமானதை எல்லாம் செய்யலாம், ஆனால் தாங்களும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறோம் என்று சொல்லிக் கொள்வார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இரண்டும் அல்ல, அது கிறிஸ்துவிலே நாம் பெறும் சுயாதீனமாயிருக்கிறது. நாம் கவனிக்க வேண்டியதெல்லாம், அந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரிக்க கூடாது. கிருபையின் சுவிசேஷம் ஒரு விசுவாசிக்கு செய்வது என்ன? பிரியமானவர்களே, சட்டம் அல்ல, நியாயப்பிரமாணம் அல்ல, கிருபையே தவறான காரியத்தை நாம் செய்யாமல் சரியான காரியத்தை செய்யும்படியாக நமக்கு விடுதலையை கொடுக்கிறதாயிருக்கிறது. நாம் பாவம் செய்வதற்காக கிருபை நம்மை விடுதலை செய்யவில்லை, ஆனால் அது நம்மை பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறது. விசுவாசியினுடைய ஆசை எப்பொழுதும், நான் கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும், நான் கர்த்தருக்கு பிரியமாக எப்பொழுதும் வாழ வேண்டும், என்னுடைய வார்த்தை என்னுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்பதாகவே இருக்கும். ஒரு அடிமை எஜமானனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வாஞ்சிக்கும் வாஞ்சி அல்ல. ஒரு விசுவாசி கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பதனாலே தகப்பனை பிரியப்படுத்தும் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வாஞ்சிப்பது. தேவன் விரும்புவதை அவன் செய்ய விரும்புகிறான். ஒரு எதிரிக்கு பயந்து செயல்படுவது போல அல்ல. தேவன் சிநேகிதராயிருப்பதனாலே, தகப்பனாயிருப்பதனாலே, தேவன் அவனை நேசிப்பதனாலே அவன் அவ்வாறு வாழ வாஞ்சிக்கிறான். கற்பனையின் கட்டளையினாலே அவன் தேவனுக்கு சேவை செய்ய விரும்புகிறதில்லை. கிறிஸ்துவின் வாழ்க்கை அவனுக்குள்ளே இருக்கிறபடினாலே அவருக்கு பணிபடை செய்ய வாஞ்சிக்கிறான். நாம் கர்த்தரை நேசிப்பதனாலே அவருக்கு பணிபடை செய்கிறோம். ஞாபகம் இருக்கிறதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள் என்றால் என்னுடைய கற்பனையை கை கொள்ளுங்கள் என்று கூறினார். யோவான் 14:15 இதை நாம் வாசிக்கிறோம். கீழ்ப்படிதலின் அடிப்படை அன்பாகும். கற்பனையானது அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நம்மை கொண்டு வர முடிகிறதில்லை. சட்ட திட்டங்களின்படி கீழ்ப்படியும் பொழுது அவன் தண்டனைக்கு பயந்து கீழ்ப்படுகிறவனாயிருக்கிறான். ஆனால் நாம் கர்த்தரை நேசிப்பதனாலே அவருக்கு கீழ்ப்படிவதுதான் சிறந்த ஒரு கீழ்ப்படிதல். இந்த அடிப்படையிலேதான் நாம் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழவும், அவருக்கு சேவை செய்கிறவர்களாக வாழவும் அவர் விரும்புகிறார். இப்பொழுது பவுலப்போஸ்தலன் அதை சிறிய ஒரு வாக்கியத்திலே சொல்லப்போகிறார். பின்னர் அதை குறித்த விபரத்தை நமக்கு தரப்போகிறார். கவனியங்கள், கலாத்தியர் 5:14. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நியாயப்பிரமாணமானது ஒரே வார்த்தையினாலே கூறப்படுகின்றது. அதுதான் அன்பு. நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே நான் வாழுகிறேன் என்று சொல்கிறவர்களுக்கு இது ஒரு பரீட்சை. கலாத்தியர் 5:15. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரில் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த வசனத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமென்றால் மனிதரை சாப்பிடும் கிறிஸ்தவர்கள் என்று கூறலாம். அருமையானவர்களே, இன்றைக்கு பல திருச்சபைகளிலே கிறிஸ்தவர்கள் ஒருவரை ஒருவர் கடிக்கிறவர்களாகவும் தின்கிறவர்களாயும் இருக்கிறார்கள். ஒரு பைத்தியம் பிடித்த நாயைப் போல கடிக்கிறார்கள். அப்படி உண்டான புண்களை சுகமாக்கக்கூடிய எந்த மருத்துவமும் இல்லை. விளைவு காலமெல்லாம் பாடுகள்தான், வேதனைதான். இன்றைக்கு கோட்டி நாய்கள் என்று சொல்லுவோமே, அப்படிப்பட்ட அநேக நாய்களை பார்க்கலாம். அது உங்களை கடித்து பட்சிக்கும். இந்த காரணத்தினாலேயே உலகம் திருச்சபையை சட்டை செய்கிறதில்லை. பல திருச்சபைகளிலே பல நல்ல விசுவாசிகளும் இருக்கிறார்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இப்படி ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கும் மனிதர்களாலே திருச்சபை சாட்சி பகர முடியாமல் இருக்கிறது. இப்பொழுது மற்றொரு முக்கியமான சத்தியத்தை நாம் பார்க்கப் போகிறோம். விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டோம், ஆவியிலே நடக்கிறோம். இதன் விளைவாக ஆவியின் கனி உண்டாகிறது. இப்பொழுது பவுலப்போஸ்தலன் மாம்ச இச்சையின்படி வாழ்வதற்கும் ஆவியிலே நடப்பதற்கும் உள்ள வேறுபாட்டை சுட்டிக்காட்டுகிறார். இந்த பகுதிக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமென்றால் ஆவியானவரால் பரிசுத்தமாக்கப்படுதல் என்று சொல்லலாம். ஞாபகம் இருக்கிறதா? இந்த 5:1 அவர் சொல்லும் பொழுது, நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீனத்தின் நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் என்று கூறியிருக்கிறார். கிறிஸ்து நம்மை எதிலிருந்து விடுதலை செய்திருக்கிறார்? இந்த நிறுவத்திலே பவுலப்போஸ்தலன் அநேக காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறார். 4:4 பார்ப்போம் என்றால், அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுதலை செய்தார் என்று வாசிக்கிறோம். இதன் பொருள் என்ன? நாம் இப்பிரபஞ்சத்திற்கு சேவை செய்கிறவர்களாக வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. 2வதாக, கலாத்தியர் 2:20 இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்றார். பிரியமானவர்களே, உங்களாலும் என்னாலும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது, ஆனால் கிறிஸ்து நம்மிலே வாழ முடியும். இது எத்தனை அற்புதமான ஒரு சுயாதீனம் இல்லையா? 3வதாக, கலாத்தியர் 3:13 சொல்லும்பொழுது, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்தும் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்றும் கூறுகிறார். நியாயப்பிரமாணத்தின் தண்டனைகளிலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். சொல்லப்போனால் நியாயப்பிரமாணத்தினின்று நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, கலாத்தியர் 4:4-5 ஒரு முறை கூட கவனியுங்கள். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானோருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார்.

தொடர்ந்து மாம்சம் இச்சித்து வாழ்வதை குறித்தும் ஆவியிலே நடப்பதை குறித்தும் கூறப்போகிறார். வாசிக்கிறேன் கலாத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்கிறது என்னவென்றால், ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையின் மகத்துவமான கொள்கையை இந்த வசனம் கூறுகிறது. இங்கே நடந்துகொள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கான மூல வார்த்தையின் முழுமையான பொருள் மேலும் கீழுமாக நடப்பது என்பது. கிரேக்க நாட்டிலே அத்தேனை பட்டணத்தில் உள்ள ஒரு தத்துவ பள்ளிக்கு இந்த பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது அந்த தத்துவத்தை போதித்தவர், இந்த பள்ளியை நிறுவினவர் அங்குமிங்குமாக நடந்து கொண்டே போதிப்பாராம். இங்கே ஆவியிலே நடப்பதை குறித்த கொள்கையை பார்க்கிறோம். அவர் ஆவி கேட்டபடி நடப்போம் என்றால் மாம்சத்தின் இச்சைகளை நாம் நிறைவேற்ற மாட்டோம் என்கிறார். பொதுவாக இச்சை என்று நாம் சொல்லும் பொழுது தவறான ஒன்று என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் கிரேக்க மொழியிலே அப்படி இல்லை. மாம்ச இச்சை என்று சொல்லும்பொழுது மாம்சம் விரும்பும் காரியங்கள். மாம்சம் விரும்பும் எல்லா காரியங்களும் பாவமான காரியங்கள் அல்ல, என்றாலும் அவை மாம்சத்தினால் உண்டானது. உதாரணமாக இசை, சித்திரம் போன்ற அநேக காரியங்கள் தங்களில் தாங்களே தீமையானவைகள் அல்ல, என்றாலும் அவை ஆவிக்குரிய இடத்தையும் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கும் சில கிறிஸ்தவர்கள் கொண்டிருக்கும் சில பழக்கங்கள், ஹாபி என்று சொல்கிறோம் அல்லவா, அப்படிப்பட்ட காரியங்களும் அவர்களை கர்த்தருடைய வசனத்தை விட்டு தூரமாய் கொண்டு செல்ல வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கும் பல கிறிஸ்தவர்கள் டெலிவிஷன் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த சிறிய பெட்டியை பல மணி நேரங்கள் தொழுது கொண்டு இருக்கிறார்கள். இவ்வாறு நான் சொல்வதனாலே என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். நான் எந்த ஒரு சட்டத்திற்கும் பிரமாணத்திற்கும் கீழே இருந்து கொண்டு டெலிவிஷனை நான் பார்ப்பதில்லை என்று கூறவில்லை. கிறிஸ்துவை அறிந்தவர்களும் பார்த்து பயன்பெறக்கூடிய சில நிகழ்ச்சிகள் இருக்கத்தான் செய்கிறது. என்றாலும் டிவியை பார்க்க வேண்டும் என்பது மாம்சத்தின் விருப்பம். ஆனால் அது ஆவிக்குரிய இடத்தையும் எடுத்துக்கொள்ளும் என்றால் அது பாவமாகும். ஆலயத்திற்கு செல்ல வேண்டிய நேரம் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது என்று நீங்கள் தொலைக்காட்சி பெட்டி முன்னாலே காத்து கிடப்பீர்கள் என்றால் அது பாவம். மணிக்கணக்காக விளையாட்டுப் போட்டிகளை பார்த்து கொண்டே இருந்துவிட்டு வேதம் வாசிக்கவோ ஜெபிக்கவோ நேரமில்லாமல் அதிகாலையில் வெகு நேரம் தூங்கிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் அது பாவம். தொலைக்காட்சி பெட்டி நம்முடைய ஆத்ம வாழ்க்கைக்கு ஒரு தொல்லை காட்சி பெட்டியாக மாறிவிடக்கூடாது. கலாத்தியர் 5:17 பாருங்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்று கொண்டு விரோதமாயிருக்கிறது. அதாவது மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறது, ஆவி மாம்சத்திற்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறது. இவை ஒன்று கொண்டு எதிரானவைகளாயிருக்கின்றன. எனவே நீங்கள் செய்ய வேண்டியவைகளை செய்ய முடியாமல் இருக்கிறது. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே புதிய சுபாவம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவிடத்திலே கூறினார். யோவான் 3:6 மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் என்கிறார். ஒரு விசுவாசியினுடைய சரீரத்திலே பழைய சுபாவம் இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையிலே அதை எந்த ஒரு விசுவாசியும் நிரந்தரமாக அகற்ற முடியாது. பழைய சுபாவத்தை முற்றிலுமாக அழித்துவிட முடியும் என்று யாராவது தவறாக போதிப்பார்கள் என்றால் அது பரிதாபமானது. யோவான் என்ன சொல்லியிருக்கிறார்? 1 யோவான் 3:8, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அருமையான சகோதரனே, சத்தியம் உங்களுக்குள்ளே இல்லை என்றால் நீங்கள் பொய்யராயிருக்கிறீர்கள். எனவே நான் பூரணமானவன், நான் நீதிமான் என்று சொல்லுகிறவனை வேதம் பொய்யன் என்று சொல்லுகிறது. நமக்கு இரண்டு சுபாவங்கள் இருக்கிறது. ஒன்று பழைய சுபாவம், மற்றொன்று புதிய சுபாவம். இதை குறித்துத்தான் ரோமருக்கு பவுல் எழுதும் கடிதத்திலே பின்பகுதியிலே எழுதியிருக்கிறார். இந்த இரண்டு சுபாவங்களுக்கு பவுல் எழுதிய கடிதத்திலே தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் அறிந்து உணர்ந்து அனுபவித்து எழுதியிருக்கிறார். இது பல விசுவாசிகளுடைய இன்றைய அனுபவமாகவும் இருக்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறது. எனவே நாம் செய்ய விரும்பும் காரியங்களை செய்ய விடாமல் தடுக்கிறது. புதிய சுபாவம் பழைய சுபாவத்திற்கு எதிராக தடுக்கிறது. அவை இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவைகளாயிருக்கின்றன. ஒன்றோடொன்று அவை யுத்தம் செய்கிறது. அதை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும்
தேவனை விட்டு தூரம் போகும் ஒரு சுபாவம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. நாம் நேசிக்கும் தேவனை விட்டு நம்மை தூரமாக கொண்டு செல்லும் சுபாவமும் நமக்குள்ளே தான் இருக்கிறது. அதை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா? அதே வேளையிலே எனக்குள்ளே ஒரு புதிய சுபாவமும் இருக்கிறது. அது எப்பொழுதும் நான் தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று என்னை தூண்டுகிறது. தனியாக நான் வாகனத்திலே செல்லும் பொழுதெல்லாம், ஆண்டவரே, நீர் அற்புதமானவர், நீர் உன்னதமானவர், நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை தொழுது கொள்கிறேன் என்று என்னை கூற வைக்கிறது. இதுதான் புதிய சுபாவம் தன்னை வெளிப்படுத்தும் விதம். பழைய சுபாவம் நான் தேவனை நேசிக்கிறேன் என்றோ, நான் அவரை ஆராதிக்கிறேன் என்றோ என்னை சொல்ல செய்யாது. ஒவ்வொரு விசுவாசியனுடைய வாழ்க்கையிலேயும் இந்த இரண்டு சுபாவங்களும் இருக்கின்றன. இன்றைக்கு சிலர், நான் ஆவியினாலே நடத்தப்படுகிறேனா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை என்று சொல்கிறார்கள். பிரியமானவர்களே, அவ்வாறு சொல்ல முடியாது. நீங்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிறீர்களா அல்லது மாம்சத்தினாலே நடத்தப்படுகிறீர்களா என்பதை உங்களாலே நிச்சயமாக சொல்ல முடியும். இங்கே பவுலப்போஸ்தலன் அதை குறித்து மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறார். ஆவியினாலே நாம் நடத்தப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன காணப்படும்? மாம்சத்தினாலே நடத்தப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன காணப்படும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். வாசிக்கிறேன், கலாத்தியர் 5:18. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. தேவனுடைய பரிசுத்தாவியானவர் நம்மை உயர்வான ஒரு நிலைமைக்கு கொண்டு வருகிறார். தொடர்ந்து பவுல் மாம்சத்தின் கிரியைகள் என்னென்ன என்பதை கூறுகிறார். வாசிக்கிறேன், கலாத்தியர் 5:19-21. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். உணர்ச்சி தொடர்பான பாவங்கள், சமயம் தொடர்பான பாவங்கள், சமுதாயம் தொடர்பான பாவங்கள், தனி மனிதனின் பாவங்கள் என்று இவைகளை நாம் பிரிக்கலாம். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம் இவை நான்கும் உணர்ச்சி தொடர்பான பாவங்களாகும். பழைய மனித சுபாவம் இவற்றை விரும்புகிறது. ஆனால் ஒரு விசுவாசி கிறிஸ்து தன்னிலே வாழ அனுமதிக்கும் பொழுது அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த ஆசை எண்ணங்கள் வரும்பொழுது தூய ஆவியானவரின் பலத்திலே அந்த விருப்பங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறான். பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதனாலே அல்ல, கர்த்தரை நேசிப்பதனாலே எனக்கு இது வேண்டாம் என்று கோருகிறான். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். தூய ஆவியின் வல்லமையினாலே மட்டும் இப்படிப்பட்ட மாம்சத்தின் விருப்பங்களுக்கு நாம் விலைக்கு காக்கப்பட முடியும். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சித்து கொண்டுதான் இருக்கும். இந்த உலக வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று விரோதமானதாகவும் ஒன்றுக்கொன்று எதிரான விருப்பம் கொள்கிறதாயும் இருக்கும். ஆவி விரும்பும் காரியங்களுக்கு நாம் அக்கறை கொடுத்து அதை பிரியப்படுத்த நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர்கிறவர்களாய் காணப்படுகிறோம். பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தமடையவர்களாய் நாம் வளருவோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கருமையான சகோதரனை சகோதரியே, ஒவ்வொரு நாளும் மாம்சத்தின் விருப்பங்களுக்கு நாம் சரி என்று சொல்கிறோமா அல்லது ஆவி சொல்லுகிற காரியங்களுக்கு நாம் சரி என்று சொல்கிறோமா? இன்றைக்கு வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலே நாம் இருந்தாலும், எப்படிப்பட்ட சோதனையின் மத்தியிலே நாம் இருந்தாலும், ஆண்டவரே, உம்முடைய தூய ஆவியானவர் என்னை வழிநடத்தட்டும் என்று கேளுங்கள். ஆவியானவர் வழிநடத்தும் பொழுது நம்முடைய உதடுகளிலே ஸ்தோத்திரம், உள்ளத்திலே சமாதானம், ஒரு உற்சாகம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். மாம்சத்தின் விருப்பங்களுக்கு நாம் இசைந்து செல்லும் பொழுது நம்முடைய இருதயத்திலே துக்கமும் கவலையும் வேதனையும் தான் கடந்து வரும். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் காணப்படும் பழைய சுபாவத்தை குறித்தும் புதிய சுபாவத்தை குறித்தும் நீர் எங்களுக்கு நினைப்பூட்டியதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன காரியங்களிலேயும் நாங்கள் ஆவியினாலே நடத்தப்பட எங்களை தாழ்த்தி தருகிறோம். மாம்சம் விரும்பும் காரியங்கள் சரியானதா தவறானதா என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். யாராவது
தீர்மானம் எடுப்பதை குறித்த குழப்பத்தோடு இருப்பார்கள் என்றால், சரியான வேத வசனங்களினாலே உம்முடைய பிள்ளைகளை நீர் தெளிவாய் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் உம்முடைய தூய ஆவினாலே நடத்தப்படுகிறவர்களாக, மாம்சத்தின் விருப்பங்களுக்கு செவி சாய்க்காதவர்களாக, கர்த்தருக்கே மகிமையை கொண்டு வரும்படியாக, கர்த்தருக்கு பிரியமானதே

0: என்ன என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ கீழ்ப்படிவது, ஆப்ஷன் பி மேலும் கீழுமாக நடப்பது, ஆப்ஷன் சி சொல்வதை பின்பற்றுவது.
1: இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
2: அன்பர்களே, இந்த நாளிலும் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? கீழ்ப்படிதலின் அடிப்படை அன்பு ஆகும். கிருபையே தவறான காரியத்தை நாம் செய்யாமல் சரியான காரியத்தை செய்யும்படியாகவும் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறதாயும் இருக்கிறது. பாவத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டு ஒரு கிறிஸ்தவராக இருக்க முடியாது. நாம் ஒவ்வொரு நாளும் மாம்சத்தின் விருப்பங்களுக்கு சரி என்று சொல்லுகிறோமா, அல்லது நாம் ஆவி சொல்லுகிற காரியங்களுக்கு சரி என்று சொல்லுகிறோமா? மாம்சத்தின் விருப்பங்களுக்கு நாம் இசைந்து செல்லும் பொழுது நம்முடைய இருதயத்திலே துக்கமும் கவலையும் வேதனையும் தான் கடந்து வரும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டு கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.

ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: தேவ ஜனமே, வாக்கு தத்தம் செய்தவர் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறும்.

தேவ பிள்ளையே, தாமதங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வியாவதில்லை. ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் செய்ததை தேவன் நிறைவேற்றினது போல உனக்கும் நிச்சயம் நிறைவேற்றுவார்.

ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடி இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். பல நேரம் நாங்க உங்களை மறந்தாலும், வார்த்தையினால மறுதளிச்சாலும், சிந்தனையினால மறுதளிச்சாலும், அப்பா எங்களை மறக்கல. நான் நினைக்கிறேன் 24/7 24 மணி நேரமும் 7 நாளும் நான் உன் நினைவாவே இருக்கிறேன்னு சொல்லி அப்பா எங்க நினைவாகவே இருந்த எங்களை நடத்துகிற உங்க அன்புக்காக ஸ்தோத்திரம். உங்க அன்புக்கு முன்னால உலகம் சிறுசு, வானத்தை போல உங்க மனசு பெருசு. அப்பா பரலோக ஏணி படிகளில் எங்களை ஒவ்வொரு நாளும் ஏற்றி மகிழ்கிற அன்பை நினைத்து ஸ்தோத்திரம் அப்பா. பரலோக ஏணி படிகளில் எங்களை ஏற்றி மகிழ்கிற அன்பை நினைச்சு ஸ்தோத்திரம். படியில இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க மடியில வச்சு ஆற்றி தேற்றி அரவணைச்சு அதிபதியாய் தளபதியாய் உயர்த்தி மகிழ்கிற அன்பு தெய்வமே உங்களை மனதார போற்றுகிறோம் அப்பா. இந்த நாள் ஆராதனை உங்க அன்பு கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறப்பா. பாட வைக்க போகிறீர், ஆராதிக்க வைக்க போகிறீர், ஜெபிக்க வைக்க போகிறீர், கொடுக்க வைக்க போகிறீர். திருவாய் மொழிந்தனை கேட்கிற வாக்கியமுள்ள காதுகளாய் எம் காதுகளை மாற்றி கொடுக்க போகிறீர். வந்திருக்கிற எம்முடைய திருச்சபை மக்களை மனதார ஆசீர்வதிக்கிறோம், மனதார ஆசீர்வதிக்கிறோம். நான் மறக்கல நினைக்கிறேன்னு சொல்றீங்களே, அதற்காக கோடி கோடி கோடி ஸ்தோத்திரப்பா. மறக்கல அவர், உன்னை மறக்கல அவர், நினைக்கிறாரு. மனதளவு நீ மறுதளிச்சு போயிருந்தாலும், சிந்தை அளவு மறுதளித்து போயிருந்தாலும் அவர் மறக்கல. வார்த்தையை ஏமாற்றம் நிறைந்த உலகத்துல வார்த்தையை கொட்டினாலும் கொட்டினாலும் அவரை கிட்டி இருக்கிற உங்களை அவர் மறக்கல. உன்னை மறக்கல, ஸ்பெசிபிக்கா பேசுறார், மறக்கல நினைக்கிறார். அப்பா காணொலியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறோம், போதக பிதாக்களை ஆசீர்வதிக்கிறோம். இவ்வாராதனைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பொல்லாத கிரியைகள் இயல்பொருள் ஆவதாக என்று ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையாவும் உங்களுக்கு, வேண்டியவர்களுக்கு அற்புத சுகத்தை அருளி செய்ய வல்லவர் அப்பா. மகிமை வந்துருச்சுன்னா ஆண்டவரே பொட்டலம் போல என்ன

தேவையோ அது வந்துருச்சு அப்பா. இந்த மகிமையின் மண்டலங்களுக்குள்ளாக நாங்கள் ஒவ்வொருவரும் பிரவேசிக்க உதவி செய்வீரா. வேண்டிய சுகம், பலன், ஆரோக்கியம், ஆண்டவரே ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ, ஸ்பிரிச்சுவல் பிரேக் த்ரூ எல்லாம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே.

பேதரு மறுதளிச்சிட்டாரு, மறந்து போயிட்டாரு. ஆனாலும் ஏசையா அதெல்லாம் அதையெல்லாம் மனசுல வைக்காம, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக, நீ ஆடுகளை மேய்ப்பாயாக, நீ ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக அப்படின்னு இழந்து போன எல்லா அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுத்தார். உண்மையா அவர் சமூகத்துல உடஞ்சு ஆண்டவரே இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா, உண்மையா மனம் திரும்புற பட்சத்துல அவர் மன்னிச்சு மனசுல வச்சுக்கல, அவர் எல்லாத்தையும் மறந்துட்டாரு. பெர்க்மன்ஸ் அப்பா கிட்ட யாராவது பாஸ்டர்ஸ் டேட்டு சொல்லும் போது அப்பா சொல்லுவாங்க, மறக்கல மனசுல வச்சிருக்கிறேன் அப்படின்வாங்க. அது போல நாம் செய்த எல்லாத்தையும் நன்மையான காரியங்களை மட்டும் அவர் மனசுல வச்சிருக்கிறார், மற்ற எல்லாத்தையும் அவர் மறந்துட்டார். இந்த உணர்வோடு அப்பா சமூகத்தில் எழும்பி

0: ஆச்சரியமாய் அதிசயமாய் நம்மை இந்த நாட்களில் நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். வருஷ இறுதி நாட்களில், இறுதி மாதங்களில் ஆண்டவர் நம்மளை உற்சாகமாக, ஊக்கத்தோட, பெரிய எதிர்பார்ப்போடு நம்மளை நடத்துகிற இந்த பாதைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: த்ரில்லாக இருக்கு ஆண்டவரோட நடக்கிறது. எப்படி இருக்கு?
1: த்ரில்,
0: பயங்கர த்ரில்லாக இருக்கு. ஆவியானவர் நம்மளை எப்பொழுதும் உற்சாகத்தோடு, நாம இருப்பதற்கு தேவையான ஊழியத்தை திரும்ப திரும்ப செய்கிற இந்த தயவுக்காக ஸ்தோத்திரம்.
1: ஆமென்.
0: ஒரு நாள் கூட நாம தொய்வடைகிறத அவரால் ஏத்துக்கிறவே முடியல.
1: எஸ்.
0: இப்போ குழந்தை வந்து கொஞ்ச நேரம் டல்லாக இருந்தா அதை பார்த்துக்கிட்டு நீங்க சும்மா இருப்பீங்களா?
1: ஏ,
0: ஜோபல் டல்லா இருந்தா சும்மா இருப்பீங்களா? ஜோபல் டல்லா இருந்தா, ஆரோ டல்லா இருந்தா உடனே கண்டுபிடிக்கிறது யாரையா?
1: அப்பா அம்மா.
0: முதல்ல யாருக்கையா தெரியும்? உங்க சோகம் மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நீங்க சோகமா இருக்கிறீங்கன்றது அவருக்கு தெரியும்.
1: அவருக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அதனால நம்ம பிள்ளை கொஞ்ச நேரம் டல்லா இருக்கிறதையே நம்மளால தாங்கிக்கிற முடியலையே. நாம மனசு தொய்வடைகிறத அவரால் எப்படி தாங்கிக்கிற முடியும் சொல்லுங்க பாப்போம்.
1: தாங்கி கொள்ளவே முடியாது.
0: எப்போ நாம டல்லானாலும் நம்மளை ஃபுல்லாவே வச்சிருக்கிறாரு.
1: ஆமென்.
0: இந்த இந்த அன்புக்காக, இந்த இரக்கத்துக்காக, இந்த தயவுக்காக இந்த காலை நேரத்தில் நான் உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே.

0: எவ்வளவு அற்புதமான நடத்துதல்கள்,
1: ஆச்சரியமானவரே.
0: எங்களை விட்டு விலகாம, எங்களை கைவிடாம,
1: அதிசயமானவரே.
0: உங்களோட நாங்க நடந்து வர்றோம், எங்களோட நீங்க.

0: ஆச்சரியமானால் இது உண்மை அப்படின்னா அது என்னவாயிரு அதிசயம்
1: ஆயிருது.
0: வருஷ இறுதியில ஆச்சரியமா நடத்துறாரு, வருஷ ஆரம்பத்துல அதிசயத்தை பார்க்க வைப்பாரு.
1: அதனால
0: 25 எப்படி இருக்கும்னா
1: வெள்ளி விழா மாதிரி.
0: அல்லேலூயா. வெள்ளி விழா வெள்ளி விழா
1: மாதிரி வெள்ளி விழா மாதிரியே இருக்கும்.
0: இந்த இந்த நூற்றாண்டுக்கு இந்த வருகிற 25வது ஆண்டு தான் என்ன விழா?
1: வெள்ளி விழா.
0: வெள்ளி விழா, சில்வர் ஜூப்ளி இயர் ஆஃப் திஸ் செஞ்சுரி. அதனால உற்சாகமா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், எதிர்பார்ப்போடு இருப்போம். ஆண்டவர் மகத்துவமான காரியங்களை நம்முடைய கண்கள் காண செய்ய போகிறார். ஆமென்,
1: ஆமென்.
0: ஆண்டவர் நம்ம லைஃப்ல வந்து ஒரு அதிசயத்தை செய்ய போறாரு. அதுதான் நம்ம அற்புதம் சொல்றோம், ஆங்கிலத்துல மிராக்கிள் அப்படிங்கிறோம், மிராக்கிள். அப்ப அற்புதத்தை மனுஷனால செய்ய முடியாது, அதை தேவனால தான் செய்ய
1: முடியும்.
0: தேவனால் எல்லாம்
1: கூடும்.
0: கூடும். நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிற தேவன், வார்த்தை அனுப்பி கிரியை செய்கிற தேவன். ஆண்டவர் சும்மா வந்து கிரியை செய்ய மாட்டார். ஆண்டவர் கிரியை செய்யறதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்னா அவருடைய அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வசனம் இருக்கும். அதுதான் ஐசாயா 55:10 நாம வாசிச்சோம்.
1: 11
0: வாசிச்சோம். என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்பின விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆண்டவர் தம்முடைய விருப்பத்தை, நமக்கான தம்முடைய விருப்பத்தை நமக்கு தம்முடைய வார்த்தையை கொண்டு தெரியப்படுத்தி இருக்கிறார்.
1: Yes.
0: He has revealed. 1 Corinthians 2 நாம வாசிச்ச அந்த வேத பகுதிதான் எழுதியிருக்கிறபடி.
1: 9வது வசனம்
0: தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
1: ஆயத்தம் பண்ணினவைகளை
0: கண் காணவும் இல்லை, காது
1: கேட்கவும் இல்லை,
0: அவைகள் மனுஷனுடைய இருதயத்துல
1: தோன்றவும் இல்லை.
0: God has revealed what he has prepared for you and me. நமக்காக ஆயத்தம் பண்ணினத ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? ஆவியில
1: வெளிப்படுத்தி இருக்கிறார்.
0: இது ஆவியில உண்டாகி இருக்கிற வெளிப்பாடு. இது இந்த உலகத்தாருடைய கண்கள் காணத்தக்க விதத்துல, நம்முடைய ஐம்புலன்களால் அதை காணவும் உணரவும் கூடிய விதத்துல இந்த வெளிப்பாடு இந்த பூமியில வெளிப்படும்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: வெளிப்பாடு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஆனா வெளிப்படும் போது அது அதிசயமா இருக்க போகுது.
1: ஆமென்.
0: வெளிப்பாடு எப்படி இருக்கு?
1: ஆச்சரியமா.
0: இந்த வெளிப்பாடு வெளிப்பாடாகவே இருக்கிறதற்காக தேவன் கொடுக்கல, இந்த வெளிப்பாடு இந்த பூமியில வெளிப்படும்.
1: வெளிப்படும். அப்பொழுது ஆச்சரியம் விளங்கும், அதிசயம் விளங்கும்.
0: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது ஒரு ஷேப்புக்கு வரும்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: வெளிப்பாடு எப்படி இருக்கு? ஆச்சரியமா இருக்கு. இந்த வெளிப்பாட்டின்படி இந்த பூமியில காரியம் வெளிப்படும் பொழுது எப்படி இருக்க போகுது?
1: அதிசயமா இருக்க போகுது. அதிசயம். ஹல்லேலூயா.
0: வெளிப்பாடு உங்களை ஆச்சரியப்படுத்துதுன்னா அது வெளிப்படும் பொழுது எல்லாரையும் அது எப்படிதான் பார்க்க வைக்கும்? அதிசயமாக.
1: அதிசயமாய்.
0: வெளிப்பாடு ஆச்சரியம் தான், வெளிப்படுறது அதிசயம்.
1: வெளிப்படுறது அதிசயம்.
0: ஆச்சரியமான வெளிப்பாடு. இது என்னமாய் முடியுமோ இல்ல, இது எதுலதான் போய் முடியும்?
1: அதிசயத்துலதான் போய் முடியும்.
0: அதிசயத்துலதான் முடியும்.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: என்ன ஆண்டவர் தெளிவா சொல்றாரு? அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல். அவரு நீ ஆண்டு ஒரு வெத்து வேட்டு இல்ல, குண்டில்லாத துப்பாக்கி டப்பு டுப்புனு சத்தம் கொடுக்கும், ஆனா எதை என்ன சுடாது.
1: எஸ்.
0: இல்ல இல்லையா.
1: ஹல்லேலூயா.
0: அந்த மாதிரி என் ஆண்டு ஒரு வெத்து வேட்டு இல்ல, வெறுமையாய் அவரிடத்துக்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி
1: வாய்க்கும்.
0: வாய்க்கும்.
1: வாய்க்கும்.
0: They will do the work I sent them to do. They will do the work I sent them to do. அது மட்டும் இல்ல, நான் சொன்ன வேலைய அது செய்யறது மட்டும் இல்ல, they will complete the assignment I gave them.
1: Yes.
0: நான் தொடங்கின வேலைய, நான் என்ன வேலையை சொன்னனோ அந்த வேலையை செய்ய தொடங்கி அந்த பணிய, நான் கொடுத்த பணிய அது என்னன்னா நிறைவாக்கும், செய்து முடிக்கும்,
1: செய்து முடிக்கும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: God has started his work in your life. ஆண்டவர் தம்முடைய கிரியையை உங்க வாழ்க்கையில தொடங்கிட்டாரு.
1: Amen.
0: His word will complete the full assignment.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: மேலிருந்து வார்த்தை வந்திருக்கு. வந்த வார்த்தை இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? போ கிரியை செஞ்சிட்டு இருக்கு. இந்த கிரியையை முடிச்சிட்டு இந்த வார்த்தை மேல போய் ஆண்டவர்ட்ட சொல்லுமா?
1: Finished. Finished.
0: நீங்க சொன்ன பணியை நான் முடிச்சிட்டேன்னு அது வெறுமையா என்னிடத்துக்கு
1: திரும்பாமல்,
0: இந்த ஏணியிலிருந்து இறங்கி வந்த வார்த்தை வேலையை முடிச்சுட்டு அந்த இயேசுங்கிற ஏணி வழியா தான் திரும்ப மேல போய் ரிப்போர்ட் கொடுக்க போகுது.
1: ஆமென். எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: பரலோகத்துல ஒரு
1: ஏணி
0: ரிப்போர்ட்.
1: ரிப்போர்ட்
0: என்ன ரிப்போர்ட்னா, நீங்க என்ன சொன்னீங்களோ அந்த வேலையை நாங்க நீங்க சொன்னபடியே முடிச்சுட்டு வார்த்தை என்னன்னா திரும்புது.
1: Yes.
0: That word is Jesus.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த வார்த்தை தான் யாரனா ஆண்டவராகிய
1: இயேசு
0: கிறிஸ்து.
1: Amen.
0: இன்னைக்கு கிறிஸ்துவின் ஆவியானவராக நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கா நான் சொன்னது?
1: இல்லையே.
0: ரொம்ப பிளைனா, ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல?
1: Yes.
0: இந்த ட்ரூத் வந்து நம்ம லைஃப்ல ஆக்டிவேட் ஆகணும்னா, எது இந்த ட்ரூத்தை நம்ம வாழ்க்கையில வந்து ஆக்டிவேட் ஆகுறன்னு என்னன்னா, அதை செயல்பட வைக்கிறதுன்னா இந்த வார்த்தையின் மேல நீங்களும் நானும் வைக்கிற ஃபெய்த்.
1: எஸ்.
0: ஆக்சுவலா வேர்டு வர்றப்பயே அந்த வசனத்தை ஒரு மனுஷன் கேட்கிறப்பயே அந்த வசனம் அவனுக்குள்ள எதை சிருஷ்டிக்கும்னா, ஃபெய்த்தை சிருஷ்டிக்கும்.
1: எஸ்.
0: உங்களுக்குள்ள இருந்த ஃபெய்த்தை ஆண்டவர் கிளறல. என்னமோ நமக்குள்ள ஃபெய்த் இருந்த மாதிரியும்
1: அது அவர் வந்து தூண்டி விடுற மாதிரியும்,
0: அந்த ஃபெய்த் அவர் தூண்டி விட்ட மாதிரியும் நம்ம பேசுறோம். நம்ம லட்சணம் நமக்கு தானே தெரியும். நம்ம வண்டவாளம் என்னன்னு
1: நமக்கு தானே தெரியும்.
0: நமக்கு தானே தெரியும். நம்ம வாயார பேசுவோம். ஆனா நான் சொன்னத சொல்றேன்னா வாய கம்முன்னு என்ன செய்வோம்னா
1: வச்சுக்கொள்ளும்,
0: மூடிக்கிறோம். அதனால இந்த ஃபெய்த் வந்து என் ஆண்டவர் எனக்குள்ள சிருஷ்டிச்ச விசுவாசம். அதனால விசுவாசம் கேள்வினாலே வரும். கேள்வி தேவனுடைய
1: வசனத்தினால்,
0: வசனத்தை அவர் என்னோடு பேசின ஒரு வார்த்தையை என் காது கேட்டுருச்சு.
1: எஸ்.
0: அதை என் இருதயம் விசுவாசிக்குது. அதை என் கண்ணு பார்க்க போகுது. அனுப்பின வார்த்தையை எது கேட்டுச்சு? காது கேட்டுச்சு.
1: காது
0: இருதயத்துல அந்த வெளிப்பாடு என்னன்னா, அது துணித்த பொழுது என்னுடைய ஸ்பிரிட் மேன் அதை கேட்டான். என் ஐம்புலன்கள் கேட்கல, என்னுடைய ஆவி மனுஷன் அதை என்ன செஞ்சான்?
1: கேட்டான்.
0: கேட்டான். கேட்டது மட்டும் இல்ல, அதை அப்படியே விசுவாசிச்சான். விசுவாசிச்சது மட்டும் இல்ல, அத தன்னோட வாயினால் என்ன பண்ணான்? அறிக்கைட்டான். இப்ப கண்ணால
1: பாக்குறான்.
0: சிம்பிள். இது ரொம்ப ரொம்ப குழப்படியான ட்ரூத். அது
1: இல்லையே.
0: இங்கதான் மனுஷனுக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. மனுஷனுக்கு எப்படி இருக்குன்னா
1: திக்கு திக்குன்னு.
0: அதான் நேற்று தினத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசினார், Unless you have faith in God's word. ஆண்டவர் உன்னோடு பேசின வார்த்தையை நீ விசுவாசிக்கலன்னா you cannot work together with God.
1: Hallelujah.
0: நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிற வார்த்தையை அனுப்பி கிரியை செய்கிற தேவனோடு இணைந்து கொள்ள நமக்கு என்ன வேணும்னா ஆயுததாரி
1: செஞ்சான்.
0: ஒரு பவர்ஃபுல்லான காரியத்தை டிக்ளேர் பண்ணப்போ அவனுடைய ஆயுததாரி அண்ண மூடிட்டு ஜோனத்தானுக்கு சொன்ன வார்த்தை என்னன்னா, ஒன்னு சாமுவேல் 14வது அதிகாரம் வசனம் 6. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி,
1: விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா.
0: ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார்.
1: அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான்.
0: அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து,
1: உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும்,
0: உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும்,
1: அப்படியே போ.
0: Go ahead, do what you think best. I am with you all the way.
1: Yes. இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடே கூட வருகிறேன் என்றான்.
0: இதுதான் faith. Faith இல்லாம ஆண்டவரோடு கூட நம்மளால போக முடியாது.
1: Yes.
0: அவர் சொல்றாரு, நீ எதை செய்யும் நான் சொல்லல, நான் தான் செய்ய போறேன், ஆனா நீ என் கூட என்னன்னா
1: நினைஞ்சுக்கோ.
0: அவர் வேற யாரையும் கூப்பிடலையே தங்கம், உன்னதானே கூப்பிட்டாரு.
1: Yes.
0: நீ அவருடைய ஆயுததாரிங்கிறதுனால உன்னை கூப்பிட்டாரு.
1: Yes. Hallelujah.
0: ஆயுததாரி அவரோடு கூட இருக்கிறவன்.
1: Amen.
0: அப்ப ஆண்டவர் நமக்கு தம்முடைய வார்த்தையை சொல்லிட்டார்னா, அவர் செய்ய போற கிரியையை ஆவியில வெளிப்படுத்திட்டார்னா, நம்முடைய மனசு எப்படி செயல்படணும்னா, ஒரு ஆயுததாரிய போல செயல்பட்டு.
1: ஆமென்.
0: ஆண்டவரே உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும்,
1: அப்படியே போ.
0: இது என் இருதயத்துல இருக்கிற காரியம் இல்ல, இது உங்க இருதயத்துல இருக்கிற காரியம். நம்ம எப்படி பண்றோம், என் மனசுல இருக்கிறபடி நீங்க என்னென்ன செய்யுங்க ஆண்டவரே, அதை செஞ்சா நமக்கு எப்படி இருக்கு மனசுக்கு, ரொம்ப தெம்பா இருக்கு. ஏன்னா நான் தான் இங்க எல்லாத்தையும் சொல்றேன், அவர்கிட்ட என் மனசுல இருக்கிறபடி நீங்க என்னென்ன
1: செய்யுங்க.
0: அவர் என்ன பண்றாருன்னா, ஏப்பா என் மனசுல இருக்கிறது உனக்கு நான் சொல்லவா அப்படிங்கிறார். என் மனசுல என்ன இருக்குன்றத
1: உனக்கு சொல்லவா.
0: அதே மாதிரி அவரும் அவர் மனசுல என்ன இருக்குன்றத என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. இப்ப எனக்கு எப்படி இருக்கு கேட்ட உடனே, ஏன்னா அவர் சொல்ற காரியம் வந்து என்னுடைய அறிவுக்கும் புத்திக்கு என்னன்னா எட்டல. இதே ஒரு பெரும்படையை கூட்டிட்டு போய் அடிப்போம் சொன்னா மனுஷனுக்கு என்னன்னா புரியும். ஆனா ஜோனத்தான் ஒரு பெரிய படை அடிக்கிறதுக்கு யார கூப்பிடுறாருன்னா,
1: ஆயுததாரியை மாத்திரமே.
0: ஹல்லேலூயா. விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம்
1: வா.
0: வா
1: வா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: Come on now, let's go across to these uncircumcised pagans. Maybe God will work for us. ஒருவேளை தேவன் நமக்காக அங்கு ஒரு கிரியையை செய்வோம். There is no rule that says God can only deliver by using a big army. பெரிய படை இருந்தா தான் ஆண்டவரால நம்மளை காப்பாத்த முடியுங்கிற எந்த சட்டமும் எந்த ரூல் என்னன்னா இல்ல. No one can stop God from saying, from saving when he sets him mind to do it.
1: Hallelujah. Hallelujah.
0: Superல. No one can stop God from saving when he sets his mind to it.
1: Hallelujah. Hallelujah.
0: ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யும்படி அவருடைய மைண்டை செட் பண்ணிட்டார்னா, எந்த ஒரு மனுஷனோ ஆண்டவர் என்ன செய்ய முடியாது,
1: நிறுத்தவே முடியாது,
0: நிறுத்தவே முடியாது,
1: நிறுத்தவே முடியாது.
0: நம்மளை மீட்கணும், நம்மளை காப்பாத்தணும், நமக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் மைண்ட்ல செட் பண்ணிட்டார்னா, அதை நமக்கு செய்ய செய்ய முடியாதபடி அவரை தடை செய்ய யாராலும்
1: முடியாது.
0: தடை இல்லை அப்படிங்கிற.
1: ஆமென்.
0: சொல்லுங்க, படை இல்லை,
1: படை இல்லை,
0: ஆனாலும் அவருக்கு தடை இல்லை,
1: ஆனாலும் அவருக்கு தடை இல்லை. ஆமென்.
0: படைய வச்சுக்கிட்டு ஆண்டவர் பேசல,
1: தடை இல்லை. ஹல்லேலூயா.
0: இப்ப படை இருப்பதால் எனக்கு தடை இல்லைன்ற சொல்லல ஆண்டவர்.
1: எஸ்.
0: உங்கள்ட்ட பெரிய படம் இருக்கு, அதனால உங்க சார் உங்களோட நானும் வர்றதுக்கு எனக்கு என்ன இல்லை, என்ன உங்கள்ட்ட பெரிய படை என்னன்னா
1: இருக்கு
0: இருக்கு, அதனால நானும் கூட என்ன செய்யறேன்,
1: சேர்ந்து கொள்கிறேன்,
0: சேர்ந்து கொள்றேன் அப்படிங்கிற அப்படின்னு சொல்லல ஆண்டவர். ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா என் கூட சேர்ந்துக்கங்க.
1: எஸ், சேர்ந்துக்கிற ஆண்டவர்.
0: இதான் ட்ரூத், நல்லா கவனிச்சுக்கங்க. என் கூட சேர்ந்துக்கங்கன்றார் ஆண்டவர்.
1: எஸ்,
0: நான் என்ன பண்றேன், அவரை என் பக்கம் இழுக்க ட்ரை பண்றேன். அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி என்னை உன் பக்கம் இழுக்கிறத நிறுத்திரு, நான் உன்னை மொத்தமா என் பக்கம் ஈர்த்து இருக்கிறேன்.
1: எஸ்,
0: என் கூட வர்றியான்றார்.
1: ஆமென்.
0: என் கூட வான்றார். ஆணையத்திற்கு போவோம்,
1: வா
0: வா. ஏன்னா no one can stop God from saving when he sets his mind to do it. ஆண்டவர் ஏற்கனவே தம்முடைய மைண்டை செட் பண்ணிட்டாரு.
1: எஸ்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நமக்கு படையும் தேவையில்லை, வேற எதுவும் தேவையில்லை. அவருக்கு தேவை நான் தான்,
1: நான் தான். அவரோடு சேர்ந்து நடைபயின்றால் மட்டும் போதும். அல்லேலூயா.
0: படை இல்லை என்பதை தடையாக பார்க்கிறோம், ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார், நான் உன்னுடைய நடையைத்தான் கேட்கிறேன், உன்னிடத்தில் நான் படையை கேட்கவில்லை,
1: படையை கேட்கவில்லை.
0: என்னோடு கூட நடப்பாயா? சொல்லுங்க, நடை,
1: நடை,
0: படை,
1: படை,
0: தடை,
1: தடை.
0: அப்ப டேய், ஒரு படை இருந்தா எனக்கு எதுவுமே தடை இல்லை அப்படின்னு அன்று சொல்லல. எனக்கு தேவை உன்னுடைய நடை,
1: நடை,
0: விசுவாச நடை,
1: faith walk.
0: எனக்கு எதுவும் தடை இல்லை,
1: இல்லை. உம்மோடு கூட நடந்திடுவே.
0: நடை,
1: உயிரோடு வாழும்
0: தேவனோடு நடக்கிற அனுபவம்.

0: தானியத்திற்கு போவோம்,
1: வா
0: வா. யார கூப்பிடுறாரு?
1: ஆயுததாரியை.
0: ஆயுததாரி கேள்வி கேட்டானா?
1: ஏக்கல.
0: சந்தேகப்பட்டானா?
1: அடல.
0: அவன் சொன்ன காரியம் என்ன? உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம்
1: செய்யும்,
0: அப்படியே
1: போம்.
0: இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி
1: நானும் உம்மோடே கூட வருகிறேன் என்றான்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: இந்த மாதிரி ஆண்டவர் நம்முடைய மொத்தத்தையும் அவர் பக்கமா என்னன்னா ஈர்த்து கொள்கிற அனுபவம்,
1: ஈர்த்து கொள்ளுகிற அனுபவம்.
0: இங்க ஆண்டவரை என் பக்கமா நான் இழுக்கல. I'm not trying to pull God to my side. என்னுடைய பக்கமா என் ஆண்டவரை இழுக்க நான் எந்த ஒரு முயற்சியும்
1: எடுக்கல,
0: செய்யல. Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த ஆண்டவர் என்னோடு பேசின உடனே my whole being has attached completely with God.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்னுடைய சகலமும் என்னுடைய மொத்தமும் தேவனோடு போய் என்னன்னா ஒட்டிக்கிருச்சு.
1: Yes.
0: இப்ப தேவனோட விருப்பத்தோட நான் ஒட்டிக்கிட்டேன். தேவன் என் வாழ்க்கையில செய்ய விரும்புகிற காரியத்தோட என்னுடைய மொத்தம் என்ன பண்ணிக்கிருச்சு?
1: ஒட்டி
0: ஒட்டிக்கிருச்சு,
1: ஒட்டிக்கிருச்சு.
0: இதுதான் அற்புதங்களின் மண்டலம்.
1: ஆமென்.
0: இது அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத மண்டலம்,
1: மண்டலம்.
0: இதை என்னால தட்டி விட முடியல, இந்த விருப்பத்தை. அதெல்லாம் இல்ல, இது செட் ஆகாது, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு என்ன செய்ய
1: முடியல, விட முடியல,
0: தட்டி விட முடியல,
1: தட்டி விட முடியல.
0: ஏன்னா தேவனுடைய விருப்பத்தை, என்னுடைய வாழ்க்கையில தேவன் செய்ய விரும்புகிற காரியத்தோட என்னுடைய சகலமும் என்ன செய்து விட்டது?
1: ஒட்டிக்கிருச்சு, ஒட்டிக்கிருச்சு.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இந்த அனுபவத்துல நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே உங்களோட சேர்ந்து நான் என்ன செய்யறேன்,
1: நடக்கிறேன்,
0: நடக்கிறேன். இந்த பாதையில நீங்க என்ன நடத்துறீங்க, எந்த தயக்கமும் இல்லாம, எந்த சந்தேகமும் இல்லாம, முழு இருதயத்தோடு இந்த காரியங்களை விசுவாசித்து உம்மோடு கூட நானும் நடக்கிறேன் ஆண்டவரே.
1: ஆமென். ஆண்டவரே
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அதான் நேத்து நாம முடிச்சோம். இது ஒரு முயற்சி இல்ல, ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள நாம எந்த ஒரு முயற்சியும் செய்யல. We are not trying. Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் சொன்ன காரியத்தோட நாம அப்படியே என்ன பண்ணிருக்கிறோம்னா ஒத்து போயிட்டோம்.
1: Hallelujah. Hallelujah.
0: God has decreed and we have
1: agreed.
0: Fully agreed.
1: Fully agreed.
0: I agree with you, Lord.
1: Yes, Lord.
0: The faith in an accepting God's will for you. உங்களுக்கான தேவனுடைய விருப்பத்தை முழு இருதயத்தோட நீங்க என்ன செய்யறதுன்னா ஏற்றுக்கொள்றது. This is faith.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இப்ப எனக்கு என்ன பிரச்சனைனா ஏத்துக்கறதா பிரச்சனை. ஆசீர்வாதத்தை கொடுங்க, நான் என்ன செய்யறேன், நான் வாங்கிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒன்னு சொல்றீங்க, நான் சொல்றத நீ என்ன செய்யணும்னா ஏத்துக்கன்றீங்க. நாம என்ன சொல்றோம், நீங்களே வாங்க, நீங்களே கிரி செய்யுங்க, நீங்களே கையில கொடுத்துட்டு போங்க, இடையில என்னைய கூப்பிடாதீங்க, எனக்கு திராணி இல்லை, எனக்கு தெம்பு இல்லை, நீங்க சொல்ற காரியத்தை நான் எதிர்பார்த்தேன், அப்புறம் கிடைக்கலன்னா நான் ஏன் வந்துருவேன்? அதனால என்னை பிடிக்காதீங்க, என்னை கையில பிடிக்காதீங்க, நீங்களே எனக்காக செஞ்சு எல்லாத்தையும் கையில கொடுத்து வாழைப்பழத்தெல்லாம் உரிச்சு என் வாயில
1: ஊட்டுங்க.
0: மனுஷன் என்ன செய்யறான்னா, தேவன் தனக்காக காரியங்களை செய்யணுங்கிறத அவன் விரும்புறான். அதே நேரத்துல தேவன் செய்ய விரும்புற காரியத்தோட உடன்பட்டு அவரோட இணைஞ்சு நடக்க பயப்படுறான்.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: சொல்லுங்க, நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால்,
1: நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால்,
0: தேவன் உங்களோடு பேசுகிற காரியத்தை,
1: தேவன் உங்களோடு பேசுகிற காரியத்தை
0: நீங்கள் ஏற்றுக்கொள்ள முன்வராவிட்டால்,
1: நீங்கள் ஏற்றுக்கொள்ள முன்வராவிட்டால்,
0: அவர் வாக்கு பண்ணின காரியத்தை,
1: அவர் வாக்கு பண்ணின காரியத்தை
0: உங்களால்,
1: உங்களால்
0: பெற்றுக்கொள்ளவும் முடியாது,
1: பெற்றுக்கொள்ளவும் முடியாது.
0: பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் அவர் சொல்லுகிற காரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
1: எஸ். பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவர் சொன்ன காரியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
0: அதனால நீங்க விடாமுயற்சி எல்லாம் விட்டுருங்க. கடும் முயற்சி செய்து நாங்கள் இதை என்ன செய்தோம்?
1: பெற்றுக்கொண்டோம்.
0: இது முயற்சி இல்ல, just believe God.
1: Amen.
0: Hallelujah. ஆண்டவரோடு முரண்படாமல், ஆண்டவரே நீங்க சொல்ற காரியம் எனக்கு புரியல, என் அறிவுக்கும் புத்திக்கும் என்னால இதை கிரகிக்க முடியல, என்னால் இதை விளங்கி கொள்ள முடியல. ஆனா இத்தனை காரியங்களையும் தாண்டி என் மனசு உங்கள்ட்ட சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் ஆமேன் மட்டும்தான்.
1: ஆமேன்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக
1: கடவது
0: கடவது.
1: ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன். இதுதான் கேக்குறார், ஆமேன் சொல்லு.
1: அமேன் அப்பா.
0: ஆமென் சொல்ல.
1: அமேன் அப்பா.
0: ஹல்லேலூயா,
1: அமேன்.
0: அப்ப விசுவாசம் என்பது விடாமுயற்சி இல்ல. கிறிஸ்துவின் ஆவியானவர் நம்மோடு பேசி இருக்கிற ஒரு காரியத்தோட நாம 100% ஒத்து போறதா இருக்கு. அப்படியே போம், உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம்
1: செய்யும்,
0: உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்முடனே கூட
1: வருகிறேன்,
0: வருகிறேன்,
1: வருகிறேன்.
0: இங்கதான் ரெண்டு ஸ்டாண்ட் வருது. எதை ஒத்துக்கிறோம், எதை
1: ஒத்துக்கொள்ளுகிறோம்?
0: சில பேர் தோல்வியை ஒத்துக்கிறோம். சந்திக்கப்படாத ஒரு தேவை இருக்கு. களைச்சு போன மனசு என்ன செய்யும்னா, இனிமே நமக்கு என்ன அது இல்ல, நமக்கு அது
1: இல்ல.
0: தேவன் பேசலன்னா அது உங்களுக்கு இல்ல, அது உங்களுக்கான தேவனுடைய உங்களை நடத்துற பாதை. அந்த ஏரியாக்குள்ள நான் என்ன செய்யலன்னா நான் வரல. இந்த இடத்த நீங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கங்க, தேவன் ஒரு குறை உங்க லைஃப்ல இருந்து அதை குறிச்சு அவர் உங்களிடத்துல பேசல அப்படின்னா அது உங்களை விசேஷித்தமான பாதையில கத்துற என்ன செய்யறாரு, நடத்துறார். ஆனா அந்த காரியத்தை குறித்து தேவன் ஸ்பெசிபிக்கா உங்களோட பேசி இருக்கிறப்போ, சோனிய முரால் என்ன சொன்னா, செட்டில் ஆயிட்டான், தனக்கு குழந்தை இல்லைங்கிறதுல அவ ஒரு முடிவெடுத்து இனிமே அது தனக்கு இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டான். எதை ஒத்துக்கிட்டா? இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டான்,
1: இல்லை என்பதை ஒத்துக்கொண்ட.
0: இப்ப தீர்க்கதரிசி என்ன சொல்றார், இருக்குன்னு சொல்றேன் இதை ஒத்துக்கிறியான்னு கேக்குறாரு. இங்கதான் புரியுதா உங்களுக்கு?
1: எஸ்.
0: ஆபிரகாம் சொல்றாரு எனக்கு இல்ல, அத நான் ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாரு, ஆதியாகமம் 17. ஆனா ஆண்டவர் ஸ்ட்ராங்கா பேசுறாரு, இங்க பாரு நீ இல்லன்றத ஒத்துக்கிட்ட, இப்ப நான் என்ன சொல்றேன்னா உன் பேரு ஆபிரகாம் இல்ல ஆபிரகாம், உன் மனைவி சாரா இல்ல சாராள், உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது பேர் என்னன்னா ஐசக், இத நீ என்ன செய்யறியா
1: ஒத்துக்கிறியா?
0: ஒத்துக்கிறியா இல்ல? ஆண்டவர் இதை என்னால ஒத்துக்கிறேன்.
1: முடியாதா?
0: முடியாது. ஏன்னா நான் ஒத்துக்கிட்டேன், எனக்கு இல்லங்கிறத என்ன செய்யறேன், நான் ஒத்துக்கிட்டேன். அதனால இஸ்மேல் என்ன செய்வானாக,
1: பிழைப்பானாக
0: அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் தன்னுடைய விருப்பத்தை ஆண்டவர்ட்ட திணிக்கிறாரு. ஆண்டவர் உங்க பக்கம் நான் வர்றது இருக்கட்டும், அதுக்கெல்லாம் போச்சு, இங்க தந்தையாவே தந்தையாவேன்னு சொல்லி நான் கடைசியில தாத்தாவாவே ஆயிட்டேன். இனிமே வந்துகிட்டு தாத்தாவுக்குள்ள இருந்து தந்தை வருவாருன்னா எங்க இருந்து வரும்? என்ன ஆண்டவர் நீங்க பேசுறீங்க, இதெல்லாம் சாத்தியமா? வயசான காலத்துல என்னை சும்மா இருக்க விடாம நீங்க பாட்டுல அது இதுன்னு சொல்லி என்னை போட்டு இந்த மாதிரிலாம் வேணாம் சாமி, நான் ஒத்துக்கிறேன், நான் ஒத்துக்கிட்டேன்.
1: தோல்வி அடைந்தது,
0: தோல்வி அடைஞ்சதை ஒத்துக்கிட்டேன், எனக்கு அது இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டேன். சோ ஃபெய்த் என்ன சவாலஞ்ச் பண்ணது, உனக்கு இருக்குன்னு சொல்றேன்.
1: ஆமென்.
0: ஒத்துக்கறியா நீ அத? So faith is nothing but agreeing with God's will.
1: Yes.
0: Lord, I totally agree with you.
1: Amen.
0: என்னோடு நீர் பேசுகிற காரியத்தோடு நான் நூற்றுக்கு நூறு சதவீதம்
1: உடன்படுகிறேன்.
0: I accept this will. Not 25%, not 50%, not 75%, not 99.9%. 100% total agreement with God.
1: Amen.
0: Fully surrendering myself to God.
1: Yes.
0: நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்க என்னோடு பேசுற காரியம் நிஜங்கிறத நான் ஒத்துக்கிட்டு நூற்றுக்கு நூறு சதவீதம் உம்மோடு கூட இணைந்து நானும் நடக்கிறேன் ஆண்டவரே,
1: நடக்கிறேன் ஆண்டவரே.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னோடு உன்னுடைய என்னோடு நீ நடக்க நீ ஆரம்பிக்கிறதுனால நான் உனக்கு செய்ய நினைக்கிற காரியத்துக்கு தடை இல்லை.

0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: அப்ப ஒரு காலை எதிர்பார்த்து அது தனக்கு இல்லைன்னு உடனே மனுஷன் தனக்கு அது இனிமே இல்லைங்கறத என்ன பண்ணிக்கிட்டான், ஒத்துக்கிட்டான்,
1: ஒத்துக்கிட்டான்.
0: சுனேமுரால் தனக்கு இல்லைங்கறத ஒத்துக்கிட்டா. ஆபிரகாமும் சாராளும் தங்களுக்கு குழந்தை இல்லைங்கறத
1: ஒத்துக்கொண்டார்கள்,
0: ஒத்துக்கொண்டார்கள். நகோமி இனிமே தன்னுடைய வம்சம் துளிர்க்க வாய்ப்பே இல்லை என்பதை
1: ஒத்துக்கொண்டார்,
0: ஒத்துக்கொண்டாள். கோலியாத் வந்து ஏல பள்ளத்தாக்குல இஸ்ரவேலரை சேலஞ்ச் பண்ணப்போ அந்த சேலஞ்சுக்கு பதில் சேலஞ்ச் விட முடியாததுனால ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளாக இருந்த இஸ்ரவேல தங்களுடைய தோல்விய
1: ஒத்துக்கொண்டார்கள்.
0: ஆனா இந்த சமயத்துலதான் அதை ஒத்துக்கொள்ளாத ஒருத்தன் காலத்துல வர்றான். ஒரு பக்கம் தோல்வியை ஒத்துக்கொண்ட நகோமி, இன்னொரு பக்கம் அதை ஒத்துக்கொள்ளாத ரூத்து. ஒரு பக்கம் தோல்வியை ஒத்துக்கொண்ட இஸ்ரவேலுடைய பட, இன்னொரு பதம் அதை ஒத்துக்கொள்ளாத
1: ஆவீது.
0: இங்கதான் ஆண்டவர் வார்த்தை அனுப்பி, எப்ப இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டிய, ஆனா நான் இருக்குன்னு சொல்லிட்டு நிக்கிறேன், இதை ஏத்துக்கிற மாட்டியா நீ?
1: எஸ்.
0: இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உன்னால் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நான் சொல்வதை நீ
1: ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள்.
0: இங்கதான் faith plays a major role.
1: ஹல்லேலூயா.
0: இந்த காரியம் நடக்க வாய்ப்பு இல்லைங்கிறது அப்பட்டமா தெரியுது. ஆபிரகாம் சொல்றாரு, எப்படி தெரியுது?
1: அப்பட்டமா தெரியுது.
0: துணை முறையாளுக்கு
1: அப்பட்டமா
0: தெரியுது. சவுலோட படைக்கு அப்பட்டமா தெரியுது.
1: எஸ்.
0: பார்வோனிடத்துக்கு போவோம் வான்னு சொல்லி மோசேட்ட ஆண்டவர் அழைத்த பொழுது ஏற்கனவே நான் தோற்று போனவன் என்பது மோசேக்கு
1: அப்பட்டமாய்
0: தெரிகிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்பட்டமா தெரியலனாலும் நான் சொல்றத அப்படியே ஒத்துக்கிறவியன்ற,
1: அப்படியே ஒத்துக்கிறேன்பா.
0: See, these are all faith principle.
1: Amen.
0: இப்படிதான் என் பைபிள்ல இருக்கு.
1: Yes.
0: இத வெறுமனே ட்ரூத்தா பேசினா ட்ரூத், இத வெறுமனே வெளிப்பாடா பேசினா
1: வெளிப்பாடு,
0: வெளிப்பாடு.
1: வாழ்க்கையோடு
0: ஆனா நம்ம லைஃப்ல ஒரு தேவை இருக்குல்ல, நம்ம லைஃப்ல ஒரு கோடிட்ட இடம் இருக்குல்ல, ஒரு டேஷ் டேஷ் டேஷ் இருக்குல்ல, எல்லாம் இருக்கு, ஆனா ஒரு டேஷ் இருக்கு.
1: எஸ்.
0: அந்த டேஷ வந்து நம்மளா எதையாவது போட்டு நிரப்பா முடியல, சென்டென்ஸே தப்பாயிரும். இந்தியாவின் தலைநகரம் டேஷ்
1: சென்னை அப்படின்னு போட்டா என்ன ஆகும்?
0: நீங்க சென்னைன்னு போட விரும்புறீங்க, அதை ஏத்துக்கணுமா? கவர்மெண்ட்
1: ஏத்துக்கொள்ளாது.
0: அல்லது தமிழ்நாட்டின் தலைநகரம் டேஷ்
1: டெல்லி,
0: டெல்லின்னு போட்டா ஏத்துக்கணுமா? கவர்மெண்ட்
1: ஏற்றுக்கொள்ளாது.
0: அதே மாதிரிதான் ஆண்டவர் ஒரு காரியத்தை ஆபிரகாமோட பேசி டேஷ் போட்டிருக்காரு. அந்த டேஷ்ல அவர் ஐசக்ன்றாரு, அந்த டேஷ்ல அவர் இஸ்மவேல். டேஷ் ஆயிருச்சு ஆண்டவருக்கு ஆபிரகாம் கடையில,
1: டேஷ்
0: ஆயிருச்சு. நீங்க ஆண்டவரோட, ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு டேஷ் இருக்கு, உங்க லைஃப்ல ஒரு டேஷ் இருக்கு, அதே நேரத்தில் ஆண்டவருக்கு உங்களுக்கு இடையில ஒரு டேஷ் இருக்கு.
1: எஸ்.
0: டேஷ் என்ன இருக்கு? முரண்பாடு இருக்கு. அதானே சரியான வேர்டு,
1: முரண்பாடு.
0: எப்ப பார்த்தாலும் ஒரே டேஷா இருக்கு,
1: டிஷும் டிஷும் டேஷ்,
0: டிஷும் டிஷும் இருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, fill up the blanks. நீ ஃபில் பண்ணாத, எம்டியா இருக்க இடத்துல என்ன வேர்டை போடணுங்கிறது எனக்கு தெரியும். அந்த டேஷ்ல ஆண்டவர் ஒரு ரேமா வேர்டை போட்டிருக்கிறார்.
1: ஆமென்.
0: உங்க லைஃப்ல இருக்கிற ஒரு டேஷ்ல ஆண்டவர் ஒரு ரேமா வேர்ட் என்ன செஞ்சாரு, போட்டாரு.
1: ஸ்பெஷல் டிஷ் வச்சிருக்கம்பா, நீ ஏன்பா டேஷ் என்ற?
0: அவர் தந்த வார்த்தையை போட்டு வாசிச்சாதான் அது வாசகமா இருக்கும்.
1: எஸ்.
0: சில டேஷ வந்து இன்னும் ஆண்டவர் ஃபில் பண்ணாததுனால நீ வாசிக்க முடியாத வாசகமா இருக்கிற, ஆனா எந்த அந்த இடத்துல போட தேவையான வார்த்தையை தந்தவர் அந்த இடத்துல நிரப்ப தேவையான பிளஸிங்கையும் தருவாரு.
1: ஆமென்.
0: அப்பொழுது எல்லாராலும் வாசிக்க கூடிய விரும்பி வாசிக்க கூடிய வாசகமாய் உன் வாழ்க்கை மாறும்.
1: மாறும். ஆமென். ஹல்லேலூயா.
0: ஃபெய்த் பிரின்சிபல்.
1: எஸ்.
0: இது வெளிப்பாடு தானே?
1: வெளிப்பாடு.
0: இது நான் கதை விடுறேனா இல்ல வசனத்துல இருந்து பேசுறேனா?
1: வசன விதையிலிருந்து பேசுகிறீர்.
0: ஃப்ரெஷா வேர்ட்ல இருந்து ரெவலேஷன் வருதுல.
1: எஸ்.
0: இந்த ரெவலேஷனை ஏன் நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல ரிலேட் பண்ண முடியல? அப்படியா பாஸ்டர்? அருமையான வேர்ட். என் வாழ்க்கையிலையும் ஆபிரகாம் மாதிரி ஒரு குறை என்னன்னா
1: இருக்கு.
0: இருக்கு. அதனால ஆபிரகாமுக்கு செஞ்சது எனக்கும் செய்வார் என்பதை நானும் என்ன செய்யறேன்?
1: விசுவாசிக்கிறேன்.
0: விசுவாசிக்கிறேன். விசுவாசி நான் அறிக்கை செய்யறேன்.
1: ஆமென்.
0: இங்க ரிலேட் பண்றப்பதான் இடிக்குது. ஒரு வெளிப்பாட்டை நம்ம வாழ்க்கையோட இணைச்சு நாம கிளைம் பண்றப்பதான் பாடி ஆஃப் கிரைஸ்ட் திணறுது. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இப்ப ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு, ஒரு குழந்தை இருக்குங்கிற வெளிப்பாடை தர்றப்ப அந்த வெளிப்பாடோட நான் என்ன இணைச்சுக்கிட்டேன். அதனாலதான் ஜோகன் வர்றாரு.
1: ஆமென்.
0: ஐசக்கை குறிச்சு பேசுறப்பே நான் ஜோகனை குறிச்சும் பேசுறேன்.
1: ஆமென்.
0: அந்த வெளிப்பாடோட என்ன நான் லிங்க் பண்ணிக்கிட்டேன். வெளிப்பாடை பேசினா எல்லாருக்கும் என்னன்னா அருமையான வெளிப்பாடு இருக்கு,
1: இனிக்குது.
0: ஆனா அந்த ஐசக் என்கிற வெளிப்பாடோட ஒரு ஜோகனை இணைச்சு நாம வெளிப்படையா பேசுறப்ப
1: திக்கு திக்கு திக்கு.
0: எவ்வளவு சத்தியங்களை பேசியிருக்கிறான். அவ்வளவு சத்தியத்தை வந்து ஆயிரக்கணக்கிறத பாக்குறத விட சீர்காழியில போய் ஜோகனை குறிச்சு கொடுத்த டெஸ்டிமனிய ஒருத்தர் எடுத்து சேனல்ல போடுறாரு, அத ஆயிரக்கணக்கில் பாக்குறாங்க. வெளிப்பாட பாக்குறத விட அந்த வெளிப்பாட்டை மனசுல வச்சு நம்ம வெளிப்படையா பேசினது தனி கவனம் பெறுகிறது.
1: ஆமென்.
0: இத பேசாம விட்டுருக்கலாமே நீங்க. வெளிப்பாடை மட்டும் நம்ம பேசிட்டு போறப்ப செய்தி சூப்பரா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, இந்த மாதிரி செய்தி நாங்க எங்கேயுமே என்ன செஞ்சது இல்லை,
1: கேட்டதில்லை,
0: கேட்டதில்லை அப்படின்ட்டு தான் போவாங்க. ஆனா ஒரு வெளிப்பாடை மனசுல வச்சு அதை நம்மளோட உள்வாங்கி நம்மோடு கத்துற என்ன செய்கிறார், பேசுகிறார். பைபிள் எப்படி இருந்திருக்கு அதே மாதிரி எனக்கு இருக்கும்படியாக தேவன் அந்த சாட்சியை வச்சு என்னோட என்ன செய்கிறார், பேசுகிறார். அந்த சாட்சியோட நானும் என்ன இணைச்சுக்கிறேன்னு சொல்லி நீங்க அதை இணைச்சுக்கிட்டு வர்றப்போ உங்களுக்கு பிரஷர்.
1: எஸ். Hallelujah.
0: இப்ப ஜோகனா ஜோகானனை குறிச்ச காரியம் வந்து எல்லா இடத்துலயும் என்ன செய்யப்படுதா?
1: ஹார்ட்டா பேசப்படுகிறதா? எஸ்.
0: இப்ப என்ன மாதிரி பிரீச்சருக்கு என்னது அது?
1: பாக்குறேன்.
0: வெளிப்பாட்டை மட்டும் ஓங்கி பேசுறேன், எந்த காரியத்தை வாழ்க்கையில

0: முண்டுன்னு சொல்றேன், என் காரியம் விதைய போல உனக்குள்ள இருந்து முண்டிக்கிட்டு வரும்னு சொல்றேன், நீ என்னடா நொண்டிக்கிட்டு இருக்கிற?
1: எஸ்
0: இங்கதான் ஒரு பிரீச்சருக்கு ஒரு விசுவாசிக்கு பிரச்சனை வருது. சொல்லிடலாம், நடக்காம போயிருச்சுன்னா நீ நொன்ற, நீ என்ன செய்யற?
1: நொன்ற.
0: இது விசுவாச நடை அல்ல.
1: அல்லேலூயா.
0: ஆண்டவர் பேசின பிறகு ஆபிரகாம் அதுக்கு பிறகு நொண்டல.
1: எஸ்
0: அதான் நாம ரோமர்ல நாம வாசிச்சோம், 4:17 அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக
1: நம் எல்லாருக்கும் தகப்பனானா
0: உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே
1: அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும்
0: அதை நம்பிக்கையோட
1: விசுவாசித்த
0: அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை.
1: அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது
0: தன் செத்து போன் தான் செத்து தன் சரீரம் செத்து போனதையும்
1: சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான்.
0: தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல்
1: தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி
0: தேவனை மகிமைப்படுத்தி
1: விசுவாசத்தில் வல்லவனானான்.
0: அல்லேலூயா சொல்லுங்களேன்.
1: அல்லேலூயா.
0: இங்க ஆபிரகாம் நொண்டல.
1: எஸ்
0: இந்த ஃபெய்த்துக்குள்ள வந்துட்டாரு. கட்டி விடலாம்னு நினைச்சேன். நீங்க வலுவா என்ன பிடிச்சி என்ன செஞ்சிட்டீங்கன்னா உங்க பக்கமா ஈர்த்து கொண்டீர். என் பக்கம் உங்களை இழுக்கலாம்னு நினைச்சேன். உங்களோட மோதி என்னால ஜெயிக்க
1: முடியல.
0: அதனால நான் உம்மிடத்துல சரண்டர் ஆயிட்டேன். லெட் இட் பி. என் வாழ்க்கையில் உம்முடைய திருவுள்ள சித்தம் அப்படி என்ன செய்வதாக
1: நடப்பதாக.
0: நல்ல கவனிங்க, இங்க ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கறது இல்ல பிரச்சனை, ஆபிரகாமுக்கு ஒரு தேசத்தை கொடுக்கறா.
1: ஆமென்.
0: ஆபிரகாமை குறிச்ச தேவனுடைய திட்டத்தோட அந்த குழந்தை கனெக்ட் ஆயிருக்கு. அதனால இந்த குழந்தை இல்லைன்னா அந்த திட்டமும் இல்ல.
1: எஸ்
0: இந்த சீடு இல்லைன்னா அந்த தேசமும் இல்ல.
1: ஆமென்.
0: ஆமென் சொல்ல.
1: ஆமென்.
0: அதனால நீ இஸ்மாயில வச்சுட்டு நீ பாட்டுல வாழ்க்கை நடத்தி இருந்தா ஆபிரகாம்ங்கிற ஒரு காரியம் வந்திருக்குமாயா வெளியில?
1: ஈசாக்குன்ற காரியம் வந்திருக்கவே
0: இஸ்ரவேலுங்கிற தேசம் வந்திருக்குமா?
1: வந்திருக்க.
0: அப்ப ஐசக்குங்கிறது 99 வயசுல ஒரு ஐசக்கை ஏன் கொடுக்கிறாருன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை தேவைன்றதுக்காக ஆண்டவர் அதை கொடுக்கல. அவருடைய தரிசனத்துக்கான ஆபிரகாம் சாராளுடைய கொண்டு தேவன் செய்ய தீர்மானிச்சிருக்கிற அந்த திட்டத்துக்கு தேவன் கொடுத்த அந்த அந்த அந்த திட்டம் இந்த பூமியில நிறைவேற போகிறது என்பதற்கான அடையாளமா தான் ஆண்டவர் யாரை கொடுத்தாருன்னா ஐசக்கை
1: கொடுத்தார்.
0: இட்ஸ் எ கிளியர் சைன். உனக்குள்ள இருந்து ஒரு தேசம் வரும் நான் சொல்றேன், நீ அதை என்ன செய்ய மாட்டேன்ற?
1: விசுவாசிக்க மாட்டேன்.
0: இந்த தேசத்தை உனக்கு நான் தருவேன்னு சொல்றேன், உனக்கு திரளான சந்ததியை தருவேன்னு சொல்றேன், உனக்கு வானத்து நட்சத்திரங்களை என்ன கொடுமானால் என்ன, உன் சந்ததி இவ்வனமா இருக்கும்னு சொல்றேன், பூமியின் தூளை என்ன கொடுமானால் என்னன்னு சொல்றேன். இதை நீ முழுசா நம்புறியா? நீ நம்பினாதான் அது நடக்கும். அதனால உன்னுடைய 99வது வயசுல உன்னுடைய 100 வயசுல ஒரு குழந்தையை தந்து இதுக்கு பின்னாடி வரப்போறத நம்புறதுக்கு நான் உனக்கு தருகிற அடையாளம் இது.
1: ஆமென்.
0: அதுக்கப்புறம் தான் ஆபிரகாம் தன்னுடைய சந்ததிக்கு சொல்றாரு, டேய் இந்த தேசத்தை தருவாரு. எப்படிப்பா நம்புறது? நம்புற மாதிரியாப்பா இருக்கு. அம்மா நீங்க நான் 3 பேர் தான் இருக்கிறோம். ஐசக் சொல்லிருப்பானா சொல்லிக்க மாட்டானா?
1: எஸ்
0: நம்ம 3 பேருக்கு எப்படிப்பா ஒரு 5 சென்ட் நிலம் பத்தாது நமக்கு? அல்லது ஒரு 10 சென்ட் பத்தாது? அல்லது 1 ஏக்கர் பத்தாது? இந்த 1 ஏக்கர் நமக்கு போதுமேப்பா. இதுல எப்படிப்பா நமக்கு இவ்வளவு தேசம் புரியலையப்பா எனக்கு. நீங்க சொல்றது விளங்குற மாதிரி என்ன இல்லையப்பா அப்படின்னு ஐசக் ஆட்ட பேசிருக்கணும். ஆபிரகாம் பேசிட்டேன். அட மவனே இங்க வாடாங்க. எப்ப பிறந்த தெரியுமாடா நீ? முதல்ல உங்க அப்பனுக்கு அத்தலுக்கும் 100 வயசா இருக்கிறப்ப பிறந்தவன்டா. தாத்தாவுக்குள்ள இருந்து ஒரு தந்தை வந்தாரா, பாட்டிக்குள்ள இருந்து ஒரு அம்மா வந்தா.

0: வாங்கடா. நீந்தாண்டா அந்த அடையாளம், தேவன் சொன்ன காரியத்தை செய்ய போகிறார் என்பதற்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் நீ.
1: ஆமென்.
0: இதே இதை கல்யாணம் முடிச்சோன்னு கொடுத்துருந்தா நம்பிக்கை வந்திருக்குமாயா?
1: வந்திருக்காது.
0: நேச்சுரல்ல,
1: நேச்சுரல்.
0: இது வந்து கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறக்கிறது என்னன்னா
1: நேச்சுரல்,
0: நேச்சுரல். அதுல நம்ம சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணு என்னன்னா
1: இல்லை,
0: இல்லை. ஏதாவது ஸ்பெஷல் கேசஸ், எனக்கு யூட்ரஸே இல்லை, அல்லது எனக்கு கர்ப்பப்பையே என்னன்னா
1: இல்லை,
0: இனிமே குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு டாக்டர்ஸ் என்ன செஞ்சிட்டாங்க,
1: சொல்லிட்டாங்க.
0: அந்த மாதிரி இடத்துல கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ் நடந்து நடந்தா அது ஒரு பெரிய அதிசயம். ஆனா நேச்சுரலா ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் ஆகி பல ஆண்டுகள் குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் ஆபிரகாமும் சாராளோட இடைப்பட்டு இதை நான் உங்களுக்கு செய்ய வல்லவர்னு அவர் சொல்றப்ப, துவக்கத்துல ஆபிரகாம் நொண்டுனாலும் கடைசியில தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை செய்ய வல்லவர் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில்
1: வல்லவரான
0: ஆபிரகாம் நொண்டல.
1: எஸ்,
0: ஆபிரகாம் நொண்ட மறுத்து தேவனோடு அவருடைய நட சரிய அலைனான பொழுது,
1: நினைவுகளால
0: குந்தி குந்தி நடக்கிறது நீ, ரெண்டு நினைவுகளால
1: குந்தி குந்தி நடப்பதுதான் நொன்று.
0: கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று,
1: பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்று.
0: நீ நொண்டிக்கிட்டு முண்டும்னா எப்படி முண்டும்?
1: முண்டும்.
0: நொன்றதை நிறுத்து, அப்புறம் பார் எப்படி முண்டுதுன்னு.
1: ஆமென்.

0: அப்ப தீர்க்கதரிசி எலியா என்ன சொல்றார், எந்த மட்டும் நீங்கள் ரெண்டு நினைவுகளால்
1: குந்தி குந்தி நடப்பீர்கள்.
0: நொன்றவன் தேவன் சொன்ன வார்த்தையோடு உடன்படாம
1: நொண்டுகிறவன்,
0: நொண்டுகிறவன் வாழ்க்கையில தேவன் வாக்கு பண்ணின காரியம் எதுவுமே முண்டுவதில்லை.
1: எஸ்
0: முண்டுவதில்லைன்னா போட்ட விதை முளைச்சு வெளியில வர்றத என்ன சொல்லுவாங்க, முண்டுது, முளை விடுகிறது விதை.
1: அல்லேலூயா.
0: அதனால் ஆண்டவர் சொல்றார், நான் சொல்ற காரியத்தோட நீ முரண்படுவனா, நீ என்னோட என்ன செய்யறனா, உன் விசுவாச நடையில நீ நொண்டிக்கிட்டு நடக்கிற,
1: எஸ்
0: குந்தி குந்தி நடக்கிற, ரெண்டு நினைவுகள் உன்னை குந்தி குந்தி நடக்க வைக்குது, நீ என்னோடு கூட நட.
1: எஸ்
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அவர் ஒரு ஸ்டெப், நான் ஒரு ஸ்டெப், அவர் ஒரு ஸ்டெப்,
1: நான்
0: ஒரு ஸ்டெப், அவர் ஒரு ஸ்டெப், நான் ஒரு ஸ்டெப். அவருடைய வார்த்தை என்னுடைய விசுவாசம், அவருடைய வார்த்தை என்னுடைய விசுவாசம் அறிக்கை. இதுதான் என்னன்னா நடை.
1: எஸ்
0: இது என்னது,
1: நடை.
0: இங்க நான் நொண்டல, நான் நடக்கிறேன்.
1: எஸ்
0: நீ நடக்க தொடங்கும் பொழுது தேவன் உனக்கு வாக்கு பண்ணின காரியமும் உன் வாழ்க்கையில நடக்க
1: தொடங்கும், தொடங்கும். அல்லேலூயா.
0: பக்கத்துல வீட்டுல ரெண்டு பேரும் ஜோடியா உட்காந்து பார்த்தா கேளுங்க, நொன்றமா,
1: நொன்றமா,
0: இல்ல ஆண்டவர் காரியம் முண்ட போகுதா?
1: ஆனா ஆண்டவர் காரியம் முண்ட போகுதா?
0: இது வெளிப்பாடு. கதையா விதையாது?
1: இது விதை.
0: இது அடிச்சு விடுறனா இல்ல ஸ்கிரிப்சர்ல இருந்து வருதா?
1: ஸ்கிரிப்சர்.
0: நொன்ற நொன்றேன்னு சொன்னாரு, முண்டும் முண்டும்னு சொன்னாரு, அது வேணா அடுக்குமலின்னு சொல்லலாம். ஆனா ரெண்டு நினைவுகளால குந்தி குந்தி நடக்கிறதுக்கு பேர் என்னது?
1: இந்த
0: வெளிப்பாட விசுவாச அறிக்கையா பேசுற இல்ல
1: தப்பில்லையே.
0: வெளிப்பாடு அதை வெளிப்படையா பேச
1: தேவையான தருது.
0: இங்க அவன் தேவனோட என்ன
1: ஆயிட்டான்,
0: புரிஞ்சுக்கிற முடியாது. மத்தவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தேவன் பேசல,
1: நீ விசுவாச.
0: அவர் ஆயுததாரி ஆகிய உங்களை பத்தான்
1: பேசுற.
0: Do you agree with me?
1: Yes, Lord.
0: Yes, Lord. I totally agree with you.
1: Yes, Lord.
0: இங்க நான் நொண்டல, ஆண்டவரோடு கூட நடக்கிறேன்,
1: நடக்கிறேன். Hallelujah.
0: Hallelujah. அப்பட்டமா தெரியுதுன்றாங்க எல்லாரும், இது நடக்க வாய்ப்பே இல்லைங்கிறத ஒத்துக்கன்றாங்க. ஆனா என் மனசு சொல்லுது, நான் அப்படியே ஆண்டவர் சொல்றத ஏத்துக்கிட்டேன்,
1: ஏத்துக்கிட்டேன்.
0: நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா பெத்துக்கிறவும் போறீங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஏற்றுக்கொண்டேன், பெற்றுக்கொண்டேன்.
0: ஏமாற்றத்தோட வரலாம் ஆலயத்துக்கு, ஆனா திரும்பி போறப்ப ஆண்டவர் சொன்னதை ஏத்துக்கிட்டு போயிடணும்.
1: ஆமென்.
0: அண்ணா ஏமாற்றத்தோட வந்தா, ஆனா ஏலி மூலமா சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டு போனா குழந்தையை பெற்றுக்கொண்டா.
1: ஆமென்.
0: சோ இட்ஸ் எ டீச்சிங். இந்த டீச்சிங் என்னவா மாறப்போகுது? விசுவாசிக்கிறவங்க லைஃப்ல பிளஸ்ஸிங்கா மாறப்போகுது.
1: டீச்சிங் பிளஸ்ஸிங் ஆக மாறப்போகிறது.
0: நிறைய இம்பாசிபிளான காரியங்களை ஆண்டவர் டச் பண்ண போறாரு.
1: ஆமென்.
0: எந்தெந்த காரியங்கள் நடக்க வாய்ப்பே இல்ல, தலைக்கு மேல வெள்ளம் போயிருச்சு, இனிமே ஒண்ணும் செய்ய முடியல, நாரி போனது மறைச்சு போனது.
1: எஸ்
0: ஆண்டவர் கையில் எடுக்கிற டாபிக் நாரி போனது மறைச்சு போனது.
1: ஆமென்.
0: நாரி போனதை குறிச்சு யாரும் பேச விரும்புறது இல்ல, மறிச்சு போன காரியத்தை குறிச்சு யாரும் பேச விரும்புறது இல்ல. ஆனா ஆண்டவர் நாரி போன மறித்து போன காரியங்களை பார்த்து பேசுகிறவர்.
1: ஆமே.
0: பேசுகிறவர் ஆண்டவர். ஏத்துக்கோ.
1: ஏற்றுக்கொள்கிறேன்.
0: ஏத்துக்கோ. ஏமாற்றத்தோடு வர்றேன் என் சமூகத்துக்கு, ஆனா நான் பேசினதை ஏற்றுக்கொண்டு போயிரு.
1: ஆமே.
0: நாருமேன்னு சொல்லாத, செத்து போச்சுன்னு சொல்லாத, நான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல
1: அழைக்கிற.
0: அவரோட சேர்ந்து என்ன செஞ்சிருந்தா நடக்கிறான். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம்
1: நிலையற்றவனாய் இருக்கிறான்.
0: அந்த மாதிரி மனுஷன் தேவனிடத்திலிருந்து எதையாகவும் பெற்றுக் கொள்ளலாம் என்று
1: நினையாதிருப்பானாக.
0: ஒன்னாவது அதிகாரம் வாசிக்கலாமா? இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். வாசிக்கலாமா? ஒன்னாவது அதிகாரத்துல வசனம் ஆறா
1: எட்டு
0: ஆறு ஆறுல இருந்து வாசிக்கலாமே. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல்
1: விசுவாசத்தோடே கேட்க கடவன்.
0: சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கோப்பாய் இருக்கிறான்.
1: அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பான்.
0: இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம்
1: நிலையற்றவனாய் இருக்கிறான்.
0: ஹல்லேலூயா. இருமனம் உள்ளவன்
1: அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக.
0: அப்ப ரெண்டு மனம் உள்ளவன் எதையுமே பெற முடியாது.
1: எஸ்
0: அதனால எதையாகிலும் பெறலாம்னு நினைக்காத.
1: எஸ் ஹல்லேலூயா.
0: இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம்
1: நிலையற்றவனாய். ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்ப தேவன் அமைதியா இல்ல, அதனால என்னாலே அமைதியா இருக்க முடியாது.
1: எஸ்
0: அவர் பேசியதை நான் அவரோட பேச துணிஞ்சிட்டேன். அவர் பேசினதை அவரோடு நான் சேர்ந்து பேசுறதுனால நான் சோர்ந்து போகிறது இல்லை.
1: எஸ் ஹல்லேலூயா.
0: இப்ப வெளிப்பாட வெறுமன வெளிப்பாடாவே வச்சிருந்தா நமக்கு பிரச்சனை இருக்காயா?
1: பிரச்சனை இல்லைங்க.
0: வெளிப்பாட மனசுல வச்சுக்கிட்டு எந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவாக்கும்படி தேவன் அந்த வெளிப்பாட்டை நமக்கு தந்தாரோ அந்த வெளிப்பாட்டை மனசுலேயே வச்சுக்கிறாம அந்த வெளிப்பாட்டை வெளிப்படையா நம்ம பேசுறப்போ
1: ஹல்லேலூயா.
0: அவ்வளவு எளிதில் யார் அதை பேச முடியாது. ஆனா தேவன் நமக்கு தந்த விசுவாசம் அதை பேச வைக்குது.
1: எஸ்
0: இதுதான் ரெண்டு குருந்தியர் நாலாவது அதிகாரம் பன்னெண்டுல விசுவாசித்தேன் ஆகையால்
1: பேசினேன்
0: என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால்
1: பேசுகிறோம்.
0: This is not possible for a man.
1: Amen.
0: To speak like this.
1: Hallelujah. Hallelujah.
0: ஆனா ஒன்னும் பேசல, ஆண்டவர் பேசுறத நானும் அப்படியே பேசுறேன்.
1: Amen.
0: அதான் ஃபைத்.
1: Hallelujah.
0: அதனாலதான் அந்த டாபிக்கை நாங்க ப்ரீச் பண்றப்ப யாரையும் இழுத்துறோம் உள்ளுக்குள்ள.
1: யோகனன்
0: இழுத்துறோம். இதே இது ஒரு 35 வயசு 40 வயசுல இருக்கிற ப்ரீச்சர் பேசினா அது என்னன்னா
1: ஏற்றுக்கொள்ளப்படும்.
0: இதே இது ஒரு 57 வயசுல சாரி 56 வயசுல இருக்கிற ஒரு மனுஷன் பேசினா அது புருவத்தை உயர்த்த வைக்குது. அப்ப நீங்க என்ன சொல்லலாம்? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா பாஸ்டர்? நல்ல ஊழியம் போயிட்டு இருக்கு.
1: ஏன் பாஸ்டர்
0: அருமையா போயிட்டு இருக்கு ஊழியம்? நீங்க நல்ல ஒரு வெளிப்பாட்டு பிரசங்கன்றது எல்லாருக்குமே என்னன்னா
1: தெரியும்.
0: ஆனா இப்ப கொஞ்ச நாள் உங்களை பாக்குறப்ப அதிக பிரசங்க மாதிரி என்னன்னா தெரியுது. பிரசங்காவே இருந்துட்டு போயிருங்க நீங்க. இத கொஞ்சம் நீங்க தவிர்த்து இருந்திருக்கலாம். இது உங்களுக்கு தேவையில்லை. உங்க வெளிப்பாடு அருமையா இருக்கு. அநேக ஜனங்கள் கேக்குறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க, நல்லா போயிட்டு இருக்கு. உங்களை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு கூட்டம் என்னன்னா
1: இருக்கு
0: தர்றாரு. அப்படியே போங்க, அப்படியே போங்க. இதே 1000 2000 ஆகும் 2000 3000 ஆகும் போதும் பாஸ்டர். போங்க
1: போங்க.
0: இதுக்கு மேல இதெல்லாம் குறிச்சு பேசி சிக்கல் எழுத்துக்கிறாதீங்க. அப்புறம் ஏதாவது வில்லங்கம்மா போச்சுன்னா மொத்த ஊழியமே என்னன்னா
1: போயிருங்க
0: போயிருங்க அப்படின்னு நம்ம மேல அக்கறை உள்ளவங்க நினைக்கலாம். ஆனா நம்ம வந்து நின்னா அவரு நொண்டுது முண்டுது. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன்
1: இருக்கிறான்.
0: படை இருக்கு, தடை இல்லை. வாட்ல பேசுறாரு, படை நடை தடைன்றாரு, உண்டுது நொண்டுதுங்கிறாரு.
2: அவர் பேசுறப்ப நம்மளால பேசாம இருக்க முடியல.
3: Yes.
2: Hallelujah. He's going to do an impossible thing.
3: Yes.
2: In our life.
3: Yes, Lord.
2: Not only in my life, all of our life.
3: Yes.
2: என் வாழ்க்கையில மட்டும் இல்ல, இந்த செய்திகளை, இந்த டீச்சிங்க தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு இக்கட்டு இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். ஒரு தீர்க்கப்பட முடியாத ஒரு பிரச்சனை இருக்குன்றது நல்லா தெரியும். ஒவ்வொரு குடும்பத்துல போடப்பட்டிருக்கிற ஒரு முடிச்சு என்னங்கிறது நல்லா தெரியும். அதனால ஏதோ எங்களுக்கு மட்டும் என்ன ஏஞ்சலையும் மனசுல வச்சு மட்டும் தேவன் பேசல, அநேகரை மனசுல வச்சு தேவன் பேசுற.
3: ஆமென்.
2: எங்களோடு சேர்ந்து இணைந்து விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார்.
3: ஆமென்.
2: Year of impossibles.
3: Yes.
2: Hallelujah.
3: Hallelujah.
2: Hallelujah. மலைகள் அப்படி பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போ என்று யாரெல்லாம் சொன்னீங்களோ அதையெல்லாம் பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போகிறத காண்கிற ஆண்டு,
3: காண்கிற ஆண்டு,
2: வரப்போகிற ஆண்டு.
3: ஆமென். காண்கிற ஆண்டு.
2: ஆண்டுல அவர் காரியம் முண்டுகிறதை நீங்கள் காண்பீர்கள்.
3: ஆமென்.
2: வெள்ளி விழா ஆண்டுல ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிற காரியம் உங்க வாழ்க்கையில முண்டிக் கொண்டு வருகிறதை உங்கள் கண்கள் காண என் ஆண்டவர் கிருபை செய்வார். எப்படி ஆண்டவர் சொல்றீங்க? நீ நொண்டலையடா.
3: எஸ்.
2: நீ நொண்டலையே.
3: எஸ்.
2: நீ நொண்டதை நிறுத்திட்டியே. நான் சொல்ற காரியத்தை அப்படியே விசுவாசிச்சு என்னோட சேர்ந்து என்ன செய்யற, நடக்கிற. உங்க தரிசனத்துக்கு எடுத்த காரியம் உங்க வாழ்க்கையில முண்டுகிறத, உங்க ஊழியத்துல முண்டுகிறத நீங்கள் காண்பீர்கள். உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைக்கு எடுத்த காரியத்துல நீங்க எதிர்பார்க்கிற காரியம், தேவன் உங்களோடு பேசின காரியம் முண்டிக்கொண்டு முளைவிடுகிறத உங்க கண்கள் காண போகிறது. உங்க கணவருடைய ரட்சிப்பு கெடுத்த காரியத்துல, உங்களுடைய குடும்பத்துக்கு எடுத்த காரியம், உங்களுடைய தொழிலுக்கு எடுத்த காரியம், தரிசனத்துக்கு எடுத்த காரியம், உங்களுடைய வீட்டுக்கு எடுத்த காரியம், உங்க பரம்பரைக்கு எடுத்த காரியத்துல தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ண காரியத்தோட நீங்க 100% ஒத்துக்கொண்டு அவரோட சேர்ந்து நடக்கிறபடியினால உங்களுடைய காரியம் அவருடைய காரியம் உங்களுடைய வீட்டுல முண்டுகிறதை உங்க கண்கள் காணோம்.
3: ஆமென்.
2: திரும்பவும் சொல்றேன், அவருடைய காரியம் உங்க வீட்டுல முண்டுகிறதை உங்கள் கண்கள்
3: காணும்.
2: காணும். ஆமென் சொல்லுங்க.
3: ஆமென். ஆமென்.
2: ஆமென் சொன்னோட நிக்காம அப்படியே போய் பேசுங்க.
3: எஸ்.
2: ஹல்லேலூயா. நீங்க தைரியம் இருக்கிறனால பேச சொல்லல. தைரியம், இந்த தைரியம் யாருக்குமே வராது. ஆனா விசுவாசத்தை தர்றப்ப அந்த விசுவாசத்தோட சேர்த்து ஆண்டவர் நமக்கு எதையும் கொடுத்துறாரு,
3: தைரியத்தையும் கொடுக்குறாரு.
2: இத தேவன் தான் தொடங்கி இருக்கிறாரு, இத தேவன் தான் முடிச்சு வைப்பாரு.
3: ஆமென்.
2: நான் அனுப்பின காரியமாய், நான் விரும்பின காரியமாகும்படி அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியமாகும்படி
3: வாய்க்கும். வாய்க்கும்.
2: அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வைத்தனது.
3: எஸ்.
2: வசனம் தானே.
3: ஆமென்.
2: வெளிப்பாடு தானே.
3: எஸ்.
2: இந்த வெளிப்பாட்டை அப்படியே உங்க லைஃப்ல இருக்கிற ஒரு பிரச்சனையோட கனெக்ட் பண்ணிக்கிறீங்களா? இதை அப்படியே அக்செப்ட் பண்ணுவீங்களா?
3: எஸ்.
2: அக்செப்ட் பண்ணதை கன்ஃபஸ் பண்ணுவீங்களா?
3: ஆமென்.
2: நவ் யூ ஆர் ரெடி ஃபார் த மிரக்கிள்.
3: எஸ்.
2: இந்த ஜெனரேஷனுக்கு இந்த டீச்சிங் தேவை.
3: ஆமென்.
2: இந்த டீச்சிங்கை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய ஒரு பிளஸிங் ஆண்டவர்
3: அட்டாயம்
2: கையில தருவார்.
3: ஆமென்.
2: Do you agree with me?
3: Yes, Lord. 100%.
2: Say, yes, Lord.
3: Yes, Lord.
2: Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Then நான் பேசணும்னு வந்தேன். ஆண்டவர் நொண்டுது முண்டுதுன்னு தடை படை நடைன்னு போயிட்டாரு. அதனால ஒரு ரெம்னன்ட், எப்பவுமே ஒரு ஹோலி ரெம்னன்ட் இருந்துகிட்டே இருக்கு.
3: ஆமென்.
2: ஒரு ஹோலி லெஃப்ட் ஓவர் கத்தர் அப்படி வச்சிருக்கிறாரு. அதுக்காக தோத்துறோம்.
3: ஹல்லேலூயா. தோத்துறோம்.
2: சரி, ரெண்டு நாள் நான் வெளியில கொஞ்சம் போக வேண்டியிருக்கு. அதனால மேபி ஒன் டே வந்து ஏதாவது சின்ன ஒரு பிரேக் வரலாம். அதுக்காக நீங்க அது வரைக்கும் இதை தியானிச்சுட்டு இருங்க, இதை சூ பண்ணிட்டு இருங்க. ஆமென் சொல்லுங்களேன்.
3: ஆமென்.
2: ஹல்லேலூயா.
3: ஹல்லேலூயா.
2: தேங்க் காட். வருகிற நாட்கள்ல இன்னும் புதிய வெளிப்பாடுகளோட வெளிப்பாடை இங்க பேசினா மட்டும் பத்தாது, நீங்களும் வெளிப்படைய என்ன செய்யணும்னா
3: பேசணும்.
2: வெளிப்பாட்டை பேசுறவன எல்லாரும் சந்தோஷமா பாக்குறாங்க, வெளிப்படையா பேசுறவன சந்தேகமா பாக்குறாங்க.
3: எஸ்.
2: வெளிப்பாட்டை பேசுறவன
0: சந்தோஷமா பாக்குறாங்க. ஆனா வெளிப்படையா பேசுறவன சந்தேகமா பாக்குறாங்க. மத்தவங்க சந்தேகமா பாக்கட்டும், நீ சந்தேகமா பாக்கல, சந்தோஷமா இரு.
3: ஆமென்.
0: அல்லேலூயா,
3: அல்லேலூயா.
0: அந்த இவர் போட்ட பாட்டு நல்லா இருக்கு. அந்த கிப்சன் தர ஒரு பாட்டு போட்டிருக்காருல, ஒரு கிறிஸ்மஸ் பாட்டு ஒன்று போட்டிருக்கிறாரு, அதுக்கு நல்லா லிசன் பண்ணுங்க. ரொம்ப ஒரு ஒரு கொண்டாட்டமா மகிழ்ச்சியா இருக்கு. காலையில கேட்டேன்,
3: சரி சரி,
0: நல்லா இருந்துச்சு. அதான் இவங்க எல்லாம் ஆட போறாங்களா நம்ம கிறிஸ்மஸ்க்கு அப்படி. நல்லா பவர்ஃபுல்லா இருக்கு அந்த சாங் வந்துட்டு. சரியா சீஸ் ஃபுல்லா அப்படியே ஒரு குதூகலத்தை மனசுல கொண்டு வருது. பாஸ்டர் கிஃப்டன் துறைக்காக அந்த பாட்டை பாடின ஒருத்தர் அந்தோணி தாசன் ஒருத்தர் போல இருக்கு. அவரு அவரு பாடியிருக்கிறாரு. நல்லா இருக்கு அந்த சாங் வந்து. காலையில நான் திரும்ப திரும்ப அதை நான் கேட்டுட்டு இருந்தேன். பாத்ரூம்ல தான் ஓடிட்டே இருந்துச்சு. சிரிச்சுக்கிட்டே நாம வாங்க போறோம்.
3: அதனால
0: வெளிப்பாட்டை பேசுறப்ப எல்லாரும் சந்தோஷமா கை தட்டுவாங்க. அந்த வெளிப்பாட்டோட தொடர்புடைய உங்க லைஃப்ல இருக்கிற ஒரு ஒரு விஷயத்த நீங்க கனெக்ட் பண்ணி வெளிப்படையா பேசுறப்ப சில பேர் தலையை குனிவாங்க, சில பேர் சந்தேகமா பார்ப்பாங்க, சில பேர் எதுக்கு இந்த வீணான, ஏன் நல்லதானே எல்லாம் போயிட்டு இருக்கு, இது ஏன் போட்டு இடையில இந்த மாதிரி. எனக்குள்ள பேசுறவர் அமைதியாகட்டும், நானும் அமைதியாகிறேன்.
3: ஆமென்.
0: எனக்குள்ள பேசுறவர்
3: அமைதியாகட்டும்,
0: அவர் அமைதியா இல்ல, அதனால என்னாலும் அமைதியா இருக்க
3: முடியாது.
0: தேவரகமான
3: விசுவாசம்,
0: இது அவருடைய மண்டலம்.
3: ஆமென்.
0: அறிவுக்கும் புத்திக்கு எட்டாத
3: மண்டலம்,
0: ஆச்சரியமான மண்டலம். இந்த ஆச்சரியமான மண்டலத்துக்குள்ள இருந்துதான் அவருடைய அதிசயம் இறங்கி வருது.
3: ஆமென்.
0: நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும்
3: வரத்திலிருந்து உண்டா,
0: ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி
3: வருகிறது.
0: இட்ஸ் எ மிரக்கிள் ஃப்ரம்
3: காட்.
0: ஏன்னா நீ நொன்றதை நிறுத்திட்ட, அதனால என் காரியம் வாழ்க்கையில உண்ட போகிறது.
3: பட்டம் சூட்ட வருவார்.
0: அவுப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஃபெய்த்தில் எங்களை ஒவ்வொரு நாள் அப்படியே ஷார்ப் பண்ணிக்கிட்டே வர்றதுக்காக நன்றி. யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஆல் ஆஃப் அஸ் ஃபார் எ மிரக்கிள். எங்கள் எல்லாரையும் ஒரு அற்புதத்துக்காக நீர் ஆயத்தம் பண்ணுகிறீர். இந்த செய்தியை யாரெல்லாம் இன்னைக்கு காலையில் கேட்டாங்களோ அவங்க வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாத ஆண்டவரே, இந்த வெளிப்பாடு நல்லா இருக்கு, அருமையாக இருக்குன்னு நாங்கள் பாட்டில் சப்பு கொட்டி கையை தட்டி கேட்டுட்டு போயிடாம, இந்த வெளிப்பாடோடு தொடர்புடைய ஒரு குறை என் லைஃப்பில் இருக்குது, அதோடு அந்த டேஷில் இந்த வெளிப்பாடை போட்டு 100% நான் வாசிக்க போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் வாசிக்க முடியாத ஒரு வாசகம், ஒரு டேஷ் இருக்குது, அந்த டேஷில் இப்போ தேவன் தந்த வார்த்தையை போட்டு போட்டு வாசிங்க, போட்டு போட்டு வாசிங்க, திரும்ப திரும்ப வாசியுங்கள். அங்கே தான் நம்முடைய விசுவாசத்தை தேவன் பார்க்கிறார். இந்த விசுவாசத்தை தேவன் கண்டு ஆச்சரியப்படுகிறார். அதன் பிறகு அவர் வாக்கு பண்ணன அதிசயம் நம்ம லைஃப்ல நடக்குது. இதை செய்ய கூச்சப்படாதீங்க. இட்ஸ் எ ஃபெய்த் பிரின்சிபிள். இப்படிதான் பைபிள்ல நடந்திருக்கு, அப்படிதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் நடத்த விரும்புகிறார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் தான் நம்முடைய தேவனா இருக்கிறார். அதனால சந்தேகப்படுகிறவன், இருமனம் உள்ளவன் கத்திரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ரெண்டு மனசு வேண்டாம், ஒரே மனசு, ஒரே மனசு. இந்த அனுபவத்தில் நாம் அவரோடு நடக்க தொடங்குகிறோம். அவர் காரியம் நம்ம வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற தொடங்குகிறது. திரும்பவும் ஃபைனல் ஆண்டு சொல்லார், உங்கள் வீட்டில் அவருடைய காரியம் பூக்கும், அதை மனுஷருடைய கண்கள் பார்க்கும். கர்த்தருடைய காரியம் உங்க வீட்டில் பூக்கும். தேங்க்யூ அப்பா, இந்த வேர்டுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களோட நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
4: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ
5: தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் கர்த்தர் என்று சங்கீதம் 46:9 வாசிக்கிறோம். யாழ்ப்பாண பகுதிக்கு நான் சென்றிருந்த போது போரின் விளைவால் ஜனங்களின் வேதனையை நேரடியாக காண முடிந்தது. அந்த இடத்துல என் நண்பர்களோடு சேர்ந்து நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் இந்த பாடலை கொடுத்தார். ஸ்ரீலங்காவின் சமாதானத்திற்காக கண்ணீரோடு ஜெபிப்பீர்களா?

0: மற்றொரு சத்தியத்தை, அதாவது இயேசுவின் ரத்தத்தை குறித்த சத்தியத்தை நான் உங்களுக்கு போதிக்க
1: விரும்புகிறேன். Say just the blood of Jesus, I will say the precious blood of Jesus.
0: Verumani Yesuvin ratham endru solla varumbavilena Yesuvin vilera petta ratham endru naan solla varumbu.
1: There is a way to say things in the Christian way.
0: Karan Kristo viswasathile kaaryangale sila vidathile solla vendum.
1: You say you don't just simply say Jesus Christ, you say our Lord Jesus Christ.
0: Summa Yesu Kristu naam solluvathu kedaiyathu, kartharagi Yesu Kristu endru naam solugirom.
1: Jesus, our Lord Jesus Christ is not the man living next door, you know.
0: Kartharagi Yesu Kristu vandu pakkathu veetla irukkiravar kedaiyathu.
1: He is a divine person living in us.
0: Ava deivam namakkullaga vasikkiravar.
1: We must talk about him in such a way that brings that sense of reverence to people.
0: மக்களுக்குள்ளே பயபக்தியை கொண்டு வருகிற விதத்திலே அவரை குறித்து நாம் பேச வேண்டும்.
1: So we say the reverend, we say our Lord Jesus Christ with reverence.
0: பயபக்தியோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் சொல்லுகிறோம்.
1: We say God the Father.
0: அன்பிற்கு பிதாவாகிய தேவன் என்று சொல்லுகிறோம்.
1: Instead of just saying the Father.
0: பிதாவே என்று சொல்வதற்கு பதிலாக பிதாவாகிய தேவன்
1: என்று சொல்லுகிறோம். God the Holy Spirit.
0: பிறகு பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்று சொல்லுகிறோம்.
1: In the same way, not just simply the blood of Jesus.
0: அதே போல தான் சும்மா இயேசுவின் ரத்தம் என்று சொல்வதல்ல.
1: If I keep on saying the blood of Jesus 100 times, you will think blood of Jesus is some ordinary thing.
0: 100 முறை இயேசுவின் ரத்தம் நான் சொன்னா இயேசுவின் ரத்தம் சாதாரண ஒரு விஷயம் என்று நீங்கள் நினைத்து விடுவீர்கள்.
1: So I will say the precious blood of Jesus.
0: ஆகவே விலையேறப்பட்ட இயேசுவின் ரத்தம் என்று நான் சொல்லட்டும்.
1: This is the way to put it.
0: இதுதான் இப்படி தான் அதை சொல்லியாகும்.
1: This is a precious blood.
0: இது விலையேறப்பட்ட ரத்தமா இருக்கு.
1: Now we're going to begin this today.
0: இன்னைக்கு இதை ஆரம்பிக்க போறோம்.
1: It will take a few weeks.
0: ஒரு சில வாரங்கள் இது செல்லும்.
1: I have never taught this fully at any time here in this church.
0: இதுவரைக்கும் நம்முடைய சபையிலே முழுமையாக இதை நான் போதித்ததில்லை.
1: Maybe for one or two weeks here and there.
0: ஒன்று இரண்டு வாரங்கள் இதை ஒருவேளை போதித்திருக்கலாம்.
1: But not in a complete manner.
0: ஆனால் முழுமையாக நான் போதித்ததல்ல.
1: So I want to begin to deal with this great vital truth that makes a significant difference in the level of our faith when we learn this truth.
0: இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும்போது நம்முடைய விசுவாச அளவிலே இது முக்கியத்துவமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சத்தியமா இருக்கிறது.
1: You will see that you grow in faith as you learn more about the precious blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தை குறித்து நீங்கள் அதையும் கற்றுக்கொள்ளும்போது உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் வளருவதை நீங்கள் காண்பீர்கள்.
1: And this is one of the truths that the believers are missing today.
0: விசுவாசிகள் இந்த சத்தியத்தை தான் இன்றைக்கு கேட்காமல் தவற விடுகிறார்கள்.
1: And because of that faith is they are unable to grow in faith.
0: இதனுமட்டுமாக விசுவாசத்திலே அவர்கள் வளர முடியவில்லை.
1: Now being the first day that we talk about this.
0: முதலாவது நாள் இன்றைக்கு இதை குறித்து நான் பேசுகிறபடியா,
1: I want to give you many scripture references to show you the importance that this topic of the blood of Jesus held in the early church for the church people of the first century.
0: ஆதி திருச்சபையில வாழ்ந்த சபை மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எவ்வளவு முக்கியமானதா இருந்தது என்பதை காண்பிக்கும்படி சில வசனங்களை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன்.
1: If you read the Bible, the New Testament, it tells you that there were certain truths that played a major role in the Christian church.
0: புதிய ஏற்பாட்டை நீங்கள் வாசிக்கும்போது ஆதி திருச்சபையிலே சில சத்தியங்கள் மிக மிக முக்கியமான பங்காற்றினதை நீங்கள் காணலாம்.
1: It is spoken of everywhere.
0: எல்லா இடத்திலும் அதை பற்றி பேசி இருக்கு.
1: It is weaved into the great and grand theme of salvation.
0: ரட்சிப்பினும் மிகப்பெரிய திட்டத்துக்குள்ளே இதெல்லாம் உள்ளே காணப்படுகிறது.
1: It is from Genesis to revelation you find this.
0: ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை நீங்கள் இதை காணலாம்.
1: So this is one such truth.
0: ஆகவே இந்த சத்தியமும் அப்படிப்பட்ட ஒரு சத்தியம்.
1: It held a central place in the teaching of the church in the first century.
0: முதல் நூற்றாண்டு சபையின் போதனையிலே மையமான ஒரு இடத்தை இந்த போதனை கொண்டிருந்தது.
1: So we will refer to those passages of scripture that show us the importance that was given to the precious blood of Jesus in the New Testament church.
0: ஆகவே புதிய ஏற்பாட்டு சபையிலே இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசப்பட்ட அந்த வசனங்களை இப்போ நாம் பார்க்க போகிறோம்.
1: Now turn with me to Acts chapter 20.
0: இப்போ அப்போஸ்தலர் 20 அதிகாரத்தை திருப்பி.
1: That is the first verse we will begin with.
0: இங்கே தான் நாம் முதலாவது வசனத்தை ஆரம்பிக்க போகிறோம்.
1: Acts chapter 20 and verse 28.
0: அப்போஸ்தலர் 20:28.
1: Paul is speaking to the Ephesian elders.
0: எபேசு மூப்பர்களோடு கூட பவுல் பேசுகிறார்.
1: He is on his way to Jerusalem.
0: எருசலேமுக்கு போகிற வழியிலே பவுல் இருக்கிறார்.
1: He will never come back again.
0: திரும்ப அவர் வர மாட்டார்.
1: Established this great church and worked with them for a long time.
0: எபேசிலே மிகப்பெரிய சபையை ஸ்தாபித்து வெகு நாட்களாக அங்கேயே அவர் வேலை செய்திருக்கிறார்.
1: He has taught them many things.
0: பல காரியங்களை அவருக்கு போதித்து இருக்கிறார்.
1: He is greatly concerned about them because he has been the pastor of that church.
0: அந்த சபையின் போதகராக அவர் இருந்தபடியாலே அவருக்கு குறித்த மிகப்பெரிய கரிசனை அவருக்கு இருந்தது.
1: Now he is proceeding towards Jerusalem and thereafter he is going to go and be taken to Jerusalem and is proceeding towards the end of his life.
0: இப்போ எருசலேமுக்கு போகிறார். எருசலேமுக்கு மட்டும் மட்டுமல்ல தன்னுடைய வாழ்க்கையின் முடிவை நோக்கி அவர் போய் கொண்டிருக்கிறார்.
1: He wants to give them some last minute instructions.
0: ஆகவே கடைசி நேர அறிவுரையாக சில காரியங்களை அவர் சொல்ல விரும்புகிறார்.
1: Usually when people give last minute instructions they seem to be some of the most important instructions that they will give.
0: வழக்கமா மக்கள் கடைசி நேரத்தில் அறிவுரை சொல்லும்போது அந்த அறிவுரை மிக மிக முக்கியமான ஒரு அறிவுரையாய் காணப்படும்.
1: And I believe that we must read these verses with that in mind.
0: இந்த வசனங்களை அதே மனதில் கொண்டு நாம் வாசிக்க வேண்டும் என்று
1: நான் விரும்புகிறேன். Last minute advice.
0: கடைசி நேர அறிவுரை.
1: What would he like to say to this great church that he has raised up?
0: அவர் கட்டி எழுப்பின இந்த மாபெரு சபைக்கு அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்?
1: What would he like to say to the elders?
0: மூப்பர்களை பார்த்து என்ன சொல்ல விரும்புகிறார்?
1: Look at this.
0: இதை கவனியுங்கள்.
1: Verse 28.
0: 28 ஆம் வசனம்.
1: Take heed therefore unto yourselves and to all the flock over which the Holy Ghost has made you overseers to feed the church of God which has been purchased with his own blood.
0: ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள்.
1: You see, he says the church consists of people who have been purchased by Christ's own blood.
0: சபையில யார் இருக்கிறார்களாம்? இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரத்தத்தினாலே வாங்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்.
1: Church is not a place where anybody and everybody can just come and take a membership by paying a subscription.
0: கண்ட ஆட்கள் எல்லாம் உள்ள வந்து காசு கொடுத்து அங்கத்தினாலே சேரக்கூடிய ஒரு இடம் சபை அல்ல.
1: Church in the real terms is a place where people that are purchased by the blood of Jesus come and gather to worship and to hear the word of God.
0: உண்மையை சொல்ல போனால் சபை என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால வாங்கப்பட்ட மக்கள் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்க வருகிற ஒரு இடம் இது.
1: Everything else is a human organization.
0: மற்ற அனைத்துமே மனித ஸ்தாபனம் தான்.
1: But the church is bought by the blood.
0: ஆனால் சபை ரத்தத்தினால் வாங்கப்பட்ட சபை.
1: Look at the way God looks at the church.
0: தேவன் சபையை பார்க்கும் விதத்தை பாருங்கள்.
1: He holds it in great and high esteem because it is bought with his own blood.
0: அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தினால் இதை வாங்கியிருக்கிறபடியால் தான் மேன்மையாக அவர் கருதுகிறார்.
1: And Paul says, feed the flock of God. Take care of yourself and the church because it has been purchased by the very blood of Jesus.
0: Paul சொல்றா உங்களை குறித்தும் சபையை குறித்தும் எச்சரிக்கையாருங்கள் நன்றாக இதை போஷியுங்கள் ஏனென்றால் அது தேவனுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே வாங்கப்பட்டிருக்கிறது.
1: Do you look at the church that way?
0: சபையை அப்படியாக நீங்கள் பார்க்கிறீர்களா?
1: Do you look at yourself that way?
0: உங்களை நீங்கள் அப்படியாக பார்க்கிறீர்களா?
1: That is the way we must look at ourselves, my friend.
0: நம்மை அந்த விதமாக தான் நாம் பார்க்க வேண்டும் நண்பர்களே.
1: His own blood was used to purchase.
0: நம்மை வாங்கும்படியாக அவருடைய சொந்த இரத்தம் பயன்படுத்தப்பட்டது.
1: That is why we don't want to sin and live in sin.
0: ஆகவே தான் நாம் பாவம் செய்யவோ பாவத்தில் வாழவோ விரும்புவதில்லை.
1: That is why we don't want to have anything to do with sin.
0: ஆகவே தான் பாவத்துக்கு நமக்கு சம்பந்தம் வேண்டாம் என்கிறோம்.
1: That is why we want to live a life for him.
0: ஆகவே தான் தேவனுக்காகவே நம்முடைய வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம்.
1: That is why we want to glorify him.
0: ஆகவே தான் அவரை மகிமைப்படுத்த விரும்புகிறோம்.
1: It is because we have been purchased with the highest price that anybody could pay, that is the blood of Jesus.
0: காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மிகவும் விலையேறப்பட்ட இரத்தம். அதனாலே நாம் விலை கொண்டு வாங்கப்பட்டிருக்கிறோம்.
1: Respect yourself, my friend.
0: உங்களை நீங்களே மதித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே.
1: When you do things against the will of God and against the plan of God and against God and things that don't please God, you don't respect yourself as the one who has been purchased by the blood.
0: தேவனுக்கும் அவருடைய சித்தத்துக்கும் அவருடைய நோக்கத்துக்கு விரோதமாய் நீங்கள் பாவம் செய்யும்போது தேவனுடைய இரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கப்பட்ட உங்களை நீங்களே மதித்துக் கொள்வது இல்லை.
1: So the church in the early days looked upon itself as the blood bought people.
0: ஆகவே ஆதி திருச்சபை மக்கள் தங்களை இரத்தத்தினாலே வாங்கப்பட்ட மக்களாக எண்ணிக்கொண்டார்கள்.
1: How important was the blood for them?
0: அவர்களுக்கு இரத்தம் எவ்வளவு விலை முக்கியமாக இருந்தது?
1: The blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்.
1: It was important because they were bought by that precious blood.
0: அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே அவர்கள் வாங்கப்பட்டார்கள். ஆகவே அது அவ்வளவு முக்கியம்.
1: Now turn with me to Ephesians.
0: இப்போ எபேசியருக்கு நாம் திரும்புவோம்.
1: Let's go to the second verse, Ephesians.
0: இரண்டாவது வசனத்துக்கு செல்லுவோம்.
1: Ephesians chapter 1 verse 7.
0: எபேசியர் முதலாம் அதிகாரம் 7 ஆம் வசனம்.
1: In whom we have redemption through his blood, the forgiveness of sins according to the riches of his grace.
0: அவருடைய கிருபையின் ஐசுவரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டா இருக்கிறது.
1: The great apostle Paul was established the Ephesian church.
0: அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இந்த எபேசியர் சபையையும் ஸ்தாபித்தவர்.
1: And he has told the elders saying take care of yourself and the flock of God, feed them because they've been bought by the blood.
0: மூப்பர்களை பார்த்து சொல்றாரு உங்களையும் சபையையும் நீங்கள் ஜாக்கிரதை கவனித்துக் கொள்ளுங்கள் போஷியுங்கள் என்று சொன்னால் அவர்கள் தேவனுடைய இரத்தத்தினாலே வாங்கப்பட்டவர்கள் என்று.
1: The people are precious.
0: மக்கள் விலையேறப்பட்டவர்கள்.
1: Teach them.
0: அவர்களுக்கு போதியுங்கள்.
1: Raise them up in the knowledge of God.
0: கர்த்தரை அறிகிற அறிவிலே அவர்களை வளருங்கள்.
1: Teach them to live for God.
0: தேவனுக்கென்று வாழும்படி கற்றுக் கொடுங்கள்.
1: Because they are of great value, they are bought by the blood.
0: ஏனென்றால் அவர்கள் மிகவும் விலையேறப்பட்ட பெற்றவர்கள் என்றால் ரத்தத்தினாலே வாங்கப்பட்டவர்கள்.
1: The same apostle Paul now writing to the Ephesians says this to the believers, he is saying this.
0: அதே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த விசுவாசிகளுக்கு எழுதும்போது இப்படி சொல்லுகிறார்.
1: First he was speaking to the elders.
0: முதலாவது மூப்பர்களோடு அவர் பேசிக்கொண்டார்.
1: Now he is writing to the people.
0: இப்போது மக்களுக்கு எழுதுகிறார்.
1: He says in him we have redemption through his blood, the forgiveness of sins.
0: இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகி மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டா இருக்கிறது.
1: See, it is not just a stray reference that he makes to the precious blood of Jesus.
0: அவர் இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து ஏதோ இங்கேயும் அங்கேயும் அவர் சொல்லிவிட்டு போய்விடவில்லை.
1: This is central.
0: இதுதான் மையமே.
1: This is how he sees the church.
0: சபை இப்படிதான் அவர் பார்க்கிறார்.
1: This is very common for him to talk to the church and say, you've been blood bought, you've been forgiven through the blood, redeemed through the blood. This is the thing that that is the undercurrent of everything that he says to the church.
0: பாருங்க சபைக்கு பேசும்போது அவங்களுக்கு எழுதும்போது நீங்கள் இரத்தத்தினாலே வாங்கப்பட்டவர்கள், இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், விலையேறப்பட்டவர்கள் எல்லாவற்றிலும் இதைதான் அடிப்படையாக வைத்தவர் சொல்கிறார்.
1: You see, this is what is not sometimes properly emphasized in the present church.
0: பாருங்க தற்போதைய சபைகளிலே இதைதான் மக்கள் வலியுறுத்தாமல் விட்டு விடுகிறார்.
1: They don't emphasize this great and vital truth.
0: இந்த மாபெரும் முக்கியமான சத்தியத்தை அவர்கள் வலியுறுத்துவதில்லை.
1: What the believers need today is the knowledge of these vital truths.
0: இந்த முக்கியமான சத்தியங்களை குறித்த அறிவு தான் இன்றைக்கு விசுவாசிகளுக்கு தேவையா இருக்கிறது.
1: The believer's problem is not that he wants, he has this need and that need.
0: விசுவாசியுடைய பிரச்சனை இந்த தேவை இருக்கு அந்த தேவை இருக்கு என்பது அல்ல.
1: The greatest need for the believer, of the believer, I would say again and again, is the need to know what God has done through the cross of Calvary.
0: திரும்ப திரும்ப நான் சொல்லட்டும், கல்வாரி சிலுவின் மூலமாய் தேவன் என்ன செய்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியதுதான் விசுவாசியின் மிகப்பெரிய தேவையா இருக்கிறது.
1: The greatest need is a need for knowledge.
0: அறிவுதான் விசுவாசியின் மிகப்பெரிய தேவை.
1: This morning we talked about zeal without knowledge.
0: இன்று காலை அந்த அறிவு இல்லாமல் இருக்க வைராக்கியத்தை பற்றி நான் பேசணும்.
1: We emphasize zeal very much.
0: வைராக்கியத்தை அதிகமாக நான் வலியுறுத்துகிறோம்.
1: We don't emphasize knowledge.
0: ஆனா அறிவை வலியுறுத்துவதில்லை.
1: I remember many many years ago, a man was sitting in the church.
0: எனக்கு ஞாபகம் பல வருஷத்துக்கு முன்னால சபையில ஒரு ஆண் உட்கார்ந்து,
1: you know, he was dull because he was discouraged.
0: அவர் ரொம்ப அதைரியப்பட்டு போனபடியெல்லாம் ரொம்ப மந்தமா உட்கார்ந்திருந்தார்.
1: He didn't clap his hands, he didn't shout as he usually does, and he didn't do anything. He was just quiet.
0: கைகளை தட்டவில, வழக்கமா உற்சாகமா பாடுவார், கையை தட்டுவார், அன்னைக்கு சோர்ந்து இருக்கனால அமைதியா இருந்தார்.
1: And the preacher got up and gave him good. He said, where is your zeal, where is your love, where is your this and where is that?
0: Rasinga elendar vachi vaangnar unde anbu enga unde vairaakya enga unde idu enga adu enga.
1: Because he thought this man is now quiet.
0: Enna avaru yothari poi romba amaidhiya irukkara.
1: What that man is not needs is not just zeal, he needs knowledge.
0: Andha manushanukku theivana vairaakyam ella arivu.
1: He needs knowledge so that his discouragement can leave him.
0: Avade adhairiyam avaru vittu pogumbadi avarku arivu dhaan thevai.
1: Discouragement leaves when knowledge comes.
0: அறிவு வரும்போது அதையும் போய் விடுகிறது.
1: Knowledge drives out a lot of negative things.
0: அறிவு பல பிற்போக்கான காரியங்களை துரத்துகிறது.
1: What the believer needs is the knowledge.
0: விசுவாசிக்கு தேவை அறிவு.
1: That is why Paul says in Philippians 3 verse 10.
0: ஆகவேதான் பிலிப்பியர் 3:10 பவுல் சொல்கிறார்.
1: Oh that I may know him.
0: நான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும்.
1: That I may know his sufferings.
0: அவருடைய பாடுகளை அறிந்து கொள்ள வேண்டும்.
1: What happened in his sufferings?
0: அவருடைய பாடுகளிலே என்ன நடந்தது?
1: What happens through his stripes?
0: அவருடைய
1: what happened through his stripes?
0: அவருடைய தழும்புகள் மூலமா என்ன நடந்தது?
1: What happened through the shed blood?
0: சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமா என்ன நடந்தது?
1: What happened on the cross?
0: சிலுவையில என்ன நடந்தது?
1: I want to know him.
0: நான் அதை அறிய விரும்புகிறேன்.
1: I want to know all that means.
0: அது என்னவா இருக்கிறது? அதையெல்லாம் அறிய விரும்புகிறேன்.
1: Is it that knowledge? He says I consider everything that I have to be nothing, he said.
0: அவர் சொல்லுகிறார், மற்ற எல்லாவற்றையும் நான் ஒன்றுமில்லாமல் குப்பையாக எண்ணுகிறேன் என்று
1: சொல்லுகிறார். For this knowledge.
0: இந்த அறிவுக்காக.
1: Now Paul is a man who had considerable knowledge.
0: பாருங்க பவுல் மெத்த அறிவாளியாக இருந்தார்.
1: Not an ordinary man.
0: சாதாரண ஒரு ஆள் கிடையாது.
1: A man who had studied theology.
0: தியாலஜி படிச்ச ஒரு மனுஷன் அவர்.
1: He studied the Old Testament and literally learned everything.
0: பழையர் பாட்டை அப்படியே கரைச்சு குடிச்சவர் அவர்.
1: Mastered it.
0: அத கரைச்சு குடிச்சவர்.
1: It is not that he doesn't know the Bible.
0: ஏதோ அவருக்கு பைபிள் தெரியாதுன்னு கிடையாது.
1: But he knows it in a religious way.
0: என்னால ஒரு மதவாதிய போல அறிந்து வைத்திருந்தார்.
1: In his pharisaical days he knew it in a different way.
0: பரிசேயனா இருந்த காலத்துல அந்த காலத்துல வித்தியாசமா அதை அறிந்து வைத்திருந்தார்.
1: Now he says I want to know him.
0: انا இப்போ சொல்லுகிறேன் நான் அவரை அறிய விரும்புகிறேன்.
1: I want to know him.
0: நான் அவரை அறிய விரும்புகிறேன்.
1: Through the word of God.
0: தேவனுடைய வசனத்தின் மூலமா.
1: Through the description that the Bible gives about the cross and his suffering.
0: சிலுவை குறித்தினுடைய பாடுகளை குறித்து வேதம் என்ன சொல்கிறதோ அதன் மூலமாக.
1: I want to know him.
0: நான் அவரை அறிய விரும்புகிறேன்.
1: The previous knowledge that I have is just a mind's knowledge, just a worldly knowledge. I consider it as nothing, he says.
0: எனக்கு முன்னே இருந்த அறிவு வெறும் உலக பிரகாரமான அறிவு, என்னுடைய மனதில் இருந்த அறிவு அதெல்லாம் குப்பையாக எண்ணுகிறேன் என்கிறார்.
1: I want to know him.
0: நான் அவரை அறிய விரும்புகிறேன்.
1: Ephesians chapter 2.
0: எபேசியர் 2 அதிகாரத்துக்கு
1: Look at the place that the precious blood of Jesus has in the church.
0: இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தம் சபையிலே என்ன இடத்தை வகித்தது என்று பார்ப்போம்.
1: Verse 13.
0: 13வது வசனம்.
1: But now in Christ Jesus you who were sometimes very far off were far off are made nigh by the blood of Jesus. 13. But now in Christ Jesus.
0: 2:13. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனம்
1: 2:13. Ephesians 2:13.
0: மன்னிக்கவும். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள்.
1: He is talking once again about the blood.
0: மறுபடியும் இரத்தத்தை குறித்து அவர் பேசுகிறார்.
1: Not just a reference here and there, the blood is a central theme.
0: ஏதோ இங்கும் அங்குமாக அதை குறித்து பேசவில்லை, இரத்தம் தான் மைய பொருளா இருக்கிறது.
1: It is always there.
0: அது எப்போதும் அங்கே காணப்படுகிறது.
1: The cross,
0: சிலுவை,
1: the death of Jesus,
0: இயேசுவின் மரணம்,
1: the resurrection of
0: Jesus,
1: the shed blood,
0: சிந்தப்பட்ட இரத்தம்.
1: These things were constantly being mentioned and taught and explained.
0: இந்த காரியங்களை எப்போதும் அவர் விளக்கி மக்களுக்கு போதித்து வந்தார்.
1: Every time he says it, he says something about it.
0: பாருங்கள், ஒவ்வொரு முறையும் அதை பற்றி பேசும்போது அதை குறித்து ஒன்றை சொல்லுகிறார்.
1: In Acts 20:28 he said we were bought by the blood.
0: அப்போஸ்தலர் 20:28 ல சொல்லுகிறார், அந்த இரத்தத்தினாலே நாம் வாங்கப்பட்டோம் என்று.
1: In Ephesians 1:7 he says we receive forgiveness and redemption through the blood.
0: எபேசியர் 1:7 ல அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகி மீட்பு உண்டா இருக்கிறது என்கிறார்.
1: Here he says we are made nigh, we are able to come near God and to stand before him by the blood.
0: இங்கே சொல்லுகிறார், இரத்தத்தினாலே தான் தேவனுக்கு அருகிலே நாம் வந்து அங்கே நிற்க முடிகிறது என்று.
1: You know, towards the end of these teachings, after a few weeks, I'm going to deal with all the various things that the blood does.
0: இந்த போதனையில் முடிவிலே தானே இந்த இரத்தம் என்னவெல்லாம் செய்கிறது என்று பல்வேறு காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
1: At that time, I will explain each one of these things.
0: அந்த சமயத்தில் இந்த ஒவ்வொரு காரியங்களை நான் உங்களுக்கு விளக்குவேன்.
1: But notice each reference that Paul makes or anybody else makes, they say something about the blood and what it does.
0: ஆனால் பவுலும் மற்றவர்களும் இரத்தத்தை குறித்து சொல்லும் போதே அந்த ரத்தம் என்ன செய்கிறது என்பதை அங்கே சொல்லுகிறார்கள். அதை கவனியுங்கள்.
1: It is never ending.
0: அதுக்கு முடிவே கிடையாது.
1: So many things to say about what this precious blood has done.
0: இந்த விலையேறப்பட்ட ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று பல காரியங்கள் சொல்லுகிறார்கள்.
1: That is why we call it the precious blood of Jesus.
0: ஆகவே தான் இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தம் என்று நாம் அதை அழைக்கிறோம்.
1: It is precious because it does what no other blood can do.
0: அது விலையேறப்பட்டது ஏனென்றால் மற்ற எந்த ரத்தமும் செய்யக்கூடாததை அது செய்கிறது.
1: It is not precious because it costs more money.
0: ஏதோ அதுக்கு கிரயம் அதிகமாகவே விலையேறப்பட்டது என்று கிடையாது.
1: It is precious because it is not to be found in any other person in the whole world.
0: இந்த முழு உலகத்திலே வேறு யாரிடமும் அது கிடையாது. ஆகவே தான் அது விலையேறப்பட்ட ரத்தம்.
1: Only Jesus with his shed blood can atone for our sins.
0: இயேசு கிறிஸ்து மட்டுமே அவருடைய சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமா என்னுடைய பாவங்களை நீக்க முடியும்.
1: Only one person has the blood that can do anything for us.
0: ஒருவருடைய இரத்தம் மட்டுமே நமக்காக எல்லாவற்றையும் செய்ய முடியும்.
1: If every person here shed his blood for the sin of this world, nothing can happen.
0: இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் உலகத்தின் பாவங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினாலும் எதுவும் நடக்காது.
1: If the best of men shed their blood, nothing can happen.
0: உலகத்தின் தலைசிறந்த நல்லவர்கள் இரத்தத்தை சிந்தினாலும் எதுவும் நடக்காது.
1: Only this person, our Lord Jesus Christ and his blood is the only thing that can atone.
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட இரத்தம் மட்டுமே நம்முடைய பாவங்களை பரிகரிக்க முடியும்.
1: That is why it is precious.
0: ஆகவேதான் அது விலையேறப்பட்டது.
1: It is precious because you cannot buy it with all the money that you have.
0: எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அதை விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆகவேதான் அது விலையேறப்பட்டது.
1: It is precious because not one person in the whole world has this blood.
0: அது விலையேறப்பட்டது ஏனென்றால் உலகத்தில் இருக்க யாரிடமும் இந்த இரத்தம் கிடையவே கிடையாது.
1: It is precious because nobody's blood can do as much as the blood of our Lord Jesus Christ.
0: இது விலையேறப்பட்ட ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு செய்ததை வேறு எந்த இரத்தமும் நமக்கு செய்ய முடியாது.
1: That is why it is precious.
0: ஆகவே தான் அது விலையேறப்பட்டது.
1: So when you say the precious blood of Jesus, you must understand why you are saying
0: that. ஆகவே இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தம் என்று சொல்லும்போது ஏன் சொல்லுகிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
1: There must be an appreciation for that.
0: அதை நீங்கள் பாராட்ட வேண்டும்.
1: The fact you are sitting here worshiping God today.
0: இப்போது நீங்கள் இங்கே உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிப்பது.
1: The fact you have Jesus in living in your heart.
0: இயேசு உங்களுக்குள் இப்போது வசிக்கிறது.
1: The spirit of God in your heart.
0: தேவ ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார்.
1: Made possible through the blood.
0: அதெல்லாம் இரத்தத்தினாலே தான் சாத்தியமாயி.
1: Blood of Jesus.
0: இயேசுவின் இரத்தம்.
1: We've been made nigh.
0: நாம் சமீபமாய் வந்திருக்கிறோம்.
1: Hebrews chapter 9.
0: எபிரேயர் 9 அதிகாரம்.
1: Hebrews chapter 9.
0: எபிரேயர் 9 அதிகாரம்.
1: And verse 12 to 14.
0: 12 முதல் 14 வரை.
1: I said later on we'll talk about what the blood does.
0: இரத்தம் என்ன செய்கிறதுன்னு பிற்பாடு பேசுவோம் என்று நான்
1: உங்களுக்கு சொன்னேன். Now I want to show you the central place that the teaching about the blood of Jesus had in the church.
0: சபையிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்த போதனை எவ்வளவு மையமா இருந்தது அதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
1: 12. Neither by the blood of goats and calves, but by his own blood he entered in once into the holy place, having obtained eternal redemption for us.
0: வெள்ளாட்டுக்கடா இளங்கான இவருடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகாபரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார்.
1: Some people believe Paul is the one that wrote Hebrews also.
0: சிலர் நம்புகிறார்கள் இந்த எபிரேய நிருபத்தை எழுதினதும் பவுல் தான் என்று.
1: Well, we are not going to talk about the authorship of Hebrews now.
0: இதை யார் எழுதியது என்பதை பற்றி இப்போ நாம் பேச போகிறதில்லை.
1: If it was Paul, you can very well understand why he is mentioning it again and again.
0: இது பவுலா இருந்தா உங்களுக்கு நல்லா புரியும் ஏன் திரும்பத் திரும்ப இதை சொல்லுகிறார்.
1: If it is not Paul, if it is someone else writing, you can understand that not only Paul, others also began to teach about the blood of Jesus in the first century.
0: இது பவுல் எழுதவில்லை, வேறு யாராவது
1: This Christian teaching with the idea of the blood and what it does.
0: மிகப்பெரிய பரிசேயன் யூதனாக இந்த பவுல் பழைய ஏற்பாட்டு போதனைகளை அங்குள்ள பலிகள் எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு தன்னுடைய எல்லா போதனைகளையும் எங்கு பார்த்தாலும் ரத்தம் ரத்தம் ரத்தம் என்று போதித்து விட்டார் என்று சொல்கிறார்.
1: If you leave out Paul, there won't be any importance for the blood of Jesus in the church's teachings, they say.
0: பவுலை விட்டுவிட்டால் பிறகு சபையின் போதனைகளிலே இயேசுவின் ரத்தத்தை குறித்த போதனை இருக்காது என்று சொல்கிறார்.
1: That is wrong.
0: அது தவறு.
1: Not only Paul, others taught it.
0: பவுல் மட்டுமல்ல மற்றவர்களும் அதை குறித்து போதித்து இருக்கிறார்.
1: Hebrews is one example of
0: it. அதற்கு ஒரு உதாரணம் எபிரேயர்.
1: But if you say Hebrews also was written by Paul,
0: ஆனா எபிரேயரும் பவுலால் தான் எழுதப்பட்டது என்று நீங்கள் சொன்னால்,
1: then I will take it to Peter and to John and so on in a minute.
0: பிறகு கொஞ்ச நேரத்துல பேதுரு யோவான் இவர்களெல்லாம் கொண்டு சொல்லுகிறேன்.
1: Everybody taught.
0: எல்லாரும் போதித்தார்கள்.
1: They all taught about the blood of Jesus, the precious blood.
0: எல்லாரும் இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து போதித்தார்கள்.
1: It is not Paul's peculiar doctrine.
0: இது பவுலுடைய வினோதமான போதனை அல்ல இது.
1: It is not something that he invented, that he inserted into the normal teachings of Christian church.
0: ஏதோ அவர் கண்டுபிடித்து கிறிஸ்துவ போதனையிலே நடுவுல சொருகின ஒரு போதனை அல்ல இது.
1: No, it is a consistent teaching of the Christian church.
0: கிடையாது, கிறிஸ்துவ சபை தொடர்ச்சியாய் போதித்த ஒரு போதனை இது.
1: Here they say the blood of goats and bulls and calves cannot help us to enter into the holy place.
0: இந்த வசனம் சொல்கிறது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க ஆடு மாடுகள் இவருடைய இரத்தம் நமக்கு உதவி செய்யாது.
1: And by his own blood he has done it.
0: அவர் தம் சொந்த இரத்தத்தினாலே மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார்.
1: He says, for if the blood of bulls and goats, verse 13, and the ashes of an heifer sprinkling the unclean sanctifies to the purifying of the flesh, how much more shall the blood of Christ, who through the eternal spirit offered himself without spot to God, purge your conscience from dead works to serve the living God.
0: 13. அது எப்படி எனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளாக சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்.
1: Once again, the efficacy of the blood of Jesus and what the blood of Jesus thus is emphasized here.
0: மறுபடியும் இயேசுவின் இரத்தம் நமக்கு என்ன செய்ய முடியும் என்பதை இங்கே வலியுறுத்தப்படுகிறது.
1: Oh, it cleanses our conscience, it says.
0: நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது என்று வசனம் சொல்கிறது.
1: We'll teach about that later.
0: அதை குறித்து பிற்பாடு நாம் போதிப்போம்.
1: But it says that it cleanses our conscience.
0: ஆனால் நம்முடைய மனசாட்சியை சுத்தம் பண்ணுகிறது என்று வசனம் சொல்கிறது.
1: So that we may serve the living God.
0: எதற்காக? ஜீவனுள்ள தேவனை நாம் சேவிப்பதற்காக.
1: Later on when we talk about it, we'll talk about what it does and then we'll talk about what as a result what happens to us.
0: பாருங்க, பிற்பாடு பற்றி பேசும்போது இந்த ரத்தம் என்ன செய்கிறது, அதன் விளைவாக நாம் எப்படி இருக்கிறோம், அதை பற்றி நாம் பேசுவோம்.
1: That is what he say.
0: அதுதான் இங்க சொல்லுகிறார்.
1: Purges our conscience.
0: நம்முடைய மனசாட்சியை சுத்தம் பண்ணுகிறது.
1: That is what it does.
0: அதுதான் செய்கிறது.
1: As a result what happens?
0: அதன் விளைவாக என்ன நடக்கிறது?
1: We serve God.
0: நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம்.
1: Serve God does not mean ஊழியம் செய்றோம்னு சொல்றதுனால தமிழ்ல சொல்றதுனால ஊழியக்காரருக்கு தான் சொல்லிருதுன்னு நினைச்சுக்காதீங்க. No, this is not talking about it.
0: இது அத பத்தி பேசல, ஊழியத்தை பத்தி பேசல.
1: It is talking about living for God.
0: இது தேவனுக்கென்று வாழ்கிறதை பத்தி பேசுகிறது நண்பர்களே.
1: Those who are reading Tamil Bibles can write it like that. Living for God.
0: தமிழ்ல வாசிக்கிறது இப்படி எழுதுங்க. தேவனுக்கென்று நாம் வாழும்படியாய் செய்கிறோம்.
1: Certain words mislead us sometimes.
0: ஏனா சில வார்த்தைகள் தவறான அர்த்தத்தை நமக்கு கொடுக்கிறது.
1: So it is talking about not ministers doing ministry, it is talking about believers living for God.
0: ஆகவே ஊழியர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்வது பற்றி இது பேசவில்லை, மக்கள் தேவனுக்கென்று வாழ்வதை குறித்து பேசுகிறது.
1: Without a purged conscience you cannot live for God.
0: மனசாட்சி சுத்தம் பண்ணப்படாமல் தேவனுக்கென்று நீங்கள் வாழ முடியாது.
1: If your heart condemns you, your conscience amplified Bible says condemns you, then you cannot serve God.
0: உங்களுடைய இருதயம் அதாவது உங்களுடைய மனசாட்சியே உங்களை குற்றவாளியாக தீர்க்கும் என்றால் நீங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்ய முடியாது.
1: You cannot serve God.
0: தேவனை நீங்கள் சேவிக்க முடியாது.
1: You cannot live for God.
0: நீங்கள் தேவனுக்கென்று வாழ முடியாது.
1: The success of your life, Christian life depends upon your conscience being purged and cleansed by the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உங்களுடைய மனசாட்சி கழுவி சுத்தம் பண்ணப்பட்டால் தான் உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையே வெற்றிகரமாக இருக்கும்.
1: The whole Christian life and living is based upon the precious blood of Jesus cleansing our conscience.
0: கிறிஸ்துவ வாழ்க்கையே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமுடைய மனசாட்சி கழுவி சுத்திகரிப்பதில தான் அடங்கி இருக்கிறது.
1: That is where it starts.
0: அங்க தான் துவங்குகிறது.
1: It is because our conscience is cleansed we are living for God.
0: நம்முடைய மனசாட்சி சுத்தம் பண்ணப்பட்டபடியாலே தான் நாம் தேவனுக்கென்று வாழ்கிறோம்.
1: That is why we are able to pray.
0: ஆகவே தான் நம்மால் ஜெபிக்க முடியும்.
1: That is why the spirit of God is able to live in us.
0: ஆகவே தான் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாழ முடியும்.
1: That is why we can come into the presence of God.
0: ஆகவே தான் தேவனுடைய சமூகத்திலே வர முடியும்.
1: That is why we can talk to God.
0: ஆகவே தான் தேவனோடு பேச முடியும்.
1: We can have fellowship with God.
0: அவரோடு ஐக்கியம் கொள்ள முடியும்.
1: If the conscience is not purged, then we'll be running away from God.
0: மனசாட்சி சுத்தம் பண்ணப்படாவிட்டால் பிறகு தேவனை விட்டு தூர ஓடிக்கொண்டு.
1: See what the blood of Jesus has done.
0: இயேசுவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று பாருங்க.
1: Oh, this is something wonderful.
0: இது மிகவும் அதிசயமான ஒரு காரியமா இருக்கு.
1: Now verse chapter 10.
0: 10 அதிகாரத்தை நாம்
1: Hebrews chapter 10 verse 19.
0: இவரே 10 19.
1: Just sample because I don't have
0: but there are வசனம் என்பதை பற்றி பேசுகிறார்.
1: The blood, the precious blood of Jesus gives us boldness to enter into
0: his presence. விலையேறப்பட்ட இரத்தம் தான் தேவனுடைய சமூகத்திலே பிரவேசிக்கக்கூடிய தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது.
1: You see, boldness before God, this is not talking about your mental boldness that you have otherwise.
0: பாருங்க தைரியம் என்று சொல்லும்போது மற்றபடி நமக்கு மனதுல தைரியம் இருக்கு அந்த தைரியத்தை பற்றி பேசல, தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தைரியம்.
1: This is talking about some spiritual thing.
0: இது ஆவிக்குரிய காரியத்தை பற்றியது.
1: Not a earthly kind of boldness.
0: இது உலக பிரகாரமான ஒரு தைரியம் அல்ல.
1: It's a boldness to come before God.
0: தேவனுக்கு முன்பதாய் வரக்கூடிய ஒரு தைரியம் இது.
1: Through the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே.
1: Boldness comes when you know the truth about the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்த சத்தியத்தை அறியும் போதுதான் உங்களுக்கு தைரியமே உண்டாகிறது.
1: This is why lot of Christian people today don't have boldness because they've never been taught about the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து போதனை இல்லாதபடியால தான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தேவனுடைய சமூகத்தில் சில தைரியமே இல்லை.
1: They've never been told.
0: அவங்களுக்கு சொல்லப்படவே இல்லை.
1: Told very clearly about the purging effect of the cleansing effect of the precious blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எப்படியெல்லாம் நம்மை கழுவி சுத்தம் பண்ணுகிறது அதை பற்றி மக்களுக்கு போதிக்கப்படுகிறது.
1: They've never been told about how it brings them near.
0: எப்படி தேவனுக்கு அருகிலே கொண்டு வருகிறது அது போதிக்கப்படவில்லை.
1: Ones that are far can come near now.
0: தூரத்தில் உள்ளவர்கள் இப்போது அருகிலே வரலாம்.
1: God himself comes and dwells in us.
0: தேவனே வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்.
1: We are cleansed by the blood of Jesus.
0: நாம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம்.
1: If this is never taught, then such a believer who has never heard teachings, deep teachings about the precious blood of Jesus, will have no boldness, holy boldness to come before God.
0: இதெல்லாம் போதிக்கப்படாவிட்டால் பிறகு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்த போதனை அறியாதவர்கள் தேவனுடைய சமூகத்தில் வருவதற்கு தைரியம் இல்லாமல் இருப்பார்கள்.
1: Their prayer will be weak prayers.
0: அவருடைய ஜெபம் எல்லாம் பலவீனமான ஜெபமா இருக்கும்.
1: Their prayers will be begging prayers of a man who is standing outside like a beggar, not even knocking the door, just simply yelling from outside.
0: அவருடைய ஜெபம் எப்படி இருக்கும் தெரியுமா? பிச்சைக்காரன் பண்ற ஒரு கூக்குரல போல இருக்கும். கதவை தட்ட கூட மாட்டாங்க. கேட்டுக்கு வெளியே நின்னு கூச்சல் போட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்.
1: Once I was staying in a room where a lot of people were staying in that place and praying all over that bungalow.
0: ஒரு முறை நான் ஒரு ரூம்ல தங்கிட்டு இருந்தேன். அந்த பங்களா முழுதும் நிறைய பேர் தங்கி இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க.
1: Some other group was having a retreat, you know.
0: ஏதோ ஒரு குழு வந்து அங்க ரெட்ரீட் நடத்துனாங்க.
1: And I was allowed to stay in one room. I had been there on another business.
0: நான் இன்னொரு வேலைய அங்க போறேன். அது ஒரு ரூம்ல என்ன தங்க வச்சாங்க.
1: And the morning they are praying.
0: காலையில ஜெபம் பண்றாங்க.
1: And I heard some prayer. I thought some beggar has come to the door.
0: ஒரு சில ஜெபத்தை கேட்டு ஏதோ பிச்சைக்காரன் உள்ள வந்துட்டான் போல யோசித்தேன்.
1: ஐயா ஐயா இப்படி நான் பாவி ஐயா நான் பாவி ஏர்லி மார்னிங்
0: ஆலங்காத்தால பாருங்க.
1: ஜஸ்ட் லேமெண்டிங் பிரேயர்
0: புலம்புற ஜபம் இது.
1: இட்ஸ் நாட் அ பாசிட்டிவ் பிரேயர்.
0: இது முற்போக்கான ஜபமே அல்ல.
1: It's like a beggar standing outside the gates of heaven and begging before this great God.
0: பரலோகத்தின் கேட்டுக்கு வெளியே நின்னுட்டு ஆண்டவர்கிட்ட கெஞ்சற பிச்சைக்காரன போல இருக்குது.
1: No boldness.
0: தைரியம் இல்ல.
1: No positiveness.
0: உட்போக்கான தன்மை இல்ல.
1: No entry.
0: உள்ள நுழையறதே இல்ல.
1: Paul talks about in another place that we have an abundant entrance into the presence of God.
0: இன்னொரு இடத்துல பவுல் சொல்றான் தேவனுடைய சமூகத்துல நாம் தைரியமா உள்ள பிரவேசிக்கலாம்.
1: Abundant entrance. தாராளமா நுழையலாம். தாராளமா. Abundant entrance. That's a wonderful word. Abundant entrance.
0: இல்ல அற்புதமான வார்த்தை பாருங்க. தாராளமா போகலாம் உள்ள.
1: அப்படினா என்ன அர்த்தம்? கதவு நல்லா திறந்திருக்கு. தாராளமா உள்ள வாங்கன்னு அர்த்தம். You come. Come on in.
0: வாருங்கள். உள்ளே வாருங்கள்.
1: You see, a person who has been taught about the blood realizes that.
0: பாருங்க இரத்தத்தை குறித்த போதனை உடையவர் இதெல்லாம் உணர்ந்திருக்கிறார்.
1: There is a boldness therefore.
0: ஆகவே ஒரு தைரியம் இருக்கிறது.
1: His prayer has that boldness and shows that boldness.
0: அவருடைய ஜெபத்தில் அந்த தைரியம் இருக்கிறது. அந்த தைரியம் வெளியே வருகிறது.
1: Not a begging prayer but a prayer that goes confidently and asks God.
0: ஏதோ கெஞ்சி கொண்டிருக்கிற ஒரு ஜெபம் அல்ல. தேவனிடத்தில் தைரியமாய் சென்று கேட்கிற ஒரு ஜெபம்.
1: And 1 Peter. Like I told you, it is not just Paul's teaching, my friend.
0: நான் சொன்னது போல இது வெறும் பவுலுடைய போதனைகள் அல்ல.
1: In a lot of these people that have any problem with these things are always blaming Paul.
0: பாருங்க இந்த காரியங்களை குறித்த பிரச்சனுடைய மக்கள் எப்பொழுதே பவுல தான் குறை சொல்வாங்க.
1: They say, oh, if church only did not have Paul, we'd be all right.
0: என்ன சொல்றாங்க தெரியுமா? பவுல் மாத்திரம் சபையில எல்லாம் சபை ஒழுங்கா இருக்கும்.
1: He is the one that is teaching about justification.
0: அவர்தான் அந்த நீதிமானாக்கப்படுவது குறித்தெல்லாம் போதிக்கிறார்.
1: He talks too much about righteousness.
0: இந்த நீதி குறித்து ரொம்ப அதிகமா பேசுறாரு.
1: He talks too much about the law. Theological treatise and he writes about these great doctrines based on this salvation.
0: சாதாரண இந்த ரட்சிப்பின் வழியை எடுத்து வைத்து கொண்டு அதை வைத்து மிகப்பெரிய போதனைகள் உபதேசங்கள் எழுதுறது ரொம்ப சிக்கலா இருக்கு அப்படின்றார்.
1: Paul is the complicator, they said.
0: பவுல் தான் சிக்கலையே உண்டாக்குற மனுஷன்.
1: He says pharisaical mind works like that.
0: அவருடைய பரிசேய மனம் அப்படி வேலை செய்துன்றார்.
1: Not true, my friend.
0: அது உண்மை இல்லை நண்பர்களே.
1: Look at Peter.
0: பேதுரோ பாருங்க.
1: That is why when preaching Romans I refer to many other portions from other epistles because I want to show you that it is not Paul, it is also others that are teaching it.
0: ரோமரை போதிக்கும் போது பவுல் மாத்திரம் இதை போதிக்கவில்லை, மற்ற ஆசிரியர்களும் அதை போதிக்கிறார் என்பதற்காக தான் மற்ற புத்தகங்களை வசனங்களை நான் மேற்கோள் காட்டுகிறேன்.
1: It's very important to every time whenever we teach a truth to show that it is a complete truth. For a taught throughout the Bible
0: ஒரு சத்தியத்தை போதிக்கும்போது ஒவ்வொரு முறையும் இது வேதம் முழுவதும் போதிக்கப்படுகிறது என்பதை காண்பிப்பது ரொம்ப முக்கியம்.
1: One person heard me and says, oh, he's got some stuff from America.
0: ஒருத்தர் என் பிரசங்கத்தை கேட்டு பரவாயில்லைங்க அமெரிக்கால இருந்து நிறைய கத்து வந்திருக்காரு அப்படினா.
1: What a bright fellow.
0: என்ன ஒரு அறிவாளி.
1: அவரை சொல்றேன். He heard me and he found out that I got it from America.
0: யாம் பிரசங்கத்தை கேட்டு அது இதை கண்டுபிடிச்சிட்டார். அமெரிக்கால இருந்து இதெல்லாம் கொண்டு வந்திருக்கார்.
1: Not from America, brother. That is why I am not talking about some American preacher said this and said that.
0: பாருங்க நான் ஏதோ அமெரிக்க பிரசங்க ஏத்த சொன்னார் அத சொன்னார் நீங்க வந்து
1: That is why I am telling you to turn to the Bible.
0: ஆகவே தான் பைபிளை திருப்புங்கன்னு சொல்றேன்.
1: I am turning from Genesis to Revelation.
0: ஆதியாகம் முதல் வெளிப்படுத்தல் வரை நான் திருப்பி வாசிக்கிறேன்.
1: I am giving you scripture after scripture after scripture.
0: ஒவ்வொரு வசனமாக வேதத்திலிருந்து எடுத்து கொடுக்கிறேன்.
1: I want to convince you that this is the teaching of the Bible.
0: இது வேதத்தின் போதனை என்பதை உங்களுக்கு உணர வைக்க விரும்புகிறேன்.
1: One person said he's got some new stuff.
0: ஒருத்தர் சொன்னாரு புதுசு புதுசா சொல்றாருங்களே அப்படி.
1: Not new stuff.
0: இது புதுசல்ல.
1: It is as old as apostle paul
0: apostle na ye paul evlo palamiyanavaro andha mari
1: as old as god
0: devan evlo palamiyanavaro andha alavu palam
1: nothing that I teach is new
0: naan bodhikiradhu edhuvume pudusalla
1: if I teach something new it will be wrong
0: pudusa edha naan bodhicha adu thappa dhaan irukum
1: it is all old
0: எல்லாமே பழையது.
1: It is as old as the Bible.
0: வேதம் எவ்வளவு பழையதோ அவ்வளவு பழையது.
1: Turn with me to 1 Peter chapter 1.
0: 1 பேதுரு முதலாம் அதிகாரத்துக்கு நாம் திரும்புவோம்.
1: Peter also gives the same kind of importance to the precious blood of Jesus.
0: பேதுரும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்துக்கு 18 19 வசனங்கள்.
1: For as much as you know that you were not redeemed with corruptible things as silver and gold from your vain conversation received by traditions from your fathers but with the precious blood of Christ as of a lamb without blemish and without spot.
0: உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே.
1: The language is the same.
0: பாருங்க வார்த்தைகளும் அதே வார்த்தைகள் தான்.
1: Peter and Paul have got the same message.
0: பேதுருவும் பவுலும் அதே செய்தியை தான் சொல்கிறார்கள்.
1: Paul said in Ephesians, in whom we have redemption through his blood, the forgiveness of our sins.
0: பவுல் எபேசுல சொல்கிறான் அவருடைய ரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
1: Here Peter says, you are not redeemed by gold and silver, but by the precious blood of Jesus Christ.
0: இங்கே பேதுரு சொல்கிறான் நீங்கள் வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்பட்டீர்கள்.
2: மீட்கப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள்.
1: Here is where we have that term precious blood.
2: பாருங்க இங்கதான் விலையேறப்பட்ட இரத்தம் என்று வருகிறது.
1: So Peter is teaching the same thing.
2: அவர் பேதுருவும் அதே காரியத்தை
1: போடுறார். Peter not only says it's the blood of Jesus that has done it, he says it's the precious blood. He understands the preciousness of that blood that was shed on the cross.
2: இதோ இயேசுவின் இரத்தம் செய்தது என்று பேதுரு சொல்லவில்லை, மாறாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம் என்று பேதுரு சொல்கிறார்.
1: He is the one that introduces the concept that it is a precious blood. He puts the term in there, precious, precious blood.
2: அவர் தான் ரத்தத்துக்கு முன்னாடி விலையேறப்பட்ட என்று போட்டு அந்த விலையேறப்பட்ட ரத்தம் என்ற எண்ணத்தையே அவர்களுக்குள்ள உருவாக்குகிறார்.
1: Amen.
2: Amen.
1: He's got the idea.
2: அவருக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு.
1: If anybody will say precious blood of Jesus,
2: யாராவது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் என்று சொன்னால்,
1: then you can be sure they probably got the idea.
2: பிறகு நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் இங்க தான் எண்ணம் வந்துச்சு.
1: That is why I want you to say the precious blood of Jesus, not just simply blood of Jesus.
2: நீங்களும் வெறுமனே இயேசுவின் ரத்தம் என்று சொல்லாமல் விலையேறப்பட்ட ரத்தம் என்று சொல்ல விரும்புகிறேன்.
1: That shows a knowledge of certain things.
2: அது சில காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம் என்று காண்பிக்கிறது.
1: Shows that you understand how precious the blood is.
2: ரத்தம் எவ்வளவு விலையேறப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று காண்பிக்கிறது.
1: Why it is precious?
2: ஏன் அது
1: விலையேறப்பட்டது? What makes it precious?
2: அது விலையேறப்பட்டதாக்குறது எது?
1: Well, if you listen to the teachings through the next few weeks, you will really understand it.
2: அடுத்த சில வாரங்களின் போதையில் நீங்கள் கேட்டால் இதை மெய்யாகவே புரிந்து கொள்வீர்கள்.
1: He says, we have been redeemed by the precious blood.
2: சொல்லுகிறார், விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள்.
1: Well, Peter is also teaching the same thing.
2: பேதுருவும் அதே காரியத்தை தான்
1: போதிக்கிறார். Now, what about John?
2: சரி, யோவானை குறித்து என்ன?
1: He is a major writer.
2: அவரும் மிகப்பெரிய ஒரு ஆசிரியர்
1: தான். Of the New Testament epistles.
2: புதிய ஏற்பாட்டு நிருபங்களை எழுதியவர்.
1: So let us turn to 1 John chapter 1 verse 7.
2: 1 யோவான் முதலாம் அதிகாரம் 7 வசனத்துக்கு திருப்போம்.
1: 1 John 1:7.
2: 1 யோவான் 1:7.
1: But if we walk in the light as he is in the light, we have fellowship with one with another, and the blood of Jesus Christ, his son, cleanses us from all sin.
2: அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
1: Oh, he saying exactly what others have been saying.
2: பாருங்க மற்றவர்கள் என்ன சொல்லுகிறாங்க அதேதான் யோவானும் சொல்லுகிறார்.
1: He didn't get it from somewhere else.
2: இவர் வேற எங்கிருந்தோ இதை பெற்றுக்கொள்ளல.
1: He got it with the gospel.
2: சுவிசேஷமாய் இவர் இதை பெற்றுக்கொண்டார்.
1: This is the thing that has been taught. I will show it to you from the very first pages of the Bible.
2: பாருங்க நான் உங்களுக்கு காண்பிப்பேன், இந்த காரியம் தான் வேதத்தின் முதல் பக்கத்திலிருந்தே போதிக்கப்பட்டு வருகிறது.
1: I am not going to deal with Old Testament at all today.
2: இன்றைக்கு பழைய ஏற்பாட்டை பற்றி நான் பேச போவதே இல்லை.
1: But you will see as in the course of our teaching that this is the thing that has been taught from the first pages of the Old from the Bible.
2: நாம் போதித்து வரும்போது நீங்களே புரிந்து கொள்வீர்கள், இந்த போதனை வேதத்தின் முதல் பக்கத்திலிருந்தே போதிக்கப்பட்டு வருகிறது என்று.
1: He says the blood of Jesus Christ, his son, cleanses us from all sin.
2: யோவான் என்ன சொல்கிறார், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
1: Writing to the believers, he says,
2: விசுவாசிகளுக்கு எழுதும்போது இப்படி சொல்கிறார்.
1: See the central place that the teaching about the blood of Jesus had in the church.
2: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்த போதனை சபையில எவ்வளவு மையமா இருந்தது என்று பாருங்கள்.
1: And it is surprising that it is not so emphasized today in that way that it was emphasized then.
2: ஆனா இன்றைய நாட்களிலே சபைகளிலே எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட வேண்டுமோ அப்படி வலியுறுத்தப்படுவதிலே ஆச்சரியமா இருக்கிறது.
1: That is why there is spiritual power is missing.
2: ஆகவே தான் ஆவிக்குரிய வல்லமையை காணாமல் இருக்கிறது.
1: That is why that boldness is missing.
2: ஆகவே தான் தைரியம் அங்க இல்லை.
1: They don't know about the cleansing power.
2: சுத்தம் பண்ணுகிற இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை அறியாத இருக்கிறார்கள்.
1: The believers have not discovered and the blood. You know, we
2: மோசிய சபைகள்ல,
1: you know, when they said we are going to serve communion,
2: இன்னைக்கு திருவிருந்து பரிமாற போகிறோம் என்று சொன்னபோது
1: only 25% of the people will be inside.
2: சபையில 25% ஆட்கள் தான் உள்ள இருப்பாங்க.
1: Only 25%. I'm not just saying it as a criticism. I'm saying it as a very important truth that I want to tell you.
2: பாருங்க ஒரு குறையா சொல்ல விரும்பல, முக்கியமான சத்தியத்தை சொல்ல வர, 25% மக்கள் மட்டும்தான் உள்ள இருப்பாங்க.
1: Why?
2: ஏன்?
1: As soon as the message is over, they don't want to take communion. They just get up and walk away because you take communion.
2: செய்தி முடிந்த உடனே திருமுறை எனக்கு வேணாம் மத்தவங்களாம் எடுத்துங்க, அவங்க பாட்டுக்கு போயிட்டே
1: இருப்பாங்க. Why?
2: ஏன்?
1: Most of them they walk away from the communion because they have never found out about the cleansing power of the blood of Jesus.
2: இயேசு கிறிஸ்துவின் சுத்திகரிக்கும் வல்லமையை அநேகர் கண்டுபிடிக்காதபடியால தான் திருவிருந்து வேண்டாம்னு எழுந்து போயிட்டாங்க.
1: At that time I didn't understand it.
2: அந்த சமயத்துல இதெல்லாம் எனக்கு புரியல.
1: Later on I coming to think about it, I understand now.
2: பிற்பாடு இத பத்தி எல்லாம் யோசிக்கும் போது தான் நான் புரிந்து கொண்டேன்.
1: Because I myself walked away many times.
2: ஏன்னா பலமுறை நானே எழுந்து வெளியே போயிருக்கேன்.
1: And why?
2: ஏனப்படி?
1: Because I felt unworthy.
2: என்ன தகுதியற்றவனாய் நான் உணர்ந்தேன்.
1: I had some imperfections.
2: எனக்குள்ள பூரணமற்ற தன்மை இருந்தது.
1: Some problems.
2: சில பிரச்சனைகள்.
1: I felt I was imperfect. Therefore I should not partake of this.
2: நாம் பூரணமில்லாதவன் ஆகவே இதிலே கலந்துகொள்ள கூடாது என்று உணர்ந்தேன்.
1: Maybe I have offended the Lord in word or in deed.
2: நான் கர்த்தருக்கு விரோதமாய் வார்த்தையிலோ செய்கையிலோ பாவம் செய்து விட்டேன்.
1: So I said always, well maybe next month when I am more right and when I am more righteous.
2: ஆகவே எப்போ என்ன சொன்னேன், சரி அடுத்த முறை தப்பே செய்யாம வந்து நாம் கலந்துகொள்வோம்.
1: And sometimes for many months I'll miss it.
2: சில சமயத்திலே பல மாதங்கள் திருமணத்திலே பங்கெடுக்க மாட்டேன்.
1: And others getting up and walking away was an encouragement for me also.
2: மற்றவங்க எழுந்து வெளியே போனாங்களா, அது எனக்கு ரொம்ப தைரியத்தை கொடுத்தது.
1: Some believers that have been believers for 30 years would walk away.
2: 30 வருஷமா விசுவாசிகளா இருக்கவங்க அவளே எழுந்து வெளியே
1: போவாங்க. So I said he is walking away, what am I?
2: ஆக நான் சொன்னா அவரே போறாரே, நான் மட்டும்.
1: So if you are not right then you must not take communion.
2: ஆக ஒழுங்கா இல்லனா கம்யூனியன் எடுக்க கூடாது.
1: I thought if you're not worthy then don't take it.
2: தகுதியற்றவளா இருந்தா பங்கு பெற கூடாது, இப்படி தான் நான்
1: நினைச்சேன். This is the idea that I had.
2: எனக்கு இருந்த எண்ணம் இப்படி தான் இருந்தது.
1: But then later on I came to learn the truths about the precious blood of Jesus.
2: ஆனால் பிற்பாடு தான் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தை குறித்த போதனைகளை நான் கற்றுக்கொண்டேன்.
1: I discovered afresh the truth about the cleansing power of the blood.
2: அந்த இரத்தத்தினுடைய சுத்திகரிக்கும் வல்லமை குறித்த சத்தியங்களை நான் கேட்டேன்.
1: And one great singer sings that song.
2: ஒரு மிகப்பெரிய பாடகர் அதை குறித்து பாடுகிறார்.
1: Oh the blood will never lose its power.
2: அந்த இரத்தத்தின் வல்லமை ஒரு நாளும் ஒழியாது.
1: I tell you my friend, the blood has not lost its
2: power. நான் சொல்லட்டு நண்பர்களே, இரத்தத்தின் வல்லமை போய்விடவில்லை.
1: The blood that was shed on the cross is still powerful.
2: சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தம் இன்னும் வல்லமையுள்ளதா இருக்கிறது.
1: It cleansed me once when I came to Christ.
2: கிறிஸ்துவனே நான் வந்தபோது ஒரு முறை என்னை கழுவிற்று.
1: It cleanses me every day today.
2: இன்றைக்கும் அனுதினமும் என்னை கழுவுகிறது.
1: As the imperfections of this world latch on to me, I'm cleansed by the powerful precious blood of Jesus.
2: இந்த உலகத்தின் பரிபூரணமற்ற தன்மையில் என்னை வந்து பற்றிக்கொள்ளும்போதுதான் இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நான் கழுவப்படுகிறேன்.
1: As I have fellowship with God, I'm constantly in need of cleansing by this precious blood.
2: நான் தேவனோடு கூட ஐக்கியப்படும்போது இந்த விலையேறப்பட்ட இரத்தம் தொடர்ந்து என்னை கழுவி சுத்தம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது.
1: That is why in verse 9, two verses later, John says, if we confess our sins, he is faithful and just to forgive our sins and to cleanse us by his precious blood of all unrighteousness.
2: ஆகவே தான் 9 யோவான் சொல்கிறான், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார்.
1: This is most often used for the unbelievers, so we think it's talking about the unbelievers.
2: அவிசுவாசிகள் பேசும்போது இது இந்த வசனத்தை நாம் சொல்லுகிறபடினாலே இது ஏதோ அவிசுவாசிகளை பத்தி தான் பேசுது, நாம விட்டு விடுவோம்.
1: So the believers looked at this verse and said that's not about me, that's about the sinner, the salvation.
2: விசுவாசிகள் படிக்கும்போது இது என்ன பத்தி பேசல, பாவிகளுக்கு ரட்சிப்பு பத்தி சொல்லுது.
1: This is talking about the believers in the church.
2: கிடையாது, இது சபையில் உள்ள விசுவாசிகளை பத்தி பேசுது.
1: If you confess your sin,
2: உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்தால்,
1: have you got sin?
2: பாவம் இருக்கிறதா
1: உங்களுக்கு? Confess your sin.
2: உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்க.
1: If you confess your sins, he is faithful and he is just to forgive our sins and cleanse us from all unrighteousness.
2: நமித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக
1: இருக்கிறார். If this was ever taught in the church, the cleansing power of the blood of Jesus.
2: இயேசு கிறிஸ்துவினுடைய சுத்தம் பண்ணுகிற விலையேறப்பட்ட அந்த வல்லமை குறித்து சபையிலே போதிக்கப்படும் என்றால்,
1: the one who walks away will come back in and sit down and begin to confess his sins and be right with God and use the time to set his relationship right with God and take and partake in that communion.
2: வெளியே எழுந்து போகிறவர் உள்ளே வந்து உட்கார்ந்து தனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை குறித்து எண்ணி தேவனோடு கூட சீர்புரண்டி பிறகு அந்த திருவரந்திலே பங்கு கொள்வார்.
1: Amen.
2: Amen.
1: Are you there?
2: இருக்கீங்களா?
1: We are not in the business of driving away people.
2: மக்களை துரத்தி விடுற வேலையில நாம் இல்ல.
1: But that is what happened in the
2: world. அதுதான் அந்த நாட்களில் நடந்தது.
1: Don't come near this thing, you know, they said.
2: கிட்ட வராதீங்க அப்படினுவாங்க.
1: Don't take it.
2: இதல பங்கு பெறாதீங்க.
1: By the very tone of their voice, we understood they don't want us sinners in there.
2: பாருங்க, அவங்க சொல்ற துணியை பாக்கும்போது தெரியும் பாவிங்க கிட்டே வரக்கூடாது அப்படினு.
1: So and we were also taught regularly that we were sinners.
2: அது மட்டுமல்ல, நீங்க பாவிங்கன்னு அதையும் தொடர்ந்து போயிச்சிட்டு வந்தாங்க.
1: It was very strong.
2: அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா,
1: ஃபவுண்டேஷன் வாஸ் வெரி ஸ்ட்ராங்,
2: அஸ்திவாரம் ரொம்ப பலமா இருந்து.
1: We are sinners.
2: நாங்க எல்லாம் பாவிகள்.
1: So when the communion time came, we got up and walked
2: out. அது திருவந்து நேரம் வந்த உடனே நாங்க எழுந்து வெளிய போயிடுவோம்.
1: We are not sinners, my friend.
2: நாம் பாவிகள் அல்ல நண்பர்.
1: Sons and daughters of the living God.
2: ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமா இருக்கிறோம்.
1: Are there certain imperfections in our lives?
2: இந்த வாழ்க்கையில சில குறைகள் இருக்கிறதா?
1: Yes, there are.
2: ஆம், இருக்கிறது.
1: There are times we sin.
2: சில சமயங்களில் பாவம் செய்கிறோம்.
1: If there are sins, we must confess.
2: பாவங்கள் இருந்தாலும் அறிக்கை செய்ய வேண்டும்.
1: And he is able to cleanse us with his blood.
2: அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறார்.
1: The blood has never lost its power.
2: இரத்தத்தினுடைய வல்லமை ஒழிந்து போகவே இல்லை.
1: Revelation once again is another writing of John.
2: பாருங்க யோவான் எழுதின இன்னொரு புத்தகம் வெளிப்படுத்தல்
1: Revelation chapter 1 verse 5.
2: வெளிப்படுத்தல் 1:5.
1: And from Jesus Christ who is the faithful witness and the first begotten of the dead and the prince of the kings of the earth unto him that loved us and washed him from our sins in his own blood and hath made us kings and priests unto God and his father to him be glory and dominion forever and ever amen
2: உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்னதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் உண்டாயிருப்பதாக ஆமென்
1: This is not the only reference in Revelation I told you reading only samples from each episode
2: வெளிப்படுத்தல இந்த ஒரு வசனம் தான் இருக்கு நினைச்சிராதீங்க சாம்பிளா தான் சில வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன்னு சொல்லி
1: இருக்கு All right many references in Revelation
2: வெளிப்படுத்தலே பல வசனங்கள் இப்படி இருக்குது
1: about this blood of Jesus
2: இயேசு கிறிஸ்துவின் இரத்தப்பட்ட இரத்தத்தை குறித்து
1: So again and again the Bible teaches that
2: ஆகவே திரும்ப திரும்ப வேதம் நமக்கு அதை போதிக்கிறது
1: Here he says that he has washed us from our sins
2: இங்க சொல்லுகிறார் நம்முடைய பாவங்களை நம்மை கழுவினார் என்று
1: Again the same teaching
2: He
1: believes that.
2: அதே அவர் விசுவாசம்.
1: And as a result of being washed, we are kings and priests, he says.
2: கழுவப்பட்டதின் விளைவாக நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம் என்று சொல்கிறார்.
1: Now we come to the last verse.
2: இப்போது கடைசி வசனத்தை
1: Revelation chapter 12.
2: வெளிப்படுத்தல் 12 அதிகாரம்.
1: And verse 11.
2: 11 வசனம்.
1: Revelation 12:11.
2: வெளிப்படுத்தல் 12:11.
1: And they overcame him by the blood of the lamb and by the word of their testimony and they loved not their lives unto death.
2: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்
1: He's talking about the victory that the believers had over the devil
2: பிசாசின் மீது விசுவாசிகள் பெற்ற வெற்றியை குறித்து இது பேசுகிறது
1: victory over the devil
2: பிசாசின் மீது வெற்றி
1: and the precious blood of Jesus plays a very important role in the victory over the devil this
2: பிசாசின் மீது வெற்றி பெறுவதிலே இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம் முக்கியமான ஒரு பங்கை ஆற்றுகிறது என்று சொல்கிறது
1: this is why I believe that the believer ought to be taught properly about the precious blood of Jesus
2: பாருங்கள் இதனால்தான் விசுவாசிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து நன்றாய் போதிக்கப்பட வேண்டும் என்று நான் நம்புகிறேன்
1: if he is not properly taught then there is no victory over the devil my
2: அவருக்கு சரியாய் போதிக்கப்படாவிட்டால் பிறகு பிசாசின் மீது வெற்றி பெற முடியாது நண்பர்களே
1: your victory over the devil depends very much on the knowledge that you have about the precious blood of Jesus and what it has done for you
2: yesu christin vilayerapetta rathathai kurithum adu ungalku enna seidirukku endradhu kurithu neenga arindirundal dhaan pisasin meedhu neengal vetri peruvadhe saathiyam
1: the devil is the great enemy of mankind
2: manukulathin migapperi ediri indha pisas
1: he is the only enemy
2: avan mattumaa ediriye
1: he set against the people of god and the will of god
2: deva janangalukku virodhamaga devudey sitthathukku ediraga avan irukkar
1: he is going about seeking whom he may devour
2: yaarai vilungalama endru vagai theri sutti thirugira
1: the devil is after the believer
2: pisasu viswasigal pinnala sutti varugira
1: the believer has a battle with the devil
2: விசுவாசிக்கு பிசாசோடு எப்பவும் போராட்டம் உண்டு
1: that is why in Ephesians chapter 6 verse 12 we read
2: ஆகவே தான் எபேசியர் 6:12 இல் நாம் வாசிக்கிறோம்
1: for we wrestle not against flesh and blood but against principalities powers and dark powers of darkness and the rulers of darkness in heavenly places
2: மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று
1: then it goes on to say that we must put on the whole armor of god
2: பிறகு வசனம் சொல்கிறது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும்
1: then it tells the believer you stand against this devil
2: பிறகு இந்த பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் என்று விசுவாசிகளுக்கு சொல்லப்படுகிறது
1: the believer is told that there is an enemy
2: பாருங்க விசுவாசிகளுக்கு சொல்லப்படுகிறது எதிரி ஒருவன் இருக்கா
1: then there are armor is given to him by god
2: பிறகு விசுவாசிகளுக்கு தேவனால் சர்வாயுத வர்க்கம் கொடுக்கப்படுகிறது
1: the believer is told to stand not run
2: பிறகு விசுவாசிகள் ஓடி விட கூடாது நிற்க வேண்டும் என்று
1: சொல்லப்படுகிறது victory
2: பிறகு வெற்றி எடுக்க வேண்டும்
1: amen
2: amen
1: but there can be no victory without this knowledge about what the precious blood of Jesus has done
2: ஆனால் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பது குறித்து அறிவில்லாமல் வெற்றி கிடையாது
1: what brought the victory here
2: இங்கே வெற்றியை கொண்டு வந்தது எது
1: in this verse 11 we read about three things that brought victory
2: 11 வசனத்திலே வெற்றியை கொண்டு வந்த மூன்று காரியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம்
1: one the precious blood of Jesus is mentioned there
2: முதலாவது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து சொல்லப்படுகிறது
1: by the blood of the lamb it says
2: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் என்று சொல்லப்படுகிறது
1: secondly the word of god is mentioned there
2: பிறகு தேவனுடைய வசனத்தை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது
1: thirdly
2: மூன்றாவது
1: their testimony is mentioned
2: அவருடைய சாட்சி என்று சொல்லப்படுகிறது
1: the blood the word and their testimony
2: இரத்தம் வசனம் பிறகு சாட்சியின் வாக்கியம்
1: everybody say with me
2: எல்லாரும் சொல்லுங்க
1: the blood
2: இரத்தம்
1: the word and our testimony
2: பிறகு சாட்சியின் வார்த்தை
1: the combination The right combination of these three things is what brings victory over the devil.
2: இந்த மூன்றும் சரியான ஒரு நிலையில் இருக்கும்போது தான் அது வெற்றியை கொண்டு வருகிறது.
1: சரியான விதத்தில் இந்த மூன்றையும் கலந்து உபயோகப்படுத்தும் போது தான் வெற்றி உண்டாகிறது. Word, the blood, and the testimony, our testimony.
2: ரத்தம் வசனம் பிறகு நம்முடைய சாட்சி.
1: Now, but the thing is, you need to understand it a little more clearly.
2: ana idai innum konjam thelivai neengal purindhu kolla vendum.
1: It is not just three different things that are separate.
2: edhu idella moondru vithyasamai thanithaniyai pirindirukkira kaaryangal endru kedaiyadhu.
1: They combine and work together.
2: idhu moondru inaindhu ondrai velai seiyum.
1: So let me state it like this.
2: aga ipdiya adu solattum.
1: The word, the blood and our testimony means this, that we must testify what the word of God says, that the blood of Jesus has done for us. Then only there is victory.
2: ரத்தம் வசனம் சாட்சி என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறதோ அதையே நாம் சாட்சியாய் சொல்ல வேண்டும். அப்பொழுது நமக்கு வெற்றி உண்டு.
1: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தம் நமக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறது என்று வசனம் எதை போதிக்கிறதோ அதை நாம் சாட்சியாய் அறிக்கையாய் செய்யும்போது அது நமக்கு ஜெயத்தை உண்டாகிறது. This is how the three things combine.
2: இந்த மூன்று காரியங்களும் இப்படி தான் இணைகிறது.
1: The word of God teaches us about what the blood has done. Blood of Jesus.
2: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை தேவனுடைய வசனம் நமக்கு போதிக்கிறது.
1: And we have to take what the word teaches about the blood of Jesus and make it our testimony.
2: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து வசனம் நமக்கு என்ன போதிக்கிறதோ அதை நாம் நம்முடைய சாட்சியாய் மாற்றிக் கொள்ள வேண்டும்.
1: We must say the same thing that the word says.
2: வசனம் என்ன சொல்கிறதோ அதையே நாம் சொல்ல வேண்டும்.
1: Now when the Bible says testimony, it is not like testimony in the church, you know.
2: சாட்சி என்ற வார்த்தை வருதுனால சபையில இருந்து சாட்சி சொல்றாங்களா அந்த மாதிரி கிடையாது.
1: காலையில சொன்னது போல அனுபவ சாட்சி இல்லை, பைபிள் சாட்சி. சில சொல்றாங்க உங்களுக்கு என்ன அனுபவம் பிரதர், அனுபவ சாட்சி தான் இருக்கா சொல்லுங்க பிரதர், நீங்க வாங்க பிரதர் உங்க அனுபவ சாட்சி சொல்லுங்க, எல்லாரும் அனுபவ சாட்சி. So that people can place everything on the experiences of others.
2: இப்போ மக்கள் அவங்களுடைய அனுபவத்தை கேட்டு அதன் அடிப்படையில் தங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்கள்.
1: எப்பேற்பட்ட அனுபவ சாட்சிங்க. No place for the word.
2: வசனத்துக்கு அங்க இடமே இல்ல பாருங்க.
1: Personal experiences are only good if they are based on the word of God.
2: தனிப்பட்ட அனுபவங்கள் தேவனுடைய வசனத்தை சார்ந்திருந்தால் மட்டுமே நல்லது.
1: Only if they are in line with the word of God.
2: தேவனுடைய வசனத்துக்கு இசைவா இருந்தால் மட்டுமே.
1: This is not talking about our personal testimony. It is talking about what the word declares, the testimony of the word, and it becomes our testimony.
2: இது நம்முடைய தனிப்பட்ட சாட்சியை குறித்து பேசவில்லை, வசனம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது அதை நாம் நம்முடைய சாட்சியாய் மாற்றிக் கொள்கிறோம் அதை சொல்லுகிறது.
1: That is why I believe even personal testimony given in the church must be in that way.
2: ஆகவே தான் சபையில தனிப்பட்ட சாட்சி கொடுக்கிறோம் அது கூட இப்படி தான் இருக்கணும் நான் நம்புறேன்.
1: It must be based on the word.
2: வசனத்தை சார்ந்து அமைந்திருக்க வேண்டும்.
1: It must be in line with the word.
2: வசனத்தோடு இசைவா இருக்க வேண்டும்.
1: Only then is it good for people to hear.
2: அப்பதான் மக்கள் அதை கேட்கும்போது அவர்களுக்கு அது நன்றாக இருக்கும்.
1: You see, it becomes your testimony when you take what the word says about the blood and what it has done. It becomes your testimony.
2: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்தும் அது என்ன செய்திருக்கிறது என்பது குறித்தும் வசனம் சொல்லுகிறதோ அதை நீங்கள் எடுத்து பேசும்போது அது உங்களுடைய சாட்சியாய் மாறுகிறது.
1: Don't worry about what others might say.
2: மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கவலையே படாதீங்க.
1: You know, what others say is not going to affect you.
2: மற்றவர்கள் சொல்லுகிற காரியம் நம்மை பாதிக்க போகிறது இல்லை.
1: A lot of believers live like that.
2: நிறைய விசுவாசிகள் இப்படி தான் வாழ்கிறார்கள்.
1: It bothers me very very much.
2: அது ரொம்ப அவங்களை பாதிக்கிறது.
1: Believers are going around saying, brother, என்னமோ வச்சிட்டாங்க brother. என்னமோ செஞ்சிட்டாங்க. They say, someone has done something against me.
2: யாரோ எனக்கு ஒரு விதமா என்ன பண்ணிட்டாங்க.
1: They put a curse on me.
2: ஏதோ சாபம் போட்டாங்க.
1: Now you need to pray for me.
2: இப்ப எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க.
1: You know, even if someone comes and stands in front of my house and curses me from morning till night and put all kinds of curse and curse me with all their words, it nothing is going to come on me.
2: யாராவது என் வீட்டுக்கு முன்னாடி வந்து காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சாபம் போட்டு ஏதாவது மந்திரமாயம் பண்ணா கூட எனக்கு ஒண்ணும் எதுவும் பலிக்காது.
1: I believe that.
2: நான் அதை விசுவாசிக்கிறேன்.
1: His words are not effective.
2: அவருடைய வார்த்தையில அந்த அளவுக்கு வல்லமை இல்லை.
1: My words,
2: என்னுடைய வார்த்தைகள்,
1: that is the one that is going to have effect.
2: அதுதான் என்ன பாதிக்க போகுது.
1: I say with my words that I have power in the name of Jesus.
2: இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு என்று என்னுடைய வார்த்தையினாலே நானே சொல்லுகிறேன்.
1: I confess, not weakness, I confess power.
2: பலவீனத்தை அல்ல, நான் வல்லமையை அறிக்கை செய்கிறேன்.
1: I confess, not that I am unable, I confess that I can do all things through Christ.
2: என்னால முடியாது என்று நான் அறிக்கை செய்வதில்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் என்னால் முடியும் என்று அறிக்கை செய்கிறேன்.
1: I confess not my fear but my faith in the Lord Jesus Christ.
2: என்னுடைய பயத்தை அல்ல, கர்த்தராகிய இயேசுவின் மீது எனக்குள்ள விசுவாசத்தை அறிக்கை செய்கிறேன்.
1: He said, what you say is going to turn your life around, my brother.
2: நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையே தலைகளை மாற்ற போகுது.
1: What is your testimony?
2: உங்களுடைய சாட்சி என்ன?
1: Make what the world says about the blood, make that your testimony.
2: Yes.

0: Jesus by the confession of your mouth around your house, around your children, around you. Sprinkle the blood of Jesus by the confession.
1: உங்கள் வாயை திறந்து அறிக்கையின் மூலமாக உங்கள் வீட்டை சுற்றி, பிள்ளைகளை சுற்றி, உங்களை சுற்றி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை தெளியுங்கள்.
0: Amen.
1: Amen.
0: Believers have to change.
1: விசுவாசிகள் மாறணும்.
0: Don't be coming here to church here and then still be talking about witchcraft, this, that.
1: இங்க ஆலயத்து வந்துட்டு இன்னமும் பில்லி சூனியம் மந்திரம் அதன் பேசிட்டு இருக்காரு.
0: That's not good for you.
1: அது உங்களுக்கு நல்லது இல்ல.
0: You have something greater.
1: மென்மையான மிகப்பெரிய காரியம் உங்களுக்கு இருக்குது.
0: Bigger.
1: பெரிய காரியம்.
0: Sure, there are people out there that are suffering from all kinds of demonic attack and devilish attack and witchcraft and all that.
1: வெளிய இருக்கிற மக்கள் பிசாசுனாலே, பேயினுடைய தாக்குதனாலே, பில்லி சூனியத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது உண்மைதான்.
0: I don't deny that.
1: அத நான் மறுக்கவில்லை.
0: But you and I are believers.
1: ஆனா நீங்களும் நானும் விசுவாசிகள் நண்பர்களே.
0: We have power over the devil.
1: பிசாசின் மீது நமக்கு வல்லமை உண்டு.
0: By the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே.
0: I'm going to talk in the days to come about how the blood of Jesus is a protecting force.
1: வரப்போற நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எப்படி நம்மை பாதுகாக்கும் சக்தியா இருக்கிறது என்பதை பற்றி பேச போறோம்.
0: Protection that the blood of Jesus gave.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பு.
0: It is because the believers are not taught like this, they are going like that.
1: விசுவாசிகளுக்கு இப்படி போதிக்கப்படல, ஆகவே தான் அப்படி எல்லாம் போயிட்டு இருக்காங்க.
0: Now let me say something and close.
1: ஒரு சில காரியங்களை சொல்லி நான்
0: முடிக்கிறது. In these three things, the blood, the word and the test are our testimony.
1: பாருங்க, இரத்தம், வசனம் நம்முடைய சாட்சி. இந்த மூன்று காரியங்கள்ல
0: two things cannot change.
1: ரெண்டு காரியங்கள் மாறவே முடியாது.
0: Can you tell me which two things cannot change?
1: எந்த ரெண்டு காரியங்கள் மாற முடியும் சொல்ல முடியுமா உங்களால?
0: The word cannot change.
1: வசனம் மாற முடியாது.
0: The word says what it says.
1: வசனம் என்ன சொல்லுகிறதோ அப்படிதான்
0: செய்யும். It doesn't say one thing today, another thing tomorrow.
1: இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டு நாளைக்கு இன்னொன்று சொல்லாது.
0: No. It says the same.
1: அதே காரியத்தை
0: தான் சொல்லுது. When it says it cleanses us from our sins, it means that.
1: பாவத்திலிருந்து நம்மை சுத்தம் பண்ணுது என்றால் அப்படிதான்.
0: When it says it brings us near God, it means that.
1: தேவனுக்கு அருகே கொண்டு வருதுன்னு சொன்னால் அதேதான்.
0: When it says it gives us boldness, it means that.
1: தைரியத்தை கொடுக்குன்னு சொன்னால் அந்த அர்த்தம்தான்.
0: No change.
1: மாற்றமே கிடையாது அதுல.
0: If you live for another million years, there is no change.
1: இன்னும் கோடிக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்தாலும் மாற்றமே கிடையாது.
0: Even if heaven and earth shall pass away, the word of God shall not pass
1: away. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒழிந்து போகாது.
0: The word is unchanging.
1: வசனம் மாற
0: Amen.
1: Amen.
0: The word is unchanging.
1: வசனம் மாறாதது.
0: The blood is also unchanging in its power.
1: இரத்தம் கூட அதுடைய வல்லமையிலே மாறுதலே இல்லாதது.
0: Oh, the blood never loses its power.
1: இரத்தத்திற்கு இரத்தத்தின் வல்லமை குறைவதே கிடையாது.
0: 2000 years ago it was shed.
1: 2000 வருடங்களுக்கு முன்பதா அது சிந்தப்பட்டது.
0: Until today it has not diminished in its power even one little iota.
1: இதுவரைக்கும் கடுகளவு கூட அவருடைய வல்லமை குறையவே இல்லை.
0: It is the same blood.
1: அதே ரத்தம் தான்.
0: Same power.
1: அதே வல்லமை.
0: Still cleanses.
1: இன்னமும் நம்மை
0: கழுவுது. Still gives boldness.
1: இன்னமும் தைரியத்தை கொடுக்கிறது.
0: The blood and the word never changes.
1: வசனமும் ரத்தமும் மாறுவதே இல்லை.
0: You know what changes?
1: மாறுவது எது தெரியுமா?
0: Our testimony.
1: நம்முடைய சாட்சி.
0: We say one thing today about this and we say another thing tomorrow.
1: ஒரு காரியத்தை குறித்து நாம இன்னைக்கு ஒன்னு சொல்றோம், நாளைக்கு இன்னொன்னு
0: சொல்றோம். Sunday is hallelujah and Monday is ஐயோ.
1: ஞாயிற்றுக்கிழமையான அல்லேலூயா, திங்கட்கிழமையான ஐயோ.
0: Tuesday God only knows what it's going to be.
1: செவ்வாய்க்கிழமை என்னன்னு கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும்.
0: Everything determines what we're going to say.
1: எல்லாமே நாம் என்ன சொல்ல போறோமோ அதன் அடிப்படையில் தான் இருக்கு.
0: You see my friend, that is the thing that you have to watch out.
1: பாருங்க, இதை தான் நாம் கவனிக்க வேண்டும்.
0: I remember one time I was talking to a minister of the gospel.
1: எனக்கு ஞாபகம், ஒரு முறை ஒரு ஊழியக்காரோட பேசிட்டு
0: இருந்தேன். Came with some lot of problems.
1: அவர் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு
0: வந்து talking about his problems.
1: அவருடைய பிரச்சனைகளை பத்தி பேசிக்கொண்டு
0: இருந்தார். Telling him the word of God.
1: நான் தேவனுடைய வசனத்தை பத்தி
0: சொல்லி. Then you know what he did?
1: பிறகு அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா?
0: He said for so many years I am suffering like this and so many years I'm in this condition, why is not God turning his face towards me?
1: நான் பல வருஷமாக இதே நிலைமையில இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேனே, ஆண்டவர் ஏன் தம்முடைய முகத்தை என் பக்கமா திருப்புறதில்ல அப்படின்னாரு.
0: Sincerely I'm working, brother.
1: ரொம்ப உண்மையா ஊழியம் செய்றேனே.
0: What he is saying is this, that he has been so sincere but God has not been so sincere.
1: அவர் என்ன சொல்றாரு?
0: He is better than God.
1: நான் உண்மையா இருக்கறேன், ஆண்டவர் உண்மையா இல்ல, ஆண்டவரோட நான் ரொம்ப அதிக உண்மையா இருக்கறேன்றாரு.
0: Why is God like this, brother?
1: ஏன் ஆண்டவர் இப்படி இருக்காரு?
0: 10 years I worked so hard.
1: 10 வருஷமா இவ்வளவு கஷ்டப்பட்டு
0: but he has not showed me any favor.
1: ஆனா எனக்கு தயவே காண்பிக்கலையே.
0: You have to start from ABC now.
1: இப்போ நீங்க ஆரம்பத்துல இருந்தே வரணும். அவருக்கு
0: man doesn't understand the basic thing.
1: மனுஷனுக்கு அடிப்படை காரியங்களே தெரியல.
0: You see, God does not change.
1: தேவன் மாறுவதே இல்லை.
0: God's word does not change.
1: தேவனுடைய வசனமும் மாறுவதில்லை.
0: So what has changed?
1: அவே மாறுனது எது?
0: The problem is not God and he is not looking and he is not doing, this man's problem.
1: ஏதோ தேவன் பார்க்கல, தேவன் தான் பிரச்சனைன் கிடையாது, பிரச்சனை இவர்தான்.
0: I had a terrible time trying to convince him of that.
1: பாருங்க, இவருக்கு இத உணர்த்து வைக்கிறதுக்கு நான் பயங்கர கஷ்டப்பட்டேன்.
0: He is very easily convinced that God has some flaws and he is not so faithful, but he is finding it very difficult to believe that he is unfaithful.
1: பாருங்க, ஆண்டவர்கிட்ட ஏதோ குறை இருக்கு, அவர்தான் உண்மை இல்லாம இருக்கு.

0: ஆனா நான் ரொம்ப உண்மையா இருக்கிறேன், இதான் உறுதியா நம்புறாரு அவரு.
1: எல்லாரும் என்ன கைவிட்டாலும் நான் ஆண்டவரை, நான் ஆண்டவருக்காக ஒழிஞ்சேன். என்ன சொல்ற, ஆண்டவரே கைவிட்டாலும் நான் அவருக்காக ஒழிஞ்சுவேன். ஆண்டவர் இப்படிலாம் செய்யறாரு பாருங்க, எவ்வளவு மோசமா இருப்பாரு, நான் எவ்வளவு பாருங்க பரிசுத்தவான் நான் எப்படி இருக்கிறேன். This is what surprises me about
0: people. இதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு.
1: I told him, no brother, God never lies.
0: நான் சொன்னா இல்ல பிரதர், கர்த்தர் பொய் சொல்றதே கிடையாது.
1: When he says I will meet all your needs, he meets all your needs.
0: உங்க தேவையெல்லாம் சந்திப்பேன்னு சொன்னா கண்டிப்பா தேவையெல்லாம் சந்திப்பா.
1: When he says I'll never leave you, he'll never leave you.
0: நான் உங்களை கைவிட மாட்டேன்னு சொன்னா கைவிட மாட்டா.
1: Check what your problem is.
0: உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சோதித்து பாருங்க.
1: The line is wrong on your end.
0: உங்க பக்கத்துல தான் அது தப்பா இருக்கு. ஏதோ
1: God is clear.
0: தேவன் ஒழுங்காதான்.
1: He has said what he has said.
0: அவர் என்னது சொல்லி இருக்கறது அப்படியே
1: நடக்கும். And he will do what he will do.
0: என்னது சொல்லி இருக்கறா அப்படியே செய்வார்.
1: You can never doubt it.
0: நீங்க அத சந்தேகிக்க வேண்டாம்.
1: See, the problem with a lot of believers is they do a lot of things with the word of God.
0: நிறைய விசுவாசிகளோட பிரச்சனை இதுதான். கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நிறைய காரியங்களை செய்றாங்க.
1: But they won't take it, take what the word says and make it their testimony.
0: ஆனா வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை எடுத்து தம்முடைய சாட்சியாக அதை மாற்றுவதே கிடையாது.
1: They take it and kiss it.
0: அதை எடுத்து முத்தமிடுவாங்க.
1: They took it and put it in the best place in the house.
0: வீட்லயே நல்ல இடத்துல பைபிளை கொண்டு போய் வச்சிருவாங்க.
1: Put it under the pillow.
0: தலையணைக்கு அடியில வச்சுப்பாங்க.
1: While the bible is under the pillow with this big bible, they are still afraid.
0: பாருங்க, இவ்வளவு பெரிய பைபிளை தலையணை கீழே வச்சினும் பயம்.
1: They hope that the bible will do something for them.
0: பைபிள் ஏதாவது செய்யும்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு.
1: அதை சொல்லார், காத்து கருப்பெல்லாம் விரட்டிடுங்க, அது பக்கத்துலயே வச்சுக்கலாம். My friend, this is not for that use.
0: நண்பர்களே, அதற்காக இது இல்ல.
1: Not that kind of use.
0: அந்த மாதிரி பயன்படுத்த இல்ல.
1: Read it.
0: வாசிங்க.
1: Know the truth.
0: சத்தியத்தை அறிந்து
1: கொள். May the truth set you free.
0: சத்தியம் உங்களை விடுவிக்கட்டும்.
1: Let it go into your heart.
0: அது உங்களை இருதயத்துக்குள்ள
1: செல்ல. Believe it.
0: இதை விசுவாசியுங்க.
1: Speak it.
0: அதை பேசுங்கள்.
1: Speak what the blood has done for you.
0: ரத்தம் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறதோ அதை பேசுங்க.
1: Don't speak what you imagine, speak what the word says the blood has done.
0: நீங்கள் கற்பனை செய்யறதை பேசவேண்டாம், ரத்தம் என்ன செய்திருக்கேன்னு வசனம் சொல்லுகிறதோ அதை பேசுங்க.
1: And that is what is faith.
0: அதுதான் விசுவாசம்.
1: That is what brings victory.
0: அதுதான் வெற்றியை கொண்டு வருகிறது.
1: This is the victory that the people of God must have.
0: தேவ ஜனங்கள் இந்த வெற்றியை தான் பெற வேண்டும்.
1: Shall we all stand together?
0: எல்லாரும் எழுந்து நிற்போம்.
1: Run out of time.

0: நம் வாழ்க்கையில நம் சந்தோஷத்தை கொண்டாட அநேகர் உண்டு. ஆனால் கஷ்டப்படும் போது எல்லாரும் மறைந்து விடுகிறார்கள். நம் வலியை பகிர்ந்து கொள்ள யாரும் முன் வருவதில்லை, ஒருவரை தவிர.
1: நா

வாழ்க்கை நமக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் நாம் மறுபடியும் தவறுகிறோம். பலவிதமான சூழலில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறோம், புலம்புகிறோம், அழுகிறோம். அறிவுரை சொல்ல அநேகர் வந்தாலும் குரல் கொடுக்க யாரும் வரவில்லை. துணை நிற்பேன் என்று அநேகர் சொன்னாலும் நாம் நடக்கும் பாதையில் யாரும் கூட வருவதில்லை, அவர் ஒருவரை தவிர.

நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் ஒருபோதும் மனம் மாறுவதில்லை. உலகம் சொல்லுவதை நாம் நம்ப மாட்டோம். நம்மை அழைத்தவர் சொல்லுவதை நம்புவோம். மருத்துவர் சொல்லுவதை நாம் நம்ப மாட்டோம். நம்மை படைத்தவர் சொல்லுவதை நம்புவோம். கடும் புயல் அடித்தாலும் சரி, நடுக்கடலில் நாம் தனியாக நின்றாலும் சரி, கரம் பிடித்தவர் நிச்சயமாகவே நம்மை கரை

நான் இன்றைக்கி உயிரோடு இங்கே உட்காந்து இந்த சாட்சியை சொல்கிறேன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். ஐ வாஸ் டயக்னோஸ்ட் வித் பிளட் கேன்சர். டாக்டர் சொன்னாங்க மை கேன்சர் இஸ் ரீச்சிங் த லாஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி வெரி கிரிட்டிக்கல். டாக்டர்ஸ் வந்து கைவிட்டுட்டாங்க. டாக்டர்ஸ் வந்து இனிமேல்ட்டு இவர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம், எல்லாமே ப்ரேயர்ஸால் மட்டும்தான் முடியும்னு சொன்னாங்க. ஸோ த ஹோல் சர்ச் ஸ்டார்டட் ப்ரேயிங் ஃபார் மீ. இட் வாஸ் அ கிரேட் மிராக்கிள். ஆல் மை கவுண்ட்ஸ் கேம் பேக் டு நார்மல். டாக்டர்ஸ் வேர் ரியலி சர்ப்ரைஸ்ட் அண்ட் ஹியர் ஐ ஆம் டுடே. ஐ ஹவ் கமிட்டட் மை லைஃப் ஃபார் கிரைஸ்ட் ஃபார் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி அண்ட் யா ஐ ஆம் ஜஸ்ட் கோன் ரன் ஃபார் கிரைஸ்ட் டில் மை லாஸ்ட்.

என்னப்பா சீக்கிரமா வரேன் சொன்னப்ல இன்னும் ஆளக்கான என்னப்பா என்னப்பா கார் வந்துச்சுப்பா அந்த என்ன கார் அங்கேயும் நின்றுச்சு ஃபேமஸ் ஊழியக்காரங்கன்னா முன்னாடி போய் ரிசீவ் பண்ணும் போல டே வாங்கடா வாங்கடா வாங்கடா வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா

0: பிரஷ்டாய்க்கு வரும் ஆயத்தமா நாயகனே.
1: பிரதர், சர்ச்சில் ஏசி இருக்கா?
2: பொதுவாக இந்த மாதிரி சின்ன சர்ச்சுக்கெலாம் நான் வர்றதில்ல. கிராமத்து சபை வேற, ஏதோ ஆலய பிரதிஷ்டையா. நான் தான் வந்து திறக்கணுமா?
3: கிறிஸ்தவ பாடல் உலகின் முடி சூடா மன்னனே.
4: ப்ரோ, சுண்ண சாப்பன் சொன்னீங்க, பேமெண்ட் சுண்ணதா இருக்குமோ?
5: ஐயா டைம் ஆச்சு, சீக்கிரமா திறக்கணும்.
1: வாங்க வாங்கண்ணா. எப்படி ஐயா சர்வதேச
5: ஐயா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. டே வாங்கடா.
6: Wow!

0: Hi, your grandfather. Old man, how are you?
1: ஒரு சாதாரண ஊழியக்காரன் ஆகணும் தானே ஒப்புக்கொடுத்தீங்க. ஆனா இப்போ நானு சர்வதேசம். Hey,
2: hallelujah.
1: Hey,
3: praise the Lord. ஐயா, தயவு செய்து கொஞ்சம்

0: பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் மத்தியில உலக புகழ் பெற்ற ஆராதனை வீரர், தேசமெங்கும் செல்லும் சர்வதேச ஊழியர், ஆயத்தம்மா நாயகன், இன்னிசை மன்னன் காந்த குரலோன், இனிய பாடல்களை பாடுபவர் பட்டய கிளப்பும் பாடலாசிரியர் அண்ணன் ரவி பரத் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. ஐயா, நீங்க எங்க சர்ச்சுக்கு வந்தது? நாங்க பண்ண பெரிய புண்ணிய ஐயா, கடவுளின் கிருப, உன்னதரின் உருக்கம். ஐயோ, உங்களை பத்தி பேசினாலே கவிதையா
1: போட்டு.
0: சபையார் இருக்காங்க, போதகர் இருக்காங்க, இசை மேதாவிகள்லாம் இருக்காங்க, ஏன் சர்வதேச ஊழியக்காரரே இருக்காரு, இதுக்கு மேல என்ன வேணும்? ஹல்லேலூயா!
2: போது நிறுத்திக்கயா, ரொம்ப ஓவரா போறீங்க. இது ஆண்டவர் ஆராதிக்கிற இடமா இல்ல மனுஷனை பிரியப்படுத்துற இடமா? யாது தம்பி, நீ ஊழியக்காரனா இல்ல கதாநாயகனா? உன்னை ஊழியத்துக்கு தப்பா ஒப்பு கொடுத்தேன், இப்படி சர்க்கஸ் கோமாளி ஆயிட்டிய.
3: பாஸ்டர்,
2: ஜனங்க தான் ஊழியக்காரனை ஹீரோ ஆக்கிட்டாங்கன்னா நீங்களுமா? ஆண்டவரே இல்லாத ஆராதனையில நான் எப்ப இருக்கணும்?
3: ஐயா,
2: அவர் சொன்னது சேர்த்தாயா? ஏன் உட்கார்ந்துட்டீங்க? வாங்க போல.
4: ஆமாமா, எனக்கு ஒண்ணு சரியா பண்ணல.
5: ஊழியக்காரன் இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு போயிருவான், நமக்கு ஜனங்க தான் முக்கியம்.
6: பாஸ்டர்,
3: என்ன எல்லாரும் போயிட்டாங்க?
6: போகத்தானே செய்வாங்க.
5: என்ன பாசம் வெளியே வந்துட்டாரு, என்ன இப்படி என்ன
7: நடந்தது?
6: இந்த சர்ச்சு ஜனங்களே நம்ப கூடாதியா? வேணும்னா ஏத்தி விடுவாங்க, வேணாம்னா இறக்கி விட்டுருவாங்க. நான் எவ்வளவு பெரிய ஊழியக்காரன், எத்தனை நாட்டுக்கு போயிருக்கேன், எவ்வளவு கான்சர்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு பின்னாடி ஒரு வாலிபு கூட்டமே என்ன பாத்துக்கிட்டு இருக்கியா?
8: அண்ணே, அதனால தானே எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்க.
6: என்னையா சொல்ற?
8: சின்னவங்களும் பெரியவங்களும் வெறும் ஊழியக்காரனா உங்களை பார்க்கல, ஒரு எக்ஸாம்பிளா பாக்குறாங்க.
6: அண்ணே, நீங்க ஸ்டைல் பண்ணீங்கன்னா அவங்களும் ஸ்டைல் பண்ணுவாங்கண்ணே. நீ தாழ்மையா இருந்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் தாழ்மையா இருப்பாங்கண்ணே.
8: அண்ணே, உங்களை காப்பி அடிச்சு நாங்களும் இப்படி மாறிட்டோம்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா
6: இருக்குண்ணே.
8: ஆனா
9: நிறைய பெருமைப்படுறதுக்கு எல்லா தகுதி உள்ள இயேசுவே தம்ம தாழ்த்தி நமக்காக உலகத்துக்கு வந்தாரு.
6: இப்ப என்ன சொல்ல வரீங்க?
9: ஆண்டவரே இல்லாத ஆராதனை இல்ல, நாங்க எதுக்குண்ணே?

0: வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஜனத்துக்கு பலன் தருவார், தேவன் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர், பிசாசின் வல்லமையில அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குற ஆண்டவர். இன்னைக்கு பிசாசின் வல்லமையில அகப்பட்டு நீங்க வியாதியோடு வந்திருக்கலாம், ஒரு வேதனையோடு வந்திருக்கலாம், ஒரு சோர்வோடு வந்திருக்கலாம், ஒரு தோல்வியோடு கூட வந்திருக்கலாம், ஒரு நஷ்டத்தோடு வந்திருக்கலாம், செய்வன பயத்தோடு வந்திருக்கலாம், ஏவுதல் கட்டோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு எல்லாவற்றிலும் இயேசு விடுதலை கொடுக்கிறார். அந்த பிசாசின் வல்லமையை நொறுக்கித்தான் அனுப்புவார்.
1: உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவன ராஜாதி ராஜாவை நாம் ஆராதிக்க போகிறோம். அப்பா சொன்னது போல இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள், இந்த நாள் ஒரு அதிசயத்தின் நாள். இந்த நாள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமே. நீங்கள் வெறுமையாய் போக போகிறதில்ல, தேவ வல்லம தேவ பிரசனம் உங்களை ஆட்கொள்ளும். எல்லா கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா நீர் நல்லவர், நீர் பெரியவர், தகப்பனே போதுமானவரே, துணையாளரே, என் கூட வருகிறவரே, அப்பா நம்பிக்கைக்கு உரியவரே, மகத்துவம் நிறைந்தவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுடைய துணையாளரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா எங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். வேதனையை மாற்றுகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. லாபா ரஹா தடாபா ஷகா தடபலபோ. இது தேவனோடு கூட பேசுகிற ஒரு நேரம், இது தேவனோடு கூட இடைப்படுகிற ஒரு நேரம், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரம், ஒரு உன்னதமான ஒரு நேரம். ஓ லாபா ரஹா தடாபா ஷகா தடபலபோ. கமான் எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி லேகா மரஹா தடாபா ஷகா தடபலபலபோ லீரா தானா மரஹா தடாபா கபா கபா கபாலபலபோ மீஷா ஹாதா டாபா ரஹா தடபலபோ. எல்லாரும் வாய்களை திறந்து நல்லா அந்நிய பாஷை பேசுங்க. கொஞ்ச நேரம் தேவனோடு கூட பேசுங்க. ஆண்டவரே என்னுடைய ஆவி பலப்படட்டும் அப்பா. ஓ உள்ளான சரீரம் பலப்படட்டும், உள்ளான ஆத்மா பலப்படட்டும் அப்பா. லாரா பாஷா ஹாதா டாபா ரஹா திடிபி கபா கபாலபலபோ லேரா தானா மரஹா தடபா கபா கபாலபலபோ. தேவ மகிமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒரு தேவ பிரசனம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. Hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah. La ra da da ba shaka da da ba ra ha da da ba la bo. Andavar kitta kelang unga prasanathinala nirappunga pa, unga magimeyinala nirappunga pa, unga kirubeyinala nirappunga. ஓ என் உச்சன் தலை முதல் உள்ளம் கால்வரே உம்முடைய பிரசன்னத்தினால என்னை மூடுங்க தகப்பனே. ஆண்டவரே ஒரு பிரசன்னம், ஒரு வல்லமை என்னை

கரங்களை உயர்த்தி நல்லா அந்நிய பாஷை பேசுங்க. நல்ல வாய்களை திறந்து லாக்கா பாராஹாதடா பலபு ரேகமா சகாதடா பலபு. சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் நம்மத்தில் அசைபாடி கொண்டிருக்கிறார். ஓ, உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். மேகமாக பாசகாதடபலபு, ஆச்சரியமான காரியங்களை உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. அதிசயமான காரியங்களை உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ளவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு புதிய பலன், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய கிருபை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி லாக்கா மாராஹாதடபலபு நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. என்னுடைய கைகள் கால்கள், ஓ, என்னுடைய சரீரத்தில் ஒரு புது பலன் உண்டாகட்டும், ஒரு புது பலன் உண்டாகட்டும். லாரா தாடா பாரஹா தாடா பா சகா தாடா பலபு. தோல்விகள் ஜெயமாய் மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். வெட்கப்பட்ட இடத்துல உங்களுடைய தலையை நிமிர பண்ணுகிறார். தோத்து போன இடத்துல உங்களுடைய

என்னைக்கு வாக்குத்தத்தங்கள் நிறைவேற தாமதமாகும்னா, என்னைக்கு ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாம வேற ஒரு டைரக்ஷன் படி போனா, நம்மளுடைய சுய விருப்பத்தின்படி போகும்போதெல்லாம் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற தாமதிக்கும். நம்ம சுய விருப்பத்தின்படி போனா, யோனா இப்படிதான் சுய விருப்பத்தின்படி போனா, போனவர் பெரிய ஒரு கொந்தளிப்பு உண்டானது, பெரிய ஒரு சீற்றம் உண்டானது. யோனா போன படகு அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்குமே அந்த புயல் அடித்தது. அப்படின்னா என்னன்னா, யாரு கூட டிராவல் பண்ணக்கூடாது, எவன் தேவனுடைய சித்தத்துக்கு மாறா செய்கிறான்னா அவன் கூட டிராவல் பண்ணவே கூடாது. யார் கூட இருக்க கூடாதுன்னா, ஆண்டவருடைய திட்டத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறவன் கூட இருந்தா நமக்கும் ஆபத்து. ஆண்டவருடைய திட்டத்தையும் தரிசனத்தையும் ஒரு மனுஷன் இழந்துட்டானா, அவன் கூட நடந்தோம்னா அது நமக்கு ஆபத்தா முடியும். ஆமென். ஒரு போதகர் சொன்னார், நான் யார் கூடனாலும் ஃப்ளைட்ல போவேன், ஆனா எந்த மனுஷன் திட்டத்தை இழந்துட்டானா அவன் கூட நான் ஃப்ளைட்ல போகவே மாட்டேன், எப்போ அந்த ஃப்ளைட்டு ஆபத்துல முடியும்னே தெரியாது அப்படின்னாரு. அப்போ ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கும்போது வாக்கு தத்தங்கள் சீக்கிரமாய் நிறைவேறும், அவருடைய திட்டங்கள் சீக்கிரமாய் நிறைவேறும். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இவரே உடைய திட்டத்தை நிறைவேற்றுங்கப்பா, இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்போடு உடைய திட்டம் உங்க தரிசனத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்க. வாலிபர்கள் எல்லாம் கேளுங்க, ஆண்டவரே உங்க திட்டத்தை நிறைவேற்றுங்கப்பா, என்னுடைய தீர்மானத்தை நான் எடுக்க கூடாது, ஓ என்னுடைய இஷ்டப்படி நான் போகக்கூடாதுப்பா, அடுத்தது எங்க படிக்கணுங்கிறத ஆண்டவரே நீர் காட்டுங்க தகப்பனே, என் கூட பேசுங்கப்பா, அடுத்தது என்ன வேலை செய்யணுங்கிறத நீர் என் கூட பேசுங்கப்பா, உடைய திட்டத்தை நிறைவேற்ற எல்லா வாய்களை திறந்து லாக்கா பா ராக்கா தாடா பலபோ லேக்கா மா ஷக்கா தாடா பலபலபோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் புதிய புதிய திட்டத்தை தேவன் தரப்போறதற்காய் நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்மளுடைய சபையின் வாலிபர்களை தேவன் பிரகாசிக்க பண்ண போறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, நம்மளுடைய சத்ருவின் கைகள்ல இருந்தெல்லாம் நம்மளை விலக்கி பாதுகாக்கிறவர். ஆமென். நமக்கு விரோதமா எழும்புகிற பிரச்சனைகள் போராட்டம் இதுக்கு நடுவுல நம்மளை விலக்கி பாதுகாப்பார். ஆமென். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ, நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். கரங்களை தட்டி சேர்ந்து இந்த பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம்.

0: உயர்த்தி. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தம்மை நம்பி வருகிற மக்களுக்கு சுகம் கொடுக்கிறார், அற்புதம் செய்கிறார், விடுதலை தருகிறார், வாழ்வளிக்கிறார் என்பதற்கு ஆதாரமாய் ஒரு சாட்சி.
1: பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் என் உடம்பு ஃபுல்லாக ஒரே தடுப்பு தடுப்பாக வந்துருச்சு. ஆஸ்பத்திரி போய் மருந்தும் சாப்பிட்டு பார்த்தோம், சரியாகலை. அப்புறம் ஜபம் பண்ணி ஜப எண்ணெய் உடம்பு ஃபுல்லாக பூசினா அடுத்த நாளே ஏசப்பா சுகம் தந்தார்.
2: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன மாதம் எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பேங்க்கில் கடன் வாங்கி கட்டாமல் இருந்தது. திடீர்னு கோர்ட்டில் போட்டு விட்டாங்க சிறை தண்டனை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இந்த தேதிக்குள்ளே கொண்டு வந்து அமௌண்ட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, சொல்கிறக்கும் கூட ஆள் இல்லை, சொன்னாலும் அதை ஏற்றுக்கிறக்கும் ஆள் இல்லை அப்படி இருந்தாங்க. நான் ஏசப்பா கிட்ட தான் சொன்னேன், போய் சர்ச்சில் போய் நேராக உட்காந்து ஜெபம் பண்ணி அழுது, எனக்கு யாருமே இல்லை ஏசப்பா, நீங்கள் தான் எனக்கு தோணை அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிவிட்டு நான் வெளியே வர்றப்பவே ஒரு ஃபோன் வந்தது, அம்மா நீங்கள் இன்றைக்குள்ளே கட்டினா நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் கட்டினா போதும், நிறையா கட்ட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு சம்பளம் போட்டிருந்தாங்க, அந்த கொஞ்சமாக ஒரு அமௌண்ட் கட்டி ஒரே நாளில் அந்த பிரச்சனையை முடிச்சு
3: கொடுத்தாரேன்.
4: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டுவதாக. எங்கள் வீட்டுக்கார் வந்து ரட்சிக்கப்படாமல் இருந்தார், ரொம்ப குடிப்பார். ஆனால் நான் ரொம்ப வேதனையோடு கூட நான் ஜோம் பண்ணிகிட்டே இருப்பேன், எங்களுக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் என் வீட்டுக்காரை எப்படி திருத்துறாருன்னா, வண்டியிலிருந்து கீழே விழுந்து மரண படுக்கையிலிருந்து எடுத்து திருத்தி என்கிட்ட புது மனுஷனாக ஆண்டவர் என்கிட்ட கொடுத்தாரு. ஆனால் நான் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன், எங்கள் வீட்டுக்கார் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு. இந்த மாதத்தில் ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுக்க உதவி செஞ்சார். அதே மாதிரி குடிக்கிறவங்க யாரும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பாரு. நானும் அப்படி தான் அழுது அழுது எங்கள் வீட்டுக்கார் குடிய மறக்கணும், ரட்சிக்கப்படணும் ஜோம் பண்ணேன். அதே மாதிரி குடிய மறந்து புது மனிதனாக மாற்றி ஆண்டவர் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கார ஆயத்தமான ஞானஸ்தானத்துக்கு கொண்டு வந்து கொடான கொடி.
5: இன்னைக்கு ஆண்டவர் என்ன கூட பேசின ஒரு வார்த்தை, அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 10:38 நாம் வாசித்து,
6: நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார்.
5: கவுனிங்க, இப்போ அடுத்த கீழ இருக்கிற வசனத்தை நீங்க எல்லாரும் வாசிக்கணும்.
6: தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும்.
5: இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, இதான் தலைப்பு வசனம். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும்
6: குணமாக்குகிறவராயும் சுற்றி
5: கையை உயர்த்தி. இன்னைக்கு உள்ள செய்தியினுடைய தலைப்பு, உங்க ஒவ்வொருடைய முகத்தையும் கர்த்தர் எனக்கு காட்டினார். இந்த பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட மக்களுக்கு நான் அன்னைக்கு விடுதலை தருவேன்னு சொன்னார். கடந்த நாட்களில் கவனிக்கிறீங்களா, பிசாசு அநேகரை வஞ்சித்து அநேகரை சின்னாபண்ணமாக்குனது. சில காரியங்களை நான் கேட்டேன். உங்களுக்கு செங்கல்பட்டு பக்கத்தில் அங்கே காலேஜ் பயங்க பஸ்ஸில் போயிருக்காங்க பாருங்க, 4 பயங்க தொங்கிக்கிட்டே போயிருக்காங்க. அந்த டிரைவர் பஸ்ஸை ஓட்டிகிட்டு போனவர் இன்னொரு கண்டர் லாரி அங்கே நின்றுக்க தெரியாமல் விட்டுருக்க, அந்த கம்பி 4 பயங்களை கிழிச்சு ஸ்பாட்டில் காலி மொந்தும் மொந்துன்னு வாழைப்பழம் கீழே விழுற மாதிரி கீழே விழுறாங்க. 3 பையன் ஸ்பாட்லன்னு, அதுக்கு அடுத்து 10 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே 1 பையனும் செத்து போனான். செத்த பையங்கள்லாம் எல்லாம் 20 வயசு பையன், ஒரே பையன் 19 வயசு பையன் பாருங்கள். இப்படி கடைசி காலத்தில் பிசாசு பயங்கரமாக அவனுடைய வல்லமையை விளங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பிசாசின் வல்லமை நீங்கள் அதை உணரணும். பிசாசு இன்னைக்கு கொஞ்சம் காலந்தான் இருக்குன்னு கோபம் கொள்கிறான். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 12:12 பிசாசின் கோபம் என்று நீங்கள் எழுதி வைங்க. அதில்
6: பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று
5: அறிந்து
6: மிகுந்த கோபம் கொண்டு,
5: மிகுந்த கோபம் கவுனிங்க, பிசாசே உங்களுக்கு தெரியும். அவன் வந்து அவனுக்கு பேர் மனுஷிக கொலைபாதகன்னு பேர், மனுஷிக கொலைபாதகன்னு யோவான் 8:44 இருக்கு, வாசிங்க. பிசாசுடைய கிரிகளை நீங்கள் அறிஞ்சிக்கிட்டா தான் இயேசுவை பிடிச்சு ஜெபம் பண்ண முடியும். இதுக்கு இயேசு கிறிஸ்து தான் விடுதலை தருவார். வாசிமா,
6: நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான்.
5: பிசாசு பத்தி என்ன எழுதி இருக்குன்னா மனுஷ கொலைபாதகன். அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன். அடுத்து இன்னொன்னு இருக்கு, அவன் பொய் பேசுறவன். எப்பொழுதும் பொய் தான் வாயில வரும். வாசிமாதையும்
6: அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியா.
5: பொய்யிங்கிற ஒரு ஒரு ஒரு பேங்க் அவங்கிட்ட இருக்கிறது, வேற எந்த நன்றியும் அவன் செய்ய மாட்டான். மனுஷ கொலைபாதகன், மனுஷன் மேல கோபம் கொள்றவன், எப்படியாவது அழிக்கும் நினைப்பவன். இன்னொரு வசனம் சொல்லுதுமா, 1 பேதுரு 5:8 அவன் ஒரு எதிராளி. அழகா ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், பிசாசு நமக்கு ஒரு எதிராளி. அருமையான மகனே, உன் கூட வேலை செய்யறவங்க உனக்கு எதிராளி அல்ல. மகளே, உன் கூட வேலை செய்யுங்கிற உனக்கு எதிராளி அல்ல. உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எதிராளி அல்ல. உன் கூட பிறந்த

0: வழிகளை கை கொள்ளணும். ஒரு பிரதர் சொன்னார், இந்த மீனாட்சிபுரத்தில் சின்ன ஊர் தான், 500 லாட்ரி கடை இருக்குதாமா, சிலவங்க 5000 10000 போய் எடுத்து அங்கே உட்காந்து பணக்காரராகணும், அடிக்கலை, இப்போ எல்லாத்தையும் சொத்து சொத்தெல்லாம் இழந்துடுறாங்க. ஜாக்கிரத, இது பிசாசுனுடைய தந்திரம். கையை உயர்த்தி, போதும் என்று மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த கையை உயர்த்தி ஒரு வலையலியா சொல்லுங்க, போதும். நம்முடைய பணம் நமக்கு போதும், நம்முடைய வருமானம் நமக்கு போதும். கர்த்தர் கொடுக்கிற படிப்படியாக தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சிறுக சிறுக சிறுக விதைக்கிறவன் சிறுக சிறுக தான் நம்மை ஆசீர்வதிப்பார். 30 நேரம் லட்சமா மாறாது. 30 சொல்லுங்க 60, 60 100, 100 1000. கைகளை உயர்த்தி, 1000 10000 10000, இப்பதான் கர்த்தர் கொடுப்பார். ஆமா, இது மற்ற வழியிலாம் பிசாசுடைய கிரிகை ரொம்ப இருக்கிறது. அப்படியே இயேசு சொல்றார், அருமையான மகனே மகளே, பிசாசின் வல்லமையில நீ அகப்பட்டு இருந்தா இன்னைக்கு உனக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தர இருக்கிறார். அவர் உனக்கு நிச்சயமா விடுதலை தந்துதான் அனுப்புவார். அந்த பிசாசின் வல்லமையை நொறுக்கித்தான் அனுப்புவார். பிசாசின் வல்லமையிலிருந்து முழுவதும் உன்னை குணமாக்குவார். பிசாசின் வல்லமை முழுவதும் உனக்கு விடுதலை தருவார். ஆமா, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் ஆமா குணமாக்குகிறவராய் சுற்றி தின்ற. கையை உயர்த்தி அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏவால் மூலமாக பிசாசு தன்னுடைய வல்லமையை 100க்கு 100 காட்டினான். அந்த வல்லமையில ஆதாமும் விழுந்து அதற்கெடுத்து அவங்க சாபத்துக்குள்ளாயிட்டாங்க. அந்த சாபத்தை மாற்ற இயேசு 2வது ஆதாமாய் வந்தார். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, யோபு வாழ்க்கையில பிசாசுத்தனுடைய முழு வல்லமையும் அனுப்பினான். 1வது அதிகாரத்துல அப்படி அவனுடைய அழிவு அப்படி 1வது அதிகாரத்திலே முடிஞ்சிருது. கவனிக்கிறீங்களா, அவ்வளவு வல்லமையும் ஒரு தேவ மனுஷன் மேல அனுப்பி சின்னாபண்ணமாக்கணும். ஆனா யோபு உறுதியா இருந்தபடினா இயேசு அவனுக்கு நன்மையெல்லாம் ரெட்டிப்பாய் கொடுத்தார். கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யூதாஸ் வல்லமை அப்படியே தன்னுடைய முழு வல்லமையும் அவனுக்குள்ள அனுப்பி அவனை நாண்டு கொண்டு சாகடிச்சான் கடைசி வரை. இந்த மனுஷனை எப்படி பிசாசு பூந்தான்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அவன் பேர் தாவீது. 1 புத்தகத்தை எடுத்துக்கோங்க, 21வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம்.
1: சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது.
0: எப்படி பாருங்களேன், சாத்தானே இருக்குது. இப்ப சாத்தான் தாவீதை ஏவுனானா பாரு. ஏவுதல்ங்கிற ஒரு ஆவி சாத்தானுக்குரியது. நேர யார் மேல அம்பு வீசலாம் பாருங்க. கவனிக்கிறீங்களா, நீங்களாம் ரொம்ப விழிப்பா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தாவீதின் மேல அப்படியே ஏவுறான். சொல்லுவோம்ல, ஏவுதலின் ஆவி வந்துட்டு பிள்ளி சூன்யத்தை ஏவுறாங்க, மந்திரத்தை ஏவுறாங்க, செய்வனையை ஏவுறாங்க. இதெல்லாம் மந்திரவாதிகள் பண்ற, அதான் பிசாசு அதுக்கு தலைவர். நவன் அப்படியே ஏவுனான் பாருங்க.
1: சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது.
0: இது ஆண்டவருக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. ஆண்டவர் மனஸ்தாம், என்ன இப்படி பண்ணிட்டான். அதாவது தேவ ஜனங்கள் 3000 அல்ல, 5000 அல்ல, சொல்லுங்க திரள் ஜனங்கள் எல்லாம், அதாவது எண்ணிக்கை கடங்காத ஜனங்களை தேவ ஜனங்கள். கையை உயர்த்தி, தேவ ஜனங்களை என்ன கூட. யோவாப்பு கதறுகிற ராஜாவே, இது நமக்கு தெரியாதா, நம்ம ஜனங்கள் ரொம்ப பழுகி பெருகுவாங்களே, அப்படித்தானே நமக்கு வந்து வாக்கு தத்தம், நம்முடைய இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய ஜனங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவாரே, நீர் இப்ப ராஜாவா இருந்து ஏவ சொல்றீரே. அவர் சொல்றாரு, மறுபடியும் சொல்றாரு, இது பிசாசின் தந்திரம், மனுஷரை நீங்க எண்ணாதீங்க, இஸ்ரவேல் எண்ணவே கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வானத்து நட்சத்திரங்களை போல பெருகுவாங்க. 5வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அதுக்கடுத்து 3வது வசனமா வாசிமா.
1: அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 அவர் வர்த்திக்க பண்ணுவாராக, ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா?
0: நீங்க எல்லாம் ஆண்டவருடைய சேவகர் ஐயா, அவங்க எல்லாம் ஆண்டவருடைய

0: இருக்கிறவர்கள் நீங்க லக்கம் போட்டு கையை நீட்டி என்ன கூடாது, இது பிசாசு உம்மை ஏவி இருக்கிறான், இந்த ஜனங்கள் உம்முடைய ஏவி உமக்குள்ள பெருமையை கொண்டு வந்துருவான், இது பிசாசு ஏவுதல்.
1: இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடி
0: பாருங்க, இந்த காரியம் ஏவி விடுறதுக்கு அடிமையாகிறதற்கு அநேகருக்கு பிசாசு ஏவுவான், கவனிக்கிறீங்களா? இதுக்கு நம்ம அடிமையாக கூடாது. உடனே தாவீது அதுக்கு அடிமையாயிட்டான். யோவாப்பு சொல்றாரு, ஐயோ நம்ம என்ன கூடாதுங்க, பழுகி பெறுவோம், இப்பொழுது இருக்கிற பக்கம் 100 மடங்கு ஜனங்கள் பெறுவோம், ஆனாலும் விடாம எனக்கு லக்கம் பார்த்து கொண்டு வா அப்படின்னு சொன்னதுனால தேவன் இஸ்ரவேலை என்ன செஞ்சாரு,
1: வாதித்தார்.
0: கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. பிசாசுக்கு நம்ம ஒருபோதும் அடிமையாயிடக்கூடாது, அவனுடைய ஏவுதலுக்கு நாம் உள்ளாளக்கூடாது, ரொம்ப ஞானமா இருக்கணும். இதனால
1: ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார், அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்.
0: 70,000 பேர் மடிஞ்சாங்க. 70,000 பேர் மரணத்திற்கும் காரணம் தாவீதுதான். கர்த்தருடைய பிள்ளையே, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையே, பிசாசு ஏவுறதற்கு நீ இடம் கொடுக்க கூடாது. அவன் ஏவத்தான் செய்வான், நம்மளை அறியாதபடி நம்முடைய சிந்தையை தூண்டத்தான் செய்வான், இல்லாத காரியத்தில் நோக்கும்படி நம்மளை தூண்டிக்கிட்டே இருப்பான், இடம் கொடுக்க கூடாது. உங்களுக்கு அடையாளம் தாவீது தான். 70,000 ஜனங்கள் செத்து போனாங்க, கர்த்தர் வாதித்தார் அப்படின்னு எழுதிட்டு அடுத்து மரணத்தை குறித்து நான் படிக்கும்போது 70,000 ஜனங்கள் ஓன்னு கத்துன கதர்ன. இதெல்லாம் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு மறிச்ச ஜனங்கள். உங்களுக்கு எனக்கும் இன்னைக்கு ஆவியானவர் என்ன சொன்னாருன்னா, இயேசு கிறிஸ்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்வார். கையை உயர்த்தி வரலேலியா சொல்லுங்க, மறுபடியும் வரலேலியா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை இன்னும் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்காம அனுப்ப மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய வல்லமை அனுப்பி பிசாசியை அழித்தே தீருவார். என்னென்ன காரியத்தில் நீங்க அடிமைப்பட்டு வந்திருக்கீங்க, என்னென்ன காரியத்தில் நீங்க வேதனைப்பட்டு வந்திருக்கீங்களோ, இதிலிருந்து கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை தருவார். பிசாசினுடைய வல்லமை என்ன தெரியுமா, சரீரத்தில் வேதனையை கொடுப்பான். உங்க சரீரத்தில் ஒரு வியாதி மாற்றி ஒரு வியாதி கொடுக்கறதாம் அந்த பிசாசினுடைய வல்லமை. இன்னைக்கு அந்த வல்லமை தவிடுபடியாகும். கையை உயர்த்தி ஒரு அமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. பிசாசுடைய ரெண்டாவது உலகம் வாதிப்பான், அதாவது ஒரு மனத்தை கெடுப்பான். இங்க போலாமா, அங்க போலாமா, அங்க போய் குடியிருக்கலாமா, அந்த வேலைக்கு போலாமா, வாதித்துக்கிட்டே இருப்பான், சமாதானத்தை எடுத்துருவான். இன்னைக்கு பிசாசுடைய வல்லமையை வாதிக்கிற வல்லமிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். பிசாசு ஒரு சோர்வையும் கொடுப்பான், சோதனையும் கொடுப்பான், அந்த வல்லமையிலிருந்து கர்த்தர் இன்னைக்கு உங்களை விடுதலை செய்யத்தான் போகிறார். பிசாசுடைய வல்லமை உங்களுடைய தொழிலை நஷ்டமாக்கணும், உங்களுடைய உங்களுடைய அக்கௌண்டில் இருக்கிற பணத்தை பூச்சியமாக்கணும், அதான் அவன் வேலை. ஆமாம், 5,000 ரூபா அக்கௌண்டில் இருந்ததுன்னா 6,000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கணும்னு சொல்லுவான். பாருங்க பிசாசுடைய வேலை, எப்படியாவது உங்களை வந்து நஷ்டப்படுத்தணும், இதுதான் அவனுடைய வேலை. அந்த வல்லமையிலிருந்து இன்னைக்கு இயேசு உங்களை விடுதலை செய்வார். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஏதோ ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள உங்களை தள்ளுவான், அதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை செய்வார். அல்லேலூயா. கடன் பிரச்சனை, அது மூலமா ஒரு அவமானத்தை கொண்டு வரும், அதான் அவனுடைய வல்லமை, அதிலிருந்து கர்த்தனுக்கு விடுதலை தருவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வீடை நீங்க கட்டிக்கிட்டு இருக்கீங்க, அதுல பல விதமான தடையை கொண்டு வந்து தன் வல்லமை அனுப்பி தடையை கொண்டு வருவான், அதை உடைக்கிறதான் இயேசு கிறிஸ்துனுடைய வேலை. அல்லேலூயா. ஒரு அம்மா சொன்னாங்க, இடத்தை வாங்கணும்னு அட்வான்ஸ் கொடுத்துட்டான் பாஸ்டர், இடத்தை முடிக்க முடியாதபடி அவன் இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுதான் பிசாசுனுடைய தடை, இதை உடைப்பார். அந்த அம்மா சொன்னாங்க, இதை உடைச்சி அந்த பத்திரத்தை இன்னைக்கு உங்கள் கையில் காட்டுறேன், இவ்வளவு தடை இருந்தது உடைச்சிட்டாரு நாங்கள் கை உயர்த்தி. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல மனிதராக இருப்பாங்க பார்க்க, ஆனால் ரகசியமாக குடிகாரனாக இருப்பாங்க. நல்ல மனிதராக இருப்பாங்க பார்க்க, போத வசத்துக்கு அடிமையாக இருப்பாங்க, சூதாட்டத்துக்கு அடிமையா இருப்பாங்க. இந்த வல்லமையிலிருந்து கர்த்தர் விடுவிக்க போகிறார். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர், பிசாசின் வல்லமையில அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குற ஆண்டவர். இன்னைக்கு பிசாசின் வல்லமையில அகப்பட்டு நீங்க வியாதியோடு வந்திருக்கலாம், ஒரு வேதனையோடு வந்திருக்கலாம், ஒரு சோர்வோடு வந்திருக்கலாம், ஓ ஒரு தோல்வியோடு கூட வந்திருக்கலாம், ஒரு நஷ்டத்தோடு வந்திருக்கலாம், செய்வன பயத்தோடு வந்திருக்கலாம், ஏ உதல் கட்டோடு இருக்கலாம். இன்றைக்கு எல்லாவற்றிலும் இயேசு விடுதலை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க விடுதலையை. வல்லமையுடையவர்,
1: மகிமையானவைகளை எனக்கு செய்தார்.
0: கையை உயர்த்தி உரல் எலியா சொல், வல்லமையுடையவர். அவளுக்கு அந்த மனக்கண்களை திறந்திருக்கிறார். பாருங்க, எல்லாம் என்னை நிந்திக்கலாம், ஆனா என்னை ஒருவர் ஆட்கொண்டிருக்கிறார், என்னை ஒருவர் சேவித்திருக்கிறார், எனக்குள்ளே வாழ்கிறவர், வல்லமையுடையவர். சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்னை ஒருவர் சேவித்தவர், என்னை ஆட்கொண்டவர், எனக்குள்ள தெய்வமா இருக்கிறவர், என்னை கண்டுபிடித்தவர், அவர் வல்லமையுடையவர். சாதாரண ஒரு தெய்வத்தை ஆராதிக்கல, அவர் ஜீவன் உள்ளவர், அவர் வல்லமையுடையவர், மகிமையானவைகள் எனக்கு செய்வார். நான் ஒருபோதும் தோத்து போனதில்லை. வியாதியோடு வந்த நீங்க வியாதியோடு போறதில்லை, கட்டோடு வந்த நீங்க கட்டோடு போறதில்லை. 16:9 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரு வேதச்சு தம்மை பற்றி உத்தம இருதயமும் கொண்டிருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எல்லையங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி ஒரு உத்தம இருதயத்தோடு கொண்டிருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவாராம். அந்த வல்லமை பிசாசை நொறுக்கிற வல்லமை. முடிச்சிருமா?
1: தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி,
0: தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி
1: கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது.
0: கர்த்தருடைய கண்கள் பூமி எல்லை எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? உன்னை கண்டுபிடிச்சு உனக்கு வல்லமையை கொடுக்க. ஹல்லேலூயா! தன்னுடைய வல்லமையை உனக்கு அனுப்பிட்டார்னா பிசாசுடைய கிரிகள் அழிக்கப்பட்டு பிசாசுடைய வல்லமைகள் நொறுக்கப்பட்டு. ஆமா, பிசாசுடைய வல்லமைகளை இன்னைக்கு ஆண்டவர் நொறுக்கி போட போறார். அவருடைய வல்லமை அனுப்பி பிசாசின் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்க போகிறார். கையை உயர்த்தி வல்லமை, அதாவது பிசாசை அழிக்கக்கூடிய சக்தி ஆண்டவர்கிட்ட இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வல்லமை கர்த்தருடையது. ஹல்லேலூயா! வேற யாருக்கும் அந்த வல்லமை கிடையாது. அதாவது மனிதனுக்கு ஜீவன் கொடுக்கிற வல்லமை, மனிதனை எழுப்புகிற வல்லமை, மனிதனை ஆசீர்வதிக்கிற வல்லமை, மனிதனுடைய பேரை பெருமைப்படுத்துகிற வல்லமை. இன்னைக்கு சகோதரி சொன்னது போல, ஆமா, யாக்கோபின் சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேங்கிற அந்த வல்லமை கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா! வல்லமை கர்த்தருடையது. கையை உயர்த்தி எல்லாரும் உரலேலியா சொல்லுங்க, மறுபடியுமா உரலேலியா சொல்லுங்க, அல்லேலூயா! சங்கீதம் 62:11 வல்லமை கர்த்தருடையதுன்னு இருக்கும் பாருங்க, வாசிமா.
1: தேவன் ஒரு தரம் விளம்பினார், இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன்,
0: ரெண்டு தரம் கேட்டிருக்கிறேன்,
1: வல்லமை தேவனுடையது.
0: எல்லாரும் தலைக்கு மேல கையை தட்டுங்க, ஒரு வல்லமை இன்னைக்கு வேணும். அந்த வல்லமை தேவனிடத்துல இருந்து வரும், அந்த வல்லமை இயேசுவினிடத்துல இருந்து வரும். இயேசு ரத்தத்தை சிந்தினார், இயேசு அந்த வல்லமை உனக்கு கொடுக்க சிலுவையில மரித்தார். அதனாலதான் இயேசுவை கண்டா பிசாசுகள் நடுங்கும், பேய்கள் நடுங்கும். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லும், ஐயோ நீர் பரிசுத்தர்னு சொல்லும். அல்லேலூயா! எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர், எங்களை கெடுக்கவா வந்தீர், தயவு செய்து எங்களை பாதாளத்தில் அனுப்பாத, போதுகரே ஐயா, நீர் எங்களை வேதனைப்படுத்த வந்திருக்கிறீர், எங்களை இந்த பன்றி கூட்டத்தில் அனுப்பும். பிசாசு பன்றி கூட்டத்தில் அனுப்புன்னு சொன்னவன பன்றி கூட்டத்தில் அனுப்பிட்டார். அல்லேலூயா! நல்லா கவனிங்க, நீங்க கவனிக்கணும். இன்னைக்கு அநேக மக்கள் பிசாசுடைய வல்லமையில் அகப்பட்டிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாங்க, ரகசிய பாவங்கள், அவங்க பெரிய வீடாக இருக்கும், அவங்க பத்திரத்துக்கு மேலே அந்த வீட்டுக்கு மேலே கடன் இருக்கும். இதெல்லாம் பிசாசுனுடைய வல்லமைகள். இதை விடுதலை பெறுவதற்கு மூணே வழிதான் வழி. ஒன்று, இயேசு கிறிஸ்து தான் அதற்கு தெய்வம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, மறுபடியுமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, பிசாசு பிடியிலிருந்து ஆண்டவர் உடனே தம்முடைய வல்லமை அனுப்பினார். நீங்க இந்த வசனம் லூக்கா எழுதின புஸ்தகம் 4:46 இயேசு அசுத்த ஆவிகளை அழிக்கக்கூடிய வல்லமையுடையவர். ஆகையினாலே இன்னைக்கு அசுத்த ஆவியில பாதிக்கப்பட்ட எல்லாரையும் இன்னைக்கு விடுதலை செய்வார். வாசிங்க, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு,
1: இது என்ன வார்த்தையோ,
0: இது என்ன வார்த்தையோ,
1: அதிகாரத்தோடும் வல்லமையோடும்,
0: அதிகாரத்தோடும் வல்லமையோடும்
1: அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார்.
0: இயேசு கிறிஸ்துவ பத்தி எல்லாரும் ஆச்சரியப்பட்டான். குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க கூட கை கட்டி நின்றாங்க. ஐயோ ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கலையே. ஏன் தெரியுமா? ஜபாலயத்துக்குள்ள ஒரு மனுஷன் அசுத்தாவி பிடிச்சவன், அவன் கத்திக்கிட்டு இருக்கிறான். இயேசுவை பார்க்கும் பொழுது சொல்றான், நசரனாகி இயேசுவை உமக்கும் எனக்கும் என்ன, என்னை வேதனை என்னை கெடுக்கவா வந்தீர், நீர் பரிசுத்தர். வாசி 33.
1: அவன் ஐயோ
0: ஐயோ
1: நசரனாகி இயேசு எங்களுக்கும் உமக்கும் என்ன,
0: எங்களுக்கும் உமக்கும் என்ன,
1: எங்களை கெடுக்கவா வந்தீர்,
0: எங்களை கெடுக்கவா வந்தீர்,
1: உம்மை இன்னார் என்று அறிவேன்,
0: நீர் இன்னார் என்று அறிவேன்,
1: நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று
0: சொல்லுது. நீர் பரிசுத்தர், உம்ம கண்ணை என்னால பார்க்க முடியல, என்னால பார்க்க முடியல, ஐயோ என்னை கெடுக்கவா வந்தீர், என்னை அழிக்கவா வந்தீர், கத்துது கூச்சலிடுகிறது. உடனே ஆண்டவர் அப்படியே அவனுக்கு விடுதலை கொடுத்தார். ஆமா, அவனை பிடிச்சி முடிய பிடிச்சி ஆட்டல. கவனிக்கிறீங்களா? சத்தம் இல்லாம இவனை விட்டு போன்னு சொன்னார். உடனே போயிட்டு இதை கண்டவங்க தான் சொல்றாங்க, இவர் யாருங்க, அதிகாரத்தோடு வல்லமையோடும் அசுத்தாவிகளுக்கு கட்டளை இடுகிறார், எல்லாம் புறப்பட்டு போகுதேன்னு சொல்றாங்க. கையை உயர்த்தி வல்லமையோடு கட்டளை இட்டார். வல்லமையோடு அவருடைய வார்த்தை வல்லமையோடு வந்தது, ஒண்ணுமே பண்ணலை. அந்த வார்த்தைக்கு பிசாசு நடுங்கினான். அந்த பிசாசுக்கு தேவனுடைய வார்த்தை வல்லமையா இருந்தது. கையை உயர்த்தி அப்படியே தலையில ஒரு பெரிய பாறாங்கல்ல போட்டு அமுக்கினது போல, அவனை சட்னி ஆக்கினது போல காணப்பட்டுச்சு. கையை உயர்த்தி அப்படி அவனை விட்டு விலகினதை பார்த்த உடனே எல்லாரும் சொல்றாங்க, ஐயோ இவர் யார், வல்லமையோடும் அதிகாரத்தோடும் அசுத்தாவிகளுக்கு கட்டளையிடுறார், புறப்பட்டு போகுதேன்னு சொல்றாங்க. கையை உயர்த்தி உரலேலியா சொல்லுங்க, மறுபடியுமா உரலேலியா சொல்லுவோம், அலேலூயா. ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா நான் கடந்த 6 நாளா ஒரு ஆவினால நான் பாதிக்கப்பட்டு தூக்கமே வரும், என் பிள்ளைகள் தூங்குவாங்க, கணவனார் குரட்டை விட்டு தூங்குவாங்க, தூக்கம் வராம கட்டளை நான் கிடக்கிறேன், வீட்டுக்குள்ள நடப்பேன், வெளியே கதவு திறந்து வெளியே நடப்பேன், யாருக்கும் தெரியாது, நானும் வெளியே நடந்துக்கிட்டே இருப்பேன், விடிய காலம் எனக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும், அது ஒரு 1/2 மணி நேரம் கூட என்னால தூங்க முடியாது. இதனால நானும் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனேன், தூக்க மாத்திரைகள்லாம் சாப்பிட்டேன், தூக்கமே வரல. ஒரு சகோதரி என்னை சூலூர்லேருந்து இந்த கிணத்துக்கடை சபைக்கு கொண்டு வந்தான், ஒரே ஜபத்தில் பங்கு பெற்றேன், ஒரு பொல்லாத ஒரு ஒரு ஆவி என்னை விட்டு விலகினது பாருங்க, ஒரு சுமை என்னை விட்டு விலகினது, எனக்கு இன்பமான நித்திரையை கற்று தாரார். கையை உயர்த்தி பிசாசு வந்தா அப்படி ஒரு ஒரு நித்திரையை அலக்கழிக்கிறான், தூக்கத்தை கெடுக்கிறான், பைத்தியக்காரி போல நலைய செய்கிறான். ஆண்டவருடைய வல்லமை பாயும் பொழுது அந்த ஆவிலிருந்து விடுதலை. எத்தனையோ நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போன மாத்திரையை சாப்பிட்டோம், அதாவது மன தத்துவ டாக்டர்லாம் நாங்கள் போனோம், ஆனால் மேலும் மேலும் எனக்கு அந்த மாத்திரையை போடப்பட பசி எடுத்ததை தவிர, நரம்புகளெல்லாம் ஒரு வித மாதிரி இழுத்ததை தவிர எனக்கு விடுதலை கிடைக்கல. இயேசு கிறிஸ்து என்னை விடுவித்தார். அவர் பிசாசில் அகப்பட்ட யாவரை விடுதலை செய்ய போகிறார். கையை உயர்த்தி உரலேலியா சொல்லுங்க. நீங்களும் சொல்லுவீங்க, ஐயோ உங்களை பார்த்தவங்க சொல்லுவாங்க, இவ்வளோ பிசாசு கட்டில் இருந்தானே, இவன் அற்புதமாக இந்த இயேசு விடுதலை கொடுத்துட்டாரேன்னு நீங்களும் ஆச்சரியப்படுற அளவுக்கு சொல்லுவீங்க. ரெண்டாவது, அவருடைய வல்லமை 12 வருட வியாதியாக இருந்தாலும் நொடிப்பொழுது மாற்றும், அந்த வியாதியை முறித்து ஆரோக்கியத்தை உணர செய்யும். மார்க் எழுதின புஸ்தகம் 5:30 வாசிக்க கேட்போம்.
1: உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை,
0: இயேசு வழியில நடந்து போகிறார், நடந்து போகும்போது ஜனக்கூட்டத்துக்குள்ளே ஒருதி பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். அப்ப பாருங்க, 12 வருடமாய் அவளுக்குள்ள இரத்தப்போக்கு வியாதி, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவு பண்ணி பார்த்தா, ஆமா தன் வீட்டை வித்து பார்த்தா, தனக்கு இருந்த எல்லா நகைகளை வித்து பார்த்தா, சிலவங்க கிட்டேருந்து பணத்தை வாங்கியும் செலவு பண்ணி பாட்டா. ஆனால் அந்த வசனம் சொல்லுது, சற்றேன்னு அவளுக்கு சுகம் இல்லை, ஆனால் அவளுக்குள்ள விசுவாசம் ஊற ஆரம்பித்தது, வளர ஆரம்பித்தது, உந்தித்தல் ஆரம்பித்தது. என்ன? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தை தொடுவேன், சுகமாவேன். கையை உயர்த்தி நீங்கள் ஒவ்வொருவருக்குள்ளையும் அந்த விசுவாசம் உருவாகணும். விசுவாசம் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. வீட்டுக்குள்ளே இருக்கிறவா ஒன்று கேள்விப்படுறா, இயேசு வாராராமே. இப்போ பாருங்க, அவளுக்குள்ளே அவர் பின்னால போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுதல் சுகமாக, அப்படி தொட்டா உடனே அவள் சுகமாயிட்டா. அந்த வல்லமை போனதை இயேசு அறிஞ்சார். கையை உயர்த்தி இயேசுக்குள்ள இருந்து ஒரு வல்லமை பளிச்சுன்னு போகுது, ஒரு மின்சாரம் பாஞ்சது போல போகுது, அது யாரையோ தொட்டு இருக்குது. அவர் கேட்கிறார், என்கிட்ட இருந்து ஒரு வல்லமை பாஞ்சது, அது யாரை தொட்டது? என்கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது, யாரையோ தொட்டு இருக்கிறது. அவ முந்துன்னு கொள்றா, என்னைய தாங்க தொட்டுச்சு.
1: உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள்.
0: தலைக்கு மேல கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா துதிங்க. இன்றைக்கு இந்த அற்புதம் நடக்க போகுது. ஆமா, 12 வருடமா இருந்த வியாதியை தன்னுடைய வல்லமை நொடிப்பொழுது மாத்தினது உண்டானா? கட்டாயமா நீங்கள், ஆமா, அவருடைய வல்லமையில நிரம்பிதான் நீங்க போக வேண்டும். அவருடைய வல்லமை உங்களை சுகமாக்கித்தான் அனுப்பும். அல்லேலூயா. உங்க பலவீனத்தை மாற்றித்தான் அனுப்பும். ஆமே. வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஜனத்துக்கு பலன் தருவார், தேவன் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனம் எல்லாம் நிறைவேற போகிறது. இந்த பலவீனங்களை முற்றிலும் மாற்றி, உங்களுடைய வியாதியை முற்றிலும் மாற்றி, உங்களை ஆரோக்கியப்படுத்தி தான் ஆண்டவர் அனுப்புவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் உங்கள் சபைக்கு எப்படி வந்தேன் தெரியுமா, 10 வருஷமாக எனக்கு முழங்கால் வலி இருந்தது. 10 வருஷமாக முழங்கால் வலி இருந்து இந்த கட்டு உடைக்கிற ஜபத்தில் கத்துடைய வல்லமை என்ன மேலே பாஞ்சு அந்த முழங்கால் வலி கம்ப்ளீட்டாக மாறிட்டேன். கையை உயர்த்தி வரலே இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தவங்க தோலை பிடிச்சி வர்ற மாதிரி தான் நான் இருந்தேன், செவரை பிடிச்சி தான் வருவேன், பாத்ரூமில் உட்கார முடியாத ஐயா. தேவ வல்லமையை மேல பாஞ்சது. கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. அந்த அம்மா சொல்லுது, ஆமா, 10 வருஷமா நான் அங்க போனேன் இங்க போனையா, எத்தனை ஆயிரங்களை நான் செலவு பண்ணியிருக்கேன், மூட்டு வலிக்கு பார்க்காத காரியம் இல்லை. 10 வருஷமா இருந்த மூட்டு வலிய ஒரு வல்லமை அனுப்பி ஏசு நம்ம ஆலயத்துல குணமாக்கினார்னா. அந்த அம்மா சொன்னது போல அந்த நேச தெய்வம் எல்லாரையும் சுகமாக்கினார். கையை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நல்லவர், விடுதலை கொடுக்கிறார். கடைசியில் அவருடைய வல்லமை அனுப்பி, ஆமா, மீட்பை உண்டாக்குவார். நெகேமியா எழுதின புஸ்தகம் 1:10 இந்த வல்லமை உனக்கு மீட்பை உண்டாக்கும். அருமையான மகனே, உன்னை கீழே இருந்து மேலே தூக்கி எடுக்கும். உனக்கு ஒரு மீட்பாகிய ரட்சிப்பை கொடுக்கும், மீட்பாகிய அபிஷேகத்தை கொடுக்கும். நீ இழந்ததை திரும்ப நீ பெற்றுக்கொள்ளுவே. வாசிமா.
1: தேவரே, உமது மகா வல்லமையினாலும்,
0: உமது மகா வல்லமையினாலும்,
1: உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்ட,
0: நீ மீட்டுக்கொண்ட
1: உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே.
0: கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எங்கிட்ட ஆண்டவர் பேசினார், அவருடைய வல்லமை அனுப்பி அவருடைய ஜனத்தை மீட்டு கொள்வாராம். ஒருவர் வீடு கட்டினார், கவுனிங்க, அந்த வீட்டுக்குள்ளே அவருக்குள்ள சத்ருவின் போராட்டம் இருக்குது. பாஸ்டர்கிட்ட கேட்டிருக்கிறார், ஐயோ சத்ருவின் போ, அந்த பாஸ்டர் சொன்னாராம், இந்த வீடு உங்களுக்கு சரியில்லை, சொந்த வீடு நீங்கள், அந்த வீடு சரியில்லை, வேறு யாருக்காவது வாடகை விட்டுட்டு நீங்கள் வெளியே வேறு வாடகைக்கு போ. அந்த வாடகைக்கு போன இடத்துலையும் அந்த வீட்டுக்குள்ளே போய் ஒரு 2 மாதம் இருந்திருக்கார், அதே போராட்டம் இருந்திருக்கு. பாஸ்டர், மறுபடி வாடகை வீட்டிலையும் எனக்கு அதே போராட்டமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி இந்த பாஸ்டர் சொல்லியிருக்காரு, இந்த வீடு உங்களுக்கு சரியில்லை, நீங்கள் வேறு வீட்டுக்கு போங்க. கவனிக்கிறீங்களா? இவர் நல்ல ஊழியக்காரரே கிடையாது. ஆமாம், இன்னும் ஒரு தேவ ஊழியக்காரர் அப்படின்னு அன்னைக்கு இன்னைக்கு ஜனங்கள் அப்படியே அலையிறாங்க, யார் நல்லதாக சொல்லுவா அப்படின்னு. இப்படி அப்படி சொல்கிற பாஸ்டர் தான் நல்லவர்னு சொல்ல பரவாயில்ல, எங்கள் போராட்டத்தை அப்படியே சொல்லிட்டார. ஆமாம், சொந்த வீடை விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு போனாங்க. வாடகை வீட்லேயும் பிசாசுன்னு வைக்கிறியா, அதை விட்டுட்டு எந்த வாடகை வீட்டுக்கு போகணும்? நீ எங்கேயும் போ, உன்னை பிசாசு தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். பிறகு ஒரு ஊழியக்காரர் அபிஷேகத்தை நடந்து சொல்லிருக்க, எப்பா, நம்மளை மீட்டுக்கொள்ள தான் இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார், ஒரு முழு வல்லமையும் சிலுவையில் இழந்திருக்கிறார். ஆகையினால அவருடைய வல்லமை ஒன்று மீட்டுக்கொள்ளுகிற வல்லமை. பாரு, இந்த வாடகை வீட்டெல்லாம் விட்டுட்டு திரும்ப சொந்த வீட்டுக்கு போப்பா, என்கிட்ட பேசுகிறார், சொந்த வீடை உனக்கு திரும்ப தருகிறார். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆட்கள் அனுப்பிட்டு நீ போய் குடியிருந்தார். அப்படி சொன்னார், பாஸ்டர், எங்கள் பாஸ்டர் இப்படிலாம் சொன்னார, நான் உங்கள் பாஸ்டரும் வரும், நானும் வரட்டும், நானும் வரேன், நல்லா நம்ம ஜெர்மனி உங்களை அந்த சொந்த வீட்டில் இருக்க வைக்கிறேன். இப்போ அந்த சொந்த வீட்டில் இருக்கிறாரு, இழந்த ஆசீர்வாதத்தை ஒன்று ஒன்றா கத்தர் கொடுக்குறாரு. மறுபடியும் ஒரு அழியிலையா சொல்லுங்க பாபம். ஆமாம், மீட்டுக்கொள்ளுகிறது. நீ எங்கே போயேன், நீ இழந்ததை இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மீட்டு தருவார். கையை உயர்த்தி ஒரு அழியிலையா சொல்லுவோம், அலேலூயா. தாவீது இழந்த எல்லாவற்றையும், சிறிதாயிலும் பெரிதாயிலும், மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் மீட்டுக்கொண்டார். கையை உயர்த்தி, யோபு தன் இழந்த எல்லாவற்றையும் மீட்டுக்கொண்டார். கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. மறுபடி ஒரு அழியிலையா சொல்லுங்க, அலேலூயா. நிறைய அந்த சரித்திரத்தில் சொல்லலாம், மீட்டு கொண்டவங்க நிறையா. எல்லாவற்றையும் இழந்து வந்த ரூத்து பெத்தேலுக்குள்ளே வந்த உடனே எல்லாவற்றையும் மீட்டுக்கொண்டா. எல்லாரும் எந்திரிங்க பார்ப்போம். இதுக்குத்தானே இயேசு இரத்தம் சிந்திருக்கிறார், இதுக்குத்தானே இயேசு கல்வாரிக்கு போயிருக்கிறார், இதற்குத்தானே இயேசு தன் மரணத்தை ருசி பார்த்துருக்கிறார். எல்லாம் தலையில் கை வைங்க. இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை என்ன? உன்னை மீட்டுக்கொள்ளுகிற வல்லமை. தலையில் கை வைங்க, தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நீ ஒன்றை இழந்து போகக்கூடாது, வீட்டை இழந்து போகக்கூடாது, பணத்தை இழந்து போகக்கூடாது, வேலையை இழந்து போகக்கூடாது. ஒரு ராபா காத்தா ராபா, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய பிரசனம் இறங்குகிறது. ஆண்டருடைய வல்லமையை நீங்கள் உணருங்க, ஆண்டருடைய சக்தியை உணருங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்கியிருக்கிறார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குறவராய் சுட்டி தீர்ந்தார். அல்லேலூயா. துஷ்டன் இனி உன் வழியே வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஒர்ரா பாப்பா, எல்லாரும் கைகளை தட்டி அங்கங்கே வராதிங்க, அங்கே நிற்கிற இடத்துல வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு வல்லமை உனக்கு நேராக பாய்கிறது. யாரையும் பார்க்காதீங்க, ஜனத்தை பார்க்காதீங்க. ஜனம் கோடி கோடியாக கர்த்தர் தரப்போறார், ஆயிரம் ஆயிரமான ஜனங்களை தரப்போறார். இப்பொழுது வல்லமையை நோக்குங்க. அந்த வல்லமையை பெற்றுக்கொள்றதற்கு நீங்க அந்த வழியை தேடுங்க. அந்த வழி இயேசுக்கு தான் வழி, அந்த வழி இயேசுகிட்ட தான் இருக்கிறது. இயேசுவே வல்லமை எனக்கு தாரும் கேளுங்க, இயேசுவே வல்லமை எனக்கு அனுப்பும். அல்லேலூயா. வல்லமை கர்த்தருடையது, வல்லமை கர்த்தருடையது. மரியாள் சொன்னான், அவர் வல்லமையுடையவர், மகிமையானவன் எனக்கு செய்வார். அவருடைய வல்லமை எனக்கு பாய்ந்தா எனக்கு நடக்கிறதெல்லாம் மகிமை, எனக்கு நடக்கிறதெல்லாம் அற்புதம், எனக்கு நடக்கிறதெல்லாம் பேர் பிரஸ்தாபம் தான். வல்லமை எனக்கு வேண்டுமே சொல்லுங்க, சொல்லுங்க. இயேசுவின் வல்லமை எனக்கு வேண்டும். இயேசுவின் வல்லமை என் வியாதியத்தை மாற்றிவிடும், என் பயத்தை மாற்றி விடும். இயேசுவின் வல்லமையின் சோர்வை மாற்றிவிடும். இயேசுவின் வல்லமையின் போராட்டத்தை மாற்றிவிடும். இயேசுவின் வல்லமையின் அடிமைத்தனத்தை மாற்றிவிடும். இயேசுவின் வல்லமை நான் இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுவேன். வல்லமை இறங்குகிறது. பிசாசில் அகப்பட்டிருக்கிறாய் மகனே, மகளே உன்னை விடுவிக்கிறார். என் மகனே, நீ பிசாசில் அகப்பட்டிருக்கிற, பிசாசு தான் வேலையை கெடுக்கிறான், பிசாசு தான் திருமணம் நடக்காதபடி தடை பண்றான், பிசாசு தான் குழந்தை பாக்கியம் கிடைக்காதபடி தடை பண்றான். இன்னைக்கு உடைக்கிறோர், உடைக்கிறோர், உடைக்கிறோர். கபார் அபாரபா. இயேசுவின் வல்லமை இறங்குகிறது. அது சிலுவை மூலமாய் பாய்ந்தது, அது சிலுவை மூலமாய் நொறுக்கப்பட்டது. இயேசுவின் வல்லமை தனக்குன்னு இல்லாதபடி சிலுவை மூலமாய் நொறுக்கப்பட்டது, சிலுவை மூலமாய் வடிக்கப்பட்டது. கபா கபா கபா கபா ருக்காரா பக்காரா பக்காராபா ருத்தரா மக்காரா பகோரியா. வேதம் சொல்லுகிறது. ஆமா, இயேசு பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை அவர் கல்வாரியிலே நொறுக்கினாராம். ஆமா, அந்த கல்வாரியிலே அவருடைய பரிசுத்தம் நொறுங்க ஆரம்பித்தது, சிருஷ்டிக்கிற வல்லமை நொறுங்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. அந்த பரிமள தைலம் உடைய ஆரம்பித்தது. காரணம், உனக்கு அந்த வல்லமையை தரத்தான், நீ பிசாசின் கரத்திலிருந்து விடுதலை பெறத்தான், நீ சுகம் பெறத்தான், உன்னுடைய வாத நோயை நீக்கத்தான், உன் மூட்டு பெயினை நீக்கத்தான், உன் மூல மூல வியாதியை நீக்கத்தான், உன் பைல்ஸ் வியாதியை நீக்கத்தான், ஓ உன் கற்ப பையில் இருக்கிற ரத்தப்போக்கை நீக்கத்தான். எல்லாம் கையை தட்டுங்க. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏசு பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், ஏசு கிறிஸ்து உங்களுக்கு தம்முடைய வல்லமை அனுப்புகிறார். நீங்கள் குணமாக்கி தான் போவீங்க, நீங்க விடுதலை பெற்று தான் போவீங்க. இன்னைக்கு விடுதலை, இன்னைக்கு விடுதலை, குணமாக்கத்தக்க வல்லமை பாய்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவிடத்திலிருந்து வந்த வல்லமை உங்களை குணமாக்குற ஒரு வல்லமை. அல்லேலூயா. என் மகனே, ஆண்டவர் உன்னை குணமாக்கும் பொழுது நீ சுகமாகு. அருமையான மகளே, கர்த்தர் உன்னை குணமாக்கிக்கிட்டு இருக்கிறார். நீ ஆண்டவர் குணமாக்கும் போது உன்னை விட்டுக்கொடு, விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. இந்த இடத்தை விட்டு நீ போ, விடுதலையாய் தான் போவே, சுகத்தோடு தான் போவே. ஆவியானவர் கூட பேசுறார். திமாலா ரகா ரமா கோரா ஹந்தரா பௌலா பஹோரியா எல்லாரும் ஏகோபித்து கை தட்டுங்க. ஆண்டவரை வரவேறுங்க. சர்வ வல்லமை உள்ளவரை வரவேறுங்க. பிதாவாகிய தேவனை வரவேறுங்க. நம்மளை ரட்சிக்க வந்த இயேசுவை வரவேறுங்க. ஏனெனில் அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிக்கிறவர். அவருடைய வல்லமை தம்முடைய ஜனத்தை மீட்கிற வல்லமை. இயேசுவின் வல்லமை தம்முடைய ஜனத்தை மீட்கிற வல்லமை. படுகுழியிலிருந்து உன்னை தூக்கி எடுக்கிற வல்லமை. அடிமைத்தனத்திலிருந்து உன்னை தூக்கி எடுக்கிற வல்லமை. பிசாசின் கையிலிருந்து உன்னை தூக்கி எடுக்கிற வல்லமை. செய்வன கட்டுக்குள்ள சிக்கியிருக்கிற மகனே, ஏவுதல் கட்டுக்குள்ள சிக்கியிருக்கிற மகனே, ஆமா பிசாசின் சூழ்ச்சிக்குள்ள சிக்கியிருக்கிற மகனே, இன்னைக்கு உனக்கு விடுதலே. ஆமா தலையில எல்லாம் கைய ஒய தட்டுங்க பாப்போம். ஆண்டவரை வரவேற்றுக்கிட்டே இருக்க. விடுதலை, விடுதலை மகளே, உன் பையனுக்கு விடுதலை, உன் பிள்ளைக்கு விடுதலை, உன் கணவனாருக்கு விடுதலை. நீ நீ தேம்பி தேம்பி ஜெபிக்கிறது எனக்கு தெரியுது. ஆவியானவர் சொல்றார், நீ அழுது அழுது மண்டிக்கிட்டு இருக்க தெரியுது. விடுதலைக்காக ஒவ்வொரு இடத்துக்கு போனையே, ஆமா அதெல்லாம் எனக்கு தெரியுது. நீ விடுதலைக்காக அலைஞ்ச அலைச்சல், டாக்டர்ல தேடி நாடினது, மந்திரவாதியை தேடி நாடினது போதும். நான் உன்னை விடுவிக்கிறேன். கர்த்தர் உங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. மாரா ஹௌரா பாலா தாலா ரபா எல்லா கைகளை தட்டி, கைகளை தட்டி. தேவ மகிமை, ஓ ஒரு கல்வாரி இரத்தம் உங்க மேல தெளிக்கப்படுகிறது. ஒரு சிலுவையின் இரத்தம் உங்க மேல தெளிக்கப்படுகிறது. சாபத்தை நீக்கிற கல்வாரியின் இரத்தம் தெளிக்கப்படுகிறது. பிசாசின் கரத்திலிருந்து விடுவிக்கிற அந்த இயேசுவின் வல்லமை நிரம்புகிறது.
2: அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும்.
3: முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம்.
2: சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும்.
3: வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும்.
2: எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் முதலாம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும்.
3: ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜபக்கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜபக்கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும்.
2: ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெபக்கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெபக்கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488732 84. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது.
4: பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவிய
2: தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும் பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட செவிக்கிறோம்.
4: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ
5: தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Matthew 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு நம்மை ஏற்றுக்கொண்டார் ஊழியம் வெளியிடும் அபிஷேக கீதங்கள் 9 மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். சங்கீதம் 34:1 வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். கர்த்தரை துதிக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை துதிக்கிற ஜனங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். கர்த்தரை துதிக்கிற ஜனங்களை கர்த்தர் உயர்த்துவார். நீங்களும் குடும்பமாக இந்த ஒளிநாடாவை கேட்டு கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். அபிஷேக கீதங்கள் இந்த 9 இயற்றி பாடியவர் இவாஞ்சலிஸ்ட் டி கெனடி பிரேமா. இதற்கு இசை தென்றல் ஏசி தினகரன் அவர்கள் இசை அமைத்துள்ளார்கள். இந்த சிடிக்காக உலக பிரசித்தி பெற்ற ஃபாதர் எஸ்ஜி பிரெக்மன்ஸ் அவர்கள் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பார்கள்.
1: கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். அபிஷேக கீதங்கள் வெளியிடுவதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். சகோதரர் கென்னடி பிரேமாவை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நேரடியாக ஜபத்தோட்டத்தில் வந்து அவர் ஊழியம் செய்தது ஆச்சரியமாக இருந்தது. ஆம் பிள்ளைகளே, அவருக்குள் அந்த அபிஷேகம் இருப்பதை நான் கண்டேன். அதுவும் விடுதலை அபிஷேகம். விடுதலை கொடுக்கிற அந்த அபிஷேகம் அதிகமாக இருக்கிறதை நான் கண்டேன். இரவு ஜபம், யாரையுமே தூங்க விடலை, அசுத்த ஆவிகள் அலறி ஓடின. அநேகர் விடுதலை பெற்று சாட்சி சொன்னார்கள். ஜனங்கள் திருப்தியோடு வீடு போனார்கள். ஒரு காவல்துறை இருந்து கொண்டு அருமையான கென்னடி பிரேமா ஊழியம் செய்வது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படித்தான் சமுதாயத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு பாத்திரம் குடும்பமாக ஊழியம் செய்கிறார். இந்த ஊழியம் வளர வேண்டும், இதை நான் உற்சாகப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் நான் இந்த அபிஷேக கீதங்களை ஜெபம் செய்து உங்களுக்கு முன் வைக்கிறேன். தேங்க்யூ அப்பா. இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அபிஷேக கீதங்களை கொடுத்து தர்மியான கென்னடி பிரேமாவை நீங்க உயர்த்தி இருக்கிறீங்களே, நன்றி அப்பா. காவல்துறையில் இருந்தாலும் கர்த்தருக்காக ஓட தருணம் கொடுத்து நேகருக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு பாத்திரமா வைத்திருக்கிறீரே, நன்றி ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இப்ப இருப்பதை பார்க்கிலும் ஊழியம் இன்னும் விரிவாகட்டும், 1000 மடங்கு. தேங்க்யூ. அற்புத அடையாளங்கள் இன்னும் ராஜாவே, இவர் இருக்கிற காவல்துறையிலும் சரி சமுதாயத்திலும் சரி ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிற ஊழியமாய் உம்மை எடுத்து காட்டுகிற, உம்மை தூக்கி நிறுத்துகிற கிதியோனாக அப்பா. இக்கால ஊதும் போதெல்லாம் எதிரி ஓடும்படி வெளிச்சத்தை தூக்கி காட்டுகிற, வசனம் என்ற வெளிச்சத்தை காட்டுகிற கிதியோனாக இந்த ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேங்க்யூ அப்பா. குடும்பம் எழுந்து பிரகாசிக்கட்டும், வெளிச்சம் உலகம் எங்கும் செல்லட்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பாடலை கேட்கிறவர்கள் அந்த வல்லமையால் நிரப்பப்படுவார்கள். இந்த மகனுக்குள் இருக்கிற அந்த நேசம் ஜனங்களுக்குள்ள நதியாய் பாய்வதாக, விடுதலை உண்டாவதாக, ஒவ்வொரு பாடலும் ஜனத்தை விடுவிப்பதாக. நன்றி அப்பா. இப்படி செய்வதற்காய் உமக்கு கோடி நன்றிகள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.

வீட்டுக்கு போன மாத்திரத்திலே நான் ஒரு அடி அடித்தேன். அவள் கேட்டால் அழுது கொண்டே, உங்களுக்கு ஒரு சகோதரி இருந்தா இப்படி செய்வீங்களா என்று சொல்லி. பணத்தை குறித்த கவலை நான் பட்டதே கிடையாது என் வாழ்நாள். ஆனா சமாதானம் இல்லை. சர்ப்பத்தின் ஆவி ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே என்னோடு வந்து பேசும், நீ உன் மனைவியை கொன்றுவிடு.

0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். அநேக சாட்சிகளை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கும் ஒரு புதிய சாட்சியை நாம் கேட்கப் போகிறோம். நிச்சயமாக கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை சகாயம் பண்ணுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சியில் உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறீங்க. இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவாராக. இதனுடைய சாராம்சம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம். அதாவது உலகத்தில் அறியப்படாத ஊழியக்காரர்களை அவருடைய ரட்சிக்கப்பட்டதனுடைய விதம், அவர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிற விதத்தை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு இது ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாளிலும் நீங்கள் அதை சிறிதளவு சொல்லப் போகிறீர்கள், ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, உங்கள் இளமை பருவம், சிறு பிறந்த சூழ்நிலைகள், உங்களுடைய வளர்ப்பு, உங்களுடைய பெற்றோர், இப்படிப்பட்ட காரியங்களை சிறிதளவு சொல்லுங்கள்.
1: கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற கிருபை பாராட்டின என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படிப்பட்டதான ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக அறிமுகப்படுத்துகிற ஐயாவையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். என்னை கேட்கிறவர்களே, நான் கன்னியாகுமரி மாவட்டம் மாங்கரை கருங்கல் பகுதியில், கருங்கல்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் இருக்கிற மாங்கரை என்பது என்னுடைய சொந்த ஊர், என் அப்பாவுடைய ஊர். என்னுடைய அம்மாவுடைய சொந்த இடம் கண்ணன்னூர், வேர்க்கிளம்பி பக்கத்தில் இருக்கிறது. நான் 1975 செப்டம்பர் 29 பிறந்த ஒருவர்.
0: பிறந்தீங்க, உங்களுடைய அப்பா அம்மா எல்லாம் இந்த பக்தி மார்க்கத்தில் இருந்தாங்களா? நீங்கள் எப்படி, உங்களுடைய கல்வி துவக்கங்கள் எப்படி இருந்தது, உங்களுடைய தெய்வீக காரியங்கள்லாம் எப்படி இருந்தது என்பதை ஸ்டார்டிங்கில் சொல்லுங்கள்.
1: என்னுடைய தகப்பனாருடைய பேர் லார்சன், என் தாயாருடைய பேர் ஃப்ளாரன்ஸ். அவர்கள் இரண்டு பேரும் கிறிஸ்தவர்கள், ஆனால் ரொம்ப பக்தி மார்க்கத்தில் இருந்தவர்கள் என்று நான் குறிப்பிட மாட்டேன். நல்ல ஒரு பெற்றோராக இருந்தார்கள் என்று நான் சொல்லுவேன். என் தாயார் கம்யூனிஸ்ட் கட்சியிலே சில தொண்டுகள் செய்து அப்படி இருந்தவர்கள். நான் சிறு வயதிலே என்னுடைய ஆரம்ப கால கல்வியை NVKS ஆற்றூர் அந்த ஸ்கூல்லே ஆரம்பித்தேன். நான் சிறு வயது முதலே ஒரு பெரிய பிரைட் ஸ்டூடெண்ட் என்று சொல்ல மாட்டேன், ஒரு ஆவரேஜோடு கீழே தான் இருந்தேன் என்று சொல்லலாம். இங்கே பல பள்ளிகள், NVKS, அமலா கான்வென்ட், நாகர்கோயில், CSI மெட்ரிகுலேஷன், இந்த பள்ளிகள்லாம் படித்து பின் நாட்களில் சென்னை பட்டணத்துக்கு நேராக நாங்கள் கடந்து போனோம்.
0: அப்போ இந்த ஸ்கூல் பருவத்தில் உங்களை எப்படி வளர்த்தாங்க, சர்ச்சுக்கெல்லாம் போவீங்களா? நீங்கள் கிறிஸ்தவ பாரம்பரியத்திலேருந்து வந்தவங்கன்னு சொன்னீங்க, அப்போ அவங்களுக்கு நீங்கள் மாதிரியாக இருந்தீங்களா? அப்படிப்பட்ட இதெல்லாம்
1: இப்போது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பேரிலே கிறிஸ்தவனாக இருப்பதினால், நாம் ஒரு சபைக்கு போகிறதுனால் கிறிஸ்தவன் ஆகிவிடுவதில்லை. கிறிஸ்துவை எப்பொழுது நாம் தரித்து கொள்ளுகிறோமோ அப்போ தான் நம்ம மெய்யான கிறிஸ்தவர் ஆகிறோம். சிறு வயதிலே என்னுடைய பாட்டி உடைய வீட்டிலே நான் வளர்ந்தேன். அதான் LKG UKG 1st Standard 2nd 4 வருடம். இந்த 4 ஆண்டுகளும் ஒரு ஆலயத்திற்கு கிரயமாய் போகிற ஒரு பழக்கம் உண்டு. அதுலேயும் சொன்னால் ஒரு ஸ்ட்ரிக்ட், அந்த வீட்டுக்குடைய கண்டிப்புக்கு போனது தான் மெயின். ஆனாலும் அப்படி போனது உண்டு. ரெகுலராக நான் சர்ச்சுக்கு போனது நாட்கள் உண்டு. ஆனால் பின் நாட்களில் என் தாய் தாப்பனோடு சென்னை பட்டணத்துக்கு போன பின்பாக ஒழுங்காக நான் போனவன் என்று நான் சொல்ல மாட்டேன்.
0: சண்டே கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா?
1: சண்டே கிளாஸ் சின்ன வயசில் நான் போனது உண்டு. நான் வந்து அதை சொல்லணுன்னா, சின்னதில் 4 வருடங்கள் இந்த கண்ணனூர் பகுதியிலே பாஞ்ச விளை என்ற ஒரு பகுதி உண்டு. அங்கே பூரண சுவிசேஷ பெந்தேகோஸ்தே சபை, ஃபுல் காஸ்பல் சபையில் நான் சண்டே கிளாஸ் ஒழுங்காய் படித்து நிறைய பரிசுகள் எல்லாம் வாங்கி நல்ல அந்த நாட்களில் படித்தது உண்டு. ஆனால் பின்னாடி சென்னைக்கு போன பிறகு அவ்வளோ கரெக்டாக நான் போனேன் என்று சொல்ல மாட்டேன்.
0: சரி, இப்போது அந்த சிறு பருவத்தில் உங்களுக்கு ஆண்டவருக்கு மேலே பற்றிருந்ததா, அல்லது பிசாசுடைய மேலே பற்றிருந்ததா, ஏதாவது பிசாசினால் போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்ததா, அது நிமித்த நீங்கள் திசை திருப்பப்பட்டீங்களா?
1: சின்ன வயசுலே ஆலயங்களுக்கு போனதுனாலே ஆண்டவரை குறித்த ஒரு தாக்கம் கொஞ்சம் உண்டு. ஆண்டவரை முற்றிலுமாய் தெரியாது, இல்லைன்னா டோட்டலாய் கர்த்தரை மறந்தவன் என்று சொல்ல முடியாது. கர்த்தரை குறித்து கொஞ்சம் ஒரு சின்ன நாலெட்ஜ் உண்டு. ஆனால் பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்த நாட்கள் தான் அதிகம். அதில் ஒரு குறிப்பாக சொல்ல போனால், ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஒரு என் தாயார் வந்து ஒரு ஆலயத்திலே சிறு வயதிலே வளர்க்கப்பட்டவர்கள். அவர்கள் ஆனால் அந்த ஆலயத்திலே வளர்க்கப்பட்டதை அவர்கள் கொஞ்சம் மறந்து உலகத்தின் பின்னாடி கொஞ்சம் போனாங்க. வேலை இருந்தது, ஆண்டவர் நல்ல வேலையை கொடுத்தா. சிறு வயதிலே நாங்கள் குடும்பத்தோடு திரைப்படம் தியேட்டர்களே போய் பார்த்தது, இப்படிப்பட்ட அனுபவம் எல்லாம் உண்டு. இதன் மூலமாய் நான் உலக பிரகாரமாய் போனேன் என்று தான் சொல்ல முடியுமே அன்றி ஆண்டவருக்குள்ளே எல்லாம் நான் வந்தேன்னு என்னாலே அதை சொல்ல முடியாது. அதுதான் உண்மை.
0: சரி, நீங்கள் சிறு வயதிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, சில பாவப்பழக்க வழக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். எந்தெந்த பாவப்பழக்கங்கள் உங்களை அடிமைப்படுத்தி இருந்தது அப்படிங்கிறதில்
1: பாவப்பழக்கம், ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு பாவ பழக்கம் இருக்கும்போது நம்ம ஆண்டவரோடு தொடர்பு வைக்க முடியாது. அதனாலே ஒவ்வொரு மனிதனையும் பிசாசு பாவம் செய்ய வைப்பான். எனக்கு பாவ பழக்கம் என்று மேலோங்கி இருந்ததென்றால் அதிகமாய் சினிமா பார்ப்பது. சினிமா பல கிட்டத்தட்ட ஒரு 500 படங்களாவது நான் மினிமம் பார்த்துருப்பேன் என்று சொல்ல முடியும். பல இடம், இதே குமரி மாவட்டத்திலே பல தியேட்டர்கள் நான் போய் பார்த்துருக்கிறேன். இப்படியெல்லாம் பலவிதமான திரைப்படங்களை பார்த்து அந்த பாவ பழக்கத்திலே இப்படியாக, அதே மாதிரி பள்ளிக்கூடங்களுக்கு ஒழுங்காய் செல்லாமல் பள்ளிக்கூடத்தை கட்டடித்து விட்டு ஊர் சுற்றுவது, இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள், இப்படிப்பட்ட ஒரு வழி விலகி போகிற ஒரு அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் சிறு வயது முதலே இருந்தது.
0: சினிமா பார்ப்பது தான் உங்களுக்கு மிகப்பெரிய விருப்பமான ஒரு காரியம்?
1: ஆமாம், கண்டிப்பாக பணம் சினிமா பார்ப்பது ஒரு மிகுந்த ஒரு பிரியமான காரியம் என்று என்னாலே சொல்ல முடியும்.
0: இப்போ சில காரியங்களை பார்க்கும்போது நம்ம அதில் நம்ம உந்தப்படுவோம், அதை போல செய்ய வேண்டும் என்று சொல்லி. அப்போ அந்த சினிமாக்களெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வரும்போது அதே போல மாற வேண்டும், அல்ல அதே போல தவறுகள் செய்ய வேண்டும். சில வேளையில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அநேகம் சினிமாவை பார்த்து கொண்டு வீட்டில் வந்து அதே அப்படிப்படுத்து தூங்குவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சம்பவம்
1: நான் கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன்.
0: சொல்லுங்கள்.
1: ஒரு மனிதனுடைய வாலிப பிரயாயம் என்பது ரொம்ப முக்கியமானது. அந்த பிரயாயத்தை, அந்த காலத்தை ஒருவன் இழந்தானால் அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் தோற்று போய்விடும். என் சரீர பிரகாரமாகவும் நான் பாதிக்கப்பட்டேன், என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையும் நான் கெடுத்து விட்டேன் என்று சொல்வேன். சினிமா படங்களை பார்த்து அந்த நடிகைகளை போ மூல ஒரு இச்சை, அதை வந்து உறங்கும் போது தவறான சிந்தனைகள், சிந்தனையிலே நிறைய பாவம் செய்து பல கெட்ட காரியங்கள். அதே மாதிரி சினிமாவில் இப்போ ஐயா அழகாக கேட்டாங்க, பாஸ்டர் கேட்டாங்க, சினிமா பார்த்ததுனால உங்களுக்குள்ள என்ன எஃபெக்ட் வந்ததுன்னு சொல்லி. சிறு வயதிலேயே இந்த ஒரு மாதிரி இந்த காதல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படியெல்லாம் ஒரு உணர்வு, அப்படி ஒரு உந்துதல் அப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வலைகளில் ஏதோ கர்த்தருடைய கிருபையினாலே நான் சிக்கவில்லை என்று நான் சொல்வேன். ஆனால் அது என்னை நிறைய கேடுகளுக்குள்ளே கொண்டு போனது. மெயினாக ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு யதார்த்த வாழ்க்கை இல்லாதபடி ஒரு சிற்றின்ப பிரியனாய் என்னை மாற்றினது என்று சொல்ல முடியும்.
0: பிறகு இந்த ஸ்கூல் படிப்பு முடிச்சு அடுத்த ஹையர் ஸ்டடீஸுக்கெல்லாம் போனீங்க. அப்போ எப்பமாவது ஆண்டவரை தேடணும், ஆண்டவர் ஆராதிக்க போனோங்கிற ஒரு தன்மை உங்களுக்குள்ள உருவாச்சா?
1: ஆண்டவரை தேடுவது என்று சொன்னால் நான் தேடுவேன், அது ஒரு சுயநலமான தேடுதல். எப்படி என்று சொன்னால் பயம் உண்டு எனக்குள்ளே, பயங்கரமான பயம். மெயினாக நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கல்லறை குழிகள் நிறைய இருக்கும். அதை பார்க்கும்போது அது வரைக்கும் நான் சினிமா பாட்டு பாடிட்டு வருவேன், அந்த கல்லறை பகுதி வந்தோடனே ஒரு கிறிஸ்தவ பாட்டை பாடிட்டு கண்ணை மூடிட்டு வீட்டுக்குள்ளே ஓடி வந்து விடுவேன். அப்படி வந்து இப்படி ஒரு சில சின்ன சின்ன காரியங்களுக்காக கர்த்தரை தேடின ஒரு காரியம்தான் உண்டு. அதான் அது ஒரு ஒழுங்கான தேடுதல் இல்லை.
0: சரி, இப்போ சத்ருடைய சில போராட்டங்கள் இருந்து நீங்கள் சொன்னீங்க, அது எப்படி கண்டினியூ ஆச்சு, அதனால் என்ன பாதிப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தது, திருமணத்துக்கு முன்னால் உள்ளதை முதல்ல சொல்லுங்க. அப்புறமா
1: இப்போ சத்ருடைய போராட்டம் என்னதோ உடனே வந்து அப்படி ஏதோ போனது என்று நான் சொல்ல மாட்டேன். சிறு வயது முதலே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சத்ருடைய போராட்டம் வந்தது. அதற்கு ஒரு சில காரியங்களை நான் சொல்வது பார்க்கிறவர்களுக்கு புரோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது, ஒருவன் சிறு பிள்ளையை போல் ஆவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே போக முடியாது என்று சொல்லி. அப்போ பாருங்க, என்னுடைய சிறு பிள்ளையிலேயே பிசாஸ் என்னை கெடுக்க பார்த்தான். நான் இந்த என்விகே ஸ்கூல்ல படிக்கும்போது 1979 என்று நினைக்கிறேன், கரெக்டான அந்த ஆண்டு ஞாபகத்துக்கு வரல, 79-80 அந்த காலகட்டங்களிலே யூகேஜி படித்திருக்கிறேன். 18 ரூபாய் அன்றைக்கு ஃபீஸ். இந்த 18 ரூபாயை கொண்டு செலுத்தும்படியாக சின்ன பையனாக எனக்கிட்ட என்னுடைய பாட்டி, என் பாட்டி வீட்டில் நான் வளர்ந்தேன், கொடுத்து விட்டாங்க. நான் என்ன பண்ணினேன்னா அந்த 18 ரூபாய்க்கும் வடை வாங்கிவிட்டேன். வடைன்னா இன்னைக்கு உள்ளது மாதிரி இல்லை, அன்னைக்கு 18 ரூபாய்க்கு ஒரு பெரிய டப்பா நிறைய வடை. அதை நானும் என்னுடைய ரெண்டு நண்பர்களுமாய் சாப்பிட்டு விட்டு மிச்சத்தை என்ன பண்ணுவதுன்னு தெரியல, மண்ணை தோண்டி அதுக்குள்ளே போட்டு அடைத்து வைத்து இப்படியெல்லாம் ஒரு அதை வீட்டிலே மறைத்து இப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிறு பிள்ளையிலிருந்தே அந்த சாத்தான் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அன்னைக்கு அப்படி பாவம் என்றால் ஒரு வாலிப வயது வரும்போது தவறான காரியங்கள், தவறான எண்ணங்கள், இப்படி சினிமா பார்க்க வைத்து இப்படிப்பட்ட பல தவறான காரியங்களை செய்ய வைத்தான். இன்னும் ஒரு காரியத்தை சுருக்கமாக சொல்ல முடியும், பெரிய திருடனாகாமல் இருந்ததே கர்த்தருடைய கிருபை. ஒரு தடவை நான் படித்த பள்ளிக்கூடத்திலேயே கொஞ்சம் இரும்பு பொருட்கள் எல்லாம் இருந்தது, அதை என் பேக்கிலே வைத்து வெளியிலே கொண்டு அதை விற்று இப்படி பணத்தை வாங்கி அதை வைத்து படம் பார்த்தது, இப்படி ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தேன் என்று நான் சொல்ல முடியும். அதுதான் யதார்த்தமான உண்மை.
0: சரி,
2: அப்புறமா எப்படி ஆண்டவரால் தொடப்பட்டீங்க?
1: இப்போ போனதினால் நான் எந்த ஒரு உலக பிரகாரமான கல்வியும் நான் சரியாக கற்றுத்தேரவில்லை. டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் போனேன், அதை பாதியிலே விட்டேன். போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ என்று போனேன், அதை பாதியிலே விட்டேன். இப்படியாக தொழிற்கல்வி படிக்க வேண்டும் என்று சொல்லி ஏசி மெக்கானிக் படிக்க போனேன், அதுவும் ஒழுங்காக படிக்கவில்லை. இப்படி எந்த ஒரு காரியத்திலையும் நான் ஒரு ஒழுங்கில்லை. ஏன், மியூசிக் கிட்டார் வாசிக்கலாம் என்று, கிட்டார் கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி கிட்டார் கற்று கிட்டாரோடு சினிமா தியேட்டருக்கு போய்விட்டேன். இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக அந்த உலகத்தரமான இந்த சினிமா, யாருமே நினைத்து விடாதீர்கள் சினிமா பார்ப்பதனால நன்மை என்று சொல்லி, அதனால ஒரு நன்மையும் ஒரு நாளும் வர முடியாது, அது கெடதான் செய்யும். இப்படியாக என்னுடைய 28 வயது வரைக்கும் ஒன்றுமே செய்யாமல் வாழ்ந்து வீட்டுக்கும் ஒரு பாரமாக இருந்தேன். கிட்டத்தட்ட 28-29 வயது வரைக்கும் தகப்பனார் தா வீட்டின் பெற்றோர்களுடைய கையை நோக்கி தான் இருக்க வேண்டியது இருந்தது. அதனால் ஆண்டவருடைய இரக்கத்தினாலே 29 வயதிலே ஒரு தொழிலை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தது, அவருடைய இரக்கம் அவ்வளோதான். அப்போது நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்ல மாட்டேன், துன்மார்க்கமாய் தான் வாழ்ந்தேன். ஆனால் இப்படியாப்பட்ட சூழ்நிலைகளில் என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டு இருந்தது.
0: திருமணமானது, திருமணம் ஆன பிறகு
1: எனக்கு 2005 டிசம்பர் 29ஆம் தேதி எனக்கு திருமணம் நடந்தது. என்னுடைய மனைவியுடைய பெயர் ஜின்னி பெர்ஷியா, அவளுடைய சொந்த ஊர் மணலிக்கரை பகுதியிலே வாழ விளைவுக்கு என்று சொல்லுகிற பகுதி. எங்கள் இந்த நாகரிக காலத்திலே என் மனைவியுடைய ஃபோட்டோகிராஃப் நான் பார்க்கவே இல்லை. திருமணத்தில் எங்கேஜ்மெண்ட் அன்னைக்கு தான் நான் என் மனைவியை பார்க்கிறேன். அப்படியாக எங்களுடைய திருமண வாழ்க்கை டிசம்பர் 29ஆம் தேதி 2005ஆம் ஆண்டு நடந்தது. திருமண வாழ்க்கை என்றால் எல்லாரும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். நான் திருமணத்தை குறித்து ஒரு கற்பனை பண்ணி வைத்திருந்தேன். இந்த அதுவும் திரைப்படம் தான் காரணம். அப்படியே திரைப்படத்தில் ஏதோ பயங்கர அந்யோன்யமாய் போகிறதாக காட்டுவார்கள். ஆனால் எங்கள் வாழ்க்கை அப்படி இல்லை. நித்தமும் சண்டையும், புரிந்து கொள்வதிலே பிரச்சனை, போராட்டம், பலவிதமான போராட்டம். அதில் ஒரு சம்பவம், இப்படியும் சண்டை வருமா என்பதற்காக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என் மனைவி தன்னுடைய கல்லூரியை படித்தது மதுரையிலே. அப்போ அவள் பேசும்போது சில மதுரை வார்த்தைகளும் கலந்துவிடும். ஒரு நாளைக்கு என் மனைவி என்னிடம் கேட்டால், ஏன் இப்படி நிற்கிறீங்க, ஏன் இப்படி நிற்கிறீங்க? நான் சொன்னேன், நீ கன்னியாகுமரிக்காரி, ஏன் நிற்கிதியேன்னு கேள். அவள் சொல்கிறா நிற்கிதியேன்னு நான் கேட்க மாட்டேன், ஏன் நிற்கிறீங்க அப்படின்னு. இதனாலே நான் அவளை அடித்து, இது உங்களுக்கு ஒரு வேடிக்கையாக ஒருவேளை இருக்கலாம், இப்படி தான் இன்றைக்கி பல பிரச்சனைகள் பல குடும்பத்தில் வருது. அதை தவிர்த்திருக்கு, நீங்கள் என்ன கேட்கலாம், இதை தவிர்த்திருக்கலாமே நீங்கள் என்று சொல்லி. அதுதான் பிசாசு. இப்படிப்பட்ட சின்ன காரியங்கள் மூலமாக அவன் தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதை செய்து விடுவான். அன்னைக்கு எங்களுக்கு வேதத்தின் வெளிச்சம் இல்லாததுனால அது அதை பற்றி ஒரு உணர்வில்லை. பயங்கர சண்டை போட்டோம். இப்படி தான் சண்டை தான் எங்கள் வாழ்க்கை. இன்னொரு முக்கியமான சம்பவத்தை சொல்வதற்கு இப்பொழுது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு நாளைக்கு நாங்கள் வசிக்கிற வீடு சென்னையிலே கோயம்பேடு, அங்கே எங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறது. அந்த வீட்டில் இருக்கும்போது அங்கிருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக பூந்தமல்லி என்று சொல்லுகிற ஒரு இடம் இருக்கிறது. அங்கே நானும் என் தகப்பனாரும் ஒரு வியாபார காரியமாய் சென்றிருக்கிறோம். அப்பொழுது என் மனைவியிடமிருந்து ஒரு ஃபோன் கால் வருகிறது, இன்னும் 10 நிமிடத்திலே வீட்டுக்கு வரவில்லை என்றால் நான் மரணமாய் என் சடலத்தை பார்க்க நேரிடும். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். பயம், பயம் என்னை ஆளுகை செய்கிறது. 10 நிமிஷத்தில் எப்படி போக முடியும்? என் தகப்பனார் இருக்கிறார், அவற்றை நான் என்ன சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா என் மனைவி செத்து போயிடுவேன்னு சொல்கிறா போகணும். ஏதோ ஒரு பொய்யை சொல்லி உருட்டி விட்டு நான் வேகமாக நான் என் வீட்டுக்கு போனால் என் மனைவி, ஐயோ இவர் வந்து எங்கேயாவது ஆபத்திலே மாட்டி விடுவாரே, இப்படி வேகமாக வருவாரேன்று. வீட்டுக்கு போன மாத்திரத்திலே நான் ஒரு அடி அடித்தேன். அவள் கேட்டால் அழுது கொண்டே, உங்களுக்கு ஒரு சகோதரி இருந்தால் இப்படி செய்வீங்களா என்று சொல்லி. அந்த நிமிடமே என் உள்ளமும் உடையப்பட்டது. ஐயோ ஏன் இப்படி எங்கள் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் சம்பவிக்கிறது என்று சொல்லி. ஒரு சமாதானமான வாழ்க்கை இல்லை. இதை போல ஒரு வாழ்க்கை யாருக்கும் வரக்கூடாது என்று நான் பிரார்த்திக்கிறேன். ரொம்ப கஷ்டமும் வேதனையும் நிறைந்த முட்கள் படுக்கையாக தான் எங்கள் வாழ்க்கை இருந்தது என்று சொல்ல முடியும்.
0: இந்த குடும்ப வாழ்க்கையில் வேற பெரிய பிரச்சனைகள் பிரிந்து போகக்கூடிய வாங்குற தன்மையில் அந்த பிரச்சனைகள்
1: கண்டிப்பாக பெரிய பிரச்சனை என்று சொல்ல வேண்டும் என்றால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னா பிசாஸ் ஆகிய சத்ரு. நல்லா தெரிந்து கொள்ளணும். சில பேர் இதை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களே பிசாஸ் என்றால் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறவர்களும் இந்த உலகத்தில் உண்டு. அது அவரவருக்கு வந்தாதான் தெரியும். அந்த வாழ்க்கையில் பயங்கர பிரச்சனை. சர்ப்பத்தின் ஆவி ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே என்னோடு வந்து பேசும், நீ உன் மனைவியை கொன்றுவிடு. ஒரு மனைவியை கொல்லுவதற்காக திருமணம் நடக்கவில்லை. தேவ திட்டம் என்னவென்றால் பழகி பெருக வேண்டும், நல்ல பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது குடும்ப வாழ்க்கை. எங்கள் குடும்ப வாழ்க்கை அவன் ஒவ்வொரு நாளும் இப்படி சிதைக்க பார்த்தான். அவளை கொல்லாமல் விட்டது கர்த்தருடைய கிருபை. அவளும் இப்படி கொல்ல வேண்டும். இப்படி பிசாஸ் எங்களை எப்போதும் போராடுவான். என் மனைவி எத்தனையோ நாள் கதவை பூட்டி விட்டு எலி விஷத்தை சாப்பிட்டு செத்து போக வேண்டும். நான் கதவை தள்ளி கொண்டு வீட்டுக்குள்ளே போன நாட்கள் உண்டு. இன்னொரு நாள் நான் என் வீட்டை விட்டு வெளியேறணும் என்று சொல்லி பல கிலோமீட்டர் நடந்து போய் திருப்பி ஆண்டவரே என்னை கொண்டு வந்த நாட்கள் உண்டு. இப்படி பல காரியங்களை அவ்வளவு அந்த காரியங்களை சொல்லும் போதே வேதனையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம்.
0: சரி, அதுக்கு பிறகு எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு முன்பதாக சமாதான கேடல மாறி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி சமாதானமாக சந்தோஷமாக இருந்ததா?
1: இப்போது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் டேர்னிங் பாயிண்ட் என்று ஒன்று உண்டு. இயேசு சந்திக்கிறது, அதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். நான் முதல்லே சொன்னேன், ஆலயங்களுக்கு அப்போ இப்போ போவேன் என்று சொல்லி எல்லாருக்கும் ஆலயங்களுக்கு போகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். நான் விரும்பியோ விரும்பாமலோ போய் ஆலயங்களில் போய் தூங்கிட்டு வந்தது உண்டு, பாதியில் எழும்பி வந்தது உண்டு, ஆலயத்துக்கு போய் பாதி ஆலயம் சர்ச்சு முடிஞ்சு சினிமாவுக்கு போனது உண்டு, இப்படியெல்லாம் நிறைய நடந்தது உண்டு. ஆலயத்துக்கு காணிக்கை போட கொடுக்குற காசுலே படம் போன நாட்கள் உண்டு. இப்படியெல்லாம் இருந்த எனக்கு என் குடும்பத்திலே சமாதானம் இன்மையாக தான் இருந்தது, எப்போதும் சண்டை பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து 2014 December 27 என்னுடைய அறையிலே என்னை வந்து சந்தித்தார். இது ஒருவேளை உங்களுக்கு கேட்பதற்கு நம்ப முடியாமல் இருக்கலாம், நம் தேவன் நம்மை சந்திக்கிற தேவன். வேதத்தில் எத்தனையோ அதற்குரிய காரியங்கள் இருக்கிறது. எப்படி சந்தித்தார் என்றால், என்னை எந்த இடத்துல பிசாசு அடிமை பண்ணி வைத்திருக்கிறான் என்பதை சுட்டி காட்டி, என்னவென்றால் உலகமும் அதின் ஆசை இச்சையிலும் உழன்று கிடக்கிறாயே, உனக்கு பரலோகத்திலே இடம் உண்டா. உழன்று கிடப்பது என்பது பன்றி குட்டிகள் சேற்றிலே உழன்று கிடக்கும், அசுத்தத்திலே உழன்று கிடக்கும். அப்படி இந்த உலகத்தின் காரியங்களே நான் உழன்று கிடந்ததை சொல்லி என் அறையிலே அவருடைய சத்தம் கேட்டது, கேட்டு என்னை விடுதலை ஆக்கினார். அன்னைக்கு என்ன நடந்தது என்று சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் விடிய காலை 3 வேலை ஆகும் போது என் அறையிலே எனக்கு சமாதானத்தை கெடுத்து விடுவான் பிசாசு. பல நேரம் நாங்கள் படுத்து கிடக்கும் போதே சண்டையிடுவோம், நானும் என் மனைவியும். அன்னைக்கு நல்லா காலையில் 8 வரைக்கும் தூங்கி எழும்பினேன். எழும்பின உடனே எனக்கு உடம்பிலேருந்து ஏதோ போனது போல இருந்தது. அது நீங்கள் கேட்கலாம், என்னது போச்சுதுங்க அப்படின்னு. இருதய பாரம், இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடும். சில பேர் சொல்லுவாங்க, என்னோ தெரியல பிரதர், அழுத்தமாக இருக்குது, டென்ஷனாக இருக்கு, டிப்ரெஷனா. டிப்ரெஷன் என்று ஒன்றே இல்லை, சாத்தான் தான் டிப்ரெஷனை கொண்டு வருகிறவன். மன அழுத்தத்தை கொண்டு, பணம் இருந்தால் மன அழுத்தம் போயிருமா அப்படின்னா என்ன பாருங்க. எனக்குள்ள பணம் இருந்தது, எனக்கிட்ட எந்த கவலையும் இல்லை, பணத்தை குறித்த கவலை நான் பட்டதே கிடையாது என் வாழ்நாளில். ஆனால் சமாதானம் இல்லை. அன்னைக்கு என்ன நடந்தது என்றால், எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்து ஒரு காற்றிலே நடக்கிறது போல இருந்தது, நல்ல சமாதானமாக இருந்தது. யாரோ எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், என் இயேசு கிறிஸ்து தான் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை நான் அன்றைக்கு அறிந்து கொண்டேன். அதுக்கு பின்பாக ஒரு நாள் ஒரு காரியம் நடந்தது. அன்னைக்கு நைட், அடுத்த நாள் நைட்டில் ஒரு காரியம் நடந்தது. என்னைக்கும் என்னை சந்தித்து என்னை பிரச்சனைக்குள்ளே ஆழ்த்துகிற சர்ப்பத்தின் ஆவி எனக்கு, அது ஒரு ஏவல் ஆவி, பில்லி சூன்யத்தின் ஆவி, என்னை கொன்று போட வேண்டும் என்று செய்வினை பண்ணி வைக்கப்பட்ட ஆவி, அதே அதனுடைய திட்டம் என்னன்னா இருதயத்தை பாரப்படுத்தி ஹார்ட் அட்டாக் வந்து சாக வேண்டும் என்பது. அது என்னை அட்டாக் பண்ண வருகிறது. என்னை சுற்றிலும் ஒரு அக்னி வேலி போடப்பட்டிருக்கிறது, அதில் நான் இருக்கிறேன், என் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறார்கள். ஒரு பட்டயத்தை வைத்து ஒருவர் அந்த சர்ப்பத்தை 2 வெட்டி போடுவதை நான் பார்த்தேன். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை கர்த்தர் என்னை அழகாய் ஆச்சரியமாய் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நடத்தி வருகிறார்.
0: ஓகே, நீங்கள் வந்து பெரிதாக பாதிக்கப்பட்டது சினிமா.
1: ஆமாம், கண்டிப்பாக
0: வந்த ஸ்டார்டிங்கில் இருந்தே சினிமா தான் உங்களை பாதிக்கும்.
1: கண்டிப்பாக, கண்டிப்பாக,
0: அதனால தான் உங்களுடைய பாதைகள் ஆண்டவர்கிட்ட வர முடியும்.
1: கண்டிப்பாக.
0: இப்போ சினிமா பொறுத்த மட்டும் இப்போ நாடு எடுத்துகிட்டா பார்க்காதவங்களே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் நல்லது இருக்கிறது, கெட்டது இருக்கிறது, நல்லது எடுத்துட்டு கெட்டதை நம்ம விட்டு விடலாம், அதில் என்ன பாவம் இருக்கிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் அது பாவம்னு சொல்கிறீங்க, அது எப்படி, அது எப்படி மக்களுக்கு வளர்க்கி கொடுக்குறது?
1: அதை நான் ஒரு இப்போ ஐயா அழகான ஒரு கேள்வி கேட்டாங்க போதகர் ஐயா, சினிமா என்பது இன்னைக்கு எல்லாரும் பார்க்குறாங்களே, இதை ஏன், இதை இன்னும் சுருக்கமாக சொல்ல போனோம்னா, சில போதகர்கள் கூட சினிமா பார்ப்பது தவறில்லை என்று சொல்லுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் சினிமா ஒரு நாளும் பரிசுத்தமாக முடியாது. மாம்ச இச்சையை தூண்டுகிற யாவுமே பாவம்தான். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை சுகந்தரிப்பான் என்று இருக்கிறது. நான் உங்களுக்கு அதை கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன். என்ன, நான் பாதிக்கப்பட்டதுனாலே சினிமாவில் என்ன பார்க்கிறோம், அடுத்தவர்களுடைய ஒரு சரீரத்தை நாம் பார்க்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தால் அவளோடு விபச்சாரம் பண்ணி ஆயிற்று. இந்த உலகத்திலே திருமண பந்தம் மாத்திரம்தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறது. மற்ற ஒரு ஆண்மகன் இன்னொரு ஸ்திரீயுடைய சரீரத்தை பார்ப்பதற்கு அதிகாரம் இல்லை. அதே மாதிரி ஒரு ஸ்திரீக்கு ஒரு ஆணின் ஒரு அந்தரங்கத்தை பார்ப்பதற்கு அதிகாரம் இல்லை. இது ரெண்டையும் இதை செய்ய தூண்டுகிறது தான் மெயினாக சினிமா. அடுத்தது காதல். காதல் என்றால் வேதம் அங்கீகரிப்பதில்லை. ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை கர்த்தர் கொண்டு வந்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். காதல், வன்முறை. பாருங்க, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கத்தி எடுத்து விரட்டி கொல்லுகிறது. அவர்களை கேட்டால் சொல்லுகிறார்கள், இந்த திரைப்படத்தின் பாணியிலே நான் இதை செய்தேன். அது மாதிரி களவு செய்கிறது, அடுத்தவர் மனைவியை கொள்கிறது, இப்படிப்பட்ட அடுத்த மனைவியை இச்சிக்கிறது, இப்படிப்பட்ட தவறான காரியங்களை செய்ய தூண்டுகிறது தான் அந்த சினிமா. அடுத்தது பரிசுத்தத்தை இழந்து விடுகிறார்கள். அதை கொஞ்சம் அதை விளக்குவது அது அவ்வளோ நாகரிகமாக இருக்காது. அது உங்களுக்கே தெரியும், நீங்கள் எப்படி ஒரு ஆணாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் வாலிபத்தில் ஒரு சினிமா திரைப்படத்தை பார்க்கும்போது எப்படி அந்த பரிசுத்தத்தை நீங்கள் இழந்து போவீர்கள் என்று. சினிமாலே ரொம்ப மோசமான காட்சிகளை காட்டப்படுகிறது. அதை நீங்கள் விட்டு விலகுவது தான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை அதை விட்டால் தான் உங்களுக்கு சமாதானம் வரும். அதுதான் உண்மை.
3: சரி, முதலாவது உங்கள் பிரச்சனைகள் இருக்க டைமில் உங்கள் மனைவி உங்களை கொல்லணும்னு அவங்களுக்கு எண்ணத்தை பிசாசு கொடுத்துருக்கிறான், உங்களுக்கு மனைவியை கொல்லணும்னு சொல்லி உள்ள எண்ணத்தை பிசாசு கொடுத்துருக்கிறான். இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்கள் உடம்பு எப்படி சமாதானமாக இருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது?
1: ஆமாம், நல்ல ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. முன்னாடி வெளிச்சம் வரும்போது இருள் போயிடும். யோவான் 1:9 சொல்லுது, உலகத்திலே வந்து எந்த ஒரு மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு எங்கள் வீட்டில் நல்ல சமாதானம் உண்டு. எப்போது ஒரு சாத்தான் சில சச்சரவுகள் சண்டைகளை கொண்டு வந்தாலும் உடனே தெரிந்துவிடும், இது சாத்தான் கொண்டு வருவது என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து அதை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டி வருகிறார். இன்றைக்கு நான் என் மனைவி எங்கள் ரெண்டு பிள்ளைகளுமாக சந்தோஷத்தோடு நாங்கள் இருக்கிறோம்.
3: சரி, இப்போ இதெல்லாம் மாறி வந்து ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்க, ஊழியம் செய்யணும் எப்படிங்கிற அப்படின்னு ஒரு டெண்டன்சி எப்படி உங்களுக்கு வந்தது? அது யாராவது கைட் பண்ணுறாங்களா பண்ணாங்களா அப்படிங்கிறத உங்களுக்கு?
1: நான் இப்போ இது கொஞ்சம் கவனமாய் கேட்க வேண்டிய பகுதி, கொஞ்சம் விரிவான பகுதி, கொஞ்சம் நேரம் பிடிக்கும். நீங்கள் நல்ல கவனமாக இதை கேளுங்கள். ஊழிய வளைப்பு என்பது ஒரே நாளிலே வந்துவிடவில்லை. நான் சொன்னேன், 27 2014 எனக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார் என்று சொல்லி ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டேன் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து. யாருக்குமே அதை கொடுக்க முடியல. இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அது என் தகப்பனாரை குற்றப்படுத்தும்படியாய் நான் சொல்லவில்லை. அவர் ஒரு நாள் சொன்ன காரியம், டேய், நீ இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு 4 கயிறில் நீ தொங்கிடலாண்டா அப்படின்னு சொல்லி, அது அவர் என் மேல் வைத்த பாசத்தினால் வியாகுலத்திலே அவர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் யாரும் இதுக்கு தீர்வு கொண்டு வர முடியல. நான் என் மனைவி வீட்டாரிடம் சொல்வேன், என் மனைவி யார்ட்டையாவது சொல்வாள், அந்த மனிதன் பேசியும் என்ன செய்யலை, எங்களுக்குள்ளே சமாதானத்தை கொண்டு வர முடியல. அப்போ எனக்குள்ள நல்ல சமாதானம் வந்து விட்டது. இந்த இப்போ ஐயா கேட்டாங்க, ஊழியம் எப்படி வந்தது என்று சொல்லி. இப்போ நல்ல கவனமாக கேளுங்க, இந்த ஊழியம் எப்படி வந்தது என்று சொன்னால், அந்த 2015 நியூ இயர், நியூ இயர் அன்னைக்கு நான் ஒரு ஆராதனைக்கு ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த சபை போதகர் என்னை நோக்கி கை நீட்டி இப்படியாக சொன்னார். நான் அது வரைக்கும் ஜபம் பண்ணினதே இல்லை. அன்னைக்கு என் ஆவியின் உந்துதலினாலே நான் பயங்கரமாய் கைகளை உயர்த்தி ஜபிக்கிறேன். அந்த போதகர் சொன்னார், அந்த சகோதரர் கைகளை நீட்டி ஜெபிக்கும் போது நிறைய பிசாசுகள் ஓடுகிறது என்று சொல்லி. என் மனைவி என்னை பார்த்து நகைத்தாள். ஓ, இவருக்கே உங்களுக்கே பிசாசுக போராட்டம், நீங்கள் ஜோம் பண்ணால் பிசாசு ஓடுதாக்கும் அப்படின்னு சொல்லி நகைத்தாள். நாங்களும் வீட்டுக்கு வந்து விட்டோம். நல்ல சமாதானத்தோடு சென்னை பட்டணத்துக்கு நேராக ஒரு 4-5 நாட்களில் திரும்பி போனோம். இதை நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவும் இருதயத்தை தான் வாஞ்சித்து தேடி வருகிறார், பிசாசும் அந்த இருதயம் தான் வேணும். நான் என்னுடைய பிஸ்னஸுக்கு நான் போய் உட்கார்ந்துருக்கிறேன். எப்போதும் போய் என்னுடைய ஆஃபீஸ் அறையில் லெட்ஜர்லாம் வரவு செலவு இதெல்லாம் நான் பார்ப்பேன். அப்படி பார்க்கிற மாத்திரத்திலே எனக்கு அந்த கணக்கு வழக்குகளை எல்லாம் பார்ப்பதுக்கு ஒரு வாஞ்சை இல்லை எனக்குள்ளே. முன்னமும் ஒரு அழுத்தம் இருக்கும், ஆனால் இப்போ ஒரு சமாதானம் இருக்குது, ஆனால் இப்போவும் ஒரு அழுத்தம் இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல. உடனே யாரோ ஒருவர் இருதயத்துக்குள்ளே தனி அறைக்கு போ, தனி அறைக்கு போ அப்படி என்று பேசுகிற ஒரு சத்தம் எனக்குள்ளே துவனிக்க ஆரம்பித்தது. உடனடியாக நான் என்னுடைய ஒரு அறையிலே போனேன். ஒரு நாளும் நான் அப்படி ஜபித்ததே கிடையாது. தேம்பி தேம்பி ஒரு குழந்தையை போல் அழுது ஜபிக்கிறேன். ஆனால் என்னுடைய தேவைகளுக்காக அல்ல. என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் என்று ஒன்று உண்டு. அது ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, விசுவாசிகளுக்கும் கிடைக்கும். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி. அது சில பாவ காரியங்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அந்த நேரம் நான் பார்த்த காட்சி என்ன என்றால், எனக்கு கர்த்தருடைய கிருபையினால தேசத்திலே நடக்கிற சில காரியங்கள், இல்லைன்னா நடக்க போகிற காரியங்களை அப்படியே கர்த்தர் காட்டியிருக்கிறார். ஊழியத்தின் பாதையில் ஒரு ஓரினை சேர்க்கை பாவத்தினாலே வருகிற ஒரு வியாகுலத்தை குறித்து எனக்கு காட்டுகிறார் கர்த்தர். எனக்கு மிகுந்த பாரம் கொள்ளுகிறது. எனக்கென்று நான் ஜபிக்கவில்லை. என்னுடைய இருதயம் யாரையோ நாடுகிறதை எனக்குள்ளே உணரப்படுகிறது. அப்பொழுது எனக்குள்ளே ஒரு வசனம் வந்தது. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு இப்பொழுது நான் வாசிக்க விரும்புகிறேன். என்னோடு வீட்டிலே நீங்கள் வேத புஸ்தகம் இருக்கும் என்றால், ஏசாயாவின் புஸ்தகம் 19 அதிகாரம். எல்லாருக்கும் ஒரு வசனத்தின் மூலமாக எனக்கு 2 வசனங்களை ஆண்டவர் கொடுத்தார். முதலாவது கொடுத்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 19:19-20 வசனங்கள். அக்காலத்திலே எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும். அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாயிருக்கும். ஒடுக்கிறவர்களின் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். இப்போ இந்த வசனம் கொடுத்தோடனே எனக்கு இதனுடைய அர்த்தம் தெரியவில்லை. ஆனால் நான் அப்படியே கண்களை மூடி இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், பாவத்திலும் சாபத்திலும் நீ இருந்தாய், நீ என்னை நோக்கி கூப்பிட்ட போது நான் உன்னை விடுதலை ஆக்கினேன். இதே போல எத்தனையோ பேர் பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீ என்னை அறிவித்து அவர்களை என் அண்டை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி இப்படியாக ஒரு அழைப்பை கொடுத்தார். இன்னொன்று, என்னை பின்பற்றி வா அப்படி என்று ஒரு சத்தம் காதிலே தொனிக்க ஆரம்பித்தது. இன்னொன்று, சாலோம் விடுதலையின் ஊழியங்கள் அப்படி என்று ஒரு சத்தம் காதிலே தொனிக்க ஆரம்பித்தது. அடுத்ததாக வசனங்கள் எனக்கு நேராய் வர தொடங்கினது. எந்த பகுதியில் இந்த வசனம் இருக்கென்று தெரியாது. நான் சொன்ன போனால் ஒரு சங்கீத புஸ்தகத்தை எடுத்து படியுங்கள் ஜாக்சன் என்று என்கிட்ட ஒருவர் அந்த நாட்களில் சொன்னால், நான் நேரே அட்டவணையை திருப்புவேன். எந்த நம்பரில் சங்கீதம் வரும் என்று. அதுதான் என்னுடைய பைபிள் ஸ்டாண்ட். சச் எ புவர் ஸ்டாண்டர்ட். அப்படி இருந்த என்னை ஆண்டவர் அழகாய் ஊழியத்துக்கு அழைத்தார். அழகாய் நிறைய பேரை ரட்சிப்புக்குள்ளே நடத்த கர்த்தர் கிருபை பாராட்டி வருகிறார். இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் ஐயா கேட்டதற்கு ஆதாரமாய் நான் சொல்லுகிறேன். 3 நாட்கள் என் சமூகத்திலே கடந்து வா அப்படி என்று ஒரு இருதயத்தில் ஒரு சத்தம். நான் மிகுந்த அல்சர் ப்ராப்ளம் உள்ளவன். எனக்கு உபாசம் என்றால் என்ன என்று தெரியாது. ஆண்டவர் என்னை அழைத்தார். உடனடியாக நான் என் வாகனத்தை எடுத்துவிட்டு நான் சொல்வதிலே ஒரு இம்மி கூட பொய்யோ கூட்டி குறைத்தோ பேசவில்லை. நான் என் வாகனத்தை எடுத்து கொண்டு கிளம்பும்போது, இதை நீங்கள் நம்புகிறவர்கள் நம்புங்கள், நம்ப முடியாதவர்களுக்கு நான் பாத்திரம் இல்லை, இது நம்பிதான் ஆக வேண்டும். அப்படி ஒரு சம்பவம், என் ஸ்டியரிங் தன்னால் லெஃப்ட் பக்கம் திரும்புகிறது, என் பிரேக் யாரோ அப்ளை பண்ணுகிறது, நான் போக நினைத்த திசை வேறு, அது திரும்புகிற திசை வேறு. நான் வண்டியிலே ஏதோ ரிப்பேர் ஆயிட்டோன்னு பயந்து விட்டேன். கர்த்தர் ஒரு இடத்தை குறிப்பிட்டு ஒரு இடத்திற்கு போ அப்படி என்று சொன்னார். அந்த இடத்துக்கு போகும்போது ஆண்டவர் சொன்னார், நீ இந்த இடத்துல கண்ணீர் வடித்து ஜபித்த நிமித்தமாக இந்த இடத்துல உனக்கு ஒரு ஊழியத்தை தருவேன் என்று சொல்லி. முதல் முதலாக அந்த இடத்துல எங்களுக்கு கர்த்தர் ஒரு ஊழியத்தை சென்னை பட்டணத்திலே தந்தார். அது ஒரு பெரிய ஒரு காரியமாக, இப்படி ஆண்டவர் தன்னுடைய அனுபவங்களை சில எனக்கு உள்ளே வைத்து சில ஊழியத்தின் பாதையிலே. இன்னொன்று சொல்ல வேண்டும் என்றால், ஒருவருக்கு வயிற்று வலி இருக்கென்றால் எனக்குள்ளே ஒரு சில செகண்ட் அதே போல் ஒரு வயிற்று வலியை தருவார். பாண்டவர் சொல்வார், இதுதான் இவனுக்கு ப்ராப்ளம், இதை சொல்லி ஜபி, இப்படி என்றெல்லாம் சொல்லி முழு நேர ஊழியத்துக்கு என்னை ஆயத்தப்படுத்தி என்னை தெளிவாக அழைத்து வந்தார். முழு நேர ஊழியம், சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, தொழிலும் செய்து கொண்டே ஊழியம் செய்யலாம்ட்டு. அப்போ எனக்கு கர்த்தர் கொடுத்த பதில் என்னவென்றால், நீ உலக ஆசையிலே மூழ்கி இருந்தவன், இன்னும் நீ தொழில் செய்வாயானால் என்னை விட்டு போய்விடுவாய், அதனாலே என்னை நீ பின்பற்றி வா அப்படி என்று சொல்லி என்னை அழைத்தார். இதுதான் நான் ஊழியத்துக்குள்ளே வருவதற்கான ஒரு பெரிய காரியம்.
3: நல்ல ஒரு சாட்சி. இப்போ நீங்கள் என்னென்ன ஊழியங்கள் செய்திருக்கிறது ஷார்ட்டாக சொல்லிட்டு நம்ம அப்படி சேர்ப்போம்.
1: இப்போது எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற பிரதானமான ஊழியம் என்றால், பில்லி சூனிய மாந்திரிக கட்டில் இருக்கிற குடும்பங்கள், எனக்கு யார் என்றே தெரியாது, யார் மூலமாவது யார் வீட்டுக்கோ ஜோம் பண்ண வருவேன், அங்கே யாரோது வந்து அவங்க கூட்டிகிட்டு போவாங்க, இங்கே வாங்க மார்த்தாண்டத்துக்கு வாங்க, அங்கே கருங்கல் வாங்க, இப்படியெல்லாம் சொல்லி அவர்களை ஆண்டவருக்குள்ளே நடத்தி நாங்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறோம். சாலோம் விடுதலையின், ரட்சிப்பின் விடுதலையின் கூட்டங்கள் என்று சொல்லி மணலிக்கரை வாழவளை முக்கு பகுதியிலே ஒவ்வொரு நாலாவது வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் நடத்துகிறோம். அந்த கூட்டங்கள் எதற்கென்றால், அந்த கூட்டங்களில் அந்த ஆத்துமாக்களை கொண்டு வந்து அவர்களை ஆண்டவருக்குள்ளே நடத்தி அவர்களை சபைகளிலே போகும்படி அவர்களை நீ அனுப்ப வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமும் காரியமாக இருந்தது. இப்படி நாங்கள் சென்னை பட்டணத்திலே செய்கிறோம், நாகர்கோயில் கன்னியாகுமரி மாவட்டத்திலே செய்கிறோம், இன்னும் பல கிராமங்கள்லாம் போய் கூட்டங்களை நடத்தி பர்சனல் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸ் நடத்தி தெரு பிரசங்கங்கள் மூலமாக. இதில் இன்னொரு காரியம், முத்தான ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றால், ஒருவர் அன்றைக்கு நைட் மரணம் தற்கொலை பண்ணி மறிக்க வேண்டும் என்றிருந்த ஒரு மனிதரை ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். அவருடைய பேர் ரமேஷ், நேராவிளை பகுதியிலே இருக்கிறார் அவர். அவர் இன்னைக்கு சமாதானத்தோடு திருமணம் பண்ணி பிள்ளை. இது என்னுடைய என்னை மேன்மைப்படுத்திக்கிறதுக்காக சொல்லலை, இதை பார்த்து கொண்டிருப்பீங்க. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க இன்னைக்கு செத்து போயிடலான்னு கூட நீங்கள் முடிவெடுக்கலாம். செத்து போய் விடாதீங்க, உங்கள் ஆத்மா விலையேற பெற்றது, அது வீணாவதற்காக அல்ல. உங்களுக்கு என்ன, நாங்கள் துணை செய்கிறோம், உங்களுக்கு ஒரு ஜபம் வேண்டுமென்றாலோ ஒரு கவுன்சிலிங் வேண்டுமென்றால் எங்களை தொடர்பு கொள்ளலாம், உங்களுக்காக ஜெபித்து கர்த்தருடைய பிள்ளைகளாக நாங்கள் வழி நடத்த நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இதுதான் உண்மை.
3: அருமையான ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டீர்கள். இப்போ உங்களை ஆயிரக்கணக்கில் மக்கள் பார்க்குறாங்க, பார்க்க போகிறாங்க.
0: கண்டிப்பாக
3: அநேகர் உங்களை ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்வாங்க, ஜெயிப்பதற்காக பல காரியங்களையும் ஆண்டவர் செய்ய போகிறார். இப்போ உங்களை கேட்குற ஜனங்களுக்கு உங்களுடைய சாட்சியின் அடிப்படையில் ஒரு 2 நிமிஷம் சின்ன ஆலோசனையாக.
0: ஆமாம், ஷார்ட்.
1: என்னை கேட்கிற என் விசுவாச பிள்ளைகளே, முதல்ல கிறிஸ்தவம் என்றால் என்னவென்று தெரியணும். ஒருவேளை ஆண்டவரை அறியாதவர்களும் இதை கேட்கலாம், இல்லைன்னா கர்த்தரை அறிந்த 2 வசனத்தை உங்களுக்கு நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். இயேசு யார்? இயேசு கிறிஸ்துக்கும் எத்தனையோ தெய்வங்கள் இந்த உலகத்திலே உண்டு, அதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஏதோ இந்த பூமியோடு முடிந்து போகிற காரியத்திற்காக இல்லை, இயேசு கிறிஸ்து வரவில்லை. நம்ம இருத்திய ராஜ்யம், பரலோக ராஜ்யத்திலே சேர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த உலகத்திலையும் நாம் சமாதானமாக இருக்க முடியும், பரலோக ராஜ்யத்திலையும் இருக்க முடியும். என்னை கேட்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு வசனத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15 அதிகாரம் 19 வசனம் இப்படி சொல்லுது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். சின்ன சின்ன காரியங்கள், அது கர்த்தருக்கு தெரியும் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி. ஒரு வியாதியாக இருக்கலாம், ஒரு பலகீனமாக இருக்கலாம். நீங்கள் கேட்கலாம், உனக்கும் ஒரு சமாதானத்துக்காக தானே தேடி போனேன். உண்மை, சமாதானத்துக்கு தேடி போனேன். ஆனால் இன்றைக்கு நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறேன். இதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் மெய்யாக உலக காரியத்தை தேடாதபடி கர்த்தருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி உங்களுக்கு வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ நீங்கள் பரலோகத்தின் காரியத்தை தேடி இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசுவை தேடும்போது உங்களுக்கு சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார், நிம்மதியை தருவார். கிறிஸ்துவின் அன்பை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்களுக்கு ஒரு சிறு ஜபத்தை நான் செய்ய விரும்புகிறேன். ஒருவேளை ஒரு வியாதியாக இருக்கிறீர்களா, ஒரு போராட்டத்தில் இருக்கிறீர்களா, என்னை தாராளம் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண்ணை நான் தருகிறேன் இறுதியிலே. நீங்கள் இப்போ என்னோடு சேர்ந்து ஜோம் பண்ணுங்கள். வசனம் சொல்கிறது, எங்கே ஒன்றோ ரெண்டோ பேர் என் நாமத்தினாலே கூடி வருகிறோம் அங்கே நான் இருக்கிறேன், உங்கள் நடுவிலே இருக்கிறேன், என் நாமம் பிரஸ்தாப பண்ணப்படுகிற எந்த ஸ்தலத்திலையும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி எல்லா கண்களை மூடி அப்படியே இருக்கிற அறையில், ஒருவேளை ஒரு தற்கொலையின் ஆவி, என்னை போல ஒரு தற்கொலையின் ஆவியின் போராட்டத்திலே நீங்கள் இருக்கலாம், கடன் பிரச்சனையில இருக்கலாம், பல போராட்டத்திலே இருக்கலாம். எங்கள் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த தேவமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அறையிலையும் கர்த்தர் கடந்து போவீராக, ஒவ்வொரு வீட்டிலையும் கர்த்தர் வாசம் பண்ணுவீராக, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தாலே ஜபிக்கிறேன், பொல்லாத சத்ருவின் கையை எடு, பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற அந்தகார கிரியைகள் அழிக்கப்படட்டும், சமாதானத்தோடு இருக்க செய்யுங்க. கர்த்தர் நல்ல சமாதானத்தை உங்களுக்கு தருவாராக. ஆமேன், ஆமேன்.
3: ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஒரு அருமையான சாட்சி கேட்டோம். இதெல்லாம் பார்க்கும்போது இவர்களுடைய பாதிப்பு சினிமாவினால் ஏற்பட்டது என்று நம்ம தெளிவாக கேட்டோம். சிறு வயது முதல்லே அந்த சினிமா பைத்தியம் என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு நாளைக்கு பல காட்சிகள் வீட்டில், அதனுடைய சிந்தனை எப்பொழுதும் அவருடைய வாழ்க்கை இதுதான் ஆளுகை செய்து கொண்டது. இது நம்ம தான் அவருடைய வாழ்க்கையில் பெரும்பாலான பகுதிகளே பாழாய் போய்விட்டது என்று சொல்லி பார்க்கணும். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட அப்படி இருந்த நம்முடைய மகனை ஆண்டவர் வேறு பிரித்து இன்றைக்கு தவறு சினிமா பார்ப்பதே தவறு என்று சொல்லக்கூடிய அளவில் ஆண்டவர் இன்னைக்கு மாற்றியிருக்கிறார். அநேகருக்காக ஆண்டவர் இவர்களை பயன்படுத்தி வருகிறார். இவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம். ஆண்டவர் சவுலை கூட பவுலாக மாற்றின கர்த்தர் மகனை மாற்றி இன்று தம்முடைய பணியில் ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளை, நீங்களும் ஒரு வேளை சிறு வயதிலிருந்தே இந்த சினிமாவுக்கு அடிமைப்பட்டிருக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, சினிமா பார்க்காம என்னால் இருக்க முடியாது, அதுதான் எனக்கு வேண்டும். சிலரெல்லாம் வீடுகளில் ரூம்ல எல்லாம் சினிமா நடிகைகளுக்கு நடிகர்களுக்கு ஃபோட்டோ தான், தன்னுடைய தகப்பனுக்கு தாயாருக்க ஃபோட்டோ இருக்கிறதோ இல்லையோ சினிமா ஆக்ட்ரஸ் ஃபோட்டோவும் பெண்களுடைய ஃபோட்டோக்களும் தான் இருக்கும். பாருங்க, அப்போ யாருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பதை நம்ம அறிந்து பார்க்க வேண்டும். இப்போ பாருங்க, ஒரு வேளை அவர் சிட்டியாக இருந்தால் அப்படி ஆண்டவர் அந்த தெருவோரமாக நடந்து போய் கொண்டிருக்காருன்னு வைத்துக்கணும். ஒரு கற்பனையில் பார்க்கும்போது ஒவ்வொரு வீடுகளிலிருந்தும் சத்தம் வந்து கொண்டே இருக்கும். எல்லா வீட்டிலேருந்தும் நான் நினைக்கிறேன் எல்லா வீட்டிலேருந்தும் சினிமா ஓடுகிற சத்தம் தான் அவர் கேட்டுட்டு போவார். எங்கேயாவது ஒரு வீட்டிலேருந்தாவது எஸ்அப்பா பாடுகிற பாட்டோ ஆராதனை பார்க்கும்போது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் என்று சொன்ன. அப்படி உலகம் சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கு. அப்படியான நானும் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று சொன்னால் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இந்த உலகத்திற்காக, உலகத்தின் சுற்றின்பங்களுக்காக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு போகாதபடிக்கு ஆண்டவருக்காக வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். கர்த்தர் சாட்சியின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. கத்திரி சித்தமானால் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியில் வந்து ஆண்டு முன்பதாக மக்களுக்கு முன்பதாக உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டீர்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய ஃபோன் நம்பர் நாங்கள் முதல்ல போட்டுருவோம். அவர்கள் தொடர்பு கொள்வார்கள். ஜெபியுங்கள். ஆண்டு ஒரு உங்களை கொண்டு இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிப்பார்கள். ஓகே. காட் பிளஸ் யூ.
1: தேங்க்யூ.

ஆதி நாட்களில் கன்வென்ஷன்களுக்காக பாடல்கள் எழுந்த பழக்கம் எங்களுக்கு உண்டு. ஒரு முறை கன்வென்ஷனுக்காக பாட்டு எழுதி கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் என்னிடம் வந்து, இந்த அடவி தருக்களின் இடையில் என்றதான ஒரு மலையாள பாட்டை பாடி இந்த ராகம் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த ராகத்திலேயும் ஒரு பாட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அப்போ அந்த பாட்டு ராகம் ரொம்ப நல்லா இருந்ததுனால நானும் உடனே உன்னத பாட்டு புஸ்தகத்தை பார்த்து ஆண்டவருடைய அழகை நினைத்தேன், அவருடைய பரிசுத்தத்தை நினைத்தேன். 10,000களில் சிறந்தவர் என்று மணவாட்டி அவரை புகழ்கிற அதை கவனித்தேன். இதையெல்லாம் பார்த்துவிட்டு ஆண்டவருடைய அழகையும் அவருடைய நிலைமையை குறித்து நாம் எழுதலாமே என்று நினைத்து உன்னத பாட்டு புஸ்தகத்தில் இருந்து பாரீர் அருணோதயம் போல் என்றதான பாட்டை எழுதியிருக்கிறேன். ஆனால் அந்த பாட்டு அந்த அடவி தருக்களின் இடையில் என்றதான பாட்டுக்குடைய தமிழாக்கம் அல்ல, அந்த டியூன், அந்த ராகம் அடவி தருக்களின் இடையில் என்றதான பாடலின் ராகம். ஆனால் பாட்டு தனியாக அந்த நானாகவே எழுதுனது கர்த்தருடைய கிருபையினால. தேவநாம மகிமைப்படுவதற்காக இந்த பாடல்கள் நான் அதை பாடி நானே அதிகமாக சந்தோஷப்பட்டு என்னே சார் என்னுடையவர் அப்படி அந்த உரிமை மணவாட்டி ஆண்டவரை பார்த்து உரிமையோடு பாடுறதான அந்த வரிகள் என்னையும் சந்தோஷப்படுத்தி இருக்கிறது. அப்படி எழுதினது தான் பாரீர் அருணோதயம் என்றதான பாடல். இந்த நாட்களில் நீங்களும் தான் அதை குறித்து சந்தோஷப்படுகிறீர்கள். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்லூரி ஆண்டவரே.

எல்லாம் முடிந்தது என்று இந்த உலகம் என்னை பார்த்து சிரித்தது. ஆனால் நீர் எனக்கு புதிய ஆரம்பத்தை தந்தீர். என் உயர்வின் பெருமையெல்லாம் உம் ஒருவருக்கு மாத்திரமே உரியதாண்டவரே. நீர் பெருகணும், நான் சிறுகணும்.

நீரே மகிழ்ச்சிக்கு பார்த்தீர்கள், நீரே கனத்திற்கு பார்த்தீர்கள், என் உயர்வுக்கு காரணமாகிய நீர் மாத்திரம் எப்பொழுதும் பெருகணுமான

0: కర్తుడే పరిశుద్ధ నామతికి స్తోత్రం.
1: ప్రైజ్ బి అంటు హిస్ హోలీ నేమ్.
0: ప్రియమైన దేవుని పిల్లగలే, ధార్మ్యమైన కాలవెళిలే கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறதான இந்த ஆராதனையிலே நாம் இப்பொழுது ஜெபித்த பிரகாரமாக சமாதானத்தின் தேவன் நம்முடனே கூட எப்பொழுதும் இருக்கிறார்.
1: As we pray, the God of peace is with us all the time.
0: அவருடைய சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானமாக இருக்கிறதால எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம்.
1: The peace which is beyond our understanding.
0: Hallelujah. எல்லா புத்தி என்று சொல்லும் பொழுது மனுஷர்கள் இன்றைக்கு பல விதங்களிலே யோசிப்பார்கள்.
1: People may think in different ways.
0: பல கேள்விகள் கேட்பார்கள்.
1: They may ask lot of questions.
0: ஆகவே மனுஷனுடைய புத்திசாலித்தனத்துக்கும் மனுஷனுடைய அறிவுக்கும் மனுஷனுடைய இந்த உலக ஞானத்துக்கும் மேலான ஒன்றுதான் இந்த தேவ சமாதானம்.
1: The God of peace is beyond all our intellectual all
0: Hallelujah.
1: things.
0: அந்த சமாதானத்தை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
1: The Lord has given such peace in our
0: Hallelujah. ஆனால் இந்த உலகத்தில் மனிதர்கள் நிம்மதி தேடி அலைகிறார்கள்.
1: The people are wandering for
0: ஆனால் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை.
1: They don't have peace at all.
0: கோவில்கள் ஏராளமாய் உண்டு.
1: There are lot of temples.
0: ஆனால் நிம்மதி அங்கே கிடைப்பதில்லை.
1: But there is no peace there.
0: குளங்கள் உண்டு.
1: There are
0: ஏரிகள்
1: tanks,
0: உண்டு.
1: Lakes,
0: குட்டைகள் உண்டு. மலைகள் உண்டு.
1: Mountains.
0: ஆனால் எல்லா இடத்திலும் போய் எங்கு போய் சுத்தி வந்தாலும் சரி,
1: Wherever they go,
0: அங்கே நிம்மதி கிடைக்காது.
1: No peace at all.
0: மனிதன் சமாதானம் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்.
1: And man is wandering.
0: நமக்கு இலவசமாக அந்த சமாதானத்தை கொடுத்திருக்கிறார்.
1: Freely the Lord has given the peace.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது பணத்தினால் வருகிற சமாதானம் அல்ல.
1: Not by money.
0: அல்லது இந்த உலக மாயையினால் சிற்றின்பங்களினால் வருகிற சமாதானம் அல்ல.
1: The peace is not because of the worldly pleasures.
0: இந்த உலக பிரகாரமான மேன்மையினால் வருகிற சமாதானம் அல்ல.
1: The peace is not because of the greatness of this world.
0: ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சமாதானம்,
1: the Lord's peace,
0: நம்முடைய வெறுமையிலே,
1: in the emptiness,
0: நம்முடைய கண்ணீரின் மத்தியிலே,
1: in the midst of tears,
0: நம்முடைய பாடுகளின் மத்தியிலே,
1: in the midst of suffering,
0: ஏமாற்றங்களின் மத்தியிலே,
1: in the midst of disappointment,
0: வெட்கத்தின் மத்தியிலே,
1: in the midst of shame,
0: அவமானத்தின் மத்தியிலே,
1: in the midst of shame,
0: நிந்தைகளின் மத்தியிலே,
1: in the midst of reproach,
0: கஷ்டங்களின் மத்தியிலே,
1: in the midst of trouble,
0: பாடுகளின் மத்தியிலே,
1: in the midst of suffering,
0: உபத்திரவங்களின் மத்தியிலே,
1: in the midst of tribulation,
0: தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்க.
1: God has given
0: Hallelujah.
1: peace.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: ஆம்.
1: Yes.
0: ஏதாவது ஒரு விதத்தில் மனிதர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள்.
1: People are suffering in different matters.
0: பல விதங்களிலே அவர்கள் பல இன்னல்களிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: They are struggling with a lot of problems.
0: இந்த உலகத்திலே மனிதர்கள் செய்கிற ஒரு பெரிய கேடான ஒரு காரியம் என்னவென்றால் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: And they are killing others.
0: சகம மனிதர்களோடு யுத்தம் பண்ணிக்கொண்டு நாட்டை இன்னொரு நாடு அழித்துக் கொண்டிருக்கிறது.
1: They are fighting each other. One country is
0: அவர்களும் மனிதர்கள் தானே என்று நினைப்பதில்லை.
1: They don't consider they are also
0: ஆனால் கர்த்தர் சொன்னார்.
1: But the Lord said,
0: கடைசி நாட்களிலே யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள்.
1: You will hear the wars and rumors of wars.
0: ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும் என்று ஆண்டவர் சொன்னார்.
1: Nation against nation.
0: பஞ்சங்கள் வரும் என்று சொன்னார்.
1: There will be famine.
0: உங்களை காட்டி கொடுப்பார்கள் என்று சொன்னார்.
1: They will point out you.
0: ஆம், உங்களை துன்பப்படுத்துவார்கள் என்று சொன்னார்.
1: They will make you to suffer.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: ஆகவே இந்த கடைசி நாட்களிலே மனிதர்கள் ஒருவரையொருவர் அழித்துக் கொண்டிருக்கிறார், ஒருவரையொருவர் பகைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: People are getting enmity with each other.
0: ஆகவேதான் நீதிமன்றம் இன்றைக்கு பல கோடி வழக்குகளால் நிரம்பி இருக்கிறது.
1: The court is filled with the millions of cases.
0: அதை இன்னும் அவங்களால் தீர்த்து வைக்கவே முடியல.
1: They could not solve it.
0: சிறைச்சாலையிலே குற்றவாளிகள் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: In prison and the people are overflowing.
0: ஆஸ்பத்திரிகளிலே வியாதியஸ்தர்கள் நிரம்பிக் கொண்டிருக்கிறார்.
1: In hospitals the patients are overflowing.
0: இதெல்லாம் எதை காட்டுகிறது?
1: What it shows?
0: மனிதனுடைய இயல்பு வாழ்க்கையிலே அவன் நன்றாய் வாழவில்லை என்பதை காட்டுகிறது.
1: In man's life they are not having proper comfort.
0: அவனுடைய வாழ்க்கை ஒரு குறைவுள்ள ஒரு வாழ்க்கையாகவே இருக்கிறது.
1: The life is having lackings.
0: அருமையானவர்களே,
1: ஆண்டவர்
0: ஆகிய உலகத்திற்கு கொல்லவும் அழிக்கவும் வருகிறான்.
1: Thief is coming to steal and destroy.
0: அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்
1: I have come to give life.
0: ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
1: The life should become abundant.
0: நான் என் ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்.
1: I give eternal life for my sheep.
0: ஜீவன் கொடுக்கிறார்.
1: He gives life.
0: பரிபூர்ண ஜீவன் கொடுக்கிறார்.
1: Abundance of life.
0: நித்திய ஜீவன் கொடுக்கிறார்.
1: Eternal life.
0: இந்த மூன்று விதமான ஜீவனை இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் கொடுக்க முடியும்.
1: Only the Lord Jesus can give all these lives.
0: ஆகவே ஜீவன் என்றால் வாழ்வு.
1: Life means
0: நல்வாழ்வு.
1: Good life.
0: பரிபூர்ண ஜீவன் என்றால் நிறைவான வாழ்வு.
1: Abundance life means it's a fullness.
0: நித்திய ஜீவன் என்றால்
1: eternal life.
0: நித்தியமான வாழ்வு.
1: Eternal
0: ஆகவே தேவன் தந்த வாழ்வு.
1: God's life.
0: அது அநித்தியமான வாழ்வு அல்ல.
1: It's not temporary one.
0: அது நித்தியமான வாழ்வு.
1: It is eternal.
0: இந்த உலகத்தோடு முடிந்து போகிற வாழ்வு அல்ல.
1: It will not get over in this world.
0: நிலையான வாழ்வு, நித்தியமான வாழ்வு.
1: It is the permanent life.
0: எவ்வளவு ஒரு மேலான ஒரு தரிசனம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
1: What a great vision the Lord has given to us.
0: அதற்காக தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
1: That's why we are running.
0: Hallelujah. ஆனால் அதை விட்டு இன்றைக்கு உலகத்தில் பாருங்க என்ன சொல்றாங்க.
1: Look at the world.
0: The கிறிஸ்தவர்கள்லாம் மதத்தை பரப்புறாங்க.
1: The Christians are spreading the religion.
0: இவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க.
1: They are earning money.
0: இந்த இந்தியா தேசத்தை தான் தேசமா மாத்த பாக்குறாங்க.
1: They want to change India into Christian country.
0: இப்படி அநேகர் தவறான விதங்களிலே வேதத்தையும் இயேசுவையும் தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: They are not understanding properly the Lord Jesus and the Bible.
0: வேதத்தினுடைய மகத்துவத்தை அவர் அறியாதபடியினாலே தூஷிக்கிறார்கள்.
1: Since they are not understanding the greatness of the
0: truth. ஊழியக்காரர்களை தூஷிக்கிறார்கள்.
1: They are blaspheming against the ministry of God.
0: கிறிஸ்தவர்களை தூஷிக்கிறார்கள்.
1: They are telling blasphemy
0: against the church. சபைகளை தூஷிக்கிறார்கள்.
1: They are telling blasphemy against
0: the church. நம்முடைய விசுவாசத்தை தூஷிக்கிறார்கள்.
1: They are blaspheming about the faith.
0: யாராவது குற்றம் கண்டுபிடிப்பாமா பார்க்கிறார்கள்.
1: They want to find a fault.
0: உடனே தூஷிக்கிறார்கள்.
1: Again, immediately they blaspheme us.
0: இந்த கிறிஸ்தவர்கள் இப்படிதான்.
1: The Christians are like this.
0: ஆகவே தான் வேதம் சொல்கிறது.
1: That's why the Bible says.
0: பிரியமானவர்களே, அவர்களுக்குள்ளே நீங்கள் நல்லடக்கையுள்ளவளாய் நடந்து கொள்ளுங்கள்.
1: Beloved, you walk upright.
0: நல் மனசாட்சியுடைய நடந்து கொள்ளுங்கள்.
1: Have good consciousness.
0: அவர்கள் உங்களை குற்றம் கண்டுபிடிக்காத அளவுக்கு.
1: They should not find fault.
0: ஆனாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
1: But then the Lord said.
0: உலகம் உங்களை பகைக்கும்.
1: World will get enemies.
0: ஏனென்றால் என்னை அது முதலாவது பகைத்தது.
1: First of all, it had enmity with me.
0: என்னை அது பகைத்தபடினால் அது உங்களையும் பகைக்கும்.
1: Because of that, it will.
0: ஆகவே நாம் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க முடியாது.
1: We should not be friend to the world.
0: உலகம் நம்மை பகைக்கிறது.
1: World will get enmity.
0: சத்தியத்தின் நிமித்தம் பகைக்கிறது.
1: Because of the truth.
0: நாம் அவர்கள் செய்கிற காரியங்களை நாம் செய்யாதபடினாலே நம்மை பகைக்கிறது.
1: Since we are not doing their works.
0: அவர்களோடு சேர்ந்து கொண்டு குடித்து வெறித்து விபச்சாரம் பாவம் இவர்களை செய்து கொண்டுதான் அவர் நம்மை பகைக்க மாட்டார்.
1: If we commit with sins with them, they will not
0: அந்த பாவத்தை எதிர்த்து நிற்கிறபடினாலே பகைக்கிறார்.
1: Since we resist the sin, they get enmity.
0: Hallelujah. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: Children of God,
0: இதற்கு நடுவிலே ஒரு பக்கம் பிரஜாதி மக்கள் மத்தியிலே நிந்தைகள்,
1: the midst of Gentiles,
0: அவமானங்கள்,
1: shame,
0: நமக்கு பெருகிக் கொண்டிருக்கிறது.
1: It is increasing.
0: தூஷணங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது.
1: The blasphemy is increasing.
0: கடைசி காலத்தில் தூஷிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
1: The last days they will blaspheme against you.
0: இது ஒரு பக்கம் இருக்க,
1: one side this,
0: கர்த்தருடைய பிள்ளைகளில் அநேகர்,
1: God's people,
0: கிறிஸ்தவர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கொண்டு அவர்கள் இன்றைக்கு தவறான காரியங்களை பேசிக்கொண்டு,
1: Christians are blaming each other.
0: பல பிரிவினைகளினாலே அவர்கள் சாட்சி கெட்ட ஒரு ஜீவியம் செய்து கொண்டு,
1: because of separation and they don't have proper witness.
0: ஆகவே அது பிரஜாதி மக்களுக்கு முன்பாக சாட்சி கேடாக காணப்படுகிறது.
1: Before the Gentiles and it is not having good witness.
0: ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்?
1: What we supposed to do?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இந்த உலகத்துக்கு,
1: for this world,
0: அவர்கள் கண்கள் திறக்கப்படுவதற்கு, அந்த குருட்டு கண்கள் திறக்கப்படுவதற்கு,
1: the blind eyes should be opened,
0: சாத்தான் குருடாக்கி வைத்திருக்கிற அந்த கண்களை திறப்பதற்கு,
1: Satan blinded them,
0: நாம் இந்த சுவிசேஷமாகிய ஒளி, இதுதான் ஒளி,
1: the light of gospel,
0: இது ஜீவ ஒளி,
1: it is the living
0: இந்த
1: light,
0: இந்த சுவிசேஷமாகிய இந்த ஒளியின் மூலமாக,
1: through the light of this gospel,
0: அவருடைய கண்கள் பிரகாசிக்க வேண்டும்,
1: the eyes should be shine forth.
0: அவர்கள் இந்த சுவிசேஷத்தின் ஒளியை பார்க்கக்கூடாது என்பதற்காகத்தான் சாத்தானோட மனதை குருடாக்கி
1: வைத்திருக்கிறார்.
0: யாரும் நரகத்துக்கு போகாம ஆத்மா ஆதாயம் பண்ணி பரலோகத்துக்கு கொண்டு வாங்கன்னு
1: சொன்னார். The Lord said he gained the souls and bring
0: them. அவங்க என்ன சொல்றாங்க? இவங்க ஆட்களை திருடுறாங்க.
1: They are stealing.
0: எங்க மதத்தை மாத்துறாங்க.
1: They're changing the religion.
0: அப்படி தவறான காரியங்களை சொல்றாங்க.
1: They misunderstand.
0: நம்ம மதம் மாற்றவில்லை.
1: We are not changing the religion.
0: ஆத்மாக்களை நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்தி கொண்டு
1: இருக்கிறோம். We lead the souls to eternal life.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: எப்படி தவறான காரியங்கள் வருவதற்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவத்தை அவர்கள் காண முடியாமல் தவிக்கிறார்கள்.
1: They are not seeing the greatness of Jesus and they are struggling.
0: லாசரு வியாதிப்பட்டு அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு 4 நாள் பொறுத்து இயேசு வருகிறார்.
1: And Lazarus died and after 4 days Jesus came.
0: அப்போ மரியாளே இயேசுவை சந்திப்பதற்கு அவள் சற்று வருத்தமடைந்து இயேசுவை சந்திக்காமல் போய் உட்கார்ந்து கொள்கிறார்.
1: Mary was sitting without meeting the Lord Jesus.
0: என் சகோதரன் குணமாக்க இவர் வரல.
1: He didn't come to heal my brother.
0: அவள் குறை சொல்கிறாள் ஆண்டவரை.
1: And she is blaming the Lord.
0: அங்க இருக்கிற மக்கள் என்ன குறை சொல்றாங்க?
1: What people are saying?
0: குருடருடைய கண்களை திறந்த இவர் இந்த லாசருவை சுகமாக்கி இருக்க கூடாதா?
1: He opened the blind eyes and could he not raise the Lazarus also?
0: Hallelujah. என்று சொல்கிறார்.
1: They are telling so.
0: ஆகவே அங்க சுத்தி இருக்கிற மக்கள் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? இதோ நீங்கள் போதித்த போதனைகள் சத்தியங்களை கேட்டுதானே இவர்கள் இருந்தார்கள். இந்த குடும்பம்,
1: this family was listening to the truth.
0: Yen inge inda Lazarus kallarile ippozhudhu irukkar.
1: Why did Lazarus in the tomb now?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Andor Marthaalukku ore oru kaariyam dhaan sonnar.
1: And Jesus said to Martha only one thing.
0: அது என்னவென்றால், நீ விசுவாசித்தால்
1: if you believe
0: தேவனுடைய மகிமையை காண்பாய்.
1: You will see the glory of God. He said to the disciples,
0: இந்த வியாதி, இது எப்படிப்பட்ட வியாதி என்றால்,
1: what kind of sickness?
0: தேவனுடைய மகிமைக்காக வந்திருக்கிற ஒரு வியாதி.
1: It is for the glory of God. It has
0: மரணத்தின் மூலமாகவும்
1: through the death,
0: அந்த வியாதியின் மூலமாகவும் கூட
1: through the sickness
0: ஆண்டவர் மகிமைப்பட முடியும்.
1: The Lord can be glorified.
0: ஏனென்றால்,
1: because
0: அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அங்கே நிற்கிறார்.
1: The Lord is standing as the Almighty God.
0: அதனால தான் பவுல் சொல்கிறார் பிலிப்பியருக்கு நிருபத்தில், ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்தியன் சரீரத்தில் என்ன செய்வார்? மகிமைப்படுவார்.
1: Christ will be glorified through my body.
0: கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்.
1: Christ is my life and death is my gain.
0: ஜீவனாயிருந்த மாத்திரம்தான் இல்ல,
1: not only with
0: ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும்
1: with life or death
0: கிறிஸ்தியன் சரீரத்திலே மகிமைப்படுவார்.
1: Christ will be magnified in my body.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவே தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக,
1: for the glory of God,
0: amen,
1: amen,
0: அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறைக்கு முன்பதாக நின்று லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தத்தோடு சொல்லும் பொழுது,
1: when Jesus called Lazarus come out,
0: நான்கு நாள் அழுகி போன பிணமே வெளியே வா என்று சொல்லவில்லை, லாசருவே வெளியே வா.
1: He said, Lazarus, you come out, not the defiled body, you come.
0: Hallelujah. உலகம் அழுகி போன பிணமாகத்தான் பார்க்கிறது.
1: The world is looking at the defiled body.
0: ஆனால் இயேசு அவனை லாசருவாகவே பார்க்கிறார்.
1: But Jesus looking at
0: Lazarus. வெளியே வருகிறார்.
1: Lazarus came out.
0: கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொல்கிறார்.
1: He removed the bandages.
0: அங்கே இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட்டது.
1: The name of Jesus was glorified.
0: அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள்.
1: Many started believing the Lord.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: கர்த்தருடைய நாமம்,
1: the name of the Lord,
0: வல்லமையுள்ள நாமம்,
1: it is powerful.
0: Hallelujah. இந்த கடைசி நாட்களிலே,
1: in these last days,
0: ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட விரும்புகிறார்.
1: The Lord wants to be glorified in our lives.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் சொல்ல முடியும்?
1: How many can say that?
0: என் வாழ்க்கையிலே இயேசு மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார்.
1: Jesus is glorified in my
0: Hallelujah.
1: life. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்னென்னமோ நடக்கிறது, ஆனால் ஆண்டவர் மகிமைப்படுகிறார்.
1: And Jesus
0: சொல்ல முடியுமா?
1: getting glorified? Can you
0: say that? தரிசனம் அதுவா இருக்கிறதா?
1: Do you have that vision?
0: இயேசு மகிமைப்படணும்.
1: Jesus has to be glorified.
0: நான் கஷ்டப்பட்டாலும் இயேசு மகிமைப்படணும்.
1: Though I suffer, he has
0: Hallelujah.
1: To be glorified.
0: Amen. அந்த நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கிறது?
1: How many of you having that assurance?
0: ஆண்டவர் அதற்காக தான் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார்.
1: That's why the Lord keeps us.
0: Hallelujah.
1: With the life.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.

0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: ஆம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்பட வேண்டுமானால்,
1: The Lord has to be glorified in our lives.
0: நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் கடந்து போகும் பொழுது,
1: When we go through a lot of tribulations,
0: அந்த பாதைகளின் மத்தியில், அது இருள் சூழ்ந்த பாதையா இருக்கலாம்,
1: In the midst of the darkness,
0: நெருக்கமான பாதையா இருக்கலாம்,
1: In the midst of oppression,
0: கரண்டு முரடான பாதையா இருக்கலாம்,
1: In the midst of rotten roads,
0: அது எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும் சரி,
1: Whatever may be,
0: பள்ளத்தாக்கில் நடுவே போகலாம்,
1: When we may go to valleys,
0: நீ பள்ளத்தாக்கிய நடுவே போகும்பொழுது அவர் உன்னை தோளின் மேலே தூக்கி கொள்வார்.
1: Though we walk in valleys and he will take,
0: Hallelujah.
1: take us in upon his shoulder.
0: கரடுமுரடான பாதைகளிலே உன்னை அவர் கரம் பிடித்து நடத்துவார்.
1: The Lord will hold your hand and walk with you.
0: இருள் சூழ்ந்த பாதைகளிலே வெளிச்சம் வீசும்.
1: In the midst of the darkness there will be light.
0: உம்முடைய வேதம் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது.
1: The word is the light for my path.
0: கர்த்தர் வழி காட்டுவார்.
1: The Lord will show the way.
0: நமக்கு முன்னால் ஒருவர் போய் கொண்டிருக்கிறார்.
1: He is going before us.
0: நாம் அறியாத பாதையில் அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: He leads us.
0: ஒரு குருடனை அவர் எப்படி நடத்துவாரோ அதுபோல தான் நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: And he is leading us as the
0: கவலை இல்ல.
1: No.
0: என்றால் அவர் முன்னாலே போய் கொண்டிருக்கிறார்.
1: Because he is going forward.
0: நான் உனக்கு முன்னாலே போய் கோணலானவர்களை சபையாக்கி கொண்டிருக்கிறேன்.
1: I go forward and set right the path.
0: என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says so.
0: கர்த்தர் நமக்கு முன்னாலே போய் கொண்டிருக்கிறார்.
1: The Lord is going forward.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: இப்படிப்பட்டுதான் இந்த நாட்களில் நாம் ஒன்றை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும்.
1: In these days we should understand,
0: நம்முடைய விசுவாசம்,
1: our faith,
0: திடனாய் இருக்க வேண்டுமானால்,
1: if it has to be strong,
0: நாம் அதை ஜெயிக்க வேண்டும்.
1: We have to overcome,
0: அதை மேற்கொள்ள வேண்டும்.
1: We have to overcome,
0: சோதனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும்.
1: We have to overcome the temptation.
0: பலவிதமான இடுக்கமான சூழ்நிலைகள் வரும் பொழுது போராடி நாம் ஜெயிக்க வேண்டும்.
1: We have to overcome the tribulations.
0: யாக்கோபு மனிதரோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டார்.
1: Jacob, he struggled with the man and God and he overcame.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: நம்முடைய போராட்டத்திலே எப்பொழுதும் ஒரு வெற்றி காத்துக் கொண்டிருக்கிறது.
1: The victory is waiting in the midst of our tribulation.
0: Hallelujah. அது சோதனையா இருந்தாலும் சரி,
1: it may be trial.
0: அது வெட்கமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி,
1: it may be shameful condition.
0: அல்லது அவமானமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி,
1: it may be shame.
0: இல்ல ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் காணப்பட்டாலும் சரி,
1: though it is oppression.
0: ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் காணப்பட்டாலும் சரி,
1: it may be a great trouble.
0: அதன் மத்தியிலே நீங்கள் நிச்சயமாகவே அதை ஜெயிக்க முடியும்.
1: In the midst of that you can take the victory.
0: ஆண்டவர் மிக தெளிவாய் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்.
1: Jesus said, and you have the tribulation in this world, I have
0: Hallelujah.
1: overcome the world.
0: கர்த்தர் நம்மை அதற்காக தான் அழைத்து இருக்கிறார்.
1: That's why the Lord has called us.
0: அப்படி அதை ஜெயிக்கும் பொழுது,
1: when we take victory,
0: அதிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
1: The Lord's name is glorified.
0: நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது,
1: when you have different kinds of trials,
0: அது மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள்.
1: Consider that it is joy.
0: ஏன் தெரியுமா?
1: Because
0: அதிலதான் விசுவாசத்தின் பரீட்சை காணப்படுகிறது.
1: The test of faith is there.
0: அதிலே தான் உங்களுடைய விசுவாசம் வளர்ந்து கொண்டிருக்கிறது.
1: The faith is growing in that.
0: உங்களுடைய விசுவாசம் அங்கே பலப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
1: The faith is strengthened.
0: அதற்காக உங்க விசுவாசத்துக்காக ஆண்டவர் உங்களை போட்டு கஷ்டப்படுத்துவார் என்று தவறாய் நினைக்க வேண்டாம்.
1: Don't misunderstand because of
0: அப்படி நினைக்கிறாங்க.
1: Many think,
0: ஓஹோ ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்காக தண்டிக்கிறாரு.
1: He is punishing to become holy.
0: தண்டிக்கிறது வேறு,
1: punishing is different.
0: சிட்சிக்கிறது வேறு,
1: chastisement is different.
0: அருமையானவர்களே,
1: Dear children of God,
0: தண்டிக்கிறது என்று சொல்லும் பொழுது,
1: punishing means,
0: தகப்பன் தன் பிள்ளையை தண்டிக்கும் பொழுது எப்படி தண்டிப்பான்?
1: And the father punishes the
0: ஒரு
1: child.
0: ஒரு சின்ன பெரம்பு எடுத்து
1: taking small stick,
0: பிள்ளையை கண்டிப்பான்.
1: And he will punish.
0: ஒரு பெரிய இரும்பு தடியை எடுத்து அடிக்க மாட்டான்.
1: He will not beat with the iron rod.
0: ஏனென்றால் பிள்ளையை சிக்ஷிக்கிறான்.
1: He is chastising.
0: ஆம்.
1: Yes.
0: தண்டனை இன்னும் வரல.
1: The punishment has
0: come. தண்டனை எப்போ வரப்போகுதுன்னு
1: கேட்டீங்களா? When it is going to come.
0: இந்த உலகத்தின் முடிவுக்கு பிறகு தான் தண்டனையே காத்துட்டு இருக்கு.
1: At the end of the world the punishment
0: அப்பதான் நியாய தீர்ப்பு வரும்.
1: The judgment will come.
0: நியாய தீர்ப்பு வந்த பிறகு தான் தண்டனை.
1: After the judgment there is the punishment.
0: வரல.
1: The judgment hasn't come.
0: கொரோனா வந்த உடனே ஆண்டவர் தண்டிக்கிறார்கள்.
1: When the corona comes people
0: அதெல்லாம்
1: say
0: தண்டனை கிடையாது.
1: That is not punishment.
0: ஆண்டவர் கொரோனாவை குறித்து தண்டிக்கிறவர் இல்ல.
1: Not by corona.
0: உன்னை போட்டு துன்புறுத்தி தண்டிக்கிறவர் இல்ல.
1: Not he will not make you suffer.
0: எல்லாவற்றுக்கும் பின்னால ஒரு காரணம் இருக்கிறது.
1: There is the reason for everything.
0: அதை கண்டுபிடிக்கணும்.
1: We have to find out.
0: ஏன் தோல்வி?
1: Why the failure?
0: ஏன் என் வாழ்க்கையிலே இன்னும் என் ஆசீர்வாதம் நிறைவாயில்லை?
1: Why the blessings are not yet full?
0: அதை நாம் கண்டுபிடிக்கணும்.
1: We have to find out.
0: ஆகவே பிரியமான இந்த காலை வேளையிலே
1: in this morning
0: கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துற காரியம் என்னவென்றால்
1: what the Lord is revealing.
0: நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி,
1: whatever may be your situation,
0: அது சோதனையா இருந்தாலும் சரி,
1: it may be trial,
0: அது ஏமாற்றமா இருந்தாலும் சரி,
1: it may be
0: அது வெட்கமான காரியமா இருந்தாலும் சரி,
1: it may be shameful condition,
0: நெருக்கமான பாதையா இருந்தாலும் சரி,
1: it may be oppressed path.
0: Hallelujah. பவுலப்பர்சன் சொல்றது போல நம்ம சொல்லலாம்.
1: As
0: நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் என்ன செய்யறதில்ல, ஒடுங்கி போயிட மாட்டோம். மனமுறிவு அடைகிறதில்ல.
1: Not in despair.
0: மனமுறிவு அடைகிறதுக்காகத்தான் அநேக காரியங்கள் வருது.
1: Many things are coming to make you
0: despair. ஒடுக்கிறதுக்காக தான் அநேக காரியங்கள் வருது.
1: In order to oppress you, many things are coming.
0: ஒடுக்க முடியாது, எங்களை மனமுறிவு ஆக்காது.
1: It cannot despair us and it cannot perplex us.
0: எப்படி அது நடக்கும்? அது எப்படி சாத்தியமாகும்?
1: How is it possible?
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: இந்த ரகசியம் உன் வாழ்க்கையிலே இருக்குமானால் பிசாசு உன்னை வஞ்சிக்க முடியாது.
1: If you have the secret, the devil cannot deceive you.
0: உன்னை சிலர் நிந்திக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்.
1: Just think that somebody is criticizing.
0: அந்த நிந்தனையை உன்னால் தாங்க முடியவில்லை.
1: You could not bear that reproach.
0: நீ உடனே கோபப்படுகிறாய்.
1: You get angry.
0: எரிச்சல் அடைகிறாய்.
1: You get angry.
0: திருப்பி அவர்களை வகை வசைப்பாடுகிறாய்.
1: Again you are repeating it.
0: உடனே அது பாவமாய் மாறிவிடுகிறது.
1: It becomes sin.
0: பதிலுக்கு பதில் செய்கிறாய்.
1: You do.
0: ஆனால் நிந்தை வந்தா ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யணும்?
1: When the reproaches come, what you do?

0: ஏற்றுக்கொண்டு என்ன செய்யணும், நம்ம போகணும்.
1: We have to bear the reproach.
0: அந்த வசனத்தை யாரா படிங்க? பதிமூணாம் அதிகாரம் 13 வசனம்.
1: 13 and 13.
0: ஆகையால் நாம் அவர் நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே என்ன செய்யணும்?
1: உடனே
0: நீ கோபம் அடைவதோ எரிச்சல் அடைவதோ பதிலுக்கு பதில் ஏதாவது செய்யறதோ அல்லது பழி வாங்குவதோ அல்லது அவங்கள தீத்து கட்ட நினைப்பதோ இதெல்லாம் உலகத்தான் செய்யற வேலை.
1: When the reproach
0: நம்முடைய வேலை என்ன தெரியுங்களா? நிந்தையை சுமக்கணும்.
1: Our job is we have to bear.
0: ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல.
1: Two things said.
0: ஒண்ணு நிந்தையை சுமக்கணும்.
1: You have to bear the reproach.
0: இல்லன்னா நிந்தையை சகிக்கணும்.
1: You have to endure the reproach.
0: சங்கீத புத்தகத்துல
1: Psalm
0: யாராவது எடுத்து வாசிக்கலாம். 69வது சங்கீதம்
1: 16
0: ஐந்தாவது வசனத்திலிருந்து யாரா படிங்க சீக்கிரமாக.
1: From 5 onwards.
0: 69வது சங்கீதம். உமது நிமித்தம் நிந்தையை நான் என்ன செய்தேன்? எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? இப்போ
1: how many can say I am
0: சந்தோஷமா சொல்றவங்க இங்க இருக்கீங்களா?
1: Anybody can say that?
0: என்ன மிக கேவலமாக பேசுனாங்க.
1: They reproached me bad way.
0: நான் சகித்து கொண்டிருந்தேன்.
1: But I endured.
0: யார் நிமித்தம்?
1: For whom?
0: கிறிஸ்துவின் நிமித்தம்.
1: For the Christ's sake.
0: ஆண்டவருக்காக நான் சகிச்சேன்.
1: I endured for the Christ's sake.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன்னை தூஷிக்கலாம் சீமேயு தாவீதை தூஷித்தது போல.
1: They may blaspheme. They may reproach you.
0: ஒரு உன்னை தவறான வார்த்தைகளினாலே உன்னை காயப்படுத்தலாம்.
1: With the words they may.
0: உன்னால் சகித்து கொள்ள முடிகிறதா?
1: Do you endure that?
0: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: நல்லா கவனித்துக் கொள்ளுங்க.
1: Listen carefully.
0: கிறிஸ்தவ ஜீவியம் என்பது
1: Christian life means.
0: இந்த சங்கீதம் 69ல சொல்லப்பட்டிருக்கிறது சிலுவை பாதை.
1: The path of cross it is said.
0: நிறைய பாதைகளை இப்போது பார்த்தோம்.
1: There are a lot of paths.
0: நாம் கடந்து போக வேண்டியது நெருக்கமான பாதை மட்டுமல்ல.
1: Not only the path of oppression.
0: இருளான பாதைகள் மட்டுமல்ல.
1: Not only path of darkness.
0: Hallelujah. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு எத்தனையோ பாதைகள் நாம் கடந்து போக வேண்டியதா இருக்கு. பள்ளத்தாக்கில்
1: we have to cross lots of valleys.
0: மலை ஏற வேண்டியதா இருக்கிறது.
1: You have to climb the mountain.
0: கற்களின் நடுவே நடக்க வேண்டியதா இருக்கிறது.
1: In the midst of rocky places.
0: சிங்கங்களின் நடுவே நடக்க வேண்டியதா இருக்கிறது.
1: In the midst of lions.
0: எதுவா இருந்தாலும் சரி.
1: Whatever it may be.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: உன் பாதை.
1: Your path.
0: எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும் சரி.
1: Whatever may be.
0: நீ கவலைப்பட வேண்டியதில்லை.
1: Need not worry about it.
0: அந்த பாதையில உனக்கு முன்னால ஒருவர் நடந்து கொண்டிருக்கிறார்.
1: And the one is going forward.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் உன்னை இடராமல் உன்னை வழிநடத்துகிற தேவனாய்.
1: He will not make you to be
0: செபையாய் வழிநடத்துகிற தேவனாய்.
1: Right way.
0: உன்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய்.
1: He will hold your hands and lead
0: you. ஒரு மந்தையை எப்படி இடராமல் செம்மையாய் நடத்துவார் அப்படி உன்னை நடத்துவார்.
1: And he will lead you and guide you.
0: Hallelujah. Thank you Jesus.
1: Thank you Lord.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: ஆகவே நிந்தையை நாம் சகிக்கலாம்.
1: We may endure the reproach.
0: நாம் சுமக்கலாம்.
1: We may bear the reproach.
0: இப்படி நம்முடைய வாழ்க்கையில எது வந்தாலும் சரி.
1: Whatever may be in our lives.
0: Hallelujah. சோதனை வருகிறது.
1: அதை
0: சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று யாக்கோபு சொல்லுகிறார்.
1: James says we have to consider that it is joy.
0: ஏன் சந்தோஷமா எண்ணணும் தெரியுமா உங்களுக்கு?
1: Why should we consider that it is joy?
0: எதுக்காக?
1: What for?
0: சந்தோஷமா அதை நாம் என்றதுனால அதுக்கு பின்னால ஒரு பெரிய சத்தியம் இருக்குது.
1: When we consider that it is joy behind that there is that big
0: அது என்னன்னு கேட்டிங்களா?
1: What is it?
0: எபிரேயர்கள் நிருபத்தில்
1: Hebrews
0: 4வது அதிகாரத்தில்
1: 4
0: நாம் வாசிக்கிறோம்.
1: We read that.
0: என்ன வாசிக்கிறோம் கேட்டிங்களா?
1: What we read?
0: அங்கே நமக்காக பரிந்து பேசுவதற்காக Hallelujah.
1: Not to intercede for us.
0: 15வது வசனத்தில்
1: Verse 15.
0: நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் ஆமென் சோதிக்கப்பட்டும்

0: இல்லாதவளா இருக்கிற. அல்லேலூயா.
1: In all points he was tempted.
0: ஒருத்தர் சொன்னார்,
1: one said,
0: நாங்க எங்களுக்கும் கஷ்டங்கிறது உங்களுக்கும் கஷ்டங்கிறது, நீங்க என்ன கிறிஸ்தவங்க என்ன
1: என்ன, you have problems, I have problems, what is the difference?
0: எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது.
1: For everyone it is same.
0: அப்ப நான் சொன்னேன்,
1: then I said,
0: யோ எனக்கு இருக்கிற சப்போர்ட் உனக்கு இல்லையாப்பா.
1: You don't have support. But
0: யார் சொன்னது? எனக்கு கோர்ட் இருக்குது, எனக்கு ஜட்ஜ் இருக்கிறாரு, எனக்கு பிரைம் இருக்கிறாரு, சீஃப் இருக்கிறாரு, அவர் இருக்கிறாரு, எல்லாம் சொன்னாரு.
1: I have chief, court and judge, so many things.
0: நான் அவரோட பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கிறார்ப்பா அப்படின்னு
1: சொன்னேன். More than everyone I have a person.
0: யாருங்க?
1: Who is that?
0: World presidenta.
1: Is it world?
0: அதை விட பெரிய ஆள் ஒருத்தர்.
1: More than everything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: யார் அவரு?
1: Who is that?
0: இந்த உலகத்தெல்லாம் உண்டாக்கினவர்.
1: The one who created the entire universe.
0: Hallelujah. அவர் என் கூட இருக்கிறார்.
1: He is with me.
0: அவர் யாரு?
1: Who is he?
0: இரவும் பகலும் எனக்காக பரிந்து பேசுகிறவர்.
1: Night and day he is interceding.
0: பாவம் இல்லாதவர்.
1: No sin.
0: Hallelujah. அவர் நம்மள வேடிக்கை பார்க்கிறவர் இல்ல.
1: He's not just looking.
0: Hallelujah. ஏனென்றால் நீ என்ன சோதனை இப்ப அனுபவிக்கிறாய், அதே சோதனை அவர் ஏற்கனவே அனுபவிச்சார்.
1: Whatever trial you are undergoing, he already faced it.
0: எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும்.
1: In all points he was tempted like us.
0: என்ன இல்ல? பாவம் செய். Hallelujah.
1: Yet without sin.
0: பாவம் இல்லாத ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார்.
1: And without sin there is the chief priest before us.
0: Hallelujah. என்ன இவங்கிட்ட ரொம்ப தொல்லையாவே இருக்குது அப்படின்னு சொல்றவர் இல்ல.
1: It's not, we will not say lot of.
0: என்ன ரொம்ப டிஸ்டர்ப பண்றீங்களேன்னு சொல்றவர் இல்ல.
1: We will not say you are disturbing me.
0: 24 மணி நேரத்துல எந்த நேரத்துல நீ இயேசுவே கூப்பிடும் பொழுதும் சரி.
1: 24 hours when you call Jesus.
0: Hallelujah. இதோ இருக்கிறேன்.
1: I am here.
0: உனக்காக தான் பரிந்து பேசுகிறேன்.
1: I will intercede for you.
0: கவலைப்படாத, தைரியமா இரு.
1: Be bold.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த சோதனையிலே
1: இந்த உதவி
0: செய்யறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன்.
1: I have come to help you.
0: அந்த ஒன்று முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது,
1: the first chapter,
0: என்ன வாசிக்கிறோம்? கடைசி வசனத்தில் எபிரேயர் 2:18 அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு எப்படி செய்யறாராம்? உதவி செய்ய
1: வல்லவர் கர்த்தர் மகா வல்லவர் கடைசி மட்டும் காக்க வல்லவர்.
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது,
1: when you are tempted,
0: நீங்கள் நிந்திக்கப்படும் பொழுது,
1: when you are reproached,
0: நீங்கள் ஒரு சிறுமையான பாதையில் போய் கொண்டிருக்கும் பொழுது,
1: when you are afflicted,
0: நீங்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
1: Need not be ashamed.
0: ஐயோ, தலகுனிய வேண்டிய அவசியம் இல்லை.
1: Need not put your head down.
0: அல்லேலூயா. கர்த்தர் சொல்ல, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை.
1: The Lord says my people will never be ashamed.
0: ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை.
1: My people will never be ashamed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
1: He will never be ashamed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏன் வெட்கப்பட்டு போவதில்லை?
1: Why he will not be ashamed?
0: Hallelujah. என் கூட ஒருவர் இருக்கிறார்.
1: There is one with me all the
0: time. Amen. எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்குது?
1: How many of you having that
0: assurance? நாம என்ன செய்றோம்?
1: What we do?
0: நமக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது,
1: when we get a problem,
0: நாம் உடனே அதை நம்முடைய கையில் எடுக்கிறோம்.
1: We take that problem in our hands.
0: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
1: What the Lord says.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் உன் கூட எப்பொழுதும் இருக்கும்படியாக,
1: in order to be with you all the time,
0: நான் ஒரு தேற்றரவாளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்.
1: I have given the comforter.
0: அவர் என்ன செய்றாரு?
1: What he does.
0: ரோமர்கள் 8:26 வாசிக்கும் பொழுது,
1: Romans 8:26
0: என்ன வாசிக்கிறோம்? அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா.
1: He makes intercession for us with groanings.
0: நம்ம என்ன சொல்றோம் அடிக்கடி சாட்சி?
1: What we say?
0: நான் 10 வருஷமா ஜெபம் பண்ணையா,
1: I prayed for 10 years.
0: 20 வருஷமா ஜெபம் பண்ணேன்,
1: 20 years I prayed.
0: ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்.
1: I say a secret.
0: நீங்க ஜெபம் பண்றதுனால எல்லாம் ஒண்ணும் கிடையாது.
1: Not because of your prayer. ஜெபம்
0: பண்ணாத விட்டுறாதீங்க. பாஸ்டர் சொன்னாரு ஜெபம் பண்ண வேண்டாம்னு.
1: Don't quit your prayer.
0: ஜெபம் பண்றது நீங்க பண்ணுங்க.
1: You do your prayers. ஆனா
0: நாம பண்ற ஜெபத்தினால இல்ல.
1: Not because of our prayers.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் ஜெபம் பண்ண சொன்னது எதுக்காகனா,
1: What for he asked?
0: நீ கேட்டு கேட்டு வாங்கிக்கணும்னு சொல்றதுக்காக இல்ல.
1: Not asking and getting.
0: ஜெபம் பண்ணாதான் கொஞ்சம் ஆவியில இருக்க முடியும்.
1: When you pray you ஜெபம் பண்ணாதான்
0: உன் சிந்தை கொஞ்சம் பரிசுத்தமா இருக்கும்.
1: When you pray you have good mind. ஜெபம்
0: பண்ணாதான் கொஞ்சம் ஆண்டவரை நெருங்கி ஜீவிப்பாய்.
1: When you pray you come to the Lord.
0: நம்முடைய பரிசுத்தத்துக்காக தான் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறார்.
1: And for your holiness.
0: ஆனா நம்முடைய தேவைகளை சந்திக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மோட இருக்கிறார்.
1: The Holy Spirit is with us to meet all our needs.
0: அவருக்கு என்ன தேவை அவருக்கு தெரியும்.
1: He knows what we need.
0: அவர் அந்த நேரத்துல என்ன செய்யணும் அவருக்கு தான் தெரியும்.
1: He knows what he
0: நமக்கு தெரியாது.
1: We may not be knowing.
0: அவர் எல்லாம் அறிந்து வர்றேன்.
1: He knows everything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ ஒடுக்க அதனால தான் சொல்றோம்.
1: That's why
0: நாங்கள் ஒடுக்கப்பட்டும் என்ன செய்வதில்ல மனமுறிவு அடைந்து
1: போவதில்லை. We will not be crushed.
0: நெருக்கத்தில் இருந்தாலும் சரி.
1: Though we are in oppression.
0: எங்களுக்கு தெரியும். யோபு சொல்றாரு 36:16 வசனத்துல.
1: Job says in
0: 36:16 என்ன சொல்றாரு?
1: What he says in
0: 36. அவர் உம்மை நெருக்கத்தில் நின்று விடுவித்து ஒடுக்கமில்லாத விசாலத்தில் என்ன செய்வார்? வைப்பார். உன் போஜன பந்தி கொழுமையான பதார்த்தத்தால் நிரப்பி இருக்கும். ஒரு விசாலத்தில் உன்னை கொண்டு வருவார்.
1: He will bring to the broad place.
0: Hallelujah. நீ ஒடுக்கப்பட்டிருக்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் இந்த ஒடுக்கத்திலிருந்து உடனே உன்னை விடுதலையாக்கி உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உன்னை ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக உன்னை நிலைநிறுத்த அவர்
1: The Lord will deliver you from all kind of operations and he will give the gladness and he will glorify his name.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Yalla ana odukkamillada avar ummai nerukkathilirundu vilakki odukkamillada visalathil enna seivar vaippar.
1: He will bring to the broad place.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: Arumiyana devunde pilligale,
1: dear children of God,
0: neenga dhairyama irukkalam.
1: You can be bold.
0: என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
1: My people will never be ashamed.
0: ஏசாயா புத்தகம் 45:7 எடுங்க.
1: In Isaiah.
0: அங்க என்ன வாசிக்கிறோம்?
1: What we read.
0: இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கு.
1: There is limitation in this world.
0: ஆனா நமக்கு என்ன கிடையாது தெரியுமா?
1: For us.
0: அவர் நித்தமும் உன்னை நடத்தி
1: everlastingly he guides you. Daily.
0: மரணபரியந்தமும்
1: till your death.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் உன்னை நடத்துவார்.
1: He will guide you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நடத்துவார்.
1: He will lead you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏசாயா 50:7 வாசிக்கும் பொழுது
1: Isaiah 50:7
0: ஆகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார்.
1: The Lord is
0: ஆகிய நான் வெட்கப்படேன்.
1: I never be
0: நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன்.
1: I know I am not ashamed.
0: என் முகத்தை நான் என்ன செய்றேன்? கற்பாரை போல் ஆக்குறேன். Hallelujah.
1: I make my face.
0: ஆகவே நம்முடைய எடுக்கமான சூழ்நிலைகளிலே
1: at the time of oppression
0: நாம் என்ன செய்யணும்னு சொன்னா
1: what we supposed to do?
0: நம்மை திடப்படுத்திக் கொண்டு
1: we have to strengthen ourselves.
0: ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டு
1: leaning upon the Holy Spirit.
0: இன்னொரு பக்கம் நம்ம நம்பிக்கை
1: the hope.
0: பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நான் வைத்திருக்கிற நம்பிக்கை
1: the hope in the Holy Spirit.
0: அது எப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்கிறது?
1: what kind of hope
0: அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது என்று ரோமர்கள் 5 வாசிக்கிறோம்.
1: Romans 5 we read it will never make you ashamed.
0: உன்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கை உன்னை என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது.
1: The hope will never make you ashamed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே தான் நீ வெட்கப்பட்டு போவதில்லை.
1: You never be ashamed.
0: ஓராபால சந்தரபா. Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: How
1: many of you believing?
0: Romans 10:11 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்?
1: Romans 10:11
0: அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ
1: அவன் believes
0: தேவ பிள்ளையே
1: children of god
0: நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்ல.
1: You never be ashamed
0: வெட்கப்பட்டு போவதே இல்ல.
1: You never be ashamed
0: வெட்கப்பட்டு போவதே இல்ல.
1: You never be ashamed
0: வெட்கப்பட்டு போவதே இல்ல.
1: Never be ashamed.
0: Amen.
1: Amen.
0: நாம் என்ன செய்யணும்?
1: What we supposed to
0: do? நம்முடைய நாம் நிற்க வேண்டிய அஸ்திபாரம் எங்க இருக்கு?
1: Where is our foundation?
0: 1 Peter 2:6 இருக்கு.
1: 1 Peter 2:6
0: 1 Peter 2:6 என்ன வாசிக்கிறோம்?
1: 2:6
0: அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பெற்றதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை எங்க வைக்கிறேன்? சியோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமா இருக்கிறவன். நீங்க எது மேல விசுவாசமா இருக்கீங்க? உங்க ஜெபத்திலயா?
1: Where are you having your faith?
0: Hallelujah.
1: In your prayers?
0: நீங்க ஜெபம் பண்ணாம கூட இருக்கலாம்.
1: You may not be praying.
0: Hallelujah. ஆனால்
1: but
0: உங்களுடைய நம்பிக்கை,
1: your hope.
0: Hallelujah. உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அஸ்திபாரம்,
1: the foundation.
0: Hallelujah. அந்த ஜீவனுள்ள கல்,
1: the living stone.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen. அது உங்களை வெட்கப்பட்டு போக விடாது.
1: It will never make you to be ashamed.
0: ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிற வரைக்கும்,
1: still the Lord is with you,
0: நீ வெட்கப்பட்டு போவதில்லை.
1: You never be ashamed.
0: கர்த்தர் உனக்காக பரிந்து பேசிக்
1: கொண்டிருக்கிறார். The Lord is interceding for you.
0: ஆகவே மாம்ச சிந்தை மரணம்,
1: the mind of
0: ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாய் இருக்கிறது.
1: The mind of spirit is life.
0: ஆகவே நீங்கள் பரிசுத்த ஆவியினால் வரக்கூடிய அந்த ஆறுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும்.
1: You have to receive the comfort from the Holy Spirit.
0: Hallelujah. பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்கும்படி போதனையா இருக்கிறது. 6வது வசனம், பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படியே. Hallelujah.
1: Have one.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. தேவ பிள்ளையே,
1: children of God,
0: நீ பார்க்கிற சூழ்நிலைகளை கொண்டு அல்ல,
1: not because of
0: நீ கேள்விப்படுகிற துர்ச்செய்தியை கொண்டு அல்ல,
1: not about the bad news.
0: உன்னை அநேகர் நிந்திக்கலாம்,
1: people may reproach.
0: அநேகர் வீண் வார்த்தைகளை பேசலாம்,
1: talk against you.
0: உன்னுடைய விசுவாசத்தை கெடுக்கும்படி சில காரியங்களை சொல்லலாம்,
1: they may disturb your faith.
0: ஆனால் நீ உறுதியா இருக்கணும்,
1: but you have to be firm.
0: என்னை ஆண்டவர் அறியாம ஒன்றும் நடக்கல.
1: Without God's knowledge, nothing will happen. God knows it.
0: ஆதி விசுவாசிகள், ஆதி அப்போஸ்தல சபையானது அப்படித்தான் காணப்பட்டது.
1: In Apostle Church, it was like that.
0: அப்போஸ்தலருக்கு நிருபம் 9:31 வாசிக்கும் பொழுது,
1: Acts 9:31,
0: அவர்கள் எப்படி இருந்தார்களாம்,
1: how they were,
0: யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலிருந்து சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயந்து பரிசுத்த ஆவியின் என்ன ஆறுதல்,
1: the comfort of the Holy Ghost.
0: சொல்லுங்க, hallelujah.
1: Comfort of the Holy Ghost.
0: யாரும் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது.
1: Nobody can comfort
0: you. வேற எங்க இருந்து உங்களுக்கு ஆறுதல் வராது.
1: Nowhere the comfort.
0: உன்னை ஆறுதல் படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர்.
1: What Holy Priest.
0: இந்த சபையார் என்ன செய்தார்கள்?
1: What they did.
0: பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலிலே அவர்கள் பெருகினார்கள்.
1: They were increasing.
0: சபை பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலிலே வளர்ந்தது.
1: The church was growing in the comfort.
0: ஆவியான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: நம்முடைய தேவன் சகல ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார்.
1: Our God is God of comfort.
0: Hallelujah. அவர் ஆறுதல் அளிக்கிறார்.
1: He gives comfort.
0: நம்மை ஆற்றி தேற்றுகிறார்.
1: He encourages.
0: நம்மை கர்த்தர் பாதுகாக்கிறார்.
1: He protects us.
0: நாம் ஒருபோதும் உன்னை தொடுகிறவனின் கண்மணியை தொடுகிறான். அவர் எப்பொழுதும் நம்ம மேல நோக்கமாக இருக்கிறார்.
1: Always he is looking upon us.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாதையில நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is guiding in different
0: ways. ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்.
1: He has planned for everyone.
0: என்னுடைய திட்டம் வேற, இவருடைய திட்டம் வேற.
1: My plan is different. ஒவ்வொருத்தருக்கும்
0: ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்.
1: The Lord is keeping different plans.
0: ஒவ்வொரு விதமா நடத்துவார்.
1: The Lord will guide you.
0: Hallelujah. அவருக்கு இப்படி நடக்கிற மாதிரி எனக்கு நடக்க அப்படி இல்ல.
1: Not like that.
0: ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமா நடத்துவார்.
1: He has planned for everyone.
0: என்ன அவருக்கு தெரியும் யாருன்னு? ஒரு வீட்ல 7 பிள்ளைங்க இருக்காங்க, நாங்க 7 பிள்ளைங்க எங்க குடும்பத்துல.
1: We were 7 children.
0: எங்க அம்மாவுக்கு தெரியும்.
1: My mother knows.
0: எனக்கு என்ன
1: what to
0: சாப்பாடு பிடிக்கும்.
1: What I like.
0: எதை கொடுத்தா இவன் நல்லா சாப்பிடுவான்.
1: What he will like.
0: அந்த பெண் பிள்ளைக்கு எதை கொடுத்தா அது சாப்பிடும்.
1: The daughter wants.
0: இப்படி 7 பேரும் 7 விதமா சாப்பிட்டா கூட,
1: though we have different ways.
0: 7 பேருக்கு 7 விதமா சமைச்சு கொடுக்கறாங்க.
1: She makes 7 types of food.
0: அந்த காலத்துல எல்லாம்,
1: in those days,
0: இப்ப இருக்கிற இந்த ஸ்விக்கி அது இது ஆர்டர் பண்ணி எல்லாம் சாப்பிட முடியாது.
1: No Swiggy, you cannot give
0: any order. இந்த காலத்துல சரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுங்க ஒழுங்கி போங்கன்னு சொல்லி விட்டுறாங்க.
1: And in these days, ஆனா
0: எங்க அம்மாலாம் அப்படி இல்ல.
1: My mother is not.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவங்க 7 பேருக்கும் 7 விதமா சமைச்சு தான் கொடுப்பா.
1: She makes 7 types of food.
0: சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா,
1: what I'm trying to say,

0: உன் தாயும் இப்ப என் தாய் என் கூட இல்ல, எங்க அப்பாவும் கூட இல்ல.
1: மை மதர் அண்ட் ஃபாதர் நாட் வித் மீ.
0: அப்போ ஆண்டவர் சொல்றாரு,
1: தி லார்ட் சேஸ்,
0: தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும்,
1: தோ தி மதர் அண்ட் ஃபாதர் லீவ் யூ,
0: கைவிட மாட்டேன்.
1: ஐ வில் நெவர்.
0: ஹalleluya,
1: ஹalleluya,
0: ஹalleluya, ஹalleluya,
1: ஹalleluya.
0: எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன்,
1: வாட் எ மிரக்குலஸ் காட்,
0: எவ்வளவு ஆச்சரியமான நம்மை நடத்தி,
1: வாட் அமேசிங் காட்.
0: நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த ஏழு பேருக்கும் ஏழு விதமான காரியங்களை அறிந்திருக்கிற அந்த தாய்க்கு இருக்கிற
1: மதர் நோஸ் ஃபார் 7 பீப்பிள் மோர் தென் தட் காட்டிலும் மோர் தென் தட் லவ்.
0: நம்முடைய தேவனுக்கு தெரியும்,
1: தி லார்ட் நோஸ்,
0: என் தலையில எவ்வளவு முடி இருக்குது, இவர் தலையில எத்தனை முடி இருக்குதுன்னு எண்ணி வச்சிருக்கிறாரா.
1: ஹி கவுண்டட் தி ஹேர்ஸ்.
0: இது நினைச்சு கூட பார்க்க முடியல.
1: ஹி கேனாட் ஈவன் இமேஜின்.
0: உன் தலையில இருக்கிற முடி எண்ணி வச்சிருக்கிறாரு.
1: ஹி கவுண்டட் தி ஹேர்ஸ் ஆஃப் யுவர் ஹெட்.
0: இவ்வளவு செய்தவர் உன்னை போஷிக்க மாட்டாரா?
1: வில் ஹி நாட் ஃபீட் யூ?
0: கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார்.
1: தி லார்ட் ஃபீட்ஸ் தி சர்ச்.
0: ஹalleluya,
1: ஹalleluya.
0: எத்தனை பேருக்கு வருமானம் கிடையாது?
1: Many they don't have
0: காசு கிடையாது.
1: No money.
0: ஆனா சாவுண்டாம பட்னியா கிடந்தாங்களான்னு கேட்டு பாருங்க.
1: Just ask them whether are in poverty.
0: கர்த்தர் காக்கையின் மூலமாய் போஷிக்கிறவர்.
1: The Lord who feeds through raven.
0: எப்படியாவது போஷிப்பார்.
1: Somehow he feeds.
0: உன்னை பட்னியாய் விட மாட்டார்.
1: He will not allow you to be in.
0: உன்னை வழிநடத்துவார்.
1: He guides you.
0: உன் தேவைகளை சந்திப்பார்.
1: He meets your
0: needs. காட்டு பறவைகளை கவனித்துப்பார்.
1: Look at the birds.
0: Hallelujah. காட்டு புஷ்பங்களை கவனித்துப்பார்.
1: Look at the flowers.
0: அவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா?
1: So special.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: children of God,
0: நீ ஏன் மனம் தளர்ந்து போகிறாய்?
1: Why are you disturbed?
0: எனக்கு ஆண்டவர் போதும்.
1: The Lord is enough.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய ஜனமே,
1: dear children of God,
0: இந்த காலவேளையில்,
1: in this morning,
0: நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி,
1: whatever may be your situation,
0: கர்த்தரை உறுதியாக கெட்டியா பற்றி பிடி,
1: catch the Lord firmly.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் என்ன வேண்டுமோ, என்ன செய்யணுமோ, அதை சரியான நேரத்தில் அவர் செய்து முடிப்பார்.
1: He does at the right time. Hallelujah. For you.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு.
1: There are reasons for everything.
0: Hallelujah. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய்,
1: those who call by
0: அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு,
1: those who love
0: சகலமும்,
1: all things
0: நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறும் என்று
1: work together for good.
0: We know
1: that.
0: Hallelujah.
1: We know that.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தீமைக்கு அல்ல,
1: not for evil.
0: தீமைக்கு அல்ல,
1: not for the evil.
0: உன்னை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற அவருடைய நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள்.
1: All thoughts are good.
0: தீமைக்கு ஏதுவானது அல்ல,
1: not for evil.
0: நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுப்பார்.
1: He will give whatever you expect.
0: எத்தனை பேர் எதிர்பார்த்திருக்கீங்க?
1: How many of you expecting?
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: எல்லாரும் எழும்பி நில்லுங்க.
1: Shall we all stand up?
0: இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு அநேக காரியங்களை நான் சொல்லணும் விரும்புறேன்.
1: I wanted to say many things.
0: கர்த்தர் சித்தமான அடுத்த கூட்டத்துல உங்களோடு நான் தொடர்ந்து இதை பற்றி பேசுறேன்.
1: The next meeting I can continue.
0: ஒரு காரியத்தை மாத்திரம் மனதில் வைத்துக்கொள்.
1: You understand one thing.
0: நாம் துன்பத்தின் அப்பத்தை புசித்தாலும்,
1: though we eat
0: துன்பத்தின் பாதையில் நடந்தாலும்,
1: though we walk in the path of
0: hallelujah
1: suffering,

0: ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சில நாட்கள் துன்ப நேரம் தான்,
1: அந்த டைம் ஆஃப்
0: ஆனா நம்முடைய கீதம் இன்ப கீதம்.
1: பட் சாங்
0: ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா?
1: We know why.
0: நம்முடைய ஆண்டவர் நம்முடைய துன்பத்தை கொடுத்து உன்னை துவைப்பவர் அல்ல.
1: The Lord will not give trouble.
0: நம்முடைய ஆண்டவர் விரும்புறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான்.
1: The Lord is interested in one.
0: உன் ஆத்துமா வாழ்ந்து சுகமா இருக்கிறது போல,
1: as your soul,
0: நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து,
1: you live in everything,
0: நீ சுகமா இருக்க போகிறாய்.
1: You are going to be.
0: உன் குடும்பம் செழிப்பா இருக்கும்.
1: Your family will be.
0: உன் பிள்ளைகள் செழிப்பா இருப்பார்.
1: Your children.
0: உன் எதிர்காலம் செழிப்பா இருக்கும்.
1: Your future.
0: நினைக்காத ஆண்டவர் உன்னை வெட்கப்பட்டு போக விடுவார் என்று.
1: Don't
0: ஒரு பெரிய வெற்றி உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய உயர்வு உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாகவே கர்த்தர் அநேகருடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை சாட்சியாக நிறுத்த போகிறார். எல்லாரும் கர்த்தரை வாயிலே திறந்து சோத்ரி சோத்ரி சோத்ரி எல்லா கர்த்தரை சோத்ரிப்போம். ஷபாரபாரபாலபா உரகபாலபாரபா சந்தரபாரபாலபா ஓரியாந்தரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா ஹாலேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் கர்த்தாவே, துதிக்கிற கர்த்தாவே. ஹாலேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஆண்டவர் சகல ஆறுதலின் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் கர்த்தாவே. நீர் எங்களை சமாதானத்தின் தேவன். ஹாலேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் கர்த்தாவே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களை ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ தாய் தகப்பன் கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்ரம். இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா அவமானங்களின் மத்தியில ஆண்டவரே, நிந்தையின் மத்தியில கர்த்தாவே, போராட்டங்களின் மத்தியில, பிரச்சனைகளின் மத்தியில கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீர். நீர் எங்களை தாங்குகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தாவே, நீர் எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே. நித்தமும் எங்களை வழிநடத்துகிறீர் கர்த்தாவே. நாங்கள் ஒருபோதும் கர்த்தாவே வெட்கப்பட்டு போக நீர் எங்களை விடுவதில்லை. நீர் எங்களை அனுதினமும் நீர் போஷித்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தரேன் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று சொன்னது போல கர்த்தாவே, எந்த தாழ்ச்சியும் இல்லாதபடி நீர் எங்களை வழிநடத்துகிற தேவன். ஹல்லேலூயா ஸ்தோத்ரம். நீர் எங்களுடைய தகப்பனாக இருந்து தாயாக இருந்து நீர் எங்களை தேற்றுகிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் எங்கள் மீது நீர் நேசம் வைத்திருக்கிறீர், அன்பு வைத்திருக்கிறீர். எங்களுக்காக நீர் ஜீவனையே கொடுத்தீர். அந்த ஜீவன் பரிபூர்ண அடிபடியாய் நீர் வந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்ரம்ப்பா. நாங்கள் நிந்திக்கப்படும் பொழுது, அவமானப்படுத்தப்படும் பொழுது கர்த்தாவே, ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே, நாங்கள் உமக்குள்ளே திடப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக உம்மேல் நம்பிக்கையும் விசுவாசமும் உள்ளவர்களாய் காணப்பட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் மேற்கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா. அதோ கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அவமானத்தை சுமக்க கர்த்தாவே ஆண்டவர் நீர் கற்றுத் தருவீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நிந்தையை சுமக்க நீர் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சகிக்க நீர் எங்களுக்கு கற்றுத் தருவீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா விதமான அவமானங்களையும் நிந்தைகளையும் போராட்டங்களையும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் சகித்து கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எப்படியாய் கர்த்தாவே நீர் சிலவேளை எல்லாவற்றையும் எங்களுக்காக சகித்தீரோ, அப்படியாய் நாங்கள் சகித்து எல்லாவற்றையும் மேற்கொள்ள நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எந்த நிலையில் நாங்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உமக்குள்ளே நாங்கள் திடப்படுத்திக் கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணும் ஆண்டவரே. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். நீர் எங்களோடு கூட இருப்பீராக, தொடர்ந்து எங்களை நீர் வழி நடத்துவீராக. எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ்

உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

சொல்லி பாடின அருமை சகோதரர் கிங்ஸ்லி அவர்களை ஆண்டவர் இன்னும் மகிமைப்படுத்துவாராக. இப்பொழுதும் நம்முடைய மத்தியிலே மீண்டுமாய் அருமை சகோதரி ஹேமாஜான் அவர்கள் அகிலவே போற்றிடும் ராஜாதி ராஜாவை பாட வருகிறார்கள். கரம் தட்டி அவர்களை வரவேற்போமா?

உன்னதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பலன். அப்பொழுது உங்களுக்குள் இருக்கிற வண்ணாந்திரங்கள் வயல் நிலமாய் மாறும், பாழானவைகள் பயிர் நிலமாய் மாறும். எஸ் உங்களுக்குள் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் பலனாய் மாறும். இப்பொழுதே தேவ பிரசன்னம் நீங்க இருக்கிற இடத்துல உங்க மேல இறங்கி வருகிறது. எஸ் நிறைவானவர், அந்த நிறைவானவர் இப்பொழுதே நம்மை நிரப்புகிறார். அவர் வந்தால் சூழ்நிலை மாறும், அவர் வந்தால் பலவீனங்கள் மாறி போகும். வியாதியோடு இருக்கிறீர்களா? இதை பாடும் பொழுதே தேவ சுகம் உங்க மேல இப்பொழுது இறங்கி வருகிறது.

0: நாம் கை கொண்டால் மட்டுமே நம்மில் யாரையும் பயன்படுத்த தேவன் ஆயத்தமாக இருக்கிறார்.
1: அன்பானவர்களே, நாம் தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் இரண்டு தகுதிகள் நம்மிடம் காணப்பட வேண்டும். அத்தியாவசியமான அந்த தகுதிகள் எவை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? திறமைகளும் தாழ்ந்துகளுமா, அல்லது அந்தஸ்தும் அதிகாரமுமா? மனிதர்களின் தனித்தன்மையோ செயல் திறமையோ தேவன் நம்மை உபயோகிக்க தெரிந்து கொள்ளும் தகுதிகள் அல்ல என்பதை வேதவசனங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. உதாரணமாக, இஸ்ரவேல் தேசத்தை வழி நடத்தும்படி தேவன் தாவீதை தெரிந்து கொண்ட போது அவன் மேய்ப்பனாகத்தான் இருந்தான். மரியாளை மேசியாவின் தாயாக தேவன் தெரிந்து கொண்ட போது அவள் ஒரு சிறு பெண் தான். பின்னே வா என்ற மறக்க முடியாத அழைப்பை பேதுருவுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த போது அவன் மீன் பிடிக்கிறவனாகத்தான் இருந்தான். மத்தேயு 4:18-19 வசனங்களில் இயேசு கலிலேய கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த இரண்டு சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். இந்த இரண்டு பேரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து கீழ்ப்படிந்ததினாலேயே தேவன் அவர்களை பயன்படுத்தினார். இன்றைக்கும் தேவன் பயன்படுத்தும் மனிதர்களில் இவ்விரண்டு குணாதிசயங்களை எதிர்பார்க்கிறார். தேவன் பயன்படுத்தும் மக்களில் நீங்களும் ஒருவரா?
0: அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கு ஆதாரமாக 1 Corinthians 1:26-31 அப்போஸ்தலனாகிய பவுல் கூறும் வார்த்தைகளை வாசிக்கிறேன். எப்படியெனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். கொரிந்து திருச்சபை மக்கள் மத்தியில் பவுல் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்தித்தார். அது என்னவென்றால், அவர்கள் அப்பல்லோ, பேதுரு, பவுல் மற்றும் இயேசு கிறிஸ்து ஆகியோரின் பெயரின் அடிப்படையில் தங்களை தாங்களே பிரித்துக் கொண்டார்கள். 1 Corinthians 1:12 சற்று பாருங்களேன். உங்களில் சிலர், நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை அதாவது பேதுருவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்கிறேன் என்று வாசிக்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்துவை தவிர மற்ற யாரையும் குறித்து மேன்மை பாராட்ட இடமில்லை என்று 30 கூறுகிறது. ஆனால் தேவன் உபயோகிக்கும் மனிதர்களை குறித்து பவுல் கூறுவது என்ன என்பதை நாம் முதலாவதாக சிந்திக்கப் போகிறோம். நம்மை குறித்த கருத்துக்கள் அல்லது அபிப்பிராயங்கள் நம்மிடம் இருக்கத்தான் செய்கிறது. நம்மை குறித்து மற்ற மக்கள் கொள்ளும் அபிப்பிராயங்கள் ஏதோ ஒரு வகையில் நம்மை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் தேவன் நம்மை குறித்து எண்ணும் எண்ணம் என்ன என்பதை பார்க்கும்போது அதுவும் வேறொரு வகையில் நம்மை அசைக்கக்கூடியதாக இருக்கிறது. சில வேளைகளில் நாம் நம்மை குறித்து நாம் உள்ளவாறு நினைப்பதும் இல்லை, அல்லது நம் நிஜ நிலையை ஒத்துக்கொள்வதில்லை. ஆனால் தேவன் நம்மை திட்டமும் தெளிவுமாக நாம் இருக்கிற வண்ணமாக அறிந்திருக்கிறார். தேவன் நம் வாழ்க்கை பயணத்தின் திசையை மாற்றவும் அல்லது நம்மை ஒரு குறிப்பிட்ட முறையில் பயன்படுத்தவும் நம் வாழ்வினுள் வரும்போது, ஆண்டவரே, உம் பாதையில் நான் வருவதற்கு ஆயத்தமாக இல்லை என்று நீங்களும் நானும் சொல்வோமானால், அதற்கு தேவன் நீ கட்டாயமாக ஆயத்தத்துடன் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை கட்டாயப்படுத்த மாட்டார். மேலும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு சில சாக்குப்போக்குகளை சொல்ல முயற்சிக்கிறோம். இப்படிப்பட்ட மக்களுக்கு தம் தெரிந்தெடுப்பை குறித்து தேவன் சொல்லும் உண்மைகளை நீங்கள் கவனிக்கும்படி கேட்கிறேன். 1 Corinthians 1:26 அதை நாம் காணலாம். இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட ரீதியில் தொடர்புடையதாக இருக்க வேண்டும். இந்த வசனத்தில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அழைக்கப்பட்ட உங்களில் மனித கண்ணோட்டத்தின்படி ஞானிகளும் வல்லவர்களும் பிரபுக்களும் யாருமே இல்லை என்று சொல்லப்படாமல் அநேகர் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் தேவனால் அழைக்கப்பட்டவர்களின் தன்மை என்ன என்பதை குறித்து பவுல் 27 வசனத்தில் கூறியுள்ளார். அன்பானவர்களே, இங்கே பவுல் தேவனின் தேர்ந்தெடுப்பை குறித்து சொல்லும்போது அவர் வலியுறுத்தும் உண்மைகளை கவனிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். தேவன் உங்களையும் என்னையும் தேர்வு செய்தபோது பல வகைகளில் பரிசோதித்து பார்க்கவில்லை. நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள், உங்கள் நடவடிக்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்ற அடிப்படையில் தேவன் உங்களை தேர்ந்தெடுக்கவில்லை. சர்வஞானியாகவும் சர்வத்தையும் அறிந்த தேவனாகவும் அவர் இருக்கின்றபடியால் உங்கள் நடத்தை எப்படிப்பட்டது என்பதை அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். தேவனின் தேர்ந்தெடுப்பை நம் கருத்தில் கொள்ளும்போது நம் மனதில் வைக்க வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், அவர் நாம் செய்யும் அல்லது செய்யாத செயலின் அடிப்படையில் அவர் நம்மை தேர்வு செய்வதே கிடையாது. அவர் செய்வது என்ன தெரியுமா? ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படியாகவும் அவர்களது பெருமையை தரையோடு தரையாக தாழ்த்து வண்ணமாகவும் பைத்தியமாக எண்ணப்பட்டவைகளை தெரிந்து கொண்டார். மேலும் மனிதர்களின் கண்களுக்கு பலவீனமாக தோன்றும் காரியங்களைக் கொண்டு பலமுள்ளவற்றின் பெருமையை தகர்க்க பலவீனரை தேவன் தெரிந்து கொண்டார். இதன் மூலம் பலமுள்ளவற்றின் உண்மையான நிலை, உண்மையான ரூபம் என்ன என்பதை வெளிப்படுத்த விரும்பினார். 28 வசனத்தை சற்று பாருங்கள். முக்கியமாக இதில் உள்ள இழிவான என்ற பதத்தை பார்க்கும்படி கேட்கிறேன். இழிவான என்றால் பிறப்பு நிமித்தமாகவும் மற்ற எந்த வகையிலும் கணக்கிலே எடுத்துக் கொள்ளப்பட முடியாதவர்கள் என்பதுதான் பொருள். 28 வசனத்தின்படி ஒன்றுக்குமே உதவ மாட்டார்கள், இவர்களால் என்ன பயன் என்று முத்திரையிடப்பட்ட எந்த ஒரு மனிதனாலும் தெரிவு செய்யவே முடியாத நபர்களை தேவன் தேர்ந்தெடுத்தார். ஒருவேளை அந்த நபர்களின் பின்னணி ஏழ்மையானதாகவும் யாராலும் எண்ணி பார்க்க முடியாததாகவும் இருக்கிறது. இதைப்பற்றி பவுல் 28-29 வசனங்களில் கூறுவது என்ன என்பதை வாசிக்கிறேன், கவனியுங்கள். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். நாம் சற்று முன் சிந்தித்த மற்றும் இப்பொழுது வாசிக்க கேட்ட 27-28 வசனங்களை பார்ப்போம் என்றால் நோக்கத்தோடு கூடிய வாக்கியங்கள் இடம்பெற்றிருப்பதை காணலாம். எதற்காக தேவனின் தேர்ந்தெடுப்பு இன்ன இன்ன விதமாக இருக்கிறது என்பதற்கு இந்த வசனங்களில் விளக்கம் தரப்பட்டுள்ளது. கவனியங்கள், ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். மேலும் தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஏனென்றால் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடனே அவ்விதம் செய்தார். 28 வசனத்தில் நாம் பார்ப்பது போல உலகத்தில் உள்ள இழிவான வெறுக்கப்பட்ட காரியங்களை தேவன் தெரிவு செய்ததின் நோக்கம் எல்லாம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படியாகவே இருந்தது. எதற்காக தேவனின் தேர்ந்தெடுப்பு இவ்விதமாக இருந்தது என்பதை 30 வசனம் தெளிவுபடுத்துகிறது. மேன்மை பாராட்டுகிறவன் எவனும் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று இந்த வசனம் கூறுகிறது. இந்த அனைத்து வசனங்களிலும் என் தேர்ந்தெடுப்பின் நோக்கம் என்ன, யாரை எந்த நோக்கத்திற்காக தேர்ந்தெடுக்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என தேவன் நம்மிடம் கூறுகிறார். முக்கியத்துவம் குறைந்த காரணங்களின் அடிப்படையில் தேவன் தேர்ந்தெடுப்பு செய்வதில்லை. மாறாக தாம் நிறைவேற்ற விரும்பும் தெளிவான நோக்கங்களின் அடிப்படையிலேயே தேவன் தேர்ந்தெடுப்பு செய்கிறார். தேவன் எந்த விதத்தில் உங்களை உருவாக்கி எந்த விதத்தில் உங்களை பயன்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதுதான் தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கும் திட்டவட்டமான நோக்கமாகும். அவரின் பார்வையில் நாம் ஒவ்வொருவரும் முக்கியத்துவம் பெற்றவர்கள். இது நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம். நம்மில் எத்தனை பேர் நான் ஒன்றுக்குமே உதவாதவன் என்று எண்ணியவண்ணம் இருக்கிறோம்? கவலைப்படாமல் மகிழ்ந்திருங்கள். தேவன் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதை அவரே சொல்லியும் இருக்கிறார். தன் பிறப்பை குறித்தும் தன் குடும்ப பின்னணியை குறித்தும் பெருமை கொள்ள முடியாத மக்களை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை பவுல் கூறுகிறார். ஏதோ ஒரு சிறப்பான காரியத்தை நம் மூலம் செய்யும்படியாகவே ஒரு திட்டவட்டமான தீர்மானத்தோட நம்மை அவர் தெரிவு செய்துள்ளார் அன்பானவர்களே. ஆகவேதான் பவுல் 12 வசனத்திலே நீங்கள் ஏன் அப்பல்லோவை குறித்தும் என்னை குறித்தும் பேதுருவை குறித்தும் மேன்மை பாராட்ட வேண்டும், மகத்துவமானவற்றை வெக்கப்படுத்தும்படியாகவே தேவன் மிக சாதாரணமானவைகளை உபயோகப்படுத்துகிறார், நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்களில் எல்லாம் உங்கள் நம்பிக்கை இருக்க வேண்டாம் என்று கூறியுள்ளார். 29 வசனத்தில் எந்த ஒரு மனிதனும் தேவனுக்கு முன் பெருமை பாராட்ட முடியாது என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார். ஆம் அன்பானவர்களே, நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளும் செயலாக இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியமும் இல்லை. அவ்விதம் பெருமை பாராட்ட வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்தே பெருமை பாராட்ட வேண்டும். எபேசியர் 2:8-9 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு, இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அன்பானவர்களே, நாம் 2 நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருப்போமானால் தேவன் நம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். ஒன்று, அவர் சொல்லும் காரியங்களுக்கு சம்மதம் தெரிவிப்பவர்களாகவும், 2, அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அவர் கரத்தில் பயன்பட போகும் நாம் முற்றிலும் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்று எண்ணாமல் நாம் பாவத்தோடு போராடிக் கொண்டிருக்கிற நிலையிலேயே அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக அவருடைய சொல்லுக்கு சம்மதம் தெரிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம் இருதய வாஞ்சை தேவன் பேரில் சார்ந்திருத்தல் மிகவும் அவசியம். நீங்கள் ஆயத்தமாயிருந்தால் தேவனும் உங்களை உபயோகிக்க ஆயத்தம்தான். ஆனால் அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளை தேவன் பயன்படுத்த முடியாமல் இருப்பதற்கு காரணம் அவர்கள் தேவனுக்கு இன்று வரை சம்மதம் தெரிவிக்கவில்லை. அதாவது அவரால் பயன்படுத்த நான் ஆயத்தம் என்ற நிலையை அவர்கள் எட்டவில்லை. அன்பானவர்களே, நாம் ஆயத்தத்தோடும் அவருக்கு கீழ்ப்படிதலோடும் இருத்தல் அவசியமானது. அவரின் தேர்ந்தெடுப்பிலே மனிதனின் கர்வத்தை கசக்கி போடுகிறார், அவன் மலையாக நம்பியிருப்பவற்றை நாளடைவில் மறைந்து போக செய்கிறார், அவைகளை ஒன்றுமில்லாமல் போக செய்கிறார் என்று வேதம் அவரை குறித்து கூறுகிறது. எதற்காக தேவன் மனிதனின் பெருமைகளையும் இதுதான் எனக்கு தஞ்சம் என்று சொல்லும் காரியங்களையும் ஒன்றுமில்லாமலாக்கி மலையென நம்பியிருக்கும் காரியங்களை தவிடுபடியாக்குகிறார்? நம் உள்ளத்தில் இருக்கும் நல்ல செயல்களை அழிப்பதற்காகவா தேவன் அவ்விதம் செயல்படுகிறார்? இல்லை அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஏதோ ஒன்றை சார்ந்து வாழ்வோம் என்றால் தேவன் அதை விரும்புவதில்லை. நம்மிலே நாமே பெருமை பாராட்டிக் கொள்ளும் நம்மிடம் காணப்படும் எந்த ஒரு காரியத்தையும் நம்மை விட்டு அகற்றி விடுகிறார். காரணம், நாம் அவரையே சார்ந்திருக்க வேண்டும் என விரும்புகிறார். நாம் சார்ந்து வாழ விரும்பும் மற்ற எதுவும் மாயையே என்பது அவருக்கு தெரியும். அவையாவும் நமக்கு வலிமை தருவது போல தெரியும், ஆனால் அதனால் சாதிக்கப் போவது எதுவும் கிடையாது. அனுபவங்கள், கல்வி, சொந்த திறமைகளின் அடிப்படையில் நீங்கள் வாழ முடியாது. அவ்விதம் வாழவும் தேவன் அனுமதிப்பதில்லை. அதனால்தான் அவர் செய்வது என்ன தெரியுமா? நாம் மலையாக நம்பியிருக்கிற எல்லா ஆதாரங்களையும் அவர் சின்ன பின்னமாக்குகிறார். காரணம், நாம் அவரைத்தான் நம்பி வாழ வேண்டும் என்பது அவர் விருப்பம். உலகத்தின் பார்வையில் விலையேற பெற்றவற்றின் மேல் நம் ஆதாரம் இருக்கக்கூடாது. ஒருவேளை என்னை கேட்டுக் கொண்டிருக்கும் சிலர், தேவன் என்னை மாத்திரம்தான் உபயோகிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் என்றால், தேவன் செய்வது என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரிந்த நன்கு அறிமுகமான எல்லாராலும் எள்ளி நகையாடப்படுகின்ற நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களையே பயன்படுத்துவார். அப்பொழுது நீங்கள் எதற்காக தேவன் என்னை பயன்படுத்துகிறதில்லை என்ற கேள்விக்குறியுடன் தான் இருப்பீர்கள். காரணம் என்ன தெரியுமா? தேவன் பெருமையுடன் இருக்கும் நபர்களை பயன்படுத்த மாட்டார். அவர் உடைந்து போன, பார்ப்பதற்கு தோரணையாக இல்லாத, படிப்பறிவு குறைந்த, எந்த திறமைகளையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாத, தோல்விதான் என் வாழ்க்கையோ என எண்ணிக்கொண்டிருக்கிற மக்களையே தேவன் பயன்படுத்துவார். எவர்களுடைய இருதயம் தேவனை சார்ந்திருக்கிறதோ அவர்கள் தேவனுக்கு சம்மதம் தெரிவிப்பவர்களாகவும், தேவன் விரும்புவதையே அவருடைய நிர்பந்தமான இடைஞ்சலான இறுக்கமான நிலைகளிலும் செய்கிறவர்களாகவும் இருப்பார்கள். என் வாழ்வை நான் சுத்தப்படுத்திக் கொண்டால் தேவன் என்னை உபயோகிப்பார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ, அப்படியும் தேவன் உங்களை உபயோகிக்கப் போவதில்லை. அன்பு நேயர்களே, உண்மையாக நீங்கள் அவருக்கு சம்மதம் தெரிவித்து உங்கள் இருதயம் அவரை சார்ந்திருக்கும் போது மட்டுமே தேவன் உங்களை உபயோகிப்பார். நீங்களும் நானும் பூரணராகும் வரைக்கு அவர் காத்திருக்கப் போவதில்லை. எல்லாவற்றையும் சரி செய்த பிறகு அவரால் உபயோகப்படலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ? இல்லை அன்பானவர்களே, நாம் நம்மையே சரி செய்து கொள்ள முடியாது. நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையிலேயே அவரிடம் வரும்போது அவர் நம்மை பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, நான் சொல்வதை சற்று எண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அவர்களுக்கு வேத உண்மைகளை கற்றுக் கொடுப்பீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள் வாழ்வில் சொல்லிக் கொடுத்த வேத பகுதிகளை தேவன் வீணாக்கும்படி விட்டுவிடுவாரோ? அதன் மூலம் தேவன் உங்கள் பிள்ளைகளை பயன்படுத்துகிறார். அவர்களையும் தேவன் தமக்கென்று பயன்படுத்துவதற்கு பெற்றோர்களாகிய நாம் நம் கடமைகளை செய்ய வேண்டும். தகப்பனாகிய நீங்கள் என்னால் எல்லாம் என் பிள்ளைகளுக்கு வேத வசனங்களை கற்றுக் கொடுக்க முடியாது என்று சொல்ல வேண்டாம். நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், வேதத்தின் ஒரு பகுதியை உங்கள் முன் அமர்ந்திருக்கும் பிள்ளைகளுக்கு வாசித்து காட்டுங்கள். அதன் மூலம் தேவன் உங்களோடு பேசுவதை விளக்கி கூறுங்கள். இதனால் நீங்கள் செய்வது என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தேவன் பயன்படுத்தும்படியாக ஆயத்தப்படுத்துகிறீர்கள். நீங்கள் பிள்ளைகளை தேவன் பயன்படுத்த வண்ணம் ஆயத்தப்படுத்துகிறீர்களா? தமக்கு சம்மதம் தெரிவிக்கும் மக்களின் இதயங்களிலே எப்பொழுதும் தேவன் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய பார்வையிலே உங்கள் வீட்டாரின் வாழ்வில் நடப்பது என்ன என்பதை நீங்கள் அறியீர்கள். தேவன் தமக்கு சம்மதம் தெரிவிக்கிறவர்களையும் தம்மை நம்ப ஆயத்தமாக இருக்கிறவர்களையுமே பயன்படுத்துகிறார். அவர் எப்பொழுதுமே சாதாரணமானவற்றையே பயன்படுத்துகிறார். பெருமை கொள்கிறவர்களையும் மேட்டிமை உள்ளவர்களையும் அவர் பயன்படுத்துவதில்லை. நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட பேச்சாற்றல் மிக்க திறமையுடைய மக்களை ஒரு பக்கத்தில் வைத்து சாதாரணமான மக்கள் செய்யும் செயல்களை அவர்கள் பார்க்கும்படி செய்கிறார். ஆகவே நாம் எப்பொழுதும் மனிதனை அல்ல தேவனையே போற்ற வேண்டும். மனிதனின் பெருமையை எப்பொழுதுமே தேவன் பார்த்து கொண்டிருப்பவர் அல்ல. காரணம், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தன்னை மேன்மையாக எண்ணாமல் தேவனை மேன்மையாக எண்ணுகிறவர்களுக்கு கிட்டும் ஆசீர்வாதம் என்ன என்பதை 30 31 கூறுகிறது. அந்த வசனங்களை வாசிக்கிறேன். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர். தேவ ஞானம் நமக்கு உண்டாயிருப்பதற்கு கிறிஸ்துவே காரணமாக இருக்கிறார் என்று 1 Corinthians 2:16 கூறுகிறது. நீதிமொழிகள் 9:10 பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று வாசிக்கிறோம். நாம் கர்த்தருக்கு பயந்தால் மாத்திரமே ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதுவே ஞானத்திற்கான ஆரம்பமாகவும் இருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் தேவனை பணிந்து வணங்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவ ஞானம் இருக்குமே தவிர உலக ஞானம் மட்டும் இருக்காது. 1 Corinthians 1:31 பார்ப்போம் என்றால், தேவனுடைய நீதியும் நமக்கு இருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்ளலாம். தேவனுடைய நீதி நிமித்தமாக மட்டுமே தேவனால் நாம் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவர்களாக இருப்போம். மேலும் இந்த வசனத்தின்படி கிறிஸ்துவே நமக்கு பரிசுத்தமுமாயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தம் வாழ்வின் மூலமாக நம் வாழ்விலே கிரியை செய்கிறார். அவராலே மாத்திரம் நமக்கு மீட்பு கிட்டுகிறது. அது முக்காலத்திற்கும் பொருந்தும் மீட்பாகும். மேலும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நாம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் எதை குறித்துதான் மேன்மை பாராட்ட முடியும்? நாமே நம்மை ரட்சிக்க முடியுமா? முடியாதே. நாமே நம்மை பாதுகாக்க முடியுமா? அதுவும் சாத்தியமாகாத செயல். சரி, நம்மிடம் இருக்கும் தாளந்துகளை குறித்து நாம் மேன்மை பாராட்டலாமா? அதுவும் இயலாத ஒரு செயல்தான். யாக்கோபு 1:17 வேதம் கூறுவது என்னவென்றால், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அன்பு நேயர்களே, எந்த ஒரு நன்மையான பரிபூர்ணமான வரமும் பிதாவினிடத்திலிருந்து உண்டாகி அவரிடத்திலிருந்தே வருகிறது. அதனால் நீங்களும் நானும் எந்த வகையிலும் மேன்மை பாராட்டிக் கொள்வதற்கு வழியே கிடையாது. நாம் எவ்வளவாய் உபயோகம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை தீர்மானிப்பது எது? நாம் யார் என்பதோ, நம்மிடம் இருக்கும் செல்வங்களோ, நாம் செய்த செயல்களோ நாம் எவ்வளவாய் உபயோகமுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை தீர்மானிக்காது. நாம் தேவனுக்கு தெரிவிக்கும் சம்மதமும் அவரில் நமக்கு இருக்கும் விசுவாசமுமே தேவன் நம்மை உபயோகப்படுத்துவதற்கு தீர்மானிக்கும் காரணிகளாக அமைகின்றன. நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன். எதற்காக தேவன் சில மக்களை உபயோகப்படுத்துவதில்லை தெரியுமா? அவர்கள் தேவனுடைய வழிக்கு ஏற்ப உபயோகிக்கப்பட விருப்பமின்றி காணப்படுகின்றனர். நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் என்று சொல்லக்கூடிய மக்களையே தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அவர்களை ஒரு பொருட்டாக எண்ணி உபயோகப்படுத்தப் போகிறார். நீங்களும் நானும் தேவனிடம் சென்று, தேவனே, உம்முடைய மிகப்பெரிய நோக்கம் நிறைவேற்றப்பட யாருமே அறியாத அளவுக்கு மிக சிறிய அளவிலே என்னை பயன்படுத்தும் என்று கேட்க வேண்டும். அந்த தன்மையைத்தான் தம் பிள்ளைகளிடமிருந்து தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த தன்மையோடு இருக்கும் பட்சத்தில்தான் தேவன் உங்களை எங்கு எடுத்துச் சென்றாலும் அங்கே கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருப்பீர்கள். நம்மில் ஒரு சிலரை நாம் நினைத்து பார்த்திராத அளவிற்கு அதிகமாக தேவன் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, தேவனின் தரிசனத்தை கண்டறிந்து நாம் மேலும் உண்மையுள்ளவர்களாகவும் அவரது உன்னத நோக்கத்தை நிறைவேற்றியவர்களாகவும் இருக்க வேண்டும். மேலும் அவரது பிள்ளைகளாக இருக்கிற நாம் எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் பயன்படுத்தப்பட ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். கலாத்தியர் 6:14 உள்ள வார்த்தைகளைப் போல பவுலுடன் சேர்ந்து நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியும். இதுவே உங்கள் நோக்கமாகவும் வாஞ்சையாகவும் இருக்குமே என்றால், நண்பனே, தாம் தேர்ந்தெடுத்த நோக்கத்திற்காகவே தேவன் உங்களை முழுவதுமாக பயன்படுத்துவார். மற்றவர்களை பார்த்து என்னையும் தேவன் அவிதமாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லாதீர்கள். காரணம், தேவன் உங்களை எங்கு வைத்திருக்கிறாரோ அங்கே உங்களை மிகவும் சிறப்பாக நடத்தி அந்த இடத்தில் வைத்து எதை நிறைவேற்ற எண்ணுகிறாரோ அதை உங்கள் மூலமாக நிறைவேற்றுவார். சில வேளைகளில் நாம் சில காரியங்களை உலக பார்வையிலே பார்த்து அது முக்கியமல்ல என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் நாம் நித்தியத்திற்கு செல்லும்போது எதை நாம் பைத்தியமாகவும் சாதாரணமாகவும் ஒன்றுமில்லாததாகவும் பார்த்தோமோ அவையெல்லாம் எதிர்மாறாகவே இருக்கும். நாம் சிந்திக்க வேண்டிய கேள்வியெல்லாம், நாம் தேவனால் உபயோகிக்கப்பட ஆயத்தமா? நம் வாழ்விற்கான தேவனின் பெரிய நோக்கத்திற்கு நாம் சரி என்று சொல்ல ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதே.
1: தேவன் தம் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் செய்யும்படி ஊழியங்களை வைத்திருக்கிறார். இன்றைய நிகழ்ச்சியின் மூலம் செய்தியாளர் தேவனுக்கு நாம் பயனுள்ளவர்களாயிருக்க நாம் தேவனுடைய பணியை அவர் விரும்பும் வகையில் செய்ய மனமுள்ளவர்களாயிருக்க வேண்டும் என்பதை நமக்கு நினைவுபடுத்தினார். ஊழியம் செய்ய வாய்ப்புகளை அறிந்து கொள்ள, தேவ வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ள இவற்றை நினைவில் கொள்ளுங்கள்.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231
3: கால் பண்ணுங்கள். நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

மாறாத உங்க அன்பை நாங்க நினைச்சு பாக்குறோம். மறவாத உங்க மார்பில் சாய்ந்து மகிழ்ந்து உறவாடுகிறோம் அப்பா. எங்க அப்பா பிதா நீங்க, அப்பா எங்க பிதா நீங்க, எங்க பிதா நீங்க, எல்லாவற்றையும் தருகிற பிதா நீங்க. அப்பா உங்க இன்ப பிர

வசனத்தினால ஒவ்வொரு நாளும் எங்களை மூடி நடத்துகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்கள் மூடியா இருக்கக்கூடாது என்பதற்காகவே உங்க பிரசனத்தினால் எங்களை மூடுகிறீங்களே, அதற்காக நன்றி அப்பா. யாரெல்லாம் மூடு அப்செட் ஆயிட்டேன், நான் மூடியா இருக்கிறேன்றாங்களோ, நீங்க ஊழியம் செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். என்ன மூடி மூடி மூடினாதீங்க, டாடி இருக்கிறாரு அதை நினைச்சு சந்தோஷம். அப்பா மூடியா இருக்கிற எல்லாம் மூட் அவுட் எல்லாம் மாத்தி டாடி ஊழியம் செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். உங்களை நாடி வந்த ஒருத்தர் கூட டாடி கைவிடுவதே இல்லை. கைவிடாதவர் இந்த மூடியான எண்ணத்தையும் மாத்தி ஒவ்வொருவரையும் வண்ணமயமாக்க போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். அதை நீர் செய்கிறீர். எண்ணங்களை உங்க எண்ணங்களை மாற்றுகிறார், உங்க வாழ்க்கையை வண்ணமாக்குகிறார். எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்பதற்காக கவலைப்பட்டு கவலைப்பட்டு மூட் அவுட் ஆயிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில டாடி ஊழியம் செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். எல்லாவற்றையும் அவர்கிட்ட விட்டுருங்க. First seek the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். அப்படி நீர் செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம். எல்லாம் மூட் அவுட் மாறி உங்களுக்குள்ள ஆண்டவரே வளர்ந்து பெருகுகிற நட்சத்திரமாக, அப்பா ஆகாய மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களாக உம்முடைய அன்பு மக்கள் ஜொலிப்பார்களாக. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் குற்றமற்ற மாசற்ற பிள்ளைகளாய் அப்பா ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு பிரகாசிப்பார்களாக, பிரகாசிப்பார்களாக, உச்ச நட்சத்திரமாய் இருப்பார்களாக. நீதிமானுடைய பாதை நண்பகல் நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருப்பதாக, இருப்பதாக. உங்க அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனை புயல் வீசுற கடல்ல தடுமாறி கொண்டிருக்கிற படகை தாங்கிடும் நங்குரமாக இந்த காலை வேளையில் அப்பா ஊழியம் செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நங்கூரம், நங்கூரம், நங்கூரம் அப்பா, எங்க நங்கூரம் நீங்க. ஓ உங்க அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஸ்ட்ராமும் காமாக்கிவிட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். மனதார ஆசீர்வதிக்கிறோம். சித்தப்படியே நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் அமர்ந்து கொள்வோமா? மூட் அவுட் ஆகி மூடியா இருக்கிறீங்களா? டாடி ஊழியம் செய்கிறார், உங்க எண்ணத்தை எல்லாம் மாத்துறார். எண்ணத்தங்க, எண்ணத்தங்க, ரெண்டு சுழி இன்னும் மூணு சுழி இன்னும் அது ரெண்டுத்தையும் மாத்துவார். என்னத்தங்க அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க எண்ணத்தை விட உங்களை குறித்த வண்ணமயமான எண்ணம் பெருசு அவருக்கு. வானத்தையும் பூமியையும் பார்க்கிலும் எவ்வளோ உயரம் உங்க நினைவுகள். அவர் நினைவு அல்ல, உங்க வழி அவர் வழி அல்ல. பழி போட்டுட்டாங்க அப்படின்னு அதனால மூட் அவுட் ஆயிட்டீங்கல்ல. பழி விழுந்தா என்ன? யோசேப்பை உயர்த்தினவர் உங்களை உயர்த்துவார். யோசேப்பு எல்லாரும் முன்னாடி தாழ்த்தப்பட்டவன், அண்ணன் முன்னாடி தாழ்த்தப்பட்டவன், போத்திபார் மனைவி முன்னாடி வீழ்த்தப்பட்டவன், பார்வோன் மன்னனால் வாழ்த்தப்பட்டவன். இன்றைக்கு தாழ்த்தப்பட்டுட்டேன், வீழ்த்தப்பட்டுட்டேன்றீங்களா? ஆண்டவர் அதே நபர்களுடைய கண்கள் பார்க்க உங்களை வாழ்த்தப்பட்டவனாய் மாற்றுவார். நீங்கள் வீழ்த்தப்பட்டவர்கள் அல்ல, தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அல்லது யாருமே இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கங்க. எந்த அளவுக்கு அறிக்கை இடுகிறோமோ அந்த அளவுக்கு அறிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும். நான் தாழ்த்தப்பட்டவனும் அல்ல, நான் வீழ்த்தப்பட்டவனும் அல்ல, நான் வாழ்த்தப்பட்டவன். அவரே வாழ்த்துகிறார். யார் உங்களை வீழ்த்த முடியும்? சந்தோஷமா அவர் உங்களுக்கு எனக்கு அப்பாவா இருக்கிறார். பிதாவே நமக்கு அப்பாவாயிட்டா? அந்த பிதாவாகிய தெய்வமே நமக்கு அப்பாவாகி ஜெபத்தோட்ட ஜெயகிதங்கள்ல
1, 2, 3. Ready? 1, 2, 3. அப்படின்னா 123வது பாட்டு.

நேற்று தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து அந்த பாடலாம் பாடிக்கிட்டே இருக்கிறப்ப தந்தை அவர்களுக்கு எவ்வளோ பெரிய சத்தியத்தை நான் மூணே லைனில் ஆண்டவர் கொடுத்துட்டார். அப்பா பிதாவே, அவர் யார்? அவர் அன்பான தேவன். அவர் யாராயிட்டார்? அவர் அருமை இரட்சகர். அவர் எங்கே இருக்கிறாரு? அவர் ஆவியானவராக நமக்குள்ளே இருக்கிறார். அந்த அருமைன்னு பார்க்குறப்ப வெறுமையும் வறுமையும் அந்த அருமை நாயகர் எல்லாவற்றையும் மாற்றி விடுகிறார். அவரே ஆவியானவராக நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம். என் பிதாவே எனக்கு அப்பா ஆயிட்டாரா? பழைய ஏற்பாட்டு காலத்துல அவரை அப்பா எலோஹீம் யாஹ்வே யோனியே வாஹே ஹீப்ருல அது எழுதும் போது அப்படியே ரபீஸ் எல்லாம் போய் அப்படியே கையை கழுவிட்டு வந்து வந்து அப்படியே எழுதுவாங்க. அதுக்கு பதில் அடுநாயின்னு எழுதுவாங்க. அவரை பார்த்தாவே பயம். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தாரு. அதை நினைத்து மாபெரும் ரட்சிப்பை தந்தாரு. அதை நினைத்து மாபெரும் அபிஷேகத்தை தந்தாரே. அதை நினைத்து சியோன் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும். இன்னைக்கு மகிழ்ச்சி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்ற அப்படியே புலம்பல் இருக்கிறதே ஒழிய மகிழ்ச்சி இல்லை. அப்பா சமூகத்தில் அந்த மூடியான வாழ்க்கையெல்லாம் மாத்திருங்க. டேடி உங்களை நான் கொண்டாடுறேன். நேற்று ஜோபில் நான் ஸ்கூலுக்கு மதியம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறப்ப என்னை பார்த்து பார்த்து சிரிக்கிறான். நான் ஒண்ணுமே பண்ணாத அப்பா என்னை பார்த்து அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப அவனை ஸ்கூல்ல விட்டு திரும்பின உடனே ராத்திரி ஜெபிக்கிறப்ப எனக்கு உள்ள ஒரு நினைவு, ஆண்டவரே ஒண்ணுமே பண்ணாத அப்பாவை பார்த்து பார்த்து அவன் சிரிச்சா. கல்வாரி சிலுவையில எல்லாவத்தையும் செஞ்சு முடிச்ச அப்பாவை பார்த்து நாங்க எவ்வளவு கொண்டாடணும். உண்டாக்கினவரில் மகிழவும். சியோன் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும். சந்தோஷமா அப்பா சமூகத்துல எழும்பி நின்று

எவ்வளவு பெரிய சத்தியம். அப்பா பிதா, என் பிதாவே எனக்கு அப்பாவாயிட்டார். அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை ரட்சகரே, அருமை ரட்சகர் உன்னை வெறுமையாகவோ வறுமையாகவோ விட மாட்டார். உன்னை பெருமையாகத்தான் வைப்பார், உன்னை மேன்மையாகத்தான் வைப்பார், உன்னை கீழ்மையாக வைக்க மாட்டார். உங்களில் ஒருவரை ஆகிலும் கீழ்மையாக வைக்கவே மாட்டார். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் காண்பார்கள் என்கிற வார்த்தையின்படி உங்களுக்கு ஒரு மேன்மை உண்டு, உங்களுக்கு ஒரு மகிமை உண்டு, உங்களுக்கு ஒரு பெருமை உண்டு. உண்டாக்கினவரில் நீங்களும் நானும் மகிமை மகிழும் போது இதெல்லாம் உங்களுக்கு எனக்கும் சாக்கியமாக பாக்கியமாக தருகிற அப்பாவை பார்த்து

0: கலையான சேர்ல வாழ்ந்தமா, கலையான வாழ்க்கை, உளையான வாழ்க்கை. உளையையும் மாற்றி விட்டார், களை போன்ற வாழ்க்கையும் மாற்றி முகத்தில்தான் எவ்வளவு கலையையும் வாழ்க்கையில் எவ்வளவு கலையையும் கொடுத்தாரே, அவரே கலையாக ஆற்றாக அவரே வரைஞ்சார சித்திரமா. ஒரு பிளெயினான ஒரு கல்லு போல இருந்த நம்முடைய வாழ்க்கையை சிற்பியாக அவரே நம்மை சிற்பமாக வடிவமைத்தார. சித்திரம் நீங்களும் நானும், கர்த்தரின் இறை சித்திரம். ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கை விசித்திரமா தான் இருக்கும். உளையை மாற்றினவர், களை போன்ற பயிர்களின் நடுவே விளைகிற களை போல இருந்த நம்முடைய வாழ்க்கைய முகக்களையை கொடுத்தாரே. தானியேல்
1: ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, எபிரேயர் 12:1 பாரமான யாவற்றையும் நம்மை
0: சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு
1: விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற
0: இயேசுவை நோக்கி
1: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்
0: பொறுமையோட ஓட கடவோம்.
1: சோ இந்த ஓட்டத்தை ஓடுறதுக்கு நமக்கு திறமை தேவையில்லை. நம்முடைய திறமையை பயன்படுத்தி நமக்கென்று தேவன் நியமித்திருக்கிற ஒரு ஓட்டத்தை நம்மளால் ஓட முடியாது. நமக்கு தேவை கிருபையினால் வருகிற பொறுமை தான். கிருபை இல்லைன்னா பொறுமை இல்லை. பொறுமைக்கும் ஒரு
0: எல்லை உண்டு,
1: ஆனால் கிருபையினால் வருகிற பொறுமைக்கு எல்லையே என்னன்னா
0: இல்லை. ஆமென். ஹல்லேலூயா.
1: நமக்குன்னு நியமிக்கப்பட்ட எல்லை கோட்டை தொடணும்னா எல்லையில்லாத பொறுமை வேணும்.
0: ஆமென்.
1: இந்த எல்லையில்லாத பொறுமையை நம்ம கருளி செய்கிறது அளவில்லாத கிருபை.
0: ஆமென்.
1: அளவில்லாத கிருபையும் எல்லையில்லாத பொறுமையும் நகமும் சதையுமா.
0: ஆமென்.
1: தண்டவாளத்தினுடைய ரெண்டு
0: பகுதி
1: பகுதி போல. நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் எந்த பக்கம் ஒரு கோடு அந்த பக்கம் ஒரு கோடு போட்டிருப்பாங்க, அதுதான் என்னது ட்ராக். இந்த ட்ராக்ல தான் நம்ம என்ன செஞ்சாகணும். விஷுட்ரான். இப்போ நியமிக்கப்பட்ட ஓட்டத்துக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த ரெண்டு ட்ராக்கோட ரெண்டு பவுண்டரி என்னன்னா கிருபையினால எல்லையில்லாத
0: பண்ணிக்கணும்,
1: அளவில்லாத
0: கிருபை,
1: எல்லையில்லாத பொறுமை. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் சட்டார் பிடாருன்னு அடிதடிதான்.
0: எஸ்
1: என் பொறுமைக்கு என்னன்னா ஒரு
0: எல்லை உண்டு.
1: பொறுமை நீ ரொம்ப என்ன செய்யறேன்னா
0: பொறுத்தது போதும், பொங்கி எழுந்து விட்டேன், அட்டி கொடுக்கிறேன்.
1: அது மிரண்டால்
0: ஆடு கொள்ளாது.
1: அந்த மாதிரி பஞ்செல்லாம் இந்த அளவில்லாத கிருபுக்கள் இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி பஞ்ச் டயலாக்லாம் சொல்ல தெரியாது.
0: அவனை
1: ட்ராக்க செட் பண்ணி அதுல ஆண்டவர் அவனை ஓட வச்சிருக்கிறாரு. சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். சோ ரேஸ்ல ஓடுறவன் பர்டனை தூக்கிட்டு நினைச்ச முடியாது, ஓட முடியாது. அவனுடைய டிரெஸ்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து எவ்வளவு லெகுவா, எவ்வளவு தன்னை லெகுவாக்கி கொள்ள முடியுமோ அவ்வளவு தன்னை லெகுவாக்கி கொள்வதில் ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஒரு ட்ரெஸ் கூட தொலை தொலைன்னு போடாம அப்படியே டைட்டா, ஸ்கின் டைட்டா போட்டிருப்பாங்க. ஏன்னா காற்றுல அந்த ட்ரெஸ் கூட அடிச்சது, அதுல கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. நம்ம அழுத்தக்கூடிய பாரத்தை சுமந்து கொண்டு வேகமா நம்மளால ஓட
0: முடியாது.
1: ஒரு மொழியாக்கத்தில் அருமையாக இருக்கு, பாவத்தை நெருங்கி நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு அப்படிங்கிறது. நம்மை நெருங்கி நிற்கிற பாவம் நம்மை லெகுவாக சிக்க வைக்கும். நெருங்கி நிற்கிற பாவம் நம்மை
0: லகுவாக சிக்க வைக்கும்,
1: ரொம்ப லகுவாக சிக்க வைக்குமா? நோ பாரசிட்டிக் சின், நம்மளை வந்து அப்படி ஒட்டுணி போல நம்மளை பிடிச்சிக்கிட்டு பாடாப்படுத்துகிற அந்த பாவம். சார், ரெண்டு, சம் ப்ரெஷர்ஸ் ஆர் இன்டர்னல், சில அழுத்தங்கள் உள்ளானது, அண்ட் சம் ஆர் அதர் ப்ரெஷர்ஸ் ஆர் ஃப்ரம் எக்ஸ்டர்னல், சில அழுத்தங்கள் வெளியிலிருந்து வருது, சில அழுத்தங்கள் உள்ளிருந்தே நமக்குள்ளிருந்தே. அப்போ வெளியிலிருந்து வருகிற பாரம் வந்து நம்முடைய ஸ்ட்ராங் ஏரியாவை குறிவைக்கும், நம்ம ஸ்ட்ரென்த் அட்டாக் பண்ணோம், எதுனா நம்மை அழுத்தக்கூடிய பாரங்கள், பேர்டன். ஆனால் பாவங்கிறது நம்முடைய சபலத்தை குறிவைக்கும். சபலம் இந்த சென்ஸ் வந்து இட் டாக்ஸ் அபவுட் அவர் வீக்னஸ், வீக் ஏரியா. இது எல்லாத்துலேயுமே மனுஷனுக்கு என்ன இருக்கும், ஒரு
0: சபலம்
1: இருக்கும். ஸ்ட்ராங் ஏரியா, ஆண்டவரோடு உறவாடுகிற அந்த பார்ட் எல்லாமே நமக்கு என்னன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானது, வலுவான பகுதி. வசனத்து நிமித்தம் ஒரு இடரல் வருது பாருங்க, வசனத்து நிமித்தம் ஒரு நெருக்கடி, வசனத்து நிமித்தம் ஒரு உபத்திரம் வருது பாருங்க, இதெல்லாம் அந்த கேட்டகரி. நம்ம ஆண்டவருக்குள்ள ஸ்திரப்படுறத திடப்படுறத டெவிலால் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ளவே
0: முடியாது,
1: முடியாது. அப்போ பாவம் நம்மளுடைய வீக் ஏரியாவை அட்டாக் பண்ணுது, சபலம். ஆனால் பாரம் வந்து நம்முடைய ஸ்ட்ராங் ஏரியாவை அட்டாக் பண்ணுது. விடுதலையோட துதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம துதிக்க தொடங்கினோம்னா நம்ம தெளிஞ்சிட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களை குழப்பி விட்டுருவான். அஸ் எ ஹஸ்பண்டா நீங்க தெளிவடைஞ்சிட்டீங்கன்னா கத்திருக்குள்ள
0: மனைவியை குழப்பி விட்டுருவோம்,
1: மனைவிக்கு குழப்பம். கணவனும் மனைவியுமா நீங்க சேர்ந்து தெளிவடைஞ்சிட்டீங்கன்னா
0: பிள்ளைகளுக்கு
1: குழப்பம். சரி, பிள்ளைகளோட சேர்ந்து நீங்க மொத்தமா குடும்பமா தெளிவடைஞ்சிட்டீங்கன்னா அடுத்து வீட்டில் இருக்கிற மற்ற ஆள்களுக்கு என்ன வரும்,
0: குழப்பம்.
1: ஸோ நாம தெளிவடைகிறத பார்த்துட்டு பிசாசு சும்மா இருக்கிறது இல்லை. சரி, நீ தெளிஞ்சிட்ட, உன்னை ஒன்றும்
0: பண்ணியாது,
1: உனக்கு தெளிந்த புத்தி வந்துருச்சு, ஆனால் உன் கூடயே இருக்கிற நெருக்கமான ஆட்களுக்குள்ள நான் என்னத்தை உண்டாக்குவேன்னா குழப்பத்தை உண்டாக்குவேன். இது நமக்கு ஒரு ப்ரெஷர் அக்குமுலேட் ஆகுது, இதுதான் எக்ஸ்டர்னலாக வருது. ஏன்னா நீங்கள் வந்து யூ பிகம் ஸ்ட்ராங் இன் கிரைஸ்ட். ஸோ நீ ஆண்டவருக்குள்ளே நீ திடப்படுறத வந்து என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஸோ டெஃபினெட்லி ஹி வில் அட்டாக். அவன் நம்மளை தாக்க வர்றப்ப நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கி தான் நம்மளை தாக்குவான். அது நமக்கு ப்ரெஷர் ஆகுது, இட்ஸ் எ ப்ரெஷர். ஆனால் நம்ம ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவன் ப்ரெஷரோடு வருவான். என்னத்தோட வருமா,
0: பிளஷரோட வருவான்.
1: ஐயா கொஞ்சம் சபலமா இருக்கிறாரு இன்னைக்கு, ஐயா கொஞ்சம் தேவனோட உறவாடி ஸ்ட்ராங்கா என்னன்னா
0: இல்ல
1: இல்ல, ஐயா ரொம்ப வீக்கா இருக்கிறாரு, இதுதான் நம்ம லீக் ஆகுற நேரம் அப்படின்னு சொல்லி வீக் ஏரியா மூலமா தான் என்ன செய்வானா லீக்கேஜ் இருக்கும். அங்க நம்மளுடைய வீக்னஸ் அவன் அட்டாக் பண்ணுவான், அதான் சபலம் அப்படின்றான். இப்போ நமக்கு நிகழ்ந்த காரியங்களை வச்சு நம்ம மனுஷங்க மேலே கோபம் அடைகிறோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஏதாவது சிக்கலில் சிக்க வச்சு தேவனை விட்டு நம்மளை என்ன செய்யணும், பிரிக்கணும். இப்போ நமக்கு சம்பவித்த காரியம் அதை மனசில் வச்சு நாம் சம்மந்தப்பட்ட நபர்கள் மேலே நாம் என்ன அடைகிறோம்னா கோபம் அடைகிறோம். We become easily angry with those people. அந்த மாதிரி மற்றவங்க மேல நமக்கு ஒரு கோபம் வந்த பின்னாடி அந்த கோபம் கடைசியில் யார் மேல திரும்பும்னா, ஏண்டவர் எனக்கு மட்டும் இப்படி என்னன்னா
0: நடக்குது
1: நடக்குது. நீங்க என் ஜெபத்தை நீங்க கேட்குறீங்களா இல்லையா, இல்ல நான் சும்மா கத்திட்டு இருக்கேன்னா வீட்டில் உட்காந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க மனசுல அப்படின்னு ஃபைனலா எங்க திரும்பிடுறான்னா
0: ஆண்டவர் மேலே,
1: ஆண்டவர் மேல அவனுக்கு கோபம் மையம் கொள்ளுது. இது வந்து டெவிலுக்கு வந்து இதுதான் அவனுடைய அட்டாக். உனக்கு ஆண்டவர் மேல கோபம் வந்து நீ ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், கேள்வி கேட்கணும், ஆண்டவரை சந்தேகப்படணும். நீ வந்து உனக்கு உனக்கு கத்திர மேல என்ன வரணும்னா டவுட் வரணும். என்னைக்கு டவுட் வந்துச்சோ அன்னைக்கே நம்ம அவுட்.
0: எஸ்,
1: டவுட் வந்த அன்னைக்கே நமக்கு
0: அவுட்.
1: நீங்க பால் வந்து எகிரி பவுன்ஸ் ஆகிலாம் வர்றப்ப கிரிக்கெட்ல நீங்க அடிச்சு ஆட வேண்டிய நேரம் அது இல்லை, இது தடுத்து ஆட வேண்டிய நேரம்.
0: எஸ்,
1: இது ஃபோரும் சிக்ஸ் அடிக்கிற நேரம் இல்லை.
0: அவுட் ஆகாம
1: எப்படியோ நீங்க அவுட் ஆகாம கட்டை போடுறதுன்னு சொல்லுவான், கட்டையை போடுறான்டான்னு சொல்லுவாங்க. டிஃபென்சிவ் மோட், எவ்வளவு டிஃபெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு டிஃபெண்ட் பண்ணி டிஃபெண்ட் பண்ணி நீங்க களத்துல நிக்க வேண்டியது மட்டும்தான் இப்ப செய்ய வேண்டிய வேலை. அடிச்சாடுறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப இப்ப தேவை தடுப்பாட்டம் மட்டும்தான். ஆயிரம் ஆயிரம் சூறாவளி விதவிதமா என்னை தாக்குதாண்டவரே, எனக்கு ஒண்ணுமே என்னன்னா புரியல, ஆனாலும் உங்களை கேள்வி கேட்காம காரியங்களை என் சார்பில் நீங்க செயல்படுவீங்கன்ற விசுவாசத்தோட நான் இன்னும் களத்துல நிக்கிறேன்.
0: ஆமென்.
1: களைச்சு போனாலும் நான் இன்னும் களத்துல தான் நிக்கிறேன்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: களைச்சு போயிட்டேன் ஆண்டவரே, ஐ அம் சோ டயர்ட், எக்ஸாஸ்டட். ஆனா நான் இன்னும் எப்படிதான் நிக்கிறேன்னா
0: களத்தில் தான்,
1: களத்துல நான் நிக்கிறேன்.
0: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
1: அப்போ நாம அஃபண்ட் ஆகுறப்போ நமக்கு மற்றவங்க நம்மளுக்கு ஒரு நெருக்கடிய சங்கடத்தை கொடுக்கறப்போ நம்ம ஈஸியா நமக்கு முதல்ல என்ன வரும்னா கோபம்தான் வரும். ஆனா கோபம் கொண்டாலும்
0: பாவம் செய்யாதிருங்கள்.
1: பாவம் செய்யாத மனுஷனுக்கு பிரஷர் எதனாலயா எகிருது மேக்சிமம் என்னன்னா கவலை கோபம்.
0: எஸ்,
1: பொறாம இந்த மாதிரியான காரியங்களால தான் மனுஷனுடைய
0: பிரஷர்
1: கொதிப்பு அதிகமாகுது. ரத்த கொதிப்பு, அதுக்கு பேரு
0: பிளட் பிரஷர்.
1: டென்ஷன் ஆகிட்டான், ஐயா யார் ஆகிட்டான்னா டென்ஷன் ஆகிட்டான் அப்படின்னு. கோபம் வந்து ஈஸியாக நம்மளை மேற்கொண்டோம். கோபம்
0: நம்மளை ஈஸியாக மேற்கொண்டுடும்.
1: அப்ப நம்மளை மிக எளிதில் மேற்கொள்ளக்கூடிய கோபத்தை அவ்வளவு ஈஸியா நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா மேற்கொள்ள
0: முடியாது.
1: முடியாது. இந்த விஷயத்துல கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்கு ஊழியம் செஞ்சா மட்டும்தான் நம்மளால கோபத்தை மேற்கொள்ளவே முடியும். கோபம் மட்டும் இல்லை, எந்த மனுஷீக பலவீனங்களையும் நாம மேற்கொள்ளணும்னா we need help from the Holy Spirit. அவர் நமக்கு ஊழியம் செய்யணும். Unless he has ministered us, we cannot overcome these weaknesses. நமக்கு அவர் வந்து ஊழியம் செய்யலைன்னா இந்த மாதிரியான பலவீனங்களை நம்மளால மேற்கொள்ளவே
0: முடியாது.
1: முடியாது. சோ பிரஷர்ங்கிறது அழுத்தம் என்பது இட்ஸ் லைக் an air bubble, காற்று குமிழ்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அதை ஊதுனா எப்படி தெரியும்னா ரொம்ப பெருசாயிரும். அப்ப ஊதுறப்ப உள்ள உருவாகிற ஒரு இன்டர்னல் பிரஷர் வந்து அந்த குமிழ் என்ன செய்யுதுன்னா பெருசாக்குது, ஸ்வெல் ஆயிருது. இந்த அளவு அது பெருசானதுக்கு காரணம் உள்ள ஒரு ஊதுற வேலை நடக்குது.
0: எஸ், ஹல்லேலூயா.
1: ஆனா இந்த குமிழ் போல இருக்கிற, காற்று குமிழ் போல இருக்கிற இந்த பெரிய சைஸான அழுத்தத்தை உடைச்சு போடக்கூடிய ஒரு பவர் வந்து கிறிஸ்துவோடு உறவாடுகிறவர்களுக்கு உண்டு. இங்கதான் பிரஷர் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய பர்சனல் ஃபெலோஷிப் வித் காட், அவர் பர்சனல் ஃபெலோஷிப் வித் காட், plays a major role. ஒரு பெரிய ரோல ஆண்டவரோடு நமக்குள்ள தனிப்பட்ட உறவாடுதல் நமக்கு செய்யற ஊழியத்துக்கு இணையானது வேற எதுவுமே என்னன்னா
0: இல்லை.
1: இல்ல, தேவன் ஊழியம் செய்ய வந்துட்டார்னா உதவி செய்ய வந்துட்டாருன்னு அர்த்தம்.
0: ஆமென், ஹல்லேலூயா.
1: இந்த பபுள் ஏன் பெருசாச்சு?
0: ஊதுனதுனால.
1: யார் ஊதுறா? நமக்கு அழுத்தத்தை கொடுக்கிற ஒரு காரியத்தை நாமளே ஊத வச்சு, நம்ம வாயினாலேயே ஊத வச்சு, நமக்கு எதிராக பெருசாக்குறது இல்ல. பிசாசு பயங்கர கை தேர்ந்தவன், அதுல
0: தந்திரசாலி,
1: இஸ் அ மாஸ்டர் இந்த விஷயத்துல அவன். ஆனா தேவனோடு உறவாடுறவங்க என்ன செய்யறாங்கன்னா, கர்த்தரோட
0: உறவாடுகிறவர்கள்,
1: உறவாடுகிறவர்கள் இந்த மாதிரி பெருசா ஊதி பெருசாக்கப்பட்ட அழுத்தத்தை மிக ஈஸியா அவங்க உடைச்சிருவாங்க.
0: அல்லேலூயா.
1: அப்ப பிரஷர் வந்து எழும்புது அப்படின்னா, அழுத்தங்கள் உருவாகுதுன்னா, அதை உடைக்கிறதுக்கான பெஸ்ட் மெத்தட் என்னன்னா, Go and have a personal fellowship with Christ.
0: Yes.
1: ஆண்டவரோடு இது தனிப்பட்ட விதத்தில் உறவாடுகிற ஒரு நேரம். ஆண்டவரோடு உறவாடி நமக்கு விரோதமா அக்குமுலேட் ஆகியிருக்கிற அல்லது ஊதி பெருசாக்கப்பட்டிருக்கிற ஒரு ப்ரெஷரை நம்ம ஈஸியாக உடைச்சிடலாம். நம்மளை உடைக்கிறதுக்காக ஆண்டவர் அந்த ப்ரெஷரை அலோவ் பண்ணலை, நாம அதை உடைக்கணுங்கிறதுக்காக.
0: ஆமென்.
1: கர்த்தர் ஒரு கை பார்த்தலாங்கிறார்.
0: எஸ்,
1: ஹல்லேலூயா. அந்த மாதிரி அந்த அழுத்தத்தை தேவன் தொட்டார்னா அது என்ன செஞ்சிடும்னா உடைஞ்சிரும்,
0: உடைஞ்சிரும்,
1: உடைஞ்சிரும்.
0: ஹல்லேலூயா.
1: யுத்த புருஷன் அழுத்தங்கள் நடுவுல மன உடைகிறவன் அல்ல. அவ்வளோ ஈஸியாக அவன் என்ன செய்ய மாட்டான்னா பிரேக் ஆக
0: மாட்டான்
1: மாட்டான். ஏன்னா அவன் கிறிஸ்துவின் ஆவியானவரோட உறவாடி அவன் அழுத்தங்களை உடைக்கிறவன்.
0: எஸ்,
1: நாடி இந்த டாபிக்ல ஒரு செய்தி எடுத்திருக்கிறோம். அழுத்தங்கள் அவனை உடைக்கிறது இல்லை, அவன் அழுத்தங்களை உடைக்கிறான்.
0: தேவனோடு உறவாடி அழுத்தங்களை உடைக்கிறான்.
1: அவளுடைய அனுபவம் தான், எப்பக்கமும்
0: நெருக்கப்பட்டும்
1: நெருக்கப்பட்டும்
0: ஒடுங்கி போகிறது,
1: ஒடுங்கி போறது இல்ல, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறது
0: இல்லை,
1: இல்ல
0: கீழே தள்ளப்பட்டும் கைவிடப்படுவது இல்லை. அல்லேலூயா.
1: அப்போ இவங்கெல்லாம் அழுத்தங்கள் இவங்களை உடைக்கல. அப்போ சொன்னாங்க பவுல, பிரஷர் உடைக்கல, பிரஷரை உடைச்சாலு.
0: ஆமென்.
1: It's a holy art. நம்ம கற்று தேர்ச்சி அடைய வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு பரிசுத்த கலை இது.
0: Yes. Hallelujah. Hallelujah.
1: ஆவியானவர் அருளி செய்கிற ஒரே ஒரு வார்த்தைக்கு, ஆவியானவர்
0: அருளி செய்கிற ஒரே ஒரு வார்த்தைக்கு,
1: ஒரே ஒரு சமயத்திற்கேற்ற வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய அழுத்தத்தையும் ஒரு ஒரு ஒரு நொடியில. And a second is enough. ஒரு அவ்வளவுதான், தப்புன்னு உடைஞ்சினாரு.
0: ஹல்லேலூயா.
1: ஒரு பலூனை ஊதிக்கிட்டே இருந்தா, பலூனை
0: ஊதிக்கிட்டே இருந்தா,
1: ஒரு அளவுக்கு மேல அது வெடிச்சிருமா? வெடிக்காத,
0: வெடிச்சிடும்.
1: ஊதிக்கிட்டே இருந்தா, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம
0: ஊதிக்கிட்டே இருந்தா,
1: ஊதிக்கிட்டே இருந்தா. டெபிளோட ட்ரிக் என்னன்னா, ஒண்ணுமில்லாத பிரச்சனையா இருக்கும். உப்பு கல்லு கூட என்னன்னா
0: பிரயோஜனமே இருக்க,
1: பிரயோஜனப்படாத ஒரு பிரச்சனை. அதை நம்ம கையில கொடுக்க மாட்டான், மன்னிக்கணும், கையில தான் கொடுப்பான். அவன் எங்க கொடுத்துட்டு போயிருவான்?
0: கையில தான் கொடுத்துட்டு போயிருவான்.
1: பலூனை கையில கொடுத்தாச்சுன்னா அவனுக்கு தெரியும், கையில பலூன் வந்தா இவங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க.
0: எஸ், கையில் கொடுத்தது வாயில் வரும்.
1: இவங்க கையில பலூனை கொடுத்தா இவனுக்கு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டானுங்கன்றது அந்த திருவாளை தனக்கு
0: நல்லாவே தெரியும்,
1: நல்லாவே தெரியும். அதனால ஒரு ப்ராப்ளத்தை நைஸா கொண்டாந்து அப்படி கையில் அப்படி கொடுத்துட்டு அவ ஒதுங்கிடுவான். நான் என்ன செய்வேன், கையில் வச்சு அதை அப்படி இழுத்து இழுத்து பார்ப்பேன். அது பலூன் தெரிஞ்சிருச்சா, ஆனாவே கையில் இருந்த பலூன் எங்கே போயிடும்னா,
0: வாயில்
1: வாயில் போயிடும். வச்சுட்டு இப்போ அது சும்மா இருந்த பலூன் ஏன் பெருசாகுதுன்னா, வேற யாரும் ஊதலை, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம நானே அதை பேசி பேசி பேசி ஒவ்வொரு முறை அதை குறித்து பேசுகிறப்பையும் ஒவ்வொரு முறை ஃபோன் என்ன செய்கிறேன்னா ஊது. அப்போ பலூன் வந்து இந்த என் கையில் வந்த பலூன் இப்போ எங்கே போயிருச்சுன்னா,
0: வாய்க்கு
1: வாய்க்கு போய் என் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம மூச்சை இழுத்து இழுத்து ஊதுறேன்.
0: எஸ்,
1: மூச்சை
0: இழுத்து இழுத்து
1: இழுத்து இழுத்து ஊத ஊத ஊத ஊத
0: ப்ரெஷர் தாங்க முடியாது.
1: ப்ரெஷர் ஃபுல்லா இந்த அழுத்தத்தை நானே கிரியேட் பண்றேன்,
0: அழுத்தத்தை நானே கிரியேட் பண்றேன்.
1: இப்படியே ஊதிக்கிட்டே இருந்தா அப்படியே போயிட்டேவா இருக்கும்,
0: இல்லை
1: ஒரு அளவுக்கு மேல போனா பலூன் என்ன செய்யுது,
0: வெடிச்சிரு,
1: உடையுதா வெடிக்குதா,
0: வெடிக்குது,
1: உடைகிறது வேற,
0: வெடிக்கிறது வேற,
1: வெடிக்கிறது வேற.
0: அல்லேலூயா.
1: அப்போ ஒரு சின்ன பிரச்சனையை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டாந்து வச்சுட்டு அதை தாங்கிக்கிற முடியாம என்ன செய்வோம்னா, ஓயாம அதை குறிச்ச பேச பேச பலூனை ஊதி பெருசாக்குற மாதிரி நானும் ஒண்ணும் இல்லாத பிரச்சனைய ஊதி ஊதி என்ன செஞ்சிட்டேன்னா,
0: பெருசாக்கிட்டேன்
1: பெருசாக்கிட்டேன். என்ன என் வாயை வச்சுக்கிட்டேன், என்ன என்ன
0: சும்மாவே இல்லை,
1: சும்மாவே இருக்கிறது இல்லை. அப்ப ஒரு அளவுக்கு மேல நம்மளே ஊத வச்சு நல்ல இந்த பபுள் கம் பாருங்களேன் வாயில போட்டு அப்படியே சவைச்சு சவைச்சு, முதல்ல சவைக்கிறப்ப எப்படி இருக்கும்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், இனிப்பா இருக்கும். சவைக்கிறதுக்கு எப்படி இருக்கும்,
0: இனிப்பா இருக்கும்.
1: அப்புறம் நல்ல சவைச்ச பின்னாடி அதுல முட்டை விடுறது, வாயில வச்சு என்ன விடுறேன்னா
0: முட்டை விடுறது.
1: அப்படி அவரே தான் சவைச்சு அப்படி எடுத்து பூனை என்ன செய்வார்னா
0: ஊதுவா,
1: ஊதுவார், ஊதுனா சுயிங்கம், மென்ன சுயிங்கம், மெல்லாத சுயிங்கம் இல்ல, மென்ற சுயிங்கம், மெல்லாத சுயிங்கத்துக்கு பபுள் கமுக்கு புஷ்ன்னு வர்றதுக்கான
0: வாய்ப்பு இல்லை.
1: அந்த பொட்டன்சியல் வந்து உள்ள ஹிடனாக தான் இருக்கும், அந்த ஆற்றல் உள்ள மறைஞ்சிருக்கும். அப்போ அந்த ஹிடன் பொட்டன்சியல் எப்படி
0: ரிலீஸ்
1: அன்லீஸ் பண்ணுறான் அப்படின்னா, ராவான ப்ராப்ளத்தை கையில் கொடுத்து அதை நல்லா சவைக்க வச்சு, யாரை வச்சு சவைக்க வச்சு, நீயே மெல்லுன்னு மெல்ல வச்சு உள்ள இருக்கிற பலூன் மாதிரி விரியக்கூடிய பொட்டன்சியல் என்ன செய்யுதுன்னா இப்போ அன்லீஸ் ஆகுது. என்ன செஞ்சிடும், வெடிச்ச சுயிங்க எங்க ஒட்டும்னா நமக்கு மீச வாய் எல்லாத்துலயும் ஒட்டி, அதுக்கப்புறம் அதை போட்டு எடுக்க முடியாம படுற பாடு இருக்க அவஸ்தை. இதான் வந்து நம்மளே ஊத வச்சு நம்ம வாயினாலே ஊத வச்சு அந்த பிரச்சனை என்ன செய்ய வீட்டுக்குள்ள வெடிக்கு. ஆனா ஆவியானவரோடு நாம உறவாடும் பொழுது ஊதி ஊதி பெரிதாக்கப்பட்ட காரியங்களை ஒரு நொடியில உடைத்து போடக்கூடிய ஒரு சமயத்துக்கேற்ற வார்த்தையை தந்து அவர் நமக்கு ஒரு ஊழியத்தை செஞ்சிடுறார். ரெண்டு காரியத்தை ஆண்டவர் பேசினார், கோபத்துல வெடிக்கிறது வேற, கோபத்தை உடைக்கிறது வேற.
0: எஸ்,
1: கோபத்துல
0: வெடிக்கிறது வேற, கோபத்தை உடைக்கிறது வேற.
1: எப்பவுமே ஊதப்பட்ட பலூன் வந்து ஒரு உச்சம் தொட்ட உடனே வெடிச்சிடும்,
0: எஸ்,
1: அதுக்கு மேல அது தாங்காது, அதுக்கு மேல அது என்ன செய்யாதுன்னா
0: ஆங்காது,
1: ஆங்காது. கோபம் அப்படிதான், அப்படி உள்ளேயே என்னென்ன இருக்கும், அப்படி உள்ளேயே என்ன செய்யணும்னா அப்படி ஆயிட்டே இருக்கும். அது ஒரு உச்சக்கட்டத்தை அடையிறப்ப மனுஷன் கோபத்தில் என்ன பண்ணிடறான்னா, மனைவி மேல உள்ள கோபத்தை கணவர் வெடிச்சிடறாரு, அல்லது கணவர் மேல இருக்கிற
0: கோபம்
1: மனைவியினுடைய கோபம் வீட்டுக்குள்ள வெடிக்குது. வேட்டு வெடிக்கல, கோபம் வெடிக்குது வீட்டில். வீட்டுக்குள்ள வெடிச்சதை கேக்குதுன்னா வீட்டுக்குள்ள பிசாசு வெடி போடுறது இப்படித்தான்.
0: எஸ்,
1: கணவர் வெடிக்கிறார், மனைவி
0: வெடிக்கிறார்,
1: வெடிக்கிறார், பிள்ளைங்க மேல வெடிக்கிறாங்க. கோபத்துல வெடிக்கிறது வேற, கோபத்தை உடைக்கிறது வேற. கோபத்துல உடைக்கிறவன் இருக்கான், ஆனா கோபத்தை உடைக்கிறவன் இல்ல. புரிஞ்சா உங்களுக்கு?
0: எஸ்,
1: கோபத்துல உடைக்கிறவன் இருக்கான், சட்டி பானையை உடைச்சிடறான், டம்ளரை உடைக்கிறான், டிவியை உடைக்கிறான், செல்போனை உடைக்கிறான், கோபத்துல உடைக்கிறான். டே, கோபத்துல உடைக்கிறியே, உன் கோபத்தை உடைச்சியா? முடியாதுல்ல. தனக்குள்ள தானே உருவாக்கின ஒரு கோபத்தை உடைக்க எந்த மனுஷனாலும்
0: முடியாது.
1: கோபத்துல உடைக்க தெரியும், ஆனா கோபத்தை உடைக்க தெரியாது. தமிழ புரிஞ்சுக்கங்க.
0: ஹல்லேலூயா.
1: வீட்டுல இருக்கிறதெல்லாம் அடிச்சு தூக்கி போட்டு உடைக்கிறேன்னா கோபத்துல நாம வெடிக்கிறப்ப நம்ம வாயில இருந்து பிறக்கிற தகாத வார்த்தை நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை அப்படி குத்தி
0: காயப்படுத்திடுது.
1: கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கப்படுகிற கோபம் ஒரு நாள்ல வெடிச்சே தீரும்.
0: எஸ்,
1: கொஞ்சம் கொஞ்சமா
0: சேமிச்சாடா.
1: நான் நினைச்சே பார்க்கல, சும்மா வெடிச்சாரு. நான் இந்த மாதிரி இவர் கோபப்படுவார்னு எனக்கு என்னன்னா
0: தெரியவே தெரியாது.
1: என்னால நம்பவே முடியல,
0: சரவடியா வெடிச்சிட்டாரு.
1: இப்படி கோபப்படுறாருன்னா, கோபத்துல இப்படி உடைக்கிறாரு அடிக்கிறாருன்னா, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள சேமிக்கப்பட்ட கோபம்.
0: எஸ்,
1: கோபத்தை எல்லாம் சேமிக்கலாமா பாஸ்டர்? ஆமா, கோபத்தை என்ன செய்ய முடியும்? உள்ளுக்குள்ள
0: சேமிச்சு வைக்க முடியும்,
1: சேமிச்சு வைக்க முடியும். எப்பவுமே அது எதை சேமிக்கிறோமோ அது வட்டி முதல் மாதிரி தான் திரும்பி வரும். கொஞ்சம் கொஞ்சமா தான் சேமிச்சேன்,
0: இப்படி
1: வடசில இவ்வளவு வட்டிய போட்டாங்க. முதல்ல வட்டிய போடுவோம், அப்புறம் வட்டி குட்டிய போடும்.
0: எஸ்,
1: காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்.
0: எஸ்,
1: அப்ப நாம சேமிச்ச கோபம் நாம சேமிச்சாலே வராது, வட்டி போட்டு வட்டி குட்டி போட்டு தான் வரும்.
0: வரும்.
1: இதான் சேமிப்புல இருக்கிற ஒரு பெரிய ஒரு பிளஸ் அண்ட் மைனஸ். சேமிச்ச கோபம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ள, நானு சேமிச்ச கோபம் 10 நாளா ஒரு மாதிரி இருந்தாரு, என்னன்னு தெரியல, இன்னைக்கு வெடிச்சிட்டாரு. அப்பனா அது என்ன செய்யுதுன்னா, ஸ்லோவா உள்ளுக்குள்ள வந்து அப்படியே அக்குமுலேட் ஆகிட்டே வரும். அப்படி அதை வேற யாரும் சேமிக்கல. என்னை பாதிக்கக்கூடிய ஒரு கோபத்தை எனக்குள்ள நானே கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறேன்னா
0: சேமிச்சு
1: சேமிக்கிறேன். இட்ஸ் எ ட்ரிக், இட்ஸ் எ ட்ரிக்.
0: எஸ்
1: லூக்கா 15வது அதிகாரத்துல இளையகுமாரனுக்கு செய்யப்பட்ட தடபுடலான வரவேற்பு யார வந்து பாதிச்சிருச்சுன்னா,
0: மூத்த மகனை அண்ணங்கார.
1: நடக்கிற கீத வாத்தியங்கள் வாசிக்கலாமா? 10:27 இருந்து வாசிக்கலாமா?
0: அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே.
1: அதாவது அவன் கேட்கிறான், முந்தன வசனம், ஊழியக்காரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன் உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினால் அவருக்காக கொளுத்து கன்றை
0: அடிப்பித்தார் என்றான்.
1: அப்பொழுது அவனுக்கு என்ன வந்துச்சு?
0: கோபம்.
1: அப்பொழுது அவன்
0: கோபமடைந்து
1: உள்ளே போக
0: மனதில்லாதிருந்தான்.
1: ரிப்போர்ட் வந்து யாருக்கு போயிருக்கும்னா வேலைக்காரன்ட்டு தான், ஊழியக்காரன்ட்டு தான் கேட்டிருக்கான். அப்ப ஊழியக்காரங்க போய் ரிப்போர்ட்டிங் யார்ட்டு கொடுத்துருப்பாங்க? உங்க மூத்தவன் வந்திருக்கான், என்ன இப்படி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கீங்க, பாட்டு சத்தம்லாம் கேக்குதுன்னு கேட்டாரு. ஸோ நாங்க இளையவர் வந்திருக்கிறாரு, அதனால உங்க டேடி தான் இப்படிலாம் கொண்டாட்டமா இருக்கிறாரு அப்படின்னு நாங்க சொன்னோம்.
0: புரிஞ்சிட்டாரு,
1: பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. இப்படி ஒரு கோபத்தை நாங்க என்ன செஞ்சது இல்லைன்னா
0: ஆத்ததே இல்லை
1: அப்படின்னு ரிப்போர்ட் ஊழியக்காரங்க தான் யாரு கொடுத்துருக்கணும்?
0: அப்பாவுக்கு.
1: அப்பாவுக்கு என்னன்னா பயங்கர ஷாக்கு,
0: என்னடா அது, நம்மகிட்டே இருந்து டெய்லி ரொம்ப
1: சாஃப்டா
0: அப்பா அப்பா அப்பான்னு சாஃப்டா பேசி தெரிஞ்சவன், ரொம்ப அமைதியா நம்ம சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு தெரிஞ்சவனுக்குள்ள இவ்வளவு கோபம் என்ன செய்தா?
1: ஈர்க்கா
0: ஈர்க்கா
1: அப்படின்னு அப்பா ஷாக் ஆகுறாரு. அப்ப வந்து இந்த மூத்தவனுக்கு கோபம் உடனே எல்லாம் வரல, அவனுக்குள்ள அவன் சேமிச்ச கோபம். அப்படி என்ன கோபத்தை சேமிச்சு வச்சிருந்தான்னா, அவங்க அப்பா போய் விசாரிச்சப்பதான் தெரியுது, தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான்.
0: அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக,
1: இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து
0: ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தோம்,
1: என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. பேசிகளிடத்தில் உம்முடைய ஆசையை அழித்து போட்டு உம்முடைய குமாரனாகிய
0: இவன் வந்தவுடனே
1: ஒழுத்த கன்ற இவனுக்காக
0: அடிப்பித்தீரே.
1: நானும் கவனிச்சுக்கிட்டு தாயா இருக்கேன். நானு நீங்க சொல்றதை எதையாவது நான் மீறினா, உங்க சொல்ல தட்டி இருக்கிறனா, எவ்வளவு தூரம் உங்களுடைய இருந்து உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் பணிவிடையெல்லாம் நான் செஞ்சு
0: சலக்கரணியான உபசாரங்களோடு பணிவிடை செய்து
1: இவ்வளவு தூரம் இருந்த எனக்கு நீங்க ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கல. ஆனா எல்லா சேட்டையும் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், அவன் வந்த உடனே அவனுக்கு இவ்வளவு தடபுடலா விருந்து வைக்கிறீங்க டாடி, நல்லதுக்கே காலம்ல டாடி, என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இந்த ஓர வஞ்சனை உங்களுக்கு? ஏன் இந்த பச்சைபாதம் உங்களுக்கு? சின்ன வேணா எப்பவுமே ஒரு மடக்கு தண்ணி அதிகமா தான் நீங்க என்ன செய்றீங்க, என்ன குடிக்கிறீங்க?
0: எஸ்
1: டாடி, இந்த பார்ஷியாலிட்டி நீங்க என்ன செய்ய கூடானா?
0: பார்க்கவே கூடாது டாடி.
1: எனக்கு ரொம்ப நாளா உங்க மேல ஒரு வருத்தம், நீங்க என்ன என்கரேஜே பண்ணல.
0: எஸ்
1: ஒரு நாளாவது நான் ஒரு வேலையை நல்லா செஞ்சுட்டு வர்றப்ப நீங்க நாலு வார்த்தை நல்லபடி என்கிட்ட பேசுவீங்கன்னு பலமுறை எதிர்பார்த்தேன். ஆனா ஒரு சின்ன தட்டி கொடுக்கல, ஒரு ஒரு என்ன அப்ரிஷியேட் பண்ணல, என்ன ஆனர் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு ஃபங்க்ஷன் கூட நீங்க என்னென்ன வைக்கல. எத்தனை பர்த்டே வந்துச்சு என்னைக்காவது கேக் வெட்டிங்களா நீங்க எனக்கு? அவனுக்கு கண்ணுக்குட்டியை விட்டுறீங்க கேக் வெட்டுறது போல. சோ இது தேக்கி வைக்கப்பட்ட கோபம்,
0: எஸ்
1: கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்ச கோபம். அது நேரம் வந்தவன் என்ன பண்ணிருச்சுனா,
0: தேக்கி வைக்கப்பட்ட கோபம் தாக்கி விட்டது.
1: கவனிங்க, கோபம் அவனை உடைச்சிச்சா இல்ல அவன் கோபத்தை உடைச்சானா?
0: கோபம் அவனை உடைச்சு,
1: கோபம் அவனை உடைச்சிச்சு,
0: உடைச்சிச்சு.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: அப்போ நமக்குள் உடையாதிருக்கிற ஒரு கோபம், இன்னமும் உடையாதிருக்கிற ஒரு கோபம் ஒரு நாள்ல கட்டாயம் வெடிக்குங்கிறது நிச்சயம்.
0: எஸ்,
1: அதனாலதான் கோபம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி கோபத்தை நாம உடைச்சிடணும். ஆனா இதை செய்ய எந்த மனுஷனாலும் முடியாது. தேவனோட உறவாடி அவரோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தான் சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை தந்து அவர்களுக்குள்ள அவங்க தேக்கி வச்ச கோபம் வெடிக்கிறதுக்குள்ள இவர் உள்ள போய் அதை உடைச்சு விட்டுறார். கோபம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஆவியானவர் உள்ள போய் அதை
0: உடைச்சு விட்டுறார்,
1: உடைச்சு விட்டுறார்.
0: ஹல்லேலூயா.
1: ஒரு குண்டூசி வச்சு லேசா குத்தணும்னா டமார்னு உடைஞ்சிருதா?
0: நெஞ்சிருந்து
1: வெடிக்கிறது உடையிறது வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க. நல்ல ஊதி பெருசா இருக்கிற பலூன்ல போய் நாம ஒரு சின்ன குண்டூசி வச்சு அப்படி குத்துனோம் அப்படின்னா அது டமார்னு என்ன பண்ணிரு அந்த பலூனு உடஞ்சிரும். ஆனா ஊதிக்கிட்டே இருந்தோம்னா அது டமார் என்ன வெடிக்கும். டமார் என்ன செஞ்சிடும்
0: வெடிக்கும்.
1: அதனால வெடிக்கிற அளவுக்கு ஊத வேண்டாம், ஊதிக்கிட்டே உதவி செய்யுங்கப்பான்னு கேட்போம்.
0: ஆமென்.
1: ரொம்ப நாள கொஞ்ச நாள வாயை வச்சுக்கிட்டு நான் சும்மா இல்லை, எனக்கு ஒரு காரியம் டிஸ்டர்ப் பண்ணது, என் வாயை வச்சுக்கிட்டு நான் ஊதிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு என்னமோ நல்லபடியா படல ஆண்டவரே, இது பெருசாகிட்டே போகுது, நான் தான் ஊதி பெருசாகிட்டு இருக்கிறேன், எனக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னா ஒரு ஊழியத்தை செஞ்சு இதை உடச்சு விட்டுருங்க,
0: உடச்சு விட்டுருங்க,
1: இந்த கோபத்தை என்ன செய்யுங்க
0: உடச்சு விட்டுருங்க
1: அப்படின்னா இந்த பிரஷர்ல இருந்து என்ன ரிலீஸ் பண்ணுங்க.
0: எஸ்.
1: வெடிச்ச பிறகு, வெடிச்ச பிறகு கோபப்பட ஒண்ணும் இருக்காது.
0: எஸ்.
1: வெடிச்ச பிறகு
0: கோபப்பட ஒண்ணுமே இருக்காது.
1: அதே மாதிரி உடஞ்ச பிறகும் கோபப்பட ஒண்ணுமே இருக்காது.
0: ஆமென்.
1: நீங்க எந்த கேட்டகரி, வெடிச்சிட்டு கோபம் ஆடுறீங்களா அல்லது கோபத்தை உடைச்சிட்டு குவைட் ஆகுறீங்களா? வீட்டில் சிலர் இருக்கிறாங்க, அல்லது உங்க ஐயாவா இருக்கலாம், அல்லது உங்க அம்மா உங்க அம்மனியா இருக்கலாம்,
0: எஸ்,
1: உங்க மனைவியா இருக்கலாம், அல்லது உங்க
0: கணவராக இருக்கலாம்,
1: உங்க கணவரா இருக்கலாம். அவருடைய டைப் எப்படி இருக்கும்னா, அவருக்கு கோபம் வந்துருச்சுன்னா அவரே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது.
0: எஸ்.
1: கோபம் வந்துருச்சுன்னா
0: அவரை அவராலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது.
1: அதனால் அவர் என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு வந்த கோபத்தை அப்படி கொட்டி தீர்த்துட்டு,
0: எஸ்,
1: என்ன பண்ணிட்டு
0: கொட்டி தீர்த்துட்டு
1: ஒண்ணுமே தெரியாத மாதிரி அமைதியா இருப்பார். அவர் சாந்தமாகணும்னா அவர் கோபத்தை கொட்டி தீர்க்கணும்.
0: எஸ்.
1: அல்லது ரெண்டு பாத்திரத்தை உடைக்கணும் அவர், அல்லது வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை உடைச்சி அவர் கோபம் ஆறுகிறவர்,
0: எஸ்,
1: அல்லது பிள்ளைகளை அடிச்சு மனைவியை அடிச்சு உதச்சி ஒரு ருத்ரதாண்டம் ஆடின பின்னாடி புயல் கரையை கடந்த பிறகுதான் வீட்டில் என்ன இருக்கும்னா
0: பேரமைதி
1: இருக்கும். எல்லா ஆட்டமும் ஆடி முடிச்சுட்டு அப்படி கூல கேட்பாரு, என்ன சோறாக்கி இருக்க சோறு வரியா அப்படின்னு கேட்பாரு.
0: மனசுல நினைச்சுக்குவாங்க சோறு முறுக்கு கேக்குது கேடு
1: அப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவர் பாட்டில் அமைஞ்சு கூல சாப்பிட்டு அமைதியா தூங்குவாரு. ஏன்னா அவர் பிரஷர் ரிலீஸ் ஆயிருச்சு அவருக்குள்ள இருந்து. எப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எல்லாரையும் பந்தாடினேன், வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் என்ன செய்யலன்னா நான்
0: விடலை.
1: இல்ல எனக்கு எனக்கு எனக்கு கோபம் தான், நான் எப்படி இருப்பேன்னு தெரியுமில்ல உங்களுக்கு, அப்புறம் கோபப்படுத்துறீங்க. குடும்பம் நடத்த இவரெல்லாம் புள்ள ஊட்டிய வச்சு காப்பாத்தி இவரெல்லாம் நல்லபடியா வாழ வைக்கிற நல்லபடி மாசான அவர் குடும்பத்தில் இந்த மாதிரியான ஒரு வினோத பிறவிகள்லாம் இருக்காங்களா? அப்படி
0: இருக்கிறாங்க. ஜோபல் சின்ன வயசாக இருக்கிறப்ப அவனுக்கு சோறு ஊட்டும் போது ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கணும். ரூபா சில நாள் அப்படியே தண்ணி வச்சுக்காமல் இருக்கிறப்போ ஒரு நாள் அவனுக்கு ஏதோ விற்க வரும்போது நான் சொன்னேன் அப்படின்ட்டு அப்படி வெடிச்சுட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன்னு அப்படியே ரூபா அப்படியே கண்ணத்தில் கை வச்சு எங்கேருந்துப்பா அவனுக்கு இந்த இங்கிலீஷ் வருது தெரியலையாப்பா மறந்து போயிட்டாங்க இந்த இங்கிலீஷை கேட்டு.
1: யூதாக்கு வந்து கோபம் வந்தா இங்கிலீஷ்ல திட்டு வரும்.
0: அப்பயே புரிஞ்சுக்க உச்சக்கட்டத்துக்கு போயிட்டாரு போலியே அப்பா.
1: அப்ப அவருக்கு வந்து ரொம்ப நாளா வந்து உடனே அந்த கோவம் வரல.
0: சேமிச்சு வச்சு
1: நீங்க வந்து ஒவ்வொரு நேரம் நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கணும். என்னடா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், இவ என்ன செய்யல, என்ன
0: கேட்கல, தண்ணி கையில வைக்கல,
1: கையில வச்சுக்கல. நான் ஒரு முறையா சொல்றேன், உன்ட்ட ரெண்டு முறையா நான் என்ன செய்யறேன்
0: சொல்றேன்,
1: சொல்லி என்ன செய்யல
0: கேட்கல
1: கேட்கல.
0: பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் மிரள்றாங்க. அவ்வளவுதான் வெடிச்ச உடனே சாரிருபதி சாரிருபதி
1: சரண்டர் ஆகுறது. வீட்டு மாதிரி யாரெல்லாம் கால் குளிந்துருவாப்புல, அப்படி கோவப்பட்டுட்டு சத்யா நான் என்ன செய்யறேன்னா
0: சாரி கேக்குறேன்,
1: சாரி கேக்குறேன். சில நேரம் மகன் ஜாய வந்து ரொம்ப கண்டிச்சாரு அப்படின்னு சொல்லிச்சுன்னா நான் பிடிச்சி லெப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுருவேன். யார் என்ன பீட்ரு அவருக்கு தெரியும். இப்போ திட்டு உள்ள போதும் தெரிஞ்ச உடனே நேராக என்கிட்ட ஏஞ்சல்ட்டே வருவாப்புல, வந்த உடனே அப்படி முழங்காலே நின்றுவாப்புல, அண்ணே நான் வந்து இனிமேல் என்ன செய்ய மாட்டேன்டா. அதுக்கப்புறம் போங்க எந்திரிச்சு போங்க அஞ்சலி அனுப்பி விட்டுரு. அப்ப நமக்கு எப்படி நாம ரிலீஸ் ஆகுறோம் அப்படின்னா, எனக்குள்ள ஒரு கோபம் இருக்கு, நானே சேமிச்ச கோபம், கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்ச கோபம், அது வட்டி முதலமா என்னையே ரிவர்ஸ்ல அடிக்குது. அப்படி வர்றப்ப என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிற என்னால என்னன்னா முடியல, இட்ஸ் அ பிரஷர். அப்ப நான் என்ன பண்றேன், கோபத்துல நான் அப்படி வெடிச்சு செதறிட்டு அதுக்கப்புறம்
0: சாந்த சொரூபியாக மாறி விடுகிறேன்.
1: ஏன்னா வெடிச்ச பிறகு கோபப்பட ஒண்ணும் இல்ல. நீங்க வெடிச்ச பதில பலூன திரும்ப ஊத முடியுமா?
0: முடியாது.
1: வெடிச்ச பலூன திரும்ப என்ன செய்ய முடியாது?
0: ஊதவே முடியாது,
1: ஊதவே முடியாது. அதே போல உடஞ்ச பலூனையும் நீங்க என்ன செய்ய முடியாதுன்னா
0: ஊத முடியாது,
1: ஊத முடியாது. ரெண்டு, so how you are handling your daily pressure.
0: Hallelujah, hallelujah.
1: So தங்களுக்குண்டான கோபத்தை கொட்டி தீர்த்துட்டு அமைதியாகி விடுகிறவர்களும் உண்டு. ஆனா கிறிஸ்துவின் ஆவியானவரோடு உறவாடி கோபத்தை உடைச்சு போட்டுட்டு அமைதியாகிறவங்களும் உண்டு. எப்போ உடைச்சாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அவங்க ப்ரேயர் சேம்பர்ல தனியாக உறவாடி ஆவியானவர் அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஊழியத்தை செஞ்சு அந்த ப்ரெஷர்ல இருந்து அவங்கள ரிலீஸ் பண்ண வச்சு வெளியே கொண்டு வருவார் பாருங்களேன். குவைட்டா இருப்பாங்க அப்படி.
0: ஹல்லேலூயா.
1: எப்ப கோபம் அக்குமுலேட் ஆச்சு, எப்ப அந்த கோபத்தை இவங்க உடைச்சாங்க, வெளியில இருக்கிற யாருக்குமே என்னன்னா
0: தெரியும்,
1: சுத்தமா தெரியாது.
0: எஸ்,
1: சுத்தமா தெரியாது.
0: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு நான் கோபப்பட்டது உண்மைதான், கோபப்பட்டது
0: உண்மைதான்,
1: ரொம்பவே எனக்கு கோபம் என்னன்னா வந்துச்சு. ஆனா பாருங்க, நம்ம அதை வெடிக்க உடைக்க முடியாதுல்ல, அதை நம்ம வெடிச்சு நம்ம வாட்டில் எதுவும் பண்ண முடியாது பாருங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னா, ப்ரெஷரில் நான் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு தோத்துறையா தோத்துறையா அப்படின்னு சொல்லி கேட்டு பைபிளை வாசித்தேன். ரெண்டு மூணு நாள் நான் போராடினேன், என்னால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு என்னன்னா
0: தெரியலை.
1: ஆனால் அந்த நேரத்தில் தான் என் கோபத்தை உடைச்சி போடக்கூடிய ஊழியத்தை ஆவியானவர் எனக்கு செய்தார். அப்படியே நான் அமைதி ஆயிட்டேன். கோபப்பட்டதுனால நான் அமைதியாகல, என் கோபத்தை நான் உடைச்சதுனால நான் அமைதி ஆயிட்டேன். தந்தையவர்கள் கூட ஒரு அருமையான ஒரு உயரதிகாரியை நான் பார்க்க போயிருந்தேன் சொல்லுவாங்கல்ல, அது என்னது,
0: நானும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து ஒரு உயர் அதிகாரியை சந்திக்க சென்றிருந்தோம்.

0: ஆமென் சொல்லுங்களேன்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: எனக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட, ரெண்டு நாலு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஃபோன் கால். அவங்களுக்கு வந்து ரொம்ப பாவம், அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்கள உயர் அதிகாரி, அவங்க மேலே இருந்தவங்க அவங்கள ஒழுங்காக ட்ரீட் பண்ணலை. பயங்கர அவங்களுக்கு கோபம் வந்துடுச்சு. கோபத்தில் நாமளாக அப்படி பேச மாட்டாங்க, ஆனால் அந்த பதசத்தில் அவங்க பதராட்டத்தில் அவுட் ஆஃப் பேலன்ஸ் அன்னைக்கு அந்த பேச்சில் இருந்துச்சு. நான் புரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப நாள் அழுத்தத்திலே இருக்கிற பிள்ளைங்க லைஃப்பில் ஒரு சின்ன சீண்டல் மற்றவங்க பண்ணுறப்ப அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியல, அதனால தான் அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஜோம் பண்ணலாம், நீங்கள் தைரியமாக இருங்க, நான் அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன், எல்லாத்தையும் ஆண்டவர் நன்மையாக முடிய பண்ணுவார், உங்கள் வேர்டு தான் பாஸ்டர், எங்களுக்கு எல்லாமே பலனாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பல காரியங்களை என்னிடத்துல சந்தோஷமாக பேசினாலும் அந்த சந்தோஷத்தையும் மீறி உள்ள ஒரு கோபம் வந்து அப்படி ரிலீஸ் ஆகிட்டே நான் இருந்துச்சு. அன்னைக்கு அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்னு எனக்கு தெரியல, ஜஸ்ட் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்னு விட்டுட்டேன். ரெண்டு நாள் கழிச்சு அந்த வேர்டை நான் தியானிக்கிறேன், இப்பதான் அவங்களுக்கான ஆன்சரே வருது.
1: எஸ்
0: கோபத்துல நீ வெடிக்க போறியா, அல்லது உனக்குள்ள இருக்கிற கோபத்தை உடைக்க போறியா?
1: எஸ்
0: அப்ப தந்தையவர்கள் கோபத்துல வெடிச்சாங்களா, கோபத்தை உடைச்சாங்களா?
1: கோபத்தை உடைச்சாங்க.
0: எப்படி உடைச்சார் ஆவியானவர்?

0: அருமையான சிஸ்டர் தேன்மொழி லைவ்ல தான் இருப்பீங்க. உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. ஆண்டவர் உங்களுக்கு அன்னைக்கு பதில் சொல்ல எனக்கு தெரியல. இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, கோபத்துல வெடிக்கிறியா அல்லது கோபத்தை உடைக்கிறியா? சில பேர் கேள்வி கேட்கறதுனாலே நமக்கு ஆண்டவர் வந்து சில ஊழியத்தை கொடுக்கிறாரு.
1: ஏன்னா
0: லைவ்ல போறதுனால வர்ற ஃபோன் கால்ஸ் எல்லாம் ப்ரெஷர்ஸ்ல வர்ற ஃபோன் பண்றப்ப டென்ஷனு, துரோகம், சகிக்க முடியல, பாதிக்கப்பட்டவங்களுக்குள்ள ஒரு கோபம் எழுவது இயற்கை. இட்ஸ் குவைட் நேச்சுரல். அப்ப பாஸ்டர் உங்களுக்கெல்லாம் கோபம் வரும், யார் சொன்னா? நல்லாவே வரும் கோபம், நல்லாவே வரும் கோபம். ஆனா பாக்குறது கோபப்படாத மாதிரி தான் என்ன செய்யும்னா தெரியும், கோபம் வரும். ஆனா கோபம் வர்றப்ப நான்லாம் அதையே பேசி அதையே நாம உள்ளுக்குல தேக்கி வைக்கிற அனுபவம், அது உறவிட முடியாத அளவுக்கு தடையா வரும். நம்மளால இயல்பா இருக்க முடியாது, நாம கஷ்டப்படுவோம், நம்முடைய ஃப்ளோ எல்லாமே தடைப்படும். அப்படி வர்ற நேரத்தில் என்ன செய்யலாம்? படபடன் வெடிக்கலாமா? சடசடன் கோவப்படலாமா? அப்படின்னு வர்ற சூழ்நிலையில் ஒரு தேவ மனுஷன் எதை சூஸ் பண்ணிக்கிறான்னா, ஆண்டவரே கோவப்பட்டலாம், ஆனால் அதுக்கப்புறம் டேமேஜை சரி செய்யறது ரொம்ப ரொம்ப என்னென்ன கஷ்டம். அதனால் இந்த கோபத்தை உடைக்கிறதுக்கு எனக்கு என்ன செய்யுங்க? நீங்கள்
1: கிருபை
0: செய்யுங்கன்னு தர்றப்ப அங்கே தான் ஆண்டவர் நமக்கு ஊழியத்தை செய்து
1: ஆமென்.
0: நமக்குள்ள சேமிக்கப்பட்ட கோபத்தை அது வெடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஞானத்தை தந்து, ஒரு வெளிப்பாட்டை தந்து, அவரே அதை என்ன செய்றார்னா உடைச்சு
2: விட்டுறார்.
0: இப்ப நாம எப்ப கோபப்பட்டோம்னு தெரியாது, எவ்வளவு கோபத்தை சேமிச்சோம்னு மற்றவங்களுக்கு தெரியாது, அந்த கோபத்தை நாமளே உடைச்சதும் மற்றவங்களுக்கு தெரியாது.
1: Hallelujah.

0: எப்ப கோவப்பட்டேன், எத்தனை நாள் கோபமா இருந்தேன்,
1: எவ்வளவு கோபம்,
0: எவ்வளவு கோபத்தை நான் சேமிச்சு வச்சிருந்தேன், இது எதுவும் வெளியில என்ன செய்யாது, யாருக்கும்
1: தெரியாது.
0: அதே போல என் கோபத்தை எப்படி நான் எனக்குள்ள ஆவியினர் உடைச்சு போட்டாரு, நான் எப்ப இருந்த அமைதியானேங்கிறது யாருக்கு என்னன்னா
1: தெரியாது.
0: தந்தையர்கள் ஒரு முறை சொல்லுவாங்க, டேய் ஏதாவது பிரச்சனை என்ன, ஒண்ணு நேரடியா மோதணும், இல்லைன்னா நம்மளே சால்வ் பண்ணிக்கணும்.
1: எஸ் உறவாடி சால்வ் பண்ணிக்கணும்.
0: ஒண்ணு நேரடியா ஏங்க இப்படி பண்ணுனீங்க, இது சரியா அப்படின்னு எனக்கு இதுல உடன்பாடு இல்லைன்னு முகத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும், உட்காந்து கேட்கணும். அந்த துணிச்சல் இல்லையா, பேசாம ஆண்டவரோட உறவாடி நீயே சரியாயிக்க.
1: எஸ்
0: நம்மெல்லாம் வந்து துணிச்சல் இல்லடா, அதனால நம்மளே சரியாயிக்க வேண்டியதா அப்படின்னு.
1: இதுக்கு எதுக்குடா ஒரு வருஷம் தேக்கி வச்சுக்கிட்டு, நான் அப்பொழுது வந்தேன், இப்பொழுது இது நடந்தது, ஏன்
0: எத்தனை பேர் சரி செய்யறது, நீங்க எவனும் தெரியாக மாட்டான், அவன் தனித்தனியா கடவுளோட உறவாடுறவன் தான் என்ன செய்யறா, தன்னை சரி செஞ்சுக்கிட்டு ஓடுறான்.
1: ஆமென்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அப்ப எல்லாருக்குள்ள எழுகிற கோபம் தேவ பிள்ளைகளுக்குள்ளேயும் கண்டிப்பா என்ன செய்யும்,
1: எழும்.
0: கோபமே இல்லைன்னு நம்ம யாருமே சொல்ல
1: முடியாது,
0: முடியாது. ஆனா என்ன, தேவ மனுஷன் தேவனோட உறவாடுறவன் கோபத்துல வெடிக்கிறது இல்ல, ஏன்னா அவன் கோபத்தை என்ன செய்யறானா, உடைச்சிடறான் உள்ளுக்குள்ளேயே. அவன் உடைக்கல, அவன் ஆவியனோரோடு உறவாடும் பொழுது என் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுறான் தின்னுறான்னு அந்த மகனுக்கு ஆண்டவர் ஒரு புரிதலை கொடுத்து, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்து, அவனுக்குள்ள இருக்கிற அந்த கொதி நிலையில இருக்கிறவன் அவன் அப்படி கூல் பண்ற ஆண்டவர். ஆமன், என்ன செய்ய முடியும். அப்ப அவர் கோபம் அடைகிறாரு, கோபத்துல வெடிச்சிட்டாரு அப்படிங்கிற சாட்சி இருக்கு. ஆனா எனக்குள்ள கோபம் இருந்துச்சு, ஆனா நான் ஆண்டவரோட உறவாடின பொழுது அந்த கோபம் இப்ப உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்டிமனி எத்தனை பேர் இருக்கு. கோபத்தை உடைத்து போடுவதன் மூலம் பெரிய தீமைகளை நம்மளால தவிர்க்க முடியும். We can easily avoid major danger, major damages. டேமேஜ் ஒரு பக்கம் ஆனாலும் விடுங்க, இமேஜும் போயிடும்.
1: எஸ்
0: என்ன போயிடும்,
1: இமேஜும் போயிடும்.
0: அதான் நீதிமொழிகள் 18:19 ஒரு வசனம் இருக்கு, அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கிலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது,
1: அரிது.
0: அவர்களுடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பால்கள் போல் இருக்கும். இன்னொரு மொழியாக்கம், உன் நண்பனை அவமானப்படுத்தினால் அவனை வசப்படுத்துவது வலிமையான சுவர்களை உடைய நகரத்தை வெல்வதை விட கடினமாகிவிடும். நம்மளால ஒருத்தன் பாதிக்கப்படுறான்னு வைங்களேன், நம்ம கோவப்பட்டதுனால, நாம எரிச்சப்பட்டு திட்டினதுனால ஒருத்தன் பாதிக்கப்படுறான் பாருங்களேன், அவனை திரும்ப வசப்படுத்துறது அவ்வளவு ஈஸி இல்லை. வீட்டில் இருக்கிற டம்ளரையும் சட்டியும் தூக்கி போட்டு உடைச்சதுனால அந்த பாத்திரத்தை கூட நெளிஞ்சது அப்படியே தான் இருக்கும். ஆனா மனசு அந்த நேரத்துல சுட்ட வார்த்தை இருக்கு பாருங்களேன், ஒரு கெட்ட வார்த்தை வாயிலிருந்து வருது, அது பத்தவங்க மனசு என்ன செய்யுதுன்னா
1: சுற்றுது,
0: சுற்றுது. திருக்குறள் கூட இருக்குல்ல, தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும்
1: ஆறாதே, நாவினால் சுட்ட வடு.
0: சுட்ட வார்த்தை நமக்குள்ள என்னவா மாறுது,
1: வடுவாக,
0: வடுவா மருது. கேட்டானே ஒரு கேள்வி, அன்னைக்கு ஆகுற வரை என்னால என்ன செய்ய முடியாதுன்னா
1: மறக்கவே முடியாது.
0: உன் நண்பனை அவமானப்படுத்தினால் அவனை வசப்படுத்துவது வலிமையான சுவர்களை உடைய நகரத்தை வெல்வதை விட கடினமானதாகிவிடும். குறுக்கு கம்பிகள் கொண்ட அரண்மனை கதவுகளின் தடுப்பை போல விவாதங்கள் ஜனங்களை பிரிக்கின்றன. டென்ஷன்ல கத்திரலாம், கோபத்துல வெடிச்சிடலாம், ஆனா அந்த இன்சிடென்ட் வந்து அப்படியே மைண்ட்ல என்ன செய்யணும்னா உட்கார்ந்துருக்கும். பேஷன்ல அருமையா இருக்கு. இட்ஸ் ஈஸியர் டு கான்கர் அ ஸ்ட்ராங் சிட்டி தேன் டு வின் பேக் அ ஃப்ரெண்ட் ஹூம் யூ ஹேவ் அஃபெண்டட். The walls go up, making it nearly impossible to win them back. திரும்ப அவனை வசப்படுத்துறது அவ்வளவு எளிதான விஷயம் என்னன்னா
1: இல்லை.
0: இந்த கோபம் தேவையா? அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கோபத்தை உடைச்சு விட்டுறாரு.
1: எஸ் ஹல்லேலூயா.
0: கோபத்தை என்ன செய்யறாரு?
1: உடைச்சு
0: விட்டுறாரு. நாபால் வந்து தாவீத ரஃபா ஹேண்டில் பண்ணப்போ, அதாவது தாவீத அவமானப்படுத்தினப்போ, தாவீத என்ன ஆயிட்டாருன்னா பயங்கர டென்ஷன் ஆயிட்டார். 1 Samuel 25 தான் அந்த இன்சிடென்ட். கோபத்தில் அப்படி பயங்கர ஆக்ரோஷம் ஆகி அவனை என்ன பண்றேன் பாருன்ட்டு என்ன செய்யறாருன்னா டேவிட் வந்து வர்றார். அப்போ கோபம் வர்றது என்னது மனுஷனுக்கு? நம்மளை யாராவது சீண்டுனா, நம்மளை யாராவது அவமானப்படுத்தினா, யாராவது நம்மளை வந்து இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்களை பண்ணா ஆட்டோமேட்டிக்காக நாம் என்னன்னா நமக்குள்ள என்ன வந்துருது?
1: கோபம்.
0: அப்போ நாபால் விஷயத்தில் தாவீது கோபம் அடைந்தார். சொல்லுங்க, கோபம் அடைந்தார்.
1: கோபம் அடைந்தார்.
0: ஆனா தாவீது கோபம் அடைந்தாலும் அபிகாயில அனுப்பி கர்த்தர் அந்த கோபத்தை உடைத்தார்.
1: ஆமென்.
0: கோபம் அடைந்தது, கோபம் உடைந்தது.
1: கோபம் உடைந்தது.
0: அப்போ ஒரு தேவ மனுஷனுடைய அனுபவம் என்ன? நான் கோபம் அடைந்தேன், ஆனா ஆவியானவர் எனக்கு ஊழியம் செஞ்சு
1: கோபத்தை,
0: என் கோபம் உடைந்தது.
1: உடைந்தது.
0: உடைந்த கோபத்தை, கோபம் உடைந்த பிறகு மீண்டும் கோபப்பட முடியாது. உடைந்த பலூனை மீண்டும் ஊத முடியாது.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: எப்படி ஊத முடியாது? கோபப்பட்டேன், அவ்வளவுதான், கொட்டி தீர்த்துட்டேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு மனசுக்கு. இப்படியும் இருக்கான் கேட்டகரி. அதெல்லாம் மனசில் வச்சுக்கிறாத. கோவம் வரத்தான் தெரியும்ல உனக்கு தான், நான் தான் கோவப்படுன்னு தெரியும்ல. அப்புறம் ஏன் நீ கோவப்படுத்தின? உனக்கு தான் அத்தானே தெரியாதா? அவனுக்கு கோவப்படவே அப்புறம் சரியாயிருக்கேன். அவனுக்கு புரியாது. உனக்கு என்ன பிள்ள போகல, சோறு போடுபுல, நீ மனுஷரா? நீ மனுஷன், நீ தேவ மனுஷன். என்னன்னா
1: இல்லை,
0: உன்னையெல்லாம் 4 பேர் ஃபாலோ பண்ணணும்.
1: அதான் தீனான் சுட்ட பொண்ணுக்கு கலைஞர் அவர்கள் ஒரு விளக்க உரை எழுதியிருக்கிறாரு. நெருப்பு சுட்ட புண் கூட ஆறிவிடும், ஆனால் வெறுப்பு கொண்டு திட்டிய சொற்கள் விளைத்த துன்பம் ஆறவே ஆறாது. நெருப்பு வெறுப்பு.
0: அந்த மாதிரி இல்ல. உடைஞ்ச கோபம், வெடிச்ச கோபம். வெடிச்ச கோபத்தை வெடிச்ச பின்னாடி, கோபத்தில் வெடிச்ச பின்னாடி, திட்டின பின்னாடி அமைதியா இருக்கீங்களா? அல்லது ஆண்டவரோட உறவாடி அந்த கோபத்தை உடைச்சிட்டு நீங்க அமைதியா நீங்க காரியத்தை ஹேண்டில் பண்றீங்களா? இட்ஸ் எ மெச்சூரிட்டி.
1: ஹல்லேலூயா.
0: அண்ட் இட்ஸ் நாட் எ வீக்னஸ். அது ஒருபோதும் பலவீனமே என்னன்னா ஆகாது. நீங்க புரிஞ்சுக்கிறவர் எல்லாத்தையும் என்ன செய்யறவர்?
1: புரிஞ்சுக்கிறவர்.
0: இந்த புரிதல ஆவியானவரே கொடுக்கிறார். அப்ப டேவிட் கோபம் அடைகிறார். யாருக்கு எதிரா? நாபாலுக்கு எதிரா. உடனே ஆண்டவர் என்ன செய்யறாரு? டென்ஷன் ஆயிட்டான். இவனை எப்படியே விட்டான்னா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான். ஆனா இவனுக்கு இது தகுதி என்னன்னா
1: இல்ல.
0: அதனால அபிகாயில் அனுப்பி, அபிகாயிலுடைய வார்த்தையில, வாயில தாவீதுக்கு ஊழியம் செய்யக்கூடிய வார்த்தைகளை அபிகாயிலுக்கு தந்து கர்த்தர் தாவீத சந்திக்கும்படி அபிகாயில அனுப்பி வைக்கிறார். ஒரு பக்கம் உதவியோடும் வெகுமதிகளோடும், இன்னொரு பக்கம் தாவீது கூலியம் செய்யக்கூடிய வார்த்தைகளோடு வந்து தாவீத என்ன செய்யறான்னா பாத்திரம் எப்படி இருக்குன்னா, இப்போ ஆத்திரமா இருந்த பாத்திரம் கடைசியில
1: இஸ்ரவேலுக்கு
0: இன்னைக்கு இந்த மகளை என்ன சந்திக்கும்படி
1: எஸ்
0: அனுப்பிச்சிங்களே அதுக்கு
1: ஸ்தோத்திரம்
0: ஸ்தோத்திரம்யா.
1: 1 Samuel 25:32. அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக.
1: நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும்,
0: என் கையே பழிவாங்காதபடிக்கும்,
1: நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக.
0: ஆமென் சொல்ல.
1: ஆமென்.
0: நீ தீவிரமா என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால்
1: பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடு வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கூடாது இருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன்
0: என்று சொல்லி,
1: அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு
0: அவளை பார்த்து,
1: நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ,
0: இதோ நான் உன் சொல்லை கேட்டு
1: உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான்.
0: ஆமென் சொல்ல.
1: கோபமடைந்த
0: தாவீதுக்குள்ள இப்ப கோபம் என்ன செய்து விட்டது? உடைந்து விட்டது.
1: உடைந்து விட்டது.
0: உடைந்த கோபம், கோபம் உடைஞ்சதுனால பாத்திரத்துக்கு வாயில என்ன வந்துருச்சு? ஸ்தோத்திரம் வந்துருச்சு. முன்னாடி பாத்திரம் ஃபுல்லா ஆத்திரம் இருந்துச்சு, இப்ப பாத்திரம் வாயில ஃபுல்லா ஸ்தோத்திரம் வருது. காரணம் என்ன? கோபம் என்ன பண்ணிருச்சு? உடைஞ்சிருச்சு.
1: உடைஞ்சிருச்சு.
0: கோபத்துல வெடிச்சு தப்பு பண்றதுக்கு முன்னாடி ஆவியானவர் அவசர நிலையா உள்ள வந்து சொல்லிட்டு கோபத்தை பண்ணி விட்டாருன்னா. பல சமயங்கள்ல ஒரு தேவ மனுஷனா நம்முடைய கோபத்துல நாம எல்லை மீறி போகாததுக்கு, கோபத்துல வெடிக்காம பாதுகாக்கப்பட்டதுக்கு மிக பிரதானமான காரணம் இந்த எல்லையில்லாத கிருபை, அது நிமித்தம் உண்டான அளவற்ற பொறுமை. ரெண்டும் சேர்ந்து எதை உடைச்சு விட்டுருச்சுன்னா, எனக்குள்ள சில நாளா நான் தேக்கி வச்சிருந்த கோபத்தை யாருக்கும் தெரியாம உடைச்சிருச்சு. நான் இயல்பாயிட்டேன். இப்ப நான் மற்றவங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா, ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்போ இந்த மனுஷனை திரும்ப வசப்படுத்தின ஊழியத்தை யாரு செஞ்சா? ஆவியானவரே
1: செய்கிறார்.
0: அப்ப எளிதுல கோபம் அடைய நம்மளால முடியும், ஆனா எளிதுல கோபம் அடைஞ்சு கோபத்துல வெடிக்க நம்மளால முடியும். ஆனா ஆவியானவர் நமக்கு உதவி செய்யலன்னா நாம அடைஞ்ச கோபத்தை நம்மளால உடைக்க முடியாது. நாம் அடைந்த கோபம் வெடிப்பதற்கு முன்பாக அதை உடைத்து போட நம்மளால முடியாது. இதுக்கு ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்கு ஏனோ. அடைஞ்ச கோபம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி அதை உடைச்சு போட ஆவியானவரால மட்டும்தான் முடியும். ஆமென் சொல்லுங்களேன்.
1: ஆமென்.
0: கோபம் அடைகிறது, கோபம் உடைகிறது, ரெண்டுமே கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற மனுஷங்களுடைய அனுபவம். அதனாலதான் கோபம் அடைஞ்சாலும் இவங்களால கோபத்துல வெடிக்க
1: முடியல.
0: முடியல. ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: யோசேப்பு தன்னுடைய சகோதரரை மீண்டும் சந்திச்சப்ப கோபத்துல வெடிச்சாரா?
1: வெடிக்கல.
0: ஏன் வெடிக்கல? ஏற்கனவே கத்தர் உடைச்சிட்டார்.
1: உடைச்சிட்டார்.
0: யோசேப்பை உடைத்த பொழுது அவர்கள் யோசேப்பை உடைத்தார்கள். எல்லாரும் சேர்ந்து யோசேப்பை உடைத்தார்கள். தன்னை உடைத்தவர்கள் மேல யோசேப்புக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் இருந்துச்சு. ஆனா கத்தர் என்ன பண்ணார்னா, யோசேப்புக்குள்ள இருந்த கோபத்தை
1: உடைத்தார்.
0: உடைச்சு விட்டா இருப்பாருங்களேன். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: தன்னுடைய பிரதர்ஸை பார்த்தோன்னு கோபத்துல கொதிக்கல, அன்பினால் அவருடைய இருதயம் பொங்கி என்ன செய்ததுனா,
1: வழிந்தது.
0: வழிந்தது. காரணம், தேவன் யோசேப்புக்கு செய்த ஊழியம் யோசேப்போட கோபத்தை சுத்தமா உடைச்சு போட்டுருச்சு.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: யார் மேல கோபம்? எவ்வளவு நாள் கோபம்? எவ்வளவு நாள் தேக்கி வச்சது?
1: எஸ்.
0: பட்டி
1: முதலுமா?
0: பட்டி முதலுமா? பட்டி குட்டியெல்லாம் போட்டு நம்மளை போட்டு படாத பாடு படுத்துறதுக்கு முன்னாடி ஆவியானவர் எனக்கு நீங்க என்ன செய்யுங்க?
1: ஊழியம் செய்யுங்க. எங்க அக்கா மேல நான் 3வது படிக்கிறப்ப ஒரு கோபத்துல இருந்து, அது 11 ஏறத்தாழ 8 அந்த கோபம் போயிட்டே இருக்கிறப்ப, ஆவியான ஒரு நாள் உபாசம் பண்ணலான்னு போறப்ப ஆவியானவர் அந்த கோபத்தோட இருக்கிற என்னை பார்த்து சொன்னாரு, உங்க அக்கா மேலேயே நீ வந்து ஒப்புறவு இல்லாம என்னடா உபாசம் பண்ண போற, போய் சாரி கேள்றா, எங்க அப்பா சாரி கேட்க சொல்லி எங்க அப்பாவே செத்தே போயிட்டாரு. ஆனாலும் அந்த கோபம் எனக்கு போல. ஆவியானவர் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தையை கேட்டு அவங்களோட ஒப்புரவாயிட்டு போய் பண்ண அந்த உபவாசம் மறக்கவே முடியாது. ஆவியானவரே அப்படியே உடச்சு விட்டுட்டார். அல்லேலூயா.
0: நிறைய கோபம் உள்ள என்னன்னா
1: தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, சேகரிக்கப்பட்டிருக்கிறது,
0: பட்டி குட்டி எல்லாம் போட்டு பயங்கரமா இருக்கு. எப்ப வெடிக்கும்னு என்ன செய்யலன்னா
1: தெரியல.
0: தெரியல, விளிம்பு நிலைக்கு நீங்க வந்துட்டீங்க. பாத்திரம் பயங்கர ஆத்திரமா என்னன்னா
1: இருக்கு.
0: இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, நான் உனக்கு ஊழியம்
1: செய்யறேன்.
0: இந்த பாத்திரம் ஆத்திரத்தோட இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் தான் அவன் வாயில இருந்து என்னன்னா
1: மரணம். அல்லேலூயா.
0: எளிதில்ல, இந்த போதனை எளிதல்ல. இது எவ்வளவு வலிய கொடுக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நமக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஆவியானவற்ற நம்முடைய கோபத்தை உடைக்கக்கூடிய வார்த்தை இருக்கு. நம்மை அமைதிப்படுத்தக்கூடிய, நம்மை சாந்தப்படுத்தக்கூடிய வார்த்தை அவற்றதான் இருக்கு.
1: அல்லேலூயா.
0: நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. ஆண்டவரே, நானும் மனுஷன்தான், நானும் மனுஷிதான், எனக்கு செய்யப்பட்ட துரோகம், எனக்குண்டான பாதிப்பு, எனக்குள்ள இவ்வளவு அழுத்தங்களை தந்து என்னை ரொம்ப ஒரு கோப நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு நீங்க என்னோட பேசி கோபம் அடைஞ்சது உண்மைதான், ஆனா என்னோட உறவாடு இந்த கோபத்தை உடைத்து போடக்கூடிய ஊழியத்தை உனக்கு நான் செய்வேன். நான் உனக்கு நியாயம் செய்கிறவர், நான் உனக்கு நீதி செய்கிறவர். சர்ச்சில் ஒரு தம்பி, அவன் வந்து பழக்கடை வச்சிருக்கான் ரோட்ல, ஜூஸ் போடுற தம்பி, இளநீ வெட்டி கொடுக்கறது, சின்னதாக ஆரஞ்ச் ஜூஸ் போட்டு கொடுக்கறது, சும்மா தள்ளு வண்டி வச்சு சின்சியராக இருக்கிற ஒரு தேவ பிள்ளை. ஒவ்வொரு வாரமும் அவனுடைய தொழில் செஞ்சு அந்த தொழிலில் வர்ற வருமானம், தள்ளு வண்டி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நிற்கணும், அந்த வருமானத்தில் ஆண்டவர் பேசினாராம், பாதி ஏழைகளுக்கு அப்படின்னாராம். அதனால் அவனுடைய வருமானத்தில் மாவு அரைச்சி வீட்டு வீட்டுக்கு மாவு பாக்கெட் போடுற தம்பி, பாதி ஏழைகளுக்கு, அவனுடைய லாபத்தில் பாதி எடுத்து ஏழைகளுக்கு வச்சிருவான். அந்த மனுஷன், அந்த பிள்ளையினுடைய டயத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு சின்ன பொட்டணத்தில், அந்த வாரம் அவனுக்கு நடந்த தொழிலில் ஆண்டவருக்குன்னு உரிய காணிக்கையை எடுத்து அந்த வியாபாரி மாதிரியே ஒரு நியூஸ் பேப்பரில் மடித்து ஒரு பொட்டணத்தோடு தான் என்னை சந்திப்பான். பிரின்சிபல் அவனுக்கும் அவனுடைய ஒய்ஃபுக்கும் உள்ள அப்படி ஒரு கடவுளுடைய காரியத்தில் அவ்வளவு சின்சியராக இருப்பான். அவர் ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி கடையில் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ ஒருத்தர் ஜூஸ் போட்டு கேட்டிருக்காரு, கொடுத்துருக்குறான். ரெண்டு மூணு பேர் ரஷ் ஆயிடுச்சு போல இருக்கு. அவங்களுக்கு இந்த இளநியை வெட்டி கொடுத்துட்டு அவங்க இருக்கிறப்ப அந்த ஜூஸ் குடித்தவர் அந்த டம்ளரை கொடுக்குறப்ப அவர் காசு கொடுத்துட்டு இருந்திருக்கிறாரு. அண்ணே, இதை நான் வெட்டிட்டு வாங்கிக்கிறேன் சொல்லி சொன்ன உடனே அவருக்கு ஈகோ, நான் வந்து உன்ட்ட நின்று உனக்கெல்லாம் நான் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பலாருன்னு நாலு பேர் நடுவில் வச்சு கன்னத்தில் அரைஞ்சிட்டார் அந்த தம்பி வந்துட்டு. அவ்வளவு கோபம் பாருங்க அந்த மனுஷனுக்கு. இத்தனை பேர் நடுவில் வச்சு நம்மளை அரைஞ்சிட்டாரேங்கிறது, அந்த பிள்ளை உடனே நில குழஞ்சிருக்கிறான். நில குழஞ்சிட்டு அந்த கொடுத்த காசை வாங்கி, நான் அப்படி இல்லைனே, நான் இதை வெட்டி கொடுத்துட்ருக்கேன், நான் முடிச்சுட்டு வாங்கிக்கிறேன் தான் நான் சொன்னேன்னு சொன்ன உடனே அந்த மனுஷனுக்கு அப்பவும் உணர்வடையில. கூலா அவரை பார்த்து, நீங்கள் என்ன அடித்ததை ஜீசஸ் பார்த்துருக்கிறாரு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு அவன் பாட்டில் வெட்ட ஆரம்பிச்சிட்டானா. இல்லை, யார் பெரியாள், அரைஞ்சவனா அரை வாங்கினவனா?
1: அரை வாங்கின.
0: யாருடைய பலம் பெருசு?
1: அரை வாங்கின.
0: கோபம் அடைகிறான் ஒருத்தன், ஆனால் எதிர இருக்கிறவன் கோபத்தை உடைக்கிறான்.
1: எஸ்,
0: இந்த பிள்ளைங்க கணவன் மனைவி வந்து நின்று அண்ணே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னவொடனே, எனக்கு யார் அவன் தெரிஞ்சவன் தானே, யாரா இருப்பான், பேசுவோமா, எல்லோரும் சந்திப்பு ஏதாவது வான் பண்ணுவோமா அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லைண்ணே, நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், நீ அரிச்சிட்டிங்க, ஜீஸ் ஏசப்பா பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். எனக்கு அந்த அதான், இது வந்து வீக்னஸ் இல்லை, இது வந்து பயங்கரமான ஸ்ட்ரென்த். இது இது கேரக்டர். இது அல்ல, ஒரு எளியவன் நீ அடிச்சிட்ட, நானும் அமைதியா நான் போறேன். முகத்துல ஒரு சுழிப்பை காட்டாம நாலு பேர் நடுவில் அந்த அவமானத்தை சகிச்சுக்கிட்டு தொடர்ந்து அந்த வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு அடிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு அந்த வியாபாரத்தை தூக்கி மூடி வைக்காம ஒரு வாரம் என்னால் போக முடியாது ஆண்டவரே, நான் உங்கள் காலுக்காக உண்மையாக இருக்கிறேன், ஆஸ்தியில் ஏழைகளுக்கு பாதியை வருமானத்தில் பாதியை நான் கொடுக்குறேன், உமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்கிறேன், நான் எதுக்கு இவ்வளோ தூரம் ஒருத்தன் அடிக்கிறான், நீங்கள் ஏன் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தீங்க, நீங்கள் ஏன் கேள்வி கேட்கல, ஏன் நீங்கள் அலோவ் பண்ணீங்க, அதை நீங்கள் தடுத்துருக்க வேண்டாமா, எக்கச்சக்கமான கேள்வி கேட்டிருக்கலாம், எந்த கேள்வியும் கேட்கல, எனக்கு இந்த கடையே வேணான்னு சொல்லிட்டு நான் அவமானப்பட்ட இடத்துல இந்த கடை நடத்த விரும்பலன்னு சொல்லிட்டு கடையை க்ளோஸ் பண்ணியிருக்கலாம், செய்யலை அதே இடத்துல தொடர்ந்து நான் பயணிப்பேன் என் கத்திற்காக.
1: ஆமென்.
0: நீ என்ன பண்ணாலும் சரி அதை ஆண்டவர் பார்த்துக்கிடுவார்.
1: எஸ்.
0: என் வேலை எனக்கு நியமிக்கப்பட்ட ஓடத்தில் தொடர்ந்து ஓடுறது மட்டும்தான். சிம்பிள் பீப்புள், ரொம்ப எளிமையானவங்க, சாதாரணமானவங்க, தெருவில் நிற்கிறவங்க, கடைபோட்டு விற்கிறவங்க, எந்த கேள்வியும் கேட்கல, எந்த கோபம் ஆண்டவர் மேல என்னென்ன வரல.
1: அடுத்த செய்தி
0: தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான காலை தியானத்தில் எங்களோடு நீங்கள் அற்புதமான விதத்தில் பேசி ஈசிய கோபம் அடையலாம், கோபத்தில் வெடிக்கலாம், ஆனால் கோபத்தை உடைக்கிறது ஒரு ஆன்மீக பலம். அது உம்மோடு உறவாடுகிற பிள்ளைகள் லைஃப்பில் மட்டுமே காணப்படுகிற ஆன்மீக பலம். இதை நீங்கள் அற்புதமான விதத்தில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எங்களை யுத்த புருஷர்கள் ஆக்குறதற்காக நன்றி. ஒரு புருஷ லட்சணத்தை எங்களுக்குள்ள உண்டாக்குறதுக்காக நன்றி. யார் மேலேயாவது எங்களுக்குள்ள ஒரு கோபத்தை நாங்கள் பல மாதங்களா பல வாரங்களா நாங்கள் தேக்கி வச்சிருப்போம்னா அது வெடிக்கிறதுக்கு முன்னாடி அதை உடைச்சு போடக்கூடிய ஊழியத்தை நீங்கள் செய்ய வல்லவர் என்கிற ரகசியத்தை இன்னைக்கு எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி, நீண்ட நாள இந்த கோபம் என்கிற அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டு அதிலிருந்து வெளிவர முடியாம போராடி கொண்டிருக்கிற நபர் யாரா இருந்தாலும் சரி, அந்த அழுத்தங்களை நீங்க உடைச்சு போட்டதுக்காக நன்றி. இன்னைக்கு இந்த வேர்டை கொடுத்து, இந்த விஷயத்தை கொடுத்து, பாத்திரம் ஆத்திரத்தோட இருக்கிறது சரியில்லை, அது ஸ்தோத்திரத்தோட தான் இருக்கணுங்கிற காரியத்தை அற்புதமா விளங்க பண்ணுகிறாரே உமக்கு நன்றி. நாங்களும் கூட யாருக்கு விரோதமா எங்க மனசுல கோபத்தை நாங்க தேக்கி வச்சிருப்போம்னா இந்த நாள்ல அதை உடைச்சு போடுகிற வார்த்தையை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி. எல்லா ஆத்திரத்தையும் மறந்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணி எங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில நாங்கள் பொறுமையோடு ஓட இன்னைக்கு காலையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமடைந்தோம். நல்ல பிதாவே,
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ
3: ரேடியோ. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: Sunday evening teaching.
1: இப்போது ஞாயிறு மாலை போதனைக்கு நாம் செல்வோம்.
0: We were teaching about the precious blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம்.
0: We have begun to teach on it several weeks ago.
1: பல வாரங்களுக்கு முன்பதாக இதை நாம் போதிக்க ஆரம்பித்தோம்.
0: Turn with me to Revelation chapter 12.
1: திருப்போம் வெளிப்படுத்தல் 12 அதிகாரம்.
0: And verse 11 is our key text that we are using.
1: 11 வசனம் தான் நாம் பயன்படுத்துகிற முக்கியமான வசனமாக
0: இருக்கு. Revelation chapter 12 verse 11.
1: வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 11 வசனம்.
0: They overcame him by the blood of the lamb and by the word of their testimony and they loved not their lives unto the death.
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
0: Talks about believers' victory over Satan.
1: விசுவாசிகள் பிசாசை ஜெயித்ததை குறித்து இந்த வசனம் கூறுகிறது.
0: How did they take victory?
1: எப்படி அவர்கள் ஜெயித்தார்கள்?
0: By three things.
1: மூன்று காரியங்கள் மூலமாய்.
0: By the blood of the lamb.
1: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே.
0: The word of God.
1: தேவனுடைய வசனத்தினாலே.
0: And by their testimony.
1: பிறகு தங்கள் சாட்சியினாலே.
0: How do these three things work together?
1: இந்த மூன்று காரியங்களும் எப்படி இணைந்து செயல்படுகிறது?
0: They testified about what the blood of Jesus and they testified about what the word of God says that the blood of Jesus has done for them.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன கூறுகிறதோ அதை அவர்கள் சாட்சியாய் அறிவித்தார்கள்.
0: See, testimony, the word and the blood is there.
1: பாருங்க, சாட்சி, வசனம், இரத்தம் மூன்றும் இருக்கு.
0: How do they function together?
1: அவைகள் எப்படி இணைந்து செயல்படுகிறது?
0: The believer testifies about what the word says that the blood of Jesus has done for them.
1: இயேசுவின் இரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன கூறுகிறதோ அதை விசுவாசி சாட்சியாய் அறிவிக்கிறார்.
0: The blood and the word never change in its power or if effectiveness.
1: ரத்தமும் ரத்தமும் வசனமும் தம்முடைய வல்லமையிலே அதனுடைய திறமையிலே குறைவதே கிடையாது.
0: Their efficacy is guaranteed.
1: அவருடைய ஆற்றல் உத்தரவாதம் உள்ளது.
0: Forever.
1: என்றென்றைக்கும்.
0: The word and the blood are constant.
1: ரத்தமும் வசனமும் மாறாதவைகள்.
0: Only one thing can change and bring about or determine defeat or victory for us.
1: ஒரே ஒரு காரியம் தான் மாறக்கூடியது. அதுதான் நம்முடைய வெற்றியையும் தோல்வியையும் நிர்ணயிக்க கூடியதா இருக்கிறது.
0: And that is our testimony concerning that is our testimony and what it's going to be.
1: அதுதான் நம்முடைய சாட்சி. அந்த சாட்சி எப்படி இருக்க போகிறது என்பது.
0: If we are going to take what the word says about what the blood has done for

0: இரண்டும் இருந்தும் வெற்றி பெற முடியாமல் இருக்கிறார்கள்.
1: Because their testimony is not right.
0: ஏனென்றால் அவருடைய சாட்சி சரியில்லை.
1: They have gone wrong with their testimony.
0: அவருடைய சாட்சியிலே தவறாய் போய் விட்டார்கள்.
1: One way they go wrong is because they don't know what the word says that the blood has done for them.
0: அவர்கள் தவறாய் போவதற்கு ஒரு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறதோ அதை அறியாது இருக்கிறார்கள்.
1: That is why we are teaching about what the word says about what the blood of Jesus has done.
0: ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்கிறதோ அதை உங்களுக்கு போதிக்கிறோம்.
1: Now I have taught you already 9 things I think.
0: ஏற்கனவே 9 காரியங்களை உங்களுக்கு போதித்தேன் என்று நினைக்கிறேன்.
1: And let me just quickly mention them.
0: சீக்கிரமாக அவைகளை நான் சொல்லட்டும்.
1: The blood has brought us redemption.
0: ரத்தம் நமக்கு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறது.
1: Secondly forgiveness of sins.
0: இரண்டாவது பாவ மன்னிப்பை.
1: Thirdly cleansing from sin.
0: மூன்றாவது பாவங்களிலிருந்து நம்மை சுத்திகரித்திருக்கிறது.
1: Fourthly justification.
0: நான்காவது நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறது.
1: Fifthly sanctification.
0: ஐந்தாவது பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது.
1: Sixthly the blood speaks better things than the blood of Abel.
0: ஆறாவது ஆபேலின் இரத்தத்தை விட இயேசுவின் இரத்தம் மேலானவைகளை பேசுகிறது.
1: Seventhly it has brought reconciliation.
0: ஏழாவது ஆகாது நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறது.
1: Eighthly it has brought us boldness to come to God.
0: எட்டாவது தேவனுடைய சமூகத்தில் வர தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது.
1: Ninthly it has given us intimacy.
0: ஒன்பதாவது தேவனோடு கூட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.
1: Now I want to go to the 10th thing about what the word says that the blood has done for us.
0: இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன கூறுகிறது? அதுல 10வது காரியத்தை இப்போ சொல்ல விரும்புகிறேன்.
1: These are things that you need to probably write down to remember.
0: இந்த காரியங்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளும்படி எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும்.
1: Now let us go to the 10th matter that the Bible talks about that the blood of Jesus has done for us.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக செய்திருக்கிறதை குறித்து வசனம் என்ன சொல்கிறது? இந்த 10வது காரியத்தை பார்ப்போம்.
1: The blood the Bible says gives us the right to dwell in the very presence of God in the holiest place.
0: வேதம் சொல்லுகிறது தேவன் வாசம் பண்ணுகிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் வாசம் பண்ணக்கூடிய உரிமையை இயேசுவின் இரத்தம் நமக்கு கொடுக்கிறது.
1: We receive the right to dwell in the holiest by the blood the Bible says.
0: இரத்தத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிற உரிமை நமக்கு உண்டாயிருக்கிறது.
1: Now I want to emphasize once again it is not about entering into the holiest place, it is about dwelling there.
0: பாருங்கள் மீண்டும் இதை வலியுறுத்தி சொல்கிறேன், மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நுழைவதை பற்றி இது சொல்லவில்லை, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுவதை குறித்து சொல்கிறது.
1: When I say holy of holies, for those of you who are not familiar so much so with the Bible, it means the very presence of God.
0: மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லும்போது வேதத்தை அந்த அளவுக்கு அறியாதவர்கள் சொல்கிறேன், அது தேவனுடைய பிரசன்னம், தேவன் இருக்கிற இடமா இருக்கிறது.
1: And we have a right to dwell, stay, not visit, not just go here and come. We have a right to stay in the very presence of God.
0: தேவன் வாசம் பண்ணுற அந்த இடத்திலே சும்மா போய் போய் வருவதற்கு நமக்கு உரிமை இல்லை, மாறாக அங்கேயே தங்குவதற்கான உரிமை, வாசம் பண்ணுவதற்கான உரிமை நமக்கு இருக்கிறது.
1: The best that I have heard when I was growing up is about how to enter.
0: நான் வளர்ந்து வந்தப்போ கேட்ட சிறந்த பிரசங்கம் என்ன தெரியுமா? எப்படி உள்ளே பிரவேசிப்பது என்பதுதான்.
1: Entering itself was a problem, that itself was preached very very very infrequently, very rarely.
0: உள்ள நுழைவது ஒரு பிரச்சனை, அதுவே எப்போதாவது தான் பிரசங்கம் பண்ணாங்க.
1: When they preached it, they said, will you enter? How will you enter? We'll see if you can enter.
0: பிரசங்கம் பண்ணுவது எப்படி பண்ணாங்க? உள்ள நுழைவீங்களா பார்க்கலாம், நீங்க எப்படி உள்ள நுழைவீங்க அப்படி.
1: Not so easy.
0: அது அவ்வளவு சுலபம் இல்ல.
1: But we not only enter, we have a right to dwell through the blood.
0: உள்ளே நாம் பிரவேசிப்பது மட்டுமல்ல, ரத்தத்தின் மூலமாக அங்கேயே வாசம் பண்ணும் உரிமை நமக்கு இருக்கிறது.
1: This is a tremendous mind boggling truth.
0: இது நம்முடைய மனதை திகைக்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சத்தியமாக இருக்கிறது.
1: This is to me and to my heart it is a most wonderful thing to think about.
0: என்ன பொறுத்தவரை இதுதான் சிந்திப்பதற்கு மிகவும் அற்புதமான ஒரு காரியமாக இருக்கிறது.
1: The New Testament believer has to learn to phrase these truths correctly.
0: புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் இந்த சத்தியங்களை சரியான முறையிலே சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும்.
1: The church, our church here must learn to say these truths correctly.
0: இங்க இருக்கிற நம்ம சபை மக்கள் சத்தியத்தை சரியாய் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும்.
1: That's why we are teaching it.
0: ஆகவே தான் அதை போதிக்கிறோம்.
1: You ought not to say that we enter into God's presence, we ought not to leave it at that. We have to go on and say that we dwell. We must use that word. We dwell, we stay in the presence of God.
0: தேவனுடைய சமூகத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்க முடியும் என்று சொல்வது ஒரு நிறுத்தி விடாமல் அங்கேயே நம்மால் வாசம் பண்ண முடியும் என்று நாம் சொல்ல வேண்டும்.
1: This idea of dwelling in God's presence.
0: தேவனுடைய பிரசன்னத்திலே வாசம் பண்ணுகிற அந்த
1: எண்ணம் grip our hearts and our minds.
0: அதுதான் நம்முடைய இருதயத்தை நம்முடைய மனங்களை பற்றிக்கொள்ள வேண்டும்.
1: Truth must be cherished and loved.
0: இந்த சத்தியத்தை நாம் நேசிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும்.
1: Our hearts tonight must rejoice.
0: இன்றைக்கு நம்முடைய உள்ளம் களிகூர வேண்டும்.
1: I'm going to preach about this and as we get through your hearts must leap for joy for this great privilege that God has given.
0: இந்த சத்தியத்தை நான் போதிக்க போகிறேன். இதை கேட்கும்போது தேவன் நமக்கு கொடுத்திருக்க சாக்கியத்தை எண்ணி உங்கள் இதயம் துள்ளி குதிக்க வேண்டும் சந்தோஷமா.
1: If your heart does not rejoice then you need to get saved.
0: உங்களை இருதயம் கழிகூறாவிட்டால் பிறகு நீங்க கண்டிப்பா ரட்சிக்கப்படணும்.
1: Because you don't know anything about salvation.
0: ஏனென்றால் ரட்சிப்பு குறித்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை.
1: You are a saved person and the Lord of heaven lives in you, you will rejoice and

0: perish this.
1: நீங்கள் லட்சிக்கப்பட்டவராக இருந்து பரலோகத்தின் தேவன் உங்களுக்குள்ளே வாசமண்ணினால் பிறகு நீங்கள் இதிலே கலிகூர்ந்த மகிழ்வீர்கள்.
0: This truth will be dear to your heart.
1: இந்த சத்தியம் உங்களுக்கு மிகவும் அருமையான ஒன்றாயிருக்கும்.
0: You will not only hear it and just enjoy it, you will take it home and you will speak it out.
1: இதை கேள்விப்பட்டு அனுபவிப்பது மட்டுமல்ல, இதை வீட்டுக்கெடுத்து சொல்வீர்கள், அதை மற்றவர்களுக்கும் கூறுவீர்கள்.
0: You will live in the very consciousness of dwelling in the presence of God.
1: தேவனுடைய பிரசனத்தில் நான் வாசமண்ணுகிறேன் என்ற உணர்வோடு கூட நீங்கள் வாழ்வீர்கள்.
0: Turn with me to Hebrews chapter 10.
1: திருப்பும் எபிரேயர் பத்தாம் அதிகாரம்.
0: Verse 19 to 22.
1: 19 முதல் 22 வரை.
0: Hebrews 10, 19 to 22.
1: எபிரேயர் 19 முதல் 22 வரை.
0: Having therefore brethren boldness to enter into the holiest by the blood of Jesus.
1: ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால்.
0: By a new and a living way which he hath consecrated for us through the veil, that is to say his flesh. And having a high priest over the house of God, let us draw near with a true heart, in full assurance of faith, having our hearts sprinkled from an evil conscience, and our bodies washed with pure water.
1: அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவளாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவளாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சீரக்கடவோம்.
0: Now the author of the book of Hebrews is speaking with the picture of the Old Testament and the tabernacle in his mind or the temple in his mind.
1: எபிரேய நிருபத்தை எழுதின இந்த ஆசிரியர் பழையற்பாட்டு காலத்தில் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை தன்னுடைய மனதில் நிறுத்தி இதை எழுதுகிறார்.
0: If you read the book of Hebrews, you cannot understand it without some Old Testament understanding.
1: எபிரேய நிருபத்தை வாசிக்கும்போது பழையற்பாட்டை புரிந்து கொள்ளாமல் இதை புரிந்து கொள்ள முடியாது.
0: So he is writing with that picture in mind.
1: ஆகவே அதை மனதில் கொண்டவராய் இதை எழுதுகிறார்.
0: There was the temple of God or the tabernacle of God.
1: அங்கேதானே தேவனுடைய ஆலயம் அல்லது தேவனுடைய வாசஸ்தலம் இருந்தது.
0: Through that God wanted to teach the people something about how to approach God and come to God.
1: அதன் மூலமாக எப்படி தேவனை அணுகுவது என்பதை தேவன் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்.
0: Now the people stood outside in the outer court.
1: மக்கள் எல்லாரும் வெளி பிரகாரத்திலே வெளியே நின்றார்கள்.
0: There they offered the sacrifices.
1: அங்கே தானே பலிகளை எல்லாம் செலுத்தினார்கள்.
0: And then the priests were allowed to enter into the next stage, inner circle, inner area called the holy place.
1: அதன் பிறகு மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட இடத்திலே ஆசாரியர்கள் மாத்திரம் பிரவேசிக்கும்படி கட்டளை இருந்தது.
0: And even they just cannot enter just like that. The blood had to be sprinkled on them. They have to be cleansed by the blood in order to enter in there and to serve God there in the holy place.
1: பரிசுத்த ஸ்தலத்திலே இவர்கள் பிரவேசித்து அங்கே தேவனை தொழுது கொள்வதற்கு ஆராதிப்பதற்கு இவர்கள் கூட சும்மா நுழைந்து விட முடியாது. இவர்களுக்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதன் பிறகுதான் இவர்கள் நுழைய முடியும்.
0: Only the descendants of Aaron, the Levites, can enter in.
1: ஆரோனின் சந்ததியாக இந்த லேவியர் மாத்திரமே அங்கே உள்ளே பிரவேசிக்க முடியும்.
0: Only the priests can enter in, not everybody.
1: ஆசாரியர்கள் மட்டுமே பிரவேசிக்க முடியும், எல்லாரும் பிரவேசிக்க முடியாது.
0: That also through the blood only.
1: அதுவும் ரத்தத்தின் மூலமாகத்தான்.
0: The holy of holies is the innermost sanctum, innermost area where it was believed that God's presence was there.
1: ஆனால் அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறதே அங்குதான் தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள்.
0: And so there to enter in there is not an ordinary thing.
1: ஆகவே அதற்குள்ளே நுழைவது சாதாரண ஒரு காரியமே அல்ல.
0: Even all the priests are not allowed.
1: அங்கே எல்லா ஆசாரியர்களும் நுழைய முடியாது.
0: Only the high priest is allowed only once a year, that also.
1: பிரதான ஆசாரியன் மட்டுமே உள்ளே நுழையலாம், அது கூட வருஷத்துக்கு ஒரு முறைதான்.
0: There he also enters only with the blood.
1: அங்கே அவன் கூட ரத்தத்தின் மூலமாகத்தான் உள்ளே நுழைகிறான்.
0: So the picture is this.
1: ஆகவே படம் இப்படிதான் இருக்கு.
0: Without the blood you cannot even step into that place.
1: ரத்தம் இல்லாமல் உள்ள காலை கூட வைக்க முடியாது.
0: It is through the blood only.
1: ரத்தத்தின் மூலமாய் மட்டுமே முடியும்.
0: The priests have the blood sprinkled on them before they enter into the holy place.
1: ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைவதற்கு முன்பாக ரத்தம் அவர்கள் மீது தெளிக்கப்பட்டிருக்க
0: வேண்டும். The high priest entering into the holy of holies has to carry the blood and through the blood he has to enter.
1: மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைகிற பிரதான ஆசாரியன் அவன் மீது ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். அவனும் ரத்தத்தை சுமந்து கொண்டு அதன் மூலமாய் தான் உள்ளே போக வேண்டும்.
0: But what has happened in the New Testament time?
1: ஆனால் புதிய ஏற்பாட்டு காலங்களிலே என்ன நடந்தது?
0: That we have all become priests.
1: நாம் எல்லாரும் ஆசாரியர்களாய் மாறிவிட்டோம்.
0: The Bible calls us a kingdom of priests.
1: வேதம் நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று அழைக்கிறது.
0: How many we believe you are all priests?
1: எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க எல்லாரும் ஆசாரியர்கள்
0: என்று? That means that the blood of Jesus has been sprinkled upon you.
1: அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மீது தெளிக்கப்பட்டிருக்கிறது.
0: We do not have the Old Testament priesthood now.
1: இப்போது பழைய பட்ட ஆசாரிய முறையெல்லாம் நமக்கு கிடையாது.
0: We are all priests.
1: நாம் எல்லாரும் ஆசாரியர்கள்.
0: And as such we have the blood sprinkled upon us and we can enter in and serve God in the holy place.
1: ஆகவே இயேசுவின் ரத்தம் நம் மீது தெளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து நாம் ஆராதனை செய்யலாம்.
0: But the priests of the New Testament times, the New Testament believers, are not just to enter into the holy place.
1: ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நாம் ஆசாரியர்களாக நாம் வெறுமனே பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைவது மட்டுமல்ல.
0: The blood of Jesus. You see, the New Testament times you have the blood of Jesus.
1: ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஏசு கிறிஸ்துவின் ரத்தமே நமக்கு இருக்கிறது.
0: In the Old Testament it was only the blood of bulls and goats.
1: பழைய ஏற்பாட்டு காலத்திலே அது வெறும் ஆடு மாடுகளின் ரத்தமாக இருந்தது.
0: It was only a symbolic thing of the real.
1: நிஜத்துக்கு அது வெறும் அடையாளமாக மட்டுமே இருந்தது.
0: It was a shadow of the real.
1: நிஜத்தினுடைய நிழலாக அவைகள் இருந்தது.
0: It was a type of the actual.
1: அது நிஜத்தினுடைய மாதிரியாக இருந்தது.
0: So now we have the precious blood of Jesus.
1: ஆனால் இப்போது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் நமக்கு இருக்கிறது.
0: Now this not only gets us into the holy place, it gets us into the holiest. The book of Hebrews says
1: இயேசுவின் ரத்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நம்மை கொண்டு செல்வது மட்டுமல்ல, எபிரேயர் நிருபம் சொல்கிறது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நம்மை கொண்டு செல்கிறது.
0: We enter into the holiest.
1: நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம்.
0: The holiest, the holy of holies is opened for the believer now.
1: இப்போது விசுவாசிகளுக்கு மகா பரிசுத்த ஸ்தலம் திறந்து இருக்கிறது.
0: Through the blood of Jesus, the holy of holies becomes accessible for us.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் இப்போது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாகவே நாம் பிரவேசிக்கலாம்.
0: Now I like the way the author of the book of Hebrews puts it.
1: எபிரேய ஆசிரியர் அது சொல்லுகிறாரே அந்த விதம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது.
0: He says four things have been prepared for us.
1: அவர் சொல்லுகிறார் நமக்காக நான்கு காரியங்கள் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது.
0: God has prepared four things for us.
1: தேவன் நமக்காய் நான்கு காரியங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
0: That is what is mentioned in these verses.
1: அதை நான் இந்த வசனங்களிலே அவர் குறிப்பிடுகிறார்.
0: One,
1: முதலாவது,
0: God has prepared for us the holiest place, the holy of holies.
1: தேவன் மகா பரிசுத்தமான ஒரு ஸ்தலத்தை நமக்காய் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
0: What does it mean to say that God has prepared the holiest place for us?
1: தேவன் நமக்காக மகா பரிசுத்தமான ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்?
0: Not so that we may visit once in a while and go.
1: ஏதோ எப்போது அங்க போய் பார்த்துட்டு வருவதற்காக அல்ல.
0: The apostle Paul said it as he preached in Athens.
1: அப்போஸ்தலன் பவுல் அத்தேனே பட்டணத்தில் பிரசங்கித்த போது அதை சொன்னார்.
0: We live and move and have our being in him.
1: நாம் அவருக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம் என்று.
0: In other words, he said we are dwelling in him.
1: வேறுதமா என்ன சொல்கிறார்? நாம் அவருக்குள்ளாகவே வாசம் பண்ணுகிறோம்.
0: Our existence is in him.
1: நம்முடைய நாம் பிழைத்திருப்பதே அவருக்குள்ளதான்.
0: The New Testament believer now goes in and the dwelling place has been prepared for him.
1: புதிய ஏற்பாட்டு விசுவாசி இப்பொழுது உள்ளே பிரவேசிக்கிறார், அங்கே அவருக்காய் வாசம் பண்ணுகிற இடமே இருக்கிறது.
0: What is the dwelling place?
1: அந்த வாசம் பண்ணுகிற இடம் எது?
0: That dwelling place is the dwelling place of God himself.
1: அந்த வாசம் பண்ணுகிற இடம் தேவனே வாசம் பண்ணுகிற இடம்.
0: God not only wants you to just enter but he wants you to dwell there.
1: நீங்கள் உள்ளே பிரவேசிக்கிறது மட்டுமல்ல, அங்கேயே நீங்கள் வாசம் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
0: Make it your house.
1: அதை உங்களுடைய வீடாக ஆக்கிக் கொள்ளுங்கள்.
0: Make it the place where you belong.
1: நீங்கள் அங்க இருக்கிற உங்களுக்கு சொந்தமான இடமாய் மாற்றிக் கொள்ளுங்கள்.
0: Holy of holies is opened for you.
1: மகா பரிசுத்த ஸ்தலம் உங்களுக்காய் திறந்திருக்கிறது.
0: God has prepared that for you.
1: தேவன் அதை உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
0: Believers used to stand outside but now through the precious blood of Jesus God has prepared the holy of holies to be inhabited by the believers, ordinary believers.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் சாதாரண விசுவாசிகள் கூட மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து அங்கேயே வாசம் பண்ணும்படியாய் தேவன் அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
0: Now this because the people don't understand this they have many other holy of holies here.
1: இதை மக்கள் புரிந்து கொள்ளாதபடினாலே இப்போது இந்த உலகத்திலேயே நிறைய பரிசுத்த ஸ்தலங்களை மகா பரிசுத்த ஸ்தலங்களை ஏற்படுத்தி வச்சிட்டாங்க.
0: Like I told you, one man said, I went to this great man of God to see him and there was a big line. And they said he is only seeing foreigners today.
1: நான் சொன்னே இல்லையா, ஒரு ஆள் பா ஒரு பெரிய ஊழியக்கார பாக்க போனார், லைன்ல நின்னார், சொல்லிட்டாங்க இன்னைக்கு வெளிநாட்டு ஆளுங்களை மட்டும் தான் பாப்பார், நீங்க போங்க.
0: He is so great.
1: அவர் ரொம்ப பெரியவர்.
0: And he is in the holy of holies.
1: அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்தில்.
0: And all these people are standing and waiting.
1: இந்த ஆட்கள் எல்லாம் பாவம்
0: காத்துட்டு just to enter in.
1: உள்ள பிரவேசிப்பார்.
0: And he says I will only see foreign people.
1: அவர் சொல்றார் இன்னைக்கு வெளிநாட்டு ஆளுங்களை மட்டும் தான்
0: பாப்பார். I am telling you.
1: நான் உங்களுக்கு சொல்றேன்.
0: You've got the holy of holies itself, the very presence of God opened for you to come in.
1: நீங்கள் உள்ளே நுழைவதற்கு தேவன் வாசம் பண்ணுகிற மகா பரிசுத்த ஸ்தலமே உங்களுக்கு திறந்திருக்கிறது.
0: Not some pastors or evangelists room.
1: ஏதோ ஒரு போதகருடைய சுவிசேஷகருடைய அறை அல்ல அது.
0: No,
1: கிடையாது.
0: It is the very dwelling place of God.
1: அது தேவனே தங்கி இருக்கிற இடம்.
0: Where God is.
1: அங்கே தேவன் தான் இருக்கிறார்.
0: That itself God has prepared for you and he is telling you to come.
1: அதை தேவனே உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வாருங்கள் என்று உங்களை அழைக்கிறார்.
0: He says you must have now boldness to enter.
1: அவர் சொல்லுகிறார் உள்ளே பிரவேசிக்க உங்களுக்கு தைரியம் வேண்டும்.
0: That is why I don't stand in any other holy of holies.
1: ஆகவே தான் நான் வேற எந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் போய் நிக்கிறது கிடையாது.
0: Because if I can go straight to him into the very holy of holies and dwell there then I have no problem.
1: மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நேரா நானே உள்ளே பிரவேசித்து அங்கேயே நான் வாசம் பண்ண முடியும்னா அப்புறம் எனக்கு பிரச்சனையே கிடையாது.
0: I believe that if God has opened the way and the door and provided the blood of Jesus for me then there is nothing in the whole world to stop me from entering into the Holy of Holies.
1: தேவன் எனக்கு வழியையும் வாசலையும் திறந்து வைத்து உள்ளே பிரவேசிக்க ஏசுவின் ரத்தத்தை எனக்கு கொடுத்திருப்பார் என்றால் பிறகு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உள்ளே பிரவேசிக்க.
0: You see, the problem today with the believers is they don't think like that.
1: இன்றைய விசுவாசிகளின் பிரச்சனை இதுதான். இப்படி சிந்திப்பதே கிடையாது.
0: Not thinking like that, they are weak believers.
1: இப்படி சிந்திக்காமல் இருப்பதனால்தான் பலவீனமான விசுவாசிகளாக இருக்கிறார்கள்.
0: You see, we have a provision made by God.
1: பாருங்கள், தேவனே நமக்கு ஒரு வழியை உண்டாக்கி இப்படி வைத்திருக்கிறார்.
0: What is that provision?
1: அந்த வழி என்ன?
0: The provision is a dwelling place.
1: தேவன் வாசம் பண்ணுகிற இடம் அதான் நம்முடைய வழி.
0: Amen.
1: Amen.
0: Not a place where we enter.
1: ஏதோ சும்மா உள்ள நுழையிற இடம்
0: இல்ல. Not a place where we peek into and just come out.
1: அது சும்மா எட்டி பார்த்து விட்டு வந்து விடுகிற இடம் இல்ல.
0: Not a place where we look, stand far away and look and wonder and be in amazement about.
1: அல்லது வெகு தூரத்தில் நின்று பார்த்து ஆச்சரியப்பட்டு வியந்து விட்டு வருகிற இடம் இல்ல.
0: It is a place where we enter and stay.
1: அங்கே நாம் உள்ளே பிரவேசித்து அங்கேயே வாசம் பண்ணலாம்.
0: There is no one stopping us there.
1: நான் நம்மை தடுக்கிற ஆள் யாருமே இல்லை அங்கே.
0: People think Peter is there telling you to come in.
1: மக்கள் நினைக்கிறாங்க உள்ள வாங்க வாங்கன்னு பேதுரு தான் நம்ம கூப்பிடுறாரு.
0: No, no, no, we don't enter by Peter.
1: கிடையாது, பேதுரு உத்தரவு பெற்று நாம் உள்ளே போவது
0: கிடையாது. We enter by any other saint.
1: வேறு எந்த பரிசுத்தவானுடைய உத்தரவுல உள்ள போவது
0: கிடையாது. We don't need anybody's help to enter in there.
1: உள்ளே அங்க பிரவேசிக்க யாருடைய உதவியும் நமக்கு தேவையில்லை.
0: Amen. Peter was just a man like us.
1: பேதுரு நம்ம போல ஒரு சாதாரண மனுஷன்.
0: He has also entered in.
1: அவரும் உள்ள பிரவேசித்திருக்கார்.
0: So we are not banking on Peter and Paul and other saints.
1: ஆகவே பேதுரு, பவுல், மற்ற பரிசுத்தவான் இவங்க எல்லாம் நாம சார்ந்து இல்லை.
0: So we don't give importance to that.
1: ஆகவே அதுக்கெல்லாம் நாம முக்கியத்துவம் கொடுப்பதில்லை.
0: We enter in through our high priest and his blood that was shed for us.
1: நம்முடைய பிரதான ஆசாரியர் நமக்காய் அவர் சிந்தின இரத்தம் அதன் மூலமாக தான் நாம் உள்ளே நுழைகிறோம்.
0: See, we must not reduce this Christian faith, this great faith, into some little religion. You see,
1: பாருங்க, இந்த மாபெரும் கிறிஸ்துவ விசுவாசத்தை சாதாரண ஒரு மதமாக்கிட கூடாது. நாம்
0: we must not reduce these great things to these flimsy little things.
1: இந்த மாபெரும் காரியங்களை சாதாரண அல்ப காரியங்களாக்கி விட கூடாது.
0: No,
1: கிடையாது.
0: It is Jesus himself who has provided us the way.
1: இயேசுவே நமக்கு அந்த வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
0: So the author of Hebrews says the holiest or the Holy of Holies is prepared for us.
1: ஆகவே எபிரேயர் ஆசிரியர் சொல்கிறார், மகா பரிசுத்த ஸ்தலமே நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது.
0: Secondly, he says there is another thing that is prepared, God has prepared for us, that is a liberty to enter in through the blood.
1: இரண்டாவதாக இரத்தத்தின் மூலமாய் உள்ளே பிரவேசிக்கிற ஒரு விடுதலையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
0: A liberty and a right to enter into the Holy of Holies through the blood.
1: இரத்தத்தின் மூலமாய் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கும் உரிமை நமக்கு உண்டாயிருக்கிறது.
0: Once again, let me emphasize the authority that allows us into the presence of God is no less than God himself.
1: பாருங்கள், மறுபடியும் இதை சொல்கிறேன், தேவனுடைய சமூகத்திலே நம்மை நுழைவதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறவர் தேவனே தான், வேற யாரும் கிடையாது.
0: The admission rights belong to God.
1: பாருங்கள், உள்ள அனுமதிக்கிற உரிமை தேவனுக்கு மட்டும்தான் இருக்கு.
0: No saint, nobody's got it.
1: எந்த பரிசுத்தவானும் கிடையாது, யாருக்கும் கிடையாது.
0: He says, if you come in this way, I will get you, I will let you in.
1: தேவன் சொல்கிறார், இந்த வழியா வந்தா நான் உன்னை உள்ள விடுவேன்.
0: I have prescribed the way.
1: வழியை நானே சொல்லியிருக்கேன்.
0: What is the way?
1: என்ன வழி?
0: It is called a new and a living way.
1: அதான் புதிதும் ஜீவனமான மார்க்கம் என்று அழைக்கப்படுகிறது.
0: How did he inaugurate this new and a living way?
1: இந்த புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை எப்படி திறந்து வைத்தார்?
0: Through the veil that is the flesh.
1: மாம்சம் என்னும் திரையின் ஊடாக.
0: What does that mean?
1: அதன் அர்த்தம் என்ன?
0: It means when his flesh was rent on the cross of Calvary.
1: கல்வாரி சிலுவையிலே அவருடைய சரீரம் மாம்சம் கிழிக்கப்பட்டபோது.
0: When his flesh was rent for us.
1: நமக்காக அவருடைய மாம்சம் கிழிக்கப்பட்டபோது.
0: When it was torn into pieces.
1: அது
0: When he suffered there in his body,
1: தம்முடைய சரீரத்தில் அவர் பாடுபட்டபோது,
0: when he shed his blood there on the cross of Calvary,
1: சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தினபோது,
0: through the veil that is his flesh, he opened this new and a living way.
1: அவருடைய மாம்சமாகிய இந்த திரையினோடாக புதிய ஜீவனமான மார்க்கத்தை அவர் திறந்தார்.
0: Through the blood he has made it.
1: இரத்தத்தின் மூலமாக அவர் செய்திருக்கிறார்.
0: It mentions it very specifically.
1: குறிப்பாக சொல்றாரு பாருங்க,
0: by the blood of Jesus,
1: இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக,
0: a new and a living way has been consecrated.
1: புதிதும் ஜீவமான மார்க்கம் ஒன்று நமக்கு உண்டா இருக்கிறது.
0: Through the veil, through the flesh,
1: மாம்சத்தின் வழியாய்.
0: Amen.
1: Amen.
0: Praise God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: The blood procures the admission for us.
1: இரத்தம் தான் உள்ளே நுழைக்கூடிய உரிமையை நமக்கு கொடுக்கிறது.
0: Why?
1: Yeah.
0: What is there in that blood?
1: அந்த இரத்தத்துல என்ன இருக்கு?
0: What does that blood say?
1: அந்த இரத்தம் என்ன கூறுகிறது?
0: As we enter in, the blood says.
1: உள்ளே பிரவேசிக்கும்போது அந்த இரத்தம் சொல்லுகிறது.
0: The blood of Jesus is speaking there. Remember?
1: ஞாபகம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அங்கே பேசுகிறது.
0: It is speaking better things than the blood of Abel.
1: ஆபேலின் இரத்தத்தை விட மேலானவைகளை பேசுகிறது.
0: What is it speaking?
1: அது என்ன பேசுகிறது?
0: It is speaking saying that his punishment has already been given.
1: அவருடைய தண்டனை ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது என்று அது பேசுகிறது.
0: His death, the punishment of death has already been given.
1: அவருடைய மரண தண்டனை ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது.
0: And God says, when?
1: தேவன் கேட்கிறார், எப்போது என்று.
0: What is the proof?
1: அதுக்கு ஆதாரம் என்ன?
0: The blood is the proof.
1: ரத்தம் தான் ஆதாரம்.
0: Life is in the blood.
1: உயிர் ரத்தத்தில் இருக்கிறது.
0: The blood was shed.
1: ரத்தம் சிந்தப்பட்டது.
0: The blood is kept in the very presence of God.
1: ரத்தம் தேவனுடைய பிரசன்னத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது.
0: And the blood says, yes, here is the proof that his sins have been taken care of. His punishment has been already given. His death has already been given to him.
1: அவருடைய பாவம் பரிகரிக்கப்பட்டு விட்டது. அவருடைய தண்டனை முடிந்து விட்டது. அதுக்கு ஆதாரம் இதுதான் என்று ரத்தம் அங்கே பேசுகிறது.
0: The blood is speaking that.
1: ரத்தம் அதை பேசுகிறது.
0: That is why we enter in, my friend.
1: ஆகவே தான் நாம் உள்ளே நுழைகிறோம் நண்பரே.
0: So now we have the liberty.
1: இப்போது அந்த உரிமை நமக்கு இருக்கிறது.
0: The blood is saying he is all right, he can come in.
1: ரத்தம் சொல்லுது அவர் சரியா இருக்கார், அவர் உள்ள வரலாம்.
0: Why does it say that?
1: ஏன் அப்படி சொல்லுகிறது?
0: It says it because we have put our faith on Jesus Christ.
1: இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் விசுவாசத்தை வைத்திருக்கிறபடியால அப்படி சொல்லுகிறது.
0: Anybody that enters in believes in the cross and what Jesus has done there through his shed blood.
1: அங்கே உள்ளே நுழைகிற யாரானாலும் சரி, இயேசுவையும் கல்வாரி சிலுவையில் செய்த காரியங்களையும் அவருடைய சிந்தப்பட்ட ரத்தத்தையும் விசுவாசிக்கிறார்கள்.
0: That is the only way to come to God.
1: தேவனுடைய வருவதற்கு அது மட்டும்தான் வழி.
0: Jesus said, I am the way.
1: இயேசு நானே வழி.
0: That is the new and a living way.
1: அதுதான் புதிதும் ஜீவனமான மார்க்கம்.
0: There is no other way.
1: வேற வழியே கிடையாது.
0: So those who believe in Jesus believe that Jesus has provided the way through his shed blood, through his death on the cross.
1: ஆகவே இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் இயேசு தம்முடைய மரணத்தின் மூலமாய், கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாய் வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறார்கள்.
0: And that is how they can enter.
1: அப்படிதான் உள்ளே பிரவேசிக்க முடியும்.
0: So first of all, the Holy of Holies is prepared for us as a dwelling place.
1: மகா பரிசுத்தலம் நாம் வாசம் பண்ணும் இடமாய் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது.
0: Secondly, God has given us the right and the liberty to come in and dwell there through the blood.
1: இரத்தத்தின் மூலமாய் நாம் உள்ளே பிரவேசித்து அங்கேயே தங்கியிருக்கும்படியான உரிமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
0: Thirdly, God has provided a new and a living way, he says.
1: மூன்றாவது, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்கிறது.
0: That is what I just explained just now.
1: அதை தான் இப்போ நான் உங்களுக்கு விளக்கி சொன்னேன்.
0: Through the flesh means through the death on the cross.
1: மாம்சமாகிய திரையின் வழியா என்று சொன்னால் கல்வாரி சிலுவையிலே அவருடைய மரணத்தின் மூலமாக.
0: And the blood that was shed there.
1: பிறங்கு சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக.
0: Fourthly, he says, we have a great high priest also provided for us by God.
1: நான்காவதாக தேவன் நமக்கு மகா ஆசாரியர் ஒருவரையும் கொடுத்திருக்கிறார்.
0: Having a high priest over the house of God.
1: தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடி.
0: Jesus is our high priest.
1: இயேசுதான் நம்முடைய பிரதான ஆசாரியர்.
0: God has provided us a high priest.
1: தேவன் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியனை கொடுத்திருக்கிறார்.
0: You see, the priests in those days in the Old Testament days that entered into the holy place.
1: பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்த அந்த ஆசாரியர்கள்
0: they couldn't go into the holy of holies.
1: அவங்கள மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது.
0: Only the holy place.
1: பரிசுத்த ஸ்தலம் மட்டும்
0: just outside the presence of God.
1: தேவனுடைய பிரசன்னத்துக்கு கொஞ்சம் வெளியே.
0: For that they have to be sprinkled with blood.
1: அதுக்கே அவங்க மேல ரத்தம் தெளிக்க பண்ணணும்.
0: And also they have to be related to Aaron, that they have to be descendants of Aaron.
1: அது மட்டுமல்ல அவங்கள ஆரோனுடைய சந்ததியாரா இருக்க வேணும்.
0: You just can't enter in.
1: சும்மா அப்படியே நுழைந்துட முடியாது.
0: You know, all the tribes of Israel can't just enter in.
1: இஸ்ரவேல் கோத்திரத்தை எல்லா மக்களும் உள்ள போக முடியாது.
0: Only the sons of Aaron.
1: ஆரோனுடைய குமாரர் மட்டும்தான்.
0: With the blood and through the blood.
1: ரத்தத்தை கொண்டு ரத்தத்தின் மூலமாக.
0: That is all.
1: அவ்வளவுதான்.
0: Their relationship to the high priest Aaron is very important.
1: ஆர் பிரதான ஆசாரியாக ஆரோனுடைய சந்ததியா அவங்க இருக்கணும். அது ரொம்ப முக்கியம்.
0: The question asked is, who are you?
1: கேள்வி கேட்பாங்க, நீ யார் அப்படினு.
0: You must say, my ancestor is Aaron.
1: நீங்க சொல்லணும், என்னுடைய முற்பிதா வந்து ஆரோன் அப்படினு.
0: And I am a priest.
1: நானும் ஒரு ஆசாரியன்.
0: Because of my relationship to Aaron, I am a priest.
1: நான் ஆரோனுடைய சந்ததி, அவனுடைய உறவினன், ஆகவே நான் ஆசாரியன்.
0: That is how I enter in.
1: ஆகவே அப்படி தான் உள்ள நுழைகிறேன்.
0: The New Testament.
1: ஆனா புதிய ஏற்பாட்டில்
0: the believers,
1: விசுவாசிகள்,
0: we enter in through our relationship to our high priest Jesus Christ our Lord.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிரதான ஆசாரியர். அவரோடு உள்ள உறவு நிமித்தமாய் நாம் உள்ளே நுழைகிறோம்.
0: When you enter in, nothing else matters but your relationship with Jesus.
1: நீங்கள் உள்ளே நுழையும் போது வேற எதுவும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது. இயேசுவோடு உங்களுக்கு இருக்கிற உறவு மட்டுமே கணக்கில் எடுக்கப்படும்.
0: It is not important whether you are rich or poor.
1: நீங்க ஏழையா பணக்காரனா அதெல்லாம் முக்கியம் இல்லை.
0: Not whether you are educated or not educated.
1: நீங்க படிச்சவங்களா படிக்காதவங்களா அதுவும் முக்கியம் இல்லை.
0: Not important what caste you belong to.
1: நீங்க எந்த ஜாதியை சேர்ந்தவங்க அதுவும் முக்கியம் இல்லை.
0: No.
1: கிடையாது.
0: When you enter in,
1: உள்ளே நுழையும் போது
0: the only thing that is asked of you is that who are you?
1: அங்க கேட்கப்படுற ஒரே கேள்வி, நீ யார்? அதான்.
0: What right do you have to enter in?
1: உள்ளே பிரவேசிக்க உனக்கு என்ன உரிமை இருக்கிறது?
0: You say, I belong to the high priest.
1: நீங்க சொல்லலாம், நான் பிரதான ஆசாரியனுக்கு சொந்தமா.
0: I come on the basis of my relationship to him.
1: அவரோடு கூட எனக்கு உறவு இருக்கிறதே, அந்த உறவின் அடிப்படையிலே நான் வருகிறேன்.
0: And I come on the basis of the blood.
1: இரத்தத்தின் அடிப்படையிலே நான் வருகிறேன்.
0: You see, this is a wonderful thing that God has provided for us.
1: அவர் தேவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற அற்புதமான ஒரு காரியம் இது.
0: He has provided the holy of holies for us to dwell in.
1: நாம் வாசம் பண்ணும்படியாய் மகா பரிசுத்த ஸ்தலத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
0: He has given us the right to enter in and to dwell in through the blood.
1: பிரவேசித்து அங்கே வாசம் பண்ணும்படி ரத்தத்தின் மூலமாய் உரிமையையும் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
0: He has inaugurated and consecrated and opened a new and a living way for us to enter in.
1: பிறகு உள்ளே பிரவேசிக்க புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்காக அவரே ஏற்படுத்தி
0: வைத்தார். And there is a high priest there.
1: பிறகு பிரதான ஆசாரியர் ஒருவர் அங்க இருக்கிறார்.
0: He is a living high priest.
1: அவர்தான் இன்றைக்கும் உயிர் வாழ்கிற பிரதான ஆசாரி.
0: He is standing there and saying, "Yes, he is allowed. He is mine."
1: அவர் அங்க நின்று கொண்டு இவர் உள்ள வரலாம், இவர் என்னுடைய சொந்தம்தான் அப்படி.
0: He is there to receive you.
1: அவர் உங்களை வரவேற்க அங்க இருக்கிறார்.
0: Now how many think you can enter in?
1: எத்தனை பேர் இப்ப நினைக்கிறீங்க நீங்க உள்ள பிரவேசம்?
0: The place is prepared.
1: இடம் ஆயத்தம்
0: பண்ணப்பட்டது. Right is given.
1: உரிமையும் கொடுக்கப்பட்டது.
0: The way has been made.
1: வழியும் ஏற்படுத்தப்பட்டது.
0: And there is a person there welcoming you and opening the door for you.
1: பிரகாங்க ஒருவர் நின்று கொண்டு உங்களை வரவேற்று வாசலையும் திறந்து விடுகிறார்.
0: Now after you hear that you feel like entering in.
1: இதை கேட்ட பிறகு உள்ளே போகணும் போல இருக்கு இல்ல?
0: You want to dwell in.
1: நீங்க உள்ள போய் வாசம் பண்ண
0: விரும்புறீங்க. But then he doesn't leave it at that. He tells us four more things about how we are prepared to enter in.
1: பிறகு அவர் அப்படியே நம்மை விட்டு விடுவது கிடையாது, உள்ளே பிரவேசிப்பதற்கு நாம் எப்படி ஆயத்தம் பண்ணப்படுகிறோம் என்று நான்கு காரியங்களை சொல்கிறார்.
0: First I told you about what God has prepared.
1: முதலாவது தேவன் என்ன ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று பார்த்தோம்.
0: Now we are going to talk about how God has prepared us to enter in and dwell in the presence of God.
1: இப்போது தேவனுடைய பிரசன்னத்திலே பிரவேசித்து வாசம் பண்ண முடியும் தேவன் நம்மை எப்படி ஆயத்தம் பண்ணுகிறார் அதை பார்ப்போம்.
0: For about that here in these verses that I read to you.
1: அதை குறித்து நான் வாசித்த இந்த வசனங்களிலே
0: First of all he says a true heart has been prepared.
1: முதலாவதாக
0: we are prepared with a true heart.
1: சுத்தமான இருதயம் நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்க வேண்டும்.
0: Now even though the right is given and the place is there and the high priest is there and the new and a living way is there.
1: பாருங்கள் இடம் நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கு, புதிதும் ஜீவனுமான மார்க்கம் இருக்கிறது, பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார்,
0: உரிமை இருக்குது.
1: உரிமை நமக்கு இருக்கிறது.
0: But you can't just enter in just because all those things are there. You have to be prepared to enter in.
1: இந்த காரியங்கள் இருக்கிறதுனால நீங்க சும்மா அப்படியே நுழைந்து விட முடியாது. உள்ளே பிரவேசிக்க நீங்கள் ஆயத்தம் பண்ணப்பட வேண்டும்.
0: The heart must be cleansed.
1: இருதயம் சுத்தமாக்கப்பட வேண்டும்.
0: Sin must be taken care of.
1: பாவம் முதலாவது அகற்றப்பட வேண்டும்.
0: That is why he says let us draw near with a true heart.
1: ஆகவே தான் சொல்கிறார் உண்மையுள்ள இருதயத்தோடு சேரக்கடவோம்.
0: The heart can be true only when it is cleansed by the blood of Jesus.
1: இருதயம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டால் மட்டுமே உண்மையுள்ளதாக இருக்க முடியும்.
0: Talking about the heart that is washed and is yielded to the power of the blood, the cleansing power of the blood.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்தம் பண்ணப்பட்டு சுத்திகரிக்கிற அந்த வல்லமைக்கு தன்னை ஒப்பு கொடுத்த இதயத்தை குறித்து இது பேசுகிறது.
0: A true heart is not when you look at yourself in the mirror and say, well, I'm a pretty good person, I can enter in.
1: உண்மையிலே இருதயம் சொன்னா உங்களை நீங்களே கண்ணாடியில பார்த்து நான் நல்லா தான் இருக்கேன் நான் உள்ள போகலாம் அப்படி சொல்றது கிடையாது.
0: Not judging yourself and saying, well, I'm fine, I'm a good person, I can go in.
1: உங்களை நீங்களே நிதானிச்சிட்டு நான் நல்லா தான் இருக்கேன் நான் உள்ள போகலாம் அப்படி கிடையாது.
0: No.
1: கிடையாது.
0: The only right you have is through the blood.
1: உங்களுக்கு இருக்கிற ஒரே உரிமை ரத்தத்தின் மூலமாக மட்டுமே.
0: The heart must be cleansed through the blood.
1: இருதயம் ரத்தத்தின் மூலமாக சுத்தமாக்கப்பட வேண்டும்.
0: Sins must have been confessed.
1: பாவங்கள் அறிக்கை செய்யப்பட வேண்டும்.
0: And it must the heart must have been cleansed by the power of the blood.
1: பிறகு இருதயம் ரத்தத்தின் வல்லமையால் சுத்திகரிக்கப்பட வேண்டும்.
0: A true heart is a heart that God gives.
1: உண்மையுள்ள இருதயம் என்பது தேவன் அருளும் இருதயமாக இருக்கிறது.
0: God doesn't judge us by our perfection.
1: நம்முடைய
0: our performance
1: நம்முடைய பூரணத்தை கண்டோ அல்லது நம்முடைய செயல்களை கண்டோ தேவன் நம்மை நிதானிப்பதில்லை.
0: He judges only by the covering of the blood.
1: ரத்தம் நம்மை மூடி இருக்கிறதா அதை கொண்டு மட்டுமே நம்மை அவர் நிதானிக்கிறார்.
0: Only if we are covered by the blood then we can enter.
1: ரத்தத்தினால் மூடப்பட்டிருந்தால் மட்டுமே நாம் உள்ளே பிரவேசிக்கலாம்.
0: A true heart is something that God gives and only through
1: ஒன்று அது இருந்தால் மட்டுமே உள்ளே நுழைய முடியும்.
0: So God prepares us to enter in by giving us a true heart.
1: ஆகவே உண்மையுள்ள இருதயத்தை நமக்கு கொடுத்து உள்ளே பிரவேசிப்பதற்கு தேவனே நம்மை ஆயத்தம் பண்ணுகிறார்.
0: The second thing that God does to prepare us.
1: தேவன் நம்மை ஆயத்தம் பண்ணுவதற்கு செய்கிற இரண்டாவது காரியம்
0: is that he gives in our hearts a full assurance of faith.
1: விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை கொடுக்கிறார்.
0: That is another thing that God gives.
1: தேவன் கொடுக்கிற இன்னொரு காரியம் இதுதான்.
0: See that is why I'm amazed when people hesitate to enter in to God's presence.
1: ஆகவே தான் பாருங்கள் தேவனுடைய சமூகத்திலே உள்ளே நுழைய மக்கள் தயங்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு.
0: How can you hesitate?
1: எப்படி நீங்க தயங்கலாம்?
0: God has made everything ready.
1: தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியிருக்கார்.
0: Then he comes and gives you a true heart.
1: பிறகு அவரே வந்து உண்மையுள்ள இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கிறார்.
0: By cleansing your heart through the blood of Jesus.
1: கர்த்தர் இயேசுவின் ரத்தத்தின் மூலமா உங்கள் இருதயத்தை
0: சுத்திகரிப்பார். Then after your heart is cleansed he comes and gives you the full assurance of faith.
1: இருதயம் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை அவரே வந்து
0: How does he give the full assurance of faith?
1: விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை எப்படி அவர் கொடுக்கிறார்?
0: When you come to know what God says about the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை நீங்கள் அறியும் போது,
0: when you come to know the word of God,
1: தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது,
0: and when you confess it and make it your testimony,
1: அதை நீங்கள் அறிக்கை செய்து அதையே உங்கள் சாட்சியாய் மாற்றிக் கொள்ளும் போது,
0: that brings full assurance of faith.
1: அதுதான் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை கொடுக்கிறது.
0: This is the full gospel.
1: இதுதான் பூரண சுவிசேஷம்.
0: This is not the full gospel.
1: இது கிடையாது பூரண சுவிசேஷம்.
0: This is the full gospel.
1: இதுதான் பூரண சுவிசேஷம்.
0: Full assurance.
1: பூரணமான நிச்சயம்.
0: Full boldness.
1: பூரணமான தைரியம்.
0: Full confidence.
1: முழுமையான நிச்சயம்.
0: No doubt.
1: சந்தேகமே கிடையாது.
0: No fear.
1: பயம் கிடையாது.
0: No apprehension.
1: எந்தவிதமான சந்தேகங்களும் கிடையாது.
0: No hesitation.
1: எந்தவிதமான தயக்கமும் கிடையாது.
0: Full knowledge that God has taken care of all that.
1: தேவன் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டார் என்ற பூரணமான ஒரு அறிவு.
0: The full assurance of faith.
1: விசுவாசத்தின் பூரண நிச்சயம்.
0: Are you there, my friend?
1: இருக்கீங்களா நண்பர்களே?
0: How many of you are filled with full assurance tonight?
1: எத்தனை பேர் இன்றைக்கு இரவு பூரண நிச்சயத்தால் நிறைந்திருக்கிறீர்கள்?
0: Does your heart say, yes, I can enter in?
1: ஆம், நான் உள்ளே நுழைய முடியும் என்று உங்கள் இதயம் சொல்கிறதா?
0: Does your heart rejoice in the blood of Jesus?
1: உங்கள் இதயம் இயேசுவின் இரத்தத்திலே களி கூறுகிறதா?
0: Does your heart say, oh, thank you Lord for you have given me a new and a living way?
1: தேவனே, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் என்று உள்ளம் சொல்கிறதா?
0: Does your heart say, thank you Lord for the holy of holies?
1: உங்கள் இதயம் தேவனே, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்கிறதா?
0: Does your heart say, I have the right?
1: உரிமை எனக்கு இருக்கிறது என்று உங்கள் இதயம் சொல்கிறதா?
0: Does your heart say, I must enter in because the holy the high priest is there?
1: பிரதான ஆசாரியன் அங்கே இருக்கிறார், ஆகவே கண்டிப்பாக நான் உள்ளே நுழைய வேண்டும் என்று இதயம் சொல்கிறதா?
0: Does your heart have full confidence and full assurance?
1: உங்கள் இதயத்திலே முழுமையான நம்பிக்கை நிச்சயம் இருக்கிறதா?
0: Amen.
1: Amen.
0: That is lot of people have got the half gospel.
1: நிறைய பேருக்கு பாதி சுவிசேஷம் தான் இருக்கு பாருங்க.
0: One man said to me, what do you mean full gospel? Does it mean we have all got half gospel?
1: ஒருத்தர் கேட்டார், என்ன பூரண சுவிசேஷம் சொல்றீங்களா? அப்பனா நாங்களா என்ன பாதி சுவிசேஷம் அப்படினு.
0: I said, do you have half gospel?
1: நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன பாதி சுவிசேஷமா இருக்கு அப்படினு.
0: What do you believe? Tell me.
1: நீங்க என்னத நம்புறீங்க சொல்லுங்க.
0: Let's find out whether you got half the gospel or full gospel.
1: உங்களுக்கு பாதி இருக்குதா பூரண சுவிசேஷம் இருக்கா பார்க்கலாம் அப்படினு.
0: He said, oh brother, I thought you meant this by full gospel.
1: அவர் சொன்னார், brother, full gospelனா நான் இதையோ இதுன்னு நீங்க இத சொல்றீங்கனு யோசிச்சிட்டேன்.
0: No, full gospel everything is there. Full, it is full of stuff.
1: பூரண சுவிசேஷத்துல எல்லா பூரணமா இருக்கு.
0: Have you got it full?
1: பூரணமா இருக்கு உங்ககிட்ட.
0: Many people haven't got it full.
1: நிறைய பேருக்கு அது ஃபுல்லா இல்ல பாருங்க.
0: That is why the full assurance is not there.
1: அதுதான் பூரண நிச்சயம் இல்ல.
0: This is something that God prepares us with.
1: இந்த காரியத்திலே தேவனே நம்மை ஆயத்தம் பண்ணுகிறார்.
0: Gives us a true heart.
1: நமக்கு உண்மையுள்ள இதயத்தை கொடுக்கிறார்.
0: Then gives us a full assurance.
1: பிறகு பூரண நிச்சயத்தை கொடுக்கிறார்.
0: Then thirdly,
1: பிறகு மூன்றாவது,
0: it says he our hearts are cleansed.
1: நம்முடைய இதயம் கழுவப்படுகிறது என்று சொல்கிறார்.
0: This is another way that he deals with us.
1: இந்த விதத்திலும் தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறார்.
0: He gives us a true heart.
1: நமக்கு உண்மையுள்ள இதயத்தை கொடுக்கிறார்.
0: But then after we get the true heart,
1: பிறகு உண்மையுள்ள இதயம் நமக்கு கிடைத்த பிறகு,
0: many times we do still wrong.
1: பல சமயங்களில் இன்னமும் நாம் தவறு செய்கிறவளாய் இருக்கிறோம்.
0: We sometimes commit sins.
1: சில சமயத்திலே பாவம் செய்து விடுகிறோம்.
0: We fall sometimes.
1: சில சமயத்திலே விழுந்து விடுகிறோம்.
0: We falter sometimes.
1: சில சமயத்திலே தவறுகிறோம்.
0: There are many shortcomings that we have.
1: பல குறைகள் நம்மிடத்தில் காணப்படுகிறது.
0: It's a true heart. It's a true heart.
1: உண்மையுள்ள இதயம் தான்.
0: It's a God given heart.
1: தேவனால் கொடுக்கப்பட்ட இதயம் தான்.
0: But this true heart sometimes needs to be cleansed again and again.
1: ஆனா இந்த உண்மையுள்ள இதயம் சில சமயத்தில திரும்ப திரும்ப கழுவப்பட வேண்டியிருக்கிறது.
0: And God provides the cleansing also from time to time.
1: அதை கழுவுவதற்கு வேண்டியதான காரியங்களையும் தேவனே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
0: That is why John says in 1 John 1:7.
1: ஆகவே தான் 1 யோவான் 1:7 யோவான் கூறுகிறார்.
0: He says the blood of Jesus Christ his son cleanses us from all sin.
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: This is not talking about an unbeliever.
1: இது ஒரு அவிசுவாசி குறித்து பேசவில்லை.
0: This is talking about a believer.
1: இது விசுவாசி குறித்து பேசுகிறது.
0: Some of you say, oh, believer sinning, brother.
1: சில கேங்க, ஐயோ விசுவாசி பாவம் செய்யறதா?
0: Yeah, he is talking about believers. Sometimes when they sin, he says, the blood of Jesus Christ cleanses us from all sin.
1: ஆ, விசுவாசி பத்தி தான் பேசுறார். விசுவாசி சில சமயத்துல பாவம் செய்யும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது.
0: He says, us. நம்மை
1: நம்மை அப்படின்றார் பாருங்க. நம்மை சுத்திகரிக்கும்.
0: He includes himself.
1: தன்னையும் சேர்த்துக்கிறார் அதுல.
0: Saint John.
1: பரிசுத்த யோவான்.
0: He says the blood of Jesus cleanses us.
1: அவர் சொல்றார், இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும்.
0: Cleanses us.
1: நம்மை சுத்திகரிக்கும்.
0: This great saint says it cleanses us.
1: மாபெரும் பரிசுத்தவான் சொல்றார், நம்மை சுத்திகரிக்கும் என்று.
0: Cleanses John.
1: யோவானை சுத்திகரிக்கும்.
0: Cleanses Paul.
1: பவுலை சுத்திகரிக்கும்.
0: Peter.
1: பேதுருவை.
0: It cleanses you and I.
1: உங்களை என்னையும் அது சுத்திகரிக்கும்.
0: All of us need the cleansing power of the blood from time to time.
1: நம் எல்லாருக்கும் இயேசுவின் சுத்திகரிக்கும் வல்லமை அவ்வப்போது தேவைப்படுகிறது.
0: If God gave us a true heart and then he gave us the full assurance of faith, very soon we will sin and lose the assurance of faith and will be afraid to enter in.
1: தேவன் உண்மையுள்ள இதயத்தையும் விசுவாசத்தையும் பூரண நிச்சயத்தையும் கொடுத்து விட்டால் பிறகு வெகு சீக்கிரத்திலே நாம் பாவம் செய்யலாம்.
0: அதை மட்டும் கொடுத்திருந்தால் வெகு சீக்கிரத்தில் ஏதாவது பாவம் செய்த உடனே உடனே நிச்சயம் போயிடும். உள்ள இருக்கிறதுக்கு பயமா இருக்கும், வெளியே ஓடி வந்துடுவோம். That is why he says, I'll give you cleansing also.
1: அவேதா அவர் சொல்லுகிறார், நான் சுத்திகரிப்பையும் கொடுக்கிறேன்.
0: Cleansing, continual cleansing.
1: தொடர்ந்து நான் சுத்திகரிக்கிறேன்.
0: Cleansed from an evil conscience, the Bible says.
1: வேதம் சொல்லுகிறது, துர்மன சாட்சியிலிருந்து சுத்திகரிக்கப்படுகிறோம்.
0: Cleansed constantly as we confess our sins.
1: பாவங்களை அறிக்கை செய்யும்போது தொடர்ந்து நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம்.
0: You are living in the presence of God.
1: தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் வாழுகிறோம்.
0: Sometimes when you sin,
1: சில சமயத்திலே நீங்கள் பாவம் செய்யும்போது,
0: makes you very uncomfortable.
1: அது உங்களை தர்ம சங்கடத்துக்குள்ளாக்குகிறது.
0: Puts fear in your heart.
1: உங்கள் இதயத்திலே பயத்தை உண்டாக்குகிறது.
0: Strains your relationship with God.
1: தேவனோடு உங்களுக்குள்ள உறவை துண்டிக்கிறது.
0: Unable to pray.
1: ஜெபிக்க முடியவில்லை.
0: Unable to enjoy your fellowship with God.
1: தேவனுடைய ஐக்கியத்தை அனுபவிக்க முடியவில்லை.
0: What do you do?
1: நீங்கள் என்ன செய்வது?
0: Don't just get out.
1: சும்மா அப்படியே வெளியே போய்டாதீங்க.
0: Don't just walk away.
1: அப்படியே நடந்து போய்டாதீங்க.
0: Don't just walk away from the communion.
1: திருவிருந்தை விட்டு வெளியே போய்டாதீங்க.
0: All those things are not the right thing to do.
1: இதெல்லாம் செய்வதற்கு சரியான காரியம்
0: இல்லை. What do you do when you feel uncomfortable?
1: இப்படி சங்கடப்படும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
0: What do you do when you know that you have done wrong and it's not right?
1: பாவம் செய்து விட்டேன் இது சரியில்லை என்பதை உணரும் போது என்ன செய்ய வேண்டும்?
0: Confess.
1: அறிக்கை செய்யுங்கள்.
0: The blood of Jesus cleanses you from all your sins.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும்.
0: Fourthly.
1: நான்காவது.
0: The body is also washed.
1: சரீரமும் கழுவப்படுகிறது.
0: With pure waters.
1: சுத்த ஜலத்தால்.
0: This is another fourth preparation that God gives us.
1: தேவன் நம்மை ஆயத்தம் பண்ணுகிற நான்காவது காரியம் இது.
0: What does it mean by the body being washed with pure water?
1: சரீரம் சுத்த ஜலத்தால் கழுவப்படுகிறது என்று சொல்கிறதே என்ன அர்த்தம்?
0: You see, the blood cleanses us from all our sins.
1: பாருங்க, நம்முடைய எல்லா பாவங்களிலிருந்து ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது.
0: But Jesus said, you are clean by the words that I have spoken to you.
1: ஆனால் இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு சொன்ன வசனத்தினாலே நீங்கள் இப்போது சுத்தமாக இருக்கிறீர்கள்.
0: This is another kind of cleansing.
1: இது இன்னொரு வகையான சுத்திகரிப்பு.
0: Not the cleansing with the blood, it is the cleansing with the water of the word.
1: இது இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறது அல்ல, திருவசனமாகிய ஜலத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறது.
0: It is a constant work of sanctification done in the believer through the word of God, which cleanses him and makes him more and more sanctified and holy.
1: வசனத்தின் மூலமாய் விசுவாசி தொடர்ந்து எப்போதும் சுத்திகரிக்கப்படுகிறார். அது அவரை சுத்திகரித்து இன்னும் அதிகமாக அவரை பரிசுத்தமாக்குகிறது.
0: In all his life, in all matters of life and dealings, he is made holy by the word of God dealing with him, correcting him and washing him and cleaning him up.
1: வாழ்நாளெல்லாம் தேவனுடைய வசனம் அவரோடு கூட இடைப்பட்டு அவரை திருத்தி அவரை கழுவி அவரை பரிசுத்தமாக்கிக் கொண்டே இருக்கிறது.
0: Now when you come to the Lord through the blood,
1: ரத்தத்தின் மூலமாய் கர்த்தரண்டை நீங்கள் வரும்போது,
0: you are washed with the blood,
1: நீங்கள் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு,
0: covered with the blood,
1: ரத்தத்தினாலே மூடப்பட்டு விட்டீர்கள்.
0: And enter into the presence of God.
1: தேவனுடைய சமூகத்திலே பிரவேசித்து விட்டீர்கள்.
0: And dwell there.
1: அங்கேயே வாசம் பண்றீங்க.
0: But then you got to grow a lot.
1: பிறகு நீங்க நிறைய வளர வேண்டும்.
0: Grow a lot in holiness and in purity.
1: பரிசுத்தத்திலும் சரி சுத்தத்திலும் சரி நிறைய வளர
0: வேண்டும். How do we grow?
1: எப்படி வளருவது?
0: It's through the word of God.
1: தேவனுடைய வசனத்தின் மூலமாக.
0: The word of God is the thing that God uses in us to correct and to continually lead us into sanctification and a life of holiness.
1: நம்மை திருத்தவும் தொடர்ந்து நம்மை சுத்தமாக்கவும் பரிசுத்த பாதையில் நடத்தவும் தேவன் பயன்படுத்துகிற காரியம் தேவனுடைய வார்த்தை தான்.
0: Now let us look at the two sets of four things.
1: இப்போது இந்த நான்கு காரியங்களா இருக்கிறதே இது இரண்டையும் நாம் பார்ப்போம்.
0: Now listen very carefully.
1: நல்லா கவனிங்க.
0: God has prepared four things.
1: தேவன் நான்கு காரியங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கார்.
0: The holy of holies.
1: மகா பரிசுத்த ஸ்தலம்.
0: The right to enter there.
1: அங்கே நுழையக்கூடிய உரிமை.
0: And a new and a living way has been consecrated, dedicated.
1: புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம் நமக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது.
0: And then the high priest is also given.
1: பிறகு மகா ஆசாரியரும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: This is God preparing for us.
1: இது தேவன் நமக்காக
0: then we are prepared so that we may come in.
1: பிறகு உள்ளே பிரவேசிக்க நாமும் ஆயத்தம் பண்ணப்படுகிறோம்.
0: We are given a true heart.
1: நமக்கு உண்மையுள்ள இதயம் கொடுக்கப்படுகிறது.
0: We have given the full assurance of faith.
1: பிறகு விசுவாசத்தின் பூரண நிச்சயம் கொடுக்கப்படுகிறது.
0: Then our heart is also continually cleansed from continually cleansed from sins time to time.
1: பிறகு நம்முடைய இதயமும் அவ்வப்போது நாம் செய்கிற பாவங்களிலிருந்து சுத்திகரிக்கப்படுகிறது.
0: Then the word of God also is given to wash us and clean us.
1: பிறகு நம்மை கழுவி சுத்தமாக்கும்படியாய் தேவனுடைய வார்த்தையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: After telling us what God has done, four things that God has done, and after telling us the four things that God has done to prepare us,
1: தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற நான்கு காரியங்களை சொன்ன பிறகு தேவன் நம்மை ஆயத்தம் பண்ணுகிற நான்கு காரியங்களையும் வசனம் கூறுகிறது.
0: And then only he says, let us draw near.
1: அதன் பிறகு தான் சொல்லுகிறார், நாம் உள்ளே பிரவேசிப்போம்.
0: So you must not just read the let us draw near alone. You must understand these things and only then he says, let us draw near.
1: ஆக உள்ளே பிரவேசிப்போம் என்று அதை மாத்திரம் வாசித்து விட்டு விட கூடாது. இவை எல்லாவற்றையும் வாசித்து விட்டு அதன் பிறகு சொல்ல வேண்டும், உள்ளே பிரவேசிப்போம் என்று.
0: If he simply said, let us draw near, many of us will run away.
1: நாம சும்மா உள்ளே பிரவேசிப்போம் சொல்லி இருக்கிற அதை வாஸ்தவம் சொன்னா நம்மள அனேகர் ஓடிப்போய் விடுவோம்.
0: Why does he say let us draw near?
1: ஏன் அவர் சொல்லுகிறார் உள்ளே பிரவேசிக்க வருவோம் என்று?
0: Let us draw near because he has prepared the holy of holies for us to dwell.
1: மகா பரிசுத்த ஸ்தலத்தை நாம் வாசமண்ணும்படியே அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே சேரக்கடவோம்.
0: Let us draw near because he has given us the right and the liberty to enter.
1: உள்ளே நுழைக்கூடிய உரிமை சாக்கியத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே சேரக்கடவோம்.
0: Let us draw near because a new and a living way has been inaugurated through the cross.
1: சிலுவையின் மூலமாய் புதிதும் ஜீவனுமான பாதை நமக்கு திறக்கப்பட்டு விட்டது. ஆகவே சேரக்கடவோம்.
0: Let us draw near because the high priest is there to welcome us.
1: மகா ஆசாரியர் நம்மை வரவேற்கும்படி அங்கே இருக்கிறார். ஆகவே சேரக்கடவோம்.
0: Let us draw near because we have a heart given to us by God, a pure true heart.
1: தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட உண்மையுள்ள சுத்தமான இருதயம் நமக்கு இருக்கிறது. ஆகவே சேரக்கடவோம்.
0: Let us draw near because we have full assurance of faith that everything is all right.
1: விசுவாசத்தின் பூரண நிச்சயம் நமக்கு இருக்கிறது. ஆகவே நாம் சேரக்கடவோம்.
0: Let us draw near because our heart is cleansed from sins now and then.
1: இப்போ அப்போ நாம் செய்கிற பாவங்களிலிருந்து நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சேரக்கடவோம்.
0: Let us draw near because the word is cleansing us all the time and making us better and better.
1: தேவனுடைய வார்த்தை தொடர்ந்து நம்மை சுத்திகரித்து நம்மை சிறப்பான மக்களாய் மாற்றுகிறது. ஆகவே நாம் சேரக்கடவோம்.
0: After hearing that you cannot stay out.
1: இதெல்லாம் கேட்ட பிறகு நீங்க வெளியே நிற்கவே முடியாது.
0: After hearing that how can you fear?
1: இதை கேட்ட பிறகு எப்படி உங்களுக்கு பயம் உண்டாகும்?
0: After hearing that you will draw near and you will draw in and you will live in and dwell in the very presence of God.
1: இதை கேட்ட பிறகு நீங்க கிட்டே வருவீர்கள், உள்ளே பிரவேசிப்பீர்கள், தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்வீர்கள்.
0: Glory to God.
1: தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.
0: Amen.
1: Amen.
0: Now does it tell you does the words let us draw near mean anything to you?
1: இப்போது சேரக்கடவோம் என்ற வார்த்தை உங்களுக்கு அர்த்தம் நிறைந்ததா இருக்கிறதா?
0: You know what let us draw near means?
1: சேரக்கடவோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா?
0: I like the Tamil translation. It says what I want to say really.
1: நான் என்ன சொல்ல வரனோ அது தமிழ் மொழிபெயர்ப்பு நல்லா சொல்லுது பாருங்க.
0: Says what the Bible is really saying it.
1: வேதம் எப்படி சொல்லுதா சரியா சொல்லுது அது.
0: சேரக்கடவோம்னா கடைசியா வந்து அரைவ் ஆயிடுவோம்னு. இங்க வந்து சேர்ந்துருங்க. Are you there?
1: இருக்கீங்களா?
0: Not visiting.
1: சும்மா போய் பார்த்துட்டு வரது இல்ல.
0: Not coming once in a while.
1: எப்போதாவது வந்துட்டு போறது இல்ல.
0: Finally don't be going here and there and loitering. Come and arrive in the very presence of God. Don't be hesitating, don't be wondering. Come and arrive.
1: இங்க அங்கே போய் அலையாதீங்க, சுத்திட்டு இருக்காதீங்க, தயக்க வேண்டாம், சந்தேகம் வேண்டாம், பயம் வேண்டாம், வந்து சேருங்கள்.
0: This is your destination, your destiny. Arrival point. Come and arrive.
1: நீங்க வந்து சேர வேண்டிய இடம், கடைசியா வர வேண்டிய இடமே இதுதான்.
0: வந்து சேர்ந்துருங்க. Are you there?
1: இருக்கீங்களா?
0: Look at the person next to you.
1: பக்கத்துல இருக்க பாத்து சொல்லுங்க.
0: சே வந்து சேந்திருங்க.
1: வந்து சேந்திருங்கன்னு.
0: Into the very presence of God.
1: தேவன் வாசம் பண்ணுகிற அந்த இடத்திலே.
0: Oh praise God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: What a wonderful thing it is to meditate on these things.
1: இந்த காரியங்களை தியானிப்பது எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம்.
0: You see a lot of believers the problem is that they never think about these things.
1: பாருங்க நிறைய விசுவாசியோட பிரச்சனையே இதெல்லாம் நினைப்பதே கிடையாது.
0: You know because they never think about these things there is no boldness and there is no confidence.
1: இதெல்லாம் நினைக்காதனால தான் ஒரு தைரியம் கிடையாது, ஒரு நம்பிக்கை கிடையாது.
0: Because these truths are not there they have struggles.
1: இந்த சத்தியங்கள்லாம் இல்லாதபடியால தான் அவ்வளவு போராடுகிறார்கள்.
0: Now let me share with you one more thing.
1: இப்போ இன்னொரு காரியத்தை உங்களோட பகிர்ந்து
0: just in the next few minutes and then we'll close.
1: அடுத்த சில நிமிடங்களே இதை சொல்லி பிறகு முடிப்போம்.
0: The 11th matter.
1: 11வது காரியம்.
0: The 11th thing that the Bible says that the blood of Jesus has done for us.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது வேதம் கூறுகிற 11வது காரியம்.
0: I'm going to just take maybe 7 or 8 minutes because that's all I have.
1: இன்னும் ஒரு 7 8 நிமிடங்கள் இதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வேன்.
0: We don't have much time.
1: நேர் நமக்கு அதிகம்.
0: But I will share it with you.
1: ஆனால் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளட்டும்.
0: Victory over the devil through the blood.
1: இரத்தத்தின் மூலமாக பிசாசின் மீது நாம் வெற்றி பெறுகிறோம்.
0: That is why I read Revelation 12:11. That is the key text.
1: ஆகவே தான் வெளிப்படுத்தல் 12:11 வாசித்தால் அதான் முக்கியமான வசனம்.
0: But now let us read John chapter 12.
1: ஆனால் இப்பொழுது யோவான் 12 அதிகாரத்தை நாம் வாசிப்போம்.
0: John chapter 12.
1: யோவான் சுவிசேஷம் 12 அதிகாரம்.
0: And verse 31 to 33.
1: 31-33 வரை.
0: It says, now is the judgment of this world. Now shall the prince of this world be cast out. And if I be lifted up from the earth, I will draw all men unto me. This he said signifying what death he should die.
1: இப்போதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்போதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். தம் இன்ன விதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார்.
0: Now the cross Jesus is talking about the cross here.
1: பாருங்க இங்க இயேசுவானவர் சிலுவை குறித்து பேசுகிறார்.
0: You know he says if I be lifted up from the earth.
1: அவர் சொல்ற நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும்போது.
0: He is talking about being lifted up on the cross.
1: சிலுவையிலே உயர்த்தப்படுவதை குறித்து இங்க பேசுகிறார்.
0: Verse 33 clearly says that this is talking about the kind of death he will die.
1: 33 சரியாய் தெளிவாக சொல்கிறது தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார்.
0: What will happen when he dies on the cross?
1: அவர் சிலுவையிலே மரிக்கும்போது என்ன நடக்கும்?
0: One of the things that will happen, he says, is that the prince of this world be cast out.
1: நடக்கபோகிற காரியங்களில் ஒன்று, இந்த உலகத்தின் அதிபதி புறமாக தள்ளப்படுவான் என்று அவரே சொல்கிறார்.
0: You and I know that the devil is the prince of this world.
1: உங்களுக்கு எனக்கு தெரியும், இந்த உலகத்தின் அதிபதி பிசாசுதான் என்று.
0: When Jesus dies on the cross, the prince of the world will be cast out.
1: இயேசு சிலுவையிலே மரிக்கும்போது உலகத்தின் அதிபதி புறமாய் தள்ளப்படுவான்.
0: How is it that the cross deals with the devil in that way?
1: பிசாசு இந்த அளவுக்கு புறமே தள்ளுகிற விதத்திலே சிலுவை எப்படி என்ன காரியத்தை செய்கிறது?
0: In what way is the cross the means of casting out this prince of this world?
1: சிலுவை எந்த விதத்திலே இந்த உலகத்தின் அதிபதியை புறமாக தள்ளக்கூடியதா இருக்கிறது?
0: See, we have to understand how the devil has power over people.
1: அவர்கள் மக்கள் மீது பிசாசுக்கு எப்படி அதிகார வல்லமை இருக்கிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
0: The devil has power and authority over people because of their sin.
1: மக்களுடைய பாவங்கள் நிமித்தமாய் தான் அவள் மீது பிசாசுக்கு அதிகாரம் வல்லமை இருக்கு.
0: If a man is not a sinner, the devil has no power over him.
1: ஒரு மனுஷன் பாவியா இல்லாவிட்டால் அவன் மீது பிசாசுக்கு அதிகாரம் இல்லை.
0: The Bible says all have sinned.
1: வேதம் சொல்லுது எல்லாரும் பாவம்
0: செய்கிறார்கள். All are under the power of the devil.
1: ஆக எல்லாரும் பிசாசின் வல்லமையின் கீழ் இருக்கிறார்கள்.
0: So the devil is the prince of this world because he has power over every person in the whole world.
1: ஆக உலகத்தில் இருக்க எல்லார் மீதும் பிசாசுக்கு வல்லமை இருக்கிறபடினாலே அவன் தான் இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கிறான்.
0: He has power over people through sin.
1: பாவத்தின் மூலமாய் மக்கள் மீது அதிகாரம் வல்லமை இருக்கிறது.
0: As long as their sin is not taken care of in the way that it should be taken care of, they will always be under the power of Satan.
1: மக்களுடைய பாவம் எப்படி அகற்றப்பட வேண்டுமோ அப்படி அகற்றப்படாத வரையிலே எல்லாரும் பாவத்தின் வல்லமை பிசாசுடைய வல்லமையின் கீழாக தான் இருப்பார்கள்.
0: On the cross of Calvary,
1: கல்வாரி சிலுவையிலே,
0: when Jesus died there and shed his blood,
1: இயேசுவானவர் அங்கே மரித்து தம்முடைய இரத்தத்தை சிந்தினபோது,
0: when he was lifted up there on the cross,
1: கல்வாரி சிலுவையிலே அவர் உயர்த்தப்பட்டபோது,
0: when his blood was shed,
1: அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டபோது,
0: it was shed for the remission of our sins.
1: நம்முடைய பாவ மன்னிப்புக்காக அது சிந்தப்பட்டது.
0: Here and that blood covers us.
1: அந்த இரத்தம் நம்மை மூடுகிறது.
0: God sees us as the ones that are covered by the blood of Jesus.
1: தேவன் நம்மை காணும்போது இயேசுவின் இரத்தத்தினால் மூடப்பட்டவளாய் நம்மை காண்கிறார்.
0: The devil is the great accuser of the brethren.
1: பாருங்க சகோதர பேரில் குற்றம் சாட்டுகிறவன் இந்த பிசாசு தான்.
0: The devil has power because he accuses us night and day.
1: இரவும் பகலும் பிசாசு நம்ம மீது குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான்.
0: That is his job.
1: அதான் அவனுடைய வேலை.
0: But all of a sudden,
1: ஆனால் திடீரென்று,
0: when a person comes and believes that Jesus died for him,
1: ஒரு மனிதர் வந்து இயேசு எனக்காய் மரித்தார் என்று விசுவாசிக்கும்போது,
0: and that the blood was shed for him,
1: இரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டது என்று விசுவாசிக்கும் போது,
0: and puts his faith in Christ,
1: இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது,
0: and is saved,
1: அவர் ரட்சிக்கப்படுகிறார்.
0: Then what happens? The devil finds no accusation.
1: இப்ப குற்றம் சாட்ட பிசாசுக்கு ஒண்ணும் இல்லங்க.
0: That is why the apostle Paul says in Romans 8:34.
1: ஆகவே தான் ரோமர் 8:34 ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார்,
0: Who is he that condemneth?
1: நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்?
0: He says it is Christ that died, yea rather is risen again.
1: கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர்.
0: Who is now at the right hand of God interceding for us?
1: அவரே தேவனுடைய வலது பார்சத்து நமக்காய் வேண்டுதல் செய்கிறவர்.
0: Which accuser is he talking about?
1: எந்த குற்றம் சாட்டுகிறவனை பற்றி அவர் பேசுகிறார்?
0: Which condemning person he is talking about?
1: எந்த ஆக்கினைக்குட்படுத்துகிற மனிதனை பற்றி பேசுகிறார்?
0: There is only one person that does that.
1: ஒரே ஒரு ஆள் தான் அப்படி செய்கிறான்.
0: He is talking about the devil that accuses and condemns us all the time.
1: நாம் எப்பொழுதும் ஆக்கினைக்குட்படுத்தி குற்றம் சாட்டுகிற பிசாசை அவர் குறிப்பிடுகிறார்.
0: He says, Who is he that condemneth?
1: அவர் சொல்கிறார், நம்மை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறவன் யார்?
0: It is Christ who died.
1: கிறிஸ்துவே மரித்தவர்.
0: His blood was shed.
1: அவருடைய இரத்தம் தான் சிந்தப்பட்டது.
0: He took care of my sin.
1: அவருடைய பாவங்களை எல்லாம் சரி செய்தார்.
0: Therefore the devil has no right to condemn me.
1: ஆகவே என்னை குற்றப்படுத்த பிசாசுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது.
0: See, the devil all of a sudden is landed without any power.
1: பாருங்க பிசாசு திடீர்னு பார்த்தா அவனுக்கு என்ன விதமான அதிகார வல்லமை இல்லாமல் போய்விட்டது.
0: This is the way through the cross and what happened there, the prince of this world is cast out.
1: இப்படிதான் கல்வாரி சிலுவையின் மூலமா அங்கே நடந்த காரியம் மூலமாய் உலகத்தின் அதிபதி புறமாய் தள்ளப்பட்டான்.
0: Amen. He has been cast out from the thrones of many people's hearts and lives.
1: அநேக மக்களுடைய இருதயங்களிலே சிங்காசனம் போட்டு அமர்ந்திருந்தானே, அதிலிருந்து அவன் புறமே தள்ளப்பட்டான்.
0: He has been the Lord and master over them, dominating them. He has been cast out.
1: அவர் மீது ஆண்டவன் எஜமானமாய் இருந்து அவளை ஆண்டவனான் இப்போது தள்ளப்பட்டு விட்டான்.
0: The prince of this world has been cast out.
1: உலகத்தின் அதிபதி புறமே தள்ளப்பட்டு விட்டான்.
0: When the blood was shed,
1: இரத்தம் சிந்தப்பட்டபோது,
0: sins have been forgiven.
1: பாவங்கள் மன்னிக்கப்பட்டது.
0: The devil's weapons were confiscated.
1: பிசாசுடைய ஆயுதங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு விட்டது.
0: The greatest weapon was the weapon of accusation.
1: மிகப்பெரிய ஆயுதமே அவனுடைய குற்றச்சாட்டுதல்.
0: It has been taken away from him.
1: அது அவனிடத்தில் பறிக்கப்பட்டு விட்டது.
0: He has no weapon to wield now.
1: இப்போது அவன் மிரட்ட ஆயுதம் இல்லை.
0: He is a devil without a teeth, the Bible says in Psalm 2.
1: சங்கீதம் 2ல சொல்றது, அவன் பல்லு இல்லாத பிசாசு.
0: In the boxing match he lost his teeth.
1: Boxing matchல அவர் இருக்க பல்லெல்லாம் போயிடுச்சு அவனுக்கு.
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: Poor fellow can't chew on you.
1: பாவம், இப்போ உங்களுக்கு மெல்ல கூட முடியாது அவனால.
0: He just opens his mouth and roars.
2: வாயத்தன்னு சும்மா கர்ச்சிட்டு இருக்க.
0: But if you look into the mouth as he is roaring, there is no teeth.
2: அவன் கர்ச்சிக்கும் போது கொஞ்சம் வாயுகளை பாருங்க, பல்லே இருக்காதுங்க.
0: Jesus has knocked out all his teeth.
2: இயேசு இருக்கிற பல்லெல்லாம் பிடிக்கிட்டார்.
0: There's no power.
2: அவங்க கிட்ட வல்லமே இல்ல.
0: When you put your faith in Jesus.
2: நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் போது.
0: When you believe that his blood washes you.
2: அவருடைய இரத்தம் உங்களை கழுவுகிறதுன்னு விசுவாசி.
0: Devil has no grip on you.
2: பிசாசு உங்கள் மீது பிடி இல்லை.
0: He cannot put his claws on you and hold you.
2: அவன் தன்னுடைய கரங்களை வைத்து உங்களை பற்றிக்கொள்ள முடியாது.
0: No, nothing can hold you.
2: முடியாது. எதுவும் உங்களை பற்றிக்கொள்ள முடியாது.
0: So this world has been cast out
2: in the ulagathin adipadi purame thallapattu
0: from the throne of your heart
2: ungale iriya simhasanathil
0: irundhu for everyone that believes in Jesus the prince of the world has been cast out
2: yesu viswasikkira ovvoru iriyathilirundhu indha ulagathin adipadi puramai thallapattu vittu
0: now in the throne of your life and my life Jesus is lord and
2: ippodu ungalude ennude vaalkai simhasanathile yesuve aandavaru rakshagaramai vittirukkira
0: we have victory over this accuser
2: indha kutthal saatrin meedhu naam vetri vettirukkira
0: we say like the apostle paul
2: apostle paul ei pole naam sollugira
0: who is he that condemneth
2: அக்கினிக்குள்ளாய் தீர்க்கிறவனியா?
0: We don't say, oh, he is condemning me.
2: ஓ, அவன் என்ன அக்கினிக்கு உட்படுத்திட்டே இருக்கான் நாம சொல்லுவோம்.
0: We don't let him come and chase us.
2: அவன் வந்து நம்ம துரத்த நாம இடம் கொடுக்கிறது.
0: We are looking for him.
2: நாம தான் அவனுக்காக பாத்துட்டு இருக்கோம்.
0: அவன் எங்க நம்ம தேடி இருக்கோம். எங்க அவன்? Where is he?
2: எங்க அவன்?
0: Who is he that condemns?
2: அக்கினிக்கு உட்படுத்துறவன்
0: யார்? That is our attitude.
2: அதுதான் நம்முடைய
0: மனம். We are challenging him.
2: நாம் அவனுக்கு சவால் விடுறோம்.
0: Can you condemn me?
2: நீ என்ன குற்றப்படுத்த முடியுமா?
0: Can you challenge what the blood of Jesus has done?
2: இயேசுவின் இரத்தம் செய்திருக்கிறது நீ சவால் விட முடியுமா?
0: Can you say that I'm not washed enough?
2: நான் போதுமான அளவு கழுவப்படவில்லை என்று சொல்ல முடியுமா?
0: Can you say that I'm not clean?
2: நான் சுத்தமா இல்லைன்னு சொல்ல முடியுமா?
0: Can you say that?
2: நீ அப்படி சொல்ல முடியுமா?
0: The devil stands there without any accusation.
2: பிசாசு அப்படி சொல்லும்போது குற்றம் சாட்ட ஒண்ணுமே இல்லாம நிக்கிறான்.
0: Rejoice.
2: களி கூறுங்கள்.
0: Rejoice in who you are.
2: நீங்கள் யார் என்பதிலே களி கூறுங்கள்.
0: Let's stand up together.
2: நாம் எல்லாரும் எழுந்து.
0: And lift up our hands and rejoice.
2: கரங்களை உயர்த்தி நாம் களி கூறுவோம்.
0: Amen.
2: Amen.
0: Praise God and rejoice.
2: சத்தரை துதித்து மகிழுங்கள்.
0: ஹalleluya
2: ஹalleluya
0: for what the blood of Jesus has done for you.
2: இயேசுவின் இரத்தம் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறதோ அது நிமித்தமாய்
0: rejoice
2: மகிழுங்கள்.
0: amen
2: amen
0: you are righteous
2: நீங்கள் நீதிமான்கள்.
0: in the sight of God
2: தேவனுடைய பார்வையில்.
0: ஹalleluya
2: ஹalleluya
0: oh praise you Jesus
2: oh நன்றி கர்த்தாவே.
0: praise you Jesus
2: நன்றி இயேசுவே.
0: praise you Father
2: நன்றி தகப்பனே.
0: thank you Lord
2: நன்றி கர்த்தாவே.
0: ஹalleluya
2: ஹalleluya
0: praise you Jesus
2: ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே.
0: praise you Father lift up your hands and say
2: கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள்.
0: I have been given the right to dwell in God's presence.
2: தேவனுடைய சமூகத்திலே வாசமணும் உரிமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: Everybody, I have been given that right to dwell in the presence of God.
2: எல்லாரும் சொல்லுங்கள், தேவனுடைய சமூகத்திலே வாசமணும் உரிமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: I have right to enter.
2: உள்ளே பிரவேசிக்கும் உரிமை எனக்கு இருக்கிறது.
0: The way is open.
2: வழியும் திறக்கப்பட்டிருக்கிறது.
0: High priest is there.
2: மகா ஆசாரியர் அங்க இருக்கிறார்.
0: I have a true heart.
2: உண்மையுள்ள இருதயம் எனக்கு இருக்கு.
0: Full confidence and assurance.
2: விசுவாசத்தின் பூரண நிச்சயம் இருக்கு.
0: The cleansing of the heart.
2: இருதயம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது.
0: And the cleansing of the body with the washing of the water.
2: சரீரமும் ஜலத்தால் சுத்தம் பண்ணப்பட்டிருக்கு.
0: And the high priest is there to welcome me.
2: என்னை வரவேற்க மகா ஆசாரியர் அங்க இருக்கிறார்.
0: Oh, that is my dwelling place.
2: ஓ, அதுதான் நான் வாசமான இடம்.
0: I live in him.
2: நான் அவருக்குள் வாழ்கிறேன்.
0: Praise
2: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Clap your hands and praise the Lord.
2: கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள்.
0: Praise him.
2: அவரை துதியுங்கள்.
0: Oh, praise you Jesus.
2: ஸ்தோத்திரம் நன்றி.
0: Praise you Lord.
2: Praise you.

ஒன்று ராஜாக்கள் 8 15 வசனத்தில் வாசிக்கிறோம். சாலமோன் ராஜா தேவாலயத்தை கட்டி முடித்த பின்பு ஜனங்களுக்கு முன்பதாக சொன்ன வார்த்தை, என் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதிற்கு வாக்கினால் சொன்னதை கரங்களால நிறைவேற்றினார். தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு வாக்கினால் சொன்னதை கரங்களால நிறைவேற்ற

கடந்து போக போகிறோம். எபிரேயர்கள் நிருபம் 11 அதிகாரம், எபிரேயர்கள் நிருபம் 11 அதிகாரம் 39:40 வாசியுங்கள். வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 11. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்பதாக நியமித்திருந்தார். கண்களை மூடுவோமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேச வல்லமை உள்ளவராயிருக்கிறீர். எங்களோடு கூட இடைபடுவீராக, பேசுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எபிரேயர் 11:39-40 வசனம் சொல்லுது, இவர்கள் நம்மை எல்லாரும் நம்மை எல்லாமல் பூர்ணராகாதபடி. இந்த இவர்கள்னால் யார்? இவர்கள் நம்மை எல்லாமல் பூர்ணராகாதபடி. இவங்க யாருமே நம்ம இல்லாட்டி அவங்க பூர்ணப்பட முடியாதான், ஃபுல்ஃபில் ஆக முடியாதான். அவங்கள ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட ஏதோ ஆண்டவர் முன்பதாகவே நியமித்து வைத்திருந்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. இந்த இவர்கள் யார் அப்படின்னு சொல்லி அந்த எபிரேயர் 11 அதிகாரத்தை நீங்கள் வந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, 3 வசனத்திலிருந்து 32 வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருமே பரிசுத்தவான்கள். ஆபேலில் ஆரம்பிக்குது. ஆபேலில் ஆரம்பித்து பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், யப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது அப்படின்னு. இங்கே யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அத்தனை பேருமே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆபேலிருந்து மல்கியா வரைக்கும் எல்லா தீர்க்கதரிசிகளையும் சேர்த்துட்டார். இவங்களை பற்றி என்ன ஆண்டவர் சொல்கிறாரு? இவர்கள்லாம் நம்மை அல்லாமல் பூர்ணராக முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இவங்கெல்லாம் பாவிகளா, நம்மை அல்லாமல் பூர்ணராக முடியாதுன்னா இவங்க எல்லாம் பாவிகளாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் அந்த முந்தின வசனத்தை வாசித்தோம், இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் அப்படின்னு இருக்கு. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இவங்க எல்லாம் பாவிகள் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். ஆபேலை பற்றி சொல்லுது, ஆபேலின் ரத்தம் பேசுவதை பார்க்கிலும் நலமானதை பேசும் ரத்தம் அப்படின்னு இருக்கு. அடுத்து நோவா, அதுக்கு முன்னாடி ஏனோக்கு, எல்லாம் இருக்காங்க அந்த வரிசையில். நீங்கள் 11 அதிகாரத்தை வாசிங்கன்னா தெரியும். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்குன்னு வசனம் சொல்லுது, நோவா தற்காலத்தில் காணாதவைகளை விசுவாசத்தில் கண்டான் அப்படின்னு இருக்கு. அதற்கு பிறகு ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு பிறகு யாக்கோபு, யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுது. அதற்கு பிறகு யோசேப்பு கனித்தரும் செடி அப்படின்னு இருக்கு. அப்புறம் மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு இருக்கு. அதற்கு பிறகு தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் அப்படின்னு இருக்கு. நடுவில் யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் ஒருவனும் அவனை போல் இல்லை அப்படின்னு இருக்கு. அதுக்கு பிறகு தீர்க்கதரிசிகள் தானியல் அவனை குறித்து சொல்லுது, என் பிரியமான புருஷனாகிய தானியலே அப்படின்னு இருக்கு. இவங்க அத்தனை பேரும் தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்றவர்கள். ஆண்டவர் சும்மா சொல்லலை, இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு, இவங்க வாழ்ந்த வாழ்க்கை, இவங்க மினிஸ்ட்ரி எல்லாத்தையும் பார்த்துட்டு இவர்கள் நற்சாட்சி பெற்றவர்கள். இன்னொன்று கொஞ்சம் பழைய ஏற்பாட்டை வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசேக்க முகமுகமாய் சந்திக்கிறேன்ங்கிறார். என்னை நான் ஒரு நண்பனை போல, சிநேகிதனை போல பேசுகிறேங்கிறார். யோசுவா பற்றி வசனம் சொல்லுது, அவன் வந்து சூரியனை நிறுத்துகிற போது அதற்கு முன்பாகவும் பின்பாகவும் மனுஷனுடைய வார்த்தையை கர்த்தர் கேட்டார், அதுக்கு முன்னாடி பின்னாடி அப்படி இல்லைன்னு இருக்கு. இப்போ யோசித்து பாருங்க, இவர்கள் எல்லாருமே நீதிமான்கள், பரிசுத்தவான்கள். இவங்களோட கம்பேர் பண்ண நாம் ஒன்றுமே இல்லை. இப்போ நமக்கு வந்து ஒரு சுயநீதி இருக்குது. நான் யார் தெரியுமா, நான் இன்னாருடைய குடும்பம், இத்தனை ஆண்டு கால கிறிஸ்தவம், பரம்பரை பரம்பரை கிறிஸ்தவம்,
எங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. நான் இந்த சர்ச்சில் மெம்பர், எங்கள் அப்பா அந்த காலத்திலேயே அந்த மாதிரி சர்ச்சில் இருந்தவர், எங்கள் தாத்தாலாம் அந்த காலத்திலேயே வயலின் வாசித்தவர், எங்கள் கொள்ளு தாத்தா அந்த காலத்திலேயே ஆர்கன் போட்டவர், இப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணங்கள் இருக்கு. ஆனால் இவர்களை குறித்து வசனம் சொல்லுது, நற்சாட்சி பெற்றவர்கள். ஆனால் 39 வசனம் சொல்லுது, வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். இவ்வளவு செஞ்சோம், எங்க போயிட்டாங்களா? வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையலாமா? அவங்களுக்கு என்னமோ கர்த்தர் ஒன்று சொன்னாராம், தரேன்னு சொன்னாராம், அந்த தரேன்னு சொன்ன விஷயத்தை அவர்களுக்கு பெறாமல் போய் விட்டார்களா? வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவங்களுக்கு ஆண்டவர் என்ன தரேன்னு சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் சொல்லுது 15-16, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்கள் சமயம் கிடைத்திருக்குமே, அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நாடினார்கள். ஆகையால் தேவன் அவருடைய தேவன் எனப்பட வைக்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு நகரம் தரேன்னு சொன்னாரா? சிட்டி. நம்மளாம் பாருங்க, ஆண்டவர் ஒரு வீடு கொடுக்குறனாரே நமக்கு அவ்வளோ சந்தோஷம். அதுவும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி காத்திருப்போம், வாக்கு தத்தம் என்ன வரப்போதோ அப்படின்னு. ஒரு ஊழியக்காரரை போய் பார்த்தா, தீர்க்கதரிசியை பார்த்துட்டா, ஏதாவது ஆண்டவர் சொல்வாரா, அப்படியே அவர் மூலமாக ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடுவாரா, ஒரு லேண்டு கிடைக்குமா, வீடு கிடைக்குமா, அப்படி ஒரு எண்ணம். நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்குது. என்ன கனவுனா, சாகரத்துக்குள்ளே சொந்த வீடு கட்டிடணும். இதுதான் நம்மளுடைய எக்ஸ்ட்ரீம் கனவு. அதில் வேறு நம்ம என்ன சொல்லுவோம், சொந்த வீட்டில் சாகணும். ஏன் வாதக வீட்டில் செத்தாக புதைக்க மாட்டாங்களான்னா தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கனவு, நான் எந்த வீட்டில் சாகணும், சொந்த வீட்டில் சாகணும் அப்படின்னு சொல்லி. நான் அதான் கேட்பேன், சொந்த வீட்டில் சாகணுன்றது நல்ல எண்ணமாக இருந்து ஆண்டவர் வாக்கு பண்ணி உங்களுக்கு வீடு கொடுத்த மறுநாள் செத்துட்டா ஓகேவான்னு கேட்பேன். அதுக்கு ஒன்று சொல்லுவாங்க, அந்த வீட்டில் கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னு. நம்ம எல்லாருக்குமே எக்ஸ்ட்ரீம் கனவு என்ன, இந்த உலகத்தில் மேக்ஸிமம் என்ன, ஒரு சொந்த வீடு. எவ்வளோ பெருசு இருக்கணும், ஒன்றும் பெருசு இல்லைங்க, ஒரு அரை கிரவுண்டு 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, மிஞ்சி போச்சுன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட்டு, அதுக்கு நடுவில் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு, 2 பெட்ரூமு, பின்னாடி தோட்டம், முன்னாடி கார் பார்க்கிங்கு, இது இருந்தால் போதும், அவ்வளோதான். இதுக்கே நமக்கு அவ்வளோ திருப்தி, அவ்வளோ சந்தோஷம், இதுக்கே நமக்கு வாழ்க்கையை அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு எண்ணம். அதுக்கு நம்ம என்ன ஸ்பெண்ட் பண்ணுறோம், 25 வயசில் சேர்ற வேலையிலேருந்து 58 வயசு வரைக்கும் நம்ம உழைச்சி கிட்டத்தட்ட 33 வருஷம் எல்லாம் பண்ணி நம்ம வேலூர் கஸ்பாவில் ஒரு வீடு வாங்கிட்டால் சோத்துறோம். வசந்தபுரம் பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அந்த காலத்தில் வாங்கி போட்ட கிரவுண்டு இந்த காலத்தில் என்ன வேலை போகுது, அதில் ஒரு சந்தோஷம் இல்லை. நம்முடைய மொத்த சந்தோஷமே ஒரு 1200-2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே தான் இருக்கு, அவ்வளோதான் மொத்தமே. ஆனால் வசனம் சொல்லுது, அவர்களுக்கு கர்த்தர் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார். சிட்டி, எந்த சிட்டி? அஸ்திவாரம் உள்ள நகரங்களுக்கு அவர்கள் காத்திருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. அதே எபிரேயர்க நிருபம் 11 அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள், 11வது வசனம், 9, 10, 11 இருக்கு. தேவன் தாமே, 10வது வசனம், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். ஆண்டவரும் அவங்களுக்கு ஒரு சிட்டி ஆயத்தம் பண்ணினாராம், அந்த நகரத்துக்கு தான் அவன் காத்திருந்தான் அப்படின்னு இருக்கு. எந்த சிட்டி? அஸ்திவாரம் உள்ள நகரம் எது? இப்போ நாம் இருக்கிற இந்த பூமி வந்து அஸ்திவாரம் இல்லாத நகரம், அந்தரத்தில் தொங்குது, அப்படிதானே? அந்தரத்தில் தானே தொங்குது. எதை பார்த்தாலும் எப்படி இருக்குது? அந்தரத்தில். காஸ்மோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுடைய கேலக்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க, வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, எல்லாமே அந்தரத்தில் தொங்குது. எதுவுமே அஸ்திவாரம் போடலை, எல்லாம் சும்மா அப்படி இந்த பல்பு தொங்க விட்ட மாதிரி தொங்க விட்டுருக்கிறார் எல்லா இடத்தையும். இந்த அஸ்திவாரம் போடாத பூமியில் அஸ்திவாரம் போடுறதுக்கு தான் நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா? நம்முடைய ஆசையாக என்ன, அஸ்திவாரம் போடாத பூமியில் அஸ்திவாரம் போடணும், அதுவும் அஸ்திவாரம் போட்டு கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு யார்ட்டையாவது கொடுத்துட்டு போயிடணும், அவ்வளோதான் நம்முடைய எக்ஸ்ட்ரீம் ஆசை. ஆனால் வசனம் சொல்லுது, அவன் அஸ்திவாரம் போடாத பூமியில் அஸ்திவாரம் போடாமல் வாழ்ந்தானாம், கூடாரங்களில் குடியிருந்தான். அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 9வது வசனம், விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம், அஸ்திவாரமே அவன் போடல, டென்ட்டு. சரி, ஆபிரகாமுக்கு ஏதோ காசு இருந்திருக்காது நம்மளை மாதிரி, ஆபிரகாமுக்கு என்ன அர்த்தம், நம்மளை மாதிரி பணம் சேர்க்க தெரிஞ்சிருக்காது, மாதம் மாதம் வர சம்பளத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சு எப்படியாவது ஒரு சீட்டு போட்டு அப்படியே கொஞ்சம் நகை வாங்கி
அப்படியே கடைசியாக ஒரு இடம் வாங்கணுன்ற எண்ணம் யாருக்கு இல்லை? ஆபிரகாமுக்கு தெரியாமல் போயிருக்கோம் அப்படி நீங்கள் நினச்சிக்காதீங்க. வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு இருந்த ஆசீர்வாதத்தை பூமி தாங்கக்கூடாததாக இருந்தது அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கிற ஆபிரகாம், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவ்வளவு சொத்து வச்சிருக்கிற ஆபிரகாம், வசனம் சொல்லுது ஊழியக்காரன் போய் ரெபக்கா வீட்டில் பொண்ணு கேட்கும் போது சொல்கிறாரு, என் கர்த்தர் என் எஜமானை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் செல்வச்சீமானாக இருக்கிறார் அப்படின்னு இருக்கு. பயங்கரமான பணக்காரன், கோடீஸ்வரன், அப்படி ஆகிப்போச்சு. ஆனால் அவர் எதில் குடியிருக்கிறாரா? ஏன் கூடாரங்களில் குடியிருக்கிற, வீடு கட்டக்கூடாதா அப்படின்னு கேட்டால் ஆபிரகாம் சொல்கிறாராம், இல்லைங்க, எனக்கு ஆண்டவர் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அது அஸ்திவாரம் உள்ள நகரம், இந்த அஸ்திவாரம் இல்லாத பூமியில் நான் அஸ்திவாரம் போட மாட்டேங்கிறாராம். இந்த பூமியே மேலே டென்ட்டு மாதிரி இருக்கு, நானும் இதில் என்னவா இருக்கிறேன், டென்ட்டில் குடியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி வந்து தங்களை என்ன செஞ்சுக்கிட்டாங்களாம், ஒடுக்கிக்கிட்டாங்களாம். எல்லாம் இருந்தும் நமக்கும் ஆபிரகாமுக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் இருக்கிற மாதிரியே வருவோம். அதான் நம்மக்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை. சுற்றி கடன் இருக்கும், ஆனால் வரும்போது பார்த்திங்கன்னா சபைக்கு பந்தவாக வருவான். நாலு பேர் நம்மளை கடன் கேட்குற மாதிரி வருவான். அவன் நம்மளை பார்த்தோன்னு நினைப்பான், இவங்க வர்ற தோரணையை பார்த்தோம்னா இவங்கக்கிட்ட கடன் கேட்டால் கிடைக்கும் போலன்னு. நமக்கு இருக்கிற கடன் நமக்கு தான் தெரியும். நாம் நிஜமாக தான் வெளியே வரும்போதே பாருங்கள், நம்மால் செயின் வாங்கிட்டார்னா மேல் பட்டன் போட மாட்டார். ஏன் மேல் பட்டன் போடாமல் வர்றாரு? உள்ளே இருக்கிற செயின் வெளியே தெரியணும். நம்மளுடைய பெரிய ஆசீர்வாதமே என்னென்னா, புறஜாதியாருக்கும் நமக்கும் ஒரே பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா, அவங்க செயின் வாங்கினாங்கன்னா உள்ளே போட்டு புடவையை போட்டு அதுக்கு மேலே மூடிக்கிட்டு வருவாங்க. நாம் செயினை வாங்கினோம்னா வெளியே போட்டுக்கிட்டு தான் வருவோம். அது நாலு புடி, மூணு புடி, அஞ்சு புடி, ஏழு புடி ஊரில் சொல்லுவாங்க. அப்படியே போட்டுக்கிட்டு டாலரை போட்டு தொங்க விட்டு அப்படி வந்தால் தான் சர்ச்சுக்கு வந்தால் மாதிரி இருக்கும். யாராவது நம்ம முகத்தை பார்க்கறதுக்கு மேலே செயினை பார்க்கணும் அப்படின்னாங்கன்னா ஒரு சந்தோஷம். ஏ அப்பா, இன்றைக்கி ஆராதனை மகிமையாக இருந்துச்சு, என்ன மகிமையாக இருந்துச்சு, மூணு பேர் என்னை பார்த்து அப்படின்னாங்க. நமக்கு அதுதான் கணக்குப்படி கிட்ட வந்து பார்த்தோம்னா அது உமா கோல்டு. ஒரு பத்து பேர் தான் ஒரிஜினல், மிச்சம் ஐம்பதும் உமா கோல்டு. அதில் கொஞ்சம் பேருக்கு ஏன் உமா கோல்டு போடுறாங்கன்னா பயம், ஏன்னா எவனை கேட்டு அறுத்துக்கிறது போயிடுவானா. நீங்கள் போகும்போது பார்த்துருக்கீங்களா, இந்த நான் எப்பவும் சொல்வேன், இருக்கிறவனுக்கு ரொம்ப கவலை, இல்லாதவனுக்கு ஒரு கவலையும் இல்லை. நைட்டில் போய் பாருங்கள், வீட்டில் படுக்கும்போது பாருங்கள், எல்லாரும் முக்கியமாக கேட்குற கேள்வி, பீரோ பூட்டிட்டீங்களா? படுக்க போகும்போது கேட்குற கேள்வி, பீரோ பூட்டியாச்சா? யார் வீட்லேயும் பாருங்கள், உள்ளே நல்ல நகை இருக்கிறவங்க வீட்டில் பீரோவில் சாவி இருக்கவே இருக்காது. அந்த உள்ளாக்கரை பூட்டி, லாக்கருக்குள்ளே உள்ளாக்கர்னு ஒன்று இருக்கும் சைடில், இப்படி ஒன்று, அது உள்ள சிவப்பு கடலில் குட்டி குட்டியாக பெட்டி இருக்கும். அந்த குட்டி குட்டி பெட்டியிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அந்த சைட் லாக்கரை பூட்டி, மெயின் லாக்கரை பூட்டி, பீரோவையும் பூட்டி, சாவி எங்கே இருக்கும் படுக்கும்போது? தலைகாணிக்கு அடியில். எதுக்கு தெரியுமா, காரணம் தெரியுமா, திருட வர்றவன் என் தலையை வெட்டிட்டு அப்புறமா சாவி எடுத்துக்கிட்டோம், அது வரைக்கும் அந்த சாவியை நான் கொடுக்கவே மாட்டேன். அதுவும் அந்த மருமக வந்து அந்த சாவியை பார்த்துக்கிட்டே இருக்கும் பத்து வருஷமாக, இது எப்போ தான் நம்ம கைக்கு வருமோ, அதுவும் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே தலைகாணி மேலே இப்படி தான் படுத்திருப்பாங்க. அதை விட பெரிய குடும்பம், ஊருக்கு கிளம்பும் போது பார்த்துருக்கீங்களா, அவங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனையே அந்த நகையை என்ன பண்ணிட்டு போகலாம், எடுத்துகிட்டு போகலாமா, வச்சுட்டு போகலாமா, இல்லை பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போகலாமா, நகை ரொம்ப வச்சுருப்போமே, திருடங்கிறட எடுத்துக்கிட்டா கடைசியாக ஒரு முடிவு எடுப்பாங்க, நம்ம எதுக்கும் பேக்கில் போட்டு கையிலே வச்சுப்போம், அதான் சேஃப்டி. இந்த ட்ரெயினில் வரும்போது பார்த்துருக்கீங்களா, இந்த ஆளுகிட்ட நகை இருக்கிறங்கிறது திருடனுக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்க உட்காந்துருக்கிற தோரணையிலேயே பேக்கை போட்டு கையில் பிடிச்சி இப்படியே உட்காந்துருப்பாங்க. பாத்ரூம் போனாலும் இப்படியே போவாங்க, டீ குடித்தாலும் இப்படியே குடிப்பாங்க, நைட்டு பர்த்தில் தூங்கும் போது இப்படியே தான் தூங்குவாங்க. அப்படி வச்சுக்கிட்டு மனசு பக்கு பக்குங்குது. நான் இப்போ என்ன பண்ண, ஒன்றும் இல்லாதவன் பாருங்க, இப்போ நான்லாம் போவேன், என்னுடைய பெட்டியை எவனா தூக்கிட்டு போனனா வீட்டு தேடி வந்து கொடுத்துட்டு போயிடுவான், சார் பெட்டியில் மோசமான நாலு விஷயம் இருக்குதுங்க வச்சுக்கோங்க, நான் தோச்சு கொடுக்க முடியாது உங்களுக்கு பனியனை, நீங்களே வச்சுக்கோங்கன்னு உனக்கு கொடுத்துட்டு போயிடுவான். இல்லாதவனுக்கு கவலையே இல்லை, நமக்கு இருக்குதோ இல்லையோ ஆனால் பந்தாவாக வருவான். ஆனால் ஆபிரகாம் எப்படியாமா கர்த்தர் அவன் செல்வ சீமான், ஆனால் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு, அந்த வசனம் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பூமியின் மேல் தங்களை அந்நியர்களும்
13 வசனம், இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மறைத்தார்கள். நம்ம எல்லாம் என்ன சொல்றோம்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேணும், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமோட ஆசீர்வாதம் உனக்கு தரேன், நான் இல்லைன்னே சொல்லல. ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தான்னு பாருங்க. எல்லாம் இருந்துச்சான், அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டு. அந்நியர்னா ஃபாரினர், பரதேசி. அந்நியர்னா ஸ்ட்ரேஞ்சர், பரதேசினா ஃபாரினர். நான் இந்த பூமிக்கு ஸ்ட்ரேஞ்சர். ஸ்ட்ரேஞ்சர்னா அப்படி சும்மா வந்துட்டு போற ஆளு, யாரோ ஒரு ஆள் மாதிரி இருக்கிறேன் இந்த பூமியில். பரதேசினா ஃபாரினர், நான் இந்த ஊருக்கு சும்மா ட்ரிப்பு வந்திருக்கிறேன், என்னுடைய வேலையை முடிச்சுட்டு நான் போயிடுவேன். அப்படி இருக்கிற மாதிரி நான் இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? தேவன் எனக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். என்னுடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க அங்கே இருக்கு. எனக்கு பூமியில் ஆண்டவர் எல்லாம் கொடுத்தாரு. பையனை கேட்டேன், பையனை கொடுத்தாரு. வெறும் பையனை தான் கேட்டேன், பேரப்பிள்ளை வரைக்கும் கொடுத்துட்டாரு. யாக்கோபு வரைக்கும் பார்த்துட்டாரு ஆபிரகாம். ஆபிரகாம் சாக்கும் போது யாக்கோபுக்கு 15 வயசு. பார்த்துட்டாரு, எல்லாம் கொடுத்துட்டாரு. ஐ சாட்டிஸ்ஃபைட், செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட், எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியுது, இது எதுவும் இல்லை, இதை தாண்டி இன்னொன்று இருக்கிறது, அதைத்தான் ஆண்டவர் எனக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த அறிவு நமக்கு எப்போ வரும் தெரியுமா? மேக்சிமம் நமக்கும் வரும், இது வரும், வராமலாம் போகாது. எப்போ வரும் தெரியுமா? 60 மேலே வரும். வாழ்நாள் எல்லாம் ஓடி சம்பாரித்து எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு செலவு பண்ணி வீடை கட்டி, பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி, பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அமுச்சு விட்டு, பொண்ணை அமெரிக்காவுக்கு அமுச்சு விட்டு, பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டு, மருமக கூட உட்காந்துருக்கும் போது ஒரு காப்பிக்கு வாசலையும் இதையும் பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்போம். வருமா வராதா, வருமா வராதான்னு அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்கும் போது வேற வழி இல்லாமல் பைபிளை திறந்து படிச்சுக்கிட்டு இருப்போம். அப்போ தான் நமக்கு அந்த அறிவு வரும், சே இத்தனை வருஷம் ஓடினது வேஸ்ட்டாக போச்சே, இத்தனை வருஷம் சம்பாரித்தது வேஸ்ட்டாக போச்சே, இதில் எதையுமே நம்ம எடுத்துகிட்டு போக மாட்டோம் போல தெரியுதே. ஒரு காப்பிக்கே எம்மா வருமா, காப்பி அம்மா காப்பி கிடைக்குமான்னு கேட்டு, அது வர இருங்க, பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருக்கிறேன், இப்போ தான் காப்பி காப்பிங்கிறீங்க, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு குடிச்சா ஒன்றும் ஆகாதான்னு கேட்க, இப்போ தான் நமக்கு தோணுது, சே எதுக்கா இப்படி ஓடணும், எதுக்கா இப்படி சம்பாரித்தோம், எதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டோம். இன்னும் கொஞ்சம் பேரை பார்த்தா பாவமாக இருக்குது. அவங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது, பையன் அமெரிக்காவில் இருக்காரு, பொண்ணு லண்டனில் இருக்குது, வீடியோ கால்லேயே வாழ்க்கை ஓடுது. செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வீடியோவை பார்த்து எனக்கு அது ரொம்ப ஆச்சரியங்க, எனக்கு புரியவே இல்லை. அது என்னென்னா, எங்கள் நான் பார்த்தது எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலலாம், எங்கள் பாட்டி வந்து ஜனவரி 1 இறந்துட்டாங்க. எங்கள் அம்மாச்சி இறந்துட்ட பிறகு பயங்கரமான மழை அடிக்குது. நான் சொல்கிறது 1984, மழை அடிக்குது. ஆனால் ஊர்லேருந்து பொண்ணு வரணும், ஊர்லேருந்து பையன் வரணும்னு சொல்லி பாடி வச்சிருக்கிறாங்க, வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ அப்படி இல்லவே இல்லை. அவன் சொல்கிறான், வர்றது கொஞ்சம் லேட்டாகவும் வீடியோலேயே போட்டு விட்டுருங்க, ஆன்லைன்லேயே பார்த்துக்கிறேன்றான். ஆன்லைனில் பார்த்தா அம்மாவை பார்த்த மாதிரி ஆயிடுமா? ஆயிடுது. இப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு. வீடியோ காலில் பார்த்தா அம்மாவை பார்த்த மாதிரி ஆயிடுச்சு, வீடியோ காலில் பார்த்தா அப்பாவை பார்த்த மாதிரி ஆயிடுச்சு, வீடியோ காலங்களில் பேரப்பிள்ளைகள் ஹாய் கிராண்ட்பா அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. அப்போ அந்த பிள்ளைகளை தூக்கி மடியில் உட்கார வச்சு கொஞ்சதுங்கிறதுலாம் சும்மா தான் போல. அன்னைக்கு அவங்களுக்கு இருந்ததுலாம் என்ன, இன்னைக்கு வெறும் வீடியோ. கடைசியில் ஃபியூனரலும் வீடியோலேயே பார்க்குறான். வந்துட்டு போனால் 2 லட்சம் ரூபா செலவாகும், ஃப்ளைட்டு கிடைக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கேமரா வச்சு ஆன்லைனில் போட்டு விட்ருங்க, அங்கேயே பார்த்துக்கிறேன். அவன் அங்கேயே அழுகுறான். இவ அப்பாவுக்கு கேட்குமான்னு தெரில. இப்போ எங்கே அமெரிக்காவில் அழுகுறான், அப்போ படுத்துருக்குற அப்பா கண்ணாடி பெட்டிக்குள்ளே இருக்கிறார், எப்படி கேட்கும்? ஏதோ கிட்ட வந்து கண்ணாடி படிக்கிட்டு அழுதா கூட கேட்கும்னு சொல்லலாம். எல்லாம் ஆன்லைனில் அழுகுறான் இப்போ. இதுதான் இன்றைக்கி இவ்வளோ சம்பாரித்தவங்களுடைய நிலைமை. ஒன்று, பிள்ளைங்க பார்க்க மாட்டேங்குது, பார்க்குற பிள்ளைலாம் வெளிநாட்டில் இருக்குது, வரமாட்டேங்குது. கடைசியில் பார்த்தா பாவமாக இருக்குது. யாரோ கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க, யாரோ கொண்டு போய் அடக்கம் பண்ணுறான். அப்புறம் என்ன ஆஸ்தியை சேர்த்து வைத்தான், வாரிக்கொள்வார் யாரோ என்பதை அறியாது இருக்கிறாங்கிற வசனம் 100% நிறைவேறுது. பாருங்க, வசனம் அப்படி தான் இருக்குது, இன்றைக்கி அப்படி தான் நடந்துட்டு இருக்குது எல்லாருக்கும். அப்போது ஆபிரகாமுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இவ்வளோ சம்பாரித்தோம், இவ்வளோ வச்சுக்கிட்டு இருக்கிறோம், இது இல்லை சாமி, இதெல்லாம் இல்லை இல்லை, இது கிடையாது, வேற ஒன்று எனக்கு வச்சிருக்கிறார் ஆண்டவர், அஸ்திபாரம் உள்ள நகரத்தை எனக்கு கட்டி கொண்டிருக்கிறார், அதுதான் எனக்கு நியமிக்கப்பட்டது. 175 வாழ்ற ஆபிரகாமுக்கு தெரிகிற அறிவு நமக்காவது பரவாயில்ல, 60வது வயசில் வந்துருச்சு, 70வது வயசில் வந்துருச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த அறிவு 60 வரக்கூடாது,
இப்பவே வரணும், இப்பவே வரணும். வேலைக்கு போக வேணாம்னு சொல்ல, சம்பாதிக்க வேணாம்னு சொல்ல, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லல. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கட்டும். நடக்கும்போது ஒன்று தெரியணும், இது நிரந்தரமானது அல்ல. இதற்காக நான் இவ்வளவு ஓட்டம் ஓடுகிறதில்லை. நான் வாழுகிற வாழ்க்கை இங்க இருக்கிற 70க்கு இல்ல, நான் வாழுகிற வாழ்க்கை அங்க இருக்கிற நித்தியத்துக்கு. இது அவனுக்கு தெரியுது, ஆபிரகாமுக்கு அதை அல்ல. அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவர்கள் நாடினார்கள். அஸ்திவாரம் உள்ள நகரம். எது அஸ்திவாரம் உள்ள நகரம்? 21 வெளிப்படுத்தின விசேஷம் 13-14 வசனம் சொல்லுது, அந்த நகரத்திற்கு 12 அஸ்திவார கற்கள் இருந்தன, அவைகளின் மேல் அப்போஸ்தலருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு இருக்கு. எது அஸ்திவாரம் உள்ள நகரம்? புதிய எருசலேம், நியூ ஜெருசலேம், என்ன சொல்ற, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான நகரம் வருது. அதுக்கு தான் அவங்க காத்திருந்தாங்களாம். ஆனால் என்ன கொடுமை பாருங்க, அந்நியரும் பரதேசியம்னு அறிக்கையிட்டு இருக்கிறான், ஒரு ஃபாரினரும் ஸ்டேஞ்சர் மாதிரி வாழ்ந்துருக்கிறான். ஒரு வீடு கூட கட்டலையாம் ஆபிரகாம். ஆபிரகாமும் வீடு கட்டலை, ஈசாக்கும் வீடு கட்டலை, யாக்கோபும் மட்டும்தான் வீடு கட்டினார். கட்டிட்டு வீட்டை விட்டுட்டு திருப்பி கூடாரத்துக்கு போயிட்டார். வர வழியில் ஒரு வீடு கட்டுவார், அந்த வீட்டை விட்டுட்டு கூடாரத்துக்கு போயிடுவார். இவங்க எல்லாம் ஏழைங்களான்னு பார்த்தீங்கன்னா, ஈசாக்கை பற்றி வசனம் சொல்லுது, அவன் வர வர பலத்து ஐஸ்வர்யவனானான்னு இருக்கு. யாக்கோபை பார்த்து வசனம் சொல்லுது, நான் வெறும் கோலும் கையுமாய் வந்தேன், இரு பெரு பரிவாரங்கள் எனக்கு தந்திருக்கிறீர். அவன் ஏசா கிட்ட சொல்கிறான், உன் தேவனாகிய கர்த்தர் என்னை அபிரதமாய் ஆசீர்வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அவனா ஒன்றும் இல்லாதவனாம் கிடையாது. இன்னும் கேட்டால் அவனோட கம்பேர் பண்ண நம்ம தான் ஒன்றும் இல்லாதவங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு நம்ம இஎம்ஐ போட்டு லோனு போட்டு அல்லோலப்பட்டு கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டு, ஒரு வீடை கட்டுறதுக்கு நம்ம படுறப்பட்டு எத்தனை பட்டு கஷ்டப்பட்டு பாடுபட்டு லோனை கட்டு எல்லாம் கட்டி கடைசியாக ஒரு வீடு கட்டு. அவன் பாருங்க செல்வ சீமான், ஆனால் வசனம் சொல்லுது கூடாரங்களில் குடியிருந்தான். எதனால்? என்ன, நான் பேசுறது ஸ்பிரிச்சுவல். எதற்காக அவன் கூடாரங்களில் குடியிருந்தான்? அவனுக்கு தெரியுது இது இது இது ஒரு டெம்பரவரி. என்ன கட்டினாலும் இது டெம்பரவரி. எவ்வளோ பெரிய மகா பாபிலோன் கோட்டை கட்டினாலும் கீழே விழும். எப்பேற்பட்டதான எருசலேம் தேவாலயம் கட்டினாலும் கீழே விழும். எவ்வேற்பட்டதான எருசலேம் அலங்கத்தை கட்டினாலும் அது கீழே விழும். நினிவே பட்டணம் கீழே விழும், எரிகோ கீழே விழும். எதை வேணாலும் அந்த பூமியில் கட்டுங்கள், ஒரு நாள் கீழே விழும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இப்போ நம்ம கட்டுற வீடுகள்லாம் நம்ம மைண்டில் என்ன தெரியுமா, காலகாலமாய் லாங் லாங்கோ சோ லாங்கோ 300 கழித்து நம்மளுடைய வீடானது சீன பெருஞ்சுவர் போல வெள்ளூரிலே நிற்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். நோ சான்ஸ், நிற்கவே நிற்காது. அது நமக்கு அப்புறம் 3 இருந்துட்டா பெரிய விஷயம். ஹைவேஸ் போடும் போது எத்தனை வீடு இடிச்சு போட்டாங்க, ஹைவேஸ் போடும்போது எத்தனை மரத்தை இடிச்சு போட்டாங்க, சர்வசாதாரணமாக போயிடுச்சு எல்லாம். அப்போ இந்த உண்மை ஆபிரகாமுக்கு நன்றாய் தெரிகிறது. இல்லை இது இல்லை, இதுக்கு மேலே வேற ஒன்று இருக்குது. அஸ்திபாரம் உள்ள நகரம், தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு வரப்போது வரப்போது வரப்போதுன்னு இருந்தானாமா, சீக்கிரம் வரும், நான் ஓட்டத்தை முடிச்சா நான் அங்கே போயிடுவேன் அங்கே போயிடுவேன்னு இருந்தானாமா. ஆனால் வசனம் சொல்லுது வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல், அதான் ரொம்ப முக்கியம். அந்த 13 வசனம், இவர்கள் எல்லாரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல். 39 வசனம், வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். ஏன் போன, ஏன் கிடைக்கல? இவ்வளவு இருந்தாங்களே, இவ்வளவு சாக்ரிஃபைஸ், இவ்வளவு தங்களை வருத்தி கொண்டார்கள். நீங்கள் நினைக்கிறீங்களா கூடாரத்தில் குடியிருந்தாங்கிறது சாதாரணம்னு நினைக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள், வெள்ளூரில் இப்போ 2024 இந்த மார்ச் மாதம் வெயில் எப்படி இருக்கு, எப்படி இருக்குது வெயில்? தமிழ்நாட்டிலே அதிகமாமா, தமிழ்நாட்டிலேயே அதிகம் வெயில். இதுக்கு பேர் வெயலூர்னு பேர், அதான் வேலூர் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் இதுக்கு பேர் என்னது, வெயலூர். ஒரிஜினல் பேர் வந்து வெயலூர், இதுக்கு பின்னாட்களாக அது வேலூர் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டிலே அதிகம், அவ்வளோ வெயில் அடிக்குது. ஆனால் கல் வீடு, மேலே தளம், கீழே தர, ரூமில் ஏசி, எல்லா ரூம்லேயும் ஃபேனு, இப்படி உக்காந்துக்கிட்டு சொல்கிறோம், பா முடியலப்பா, ஆவலப்பா, என்ன வெயில் சொல்கிறீங்க. அவன் எங்கே இருந்தால் தெரியுமா, கூடாரத்தில், அரேபியா பாலைவனத்தில். அவன் கூடாரத்தில் குடியிருந்தானா வெனிஸ் நகரத்தில்? இல்லை. கூடாரத்தில் குடியிருந்தானா அவன் நியூயார்க்கில்? இல்லை. அவன் கூடாரத்தில் குடியிருந்தானா நார்வேல? இல்லை. எங்கே இருந்தான் தெரியுமா கூடாரத்தில்?
அரேபியாவிலிருந்து இஸ்ரவேலுக்கு போகிற வழியில் வனாந்தரத்தில் இருந்தான், பாலைவனத்தில். பாலைவனத்தில் ஏன் கூடாரத்தில் குடியிருக்கிற, யோ இவ்வளோ சொத்து வச்சுக்கிட்டு. இப்போ நம்மளை சொல்லுவாங்க பாருங்க, எல்லாரும் சொல்லுவாங்க நம்மளை பார்த்து, இவ்வளோ வச்சுருக்கிறீங்க, ஒரு ஏசி கூட போடாமல் எதுக்கு நீ இவ்வளோ காசு வச்சுருக்கிறீங்க, நல்ல ஏசியாக ஃபைவ் ஸ்டாரை வாங்கி போடுங்க சொல்கிறாங்க தானே. ஆபிரகாம்ட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, ஏன் இப்படி இருக்கிற, நல்ல ஒரு வீடை கட்டிகிட்டு வந்தால் வந்துட்டேன் இஸ்ரவேலுக்கு, ஏதோ ஒரு நல்ல இடமா பார்த்து அப்படியே ஓரமாக கார்னர் பில்டிங்காக பார்த்து ஒரு வீடை கட்ட வேண்டியதானே சொல்லாமல் இருந்திருப்பாங்களா? ஏன்னா அவன் காலத்தில் எத்தனை பேர் வீடு கட்டிட்டாங்க தெரியுமா? அவனுக்கு முன்னாடியே காயின் பட்டணத்தையே கட்டிட்டான், சிட்டி. ஆபிரகாம்ட்ட சொல்லியிருக்க மாட்டாங்களா? சொல்லியிருப்பாங்க. ஆபிரகாம் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு, நீங்கள் வீடு கட்டுவதற்கும் நான் கட்டுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது, நான் கூடாரங்களில் குடியிருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, நான் டெம்பரவரி, எப்போ என்னை தேவன் கூப்பிட்டாலும் அந்த கூடாரத்தை கூட்டிகிட்டு போயிடுவேன். அப்போது ஆபிரகாம் உன் பையனுக்கு அவர் இன்னொரு கூடாரத்தில் இருக்கிறாரு அப்படியா, அவர் ஏன் கூடாரத்தில் இருக்கிறாரு, அவரை எப்போ கூப்பிட்டாலும் அவரும் போயிடுவார். அப்போது உன் பையனுக்கு வீடு வேணாமா, என் பையனுக்கு வீடு வேணும்னா அவன் கட்டிப்பான், அவன் வேணா அவன் கட்டிப்பான். அப்போ உன் பேர பிள்ளைகளுக்கு அவனுக்கு அவன் கட்டிப்பான். நம்ம பையனையும் பேர பிள்ளையும் சோம்பேறி ஆக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும். பையனுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு பேர பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுத்துட்டோம், அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, அவங்க ரெண்டு பேரும் அதை உட்காந்து அழிச்சிட்டு இருப்பாங்க உட்காந்து. ஏன்னா தான் வீடு கட்டுற வேலை இல்லையே, நம்மளே முடிச்சிட்டோமே, கஷ்டப்பட்டு முடிச்சிட்டோமே, அவங்களே அழிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஆபிரகாம் சொல்றாரு அவன் கட்டிப்பான், நீ ஏன் கூடாரத்தில் இருக்கிற, எப்போ கர்த்தர் கூப்பிட்டாலும் ஓடி போயிடுவேன். ஐ அம் இன் எ டெம்பரரி டென்ட் Son, I am living in a tent. Reason, at any time, at any cost, if the call from the heaven, na inga depart aiduvaya, enakku idhukku sambandham illai. Ana vasanam solludhu, appadi oru dedication oda vaazhndhavanukku vaakku thattam pannappattadai adaiyamal ponaargal. Ivvalavu dedication ah irundhavanukke kedaiyillaiyama. Appa kedaikkiradhukku enna pannanunga appdin kettingina, 40th வசனம் சொல்லுது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்பதாக நியமித்தார். என்னங்க சொல்றீங்க புரியலையே? அவங்க எல்லாரும் இப்போ எங்கே இருக்கிறாங்க தெரியுமா? இயேசு வர்ற வரைக்கும் அவங்க எங்கே இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேல் பாதாளம் அப்படிங்கிற இடத்துல இருந்தாங்க. இயேசு சொல்றாரு, லாசுருவை கொண்டு போய் எங்கே விட்டாங்களாம், ஆபிரகாமின் மடியிலே விட்டார்கள். இவ்வளவு டெடிக்கேஷனாக வாழ்ந்த ஆபிரகாம் எங்கே இருந்தார், மேல் பாதாளத்தில் இருந்தாராம். எங்க பாதாளத்தில் இருந்தார், அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அன்னைக்கு மரித்த துன்மார்க்கர் எங்கே இருந்தாங்க தெரியுமா, தாழ்ந்த பாதாளம்னு ஒரு பாதாளம் இருக்கு அதில் இருந்தாங்க. ரெண்டு பாதாளத்துக்கும் நடுவில் பயங்கரமான பிரிவினை இருந்துச்சான். இங்கிருந்து அங்கே பார்க்கலாமா, இங்கிருந்து அங்கே பேசலாமா, ஆனால் ஒருத்தரோட ஒருத்தர் அங்கே இங்கே போக வர முடியாதான் அப்படின்னு இயேசு சொல்கிறார். நம்ம சொல்லலை. ஆபிரகாம் லாசுரு சம்பவத்தில் அந்த ஐஸ்வர்யவான் கேட்குறான், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்க சொல்லுங்கள் லாசுரு வேணு. அப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு, வர முடியாதுப்பா, நீ அங்கே ரொம்ப நல்லா இருந்த, கீழே இருக்கும்போது சூப்பராக இருந்த, ஆனால் இங்கே அங்கே லாசுரு கஷ்டப்பட்டான், இப்போ அவன் நல்லா இருக்கிறான், ஆனால் நாங்களே நினச்சா கூட தண்ணி கொடுக்க முடியாது, ரெண்டு பேருக்கு நடுவில் பாதாளம் இருக்குது, பிளவு இருக்கிறது. இவரை நல்ல சாட்சி பெற்று விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள் அத்தனை பேரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட புதிய எருசலேமுக்கு போகாமல் மேல் பாதாளத்துக்கு போயிட்டாங்களாம். அந்த மேல் பாதாளத்தில் இருந்தவங்களைத்தான் இயேசு அவருடைய மரணத்தின் நாளில் வசனம் சொல்லுது, கல்லறைகள் திறக்கப்பட்டன. அந்த கல்லனை பார்த்து இயேசு சொல்றாரு, இன்று நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய், பாரடைஸ், அங்கே கூட்டிட்டு போயிட்டார். இந்த மேல் பாதாளத்துக்கும் தாழ்ந்த பாதாளத்துக்கும் என்ன சம்பந்தம்? மேல் பாதாளத்தில் வேதனை இருக்காது, தாழ்ந்த பாதாளத்தில் வேதனை இருக்கும். அதனால தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் என்ன ஜெபம் பண்ணாங்கன்னா, தேவரீரின் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க பாதாளத்துக்கு போகிறோன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் யாக்கோபு சொல்கிறாரு, என் நரைமயிரை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள். சங்கீதக்காரன் சொல்றான், நான் பாதாளத்தில் போய் என் படுக்கையை போட்டாலும். யோபு சொல்றாரு, பாதாளத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னா, இவங்க எல்லாருக்கும் தெரியுது பாதாளத்துல மேல ஒரு கொஞ்சம் நிம்மதியான இடம் இருக்கு, ஆண்டவர் அங்க அனுப்புறாரு. ஆனா வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது புதிய எருசலேம், அது கிடைக்கல. இப்ப நாம என்ன சொல்றோம்ல, சர்வ சாதாரணமா
நம்ம என்ன சொல்கிறோம், பரலோகத்துக்கு போகிறோம் பரலோகத்துக்கு போகிறோன்னு. அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், எல்லாரும் சொல்கிற வார்த்தை பாதாளத்துக்கு போகிறோம் பாதாளத்துக்கு போகிறோம் பாருங்க. இவ்வளவு நல்லா சாட்சி இருக்குது, இவ்வளோ பர்ஃபெக்டாக வாழ்ந்துருக்கிறாங்க, டெடிக்கேஷனாக இருந்திருக்கிறாங்க, நல்ல டெஸ்டிமனி, ஆண்டவர்கிட்ட இருந்தே சாட்சி வாங்கியிருக்கிறாங்க. இவ்வளவு பெற்றும் அவர்களுக்கு என்ன கிடைக்கலையா, வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் இருக்கு. இப்போ ஒரு உதாரணம், வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது கிடைக்கலையே, அப்போ இவங்கெல்லாம் எதுக்காக அந்த மேல் பாதாளத்தில் இருந்தாங்க, இப்போவும் போய் பாரடைஸில் தான் இருக்கிறாங்க, பரலோகத்துக்கு போல. நான் வந்து ஒரு கற்பனை, சரியா, இது ஜெகன் வந்து பரலோகத்துக்கு போயிட்டு வந்தார் ஒரு சாட்சி சொன்னாருன்னு சொல்லிடாதீங்க, நான் வந்து கற்பனை. ஏன்னா அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க பரலோகத்துக்கு போயிட்டு வரவங்கெல்லாம், நம்ம போகிறதில்ல, அவங்கெல்லாம் போயிட்டு வரதுனால பரலோகமே இப்போ பிஸியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட்டுருங்க. நான் வந்து சொல்கிறது ஒரு சின்ன கற்பனை. இப்போது ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு எல்லாம் பேரடைஸில் இருக்கிறாங்க அஸ் பர் வசனத்தின் படி. இப்போது ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து கேட்பார், அப்பா 2000 வருஷம் மேல் பாதாளத்தில் இருந்தோம், 2000 வருஷமாக பேரடைஸில் இருக்கிறோம், எப்போ தான்ப்பா இந்த பரலோகத்துக்கு நம்ம போவோம், எப்போ தான் ஹெவனுக்குள்ளே போய் பிதாவாகிய தேவனை பார்ப்போம், இந்த புதிய எருசலேம் எப்போ தான்ப்பா நமக்கு கிடைக்கும், நமக்கு தருவேன் தருவேன் ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்லுவார் ஆபிரகாம், இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் விஐபிஸ் வர வேண்டியிருக்கு, இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா நாம் எல்லாருமே ஒன்றா போயிடலாம், அவங்களுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். அப்போது ஈசாக்கு கேட்பார், இது கற்பனை தான்னு வச்சுக்கோங்க, ஈசாக்கு கேட்பார், யாருப்பா அந்த விஐபி, எனக்கு தெரிஞ்சு விசுவாசத்தின் தகப்பன் நீங்கள் தான், நீங்களே இங்கே இருக்கிறீங்க, மோசே இங்கே தான் இருக்கிறாரு, என் பையன் யாக்கோபு இங்கே தான் இருக்கிறான், தாவீது ராஜா இங்கே தான் இருக்கிறாரு, இதை தவிர பெரிய விஐபி யார்ப்பா வரணும் அப்படின்னா நான் சொல்கிறது கற்பனை. ஆபிரகாம் சொல்வார், இன்னும் கொஞ்சம் விஐபிஸ் வெள்ளூர்லேருந்து வர வேண்டி இருக்குது, இவர்கள் எல்லாம் வந்தால் தான் நாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போக முடியும், அவங்க வராமல் நமக்கு ஹெவன் ஓப்பன் ஆகாதுன்னு சொல்லுவார். நான் சொல்கிறது கற்பனையாக இருக்கும், வசனத்தின்படி சரி, வசனத்தின்படி சரி. அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் முன்பதாகவே நமக்கு நியமித்திருந்தார், அவங்களுக்கு முன்னாடியே வச்சிட்டார். We are already selected. We are already chosen one. எதுக்கு நீங்க சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கீங்க? திருப்பியும் அதான் கேட்குறேன், Why you are here? எதுக்கு ஆலயத்துக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கீங்க? நாங்கள்லாம் கிறிஸ்டின், ஒரு குரூப்பு அங்கே போனால் தான் கல்யாணம் நடக்கும், ஒரு குரூப்பு அங்கே போனால் தான் கல்றதுக்கு இடம் கிடைக்கும், ஒரு குரூப்பு நாங்கள் தலைமுறை தலைமுறையாக கிறிஸ்டினாக இருக்கிறோம், வேறு வழி இல்லை போய்த்தான் ஆகணும், இதற்காகலாம் சர்ச்சுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. நான் இப்பவும் சொல்கிறேன், இங்கே வராவிட்டாலும் கல்யாணம் நடக்கும், இங்கே வராவிட்டாலும் எப்படியும் அடக்கம் பண்ணிடுவாங்க, இங்கே வராவிட்டாலும் எல்லாம் நடக்கும். ஆனால் ஒன்று, இங்கே வராவிட்டால் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது கிடைக்காமல் போய்விடும். வி ஆர் ஆல் சூசன் ஒன். எதுக்கு ஆண்டவர் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு? கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுக்கா? கிறிஸ்தவங்களாக தான் நம்ம இருக்கணும்னா சர்ச்சுக்கே வர வேண்டாம். அந்த காலத்தில் யாரும் சர்ச்சுக்கே போல. ஆனால் வேதம் சொல்லுது, சபை கூடி வருவதை சிலை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். ஏன் நான் சர்ச்சுக்கு வரேன்? என்னை இந்த சர்ச் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குது. எதுக்கு ரெடி பண்ணுது தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் அவர்கள் ஒரு பரிசுத்தவான்கள் சாட்சி வாங்கினாங்களே, அதை விட மேலான சாட்சி வாங்குவதற்காக என்னை ஆண்டவர் கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, நம்மள கொஞ்சம் பேர் சொல்லுவோம்ல, நான்லாம் அந்த காலத்து பியூசிடாமாங்க, வீட்டில் உட்காந்துருக்குமாது, அவர் அப்போவே கிராஜுவேட்டு, அது அவர் கொஞ்சம் பெருமையாக தான் சொல்வாங்க, நாங்கள்லாம் அப்போவே கிராஜுவேட். ஏன் அதை அப்படி சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு 195 பேர் படிக்காதவங்க, 5 பேர் தான் படிப்பாங்க, அந்த 5 பேரில் நான் ஒரு கிராஜுவேட் அப்படின்னு அவங்க பெருமையாக சொல்லுவாங்க, நல்லது. ஆனால் அன்னைக்கு கிராஜுவேட் படித்தாங்கல்ல, அந்த பாடத்தை இப்போ 6வது பையனே படித்து முடிச்சிடுறான், 6வது இருக்கிற பையனை என்ன பண்ணிடுறான், படித்து முடிச்சிடுறான். எங்கள் அம்மா காலத்துலலாம் 6வதுல தான் ஏவே போட சொல்லி கொடுப்பாங்களாம், ஏ அது வரைக்கும் மணல்ல ஆதானா, ஏன்னு போடுறது 6வதுல தான் ஏ. இப்போ ப்ரீகேஜிலேயே அது 100 ரைம்ஸ் பாடுது, 2.5 வயசு தான் ஆகுது. எல்கேஜி போகும்போது அது நம்ம 10வது பட்ச பாடத்தில் பாதிக்கு வந்துடுது,
ஒன்றாவது ரெண்டாவது போகும்போதெல்லாம் அது எங்கேயோ இருக்கு, அபாகாசுங்கிறான், அது அங்குறான், இது அங்குறான். அஞ்சாவது படிக்கிறதுக்குள்ளேயே அது அஞ்சு டியூஷன் போகுது. இப்போ வீட்டிலே இருக்கிறது இல்லை, 6:30 மணிக்கு டியூஷன் ஆரம்பித்து நைட்டு 10 மணி வரைக்கும் டியூஷன். இப்போல்லாம் எப்படி, நம்ம அன்னைக்கு படித்த பாடமே வேறு. இப்போ இருக்க அந்த பேத்தியோ பேரனோ நம்மளை பார்த்து சொல்லுது, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது தாத்தா, நீங்கள் சும்மா உட்காருங்கன்னு. அது உண்மைதான், அது சொல்கிற பாதி விஷயம் நமக்கு தெரியாது. இப்போ நீங்கள் சொல்லி பாருங்கள், அந்த காலத்தில் நாங்கள்லாம் அப்படின்னு ஆரம்பித்தோடனே பெரிய பூமர் அங்கா இருக்குது, பூமர் அங்கிள். இப்போ நமக்கெல்லாம் பேர் என்னது, பூமர் அங்கிள். சும்மாவாது அந்த காலம் அந்த காலம், அவங்க சொல்கிறதுல பாதி உண்மைத்தான். ஏன்னா அன்னைக்கு நம்ம A+B த ஹோல் ஸ்கொயர்னு சொல்கிறதுக்கு 10வது தேவைப்பட்டுச்சு, இப்போ 6வதுலேயே சொல்லி முடிச்சிட்டாங்க A+B த ஹோல் ஸ்கொயரை. அப்போ இன்றைக்கி அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. எதுக்கு இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அப்போவே அவர்கள் பரிசுத்தவான்களாக இருந்தாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அவர்களை பூர்ணப்படுத்த வேண்டிய நீங்களும் நானும் எப்பேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எப்பேற்பட்டவங்களாக இருக்கணும், அவங்களே டிகிரி முடிச்சிட்டாங்களாமா. நாம் இன்னும் 2வது வாய்ப்பாடுலேயே உட்காந்துருக்குறோம், 2:1:2, 2:2:4, 4:2:8. இதை கௌரவமாக சொல்லிக்கிட்டு வீட்டில் 10 கமாண்ட்மெண்ட்ஸை எழுதி போட்டு எங்கள் வீட்டில் டெய்லி 10 கமாண்ட்மெண்ட்ஸ் சொல்லுவோம். அவன் கமாண்ட்மெண்ட்ஸ் மொத்தத்தையும் முடிச்சுட்டு சொல்கிறான், நியாயப்பிரமாணத்தினால் என்னை உங்களால் குற்றம் சாட்டவே முடியாதுன்ட்டு போயிட்டான். இப்போ அவனுக்கு நாம் நீதிமான்களாய் மாறணும். அப்போ இருந்தாதான் அது பூரணப்படும். உங்களை நம்ம மைண்டில் யாரோ ஒருத்தர் தப்பாக ஏற்றி வச்சுருக்கிறாங்க ஒரு 50 வருஷமாக, ஒரு தப்பான விஷயத்தை, இன்ஃபர்மேஷனை. என்ன இன்ஃபர்மேஷன் தெரியுமா, சர்ச்சில் சந்தா கட்டினா பரலோகத்தில் சேர்த்துப்பாங்கன்னு யாரோ தப்பாக சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதை முதல்ல எரேஸ் பண்ணிவிடுங்க, எரேஸ் பண்ணிவிடுங்க. நோ சான்ஸ், சும்மா யாரோ சொன்ன புருடா. சந்தா கட்டினா பரலோகத்தில் சேர்த்துப்பாங்கன்னு சொன்னால், டேனியல் ஒயின்ஸ்னு ஒருத்தர் நடத்துகிறார் பெங்களூரில், அந்த ஒயின் ஷாப்புக்கு பேர் டேனியல் ஒயின்ஸ். அவர் சந்தா பக்காவாக கட்டுறாரு, அவரை சேர்த்துக்கலாமா பரலோகத்தில். நம்மால் ஒருத்தர் வட்டி கூடுறாரு 10 வட்டி, ஆனால் சர்ச்சில் முதல்ல நிற்பார், கமிட்டியில் மெம்பரு, எதுனாலும் ஃபஸ்ட்டு ஆஃபரிங் கொடுத்துருவாரு, ஆசீர்வாதத்தட்டை வேலத்தில் முதல்ல வாங்குறவர். இவர் பரலோகத்துக்கு போயிடுவாரா, அது எப்படி போவார், வட்டிக்கு கொடுக்குறவர், குடிக்கிறவர், சிகரெட் குடிக்கிறவர், சர்ச்சில் சந்தா கட்டிட்டா போயிடுவாரா பரலோகத்துக்கு? அப்புறம் அது பரலோகம் எப்படி சொல்கிறது, அவர்லாம் வந்தார்னா பரலோகம் பரலோகமாகவே இருக்காது, தூதனையே கெடுத்துருவார். அப்போ நம்ம என்ன நினச்சிட்ருக்குறோம், நம்ம மைண்டில் ஏதோ ஒன்று ஏற்றிட்டான். என்ன ஏற்றிட்டாங்க, நீ சந்தா கட்டிட்டு வார வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டா போதும், உமது அடியானை உம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ளும். நோ சான்ஸ், நோ சான்ஸ். தப்பா யாரோ உங்க மைண்ட்ல ஏத்திட்டாங்க. சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா, நம்ம பையன்கிட்ட சொல்லிடுவாங்க எக்ஸாமுக்கு முன்னாடி, ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி, கவலைப்படாதரா இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் டீச்சர் கொடுத்துருவாங்க, அதை மட்டும் படிச்சா போதும் ஷோரா 75 அப்படிம்பான். இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லிடுவான், க்வெஸ்சன் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு தெரியுமா அவனுக்கு, இப்போ எங்கிட்ட தான் இருக்குது, இதை மட்டும் படிச்சா போதும்பா. போய் உக்காந்தோம்னா இவங்ககிட்ட சொன்ன எதுவுமே பேப்பரில் இருக்காது, இவங்க இம்பார்ட்டன்ட் சொன்ன எந்த க்வெஸ்சனும் இருக்காது. அந்த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் படித்தவன் பையன் முகத்தை நீங்கள் பார்க்கணுமே, டீச்சர் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியே அந்த வருவாங்க, ரோமிங் வருவாங்க, டீச்சர் அப்படியே வருவாங்க, அப்படியே வந்து கேட்பாங்க, என்னடா இப்படியே தான் இருப்பான், பேப்பரை நீங்கள் போய் பார்க்கணுமே, மேலே ப்ரைஸ் அலாட் போட்டிருப்பான், ஏன்னா ஆன்சர் தெரியாது, ப்ரைஸ் தலாட் போட்டிருப்பான், ஒவ்வொரு பேஜ்லேயும் சிலுவை போட்டிருப்பான், ஃபஸ்ட்டு 8 பேஜ்னா 8 பேஜுக்கும் சிலுவை போட்டுருவான், கடைசியாக எழுதி வச்சுருப்பான், யாருக்கு, திருத்திர டீச்சருக்கு எழுதியிருப்பான் கீழே, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவார்கள். ஏன் படிக்கல, இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் படித்தவர் அவர். நிறைய பேர் அப்படித்தான் வாழ்நாளெல்லாம் சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு பைபிளில் சொல்கிறத ஒன்றுத்தையும் கேட்கறதில்ல, காட்டில் மட்டும் ஒன்று ஏறிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நமக்கு கலரைக்கு இடம் கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அந்த சர்ச்சில் மெம்பர் என்ன ஆனாலும் கொண்டு போய் நம்மளை புதைச்சிருவாங்க. சார் கல்றையில் தான் சார் இடம் கிடைக்கும், பரலோகத்தில் இடம் கிடைக்காது சார்,
உங்க பாடிக்கு தான் இங்க கல்லறையில இடம், ஆத்மாக்கு பரலோகத்தில் இடம் இருக்காது. இட்ஸ் நாட் பேஸ்ட் அப்பான் யுவர் தைத் ஆர் ஆஃபரிங், இட்ஸ் நாட் பேஸ்ட் அப்பான் யுவர் ஸ்டேட்டஸ், இட்ஸ் நாட் பேஸ்ட் அப்பான் யுவர் எஜுகேஷனல் அகாடமிக் குவாலிபிகேஷன், இட்ஸ் பேஸ்ட் அப்பான் யுவர் ஹோலினஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அடிப்படையில் தான் நடக்கும். விசுவாசத்திற்கு தகப்பனான ஆபிரகாமுக்கே வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது கிடைக்காமல் போகுமானால், யோசித்து பாருங்க, நீங்களும் நானும் பூரணப்படுத்த வேண்டியவங்க. பல நேரத்தில் நீங்கள் சொல்லுவீங்க, ஞாபகம் இருக்குதா, பையன் கொஞ்சம் மார்க் கம்மியாக எடுக்கும்போது நம்ம ஒரு கம்பேர் பண்ணுவோம். என்ன சொல்லி கம்பேர் பண்ணுவோம் தெரியுமா, ஏய் அந்த பையனை பாடுறா, ஒன்றும் இல்லாத பையன் எப்படி மார்க் எடுக்கிறான் பாரு, போ அவங்க கூட சேர்ந்து படி அப்படின்னு தானே சொல்லுவோம். அது யாரோட கம்பேர் பண்ணுவோம் தெரியுமா, நம்ம பையனோட நல்லா படிக்கிற பையனோட, அப்படிதானே அப்படிதானே கம்பேர் பண்ணுவோம், அம்பார் எப்படி மார்க் எடுக்கிறானு. என்றைக்காவது சொல்லியிருக்கீங்களா, ஏய் அந்த பையனை பார் நாலு சப்ஜெக்டில் ஃபெயிலு, அவங்க கூட போய் சேருப்போ நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறுவேன், சொல்லியிருக்கீங்களா, சொல்ல மாட்டீங்கல்ல. அப்போ நாம் பரிசுத்தவான்கள் பூரணப்படணும்னா அவன் நம்ம இல்லாமல் பூரணப்பட முடியாதுன்னா, அப்போ நாம் எப்படிப்பட்டவனாக இருந்தால் அவன் நம்மக்கிட்ட வந்து பூரணராக முடியும், எப்படிப்பட்டவனாக நாம் இருந்தால் அவன் நம்மக்கிட்ட பூரணராக முடியும். நான் வசனத்தை விட்டு இன்னும் வெளியே போகவே இல்லை, வசனத்துக்குள்ளிருந்தா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படியானால் என்னுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஹோலினஸ், ஃபெய்த், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் சும்மா இட்ஸ் நாட் அப் ஆன் பேஸ்ட் அப் ஆன் த மெம்பர்ஷிப். தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன் தெரியுமா, நீங்களும் நானும் போற இடம் ஹோலினஸ், ஹோலி பிளேஸ், பரிசுத்தவான்கள் இருக்கிற இடம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடிய பிதாவாகிய தேவன் இருக்கிற இடம், பிறப்பிலிருந்து உயிர் தெழுதல் வரைக்கும் பரிசுத்தத்தை கடைபிடித்த இயேசு கிறிஸ்து இருக்கிற இடம், பெயரிலேயே பரிசுத்தத்தை வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடம், சபைக்குள்ள இருக்கிறவங்களை பார்த்து அவர் ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்னோடு கூட சிங்காசனத்தில் இடம். சர்ச்சுக்கு வர்றவனுக்கு இடம் இல்லை, சர்ச்சுக்குள்ள வந்து ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ ஆண்டவர் எழுதுறார். அப்ப சபைக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் பரலோகம் பைபிள் சொல்லல, சபைக்குள்ள வந்து யார் சக்சஸ் பண்றாங்களோ அவர்களுக்கு தான் பரலோகம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா, இன்னைக்கு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நாம் ரெடியா இருக்கிறோமா, இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்கா, அப்படியானால் நாம் எந்த நீதிமான்களாக இருக்கிறோம். வாசிங்க ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 57 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க, ஏசாயா 57:1 வாசிங்க. நீதிமான்கள் மடிந்து போகிறார்கள், அதை ஒருவரும் மனதில் வைக்கிறதில்லை. நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், இந்த வசனம் பொதுவா இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஆனா நாம என்ன பண்ணிவிட்டோம், அந்த வசனத்தை அடக்காராதன வசனமா மாத்தி விட்டோம். யாராவது இறந்துட்டாங்கன்னா அதை அறிவிக்கிறதுக்கு இந்த வசனம் தான் தலைக்கு மேலே இருக்கும் அந்த போஸ்டரில். நம்ம எவ்வளோ மோசமானவங்க தெரியுமா, உங்களுக்கு அவ்வளோ மோசமானவங்களா அப்படின்னு கேட்குறீங்களா. நல்ல நல்ல பாட்டெல்லாம் சாவு பாட்டாக மாற்றி வச்சுட்டோம், ஆனால் அவங்க அப்படி எழுதலை. எழுதினவங்க தேவபிதா எந்த மெய்ப்பை நல்லோ இருக்குது தானே, இப்போ அதை எங்கே பாடுறீங்க பெரும்பாலும். இப்போ அந்த பாட்டை பாடினா இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்க அந்த பாட்டெல்லாம் பாடுறீங்க, நல்ல பாட்டாக பாடுங்க, ஆனந்தம்மா இன்பக்கானான்னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டில் அந்த அம்மா என்ன சொல்ல வராங்க, வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார், என்னுடைய பொல்லாத பாவங்களை எல்லாம் நீக்கிட்டார்னு அவங்களுடைய பிறப்பிலிருந்து உயிர் தெழுதல் வரைக்கும் பாடுவாங்க அதில். இப்போ ஆனந்தம்மா இன்பக்கானான்னு என்ன பாட்டு, இப்போ சாப்பாட்டு அழகாய் நிற்கும் யார் இவர்கள்னு ஒரு பாட்டு இருக்கு, அது பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக ஜெயம் பெற்றவர்கள் பாடுற பாட்டுன்னு பைபிளில் இருக்கு. இந்த பாட்டெல்லாம் பாடினா இப்போ என்ன பாட்டாக மாறிடுச்சே, பாடினா திட்டுறாங்க வேற, பசைய பையன் தெரியாமல் பாடிடுவான் வீட்டில், ஆனந்தமாய் வாயம் மூடுறாரே, காலங்கத்தால் ஆனந்தமாய்ங்கிற தாத்தா வேற இழுத்துக்கிட்டு இருக்கிறாரு. தாத்தா இழுக்கிறதுக்கும் ஆனந்தம்மா இன்பக்கானனுக்கும் என்ன சம்பந்தம், இன்னைக்கு நம்ம அப்படி மாத்திட்டோமா. இப்போ நீங்கள் வாசித்த வசனம் இருக்குல்ல, அது கூட ரொம்ப அற்புதமான ஒரு வசனம்,
மகா மேன்மையான வசனம். தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அதோட அர்த்தம் என்னன்னா, உபத்திரவ காலத்துக்கு முன்னாடியே சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். ஒரு மகா உபத்திரம் வரப்போகுது. நம்ம இன்னைக்கு சாயங்காலமோ நாளைக்கு சாயங்காலமோ கத்திரிக்க சித்தமான அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படி ஒரு மகா உபத்திரம் ஒன்று வரப்போகுது. அது வர்றதற்கு முன்பதாக தேவன் வந்து நீதிமான்களை என்ன செஞ்சிருவார், எடுத்துகிட்டு போய் தன்னோட வைத்துக் கொள்வாருங்கிறதான் வசனம். இதை எப்படி எழுதிட்டானா, நம்மால் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் இறந்துட்டார்னா அவருக்கு தீங்கு வராதுக்கு முன்னே கத்திரவர் என்ன பண்ணிட்டார், எடுத்துட்டார். அவரே ஐசியூவில் இருந்திருக்கார் நாலு நாள். இதை விட தீங்கு என்ன இருக்குது? அவரே 10 லட்சம் ரூபாயை முடிச்சிட்டாரு. 10 நாளில் 10 லட்சத்தை முடிச்சிட்டாரு. 58 வயசு வரைக்கும் சேர்த்ததை 5 மாதத்தில் வேலையை முடிச்சிட்டாரு. இப்போ அவருடைய போஸ்டர் போடுறா, தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அவரை பார்த்தா பாவமாக இருக்குது. அவருக்கு அத்தனை ஊசி குத்தி கஷ்டப்பட்டு கடைசியில் வெண்டிலேட்டரில் வச்சு அப்புறமா சொல்கிறாங்க பாவங்க அவர் அப்படின்னு. அந்த போஸ்டரில் போடுறான், தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆக்சுவலாக அந்த வசனம் அதுக்கானதில்லை. நல்லா கவனிங்க, அந்த வசனம் எதுக்கானது, கர்த்தர் ரெண்டு விதமான நீதிமான்களை பூமியில் வச்சிருக்கிறாராம். ஒன்று நீதிமான் மடிந்து போகிறார், இன்னொன்று நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். மடிந்து போகிற நீதிமானுக்கும் எடுத்துக்கொள்ளப்படுகிற நீதிமானுக்கும் என்ன வித்தியாசம்னா, அதான் எபிரேயர் 11 பார்த்தோம். அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தோடு கூட மரித்தார்கள். 11 அதில் இருக்கு பாருங்க, 11 எபிரேயருக்கு நிருபம் 13 வசனம், இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இதான் நீதிமான்கள் மரித்தது. என்ன நம்பிக்கை இருந்தாலும், என்ன வாழ்ந்தாலும், எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு மரணம் தான் வந்துச்சு, ஆவிக்குரிய மரணம். அதாவது அவர்கள் எங்கே போயிட்டாங்கன்னா, வசனம் சொல்கிறது மேல் பாதாளத்துக்கு போயிட்டாங்க. மரண இருளின் பள்ளத்தாக்குன்னு பேர் அது. ஆனால் உங்களுக்கு எனக்கும் வசனம் சொல்லுது, தீங்கு வராதுக்கு முன்னே நீதிமான் மரிக்கிறதுல நமக்கு என்ன கிடையாது, மரணம் கிடையாது. நம் ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. நம்மை கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார், ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதுதான் அவர்களை பார்க்கிலும் மேன்மையானதொன்றை கர்த்தர் நமக்கென்று நியமித்து வைத்தார். இப்போ அவங்கெல்லாம் பாரடைஸில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஹெவனுக்குள்ளே போகலை. ஏன் ஹெவனுக்குள்ளே போகலை? அதே கதை தான். ஈசாக்கு கேட்டால் ஏன்பா போல, ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்பட்டு வர வேண்டி இருக்கிறது. இவங்க எல்லாம் மறுரூபம் ஆவாங்க. 1 தசமிக்க 4:16-17, கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மேகத்தின் மேல் ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டுன்னு இருக்கு. ஸோ வி ஆர் ஆல் வெயிட்டிங் ஃபார் த ராப்சர், டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபமாக போகிறோம். இதுதான் கர்த்தர் வாக்கு பண்ணினது நமக்கு. நாம் அதை அடைவோமாங்கிறதான் கேள்வி. நாம் அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? இன்னைக்கு அந்த பரிசுத்தவான்களுடைய பரிசுத்தமே நமக்கிட்ட இல்லையே, அவங்களுக்கு இருக்கிற விசுவாசமே நமக்கு இல்லையே. அவர்கள் எதையுமே கர்த்தருக்காக இழந்து அந்த நகரத்துக்கு காத்திருந்தார்கள், அவர்கள் மரித்தார்கள். ஆனால் நீங்களும் நானும் மரிக்கிறவர்கள் அல்ல, எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள். அவர்கள் நகரத்துக்கு காத்திருக்கிறார்கள், நாம் பரலோகத்துக்கு காத்திருக்கிறோம். அப்படின்னா உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் கர்த்தர்

நல்ல ஒரு படிப்பு, அதன் மூலமாக ஒரு வேலை, கை நிறைய சம்பளம். பார்த்தீங்கன்னா காலைல 9 மணிக்கு வேலைக்கு போவாங்க, 5-6 மணிக்கு வந்துடுவாங்க, ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடுவாங்க, இருக்கிறதுல ஃபேமிலியை நடத்துவாங்க, எந்த விதமான டென்ஷனும் இருக்காது, அழகாக ஆண்டவருக்குள்ளே இருப்பாங்க, குடும்ப ஜபம் பண்ணுவாங்க, எல்லாம் போயிடுவாங்க. இப்போ பாருங்கள், இப்போது வேலை சம்பளம் ரெண்டும் எதுக்காக அப்படின்னு கேட்டால், குடும்பமே இல்லை, குடும்பத்தை விட்டுட்டு வேலை, குடும்பத்தை விட்டுட்டு சம்பாத்தியம். கணவன் காலைக்கு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வராரு, மனைவி சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு காலையில் வராங்க, யாராவது ஒருத்தர் தான் வீட்டில் இருக்கிறாங்க, பிள்ளைகளை நீங்கள் பார்த்துங்க காலையில், நைட்டில் நான் பார்த்துக்கிறேன். ரெண்டு பேரும் போனால் தான் கட்டுப்படி ஆகும், ரெண்டு பேரும் போனால் தான் குடும்பம் நடக்கும். எப்படி நடக்கும்? இப்போ இவங்களுக்கு இவங்களுடைய குடும்பம் என்பது என்ன? வீடு. இவங்க குடும்பம் என்பது என்ன? காரு. இவங்க குடும்பம் என்பது என்ன? வெளிநாடு. இவங்க குடும்பம் என்பது என்ன? ஊருக்கு வெளியே லேண்டு. இவங்க குடும்பம் என்பது என்ன? நகை. ஆனால் நம்ம குடும்பம் என்பது என்ன? நமக்கு சொல்லிக் கொடுத்தது ஃபேமிலி, கணவன் மனைவி அப்பா அம்மா பிள்ளைகள், இதுதான் குடும்பம். இதுக்கு தேவையானது தான் நாம் சம்பாதிச்சோம். இப்போ சம்பாதிக்கிறதுக்காக குடும்பம் போயிடுச்சு. கணவர் வெளிநாட்டில் 10 வருஷமாக இருக்குது. ஒரு கணவர் வந்து வயிற்றில் குழந்தை இருக்கும் போதே போயிட்டார் வேலைக்கு, வெளிநாட்டில் வேலை கிடச்சிருச்சு, 5 வருஷமாக வரவே இல்லை. அப்போல்லாம் நான் சொல்கிறது 1990s, அவருக்கு செல்ஃபோன்லாம் அப்போ கிடையாது, 5 வருஷம் வரவே இல்லை. இது நடந்த சம்பவம் அவர் எங்கிட்ட சொன்னது. 5 வருஷம் கழித்து போயிருக்காரு வீட்டுக்கு, போனால் போய் நின்றுருக்காரு, கதவை தட்டிட்டு பெல் அடித்து திறந்தோடனே அந்த குழந்தை வடிச்சான், 5 வயசு அந்த குழந்தைக்கு. ஓடி வந்துட்டு வாசலை பார்த்துட்டு சவுண்டாக கத்துச்சான், அம்மா யாரோ ஒரு அங்கிள் வந்திருக்கிறாருன்னு சொல்லிச்சான். அந்த தகப்பனுடைய இருதயம் உடஞ்சே போச்சான். அவர் நினச்சாராம் பிள்ளை ஓடி வந்து அப்பான்னு ஓடி வரும்னு. இப்போ வீடு கட்டிட்டார், 5 வருஷத்தில் நகையெல்லாம் வாங்கிட்டார், பணம்லாம் வந்துருச்சு, அவருக்கு 1 மாதம்தான் லீவு, திருப்பி போகணும். ஆனால் அந்த 1 மாதமும் பிள்ளை அவர்கிட்ட வரவே இல்லையா. யாரோ ஒரு அந்நியர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அம்மாவும் சொல்கிறாங்களாம் அப்பா கிட்ட போ அப்பா கிட்ட போன்னு, போவே மாட்டேன்தான். கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் வந்து நான் வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல என்கிட்ட வந்து சொன்னார், என் பிள்ளை என்னை பார்த்து மாமான்னு சொல்லிருச்சு, இவ்வளோ சம்பாரிச்சு என்ன சார் பிரயோஜனம்? அதை விட கேவலமாக இன்னைக்கு குடும்பங்கள் நடக்கிறது. அதை விட கேவலம் இன்னைக்கு குடும்பம். பிள்ளைக்கு அவைலபிலிட்டி அம்மா இல்லை, பிள்ளையோட அவைலபிலிட்டிக்கு அப்பா இல்லை. பாருங்க, ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஓடு ஓடு ஓடு ஓடு, அவங்களுக்கு 1.5 லட்சம் சம்பளம், எனக்கு 2 லட்சம் சம்பளம், இதுதான் குடும்பம்னு கடைசி 20 வருஷத்தில் பிசாசு உங்க மண்டையில ஏத்திட்டான். ஏத்தி இன்னைக்கு குடும்பம் இல்லை, அன்பு இல்லை, பாசம் இல்லை. அன்னைக்கு வீட்டில் தாத்தா பாட்டின்னு ஒருத்தர் இருப்பாங்க, பிள்ளைகள் அவங்ககிட்ட போவாங்க, நைட்டில் பெட் டைம் ஸ்டோரி சொல்லுவாங்க, நோவா கதையில் ஆரம்பித்து கடைசியாக எல்லா கதையும் சொல்லுவாங்க பைபிளில். இப்போ தாத்தா பாட்டியை நீங்கள் வந்த உடனே ஓல்டேஜ் ஹோமுக்கு அமுச்சு விட்டுறீங்க, யாரையும் வீட்டில் வச்சுக்க மாட்டேங்கிறிய, பிள்ளைக்கு பெட் டைம் ஸ்டோரிக்கு பதிலாக கையில் வீடியோ கேம்ஸ் கொடுத்துட்றீங்க. இன்றைக்கி எப்படி குடும்பம் நடக்கும் யோசித்து பாருங்கள். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கை மாறிடுச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்காக தான் கர்த்தர் ஃபேமிலி கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. இப்போ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஸ்பிரிச்சுவல் லைஃப் போயிடுச்சு. இன்னைக்கு நாம அந்த பரிசுத்தவான்களை பூர்ணப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறோமா? இன்னைக்கு தேவனுக்கு முன்பாக உட்கார முடியுதா? 1/2 மணி நேரம் ஜபத்தில் உட்கார முடியல, தூக்கம் வருது. 1/2 மணி நேரம் பைபிள் வாசிக்க முடியல, தூக்கம் வருது. சர்ச்சில் உட்கார்ந்து 20 நிமிஷம் செய்தி கேட்க முடியல, தூக்கம் வருது. என்ன சொல்றாங்க சர்ச்சில், 20 நிமிஷத்துக்கு மேலே கொடுத்தா ஜனங்க கேட்க மாட்டாங்க. ஆயர்கள் பேச ரெடி, கேட்க நீங்க ரெடி இல்லை. 20 மினிட்ஸ்க்கு மேல, ஐயோ ஆயர் ரொம்ப நேரம் போர் அடிச்சுட்டார், பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனா உட்காந்து யூடியூப்ல தக்காளி குழம்பு வைப்பது எப்படின்னு 1/2 மணி நேரம் போற உட்காந்து கேக்குறிய. யூடியூப்ல யார் எந்த தொகுதி வேட்பாளர்னு உட்காந்து 1 மணி நேரம் கேக்குறீங்க. நியூஸ் உட்காந்து 1 மணி நேரம் நியூஸ் கேட்க முடியுது, 3 மணி நேரம் ஐபிஎல் பார்க்க முடியுது, 1 மணி நேரம் WWF பார்க்க முடியுது. ஆனால் செய்தி 20 நிமிஷத்துக்கு மேலே போனால் உட்காந்து கேட்க முடியல. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், சர்ச்சில் எனக்கு புரியாத புதிர் என்ன தெரியும்?

வீட்டில் நல்லா குளிச்சு கிளம்பி ரெடியாகி பவுடர் போட்டு பக்காவாக வந்து உட்காந்து தூங்குறிய. முகம் கழுவுனா தூக்கம் வராதுன்னு தானே சொல்லுவாங்க பொதுவாக. குளிச்சு பவுடர் போட்டு வந்து அப்படியே உட்காந்துருக்கிய. சிலர்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது, இருக்கா போயிடுச்சான்னு தெரியலையே அப்படின்னு சந்தேகமாகவே இருக்குது. தலையும் ஆட மாட்டேங்குது, ஒன்றும் ஆட மாட்டேங்குது. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய் திறந்ததே தெரியல, அப்படி உட்காந்துருக்கு. உங்களை எழுப்புறதுக்கு வேற நாங்கள் ஒரு அலாரம் வச்சுருக்கோம். கடைசியாக என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி. இந்த அலாரத்துக்கு யாராத்தாலும் ஏஞ்சிடுறாங்க. என் ஆத்மாவே என்னன்னா முடிஞ்சிருச்சா? அதை விட பெரிய ஆச்சரியம், திரும்பி பிரிஸ்கா வீட்டுக்கு போறியா? நல்லா பிரிஸ்கா வந்து நல்லா ஒரு ஒரு மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சு நல்லா பிரிஸ்கா வீட்டுக்கு போறியா? எப்படி முடியுதுன்னு எனக்கு புரியல. யோசிச்சு பாருங்க, 20 நிமிஷத்துக்கு மேலே செய்தி பேசினா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. எப்படி எப்படி கேட்க முடியும்? 25 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக பேசிட்டார் இன்னைக்கு. எப்பா எவ்வளோ நேரம் பேசுகிறாரு! ஆனால் ஃபோன் எடுத்தால் காலையில் அம்மாக்கிட்டையும் அக்காக்கிட்டையும் வெண்டைக்காய் குழம்பு வச்ச கதையை ஒரு மணி நேரம் பேச முடியுது. ஃபோனு சூடாகி காது சூடாகி கடைசியில் அந்த ஃபோனே சொல்லுது, எனக்கு உயிர் போகுது வெயின்னு சொல்லுது, பேட்டரி சார்ஜ் முடிவடைய போகிறது. ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து செய்தி கேட்க முடியல, ஒரு அரை மணி நேரம் பைபிள் வாசிக்க முடியல, ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ண முடியல. குடும்ப ஜெபத்தில் ஜெபம் ஆரம்பித்து பாட்டு பாடினோடனே தலை தொங்கிடுது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆற்றுலலாம் கொக்கு இப்படி நிற்கும். அதே மாதிரி உட்காந்துருக்கே குடும்ப ஜெபத்தில். அப்புறம் ஆசை மட்டும் இருக்கே, அவர்கள் நம்ம இல்லாமல் பூர்ணராகாதபடி. நன்றாய் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஈவு மிக முக்கியமானது. பல ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறார். நீங்களும் நானும் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அவர்கள் மரித்தார்கள், நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். யாருக்கும் கிடைக்காத பெரிய ஸ்லாக்கியம். நீங்கள் நானும் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நேராக பரலோகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த ராங் ப்ராமிசஸ் அல்லது ராங் கன்ஃபர்மேஷன் அல்லது பொய்யான வாக்குறுதி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நம்பிராதிய. சர்ச்சில் மெம்பராக இருந்து தசமாக காணி கொடுத்தா பரலோகத்துக்கு போயிடலான்னு தயவு செஞ்சு நம்பிராதிய. உங்கள் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை தான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும். இட் இஸ் அ ரைட் டைம், இயேசு வருகிற காலம். இப்போ நம்மை சரிப்படுத்தி கொண்டோமானால், ஒருவேளை உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும், அதை மட்டும் சொல்லிவிட்டு நான் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். கவனி, என்ன சந்தேகம் இருக்கும் அப்படின்னா, சரி நாங்கள் சர்ச்சுக்கு வரோம், நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்குறோம் சர்ச்சுக்கு, ஆனால் பாவம்னு சொல்கிறது எங்ககிட்ட இல்லை, நாங்கள் குடிக்க மாட்டோம். பொதுவாகவே நம்முடைய தாய் தகப்பன்மார், நம்முடைய தாத்தா பாட்டியெல்லாம் இந்த மாதிரி ப்ரொடஸ்டன்ஸில் இருந்தவங்க குடிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அப்படி ஒரு குணம் கிடையாது. இப்போ இருக்கிறது தான் சீரழிஞ்சு போய் கிடக்குது. அப்போல்லாம் நார்மலாகவே குடிக்க மாட்டாங்க, அதெல்லாம் தப்புன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்குலாம் யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஒரு இதை கேள்விப்பட்டேன், கவர்மெண்டில் அப்போ பிரிட்டிஷ் பீரியடுக்கு அப்புறம், சுதந்திரத்துக்கு அப்புறம், வெரி இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட், சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் அரசாங்கத்தில் அல்லது பணத்தை கையாளக்கூடிய டிபார்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் அதில் முதன்மையான இடத்துல கிறிஸ்தவங்களை தான் வைப்பாங்களாம் அந்த காலத்தில். என்ன ரீசன்னு கேட்டால், பேசிக்காகவே அவங்க நல்லவங்க, திருட மாட்டாங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க, அவங்க ஆசையுடையவங்களாக இருக்க மாட்டாங்க. எங்கள் தாத்தாலாம் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது கவர்மெண்ட் வாகனத்தை கூட யூஸ் பண்ண மாட்டார். மயிலாப்பூர்லேருந்து இதுக்கு நடந்தே போவார், கச்சேரி ரோட்டிலேருந்து அவர் மயிலாப்பூர் காரணம் வரைக்கும் நடந்தே போவார், எந்த இதுவும் எடுக்க மாட்டார், கவர்மெண்ட்டு யூஸ் பண்ண மாட்டார். யாராவது ஆஃபீஸ்லேருந்து சந்திக்க வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு வராதிங்கன்னு சொல்வார், வீட்டுக்குள்ளே வரக்கூடாது இருப்பார், எதாக இருந்தாலும் ஆஃபீஸில் வந்து பாருங்கம்பார். பேசிக்காகவே அவங்க நீதிமான்களாக இருந்தாங்க. இப்போ தான் எங்கேருந்து கற்றுக்குச்சுங்கனே தெரியல. கிறிஸ்மஸ்க்கு குடிச்சிட்டு வந்து உள்ளே உட்காருது, நியூ இயருக்கு குடிச்சிட்டு வந்து உட்காந்துருது. இதெல்லாம் எப்படி பரலோகத்துக்கு போகணும்னே தெரியல. நான் உங்கள் சர்ச்சை சொல்லலை, நீங்கள் தங்கம், நான் பேசுறது எல்லாமே வேலூருக்கு வெளியே, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க போறியா? ஒருவேளை உங்கள் சர்ச்சையில் யாராவது உட்காந்தா நீங்கள் தான். சபைக்குள்ள குடிச்சிட்டு வரோம், சபைக்குள்ள உட்காந்து கேட்டா கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு நாள் தான், மற்ற நாள் தான் இவர் பரிசுத்தவான் இவர். அன்னைக்கெல்லாம் கிறிஸ்தவங்க குடிக்கவே மாட்டாங்க,
சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. அதை விட முக்கியம் ரேடியோ. அப்பெல்லாம் டிவி கிடையாது, ரேடியோவில் சினிமா பாட்டு கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு குரூப் குடும்பமே உட்காந்து சூப்பர் சிங்கர் பாடுது. கிறிஸ்தவ வீட்டில் இவங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பாவம் இல்லை. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, நாங்கள் குடிக்கல, சிகரெட் பிடிக்கல, சர்ச்சுக்கு போகிறோம், மற்றபடி எங்களுக்கு என்ன. நீங்கள் சன்மார்க்கர், நீதிமான் கிடையாது. சன்மார்க்கர் வேறு, நீதிமான் வேறு. யார் சன்மார்க்கர்? நம்மளை போல உலகத்தாரம் இருக்கிறாங்கல்ல, எத்தனை பேர் குடிக்காதவங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் சிகரெட் பிடிக்காதவங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் லஞ்சம் வாங்காதவங்க இருக்கிறாங்க. உலகத்தார், இயேசுவை அறியாதவங்கள சொல்றேன், எத்தனை பேர் உண்மையும் உத்தமமானவங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாரும் சன்மார்க்கர். நாம் நீதிமான்கள், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான்கள். சன்மார்க்கருக்கும் நீதிமானுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீங்களும் நானும் நல்லவர்களாக இருப்பதற்கு அல்ல, தேவ மனிதர்களாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன, லஞ்சம் வாங்காம ஒரு ஆள் இருந்தால் அவர் நல்லவர், ஆமா தானே? ஆமாவா இல்லைங்களா? அவர் நல்லவர் இல்லை, நார்மல் பர்சன். ஏன்னா லஞ்சம் வாங்காமல் இருக்கிறது நார்மல். நம்ம ஏன் லஞ்சம் வாங்காதவரை நல்லவர்னு சொல்கிறோம் தெரியுமா? எல்லாரும் லஞ்சம் வாங்கிட்டதுனால இவர் லஞ்சம் வாங்காதவர் நல்லவர். லஞ்சம் வாங்காமல் இருப்பது நல்லவர் அல்ல, நார்மல். எல்லா மனுஷனும் லஞ்சம் வாங்காமல் தான் இருக்கணும். வாங்குறவன் கெட்டவன், மிச்சம் எல்லாருமே நல்லவன் தான். இங்கே நாம் ஏன் லஞ்சம் வாங்காதவரை நல்லவருங்கிறோம்? எல்லாரும் கெட்டவன் ஆகிட்டதுனால நம்ம நல்லவளாயிட்டோம். நாம் லஞ்சம் வாங்காத மட்டும் இல்லை, நாம் வெறும் சன்மார்க்கர் அல்ல, நீதிமான்கள். இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள், சிந்தனையிலேயே தேவனை தரித்தவர்கள், தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்கள். நான் எந்த பாவமும் செய்யலை, ஆனால் சன்மார்க்கராக இருக்கிறேன், நீதிமானாக இல்லை. நீதிமான் யார் தெரியுமா? பணத்தை வச்சுக்கிட்டு உண்மையாக இருக்கிறவன் நீதிமான் அல்ல. பணத்தை வச்சுக்கிட்டு அது மேலே ஆசை இல்லாமல் தேவன் மேலே அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கை விட்டு இருக்கிறானே, அவன் தான் நீதிமான். இன்றைக்கி என்ன இருக்குது? என் குடும்பம் நான் சம்பாரித்தேன், நான் வச்சுக்கிட்டேன், யாருக்கும் தரமாட்டேன், நான் என்ன என்னோட தானே வச்சுக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்தவானை பார்த்து சொல்கிறாரு, எல்லாத்தையும் உண்மையாக வச்சுருக்கிற அந்த பணக்காரனை பார்த்து சொல்கிறாரு, எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா, அவன் தான் நீதிமான். இன்றைக்கி நம்மளால் இதை விட முடியலையே, விட்டு கொடுக்க முடியலையே, சில காரியங்களை விட முடியலையே. 50 புடவை இருக்குது, மருமக ஒரு புடவை ஆசையாக கட்ட கொடுக்க வருதா, தோணுதா? ஒரு வேலைக்காரமாக ஒரு புடவை கொடுக்க தோணுதா? தோணாது. அந்த புடவை கிழிஞ்சிருச்சுன்னா கரித்துணியாக தான் மாறுமே ஒழிய யாருக்கிட்டையும் போகாது. அது கரித்துணியாக மாறும். கரித்துணியாக மாறினதுக்கு பிறகு மிதியடியாகி மாறும். மிதியடியாகி மாறின பிறகு வீட்டில் எதையாவது துடைப்பதற்கு ஓரமாக இருக்கும், ஆனாலும் அது யாருக்கும் போகாது. எத்தனை இருந்தாலும் யாருக்கும் கொடுக்குற எண்ணம் வராது. ஒரு காலத்தில் மிச்சம் இருந்தால் சாப்பிட்றதுக்கு கொண்டு வெளியே கொடுத்துருவாங்க, இப்போ ஃப்ரிட்ஜை வாங்கி மொத்தம் உள்ளே போட்டாச்சு. யாருக்கும் கொடுக்குற, ஒரு வாரமானாலும் கெட்டு போய் தூக்கி வெளியே தான் போடுறீங்களே ஒழிய யாருக்கும் கொடுக்கணுங்கிற எண்ணம் வர மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் பாவம் செய்யலையே, சன்மார்க்கர். யாருடைய பொருளையும் நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சன்மார்க்கர், நார்மல். ஆனால் உங்கள் பொருளை இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்க பாருங்க, நீங்கள் தான் நீதிமான். இதுதான் பைபிள் சொல்லுது. இன்னைக்கு பொருளாசை உச்சத்தில் இருக்கு, பணத்தாசை உச்சத்தில் இருக்கு, திருடலை ஆனால் கொடுக்குற எண்ணம் இல்லை, அவ்வளோதான். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஆபிரகாம்கிட்ட எப்படி இருந்துச்சான் தெரியுமா? எல்லாம் கடக்கு, இது எண்ணத்தை வச்சுட்டு என்ன செய்ய, இது எதுவும் பரலோகத்துக்கு போக உதவாது, நான் அந்நியரும் பரதேசியம், இதை விட்டுத்தள்ளு. அந்த எண்ணம் ஈசாக்குக்கு இருந்துச்சு, அந்த எண்ணம் யாக்கோபுக்கு இருந்துச்சு. அதனால தான் அவர்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள். இன்றைக்கி நம்ம அப்படி இருக்கிறோமா? நமக்குள்ளே அப்படி ஒரு எண்ணம் இருக்குதா? நான், எனது, என் குடும்பம், என் பிள்ளை, என் பேரன், எந்து, நான் செத்த பிறகு என் பிள்ளைகளுக்கு, பிள்ளைங்க செத்த பிறகு பேர பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைங்க செத்த பிறகு அவங்க பிள்ளைகளுக்கு, இப்படி யாருக்கும் கொடுக்குற எண்ணம் கிடையாது. அது மேலே அப்படி ஒரு வெறி, வைராக்கியம். ஆனால் நான் குடிக்க மாட்டேன், நான் சம்பாரித்தது, நான் ஏன் ஒருத்தர் கொடுக்கணும்? ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் கொடுத்தேன். உங்களை மாதிரி படித்து, உங்களை மாதிரி அறிவாளி இருந்தோம், வேலை கிடைக்காம எத்தனை பேர் இருக்காங்க? நம்மளை மாதிரி வேலை கிடச்சி சம்பாரித்தோம், அதை வீட்டுக்கு சேர்க்க முடியாமல் ஹாஸ்பிட்டல்லையும் கோர்ட்லேயும் எத்தனை பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க? எத்தனை பேர் வேலை பார்த்து கையில் சம்பளம் வராமல் இருக்குது? எத்தனை பேர் ரிட்டையர் ஆகி பென்ஷன் கவர்மெண்ட்லேருந்து வராமையே இருக்குது எத்தனை வருஷம்? ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் எல்லாத்தையும் கிடைக்க வச்சுருக்கிறாருல்ல, அது கர்த்தர் நமக்கு கொடுத்தது. அதிலிருந்து ஏன் ஏழைகளுக்கு கொடுக்க தோண மாட்டேங்குது?
கண்ணுக்கு எதிரில் ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு தெரியுது, அவனை பார்த்து சொல்வாங்க ஜோம் பண்ணுவோம், கர்த்தர் கிருபை செய்வார். ஆண்டவர் நாளைக்கு நீங்கள் போகும்போது சொல்லுவார், ஆண்டவரே ஜோம் பண்ணுவோம். நீங்கள் எப்படி அளக்கிறீர்களோ அந்த அளவின்படி தான் உங்களுக்கும் அளக்கப்படும். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய நீதியை பார்க்கிலும் நம்முடைய நீதி மேலானதாக இருக்க வேண்டும். பரிசேய நீதியை பார்க்கிலும் நம்ம நீதி மேலானதாக இருக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தை விட நம்முடைய நீதி மேலானதாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆபிரகாமிலிருந்து இருக்கிற அத்தனை பேரை விட ஆண்டவர் அதிகமான நீதியை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். திருப்பி திருப்பி ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வருவார், அவங்க நீதி இல்லை, அவங்க நீதி பத்தாது, அவங்க நீதி குறைவும்பாரு. நம்மை ஆண்டவர் இன்னும் அதிகம் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் இன்னும் எந்த விதத்தில் உங்களை திருப்திப்படுத்த வேண்டியிருக்குது, நான் இன்னும் எந்த விதத்தில் உங்களுக்கு தூரமாக இருக்கிறேன், நான் இன்னும் எந்த விதத்தில் நீங்கள் விரும்புகிறபடி இல்லை, இன்னும் எங்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்ல வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லோரும் எழுந்திருக்கலாமா? நாம் எல்லோரும் நம்ம இல்லை, முடிஞ்சவங்களாம் எழுந்திரிங்க பாப்போம். முடிஞ்சவங்க எழுந்திரிங்க, முடியாதவங்க பரவாயில்ல. நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களை ஆராய்ந்து பாருங்க, தேவனை சந்திக்கக்கூடிய இடத்துல நம்ம வாழ்க்கை இருக்குதா? நம்ம வாழ்ந்த உண்மைக்கு ஆண்டவர் இங்கேயே ஆசீர்வதிச்சிட்டார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். நீங்கள் உங்கள் வேலைக்கு உண்மையாக இருந்தீங்க, ஆண்டவர் சம்பளத்தை கொடுத்துட்டார். நீங்கள் உங்கள் மனைவிக்கு கணவனுக்கு உண்மையாக இருந்தீங்க, நல்ல குடும்பத்தை கொடுத்துட்டார். நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தீங்க, உலக பிரகாரமாக என்னென்ன ஆசீர்வாதம் வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டார். நீங்கள் செஞ்சதுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். நீங்கள் வேலை பார்த்ததுக்கெல்லாம் ஆண்டவர் பல மடங்கு திருப்தி கொடுத்துட்டார். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத அளவுக்கு உங்களை ப்ரொமோஷன் கொடுத்தார். நீங்களே எத்தனையோ தடவை சாட்சி சொல்லியிருக்கிறீங்க, இதெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டியதே இல்லை, என்னை விட சீனியர்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் அதுக்கு தகுதியானவங்க இருக்கிறாங்க, ஆனால் கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தாருன்னு நீங்களே சொல்லியிருக்கிறீங்க. அந்த அளவுக்கு தான் கர்த்தர் உங்களை உயர்த்தினார், அந்த அளவுக்கு தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சார். இதெல்லாம் நீங்கள் உண்மையாக இருந்ததுக்கு கர்த்தர் கொடுத்தது. ஆனால் பரலோகத்துக்கு போகிற அளவுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? சுவிசேஷம் சொல்லியிருக்கிறீங்களா? யாருக்காவது இயேசுவை பற்றி சொன்னீங்களா? இல்லை தரித்திரருக்கு உதவி செஞ்சீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவளிக்கவில்லை, நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, நான் வியாதிப்பட்டிருந்தேன், நீங்கள் எனக்கு குணமாக்க வரவில்லை, நான் கவலையாக இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்கவில்லை. அப்போ ஆண்டவர் கேட்குறாங்க, நீர் எப்பொழுது இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னு. இயேசு சொல்கிறார், இந்த சிறியவர்களில் எவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்ததான். உங்கள் வீட்டில் இருக்கிற எத்தனை பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்கள ஆரம்பித்து உங்கள் வீட்டு வாசல்லேருந்து உங்கள் சொந்தக்காரங்கள்லேருந்து நண்பர்கள்லேருந்து எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்ககிட்ட இருக்கிறத மொத்தத்தையும் கொடுக்க முடியாவிட்டால் ஒரு சின்ன பார்ட்டாவது கொடுக்கலாமே, ஒருவேளை மொத்த ஃபீஸையும் கட்ட முடியாவிட்டால் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து என்னால் இவ்வளோ முடியும்ப்பா, நீ உங்கள் பிள்ளைக்கு ஃபீஸுக்கு யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லலாமே. ஒருவேளை ஒரு மாதம் மளிகை சாமான் வாங்க கொடுக்க முடியாவிட்டா ஒரு வாரம் மளிகை சாமானியாவது வாங்கி கொடுக்கலாமே, நீ உன் பிள்ளைகளும் சாப்பிடுங்கன்னு சொல்லலாமே. ஒருவேளை உங்களால் ஒரு மாதத்துக்கு தேவையான மெடிசன் வாங்கி கொடுக்க முடியாவிட்டாலும் ஒரு ரெண்டு நாளைக்கு தேவையான மெடிசனை வாங்கி கொடுக்கலாமே, உங்களால் அது முடியுமே. கர்த்தர் அந்த அளவுக்கு தானே நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. நான் என்னது என்னுடையது ஏன் பிள்ளைங்க யோசித்து பாருங்க. நாளைக்கு இவ்வளோதானா உங்களுடைய தேவனுடைய சொத்து நீங்கள் சேர்த்துருப்பீங்க பரலோகத்தில்? ஒரு சாதாரணமாக ஒரு மனுஷன் வெளிநாட்டில் செட்டிலாக போகிறானா, இங்கே இருக்கிறதெல்லாம் விற்று அந்த ஊர் பணத்துக்கு மாற்றிடுவான், எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம பரலோகத்துக்கு ஷிஃப்ட் ஆக போகிறோம், இங்கே இருக்கிற எல்லாத்தையும் பரலோகத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். பரலோகத்தின் கரன்சிக்கு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். வெரி சிம்பிள். எவ்வளோக்கு எவ்வளவு சுவிசேஷம் சொல்கிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஆத்மாக்களுக்கு செலவு பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஏழைகளுக்கு உதவி செய்கிறீங்களோ அவ்வளவும் எக்ஸ்சேஞ்ச் அமௌண்ட்டாக பரலோகத்துக்கு போயிடும். இங்கே இருக்கிற மாதிரி அப்படியே ஆண்டவர் அங்கே கொடுத்துருவார் உங்களுக்கு. ஏன்னா அப்படி தான் பைபிள் சொல்லுது, இங்கே எதை செய்தீங்களோ அதை அங்கே எனக்கே செய்தீர்கள். நம்ம ஒப்பு கொடுப்போமா?
நாம் சன்மார்க்கராக இருக்கிறத விட நீதிமானாக இருக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை விட நம்முடைய நீதி மேலானதாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். உப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, அருமையான வேலைக்காய் நன்றி அப்பா. நாங்கள் உடைய பாதப்படியில் உட்கார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் வரும்பொழுது எப்படியாகிலும் உம்மை சந்திக்கிற கூட்டத்தில் நாங்கள் காணப்படும் கிருபை பாராட்டு. ஆண்டவரே, நாங்கள் வெறும் உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தை பரலோகத்துக்கு நேராக திருப்புகிறவர்களாக, பரலோகத்தில் இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ளவர்களாய் மாற கிருபை பாராட்டு. நாங்கள் சன்மார்க்கராய் அல்ல, நீதிமானாய் மாற எங்களுக்கு கிருபைதான். ஆசீர்வதியும் வழி நடத்தும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.

0: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

உங்களுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கிற நான் ரெண்டு கிட்னியும் இழந்து போனவன், டாக்டர்லால் கைவிடப்பட்டவன். 2003 கோயம்புத்தூர் இருக்கிறதான ஒரு பிரபலியமான ஹாஸ்பிட்டலில் மரித்து விடுவேன் என்று சொல்லி சான்றளிக்கப்பட்டு வீட்டிற்கு அனுப்பப்பட்டவன். 2003 மே மாதம் 31 சனிக்கிழமை நான் மரித்து விடுவேன் என்று சொல்லி டாக்டர்கள் எனக்கு சான்று கொடுத்து அனுப்பினார்கள். 2024 ஏப்ரல் மாதம் இந்த நாள் வரைக்கும் ஒரு தீங்கும் வராதபடிக்கு கர்த்த ஜீவனோடு கூட பலத்தோடு கூட என்னை நிறுத்தியிருக்கிறார். ஹாலலூயா, ஹாலலூயா, கர்த்தருடைய நாம மகிமை அடைஞ்சோம். ஆமென் சொல்லுங்களேன். நான் ரொம்ப சத்தமா தான் பேசுவேன். ஆமென், ரொம்ப சத்தமா. நீ அது என்னன்னு தெரியல, பறக்கும் போதே மைக்கு உள்ள போயிருச்சான்னு தெரியல. ஆமென் சொல்லலாமா? என் ஊழியத்துல உருவாகும் போதே ஏதாவது ஒரு கூட்டத்துல கரண்ட் போயிருச்சுன்னா என்னை தான் கூப்பிடுவாங்க. ஆமென் சொல்லலாமா? கரண்ட் போயிருச்சுன்னா வல்லமை உண்டு, வல்லமை உண்டுன்னு பாடுவோம், வல்லமை வரும். ஆமென் சொல்லலாமா? இன்னைக்கு தான் கீபோர்டு, இன்னைக்கு தான் இந்த ஆம்பிளிஃபயர், இங்கே தான் நம்மளுக்கு ஏசி வேணும், ஃபேனு வேணும், அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம எங்கே வருவோம், எங்கே வருவோம், ஆலயத்துக்கே வருவோம். ஆமென் சொல்லலாமா? அந்த சர்ச்சுக்கு ஏன் பாஸ்டர் போ, பிரதர் போக மாட்டேறீங்க? மேலே மாடியில் வச்சுட்டாங்க. எங்கே வச்சுட்டாங்க? மாடியில் வச்சுட்டாங்க. அதனால் எனக்கு ஸ்டெப்பு பரலோகம் கூட கொஞ்சம் உயரமாக தான் இருக்குது. வர்ற ஐடியா இருக்குதா? ஹலோ, ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாம மகிமை அடைஞ்சாமே. ஏன் சத்தமாக பேசுறேன்னா, ஏன் சத்தமாக பேசுறேன்னா, எனக்கு காதில் ஒரு ஆப்ரேஷன், மூக்குக்குள்ள ஒரு நரம்பு எடுத்து இந்த மூக்கையும் இந்த காதையும் ஒன்றா ஜாயின் பண்ணி விட்டுருக்குறாங்க. ஆமே, என்னை பார்த்தா அப்படி தெரியுதா? இந்த இடத்துல இருந்து சதையை எடுத்து தான் என் காதுல வச்சுக்கிறாங்க. ஹோல் பாடிய கண்டிஷன் வீக் தான். ஆமென் சொல்லலாமா? பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். ஹல்லேலூயா. டாக்டர்க்கு சொல்லிக்கிறாங்க, சத்தமா பேசக்கூடாது சார், சத்தமா பாடக்கூடாது சார். ஹல்லேலூயா. ஆனா என் சத்திய வேதம் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் திற, அத நன்மை நாளை கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா. திறக்க வேண்டியதை திறந்தால், செய்ய வேண்டியதை செய்தால், வர வேண்டியவர் வந்து தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அதனால சத்தமா பேசக்கூடாது, சத்தமா பாடக்கூடாதுன்னு பிசாசு 3 முன்னாடி ஒரு பிளான் பண்ணான். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஒன்னா இப்படி ஆட்டு. 3 ஒரு பிளான் பண்ண, என்ன தெரியுமா? கொரோனா வர வச்சு என்ன செஞ்சான்? மாஸ்க போட்டு விட்டான். ஏன்? வாய திறக்க கூடாது. ஆனா சத்திய வேதம் என்ன சொல்லுது? அதுவும் சபைக்கு வந்தா எப்படி பாடணும், எப்படி பாடணும்? ஓசையுள்ள கைத்தாளத்தோடு கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். யாரும் அறியாத நம்மளை, ஆமென் சொல்லலாமா? ரத்தத்துல தோய்ந்து கிடந்த என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பிழைத்திரு, பிழைத்திரு, இனிதான் உனக்கு வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்களேன். கொரோனா வந்து பாஸ் சொன்னார் 9 முடிக்கணும்னு சொன்னார். ஆனா காலையிலயா நைட்டான்னு சொல்லல. எப்ப முடிக்கணும்? நைட்டா? காலையிலையா? யாரு பெத்த மகராசனோ, நீ பேசிக்கிட்டு நான் போயிருவேன், கிளம்பிடக்கூடாது. ஆமே, ஏன்னா என் டைம் இன்னும் அமெரிக்கா டைம்ல தான் ஓடிட்டு இருக்கு. எத்தனை மணி பாப்பா? டைம் எத்தனை மணி? எத்தனை மணி? 9:00 இல்ல, கண்ணு தெரியாதோ? 10:30 10:30 தெரியுதா? அமெரிக்கா டைம்ல ஓடிட்டு இருக்குது. அப்ப நான் 9 நாளை காலை தான் வரும். உங்க வசதி எப்படி? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொரோனாவை காரணம் சொல்லி சபைக்கு வரதை நிப்பாட்டிடுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒழுங்கா சபைக்கு வரணும். ஆமென். ஏன்னா கொரோனாலாம் அது கல்யாணம் பண்ணி மைக்ரான் ஒமைக்ரான்லாம் பெற்று அது பேரம் பேத்தியெல்லாம் எடுத்து அமெரிக்காவில் சூப்பராக சுற்றிட்டு இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது மனுஷன் பக்கத்தில் வரவே மாட்டேன்னுது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? என்கிட்ட தான் வருது.
மார்க்கெட்டுக்கு போகும்போது வராத கொரோனா, வேலைக்கு போகும்போது வராத கொரோனா, எங்க வந்தா தான் வருது? அளவு எங்க வருது? சபைக்கு வந்தாதான் வருது. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அழிய சொல்லுங்க, தூங்குறவங்க ஒரு அழிய சொல்லுங்க, ஒன்னு ரெண்டு கிடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நீங்க எப்படி சந்தோஷமா வச்சிருக்கிறீங்கன்றது வச்சுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமே. ஆமென். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு. ஆமென் சொல்லுங்களேன். அவர் உன் இருதயத்தின், நீ உள்ள நினைக்கிறதையே அவர் செய்ய முடியும். ஒன்னே ஒண்ணுதான், ஒன்னே ஒண்ணுதான், அவரை சந்தோஷமா வைக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த தங்கச்சிக்கு பட்டு சேலை வேணும்னா என்ன செய்யணும்? அத்தான ஐசு வச்சா பட்டு சாரி வரும். ஆமென் சொல்லாமா? அதே மாதிரிதான் ஆண்டவர் இடத்துல ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கணும். ஆமென் சொல்லாமா? எத்தனை மணிக்கு முடியும், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகணும், இதெல்லாம் இல்லை. கர்த்தர் பேசுனா கேட்கறதுக்கு காது இருக்கணும். ஆமென் சொல்லாமா? ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஆமென், ஆமென். எனக்கு ஒரு வாரம் இருக்குது பிரதர், தானா கை மேல போயிருச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆடுற மாட்ட, பாடுற மாட்ட, படுக்க போடுற மாட்ட, படுக்க போட்டு மல்லாக்க போடுற மாட்ட, மல்லாக்க போட்டு கறக்கவும் எங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நான் ஊழியக்காரன் மாத்திரமல்ல, நான் ஒரு சட்டம் படித்த ஒரு வழக்கறிஞர். தமிழ்நாட்டில் வழக்கறிஞராக வேலை செஞ்சு அநேக பூட்டப்பட்ட சபைகள் எல்லாம் திறந்து விட்டுட்டு தான் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லலாமா? நான் வெள்ளைக்காரன்ட்டு இப்படி தான் பேசிட்டு இருக்கிறேன். ஒரு ஆமே. எங்கள் ஸ்ட்ரீட்லேயே கருப்பான ஒரு ஆள் யாரும் நான் மட்டும்தான், மற்றவெல்லாம் வெள்ளைக்காரன் தான். ஆமேன் சொல்லலாமா? அது எதுக்கு கொண்டு போனாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. கொரோனால எல்லாருக்கும் அமெரிக்கா கதவு பூட்டப்பட்டுச்சு, எனக்கு திறக்கப்பட்டுச்சு. ஆமென் சொல்லாமா? எல்லாரும் சொன்னாங்க அமெரிக்காவுக்கு கிடையாது, வராது, போகாது, எல்லாம் சொன்னாங்க. போய் மூணே மாசத்துல கிரீன் கார்டு வாங்கிட்டேன். ஆமென் சொல்லாமா? கத்த நல்லவர். எப்படி நடந்துச்சு பிரதர், எப்படி நடந்துச்சு? Do you have any background? உங்களுக்கு ஏதாவது பின்னாடி இருக்குதா? நல்ல பினான்சியல கொழுத்து இருக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல. தேவ நாம மகிமைக்காய் கர்த்தருடைய சமூகத்துல வைத்து சொல்றேன், அமெரிக்காவுக்கு போகும்போது 25 லட்சம் ரூபா வேணும்னு சொன்னாங்க. ஆமென். ஊழியக்காரங்கிட்ட எல்லா இடத்துலயுமே ஒன்னே ஒண்ணுதான் பதில் இருக்கும், எங்க எடுத்து ஒன்றும். அப்படிதானே? இந்த மூணு ஊழியக்காரன்னு கேளு பாரு, எங்க இடத்துல ஒன்றும். ஆனா நாங்க பேசுற பேச்சு இருக்குதே. ஆமென். சனிக்கிழமை வரைக்கும் ஒன்னு இருக்காது. ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? ஆனா ஞாயிற்றுக்கிழமை எங்களை மாதிரி வீரவசனம் பேசுறதுக்கு யாருமே இருக்கவே மாட்டாங்க. ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் என் தேவனை விட்டு கொடுக்காமல் இருந்தால் அவர் என்னை ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டாரு. மாட்டாருனா மாட்டாருதான். ஆமென். இந்த சபைக்கு போய் என்னத்த பார்த்தேன்னா ஒன்னும் பார்க்கவே முடியாது. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர் எங்களை தப்புவிக்க வல்லவர், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆமென் சொல்லலாமா? தப்புவிக்காமல் போனாலும். ஆமென் சொல்லலாமா? தப்புவிப்பாரு. நான் இந்த சபைக்கு எந்த நோக்கத்தோடு வந்தனோ அந்த நோக்கம் நடக்கலதான், ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என்னை ஆசீர்வதிப்பார், என்னை வாழ வைப்பார், என்னை உணர்ந்து வைப்பார், என்னை எல்லாருடைய கண்களும் பார்க்க என் தலையை உயர பண்ணுகிறவர். ஆமென், ஆமென். போன வாரம் நீங்க இயேசுடைய சிலுவை பாடுகளை தியானிச்சிருப்பீங்க, அப்படிதானே? அதனுடைய வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, இயேசு தன்னுடைய தலையை சாய்த்து தன்னுடைய ஜீவனை விட்டார். எது விட்டாரா? எதை சாய்ச்சு? தலையை சாய்த்து. ஏன் இந்த வசனத்தை படிக்கும் போது என் உள்ளத்துல தோன்றின ஒரு காரியம், ஏன் தெரியுமா? தலையை சாய்த்து ஜீவனை விட்டாரு. நீங்களும் நானும் இந்த பல்லடம் பகுதியில தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால
அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வந்திருக்கிற, நீங்க ஆராதிக்க வந்திருக்கிற இயேசு ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். உங்களுக்கு என்ன பிரதர், நீங்க அமெரிக்காவில் இருக்கிறீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. இல்ல, அமெரிக்கால இருந்தாலும் இந்தியாவிலேயே இருந்தாலும் என் ஆண்டவர் நல்லவர் என்பதை நான் ருசித்திருக்கிறேன். ஆமென் சொல்லாமா? எனக்கும் பாடுகள் இருந்தது, எனக்கும் போராட்டங்கள் இருந்தது, எனக்கும் நிந்தைகள் இருந்தது, எனக்கும் அவமானங்கள் இருந்தது, எனக்கும் எல்லாம் இருந்தது. ஆனாலும் எல்லாவற்றிலையும் என் கூட இருந்தவர் அவர் மட்டும்தான், அவர் மட்டும்தான் என் கூடவே இருந்தார். கரங்களை உங்க கூட இருப்பாரு, உங்க கூட வழி வருவாரு, உங்களை கைவிடவே மாட்டாரு, மாட்டாரு. ஆமென். ஏதோ உங்ககிட்ட ரெண்டு வார்த்தையை உசுப்பேத்திட்டு போறக்கு இங்க நான் வரல, அது என்னோட வேலையும் இல்லை. நான் ஆராதிக்கிற தேவன் உயர்த்துவதற்கு போதுமானவர், மேன்மைப்படுத்துவதற்கு போதுமானவர். அவரை மாறி நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு வேற யாருமே இல்லை. ஆமென். அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி 25 லட்சம் ரூபா வேணும்ட்டான். எவ்வளவு? என் பாக்கெட்ல, என் பேங்க்ல இருக்குது வெறும் 40,000 ரூபா. ஆமென். அப்புறம் எப்படி சார் 25 லட்சம் ரூபா கடனை வாங்கினீங்களா? பேங்க்ல என் ப்ராப்பர்ட்டியை வச்சு லோனு கேட்டேன், 8,50,000 ரூபா தரேன்னா, அது 1.5 லட்சம் ரூபா அவனே எடுத்துக்கிட்டான். பாக்கி 6 லட்சத்தி சில்லற கொடுத்தான். அந்த 6 லட்சமும் இந்த 40,000 சேர்த்து எவ்வளவு? 6,40,000 இது ஒரு 40,000 சேர்த்து எவ்வளவு? 6,80,000 ரூபா எடுத்துக்கிட்டு ஜோம் பண்ணிட்டு ஆண்டவரே 25 லட்சம் ரூபா கேட்கணும் என்கிட்ட, இதுக்கு மேல நெகி. ஆமென். என்கிட்ட ஒண்ணு இல்லை. ஆமென் சொல்லாமா? ஆனா கர்த்தருடைய கிருபையினால நாங்கள் முழு குடும்பம் அமெரிக்காவில் போய் இறங்கிச்சோம். சொல்ல மாட்டீங்களோ? என்ன பொறாமையாக பார்க்குறீங்க? ஆமே. ஆச்சரியமாக பார்க்குறீங்களா? இவனை எல்லாம் கொண்டு போய் ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு இந்த ஆலயத்தில் வந்தால் இப்படி சிரிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆமே. நம்ம இந்த பாட்டை கூட எப்படி தான் பாடுவோம், நீ அழ வேண்டாம். எப்படி பாடுவோம்? அழுதுகிட்டே பாடுவோம். என்னன்னு, நீ அழ வேண்டாம். பாஸ் என்ன சொன்னாரு? கண்ணீர் எல்லாம் என்ன செய்வார் ஆண்டவர், துடைப்பார்னு வேதம் சொல்லுது. நம்ம இப்படிதான் பாடுவோம். இயேசுவுக்கே ஆறுதல் சொல்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், நம்மளை அவர் மாதிரி வாழ வைக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தராலையும் முடியாது. ஆமென் சொல்லுங்க. போய் இறங்கிட்டேன், 3 வருஷம் ஆயிடுச்சு. திரும்பி பார்க்கறேன், 25 லட்சம் ரூபா எப்படி சார் வந்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல சார், இன்னைக்கு வரைக்கும் தெரியல. கர்த்தருடைய நாம மகிமைக்காக பலிபீடத்தில் பரிசுத்தவான்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் சொல்றது ஒன்று கூட பொய் கிடையாது. எப்படி 25 லட்சம் ரூபா சந்திச்சிக்கப்பட்டுச்சுன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஆனா சந்திக்கப்பட்டுச்சா? சந்திக்கப்பட்டுச்சு. எப்படி? தெரியல. கடனை வாங்கினீங்களா? தெரியல. வெள்ளை காக்கா வந்துச்சா? தெரியல. கருப்பு காக்கா வந்துச்சா? தெரியல. நடத்த வேண்டியவர் நம்ம மாத்திரம் அவரை சந்தோஷப்படுத்த படிச்சுட்டோம். அவரை மாத்திரம் கத்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். கத்தரையும் அல்ல, கத்தரை மட்டும். ஆமென் சொல்லுங்களேன். அவரை பிடிச்சிட்டீங்கன்னா அவரை மாதிரி உங்களை வாழ வைக்கவே முடியாது. நான் இந்த சாட்சியை சொல்லும் போதெல்லாம் என் சொந்த குடும்பம் கேட்பாங்க, இவன் கதை விடுறான், இவன் என்ன விடுறான், கதை விடுறான். நம்ம சொல்ற சில ஸ்டோரி கதையா தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். கதை கேட்கறது தான் நீங்க வந்திருக்கிறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசு 3 நாள் கதை சொல்லிட்டு இருந்தாரு. ஆமென். 3 நாள் ஒரே கதை தான். ஆமென் சொல்லாமா? ஆனா அந்த கதையில மயங்கி போய் அப்படியே 3 நாளும் அப்படியே ஜனம் உட்கார்ந்துருச்சு. ஆமென் சொல்லாமா? ஒரு பையன் மட்டும் கொஞ்சம் இவர்கிட்ட போனா விட மாட்டாரு, எந்திரிச்சு போற கேப்ல கூட அவருடைய வார்த்தையை மிஸ் பண்ண கூடாது. ஆமென் சொல்லாமா? பசிச்சிருச்சு அப்படின்னு எங்கேயாவது எந்திரிச்சு போனோம்னா கூட அவர் வார்த்தை என்ன செஞ்சிருவேன், நான் மிஸ் பண்ணிருவேன்றதுனால அவன் மட்டும் என்ன கொண்டு வந்தான், ஏவன் அப்பமோ மீனும் கொண்டு வந்தான். அது கூட நம்ம ஆளுக்கு தெரியுது. ஆமென் சொல்லாமா? அவனிடத்தில் உள்ளதை என்னிடத்தில் கொண்டு வா. ஆமென் சொல்லாமா?
உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் வர்த்திக்க பண்ணுகிறவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் என்ன இப்படிலாம் சொல்றீங்க? ஆமா அப்படிதான் சொல்லுவேன். ஆமே ஹல்லேலூயா. இயேசு கிட்ட உங்க வாழ்க்கைய முழுசா 99% இல்ல 100% ஒப்பு கொடுத்துச்சா கொடுத்துச்சா, தைரியமா நான் சொல்றேன், அவர் மாதிரி நம்மளை நடத்துவதற்கு யாராலையும் முடியாது. ஆமென் சொல்லுங்க. அப்படி ஒரு வேளை நடத்தாம இருந்திருந்தார்னா நான் என்ன திரும்ப செஞ்சிருப்பேன்? இந்த திருப்பூர் கோர்ட்டு, பல்லடங்கோட்டு, காங்கேயம் கோர்ட்டு, ஈரோடு கோர்ட்லாம் கருப்பு கோட்டை மாட்டிட்டு இவர ஹானர்னு போய் நின்றுருப்பேன். ஆமே. ஒரு ஹானர்னு போட்டேன்னா ஒரு நாளைக்கு ஒரு பெயில் எடுத்து கொடுத்தோம்னா 5,000 ரூபா 6,000 ரூபா ஒரு நாளைக்குள்ளே சம்பாதிச்சிடலாம். மாதத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம்னு பாருங்கள். ஆமேன் சொல்லாமா? பொழைக்கிறதுக்கு 1,000 வழி இருக்குது, ஆனால் வாழ வைப்பதற்கு ஒருவர் மட்டும்தான் இருக்கிறாரு. நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனும் என்று சொன்னவர் மட்டும்தான் வாழ்க்கையை கொடுக்க முடியும். ஆமேன். அவரை மாறி பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்கள், கேப்ப மாரியா, அவரை மாறி நம்மளை வாழ வைக்கிறதுக்கு யா? அந்த பக்கத்தில் முகத்தை பார்த்து சிரிச்சிரு சொல்லுவீங்க, என்னை பார்த்து பார்த்து சிரிக்கிறீங்க. ஹல்லேலூயா. அவர் வாழ வைக்கிறவர். ஆமென் ஆமென். எதுக்கு அமெரிக்காவில் போனாலும் இந்தியாவுக்கு வந்துடுறோம் தெரியுமா? இந்த வெயில் காலத்தில் அங்கே ஸ்னோ பேஞ்சிட்டு இருக்குது. என் மனைவி ஃபோன் பண்ணி சொல்றா, நீ என்ன அங்கே போய் வேர்த்துக்கிட்டே கிடக்குற? ஆமென். அது வேற போற பக்கமெல்லாம் இந்த யூடியூப்ல எடுத்து எடுத்து போட்டு விட்டுறாங்களா? அதை பார்த்துட்டு என்ன நீ வேத்து வேத்து நிக்கிற? இங்க குளிரான குளிரு, அவ்வளவு நல்ல கிளைமேட் விட்டு போட்டு ஏன் வந்து வந்திருக்கிறோம்? எப்படி ஆகல ஆண்டோட அன்பை சிலருக்கு சொல்லி, என் ஆண்டவர் வாழ வைக்கிறவர், என் ஆண்டவர் வாழ வைக்கிறவர். ஹல்லேலூயா. அங்க நாங்க அனுபவிக்கிற பல காரியங்கள் இல்லதான் இல்லதான். அதுக்காக எங்க நாட்டை விட்டுற முடியுமா? ஓட்டு போடுவோம் இல்லை நாங்களும். ஆமீன் சொல்லுங்க. யாருக்கு போட போறீங்க? ஆ உதவி சொல்லுங்க, சத்தமா சொல்லாதீங்க. ஒரு அம்மா சொல்லிட்டே இருக்கு, தாமரை மல்லாந்தே தீரும் மல்லாந்தே தீரும். எங்க மல்லார போ தெரியல. ஆமே. தேவ பிள்ளைகளுக்கு அந்த ஞானம் இருக்கணும். ஆமே. பாசு சொன்ன மாதிரி அடுத்த நாளை மறுநாள் கிடைச்சா லீவுன்னு சொல்லி மல்லாக்கா படுத்துடக்கூடாது. முதல் ஓட்டை கிறிஸ்தவ ஓட்டு தான் இருக்கணும். ஆமேன் சொல்லாமா? நம்ம போய் அந்த மெஷினை அமுத்தினோம்னா அது ஒரு அபிஷேகமாய் மாறணும். முதல் ஆள் போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால என் பூத்தில் இருக்கிற இந்த ஈவி மிஷின் மேலே என் கைப்பட்டிருக்குது, நான் நினைக்கிறது தான் நடக்கணும். ஆமேன் ஆமேன் ஆமேன். கத்திரனுக்கு சொல்லியிருக்கிறாரு, கத்திரனுக்கு சொல்லியிருக்கிறாரு, மனிதனுடைய தந்திரமான ஞானங்களை அபத்தமாக்கி கர்த்தர் காரியங்களை மாற பண்ண போகிறார், மாற பண்ண போகிறார். நடக்கும் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எங்க ஆண்டவர் ஆண்டவர் தான், அவர் சொல்ல ஆகும். ஆமென் சொல்லாமா? அவர் சொல்ல ஆகும். அவர் ராஜாக்களை தள்ளுனா தள்ளுவாரு. ஆமென் சொல்லாமா? ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும், ஒன்னே ஒண்ணுதான் தேவ ஜனம் செய்ய வேண்டியது. காலையில முதல் பூத்துக்கு முதல் ஆள் யாரு தான்? எங்க கறி கிடைக்கா?

தெரியும், யார் ஆள போறாங்கன்னு தெரியாது. ஆனா ஆளுகிறவர், ஆள போகிறவர் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா! இனி சபைகள் பெருகும், பெருகுன்றேன். இந்த சபை பெருகும். ஹல்லேலூயா! எனக்கு ஒரு ரூம் கொடுத்துக்கிறாங்க பாஸ்டர் ரூம் கொடுத்துக்கிறாங்க. நான் அப்போதான் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். என்னன்னா, இந்த சூட்டு காலத்தில் பாம்பெல்லாம் குளிரை தேடி சூடு இடமா இடமா இருக்கணும் ஜன்னல் வழியாக வந்துருதான். எட்டி பார்த்தா எனக்கு கொடுத்ததே ஜன்னல். ஆமேன். நான் பார்த்தேன், பக்கத்தில் இடம் காலியாக தான் இருந்துச்சு. பக்கத்தில் இடம் காலியாக தான் இருக்குது. நம்ம கண்ணு பட்டா நமக்கு தான். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. கண்ணு பட்டா எனக்கு தான். ஆமென் சொல்லாமா? சபை பெருகும், சபை வளரும், சபை வளரும், சபை பெருகும். நெருக்க வந்தாலும் போராட்டம் வந்தாலும் சபை பெருகும். அது ஒரு கொம்பனும் தடுக்க முடியாது. உங்களுடைய சபை வளர்ச்சிய ஒரு ஆளும் இஸ்ரவேல் ஜனங்களை எந்த அளவுக்கு நெருக்கினார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் பெருகி கொண்டே இருந்தார்கள். நம்முடைய சபை பெருகும். இந்த இந்த இந்த சபை வேதம் சொல்லுகிறது, இந்த ஆசீர்வாதமான ஏதே செபமையம் உலகத்துக்கே தெரிகிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்துகிற நாள் வருகிறது. I declare the name of Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. I prophesy over the nation of God. Hallelujah. நிறைவேறட்டும், உம்முடைய வார்த்தை நிறைவேறட்டும். Hallelujah. அவர் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டாரு. அவர் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் விட மாட்டாரு. ஆமென். 2005 வருஷம் சொன்னாரு, சூழல் எனக்கு சாதகமா இல்ல, சூழல் எனக்கு சாதகமா இல்ல, வறுமை, கொடுமையான வறுமை. என்னுடைய மூத்த மகள் 8 அன்றைக்கு சொல்றதுக்கு நான் எல்லா இடத்துல வெக்கப்பட்டேன், இன்னைக்கு நான் வெக்கப்படுறதே கிடையாது. 8 ஒரே ட்ரெஸ் தான். There is only one dress for 8 ஒரே ட்ரெஸ். 8 ஃபங்க்ஷனுக்கு போனா அந்த ட்ரெஸ் தான், வீட்டில் இருந்தா அந்த ட்ரெஸ் தான், சர்ச்சுக்கு போனா அந்த ட்ரெஸ் தான். வறுமை. ஏன் அப்படி நடத்தினார் என்று எனக்கு அன்னைக்கு தெரியல, ஆனா இன்னைக்கு தெரியுது. அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாய் விளங்குவேன். 8 சார், 8 ஒரே ட்ரெஸ் தான். அப்பயும் ஒரு ஆள்கிட்ட கையேந்திருந்து கிடையாது. ஹல்லேலூயா! என் சபை விசுவாசி, நான் சொல்லிக்கிறேன், உன்னை நம்பி நான் ஊழியத்துக்கு வரல. நீ கொடுத்தா கொடுக்காட்டி போ. ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! என்னை அழைத்தவரை நம்பி வந்திருக்கிறேன். ஆமென். என்னை நடத்துவார், என்னை போஷிப்பார், என்னை பாதுகாப்பார். ஹல்லேலூயா! ஒரு ஆள்கிட்ட சொன்னது கிடையாது. நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவன் நான். ஒரே மகன் என்னுடைய அப்பாவுக்கு. நான் நல்ல கவர்மெண்ட் ஸ்கூலுடைய ஹெட்மாஸ்டராக இருந்து ரிட்டையர்ட் ஆகி சொத்துக்களை சேர்த்து வைத்த மனிதன். என்னுடைய மாமனார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் வாட்டர் போர்டில் MD இருந்தவர். ஆனால் என்னைக்கு ஊழியத்துக்கு நான் வந்தோம், என் மனைவியை கூப்பிட்டு சொன்னேன், ஒரு நாளும் உன் தேவையை ஒரு ஆள்கிட்ட சொல்லக்கூடாது, உன்னுடைய பெற்றோர்களையும் சேர்த்து. ஆமென் சொல்லாமா? 8 ஒரே ட்ரெஸ், ஒரு பிங்க் கலர்ல ஜிகினா போட்டு அந்த அந்த அந்த ட்ரெஸ் மட்டும் நான் இதுவரைக்கும் மறக்கல, இதுவரைக்கும் மறக்கல. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய நாம மகிமைக்காய் சொல்றேன், 8 கொடுக்கிற ட்ரெஸ், 8 கொடுக்கிற ட்ரெஸ் அவள் அழகழகாய் போடி பார்க்கும் பொழுது கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, நம்முடைய ஆண்டவரை மாறி நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு இந்த உலகத்தில் இன்னி ஒரு ஆள் பிறக்கணும். ஆமே சப்ப மேட்ரு சார். எது நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவருக்கு சப்ப மேட்ரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா! வேத என்னதுமே சொல்லுது, நன்மையும் கிருபையும் என்னை

தொடரும் நன்மையும் கிருபையும் தொடரும். தொடருதா தொடருதா இல்ல கடனா தொடருதா? என்ன தொடருது? வியாதியா தொடருதா, கடனா தொடருதா? பைபிள் என்ன சொல்லுது? நன்மையும் கிருபையும் தொடர்ந்துச்சா? தொடரலன்னா சார் அவர் மேல மிஸ்டேக் இல்ல சார், மிஸ்டேக் நம்ம மேல சார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நம்ம தொடர வேண்டியவரை தொடராம விட்டுட்டோம். ஆமென். பவுல் சொல்லும் போது சொல்றாரு, எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் ஆசையாய். ஆலயத்துக்கு வரும்போது ஒரு ஆசை, கர்த்தருக்கு கொடுக்கும் போது ஒரு ஆசை, ஆராதிக்கும் போது ஒரு ஆசை, துதிக்கும் போது ஒரு ஆசை, எல்லாவற்றிலையும் ஒரு ஆசை, தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு ஒரு ஆசை, கர்த்தருடைய காரியத்துல ஈடுபடுவதற்கு ஒரு ஆசை இருந்தா இருந்தா நன்மையும் கிருபையும் வாம் பின்னாடி வாம் பின்னாடி வாம் பின்னாடி அது ஃபாலோ பண்ணோ பண்ணோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க அதுக்கு சாட்சியெல்லாம் எங்கேயும் போடாங்க, உங்க முன்னாடி நின்றுட்டு நான் சொல்றேன். ஆண்டவரை மாறி நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு ரொம்ப ஈஸியான வேலை அவருக்கு. ஆனா என்னன்னா மேட்டர் என்னன்னா, நம்ம அவர்கிட்ட சரியா வர்றது இல்லை. ஆமே ஆமேன். ஆண்டவர்கிட்ட வர்றதே ஏதாவது கிடைக்குமா? நான் உங்களை சொல்லல, நான் பொதுவாக சொல்லிட்டு இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட வர்றது எதுக்கு தான் ஏதாவது? யாரை சொல்லிட்டு இருக்கிறேன்? பொதுவாக சொல்றேன்னு சொல்லி நான் உங்களை தான் சொல்லிட்டு இருப்பேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் அவங்கள சொல்றேன் அவங்கள சொல்றேன்னு சொல்லும் போது நீங்க நினைச்சிக்க யாரை சொல்லிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். ஒரு ஆமேன் சொல்லாமா? ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு காலத்தில் இயேசு தெய்வம் இல்லைன்னு சொன்ன ஆள் நான். இயேசு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து இயேசுவே இல்லைன்னு சொன்ன ஆள் நான். இன்னைக்கு இயேசு மட்டும்தான் இருக்கிறான்னு சொல்லிட்டுருக்கிறேன். ஆமென் சொல்லாமா? 2003 வெளிநாட்டுக்கு ஊழியத்துக்கு போயிட்டு இந்தியாவில் வந்து இறங்குறேன். என்னுடைய சரீரத்தில் என்னையும் அறியாமல் ஒரு வியாதி தொட ஆரம்பித்தது. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க, செக் பண்ணி பார்த்தாங்க, ரிசல்ட் எல்லாம் நார்மல், ரிசல்ட் நார்மல். ஆனா என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல. மேல் தொண்டையிலிருந்து அடி வயிற்று வரைக்கும் புண்கள் நிறைந்து விட்டது. உங்களுக்கு தெரியும் இந்த சூட்டிலையும் என்னுடைய பாடி என்ன ஆகிட்டு இருக்குது, நல்ல ஸ்வெட்டிங் ஆகிற பாடி. மே மாதம் கோயம்புத்தூர்ல 2003 தண்ணி குடிக்கிறேன், வேர்வை வெளியே வரமாட்டுது, யூரின் அவுட்புட் கிடையாது, ஸ்வெட்டிங் ஆகலை. வெங்காயத்தை உரிச்சு என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்தாங்க, தண்ணி வரலை. டாக்டர் சொன்னாங்க, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சார் உங்க ரெண்டு கிட்னியும் போயிடும், ரெண்டு கிட்னியும் போயிடும். செய்வது அறிய தெரியல. அப்ப திருமணம் ஆகி எனக்கு குழந்தை, கை குழந்தை, ஒரு 1.5 குழந்தை இருக்கிறா. என் மனைவி அப்ப சவுதி தேசத்துல இருக்கிறா, நான் கோயம்புத்தூர்ல தனியா ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். வியாதியினுடைய உச்சக்கட்டம். டாக்டர் சொல்லிட்டாங்க, நேரம் இல்லை, அதனால சீக்கிரமா சொல்லிட்டு முடிக்கிறேன். டாக்டர் சொல்லிட்டாங்க, மீறி மீறி போனா இனி ஒரு 7-8 தாங்கும், அதனால உங்க மனைவிக்கு தகவல் கொடுத்துருங்க. என் கூட யாருமே இல்லை, ரெண்டு நர்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ரிசல்ட் கொடுப்பாங்க. அவங்களுக்கு சொல்லிடு, யாரோ பாபு டேனியல், ஆமா என் பேரு ஃபுல் நேம் பாபு டேனியல், பாபு டேனியல் ஆமா, அவங்ககிட்ட சொல்லி அவங்ககிட்ட சொல்லிடு, அதை ரிசல்ட்டை மட்டும் கொடுத்துரு. அப்ப அந்த இன்னொரு நர்ஸ் கேட்கறா, என்னடி நீயும் டாக்டர் குசு குசு குசு அந்த பேஷண்ட் பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்க, என் வயசு சின்னது தாண்டி, ரெண்டு கிட்னியும் முடிஞ்சிருச்சு, 7 வாழ போறான், அவன்கிட்ட ஒன்றும் சொல்ல வேண்டாம், கை குழந்தை இருக்குதாமா அப்படின்னு சொல்லி அனுப்பப்பட்ட ஆள் தான் நான். ராத்திரியோடு ராத்திரியாக என் மகளை பார்க்கணும், 1.5 நான் சொன்னால 8 ஒரே ட்ரெஸ் தான் போட்டான்னு அந்த பிள்ளைய பார்க்கறதுக்காக. என்னுடைய சொந்த ஊர் கேரளா, பக்கத்தில் இருக்குதான ஒரு சின்ன ஊர் கிராமம், அங்கே புறப்பட்டு ராத்திரி ராத்திரியாக போகிறேன். போயிட்டு என்னுடைய மகளை பார்த்துட்டேன், கிட்டத்தட்ட 1 மாதம்
ஷேவ் பண்ணாதனால தாடி பெருசாயிருச்சு, சாக போறேன். என் மனைவி தூர தேசத்திலிருந்து வந்து அவளை என்னை அடையாளம் தெரியாம போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில அதிகாலையில எழுந்து எங்க பாத்ரூமுக்கு முன்னாடி நான் போயிட்டு இருக்கிறேன். அங்கெல்லாம் கேரளாவில் பாத்ரூம் வந்து உள்ள கட்ட மாட்டாங்க, அதனால நான் வெளியே எந்திரிச்சு போயிட்டு இருக்கிறேன். சரீரம் முழுவதும் வியாதியினுடைய கொடூரம், கொடூரத்தை இன்னொரு பக்கம் சொல்றேன். 18 நாட்கள் என்னுடைய யூரின் அவுட்புட் இல்லாதனால இந்த பிளாடர் பெருசா எடுத்து என்னுடைய பைக்கோட டேங்க்ல தான் வைப்பேன். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காலம். நானும் நீங்களும் ஆராதிக்கிறவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவர் மரித்து போனவர் அல்ல. இதோ நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரை நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். எந்திரிச்சு வெளியே போறேன், தடுமாறி போறேன். யாரோ என்னுடைய ஷோல்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. நான் நினைத்தேன் எங்கள் அப்பா தான் நான் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி பிடிக்கிறாருன்னு திரும்பி பார்த்தேன், யாருமே இல்லை. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய மூங்கில் காடு, மூங்கில் தெரியும்ல, மூங்கில் காடு. அந்த மூங்கில் காடை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். சாரல் மழை பெய்து கொண்டிருக்கிறது கேரளாவில். அந்த மலையில அந்த மூங்கில் காடு பற்றி எரிகிற ஒரு தரிசனத்தை என் கண்கள் திறந்திருக்கவே நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். நான் நினைக்கிறேன் இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது யாரு தீ வச்சுட்டு போனது இந்த காலையில அப்படின்னு நான் நினைச்சு பேசி பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு சரியான சாப்பாடு இல்லை, மாத்திரை மட்டுமே சாப்பிட்டு சாப்பிட்டதுனால என்னுடைய சுய நிலைவுல சரியான ஒரு கான்சியஸ் கிடையாது. எங்க நிக்கிறோம், எங்க ஒன்று போறோம், ஒண்ணுமே எனக்கு தெரியாது. அந்த நிலைமையில நான் யோசிக்கிறேன், யார் தீ வச்சிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அதில் இருந்து ஒரு அடிக்கப்பட்ட கரத்தினுடைய வல்லமையை பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஒருவேளை அது வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்த கை எப்படின்னா, இயேசுடைய கை எங்க ஆணி போட்டிருப்பாங்க, இந்த இடத்துல தான் ஆணி போட்டதான் நான் பார்த்துருக்கிறேன். ஆனா நான் அன்றைக்கு காலையில் அந்த தரிசனத்தை பார்க்கும் பொழுது எழும்பி வந்த அந்த கையில இந்த இடத்துல தான் ஆணி கடாவப்பட்டிருந்தது. ஆமென். அதை உற்று பார்த்து கொண்டிருக்கிறேன், உற்று பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த ஆணினால் அடிக்கப்பட்ட இந்த விரல் எழுத ஆரம்பிக்கிறது, கர்த்தர் உன் நடுவில் இருந்தால் இனி தீங்கை காணாது இருப்பாய். No more tears, no more sorrows, no more tears. இனி கண்ணீர் இல்லை. இயேசு உங்க வாழ்க்கையில ஒரு நிமிஷம் வந்துட்டார்னா போதும். ஆமென். கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட விபச்சார ஸ்திரீயை உலகமே நியாயம் தீர்த்தது. இயேசு சொன்னார், இனி பாவம் செய்யாதே. என்றைக்கு ஆண்டவர் இனி என்று ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரோ அன்றைக்கு ஆசீர்வாதங்கள் திறக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய மனிதனாய் இந்த ஆசீர்வாதமான ஏதேன் செபமயத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இதுவரைக்கும் வடித்த கண்ணீர்களுக்கு இன்றைக்கு ராத்திரி என் அப்பன் இயேசு ஒரு முற்று வைக்க போகிறார். இனி நீ தீங்கை காண மாட்டாய். சொன்ன அடுத்த வினாடி 18 நாட்கள் வர முடியாமல் தவித்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்த என்னுடைய யூரின் அவுட்புட் என்னையும் அறியாமல் வெளியே வர ஆரம்பித்தது. 18 நாட்களுக்கு மேலாய் என்னுடைய பிளாடர் அங்கேயும் இங்கே அலசடிக்கும், வலி உயிரே போகும் என்றையும் அறியாமல் யாரோ ஒரு கையை வைத்து உள்ளே அனுப்பினதை போல உணர்க முடிந்தது. அப்படி சரியானவன் தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் வாழ வைப்பவர் மாத்திரமல்ல, வாய்ப்பையும் கொடுப்பதற்கு அவரால் மட்டுமே முடியும்.
இதுவரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம், இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன் வாழ்க்கையில வருவதெல்லாம் நன்மையாகவே கர்த்தர் மாற பண்ணுவார். ஒன்று செய்ய வேண்டும், ஒன்று செய்ய வேண்டும். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வேகமாய் வாசிக்கலாமா? சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம் எனக்காக வேகமாய் வாசிக்கலாம்.

எங்க திரும்புங்க? அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன். 17 தேதி ஆகிய இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில நான் உனக்கு தருவேன். யார் சொல்றா? யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு. ஆமே. வசனத்தை நல்லா கவனிங்க. நான் ஒரு மீறி மீறி போன ஒரு 15 நிமிஷத்துல பேசிடுவேன். ஆமே. ஹல்லேலூயா. இந்த மாதிரி சண்டே ஸ்கூல்ல இந்த பசங்க உட்காந்துருக்காங்க பாருங்க. அப்படிதான் நான் உட்காந்துட்டு இருந்தேன் சண்டே ஸ்கூல்ல. இன்னைக்கு உலகத்துல பல நாடுகளுக்கு ஓடும்படி கர்த்தர் செய்கிறா, பல சபைகளுக்கு ஏறும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். காரணம் என்ன தெரியுமா? சின்ன வயசுலே கர்த்தருடைய வசனத்தை கேட்கறதுல அவ்வளவு ஆசை. ஆமென். அவ்வளவு தாகம். ஆமென் சொல்லாமா? வசனத்துக்கு நடுங்கிறவனை கர்த்தர் உற்று பார்ப்பார். இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நம்பிக்கை உடைய. சத்தமா சொல்லுங்க, நம்பிக்கை உடைய. நான் இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் சமத்துல, ஆண்டவரே இந்த வார்த்தை இந்த இடத்துக்கு நீர் என்ன வார்த்தையை சொல்ல விரும்புகிறீர் என்று கேட்டபோது இந்த வசனத்தினுடைய ஒரு அடுத்த பகுதியை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தி எனக்குள்ளாய் போட்ட வார்த்தைகளை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நாம சொல்லுங்க. ஒரு ஆள் இல்லையா? எனக்கு ஒரு வரம் இருக்குது. எனக்கு ஒரு வரம் இருக்குது. அம்மா, எனக்கு ஒரு வரம் இருக்குதுமா? ஒரு வரம் இருக்குதுமா? ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் மாத்திரம் நீங்க என்ஜாய் பண்ண படிச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஆமே. நம்ம ஆண்டவர் மாதிரி நம்மளை குஷிப்படுத்துறதுக்கு யாராலையும் முடியாது. ஆமேன்னு சொல்லாமா? நான் இங்க பேசிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் உங்களோடு கூட ஒரு வார்த்தையை கொடுத்து பேசிட்டு இருப்பாரு. ஆமே. நம்ம ஆண்டவர் மாதிரி வாக்கு தத்தம் கொடுக்கறதுல வேற உலகத்துல யாரையும் அடிச்சுக்க முடியாது. ஆமேன். நேத்துக்கு போய் உக்காந்தா ஒரு வாக்கு தத்தம் கொடுப்பாரு. ஆமேன். அது நடந்திருக்கவே நடந்திருக்காது. அடுத்த நாள் ஜபத்துல போய் உக்காந்தா அதை முழுங்குற மாதிரி ஒரு வாக்கு தத்தம் கொடுப்பாரு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஊழியக்காரங்க எங்களுக்கு அது நல்லா புரியும். ஆமேன் சொல்லாமா? உன்னை வச்சுதான் தேசத்தை ஆசீர்வதிப்பேன் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆமே. உங்கள்கிட்ட சொன்னாரா? ஆமா. இவர்கிட்டையும் சொல்லியிருக்கிறாரு, எங்கிட்டையும் சொல்லியிருக்கிறாரு. ஆமேன் சொல்லாமா? ஆண்டவருக்கு இதே வேலை தான். ஆமேன். எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவாரு. ஆமேன். உன்னை வச்சுதான் செய்வேன், உன்னை வச்சுதான் முடிப்பேன், உன்னை வச்சுதான் நடக்குமா? சொன்னா நடக்குமா? அவர் சொன்னால் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இந்தியாவுக்கு வரும்போதே மனைவி சொன்னாப்பா, அமெரிக்காவில் வந்து கண்டதும் கடியும் தின்னு உடம்பு பெருத்து போயிடுச்சு உனக்கு. அதனால் இந்தியா போனால் முதல்ல நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உன்னுடைய கிரியாட்டின் லெவலில் போய் செக் பண்ணு. ஆமே. இந்த கிட்னி ஃபங்க்ஷன் ஆகிற செக் பண்ணுவாங்க இல்லையா, அதை செக் பண்ணுண்ணா. சரி, அவ சந்தோஷப்பட்டுமேனு செக் பண்ண கொடுத்தேன். எனக்கு ஒன்று தெரியும், ரிசல்ட் எனக்கு முதல்லையே தெரியும். ஆமேன்னு சொல்லாமா? ஏன்னா என் சத்திய வேதனை சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆனீர்கள். என்றைக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரோ அன்றைக்கே என் சுதகம், என்னுடைய பலன், என்னுடைய நம்பிக்கை எல்லாம் அன்றோடு கூட முடியறதில்லை, அது கடைசி வரைக்கும். ஆமேன். இந்த உலகத்துல நான் கண்ணு மூடுற வரைக்கும் எனக்கு ஒண்ணு தெரியும், என் கிட்னிக்கு ஒரு டேமேஜும் இல்ல. ஹலோ. நடிகர் சத்யராஜ் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? பெரிய சபைதான். நடிகர் சத்யராஜ் தெரியுமில்ல? அவங்க சிஸ்டருடைய ஒரு ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலயும் இருக்குது, ஐஸ்வர்யா ஃபெர்டிலிட்டி சென்டர். அந்த ஹாஸ்பிட்டல்ல 2009 வருஷம் திடீர் எனக்கு ஒரு பலவீனம். டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போயிட்டாங்க. சுயநலவு இல்லாமல் படுத்திருக்கிறேன். முதல்ல எனக்கு செக் எதுமா பண்ணாங்க? கிட்னி. ஆமின்னு சொல்லாமா? சில நேரத்தில் பிசாசு நம்ம எதில் பயப்படுறோமோ அதுலேயே தான் தொட்டுட்டு இருப்பான். அதனால தான் வேதம் சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் தெளிந்த. அப்போ பயம் கொடு, பயம் வர்றது யார் தான்? யாருனால வருது பயம்? சபைக்கு வந்தா தூக்கம் வருதுன்னா யாருனால வருது? ஒன்னு ரெண்டு தூங்குது, அதனால தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லையே சொல்லுங்க. தூங்குறவங்க எந்திரிச்சிருவாங்க. சத்தமா சொல்லுங்க. இனி நீ தூங்கி பாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
செக் பண்ணி ரிசல்ட் வருது, ரிசல்ட் வருது. என்னன்னு தெரியல, உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்குமே கொஞ்சம் வயசாயிருச்சு, ஆனா இந்த மனுஷனுடைய கிட்னி மாத்திரம் ஒரு குழந்தைக்கு இருக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்குது. உங்களுக்கு போய் சொன்ன பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு சுகத்தை கொடுத்தா அது நாளுக்கு நாள் என்ன தெரியுமா ஆகும், வயசானாலும் முதிர் வயதிலையும் கனி கொடுப்பு. ஹல்லேலூயா. முடிக்கு வேணா கொஞ்சம் ரெண்டு மூணு வெள்ளையா இருக்கும். ஆமென். காத்ரேஜ் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பயம் இல்லை. ஹலோ, ஆமென் சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னதான் நம்ம அப்ப அப்புன்னு அப்புனாலும் இந்த முகத்துக்கு பாருங்க, லாக்டோ கலாமின் அந்த கலாமின் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு அது தீர்ந்தது தான் மிச்சம். நம்ம ஏதாவது மாறிக்கிறோமா? மாறிக்கவே மாறிக்க மாட்டோம். ஆமே. போன வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் இங்கே காரில் போயிட்டு இருந்தேன். காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா முகம் நிறைய மஞ்சள், தலை நிறைய மல்லிகை நடந்து வருது. நான் பார்த்தேன் அந்த அம்மாவுக்கு மூக்கில் ரெண்டு பஞ்சை மட்டும் சொருகிட்டோம்னா என்ன நம்ம மேக்கப் பண்றோம், ஆனாலும் அது அப்படிதான் இருக்குது. ஆமே. ஆனா தேவ பிரசன்னத்துல மாத்திரம் நல்லா ஆராதிச்சு பாருங்க, நல்லா துதிச்சு பாருங்க, உங்க முகத்துல ஒரு கலை இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் டெய்லி என் பைபிளுக்கு ஒரு முத்தம் போட்டுருவேன், டெய்லி என் பைபிளுக்கு ஒரு முத்தம் கொடுப்பேன். ஏன் தெரியுமா? இந்த பைபிள் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை எழுதி இருக்குது. என்ன தெரியுமா வார்த்தை? கருப்பா இருந்தாலும் என்ன விவரம், என்ன சொல்லுது பைபிள்? கருப்பா இருந்தாலும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி எழுதிருக்குது. அதனால டெய்லி இந்த பைபிளுக்கு ஒரு முத்தா. ஆமேன்னு சொல்லுங்களேன். அழகு வருமா, அழகு வருமா. தேவ சமூகத்துல மாத்திரம் நீங்க என்ஜாய் பண்ண படிங்க உங்க முகத்துல. ஆமேன், ஆமேன். இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு கீழே இறங்கினீங்கன்னா ஒரு நடையே வித்தியாசமாயிரணும். ஆமேன். என்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு என்ன கொம்பு முளைச்சிருக்குதா? ஆமா. ஹலோ. ஏனா பைபிள் சொல்லுது அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணினார். ஆமென். இப்ப சொல்லுங்க, கொம்பு முளைச்சிருக்குதா தம்பிங்க? அந்த கொம்பு முளைச்சிருக்குதா? ஆமென். நடையில வித்தியாசம் இருக்கணும். ஆமென். என்னத்த சாமி கும்பிட்டு என்னத்த கிடைச்சிச்சு, இந்த புலம்பல நிப்பாட்டு. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்பு. ஆமென். எங்க இருக்கும் போது நம்பிக்கை பெருகணும்? நம்பிக்கை உடைய சிறைகள். ஆமென் சொல்லலாமா? எப்ப தெரியுமா ஆண்டவர் மேல ரொம்ப அன்பு வரணும்? நெருக்க வரும்போது, போராட்ட வரும்பொழுது, நிந்தை வரும்பொழுது, அவமானம் வரும்பொழுது. ஹல்லேலூயா. எனக்கு வேதத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி உண்டு, ரொம்ப பிடிச்ச பகுதி. ஸ்தேவான கொல்றதுக்கு யாருடைய ரிப்ளை வேணும்? பவுளுடைய பதில் வேணும். அப்படிப்பட்ட பார்வையில் இருந்தவன் தான் ஸ்தேவான். அந்த ஸ்தேவானை எப்படி கொண்டாங்க? ஹலோ, எப்படியோ கொண்டாங்களா? கல்லெறிஞ்சு கொண்டாங்க. ஆமென், ஆமென். அவன் சச் அ இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன். யாரு? ஸ்தேவான், ஸ்டீஃபன். ரொம்ப அவன் வார்த்தைக்கு ஒரு ஆள் எதிர்த்து நிக்க முடியாதுன்னு பைபிள் சொல்லு, அவ்வளவு பேசுவான். ஆமென் சொல்லாமா? ஊழியக்காரனாவே பேசுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாங்கெல்லாம் பேசுவோம், எங்களுக்கு வாய் அதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆமென் சொல்லாமா? ஒரு நேரம் திட்டுவோம், ஒரு நேரம் கொஞ்சுவோம். ஆமென் சொல்லுங்களேன். உங்க பாஸ்டர் உங்களை ஞாயிற்றுக்கிழமை திட்டாரா இல்லையா? திட்டலன்னா அவர் மேல ஏதோ டேமேஜ் இருக்குன்னு அர்த்தம். ஆமென் சொல்லாமா? நல்லா குத்துணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க என்ன பாஸ்டர், நீங்களும் வந்து எங்களை குத்துறீங்களே, நீங்களும் எங்களை போட்டு சவுக்கடி கொடுக்குறீங்களே அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாய்ப்பில்ல ராஜா, அப்படிதான் பேசுவோம். ஆமென். உங்களை குத்தி உங்களை சரிபடுத்தி திரும்ப வேண்டிய இடத்துக்கு திருப்பி விட்டா ஆசீர்வாதம் வராம இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இந்த சேவானை
கல்லெறிந்து அடிக்கப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்தான். ஆமென். பார்க்க வேண்டியவரை எப்ப பார்த்தான் தெரியுமா? கல்லெறிந்து கொல்லப்படுகிற தருவாயில. எல்லாரும் இனி இவனை முடித்து கட்ட வேண்டும் என்கிற அந்த நிலைமையில இந்த ஸ்தேவான் பரிசுத்தாவினால நிறைந்தான். நம்ம எப்ப நிறைவன் தெரியுமா? நம்ம எப்ப நிறைவன் தெரியுமா? ஃபாதர் பெக்மான்ஸ் பாட்டை மூணாவது அடிய அந்த அவர் ஸ்பீடா அடிச்சார்னா நமக்கு என்ன இறங்கும்? என்ன இறங்கும்? ஃப்ராடு பசங்கன்னு அர்த்தம். ஆமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி தெரியுமா ஆராதிக்கணும்? காலையில் எழுந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தை நோக்கி

ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நெருக்க வரும் பொழுது, போராட்ட வரும் பொழுது நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்ப. ஆமென். எங்க திரும்பணும்? எங்க? எந்த நிலைமையில? சிறை என்கிற அனுபவம். ஆமென். வாழ்க்கையில வருகிற போராட்டம். ஆமென். நேரம் இல்ல, அதனால வேக வேகமா சொல்லிட்டு இருக்கிறேன். வேதத்துல ஒரு அழகான ஒரு மூன்று புருஷர்களை சிறைப்பிடித்து கொண்டு வந்தார்கள். எங்க? யார் அவங்க பேரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. நீங்க தானியேல் புஸ்தகத்தை போய் 5:13 நினைக்கிறேன், 6:13 நினைக்கிறேன், இவங்களை எல்லாம் எங்க கொண்டு வந்திருக்காங்க? சிறைப்பிடித்து கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஆமேன் சொல்லாமா? எங்கிருந்து கொண்டு வர்றாங்க? எங்கிருந்து கொண்டு வந்தாங்க? எங்க கொண்டு வந்தாங்க? வாசிங்க வாசிங்க வாசிங்க. அப்ப நீங்க பைபிள் படிச்சு ஆகணும். வாசிங்க தானியேலின் புஸ்தகம் 1:1 வாசிங்க. முற்றுகையிட்டு அப்போ இங்க இந்த நேபுகாத்து நேச்சாரு மூன்று புருஷர்களை எங்க சிறைப்பிடித்து கொண்டு வந்துட்டான்? பாபிலோனுக்கு கொண்டு வந்து விட்டுட்டான். ஆமென் சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? அப்போ இந்த பாபிலோனுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க எங்க இருந்திருக்காங்க? யூதையாவில இருந்திருக்காங்க. ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. இப்போ தந்திரமா இந்த மூன்று புருஷர்களை நல்லா கவனியுங்க, நல்லா கவனியுங்க, சிறைப்பிடித்து எங்க கொண்டு வந்துட்டான்? ஏசப்பட்ட கொண்டு வந்துட்டானா? பாபிலோனுக்கு கொண்டு வந்துட்டான். ஆமீன் சொல்லாமா? இப்ப நான் அமெரிக்கால இருந்து இப்ப எங்க வந்திருக்கிறேன்? இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன். அதே மாதிரி இந்த மூன்று புருஷர்கள் யூதேயா என்கிறதான இடத்துல இருந்து எங்க வந்துட்டாங்க? இப்ப முதல்ல இவங்களுக்கு லெட்டர் போட்டிருந்தா, சாத்ராக்குன்னு அட்ரஸ் எழுதி இந்த ஸ்ட்ரீட்டு இந்த ஸ்ட்ரீட்டு யூதையான்னு போட்டா லெட்டர் எங்க போயிடும்? அங்க. இப்ப லெட்டர் எங்க போடணும்? இப்ப லெட்டர் எங்க போடணும்? உன்னை விளங்குனா விளங்குற மாதிரி பேசுங்க. நான் அமெரிக்காவில் இருந்தா லெட்டர் எங்க போடணும்? நான் கோபம் கோபமா வரும் எனக்கு. ஆமென். அல்லேலூயா. அமெரிக்கால இருந்தா அமெரிக்கால லெட்டர் போட்டா அங்க வரும். ஆமென் சொல்லாமா? இப்ப இந்தியாவுக்கு வந்துட்டா லெட்டர் எங்க போடணும்? நான் அங்க தானே இருக்கிறேன்னு சொல்லி அங்க போடக்கூடாது, இங்கதான் போடணும். ஆமென் சொல்லாமா? முதல்ல இந்த மூன்று புருஷர்களுக்கும் லெட்டர் எங்க போட்டாங்க? யூதேயாவுக்கு போட்டிருப்பாங்க. ஆமென் சொல்லாமா? இப்ப இவங்களை சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப எங்க லெட்டர் போடணும்? அப்ப முதல்ல சிறைபிடிக்கப்பட்ட காலத்துல இவங்களுக்கு என்ன மாறுது? அட்ரஸ் மாறுது. அல்லேலூயா. பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம், உன்னை சிறைபிடிக்கிற காலம் வியாதியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், நிந்தையா இருக்கலாம், கடனா இருக்கலாம். அந்த நாட்களில உன்னைய எடுக்க வைக்கிற தீர்மானத்தை சரியா கண்டு எடுக்க விடாதபடிக்கு அவன் முதல்ல மாத்துறத எதைய அட்ரஸ் மாத்துவான். பிசாசுடைய ஒரு பெரிய ஆயுதம். என்ன பாஸ்டர் அட்ரஸ் மாத்துமா? எங்க வீட்டு அட்ரஸையும் நாங்கள் மாத்தலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்போ இந்த நேரம் வரைக்கும் நீங்க எந்த சபைக்கு வந்துட்டு இருக்கிறீங்க? வாயத்திறந்து சொல்லுங்க. ஆசீர்வாத நான் தான் மறந்துருதுன்னு அப்பப்ப பாத்துக்கிறேன், நீங்களும் அங்கே பாக்குறீங்க. ஆசீர்வாத வந்துட்டு இருக்கிறோம், அட்ரஸ் கரெக்டா இருக்குது. ஆமென். இப்ப லெட்டர் போட்டா ஆண்டவர் எங்க தான் போடுவாரு? என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாது உனக்கு எட்டாதுமான பெரிய காரியம் செய்வேன்னு சொல்லி அந்த வார்த்தையை கேட்டு நீயும் இந்த சபையிலிருந்து கூப்பிட்ட. ஆண்டவருக்கு தெரியும், அவர் நினைச்சிருக்காரு இந்த பிள்ளை இந்த நபரு இந்த இடத்துல இருந்தா என்ன கூப்பிட்டு ஒரு விண்ணப்பத்தை வச்சா. ஆமென். அப்ப அவ அட்ரஸ் எங்கதான் இருக்குது?
ஏதேன் சபையில இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும்ன்றது யாருக்கும் தெரியும், யாருக்கும் தெரியும். சில ஆளுக்கெல்லாம் பிசாசுனால பிரச்சனை இல்லை தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? சில ஆளுனால பிசாசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அது சபையில தூங்கும், சபையில நாய் அடிக்கும், சபையில கவனிக்காது. அதுக்கு பிசாசுக்கு நல்லாவே தெரியும் மாப்பிள்ளை என்னைக்கெல்லாம் நமக்கு சொந்தம். ஹல்லேலூயா. அதனால அவன் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். யாரை தான் டிஸ்டர்ப் பண்ணுவான்? நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்லா வர்றவங்க, ஆலயத்துக்கு நிக்கிறவங்க, கொடுக்கிறவங்க, நிக்கிறவங்க, போராடுறவங்க, ஜெபிக்கிறவங்க, இவங்களுடைய அட்ரஸ் மாத்துறதுக்குன்னே பிசாசு பல திட்டங்களை செய்வான். ஆமென். அதுவும் எப்ப தெரியுமா? காதுல வந்து ஓதுவான். உனக்கு பிரச்சனை இருக்கும் போது, உனக்கு போராட்டம் இருக்கும் போது உன் காதுல வந்து சொல்லுவான், ஆட ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் என்னத்தான் ஜாதிச்ச, இந்த ஒரு வாரம் ஒரு வாரம் அது என்னமோ காது குத்து வச்சிருக்கிறாங்களாமா? என்ன வச்சிருக்கிறாங்களாம்? காது குத்துறான். ஒரு அல்லே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. காது குத்து வச்சிருக்கிறான். அதனால அந்த ஞாயிற்றுக்கிழமை கட்டடிச்சு எங்க போயிடலாம்? கறி விருந்துக்கு போயிடலாம். ஆமென். அட்ரஸ் மாறும். ஹலோ. நாங்க ஜெபம் பண்ணுவோம், என் சபையில் நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே அப்படி சபைக்கு வராம கறி விருந்துக்கு போயிட்டு வர்ற ஆளை ஒரு மூணு நாளைக்கு போக்கும் வரத்துமா நடத்துங்க ஆண்டவரே. பக்கெட்டு கையெழுமா போயிட்டு வரட்டும். ஆமன் சொல்லாமா? உன் அட்ரஸ் மாத்திரதான் பிசாசுடைய திட்டம். நம்பிக்கையுடைய சிறைகளை திரும்ப வேண்டிய அரணுக்கு திரும்ப. ஹல்லேலூயா. முதல்ல என்ன மாதிரி இருந்துச்சு அட்ரஸ்? அடுத்த வசந்த வாசிங்க, வேகமா வாசிங்க. நாலாவது வசந்த வாசிங்க. அந்த மூன்று புருஷர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்று கொடுக்கவும். முதல்ல அட்ரஸ் மாறுது சார். சிறைபிடிக்கப்பட்ட காலத்துல முதல்ல என்ன மாறுது? இந்த சபைக்கு வேண்டாம், போ வேண்டாம், ஊழியத்துக்கு போ வேண்டாம், அங்க சுத்தலாம், எட்டு மணிக்கு ஜபத்துல உட்காராத, சீரியல் பாரு. ஹலோ. ஆமே. இப்ப என்னென்ன சீரியல் தமிழ்நாட்டில் ஓடுதுன்னு தெரியல. முதல்ல சித்தி அப்படின்னு ஒன்று ஓடுனுச்சு தெரியுமா? ரொம்ப வீட்டுக்கு சித்தி வந்துட்டாங்க தெரியுமா? இந்த அம்மா சித்தி பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் சாரு சித்தியை கரெக்ட் பண்ணி வீட்டுக்கே கூட்டி வந்துட்டாரு. அப்படி கெட்டு போன குடும்பம் ஏகப்பட்ட குடும்பம். ஹல்லேலூயா. அப்புறம் முதல்லலாம் ஒன்று வந்துச்சு, மெட்டி ஒளி. என்ன ஒளி? இந்த அம்மாவுக்கு மெட்டி கலண்டதே தெரியாது. ஆமென். அட்ரஸ் மாத்துவான், ஜப நேரத்தை திருடுவான், உன் போராட்டத்தைய உன் முன்னாடி நிறுத்துவான். ஆனா உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்ன தெரியுமா? இன்றைக்கு இல்லாவிட்டால் என் தேவன் ஒரு நாள் என் வியாளிகளை, என் காரியங்களை மாற்றுவார், மாற்றுவார். நம்பிக்கையுடைய சிறை. ஆமென். நான் தேவனை பத்தி சொன்ன தெரியுமா? அடிக்கப்படுகிற நேரத்துல, கல்லறிந்து போடுகிற நேரத்துல வானத்தை அண்ணார்ந்து பார்த்தான். அவன் எழுதுகிற ஒரு வார்த்தை உண்டு, இதோ இதோ பிதாவானுடைய வலது பரிசத்தில் தேவ குமாரன் நிற்கிறதை காண்கிறேன் என்று எழுதுகிறான். ஹல்லேலூயா. தேவனுக்காக ஒரு மனுஷன் சிறைப்படுகிற நேரத்திலையும் நம்பிக்கை இழக்காமல் தைரியத்தோடு பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் தேவனை மட்டுமே நோக்கி பார்த்தார், பரலோகம் உட்கார்ந்து கொண்டு அவனுடைய மரணத்தை எதிர்பார்ப்பதில்லை, உட்கார்ந்து கொண்டு அவனுடைய மரணத்தை வரவேற்பதில்லை. வேதம், சத்திய வேதம் சொல்கிறது, அவர் எழுந்து நின்று, எழுந்து நின்று அந்த தேவனை பரலோகமே வரவேற்றது. ஹல்லேலூயா. நீ தேவனுக்காக சபைக்காக கொஞ்சம் வைராக்கியம் பாராட்டு, பரலோகம் உனக்காக வைராக்கியம் பாராட்டும். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஆண்டவருடைய காரியத்துல வேலை செஞ்சு பாரு, பரலோகம் உனக்காக உன் குடும்பத்துக்காக வேலை செய்யும், செய்யும். ஆமென். முதல்ல என்ன மாறுச்சு? அட்ரஸ். ரெண்டாவது லாங்குவேஜ். முதல்ல இவன் யூதயா தேசத்துல இருக்கிற வரைக்கும் அங்க இருக்கிற பாஷைய பேசிட்டு இருந்திருப்பான். இப்ப சிறைபிடிக்கப்பட்டு வந்தாச்சு,
இப்ப என்ன மாறுது? கல்தேயருடைய லாங்குவேஜ கற்றுக் கொடுக்கும்படி பிரதானியுடைய தலைவரிடத்துல வேண்டிக் கொண்டார்களாம். ஆமென். அந்த கல்தேயருடைய லாங்குவேஜ் எப்படி இருக்கும்னா, அந்நிய நாமங்களை அதிகமாய் சொல்ல வேண்டியதா இருக்கும். நான் படிச்சு முடித்து மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மாஸ்டர் ஆஃப் லேபர் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் முடிச்சு சென்னைக்கு வேலைக்கு போனேன். கதை சொல்றவங்களா பிடிக்கும் தானே, கதை சொன்னா நல்லா கேட்போம். ஆமே, வேலைக்கு போனேன், நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், நல்ல சம்பாத்தியம், சின்ன வயசுல ஆண்டு நல்ல உயர்வை கொடுத்துருந்தாரு. ஆயுத பூஜை வந்துச்சு, தொட்டு கும்பிட சொன்னாங்க, எனக்கு தொட்டு கும்பிடக்கு பிடிக்கல. அதனால சொன்னேன், சார் நான் தொட்டு கும்பிட மாட்டேன், மற்றவங்கெல்லாம் தொட்டு கும்பிட்றாங்க, நின்று வேணா பார்க்குறேன். அப்போ அந்த ஓனர் சொன்னார், அப்படின்னா நீங்கள் நம்ம எல்லா மதத்தையும் நேசிக்கிறோம், ஆமென், எந்த மதத்தையும் வெறுக்கிறது கிடையாது, ஆனால் இயேசுவுக்காக உயிரை கொடுப்போம். ஹலலூயா, ஆமென் சொல்லலாமா? ஹலலூயா. எல்லாரையும் நேசிப்போம், ஆனால் ஒருத்தருக்கு மட்டும்தான் உயிர். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஹலலூயா. ஆனால் ஒரு துரதிருஷ்டம் தெரியுமா, நீங்க சபைக்குள்ள வரும்போது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, பாச சொல்லியிருப்பார், இயேசு உங்களுக்காக உயிரையே கொடுத்தாரு, உங்களுக்காக ரத்தமே சொன்னாரா. சபைக்குள்ள கூட்டிட்டு வந்து என்ன சொல்றாங்க, இப்போ நீ இயேசுக்காக உயிரைய எப்படி எப்படி சொன்னாங்க வெளியிருக்கும் போது, இயேசு உங்களுக்காக உயிரை கொடுத்தாரு, ரத்தத்தை கொடுத்தாருன்னு சொல்லி நம்மளை கூட்டிட்டு வந்து போட்டு கதை வடைச்சு போட்டு இப்ப என்ன சொல்றாங்க, நீ இயேசுவுக்காக, இதுக்கு தான் பைபிள் சொல்லுது, அவர் உங்களை பயில் காட்டி உள்ள கூப்பிடுவாராம். ஆமென். அப்படி சொன்னா தான் நீ உள்ள வருவேன்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. இந்த பல்லடத்துல எத்தனையோ பேர் அதெல்லாம் கேட்டுட்டு உள்ள வராம இருக்கும் போது நீ மட்டும் உள்ள வந்திருக்கிறியே, ஆண்டவருக்கு ஏதோ உன் மேல ஒரு திட்டம் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கூட படிச்சவன் ஒருத்தன் கூட நீ ஊழியக்காரனா இல்ல, போக வண்டி போயிட்டே இருக்குது, நான் ட்ரெயின்லயே வரல, ஆனால் ட்ரெயின் ஓடிட்டு இருக்குது. அவன் என்கிட்ட கேட்குற, நீ இழுப்பியா? நான் சொன்னேன் இழுத்து இருக்கிறேன், அந்த புகை உள்ள இருக்குது, அது உள்ள இருக்குது. ஆமென். அது கொளுத்தி விட்டா, கொளுத்தி விட்டா பக்கத்தில் இருக்கிறவன பத்திக்கிட்டு எரிய செய்யும். ஹல்லேலூயா. உன்ட நிம்மதி இருக்காடான்னு, நிம்மதி இருக்குடா, எனக்கு நிம்மதி இருக்கு, உனக்கு நிம்மதி இருக்கா? அப்படின்னா என்ன நிம்மதிக்காக நிம்மதிக்காக குடிக்கிறானா? ஆமென் சொல்லாமா? நான் சொன்னேன், நான் அமெரிக்காவில் இருக்கேன்னு தான் பேரு, ஆனால் நான் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பிச்சைக்காரன், கத்தரை நல்லா வச்சுக்கிறாரு. பிச்சைக்காரன் என்னையே நல்லா வச்சுக்கிறாருன்னா அவருடைய பிள்ளையா மட்டும் மாறிட்டோம்னா இன்னும் மேன்மையாக வைப்பாரு. அப்ப நான் சொன்னேன், எப்படி திருமண வச்சுக்கிறாரு, எப்படி திருமண வச்சுக்கிறாரு, இந்த கோயம்புத்தூர்ல மாருதி 800 ஒரு வண்டி இருக்கு நம்ம ஊர்ல, தெரியுமா? அந்த மாருதி 800 4வது ஓனர் நான். நான் வாங்கின காருக்கு 4வது ஓனர். அந்த காரை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது தானாகவே ஸ்டார்ட் ஆகிக்கும், அதுக்கு அப்படி ஒரு வல்லமை. என்ன தான் பெட்ரோல் ஊற்றினாலும் அது போகவே போகாது, நான் ஸ்டார்ட் பண்ணாத நேரத்தில் அது ஸ்டார்ட் ஆகிக்கும், நான் போகக்கூடாத இடத்துக்கு அது போக ஆரம்பிச்சுக்கும், ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு வர மாட்டேன்னு அட்டம் பிடிக்கும், அப்படிப்பட்ட காரு. ஆமென் சொல்லுங்களேன். அந்த நிலைமையிலையும் என்கிட்ட சொல்லுவாங்க ஊழியத்தில், என்ன பாஸ்டர், என்ன பாஸ்டர், அட்வொகேட்ன்றீங்க, அங்கேன்றீங்க, இங்கேன்றீங்க, இப்படிலாம் சத்தம் நம்ம காதில் கேட்கும். ஆமென் சொல்லாமா? நான் அவங்ககிட்ட கேட்டேன், டே பிஎம்டபிள்யூல எத்தனை பேராக ஏறுவீங்கன்னு, 4 பேர் ஏறுவோன்னா,
மாருதி ஐட்டன்லேயே நாலு பேர் இல்லை ஆறு பேர் கூட ஏறிக்குவோம். முன்னாடி ஏற்ற வண்டிவன்லாம் ஏற்றி பின்னாடி சீட்டு டயரு எல்லா இடத்துல முன்னாடி உட்காரக்கூடாதுன்றதுனால விட்டுருக்குறோம். அவ்வளோ பேரை ஏற்றிட்டு போவோம். ஆமென் சொல்லாமா? நம்ம மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லாமா? அப்படி இருந்தால் நம்ம பாஷை மாறாது. ஆமென் சொல்லாமா? யோபுடைய வாழ்க்கையில் வார்த்தை மாறவே இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். ஆமென். வார்த்தை மாறக்கூடாது. அப்படி இருந்தா, வார்த்தை மாறாம இருந்தா, நம்ம வார்த்தையில கர்த்தரை துதிக்கிற துதி எப்போது இருந்தா. இன்னைக்கு அமெரிக்காவில் கர்த்தருடைய நாம மகிமைக்கா சொல்றேன், கத்தோட நான் மகிமைக்கா சொல்றேன், 40 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கிக்கிறேன், கத்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோயம்புத்தூர்ல இருக்கும் போது 8000 ரூபா வாடகை கொடுக்க முடியாது. எனக்கும் வீட்டு ஓனருக்கும் ரிங்காரங்கா ரோசஸா விளாண்டுட்டு இருப்போம். 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் நானும் என் வீட்டு ஓனரும், அவர் இப்படி வரும்போது நான் இப்படி ஓடுவேன், அவர் இப்படி வரும்போது ரிங்கா ரிங்கா ரோசா. என் பிள்ளை சொல்லுவேன், என்னப்பா ஓனர் வந்தா மட்டும் நீங்க ரிங்கா ரிங்கா நீங்க ஒரு ரோசா விளாண்டுட்டு இருக்கிறீங்கன்னு. கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன், இன்றைக்கி அமெரிக்காவில் 1.5 லட்சம் ரூபாய் வாடகை கொடுக்கும்படி கர்த்தருக்கு உதவி செய்திருக்கிறார். எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? நம்ம வார்த்தை லாங்குவேஜ் மாறவே கூடாது. கர்த்தரை எந்த இடத்துல விட்டு கொடுத்துடாதீங்க. வெளியே போகும்போது ஒரு சிரித்த முகத்தோடு கூட போங்க. ஆமேன்னு சொல்லாமா? ஜனங்களுக்கு புரியக்கூடாது. ஆமே கிறுக்கு பிடிக்கணும். என்னடா இவன், நம்ம கடங்காரம்

திரும்ப வேண்டிய காரியத்துக்கு நான் சரியா திரும்பாம போயிட்ட ஆண்டவரே, இன்னைக்கு ராத்திரி ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம், யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. கத்தர் உலாவி கொண்டிருக்கிற நேரம் இது, யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க. யாரும் என்ன கம்பல் பண்றது கிடையாது. கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், கத்தர் பார்த்துட்டு. இனி ஜப நேரத்துக்கு திரும்புவேன், வேதத்தை ஒழுங்கா வாசிப்பேன், அதிகாலையில் நான் தேடுவேன், சபைக்கு வர வேண்டிய நேரத்துக்கு சரியா வந்துடுவேன், அவருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்துல உண்மையா இருப்பேன் அப்படின்றவங்க மாத்திரம் உங்களோட வலதுகரத்தை உயர்த்தி பிடிங்க. கத்தர் பார்க்கட்டும், கத்தர் பார்க்கட்டும். ஹல்லேலூயா.

கிறிஸ்துவில் புதுவேலன் 2022 கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடனே வரவேற்கிறோம். நீங்கள் இந்த நாளில் ஒரு தீர்மானத்தோடு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று எவ்வளவு வாஞ்சையோடு வந்திருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய கூட்டத்தில் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு இந்த கிறிஸ்துவில் புதுபெலன் கூட்டத்திலே என்ன செய்ய போகிறார், என்ன நடக்க போகிறது என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறான். ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் சத்தியத்தை கேட்கிறோம், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலே கேட்கிறோம், கூட்டங்களிலே நாம் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இருந்தாலும் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலே தேவையானது ஒன்று, அது என்னவென்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது, யார் யாருடைய சூழ்நிலைகள் என்ன, எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் இந்த வருடத்தின் நடுவிலே இப்படிப்பட்ட இந்த கூட்டத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க அவர் நமக்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ரினியூ, நியூ லைஃப், நியூ ஸ்ட்ரென்த், கிறிஸ்துவுக்குள் புதுபலன், ஒரு சரீர பிரகாரமான பலத்தை குறித்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கவில்லை. ரினியூ ஸ்ட்ரென்த் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் எப்படி நமக்கு அந்த பலன் உண்டாகிறது என்பதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். அருமையானவர்களே, அதற்கு ஆதாரமாகத்தான் நாம் ஏசாயாவின் புஸ்தகங்களிலே நாம் வாசிக்கிறபடி 40வது அதிகாரத்திலே கடைசி வாக்கியத்தை 29வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்றும், 31வது வசனத்திலே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டுகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது, தே தட் வெயிட் அப்பான் த லார்ட் ஷல் ரினியூ ஸ்ட்ரென்த், தே ஷல் ரினியூ ஸ்ட்ரென்த், அவர்கள் தங்கள் பலனை என்ன செய்வார்களாம், புதுப்பித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதைத்தான் கர்த்தரும் விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை ரட்சித்தார், ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்தார், ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அதே நேரத்தில் நாம் வெறும் பேரளவிலே கிறிஸ்தவர்களாக வாழ்வதை தேவன் விரும்பவில்லை. தேவன் என்ன விரும்புகிறார் என்று சொன்னால், நாம் அடிக்கடி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தருடைய பிரசன்னத்திலே நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு என்ன செய்கிறவர்கள், ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு. ஆம் பிரியமானவர்களே, ஏன் நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது என்பதைதான் இன்றைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எப்படி ஆண்டவர் நம்மை புதிதாக்குகிறார், அது எப்படி இது சாத்தியமாகும் என்கிற ஒரு கேள்வி நமக்கு. புதிதாக்குதல் என்றால் என்ன அருமையானவர்களே? புதிதாக்குதல் என்றால் ஏதோ உடைந்து போன அல்லது
சற்று பாழாய் போனவர்களை எல்லாம் சற்று ரிப்பேர் என்று சொல்வார்களே, அப்படி சரி செய்வதல்ல. புதிதாக என்று சொன்னால் முற்றிலுமாக அப்படியே எல்லாவற்றையும் மாற்றி போடுவதுதான். அது ஒரு பெரிய மறுரூபம் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதுதான் புதிதாக்குதல். ரோமருக்கு நிருபம் 12:2 வாசிக்கும் பொழுது அதில் நாம் மிக தெளிவாக வாசிக்கிறோம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே என்ன செய்யுங்கள்? மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. தேவ ஜனமே, இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தேவ செய்தி. கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுரூபமாகுங்கள், மறுரூபமாகிவிடுங்கள், ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். இந்த வார்த்தையை மற்றவர்கள் யாருமே சொல்ல முடியாது, கர்த்தர் மாத்திரம்தான் சொல்ல முடியும். ஏனென்றால் அவரால் மாத்திரம்தான் நம்மை மறுரூபமாக்க முடியும். வேறு யாராலும் மறுரூபமாக்க முடியாது. அவர் மறுரூபமாக்குகிற தேவன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மறுரூபமாக்குகிறது என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல, அது ஒரு வல்லமையான செயல் என்று பிலிப்பியர்கள் நிருபம் 3:21 நாம் வாசிக்கிறோம். தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. மறுரூபப்படுத்துவார். அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இந்த மாம்ச சரீரத்திலே முடிந்து போவதில்லை. நமக்கு ஒரு மறுவாழ்வு உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. நாம் நித்திய நித்தியமாக வாழப்போகிறோம். இந்த சரீரத்தில் அல்ல, மறுரூபம் அடைந்த சரீரத்திலே நாம் மாறப்போகிறோம், வாழப்போகிறோம். அந்த மறுரூபமான சரீரத்தை நம்முடைய தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அது எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு காரியமாக இருந்தாலும் இப்பொழுது தேவன் எதை மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறார்? அதே வல்லமைதான், அதே வல்லமை. அவர் வல்லவர். அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக என்ன செய்வார்? எப்படி மறுரூபப்படுத்துவார்? தம்முடைய வல்லமையான செயலின்படி. அது ஒரு வல்லமையான செயல், அது அவருடைய வல்லமையான செயல். அந்த வல்லமையான செயலின்படி அவர் மறுரூபப்படுத்துவார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற செய்தி என்னவென்றால், நிச்சயமாகவே நித்திய ஜீவன் அடையப் போகிற நமக்கு ஆண்டவர் அவருடைய வல்லமையான செயலின்படி நம்ம எல்லாம் அவர் ஒரு நாள் மறுரூபப்படுத்த போவது உண்மையானால், அதே வல்லமையான செயலின்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் வாழ்க்கை பாதையிலும் நம்மை அவர் மறுரூபப்படுத்தி கொண்டே வருகிறார். எதற்காகவென்றால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நாம் மாம்ச சரீரத்திலே, இந்த பூமிக்குரிய சரீரத்திலே, இந்த பூமிக்குரிய மண்ணுக்குரிய சுபாவத்தோடு பிறந்து விட்டோம். இந்த பூமிக்குரிய சுபாவத்தில் இருக்கிற நம்மால் இந்த தெய்வீக மறுரூப மகிமையை நிச்சயமாகவே புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே ஆண்டவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். அப்படி மறுரூபப்படுத்துவது எதற்காக என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய வல்லமையான செயலை நம்முடைய வாழ்க்கையில் காண்பிப்பதற்காக. அல்லேலூயா.
ஆண்டவருடைய பரிசு. இன்றைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையில் யாராலும் இந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்க முடியாது. அது அவ்வளவுதான், ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு நிலைமையிலே உன் சூழ்நிலை காணப்படுகிறது. யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. சில வியாதி இருக்கிறது, டாக்டர்கள் சொல்வார்கள் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். அதே போல சில நேரங்களிலே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று மனிதர்கள் கைவிரித்து விடுவார்கள். இன்னும் சில நேரங்களிலே அருமையானவர்களே, இந்த உலகம் நம்மை கைவிட்டு நம்மை தனியாக நிற்க வைக்கும் பொழுது என் வாழ்க்கை எப்பொழுது மாறும், எப்பொழுது மாறும், எப்பொழுது இந்த சூழ்நிலைகள் மாறும்? இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த 15வது தேதியில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்தியா தேசம் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதருடைய வாழ்க்கையிலே சுதந்திரம் இல்லை. அவர்கள் இன்னும் பாவத்திற்கு அடிமையாக, குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக, பயங்கரமான பாவர்ட்டி தரித்திரத்திற்கு அடிமையாக, கண்ணீர், கொலை, வேதனை இவைகளின் அடிமைத்தனத்திலே மனிதர்கள் சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உன் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, அதை நான் நிச்சயமாகவே மாற்றுவேன், அதை நான் மறுரூபமாக்கி விடுவேன். அல்லேலூயா! அதற்காக தான் இந்த கூட்டம். அல்லேலூயா! கர்த்தருக்கு காத்திற்குள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்துக் கொண்டு எழும்புவார்கள். உனக்கு இந்த நாளிலே இந்த கூட்டத்தை விட்டு நீங்கள் முடிந்து போவதற்கு முன்பதாகவே ஒரு பெரிய மறுரூபம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகிறதை நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா! அல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நினைக்கிறோம் இப்படியே ஏதாவது ஆண்டவர் செய்து எனக்கு இருக்கிற பிரச்சனையை அப்படியே மாற்றி விடுவாரா, ஒரு அற்புதம் நடந்து விடுமா என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நிச்சயமாகவே உன் சூழ்நிலைகள் மாற வேண்டுமானால் ஏதோ ஒரு அற்புதத்தினால் மாத்திரம் அல்ல, முதலாவதாக உனக்குள் இருக்கிற உன்னுடைய மனநிலைமை, உன்னுடைய மனநிலை மாற வேண்டும். அதைதான் மனம் புதிதாகிறதுனாலே மறுபாக மனநிலை. எப்படிப்பட்ட மனநிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் அருமையானவர்களே? பயம் ஒரு பக்கம், சந்தேகம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பதற்றம், இன்னொரு பக்கம் கவலை. அநேகருக்கு தூக்கத்திலே ஒரு விதமான பதற்ற நிலைமை, கெட்ட கனவுகள், எதிர்காலத்தை குறித்த ஒரு திகில், எப்படி நாளை நான் எப்படி சந்திப்பேன் என்கிற பல கேள்விகள், இதெல்லாம் தான் மனிதனுடைய பயங்கரமான மனநிலைகள். இந்த மனநிலைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மனதை முதலாவதாக நான் புதிதாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா! உன் மனநிலைமை நான் முதல்ல மாற்றுகிறேன். அல்லேலூயா! உன் மனம் சரியான நிலைமையில் இருக்குமானால் உன் வாழ்க்கை சரியான நிலைமையில் இருக்கும். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு பலவிதமான மனநிலையில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஆலயத்துக்கு வரும்பொழுது நன்றாக உற்சாகமாக இருக்கிறது, ஜெபிக்கும் பொழுது தைரியம் வருகிறது, ஆனால் கஷ்டம் வரும்பொழுது பயம் வந்து விடுகிறது, சந்தேகம் வந்து விடுகிறது, குழப்பம் வந்து விடுகிறது. அதைதான் டபுள் மைண்ட், இருமனம் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பக்கம் விசுவாசம், இன்னொரு பக்கம் அவ்விசுவாசம், ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் தைரியம், இப்படி மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. அது டபுள் மைண்டட்னஸ், இருமனம் உள்ளவர்கள் தங்கள் வழிகளில் எல்லாம் எப்படி இருக்கிறார்களாம், நிலையற்றவர்களாக இருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆகவே கர்த்தர் உன் மனதை
மறுரூபப்படுது. எந்த காரியத்தை நீ செய்வதற்கு முன்பதாக உன் மனதை கர்த்தர் மறுரூபமாக்குகிறார். ஹல்லேலூயா. அதை எப்படி செய்வார் என்பதை நாம் ஒரு சில வேதத்தில் நடந்த சில சம்பவத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். யாத்ரியாம புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அதில் மோசேயை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் மோசேயை அழைத்து நீ போய் எகிப்துக்கு போ என்று அவனை எகிப்துக்கு ஆண்டவர் அனுப்ப போ என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஐயோ என்னால் முடியாது, என்னால் பேச முடியாது, எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை, வேறு யாரையும் அதை அனுப்புங்க ஆண்டவரே என்று அந்த மோசே கதறுகிறார். நான் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறேன், அது போதும், அது போதும், எனக்கு வேற ஒன்றும் கிடையாது, என் கையில் ஒரே ஒரு உலர்ந்த கோல் இருக்கிறது அவ்வளோதான், இந்த கோலை வச்சுக்கிட்டு நான் என் வாழ்க்கையை ஓட்டிடுறேன், எனக்கு பெரிய பொறுப்பெல்லாம் கொடுக்காதீங்க ஆண்டவரே என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், ஆனால் பல லட்சக்கணக்கான என்னுடைய ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், அவைகளை மீட்க வேண்டுமானால் எனக்கு ஒரு மனிதன் தேவை, அது நீதான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் பார்த்து கர்த்தர் சொல்ற, மகனே மகளே, உன் குடும்பத்திற்கு ஆண்டவர் உன்னை ஒரு தூணாக வைத்திருக்கிறார், சபைக்கு ஆண்டவர் உன்னை ஒரு வெளிச்சமாக வைத்திருக்கிறார், சமுதாயத்திலே ஆண்டவர் உன்னை பிரகாசிக்கிற நட்சத்திரமாக வைத்திருக்கிறார். நீ சாதாரணமான மனிதன் அல்ல, ஆனால் அதே நேரத்திலே உன்னை நீ என்ன நினைக்கிறாய், எனக்கு அவ்வளவு தகுதி இல்லை, எனக்கு அவ்வளவு ஞானம் இல்லை, எனக்கு புத்தி இல்லை, எனக்கு அவ்வளவு திறமைகள் இல்லை என்று மோசே சொன்னது போல சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் திறமையோ உன்னுடைய அறிவோ உன்னுடைய புத்திசாலித்தனமோ இல்லை, ஆண்டவர் கேட்கிறார், உன் கையிலே என்ன இருக்கிறது? என் கையில் என்ன இருக்குது? ஒரே ஒரு கோல் இருக்குது, அது ஆடு மேய்க்கிற கோல். அதை எடுத்துட்டு போனா எகிப்தில் இருக்கிற மக்கள் அந்த ராஜா எல்லாமே என்னை எப்படி பார்ப்பாங்க, அருவறுப்பா பார்ப்பாங்க. ஏனென்றால் ஆடு மேய்க்கிற உத்தியோகம், ஆடு மேய்க்கிற வேலை எகிப்தியருக்கு ஒரு அருவறுப்பான ஒரு வேலை, ஆகவே என்னை கீழ்த்தரமாக நினைப்பார்கள். ஆண்டவர் அதை தான் நீ எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார்? இங்கேதான் அவருடைய மறுரூபத்தினுடைய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறார். மோசேயை பார்த்து சொல்லுகிறார், உன் கையில் இருக்கிற ஒரு சாதாரணமான கோல் தானே, அதை கீழே போடு என்று சொல்லுகிறார். அவன் கீழே போடுறான், போட்ட உடனே அது பாம்பாக இருந்தது, உடனே அதை கண்டு விலகி ஓடுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, பிடி என்றார், பிடிக்கிறான், அது மறுபடியும் கோல் ஆகிவிட்டது. ஒரு கோல் பாம்பாக மாறுகிறது, அந்த பாம்பு மறுபடியும் கோலாக மாறுகிறது. கோல் பாம்பாக மாறினதும் ஒரு மறுரூபந்தான், பாம்பாயிருந்த கோல் அந்த கோலாய் மாறினதும் மறுரூபந்தான். கடைசியிலே அந்த சாதாரணமான கோல் எங்க போய் முடிகிறது என்றால், அதை எப்படி மறுரூபமாகிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, ஆடு மேய்க்கிற மேய்ப்பனுடைய கோலை தேவனுடைய கோலாக மாற்றிவிட்டார். அல்லேலூயா. அவன் நினைக்கவே இல்லை ஆடு மேய்க்கிறதுக்கு தான் கோல் உதவும்னு நினைச்சிட்டு இருந்தார், அது தேவனுடைய கோல். அதே யாத்திரை நம்ம 4வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பாருங்க. இந்த தேவனுடைய கோலை உன் கையில் பிடித்து கொண்டு போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த கோலை கீழே போட்ட உடனே பாம்பு வந்த உடனே அதை விலகி ஓடுறான். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? தேவனுடைய பிள்ளை, உன் வாழ்க்கையில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எதையாவது நீ செய்த உடனே எப்படி கோல் பாம்பாக மாறினதோ அது போல திடீரென்று உன் பிரச்சனை பாம்பாக படம் எடுத்து ஆடுகிறது, நீ பயந்து ஓடுகிறாய், பிரச்சனையை கண்டு விலகி விலகி ஓடுகிறாய். ஆண்டவர் சொல்ல, விலகி ஓடாத, அதை பிடி. அல்லேலூயா. பிரச்சனை கண்டு விலகி ஓடாத, பிடி, பிடிச்சு பார்.
அது பாம்பாக இருந்த அந்த பாம்பு கோலாக மாறும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையை தேவன் மறுரூபப்படுத்த வல்லவர். அல்லேலூயா. வல்லவர், அவர் வல்லவர். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மோசேயை பார்த்து, உன்னை குறித்து நாம் பேச முடியாதவன், எனக்கு என்னுடைய நாவு, என்னுடைய வாய், இதெல்லாம் தொத்து நாவு என்று சொல்லாதே. இனிமேல் உன்னை குறித்து தரக்குறைவாக நினைக்காதே, உன்னை பார்க்காத, உன் கையிலே நான் உனக்கு கொடுத்திருக்கிற கோலை பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீ உன்னுடைய மனநிலைமையை மாற்றிக்கொள், மறுரூபமாக்கி விடு. ஹல்லேலூயா. தைரியமா போ, ராஜா முன்னால போய் நில், அவன் எதா பேசினா கோலை கீழே போடு. ஹல்லேலூயா. மோசே ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார். அதே போல ராஜா நேரத்தில் போறாரு, கோலை கீழே போடுறாரு. உடனே ராஜா சொல்றாரு, இது என்ன பெரிய காரியமா, எங்க மந்திரிகள்லாம் கூட மந்திரக்காரர்கள் போடுறாங்க பாருங்கன்னு போட்டாங்க, அவங்களும் பாம்பு வர வச்சாங்க. அப்ப நடந்தது என்ன, மோசேயின் பாம்பு அந்த மந்திரவாதிகளின் பாம்பை விழுங்கி போட்டு விட்டது. அல்லேலூயா. அவங்களும் பாம்பு வரவழைப்பாங்க, அவங்களும் உனக்கு விரோதமாக கிரியை செய்வாங்க, ஆனால் நீ தான் மேற்கொள்வாய், நீ தான் ஜெயிப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய மனநிலைமையை மாற்றிக்கொள். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் மனநிலைமையை மாற்ற சொல்லி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு விரோதமாக யாராவது பேசினா, நமக்கு விரோதமாக யாராவது பொல்லாத வார்த்தைகள் சொல்லும் பொழுது, அல்லது யாராவது நம்மை புறங்கூறும் பொழுது, உன்னுடைய மனதை புண்படுத்தும் சில வார்த்தைகளை அம்பு போல் உன் மேல் பாய்ச்சும் பொழுது, உடனே உன் சரீரம் பாதிக்கப்படாது, சரீரத்தில் ஒரு மாறுதலும் வராது. அதை எதிர்கொள்வது யார் என்றால், உன்னுடைய மனம்தான் எதிர்கொள்கிறது. உன்னுடைய மனம் என்ன செய்கிறது என்றால் பதறுகிறது, உன் மனம் குழம்புகிறது, திகைக்கிறது. உன் மனதில் என்ன இல்லை தெரியுமா, உறுதி இல்லை, அன்ஸ்டேபிள் மைண்ட். உன் மனம் உறுதியற்ற நிலைமையில் இருக்கிறபடினால அதை எதிர்கொள்ள முடியல. உன் மனம் சோர்ந்து போகும் பொழுது உன் சரீரம் சோர்ந்து போய் விடுகிறது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் அம்புகள் பாய்ந்து வரும் பொழுது அதை எதிர்கொள்ள உன் மனதை உறுதிப்படுத்திக்கொள். மன உறுதி தான் அவசியம். ஹல்லேலூயா. ஆகவே உன் மனதை கர்த்தர் இந்த மாலை வேளையிலே மறுரூபப்படுத்திக் கொண்டிருக்கிறார், புதிதாக்கி கொண்டிருக்கிறார். உன் பழைய எண்ணங்களை மாற்றிக்கொள், உன் பழைய சிந்தனையை மாற்றிக்கொள். இனி நீ நினைக்கிறபடி அல்ல, கர்த்தர் சொல்லுகிறபடி தான் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ போடுகிற திட்டத்தின்படி அல்ல, கர்த்தர் சொல்லுகிறது தான் காரியங்கள் வாய்க்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்படி கர்த்தர் காரியங்களை மாற்ற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராயிருக்கிற கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். இன்னொரு உதாரணத்தையும் கூட நாம் சீக்கிரமாய் பார்க்கும். வேதத்தில் யாத்ரியாம புஸ்தகத்தில் 15 அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், யாத்ரியாம புஸ்தகத்தில் 15 அதிகாரத்தில், இஸ்ரவேல் மக்கள் வழிநடந்து வனாந்தரத்தில் வந்து கொண்டிருக்கும் பொழுது 3 தண்ணீர் இல்லாமல் நடந்து கொண்டு வருகிறார்கள். அப்படி வரும்பொழுது தண்ணி எங்கே கிடைக்கும், எங்கே கிடைக்கும்னு பார்க்குறாங்க. கடைசியில் எங்கு பார்த்தாலும் வெறும் பாறைகளும் கற்பாறைகளும், எங்கு பார்த்தாலும் வெறும் வனாந்தரமாக இருக்கிற அந்த இடத்துல தண்ணி எங்கேயும் இல்லை. ஆனால் ஒரு இடம் வந்தது, ஒரு தண்ணீர் நிற்கிற ஒரு இடத்தை அவர்கள் பார்த்தார்கள். பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், தண்ணீர் கிடைத்து விட்டது என்று. ஆனால் அந்த தண்ணீரை குடிக்க அவர்கள் அள்ளி பருகும் பொழுது
அந்த தண்ணீர் எப்படி இருந்ததா? கசப்பா இருந்தது என்று வாசிக்கிறோம். ஆகவே அந்த இடத்துக்கு மாறா என்று பெயரிட்டார்கள். உடனே அவர்கள் செய்த காரியம் என்ன? கவனிங்க பிரியமானவர்களே, உடனே அவர்கள் செய்த காரியம் என்ன? மோசேக்கு விரோதமாக அவர்கள் என்ன செய்தார்கள்? முறுமுறுத்தார்கள். அதுதான் உடைய மனநிலை. மனநிலை தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில கசப்பான சில அனுபவங்கள் வரலாம். தண்ணி வந்துருச்சு, தண்ணி இருக்குது, எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, நல்ல உயர்வு வந்துருச்சு என்று நீ எதை நினைத்து மேன்மை பாராட்டுகிறாயோ அதுவே உனக்கு ஒரு கசப்பான தண்ணீராய் மாறி இருக்கும். உனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நீ அந்த தண்ணீரை தான் நம்புகிறாயே ஒழிய அந்த தண்ணீரை மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவனை நீ நம்பவில்லை. ஹல்லேலூயா. இதுதான் அநேகர் குழந்தை பிறந்தாலும் சரி, வேலை கிடைச்சாலும் சரி, வீடு கிடைச்சாலும் சரி, எது கிடைச்சாலும் சரி, முதலாவது அதை கர்த்தருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள். கர்த்தருக்கு அதை ஒப்பு கொடுங்கள். அந்த ரோமர் 12 மூன்று காரியங்கள் சொல்லப்படுது. முதலாவது நீங்கள் உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ரெண்டாவதாக உங்கள் மனதை புதிதாக்கி கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அதை கர்த்தர் மறுரூபப்படுத்துவார். ஒப்பு கொடு, புதிதாக்கு, பின்பு கர்த்தர் மறுரூபமாக்குவார். இன்றைக்கு அந்த தண்ணீர் நிறைந்த இடத்துல எப்படி முறுமுறுத்தார்களோ அது போல உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எல்லாம் நன்றாக இருக்கும் என்று பார்த்தேன், ஆனால் எனக்கு என் சூழ்நிலை வேதனை தரக்கூடியதாய் அமைந்து விட்டதே என்று நீ அந்த கசந்த மாறாவை பார்த்து கதறிக்கொண்டிருக்கிறாய், முறுமுறுத்து கொண்டிருக்கிறாய். எனக்கு யாரும் உதவி செய்ய முடியல, என்னை ஏன் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்தார், ஏன் இங்கே ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லி நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய், பதறிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் மோசே என்ன செய்தார் தெரியுமா? முறுமுறுக்கவில்லை, பதறவில்லை, கதறவில்லை. அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட உடனே அவருக்கு என்ன பதில் வந்தது? கசந்த மாறாவை குறித்து அவர் சொன்ன உடனே மோசேக்கு தேவன் ஒரு மரத்தை என்ன செய்தார்? காண்பித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஒரு மரத்தை காண்பித்தார். இந்த மரத்தை அதில் போடுப்பா, அவ்வளவுதான். வாழ்க்கை கசக்கும் பொழுது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும் பொழுது, குடும்பத்தில் தகராறு வரும் பொழுது, உன்னுடைய சூழ்நிலையின் மத்தியிலே உன்னுடைய சத்துருக்கள் உனக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, உன் வாழ்க்கையிலே உன்னை வேதனைப்படுத்துகிறவர்களின் மத்தியிலே நீ முறுமுறுத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் கண்களை ஏறெடுத்து கர்த்தரை நோக்கிப்பா, அவர் ஒரு மரத்தை உனக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மரத்தை நீ நோக்கி பார்க்கும் பொழுது அந்த மரத்தை கர்த்தர் வெட்டி போடு என்று சொல்லும் பொழுது நீ வெட்டி போட வேண்டாம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. போட்ட உடனே தண்ணி எப்படி மாறுச்சு தெரியுங்களா? குடிக்கிற தண்ணீரா மாறல, என்ன தண்ணீரா மாறுச்சு? மதுரமான தண்ணீர். அல்லேலூயா. எல்லாம் கவனிச்சு கொள்ளுங்க, எந்த தண்ணீரை குறித்து நீ முறுமுறுத்தாயோ அதே தண்ணீர் உன் வாழ்க்கையில என்னவாய் மாறும்? மதுரமாய் மாற்ற தேவன் வல்லவர். இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் டைரியில, ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, இப்பொழுது உன் வாழ்க்கை ஏதோ ஒரு கசந்த நிலைமையிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது உண்மைதான், ஆனால் நான் அதை மறுரூபமாக்குகிற நேரம் வரும்பொழுது அது சாதாரணமான தண்ணீராய் இருக்காது, அது மதுரமான தண்ணீராய் மாறிவிடும். த பெஸ்ட். ஆண்டவர் எதை கொடுத்தாலும் தரக்குறைவான ஒன்றை கொடுக்க மாட்டாரு, உனக்கு பெஸ்ட்டை தான் கொடுப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏன் மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுற? அவங்களுக்கு நல்லதாக கிடைச்சிருச்சு, இவங்களுக்கு நல்ல காரியம் நடக்குது, இங்கே எப்படி நடக்குது, எனக்கு தான் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு. நீ சாதாரணமாக நினைச்சிட்டு இருக்கிற, உனக்கு தெரியாது, உனக்கு தான் ஆண்டவர் பெஸ்ட்டை கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. மதுரமான ஒன்றை கர்த்தர் கொடுத்துருக்கிறார்.
அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறது என்ன தெரியுங்களா? அங்கே அவர்களை கர்த்தர் சோதித்தார், சோதித்தார். ஆண்டவர் உனக்கு நன்மை செய்யும் பொழுதெல்லாம், உன்னை உயர்த்தும் பொழுதெல்லாம், உன் வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யும் பொழுதெல்லாம் நீ யாருக்கு மகிமையை கொடுக்கிறாய்? உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் போய், ஐயோ இந்த தண்ணி ரொம்ப கசப்பா இருந்துச்சு, மோசே ஒரு மரத்தை வெட்டி போட்டாரு, உடனே மதுரமாயிருச்சுங்க, நீங்களும் இந்த மாதிரி மரம் எங்க இருக்குதுன்னு பார்த்து வெட்டி வச்சுங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் மரத்தை தான் வெட்டி போட சொன்னேன் ஒழிய, அந்த மரம் அல்ல, நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு மனுஷனை வச்சு உனக்கு உதவி செய்வேன், யாரை கொண்டாலும் உனக்கு உதவி செய்வேன். நீ மருந்து மாத்திரை கூட சாப்பிடலாம், நீ எதை வேண்டுமானாலும் எடுக்கலாம், ஆனா அதல்ல உனக்கு சுகம் கொடுக்கிறது, கர்த்தர் சுகம் கொடுக்கிறார். அவர் தான் உன்னுடைய பரிகாரி, அவரே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, உன் வாழ்க்கையிலே நீ கடந்து சென்று கொண்டிருக்கிறதான எப்படிப்பட்டதான கைவிடப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் சரி, கைவிடப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார், உனக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சரி, ஏன் என் வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த மறுரூப அனுபவத்தை கொண்டு வருகிறார்? மறுரூபம் என்றால் என்ன அர்த்தம்? இப்ப ரெண்டு காரியம் உங்களுக்கு சொன்னேன், இந்த ரெண்டு காரியத்துல எப்படி அந்த மோசேயின் கோல் பாம்பாய் மாறி தேவனுடைய கோலாய் மாறிற்று, எப்படி கசந்த மாறா மதுரமாய் மாறிற்று, எப்படி கர்த்தர் இதை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆம், என் தேவன் உன் வாழ்வை மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். சங்கீத புஸ்தகத்தில் 114வது சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே என்ன வாசிக்கிறேன்னா, கற்பாறையை அவர் தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறாராம். அல்லேலூயா. கற்பாறையை அவர் தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறார். சங்கீத புஸ்தகம் 114வது சங்கீதம் 8வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். அல்லேலூயா. அவர் மாற்றுகிறார், கற்பாறையை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறார். கர்த்தர் மறுரூபம் ஆக்கும் பொழுது கற்பாறையை தான் நீ பார்க்கிறாய், ஆனா கற்பாறையிலிருந்து நீ என்னதான் உடைச்சா கூட ஒரு சொட்டு தண்ணி வராது, ஆனா என் தேவன் அந்த கற்பாறையை என்னவாய் மாற்றுகிறாராம், நீரூற்றாய் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் உன் வாழ்வை மறுரூபமாக்குகிற தேவனாய் இன்றைக்கு மாலையிலே உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் அற்பமான சரீரத்தை என்னுடைய வல்லமையான செயலின்படி நான் மறுரூபமாக்குவேன். உன் வாழ்க்கையிலேயும் கூட நீ சாதாரணமாய் அற்பமாய் நினைத்துக் கொண்டிருக்கிற எந்த காரியத்தையும் நான் மறுரூபமாக்க வல்லவராய் இருக்கிறேன். சொல்லுங்க, அவர் வல்லவர், அவர் வல்லமை பெரியது. அது எப்படிப்பட்ட வல்லமை? அல்லேலூயா. கிறிஸ்துவின் வல்லமை, கிறிஸ்துவில் புதுபலன் என்றால் உன் வாழ்க்கையிலே எங்கே இருந்து இந்த வல்லமை உண்டாகிறது என்றால் கிறிஸ்துவில் இருந்து வருகிறது. பவுலப்போஸ்தலனுக்கு ஏறிட்ட அந்த சோதனையிலே ஆண்டவர் நோக்கி கதறுகிறார், பலவீனத்தின் மத்தியிலே. அப்பொழுது அவர் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் என்ன? 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்திலே, உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது பவுல் என்ன சொல்றாருன்னா, பலவீனங்களிலும் நான் மேன்மை பாராட்டுகிறேன், கிறிஸ்துவின் வல்லமை என்னில் தங்கி இருக்கும்படியாக. அல்லேலூயா. நம்ம எல்லாருமே பலவீனர்கள் தான். புதுபலன் என்று சொல்லுகிறதுக்கு காரணம் என்னவென்றால், நாம் பலனை இழந்து கொண்டிருக்கிறோம். வயதாக வயதாக பலன் போகலாம். அருமையானவர்களே, இந்த கொரோனா வியாதி வந்து எத்தனையோ பேரை பலவீனர்களாக மாற்றிவிட்டது. எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டு போனார்கள், சிறு பிள்ளைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டது. பலனை இழந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஆனால் நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரே என் பலனாய் இருக்கிறார். கர்த்தரின் வெளிச்சமும் ஜீவனின் பலனானவர். யாருக்கு நான் அஞ்சுவேன்? அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என் கூட இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளையே, உன்னை கர்த்தர் அவருடைய பலத்தினால் இடைக்கட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார். உன் வாழ்வை மறுரூபப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான போராட்டங்களின் மத்தியிலே நீ தளர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கும் கர்த்தர் உன் வாழ்விலே ஒரு புதுபலனை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தை கொடுக்கும் பொழுது, இன்றைக்கு அநேகருடைய எண்ணத்திலே என்ன எண்ணம் வருகிறது என்றால், கொஞ்சம் கூட சாத்தியம் இல்லையே, இனிமேல் எப்படி, கொஞ்சம் கூட சாத்தியம் இல்லையே என்று நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது எப்படி நடக்கும் என்பது உனக்கு தெரியாது, உன் கற்பனைக்கு கூட எட்டாது. ஆனால் நான் காரியங்களை வாய்க்க பண்ணும் பொழுது நீ ஆச்சரியப்பட போகிறாய். உதாரணம், யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்திலே தண்ணீரை ஆண்டவர் திராட்சை ரசமாய் மாற்றினார். அது ஒரு மறுரூபம் தான். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றும் பொழுது அந்த கல்யாண வீட்டிலே ஒரு குறைவு ஏற்பட்டது. திராட்சரசம் அங்கே இல்லை, தண்ணீரை நிரப்புங்கன்னு சொன்னார் நிரப்பினாங்க, மொண்டு கொடுங்கன்னு சொன்னார் கொடுத்தாங்க. அப்போ அங்கே கேட்கப்பட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? இதுவரைக்கும் இந்த நல்ல ரசத்தை கொடுக்காமல் வைத்திருந்தீர்களே, இந்த நல்ல ரசத்தை ஏன் இதுவரைக்கும் கொடுக்கல? முந்தி கொடுத்த ரசம் அவ்வளவு ருசியா இல்லை, ரெண்டாவது கொடுக்கிற ரசம் எப்படி இருக்குது? நல்ல ரசமா இருக்குது. அல்லேலூயா. இது பிந்தின ரசம், முந்தின ரசம் ருசியா இல்லை, இந்த பிந்தின ரசம் மிக ருசியா இருக்கிறதே என்று சொல்லி அவர் கேட்ட கேள்வி என்னவென்றால், இது எங்கே இருந்து வந்தது? அல்லேலூயா. என்ன கேள்வி? இது எங்கே இருந்து வந்தது? அதுதான் கேள்வி. எங்குமே திராட்சரசம் இல்லை, கடைகளும் இல்லை. மணவாளனை கூப்பிட்டு கேட்கிறாரு, எங்கேயா வச்சிருந்தீங்க இந்த ரசத்தை? இன்னைக்கு டைரியில் எழுதி வச்சுங்க, அடுத்த தீர்க்க தரிசன வார்த்தையை. உன் வாழ்க்கையில் ஒரு நாள் கேட்பாங்க, இவ்வளவு நாள் இல்லாமல் எங்க இருந்து இவ்வளவு பெரிய காரியம் வாழ்க்கையில் நடந்தது என்று அநேகர் ஆச்சரியப்படும்படியான ஒரு அற்புதத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எங்கே இருந்து வந்தது? எங்கே இருந்து வந்தது? மனுஷனுக்கு தெரியாது, உலக ஞானிகளுக்கு தெரியாது, கல்விமான்களுக்கு தெரியாது, ஜோசியக்காரனுக்கு தெரியாது. போய் அநேக ஜோசியக்காரங்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, அவனால சொல்ல முடியாது. ஆனா என் தேவனுக்கு தெரியும், உன் வாழ்க்கையில அடுத்து என்ன நடத்த போகிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளையே, முந்தின ரசத்தை பார்க்கிறோம், இந்த பிந்தின ரசம் ருசியா இருந்தது போல இவ்வளவு நாள் உன்னோட வாழ்க்கையிலே நீ உபயோகப்படுத்தியிருந்த எல்லாவற்றை காட்டிலும் ஆச்சரியப்படும்படியான காரியம் இது எங்கே இருந்து வந்தது என்றால், இதுவரைக்கும் நீ உபயோகப்படுத்தின ரசம் மனுஷன் செய்த ரசம், இது இரண்டாவது வந்த பிந்தின திராட்சை ரசம், அது இயேசு கிறிஸ்துவால் வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கிறதான இந்த செய்தியில இதை நீ தீர்க்க தரிசனத்தை நீ ஏற்றுக்கொண்டு ஜெபிக்க ஆரம்பி. அநேகர் கேட்பார்கள், இது எங்கே இருந்து வந்தது என்று. அப்படிப்பட்டதான ஒரு புது பலன் உன் வாழ்க்கையில கர்த்தர், புது வாழ்வை கர்த்தர் கொடுக்க போகிறார், புது வழியை கர்த்தர் திறக்க போகிறார், புது கிருபையை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை புதுசாக்குறாருன்னு நீங்க கேட்கலாம், எதுக்காக தெரியுங்களா?
என்னுடைய ஆண்டவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். அல்லேலூயா. அவரை குறித்து எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் நம்முடைய ஆண்டவர். அவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதுமே நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். எப்பொழுதுமே புதுசாக தான் இருப்பார். உனக்கும் புதிய காரியத்தை செய்வார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது தோன்றும். ஹல்லேலூயா. இன்றைக்கு மாலை வேளையிலே கர்த்தர் உனக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், எந்த வியாதி, எந்த பலவீனம், எந்த கஷ்டம் உன்னை விட்டு தீரவில்லையோ, பாழ் நிலத்தை என் தேவன் வளமான நிலமாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தையும் கூட நான் சீக்கிரமாய் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது எலிசா தீர்க்கதரிசி குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவன் நடந்து வருகிறார். எரிகோ என்கிற பட்டணத்தில் வரும்பொழுது அங்கே இருக்கிறதான சீஷர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே இருக்கிற மக்கள், ஐயா இந்த எரிகோ பட்டணம் குடியிருப்புக்கு நல்ல பட்டணம், ஆனால் அங்கே நிலப்பாடு இருக்கிறது, அங்கே தண்ணீர் கெட்ட தண்ணீராக இருக்கிறது, இதை எங்களால் ஒன்று செய்ய முடியல என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது எலிசா என்ன சொல்றார் தெரியுமா? ஒரு புது தோண்டிய நேரத்தில் கொண்டு வார்கள் என்று சொல்லுகிறார். ஒரு புது தோண்டியை கொண்டு வர, ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தில் ரெண்டாம் அதிகாரம் 19 வசனத்தை பாருங்க. அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்ல தண்ணீரோ கெட்டது, நிலம் பாழ் நிலம், அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது நிலப்பாழும் இராது. இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம். எல்லாரும் சொல்லுங்க, இனி சாவு வராது நிலப்பாழ் இராது. மூணு முறை சொல்லுங்க. ஏன் இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். அல்லேலூயா. ஆரோக்கியமாக்கினேன். என் ஆண்டவராகிய கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார். இந்த செய்தியை பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே உங்கள் அநேகருடைய சரீரத்திலே சௌக்கியத்தை நீங்கள் காண்பீர்கள். நிலப்பாழ் உங்களை விட்டு நீங்குகிறது, அழிவு உங்களை விட்டு நீங்குகிறது, விடுதலை உங்களுடைய சரீரத்தில் உண்டாகிறது. நீங்கள் ஆரோக்கியமாகத்தான் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஓரா பாலாபா சந்தர பௌரியடபா ஊரா கபார பாலபாரபா சந்தர பௌரியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே அநேக காரியங்களை இப்படி நான் சொல்லிக்கொண்டு போக முடியும். ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த புதிதான அனுபவத்தை உண்டாக்குகிறார் ஏன் என்றால், கடைசியாக ஒரே ஒரு குறிப்பை மாத்திரம் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு இதை வெளிப்படுத்த சொல்லியிருக்கிறார். நாம் பூமிக்குரியவர்களாய், மண்ணுக்குரியவர்களாய், மண்ணுக்குரிய சுபாவத்தோடு காணப்படும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் அந்த மண்ணிலிருந்து நம்மை எடுத்து நம்மை தெய்வீக சுபாவம் உள்ளவர்களாய் மாற்றிக்கொண்டு வருகிறார். அதுதான் மறுரூபம். எப்படி? ரோமருக்கு நிருபம் 8 அதிகாரம் 29 வசனத்தை எடுத்து பாருங்கள். அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பேரானவனாய் இருக்கும் பொருட்டு எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நாம் இன்றைக்கு ஒரு மண்ணுக்குரிய சாயலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. தேவனுடைய நோக்கம் என்ன? அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நீ தப்பு செய்தாலும் உன்னை ஆண்டவர் என்ன செய்கிறார்? உன்னை நொறுக்குகிறார், உன்னை உடைக்கிறார். எதற்காக? நீ குயவன் கையில் இருக்கிற ஒரு களிமண்ணை போல இருக்கிறாய்.
எரேமியா 18 அதிகாரத்தில் உன்னை என்ன செய்கிறார், அவர் அந்த பாத்திரம் கெட்டு போன உடனே உன்னை மறுபடியும் வேறே பாத்திரமாக வரைகிறார். அல்லேலூயா. வேறே பாத்திரம்னா என்ன? இப்பொழுது நீ கோபாக்கினின் பாத்திரமாக இருக்கிறாய். நீ கோபாக்கினின் பாத்திரமாகவே இருப்பது தேவ சித்தம் அல்ல. ரோமர் 8 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 9 அதிகாரத்தில், உன்னை கிருபா பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதான் மறுரூபம். இந்த பூமிக்குரிய சாயலை நாம் களைந்து இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் சாயலை நாம் அடைய வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை மறுரூபமாக்கி கொண்டு வருகிறார். இந்த மறுரூப அனுபவத்தை நாம் கடந்து போகும் பொழுது கர்த்தமை உடைத்து நொறுக்கி நம்மை அவருடைய சித்தம் செய்வதற்காக நம்மை சாயலை மாற்றினார். இயேசு கிறிஸ்துவினுடைய ரூபம் எப்படிப்பட்ட ரூபம்? தேவனுடைய தற்சுரூபம். அவர் தேவனுடைய தற்சுரூபமாயிருக்கிற அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் என்ன செய்தாராம்? இந்த பூமிக்கு வரும்பொழுது அவர் அடிமையின் ரூபத்தை எடுத்தார். உனக்காக எனக்காக மனுஷர் ரூபமாய் காணப்பட்டார். அவர் பாவ மாம்சத்தின் சாயலை ஏற்றுக்கொண்டார். உன்னையும் என்னையும் தேவ சாயலாக மறுரூபப்படுத்துவதற்காக கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துகிற சத்தியம் என்ன தெரியுமா? உன் மனதை கர்த்தர் மறுரூபமாக்கி புதிதாக்கி உன்னை மறுரூபப்படுத்தி உன்னை அவருடைய சாயலாக மாற்றிக்கொண்டு வருகிறபடியினாலதான் போராட்டங்கள் கஷ்டங்கள் வரும்பொழுது

0: அருவப்படுத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழுமி நிற்போம். இந்த அருமையான மாலை வேளையிலே ஒரு தீர்க்கதரிசனமான செய்தியை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த செய்தியிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் இதுவரைக்கும் கட்டப்பட்ட நிலைமையிலே, போராடி கொண்டிருந்த நிலைமையிலே, நீங்கள் காணப்பட்டு கொண்டிருந்த நிலைமையிலே ஆண்டவர் உங்களை விட்டுவிடாமல் உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் மறுரூபமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை மாற்றி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கசந்த மாறா மதுரமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் வாய்களை திறந்து கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த வேளையிலே உங்கள் மேல் அபிஷேகத்தை ஊற்றுவார், வல்லமையை ஊற்றுவார். ஓ ஷபாரபார, உங்களுக்காக விசேஷித்த விதமாக ஜெபிக்க போகிறேன். இந்த ஜப நேரத்தில் ஆண்டவர் அநேகரை தொடுவார். உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உற்றார் உறவினர்கள், யார் கஷ்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, இந்த ஜெபிக்கிற நேரத்தில் கர்த்தர் அவர்களை தொடுவார். உங்களையும் ஆண்டவர் தொடுவார். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இந்த ரசம் எங்கே இருந்தது என்று தெரியவில்லையே என்று அநேகர் கேட்பார்கள். ஓ ஹல்லேலூயா. ஒரு சிறந்த ருசி உள்ள ஒரு சிறந்த பாத்திரமாக ஆண்டவர் உன்னை மாற்ற உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஓ ஷபா ரபா லபா கீரபா, கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் வல்லமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் வல்லமையினாலே நீங்கள் மறுரூபம் ஆகி கொண்டிருக்கிறீர்கள். ஓ ஷபா ரபா லபா கராபா தீனா எல்லாரும் எல்லாரும் ஆவிக்குள்ளாய் மாறும். ஹல்லேலூயா.
1: மிடிப்போம் ஆண்டவரே, சாட்டால் பிள்ளைங்களை மிடிப்போம் ஆண்டவரே. கொம்ப போல பாவமா போய் மாறியிருக்கா சீவிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவி பரிமளமாக இருப்போம். ஒரு வகை குட்டிகளை ஆசீர்வித்தோம், வேற ஆத்மா பலப்படுத்துவோம் ஆண்டவரே. திருவை நடக்கிடுவாப்பாக ஒருபா சுக்கர உக்காளாபா இயேசுவே நாமத்தைய கிருபையா நடக்கட்டும் ஆண்டவரே. ஒரு பலத்தை தருவாப்பா திருப்பி ஒரு பல கத்தாவி காக்கீர பெரியவராக இருக்கிறார். உனக்கு இருக்கிற உங்களை பெரியவர் ஆண்டவரே, இருக்கிற கத்த பெரியவராக இருக்கிற ஆண்டவரே. அவக ஐசாக்கு போல
0: Yes.
1: That's the moon puruma.
0: Yes, Lord Jesus.
1: That's the moon puruma.
0: Amen.

நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ்

பூமியையும் படைத்த மெய் தேவனின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்திருந்த பொழுது ஜனங்களை பார்த்து மனம் திரும்புங்கள் என்றும் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் என்றும் தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்றும் ஞானஸ்தானமாகிய உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற உண்மையான சிஷ்யனாக மாற வேண்டும் என்றும் கூட அவர் போதித்தார் என்று பார்க்கிறோம். இவைகளே நம்முடைய வாழ்க்கையிலே யாரும் எடுக்கக்கூடாத தரக்கூடாத தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரும். ஆகவே மனம் திரும்புதல் என்பது நம்முடைய மனதை திருப்புதல். நம்முடைய பாவ சிந்தனைகளை அக்கிரம சிந்தனைகளை விட்டுவிட்டு இயேசு சாமி என்ன சொல்கிறார் என்று பார்க்கும்படி, இயேசு சாமி சொன்னவைகளை சிந்திக்கும்படி நம்முடைய மனதை திருப்புவது மனம் திரும்புதல் ஆகும். பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் பாவ சிந்தனைகளை விட்டுவிட்டு இயேசு சாமி சொன்னவைகளை செய்யும்படி சிந்திக்கும்படி உங்கள் மனதை திருப்பியிருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, மனம் திரும்பின ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும் என்று மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1:15 நாம் வாசிக்கிறோம். மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். சுவிசேஷம், நற்செய்தி, இயேசு சுவாமி சொன்ன எல்லா வார்த்தைகளும் சுவிசேஷமாய் இருக்கிறது, நற்செய்தியாய் இருக்கிறது. ஆகவே இயேசு சுவாமி சொன்னவைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும், நம்பி கீழ்ப்படிய வேண்டும். இதுவே விசுவாசிக்கிற ஒரு காரியம். ஆகவே பிரியமானவர்களே, இயேசு சுவாமி சொன்னவைகளை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவளின்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? இதுவே மனம் திரும்பின ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு காரியம். இப்படி விசுவாசிக்கிற ஒரு மனிதன் இப்பொழுது தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதன் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறான். ஆகவே பாவ மனிதன் மனம் திரும்பி அவன் பாவங்களையெல்லாம் அறிக்கை செய்து விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறான். யோவான் 1:12 எப்படியாய் வாசிக்கிறோம், யாரெல்லாம் அவர் மேல் இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படி இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைப்போம், அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படியும்படி ஏற்றுக்கொள்வோம். அடுத்ததான காரியம் ஞானஸ்தானமாகிய உடன்படிக்கை ஆகும். இப்படியாக மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் ஞானஸ்தானமாகிய ஒரு உடன்படிக்கைக்கு உட்பட வேண்டும். உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவோடு, ஆண்டவரே இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், நீர் சொன்னபடி நடப்பேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒரு வாக்கு கொடுத்து அதன்படி நடக்க ஒப்பு கொடுத்து அதிலே நிலைத்திருக்கும் பொழுது ஞானஸ்தானமாகிய உடன்படிக்கைக்கு ஒரு மனிதன் தகுதி உள்ள மனிதனாக மாறுகிறான். ஆகவே பழைய பாவ மனிதன் செத்து மரித்து அடக்கம் பண்ணப்படுவதற்கு ஏதுவாக அவன் ஜலத்திலே தண்ணீரிலே மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் உள்ள ஒரு மனிதனாக அவரையே இனி பின்பற்றுகிற ஒரு விசுவாசம் உள்ள நல் மனசாட்சி உள்ள மனிதனாக அவன் தண்ணீரிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது இந்த உடன்படிக்கை பூரணமாகிறது. ஆகவே மனம் திரும்பின ஒரு பாவ மனிதன் தன் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு இனி இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியம் அவன் உடன்படிக்கையாகிய
ஞானஸ்தானத்தின் மூலம் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவனாக மாறுகிறான். இப்படி இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக அவருக்கு உரியவனாக மாறின ஒரு மனிதன் அவரை பின்பற்றும்படி அவருடைய சீஷனாக மாற வேண்டும். ஒரு சீஷன் தனக்கு உரியவைகளை எல்லாம் வெறுத்து இயேசு கிறிஸ்துவின் மேலே அன்பு வைத்து அவருடைய வழி மேலே அன்பு வைத்து எப்பொழுதும் அவரை பின்பற்றுகிறவனாக மாற வேண்டும். ஆகவே இனி அவனுடைய ஆசையெல்லாம் இனி அவனுடைய நோக்கமெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றுகிற ஒரு சீஷனாக உத்தம சீஷனாக அவன் மாற வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும். ஏனென்றால் அவன் இப்பொழுது பாவ மனிதன் அல்ல, பாவத்திற்கு அடிமை அல்ல, மாம்ச இச்சைக்கு அடிமை அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிரியமான பிள்ளை, அவரை பின்பற்றுகிற உத்தம உண்மையான சீஷன். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களை பயன்படுத்துகிறார், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறார். அது அவர்களுக்கு ஆசீர்வாதம், உலகில் உள்ள ஜனங்களுக்கு ஆசீர்வாதம். சீஷனாக மாறின மனிதனுடைய வாழ்க்கையிலே தெய்வீக சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் இவளை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய கர்த்தரும் அருமை இரட்சகரும் உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். ஆகவே கேட்டவர்களுக்கு கீழ்ப்படிய நம்மை ஒப்புக் கொடுப்போம். அர்ப்பணி.

பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.